0: இருந்தாரு. தானியலும் அவங்க மூணு ஃப்ரெண்ட்ஸுங்களும் நாலு பேர் மேலே செவிக்கிறாங்க. திராட்சை சொல்றது கனவு நான் சொல்ல மாட்டேன், அந்த கனவையும் சொல்லணும் அர்த்தமும் சொல்லணும்னு சொல்லி திராட்சை சொல்லிட்டார். யாராலையும் சொல்ல முடியல. இவங்க என்ன பண்ணாங்க, நாலு பேரும் கர்த்தர் நோக்கி செபிச்சு அதுதான் சொன்னார், அறியாதது எட்டாவது பெரிய காரியத்தொடக்கு அறிவிப்பேன்னு சொன்னார்ல. அப்போ நாலு பேர் செபிச்சாங்க, அவங்களுக்கு அறிவிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. நாம் ரெண்டு நாள் ஒரு நாள் செபிப்போம், அவ்வளோதான் விட்டுருவோம். அவங்க செபிச்சாங்க, அவங்களுக்கு கர்த்த காரியத்தை நமக்கு அறிவிச்சார். ஹல்லேலூயா. சாமுவேல் புஸ்தகம் 7:8
1: சாமுவேலை நோக்கி,
0: சாமுவேலை நோக்கி,
1: நம்முடைய தேவனாகிய கர்த்தர்,
0: இஸ்ரவேல் சொல்றாங்க, நம்முடைய தேவனாகிய கர்த்தர்
1: எங்களை பெலிஸ்தரின் கைக்கு,
0: பெலிஸ்தரின் கைக்கு
1: நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு.
0: சாமுவேலுக்கு கட்டளை கொடுக்கறாங்க பாருங்க, பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு
1: எங்களுக்காக
0: அவரை நோக்கி
1: ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் என்றார்கள்.
0: ஓயாமல் வேண்டிக் கொள்ளுங்க, கொஞ்சம் கூட ஓஞ்சிடாதீங்க, கொஞ்சம் கூட இடம் விட்டுறாதீங்க, ஓயாமல் வேண்டிக் கொள்ளுங்கள் என்றாங்க. கர்த்தர்கிட்ட கேட்டால் நமக்கு எல்லாமே தருவார். மொதல் யார் செவம் பண்ணா? இஸ்ரவேல் கர்த்தர் நோக்கி கூப்பிட்டாங்க. ரெண்டாவது கானான் இஸ்ரி. மூணாவது சாமியில பத்தி சொல்றேங்க, எங்களுக்காக என்ன செய்யுங்க, ஓயாம வேண்டிக்கோங்க. நம்ம எந்த நிலைமையில இருக்கோம், நம்ம கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே நாங்களும் ஓயாம வேண்டிக் கொள்ளணும்ப்பா, எப்போதும் செபத்திலே இருக்கணும் ஆண்டவரே, எனக்கு உதவி செஞ்சு சொல்லி கேட்போமா?

கர்த்தர் சமயமாயிருக்கிற காலம் இந்த காலம். நாம் அவரை தொழுது கொள்கின்ற போதெல்லாம் அவர் நமக்கு மிகவும் அருகிலே இருக்கிறார், நமக்கு பக்கத்தில் இருக்கிறார். நாம் தேடும் பொழுது நமக்கு சமயமாயர் வந்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் இக்கட்டிலே கர்த்தரை நோக்கி அவர்கள் கூப்பிட்டார்கள். அவர் கூப்பிடுதலை ஆண்டவர் கேட்டு அவரை துரத்தி கொண்டு வந்த பார்வோன் படைக்கும் பார்வோனுடைய கைகளுக்கு தேவனை கர்த்தர் இஸ்ரேல் மக்களை விடுவித்தார். இன்றைக்கும் நம்மை சுற்றிலும் எத்தனையோ பார்வோன்கள் இருக்கலாம், நம்மை சுற்றிலும் செங்கடர்கள் இருக்கலாம், நம்மை சுற்றி வனாந்திர வாழ்க்கை இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் நோக்கி தளராமல் கூப்பிட்டார், தேவன் நம்மை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். ஆகவே என்ன பிரச்சனை வந்திருக்கீங்க, இப்போ கர்த்தர் நோக்கி ஒரே மனதாக கூப்பிடுவோமா? வாய் திறந்து கூப்பிடுங்க பார்க்கலாம், வாய் திறந்து ஜெபிங்க பார்க்கலாம். தேங்க்யூ மை லார்ட், வாய் திறந்து ஜெபிங்க. தகப்பனே எனக்கு இரக்கத்தை காண்பீங்கப்பா, எவ்வளோ சோர்ந்து போயிட்டேன், நோக்கி கூப்பிட மனம் சலித்து போயிட்டேன், மன்னிங்க ஆண்டவர். கானானிய ஸ்திரீ பாருங்க, தன் பிள்ளைக்கு பயங்கரமான பிசாசு பிடித்திருந்தது, இயேசு விடவே இல்லை. அவங்க கர்த்தர் நோக்கி கூப்பிட்டாங்க, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பிசாசு தொல்லை பண்ணுகிறதா, உங்க குடும்பத்தார் வாழ்க்கையில பிசாசு தொல்லை பண்ணுகிறதா, விடாதீங்க. கர்த்தர் நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருங்க. உங்க அம்மா சொன்னாங்க, ஆண்டவரே சிறந்து விழுகின்ற அந்த துணிக்கைகளை நாய்க்குட்டி தின்னுமே என்று சொல்லி தன்னை தாழ்த்த ஆரம்பித்தார்கள். அற்புதம் நடந்தது. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில கூட எந்த நிலையில இருந்தாலும் இப்ப கர்த்தர் நோக்கி ஜெபம் பண்ணலாமா? அப்பா எங்களுக்கு இரக்கத்தை காண்பின்னு சொல்லி கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. மூன்று, அறியாத காரியத்தை அறிந்து கொள்ளும்படியாய் தானியேலுக்கு உதவி செய்தார், கனவையும் அவர் காண்பித்து அதுக்கு விளக்கத்தையும் சொல்லி கொடுத்தார். தேங்க்யூ லார்ட். பெரிய நெபுகாத்நேச்சர் மன்னன் ஞானிகளை கொலை செய்ய தேடின போது தானியேலும் ஒரு நண்பர்களும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், ஜெபித்தார்கள். தேவன் காரியங்களை அவர்களுக்கு விளக்கி காண்பித்தார். இன்றைக்கும் எந்தெந்த காரியம் கடினமா இருக்கிறதோ, எது நமக்கு விளங்கவில்லையோ, எது நமக்கு புரியா புத்தினா இருக்கிறதோ, இப்படி ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. தேவனே எங்களுக்கு அற்புதத்தை செய்யுங்க, இனியாவது யூரோப்பால கூப்பிடுன்னு அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, எவ்வளவு லேட்டா ஜெபத்துக்கு வர என்னை மன்னிய ஆண்டவரே. வீட்டிலிருந்து வீணாய் நேரத்தை கழித்து அப்பா நான் லேட்டா ஜெபத்துக்கு வரேன்ப்பா, என்னை மன்னிய ஆண்டவரே. என்ன சொன்னா பாத்தீங்களா, காலாட்டோடு சேர்ந்து ஓடும் போதே இப்படி இருந்தால் யோர்தான் பிரவாகித்து வரும் என்ன செய்வான்? அர்ப்பணிங்க ஆண்டவரே, நான் சீக்கிரம் ஜெபத்துக்கு வரேன், எனக்கு உதவி செய்யுங்க அப்பா. நேரத்தை வீணாக்கினதை மன்னிங்க ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. தகப்பனே நீ கொடுத்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். யாரெல்லாம் அந்த கூட்டத்திற்கு நீ கொண்டு வந்திருக்கிறீதோ இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை பிள்ளைகள் மீது இறங்கி வரட்டும் ஆண்டவரே. இஸ்ரேல் மக்களுமை நோக்கி கூப்பிட்டார்கள் ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு அந்த கூப்பிடக்கூடிய இருதயத்தை தருவினாக ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு அப்படிப்பட்ட இருதயம் தருவீர. கானானிய பெண் எப்படியா தொடர்ந்து கூப்பிட்டு கொண்டே வந்தார்கள் ஆண்டவரே. அந்த அம்மாவுடைய மகளை பிசாசின் கையில் விடுவித்தீர் ஆண்டவரே. தானியலும் நண்பர்களும் நோக்கி இரவு உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். அப்பா அப்பா இரவிலே அவர் கனவுல எல்லாவற்றையும் நீ தரிசனத்திலையும் கனவுல எல்லாவற்றையும் விலக்கி காண்பித்தீர் ஆண்டவரே. அப்பா தரிசனத்தில் எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுத்தீர், அறியாத காரியத்தை கற்றுக் கொடுத்தீர் ஆண்டவரே. எங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை கர்த்தர் கொடுத்தீராக. சோர்ந்து போகாமல் நாங்கள் இரவு பகலை கூப்பிடணும். அப்படிப்பட்ட ஜெபாவை எங்கள் மீது கர்த்தர் வைக்க வேண்டுமா என நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமாப்பா, இஸ்ரவேல் மக்கள் சாமியில் ஐயாவோட கேட்டார்களே, ஓயாமல் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சொன்னார்களே, நாங்கள் ஓயாமல் ஜெபிக்க அப்படிப்பட்ட இருதயத்தை எங்களுக்கு தருவீராக. இந்த செய்தியை கேட்டு யாரெல்லாம் தன்னை அர்ப்பணித்திருக்கிறார்களோ கர்த்தருடைய கரம் வருவது இயேசுவின் நாமத்தில் கடந்து வர வேண்டுமா என நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறோம். கேட்கலாமா ஆண்டவரே, இரவு பல சோர்ந்து போகாம ஜெபிக்க எனக்கு அந்த ஜபாவியை கொடுங்கப்பா. கேளுங்க பார்க்கலாம், எனக்கு அந்த விண்ணப்பங்களாவையை கொடுங்கப்பா, எனக்கு அந்த வல்லமையை கொடுங்கப்பா. வாய் திறந்து சொல்லாமா, என்னை அபிஷேகம் பண்ணுங்கப்பா, நான் இரவு பகலாம நோக்கி கூப்பிடணும் ஆண்டவரே. வாய் திறந்து எல்லாம் சொல்லாமா, நன்றி ஆவியானவரே.

0: கர்த்தர் இறங்குவானாக.
1: அக்கினி தேவ அக்கினி தேவ பிரசனம் மகிமை மூடட்டும், அக்கினி மூடட்டும், தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். அப்பா சோத்தரிக்கிற சோத்தரிக்கிற சோத்தரிக்கிற சோத்தரிக்கிற இயேசு சுவாமி, அப்பாமை சோத்தரிக்கிற இயேசுவேமை சோத்தரிக்கிறோம். பரலோக பிதாவேமை துதிக்கிறோம். பரிசுத்தாவியானவரேமை துதிக்கிறோம். வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை எல்லா சாத்தங்களும் ஓடி பாட்டு இயேசுகிறிஸ்து நாமத்தினால, எல்லா கிரியை அழிக்கப்பட்டு பாட்டு இயேசுகிறிஸ்து நாமத்தினால, உம்முடைய நாமத்துல பொல்லாதவை தொர தொர தொர தொர தொர தொர தொர தொர செவிக்க முடியாது, துதிக்க முடியாது, கட்டி வச்சிருக்க சாத்தா அழிக்கப்பட்டு போட்டு யோசிக்கிறது நாமத்தினால. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை தாங்க யேசப்பா. திருமணம் ஆகாத மக்களுக்கு திரும்ப நடக்கணும். குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை போய் தரணும். சமா இல்லாத மக்களுக்கு சமான் தரணும். கடன் பிரச்சனையோடு இருக்க மக்களுக்கு கடன் அடைக்க உதவி செய்யணும். கண்ணீரோடு இருக்க மக்களை விடுதலை செய்யணும். ஆண்டு வரையை பிரிந்த குடும்பம் அணைக்கணும். சமா இல்லாத குடும்பத்தில் சமான் தரணும். பிடிக்கிற குடும்பத்தில் விடுதலை வரணும். அப்பா போதை பொருளுக்கு அடிமையாக இருக்கிற என்ன என்ன போதை பொருட்களாக இருந்தாலும் சரி, அடிமையாக இருக்கிற மக்கள் விடுதலை செய்யணும். நிறைய பேர் பீடி சிகரெட்டுக்கு அடிமையாக இருக்காங்க. ஆண்டவரை மறைமாவாக பாவத்தை செஞ்சு கொண்டிருக்கிறாங்கப்பா. அவங்களெல்லாம் தூக்கி எடுங்க ஆண்டவர். பாவத்திலையும் சாபத்திலையும் கண்ணீர்லையும் வேதனை இருக்கிற மக்களை விடுதலை செய்யுங்க. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க. திருமணமாகாத மக்களுக்கு திரும்ப நடக்கணும். என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க ஸ்பா. என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்கி உங்கள் நாமத்தை மங்கிப்படுத்துங்க. வியாதியை சுகமாக்குங்க ஸ்பா. நோயை சுகமாக்குங்க. பலந்த குணமாக்குங்க. மந்திர கட்டி செவனை கட்டி உடைத்து படுங்க. பிசாசின்களை அழித்து படுங்க. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை தாங்க. திருமணமாகாத மக்களுக்கு திரும்ப நடக்கணும். குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய் தரணும். சமா இல்லாத மக்களுக்கு சமான் தரணும். கடன் பிரச்சனை மாறணும். கண்ணீர் துடைக்கணும். ஆத்மா கண்களை திறந்து விடணும். மீ அறிகிறார்கள் நிரப்பப்படணும். உமக்கென்று எலும்பி பிரகாசிக்கணும். எலும்பி பிரகாசி ஒரு ஒளி வந்ததுன்னு சொன்னீரே. எலும்பி பிரகாசிக்கட்டும். வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தாங்க. தொழில் சேர குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வியாபாரம் சேர குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேஸில் இருக்க மக்களை வெட்டி தாங்க. பிரிந்து கொடுமை அழைக்கணும். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை தரணும். சாபத்திலேயும் பாவத்திற்கு மக்கள் விடுதலை பெறணும். கஷ்டப்படுற ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் கண்ணீரை துடைக்கணும் ஐயா. உள்ளான காயங்களை யாருக்கெல்லாம் இருக்கோ அது உள்ளான காயத்தை குணமாக்குமாண்டவர். உள்ளான காயத்தை குணமாக்குமாண்டவர். உள்ளான காயத்தை குணமாக்குமாண்டவர். வெளி காயம்னா மருந்துபடி சரியில்லை. உள்ளான காயத்தை நீ ஒருவர்தான் குணமாக்க முடியுமையா ஆண்டவர். அக்கில நிரப்பு, வல்லமை நிரப்பு, மகிமையில் நிரப்போம். தேப்பிரசனத்தோட மூடிக்கொள்ளும், காத்துக்கொள்ளும், கிருபை செய்யுங்கப்பா. எல்லா பொறுப்பை நீர் எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவர். பிரியமான பிள்ளைகளை எங்களை அடைந்து கொள்ளுங்க. எல்லா துதிகான மகிமைக்கு செலுத்துறோம். மரியாதை பார்த்து சொன்னீர். தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு தெரிஞ்சிட்டேன்னு சொன்னீங்களே. நாங்களும் எங்களை விட்டு எடுபட நல்ல பங்கு தெரிஞ்சுக்கணும். ஆமாம் ஆண்டவர். போன மாதம்லாம் குளிர் ஆண்டவர். இந்த மாதம் பயங்கர சூடாக இருக்கு ஆண்டவர். எங்கள் வாழ்க்கையிலும் காலங்கள் அப்படி தானே ஆண்டவர் மாறும். மக்களை புரிந்து துதிக்க செபிக்க உங்கள் தேட சாமியில் பார்த்து இஸ்ரேல் மக்கள் சொன்னாங்க. ஓயாமல் எங்களுக்கு வேண்டிக் கொள்ளணும். எல்லா மக்களும் அப்படி ஓயாமல் துதிக்க செபிக்க ஆண்டவரையுமே ஸ்தோத்திரம். இஸ்ரேல் மக்களை போல மீன் கூப்பிடணும் ஆண்டவர். காணானிசரி போல மீன் நோக்கி கூப்பிடணும். தானியலை போல மீன் நோக்கி கூப்பிடணும் ஆண்டவர். கூப்பிட்றது கஷ்டப்படக்கூடாதுப்பா. தேவனை தேடணும் ஆண்டவர். அப்பா மீ ஸ்தோத்திரம். நாங்கள் இப்படியே இருப்போம்னு யாரும் எண்ண முடியாது ஆண்டவர். நாட்கள் பொல்லாத ஆண் அப்படின்னு காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள ஒவ்வொருக்கு கிருபை கொடுங்க ஆண்டவர். நாட்கள் பொல்லாத ஆண் அப்படின்னு காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள கிருபை தாங்க ஆண்டவர். ஏசப்பா ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க. காத்துக்கோங்க. எல்லா துதிகனமாக்கி செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சகர் ஏசப்பா நாமத்தில் தாழ்மையாக்கி ஜீரோ பரமபிதாவே. ஆமென்.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம் 12 / 80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆஃப் பரோடா, குன்னூர், 1049010000229 என்ற எண்ணிக்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும்னா, நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
0: சுக்கல் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நீலகிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும்.
2: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81-44-192-192, 81-44-192-192, 81-44-192-192, 81-44-192-192. இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81-44-192-192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
3: எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
2: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 and 75-98-11-2435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: யோசேயா புத்தகம் 40:31.
1: கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ,
0: கர்த்தர் காத்திருக்கிறவர்களோ
1: புதுபலன் அடைந்து,
0: பாத்தீங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து
1: கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள்,
0: கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள்,
1: அவர்கள் ஓடினாலும் நிலைப்படையார்கள்,
0: ஓடினாலும் நிலைப்படையார்கள்,
1: நடந்தாலும் சோர்ந்து போகார்கள்,
0: நடந்தாலும் சோர்ந்து போகிறார்கள், சட்டைகள் அடித்து கழுகை போல எழும்பார்கள், ஓடினாலும் நிலைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டாங்க. பரிசுத்த நம்பிக்கை நமக்குள்ள இருக்கா அப்படின்னு சொன்னால் கேட்டு பெற்றுக்கொள்வோம். ஆண்டவரே, பரிசுத்த நம்பிக்கை எனக்கு தாங்கப்பா, நான் ஒன்றும் சோசப்பட்டு மட்டும் நிறைஞ்சிடாதம்மா, என்னை நானே ஏமாற்றி கொள்ளக்கூடாது. ஆண்டவரே, நானே என்னை ஏமாற்றி கொள்ளக்கூடாது. அதைத்தான் பைபிளில் சொல்கிறாரு, ஒன்று குருந்தே 3:18.
1: ஒருவனும் தன்னைத்தானே வஞ்சியாது இருப்பானாக.
0: பார்த்தீங்களா, ஒருவனும் தன்னைத்தானே நம்மளே நம்ம வஞ்சிச்சு கூடாது. நம்ம எல்லாம் பரிசுத்தன அபிஷேகத்தை பெற்று நம்ம கரெக்டாக இருக்கிறோம், நம்ம ஆண்டருக்கு நமக்கு ஐக்கியம் இருக்குது. உங்களை தன்னைத்தானே வஞ்சியாது இருக்க,
1: ஒருவனும் தன்னைத்தானே வஞ்சியாது இருப்பானாக,
0: தன்னைத்தானே வஞ்சியாது இருப்பானாக. தன்னைத்தானே வஞ்சிக்க கூடாது, நம்ம கரெக்டாக இருக்கோம். நம்ம எப்படி இருக்கிறோம்னு சொல்லி பரிசுத்தாக நமக்கு சாட்சி சொல்லணும். ரெண்டாவது சாட்சி, கர்த்தருடைய வேதம் நமக்கு சாட்சி சொல்லணும். நம்ம கரெக்டாக இருக்கிறோம், வேதத்தை தான் திறந்தோறு வாசிங்கன்னு சொல்கிறது. வேதம் கரெக்ட், வேதத்தை வாசிக்கணும். நம்ம வாழ்க்கை சரியாக இருக்கணும். கர்த்தருடைய வசனம் தான் கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம். கர்த்தர் வசனம் நமக்கு சாட்சி சொல்லணும், பரிசுத்தாவினை சாட்சி சொல்லணும். சொல்கிறார்ல ரோமரில், சொல்கிறார்ல Romans 8:14 வாசிங்க. நம்ம கரெக்டாக இருக்கோமான்னு மற்றவங்க நம்ம சாட்சி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. 8:14.
1: மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ,
0: தேவனுடைய ஆவியினால் யார் நடத்தப்படுறாங்களோ அதுதான் முக்கியம். இவங்க நல்லவங்க, அவங்களாலும் உலகம் நமக்கு சாட்சி வேண்டாம். யார் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுறார்களோ
1: அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள்.
0: அவங்க தான் தேவனுடைய புத்திரர் இருக்காங்க. யார் தேவனால யார் நடத்தப்படுறாங்களோ, தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுற அவங்க தேவனுடைய புத்திரர் இருக்காங்க.
1: அந்தபடி
0: திரும்பவும்
1: பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல், அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கம்மா.
0: பரிசுத்த நம்மளுக்கு சாட்சி சொல்றாரா, நீ கரெக்டா இருக்கிற வழி, சரியான வழி, நீ உண்ட தப்பே கிடையாது. பரிசுத்தாவினை ஆட்சி சொல்கிறாரா இல்லைன்னு நீ கேளுங்க. ஆண்டவரே, என் பரிசுத்தாவினுக்குள்ள சம்பூர்ணமாக இருக்கிறோம், உங்களுக்குள்ளே வருவான்ற சொன்னீங்களப்பா, எனக்குள்ளே வரணும். அப்போ தான் பரிசுத்தாவி வந்து எப்படி இருப்பாரா. 28:8.
1: கர்த்தர் அவர்களுடைய பலன், அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு,
0: கர்த்தர் அவர்கள் பலன், அவருடைய பலன், அவரே அபிஷேகம் பண்ணவங்களுக்கு
1: அரணான அடைக்கலமானவர்.
0: அவர் தான் நம்ம பலன், அரணான அடைக்கலமானவர். முதல் என்ன செய்யணும், தேவன் நம்ம அழைச்சிருக்கணும். நம்ம ஐக்கியம் பிதாவோடு அவருக்கு மாறினாங்க, இயேசு கிறிஸ்துவை அழைச்சிருக்கணும், நம்ம பலன் கிடைக்கும். ரெண்டாவது எப்போ பலன் கிடைக்கும், ஆண்டுட்டு ஓடி வரணும், அவர் அழைச்சிருக்கணும். நம்ம ஐக்கிய பிதாவோடு அவர் குமாரனாக இயேசுக்கு இருக்கணும், அவரோட இசைந்து இருக்கணும். யோவான் சொல்கிறாரு, என் ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாக இயேசுக்கு இசைஞ்சிருக்குன்னு சொல்லணும். ரெண்டாவது, நம்ம ரட்சிக்கப்படுறவங்க தேவன் பலனாக இருக்கார், அப்போ தான் பலன் கிடைக்கும். மூன்றாவது, அவர் பரிசுத்தாவின் நமக்குள்ள வரும்போது பலனாக இருக்கிறாரு. கடைசியாக, என்னாம் புஸ்தகம் 23:22.
1: தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன், அவர்களுக்கு உண்டு.
0: காண்டா யாருக்கு? இஸ்ரேல் மக்களுக்கு காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. கர்த்தருடைய பிள்ளையில இருப்பீங்கன்னா உங்களுக்கு பலன் கொடுத்துருவார், காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுப்பார். அது மாத்திரல்ல, என்னாம் புஸ்தகம் 23:9.
1: கண்மலை உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன்.
0: அந்த ஜனங்கள்
1: ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமாயிருப்பார்கள்.
0: கர்த்தருடைய ஜனங்கள் அங்கங்கே கலந்துட்டுலாம் இருக்க மாட்டாங்க, தனியே வாசம். தனியே செவ்வான் துதி. இங்கே சொல்கிறாரு, அதே தான் சொல்கிறாரு. லேபியராம் புஸ்தகம் 20:26.
1: நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களா இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களா இருக்கும்படிக்கு. உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன்.
0: கர்த்தருடைய பிள்ளையா இருக்கும்படிக்கு கர்த்தர் என்ன செஞ்சார்? நம்மள மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, ஆண்டவருக்காக பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. அதை ஆண்டவராக ஏற்றுக்கிச்சு சொன்னார். நான் உலகத்தை நல்லது போல நீங்களும் உலகத்தை நல்ல. 2 Corinthians 6:17-18.
1: ஆனபடியால்
0: நீங்கள்
1: அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார்
0: அப்பொழுது
1: நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன்.
0: நீங்க எனக்கு குமாரரும்
1: குமார்த்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமை
0: உறுதியா இருக்கணும். மூணாவது பரிசுத்தின் அபிஷேகம் நமக்குள்ள வந்திருக்கணும். 4வது பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழணும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்து சொன்னார், வாசிங்க 17:16.
1: நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல.
0: உலகத்து பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. உலகம் என்ன காரியம் இருக்கும்? உலகம் திணிச்ச, கண்ணின் நீச்ச, மாம்சம் திணிச்ச, ஜீவனத்தின் பெருமை சொல்ல 1:17.
1: உலகமும் அதன் இச்சையும்
0: ஒளிந்து போவோம்.
1: தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான்.
0: அதுக்கடுத்து
1: ஏனெனில்
0: மாம்சத்தின் இச்சையும்
1: கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல.
0: கண்ணின் நீச்சம், மாம்ச நீச்சம், ஜீவனத்தின் பெருமை யாரால் உண்டானதல்ல? பிதாவினால் உண்டானதல்ல.
1: அவைகள் உலகத்தினால் உண்டானவை.
0: பரலோகத்தில் எப்படியானாலும் கிறிஸ்தவங்களா இருந்தா போதும், ஞானஸ்தன் பெற்றா போதும், நம்ம வந்து எப்படியானாலும் வாழலாம். பரலோகத்து போயிலன்னு சொல்லி யாரும் ஏமாந்து போயிடாதீங்க. கர்த்தர் கையில் நம்ம கையில் பைபிளை கொடுத்துருக்கிறாரு. கரெக்டாக இருக்கிறோம்மா, எப்படியான வாழலாம். ஞானசன் எடுத்துட்டோம், ஊழியம் செய்கிறோம், என்ன வேணாலும் செய்யலாம். பரவது பேர்லாம் நம்ம ஏமாந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா முத என்ன செய்யணும்? அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவரோடு ஐக்கியமாக இருக்க வேண்டும். அவர்கள் தேவன் பலப்படுத்துவார். ரெண்டாவது யாரை பலப்படுத்துவார்? ரட்சிக்கப்பட்டவங்களை பலப்படுத்துவார். மூன்று பரிசுத்தாவியானவர் யார் உள்ளத்தில் இருக்கிறாரோ அவங்கள பலப்படுத்துவார். 4வது ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. நான் உலகத்தை நல்லத போல நீங்களும் உலகத்தை நல்லன்னு சொன்னார். உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தால்தான் நம்மளை பலப்படுத்துவார். செதறடிக்கிற எங்கே வர? முகத்துக்கு முன்பாக அவனுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். அதான் பரிசுத்த பவுல் சொன்னார், அவனுக்கு இடம் கூடாதீங்க, அப்போ பரலோகத்துக்கு போக முடியும். கர்த்தத்தில் ஒப்பு குடிச்சா போடுமா?

0: அர்ப்பணிக்கலாமா? சிதறடிக்கிறவன் உன் முகத்திற்கு முன்பாக வருகிறான். பெலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. சாத்தானை ஜெயிப்பதற்கு நம் பலம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று கேட்டோம். முதலாவது அந்த பலன் யாருக்கு தேவன் கொடுக்கிறார்? அழைக்கப்பட்டவர்களுக்கு அவர் தேவ பலத்தை கொடுக்கிறார். அழைக்கப்பட்டவர்கள் தேவனோடு அவர் ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்று நாம் பார்த்தோம். பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் நாம் ஐக்கியப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அழைக்கப்பட்டவர்களுக்கு அவர் பலன் கொடுக்கிறார். ரெண்டு, ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் பலன் கொடுக்கிறார். யாரெல்லாம் நாம் ரட்சிக்கப்படுகிறோமோ, ரட்சிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு, ரட்சிப்பை விரும்புகிறவர்களுக்கு இயேசு ரத்தால் கழுவப்பட்டு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அந்த ரட்சிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு தேவன் பலனாக இருக்கிறார் என்று நாம் கேட்டோம். மூன்றாவது, பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ அர்ப்பணித்து அப்படி வாழ்கிறவர்களுக்கு அவர் தேவ பலனாக இருக்கிறாராம். மாத்திரமல்ல, பரிசுத்தாவி நமக்குள் வரும் பொழுது நாம் பலன் அடைகிறோம். பரிசுத்தாவி நமக்குள் வரும் பொழுது பலன் அடைகிறோம். பரிசுத்தாவிய நமக்குள் வரும்போது பலன் அடைகிறோம். கடைசியாக நாம் பார்த்தோம், பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது, கர்த்தர் உறவாடும் பொழுது, தனித்து வாழும் பொழுது, பிரிந்து வாழும் பொழுது, கர்த்தருக்காய் உண்மையாய் வாழும் பொழுது நாம் பலப்படுத்தப்படுகிறோம். எல்லாரும் பணித்து ஜெபிக்கலாமா? எல்லா கண்களை மூடி எல்லாம் ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணி நிறைவு செய்வோம். எல்லாம் ஜெபிக்கலாமா? எல்லாம் கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க. பரலோகத்திலே வாசமாக இருக்கிற அன்பின் கர்த்தாவே, இது கொடுத்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான், உன் பலனை மிகவும் சிறப்படுத்து என்று எங்களோடு பேசியிருக்கிறீர் ஆண்டவரே. ஆமாவியானவரே, எங்களை பலப்படுத்துகிறாங்க. அழைக்கப்பட்டவர்களுக்கு நீர் தேவ பலனாக இருக்கிறீர். அழைக்கப்பட்ட நாங்கள் எப்பொழுது உமோடு ஐக்கியமாயிருக்க, எங்கள் ஐக்கிய பிதாவாக்கிய தேவனும் குமாரனா இயேசு கிறிஸ்துவோடு எப்பொழுது இருக்க உதவி செய்வீராங்க. மாத்திரமல்ல, ரட்சிக்கப்படுவர்களுக்கு தேவ பலனாக இருக்கிறீர் ஆண்டவரே. சில இப்படி உபதேசத்தை நாங்கள் தியானித்துக் கொண்டிருக்க, வசனத்தை தியானித்துக் கொண்டிருக்க, எப்போ ரட்சிப்பில் நிலைத்து நிற்க, ரட்சிப்பில் பிரயாசப்பட, ரட்சிப்பில் வளர, ரட்சிப்பை காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. பரிசுத்தாவி வரும்போது பலன் அடைவீர்கள் என்று சொன்னீரே. பரிசுத்தாவினவரே, எப்பொழுது எங்களுக்குள் வந்து எங்களை பலப்படுத்த வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மாத்திரமல்ல, என் ஜனங்கள் தனித்து வாழ்வார்கள் சொன்னீரே. பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ, அசுத்தமான தொடாதிருக்க, உலகத்திலிருந்து பிரிந்து வாழ எங்களுக்கு கிருபை தான். கண்ணி நிச்சைகள், மாம்ச நிச்சைகள், ஜீவனத்தின் பெருமை எல்லாம் எங்களை விட்டு எடுத்து போடும் ராஜா. வார்த்தை கேட்டு நாங்கள் ஒவ்வொருவரும், இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரும், அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவரும் புது பலத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும் ஆண்டவரே. அந்த உன்னத பலத்தை கழுகை போல பலனடைந்து உமக்காக எழுமை பிரகாசிக்க கிருபை கொடுப்பீராக. சிதறடிக்க எங்கள் முகத்துக்கு முன்பாய் வருகிற பிசாசை நாங்கள் சிறைப்பிடிக்க அழித்து போட எங்களுக்கு கிருபை கொடுங்க. செய்தி கொடுத்த அக்காவை இன்னும் வல்லமையாக பயன்படுத்தும் பலப்படுத்தும். அப்படி செய்வதற்காக நன்றி. கடைசியாக உங்களை ஆசீர்வாதத்திற்காக அக்கா அவர் ஜெபிப்பார்கள்.
1: அப்பா, வசனம் கிடைக்கக்கூடாது, பஞ்சக்காலம் வரப்போகுது ஆண்டவர். அதற்குள்ளாக வசனத்தை எங்கள் இதயத்தில் பதித்து வைத்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். கருணை கடலே, கருணை சமுத்திரமே துதிக்கிறோம். அப்பா, நீர் எல்லா மக்களையும் நீர் ஆளியே செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். யாரால இங்கே கொஞ்ச பேர் வந்திருந்தாலும் ஆண்டவர், அப்பா அவள் ஆய்வில் கேட்குற மக்கள், அப்பா எஃப்எம் ரேடியோவில் கேட்குற மக்கள், யூடியூப்பில் கேட்குற மக்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க, காத்துக்கோங்க. உண்மையை அண்டிக் கொள்ளணுமே, சார்ந்து கொள்ளணும் ஆண்டவர். எனக்குன்னு யாரெல்லாம் எடுத்துக்கொள்கிறாங்களோ அவங்களெல்லாம் நீங்கள் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. உங்களுடைய வரிக்கு ஆயத்தப்படுத்துங்க, பலப்படுத்துங்க ரச்சா. நீர் பலனும் கேடமும் துணை மாறினு உடைய பிள்ளைகளை காத்துக்கொள்ளும். என்ன பலவீனாலும் குணமாக்க, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்க, என்ன பலவீனமாக இருந்தாலும் குணமாக்கி உங்கள் நாமத்தை மகிழ்படுத்துங்க. என்ன நோயாக இருந்தாலும் சுகமாக்கி உங்கள் நாமத்தை மகிழ்படுத்துங்க. என்ன கஷ்டங்கள் கண்ணீர் இருந்தாலும் அவங்களுக்கு தொடர்ச்சி சமாளித்து சந்தோஷம் கட்டளிட முடியாது செபிக்கிறோம். ஆசீர்வதிக்க முடியாது செபிக்கிறோம். வியாதியை குணமாக்குங்க சப்பா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க. திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும். குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய்த்தாங்க சப்பா. கடன் பிரச்சனை தவிக்கிற மக்களுக்கு கடன் அடைக்கு உதவிச்சிங்க. கஷ்டங்கள்லாம் மாற வேண்டும், கண்ணீர்லாம் துடைக்க வேண்டும். ஆத்மா கண்களை திறந்துவிட வேண்டும் என்று செபிக்கிறோம். ஆண்டவரே, பலப்படுத்த வேண்டுமா செபிக்கிறோம். நன்மை செய்ய வேண்டுமா செபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் கரத்தை பிடித்து கொள்ள வேண்டுமா செபிக்கிறோம். நாங்கள் உடைய கரத்தை பிடித்த விட்ரஸ் பண்ணிங்க, கரத்தை பிடித்து செவ்வியான வழியில் நடத்துங்கப்பா. உங்கள் பிரியமான பிள்ளை எங்களை அணிந்து கொள்ளுமப்பா. நீர் என் தேவன் அப்பா, உங்க பிரியமான செய்ய நீரே எங்களை, நீரே என் தேவன். நல்ல ஆவினால் எங்கள் உள்ளத்தை நிரப்பி செம்மையான பாதையில் நடத்துவீராக. பசு தக்கில் நிரப்புகிறாக. பரலோக வழியில் நாங்கள் நடக்க வேண்டும் ஐயா. ஆண்டவர் இன்னைக்கு நீர் வருவீரானா, நாங்கள் ராஜ்யத்துக்காரன் இன்னைக்கு எங்களை ஆத்தம் எடுத்துக்கொள்ளப்பட்டா உண்மை சந்திக்க எங்களை தகுதிப்படுத்தணும் ஐயா. வியாதிகள் நோய்கள் எல்லாம் மாற்றும், கடன் பிரச்சனை மாற்றும், கண்ணீர் தொடங்க, கவலையெல்லாம் நீக்கிறங்க. குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை வேணும் அப்பா. சாபத்திலையும் பாவத்தில் இருக்கும் மக்களுக்கு விடுதலை தாங்க ஏசப்பா. அப்பாமை துதிக்கிற படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க ஏசப்பா. ஞாபகத்தை தாங்க ஏசப்பா. கஷ்டப்படுற ஒவ்வொரு கஷ்டத்தையும் மாற்றிடுங்க ஏசப்பா. கண்ணீரை தொடங்கி ஏசப்பா. அப்பாமை ஸ்தோத்திரம். வியாபாரம் செய்கிற மக்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. தொழில் செய்கிற மக்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீர் தொடங்க. வாகனம் வச்சிருக்கிற மக்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. தேவையில்லாம் செஞ்சுங்க. ஒருத்தருக்கு ஒரு நன்மை குறைபடாதபடி காத்துக்கொள்ளுங்க. சிங்கி குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தர் தேடுறவங்களுக்கு ஒரு நன்மை குறைபடாதுன்னு சொல்லியிருக்கிறப்பா. ஒரு நன்மை குறைபடாது. எங்களை வழி நடத்துகிற தேவன் கேட்ட வாசனை யார் உள்ளத்துட்டு பிரியாதபடி காத்துக்கொள்ளும். உமக்குள்ள நெருங்கி சிவிக்கமே சார்ந்து கொள்ள கருவச்சிங்கப்பா. எல்லா துதிக்க நம்ம மகிமை செலுத்துறோம். எல்லாவற்றையும் எங்களை அன்பு ரட்சகர் ஏசப்பா நாம் தாழ்மையாக்க ஜீவரம் பாருங்க பிதாவே.
2: ஆமென். அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆஃப் பரோடா, குன்னூர், 1409001000229 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
0: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ் குன்னூர் நில்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும்.
2: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192, 81 44 192 192, 81-44-192-192, 81-44-192-192. இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்ப

0: அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
1: எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
2: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 7598-11-2435. அவர் இமெயில் அட்ரஸ் acvinkaram@gmail.com. அவர் வெப்சைட் handofjesus.in. God bless you.

0: ஏசாயின் புஸ்தகம் 59 16 வசனம்.
1: ஒருவரும் இல்லையென்று கண்டு,
0: ஒருவரும் இல்லை என்று கண்டு
1: விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார்.
0: விண்ணப்பம் பண்ற இல்லைன்னு என்ன செய்யலாம்? கர்த்தர் என்ன செஞ்சாரா? ஆச்சரியப்பட்டார். விண்ணப்பம் பண்றீங்களா? உங்களை ஒப்பு கொடுக்குறீங்களா? மற்றவங்களுக்காக ஜெபம் பண்றீங்களா? தெரப்பில் நிக்கிறீங்களா? விண்ணப்பம் பண்ற ஒருத்தர் இல்லைன்னு சொல்லி தேவன் செய்யப்பட்டார். இன்னைக்கு ஆண்டவர் கருத்துல ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னைய நான் ஒப்பு கொடுக்குறப்பா. தேசம் பாலாய் கிடக்கிறதப்பா. எங்கே பார்த்தாலும் உபச்சார வேசித்தன ஓரினேச பாவங்கள். எங்கே பார்த்தாலும் பாவம் பாவம் பாவம், அடி கொலை கொள்ளை. எங்கே பார்த்தாலும் நம்ம தேசம் பாலாய் கிடக்கிறது. நம்ம தேசத்துக்காக நம்ம திறப்ப நிற்க வேண்டும். இறைமையின் புஸ்தகம் 12:11 வசனம்.
1: அதை பாழாக்கி விட்டார்கள்.
0: அதை பாழாக்கி விட்டார்கள். யார்? நம்ம தான் பாவம் செஞ்சு செஞ்சு நம்ம தேசத்தை பாழாக்கி விட்டோம்.
1: பாழாய் கிடக்கிற,
0: பாழாய் கிடக்கிற
1: அது என்னை நோக்கி புலம்புகிறது.
0: பாழாய் கிடக்கிற தேசம் யாரை நோக்கி புலம்புகிறது? ஆண்டவராக இயேசுகிறது நோக்கி புலம்புகிறது, கர்த்தரை நோக்கி புலம்புகிறது.
1: தேசமெல்லாம் பாழாயிற்று,
0: தேசமெல்லாம் பாழாயிற்று,
1: ஒருவனும் அதை மனதிலே வைக்கிறதில்லை.
0: ஒருவன் என்ன செய்யறதுல மனசுல, என் பிள்ளைங்க, என் பேரன் பேத்தி, என் குடும்பம், நாங்கள் நல்லா இருந்த போதும் அப்படித்தான் நினைக்கிறாங்க. தேசத்தை பத்தி யாரும் நினைக்கிறதா? வெள்ளிக்கிழமை எத்தனை பேர் செவ்வத்துக்கு வந்திருப்பாங்க? வர்றதில்லை, யாருமே வர்றதில்லை. அவங்க குடும்பம் அவங்கவுங்க தான் நினைக்கிறோம். தேசம் பாழாய் கிடைக்கிறது, மனசில் ஒருத்தர் வைக்கிறது இல்லை. மொதல் என்ன செய்யணும்? மொதல் என்ன செய்யணும்? தேவனை அண்டிக்கொள்ளணும். என்ன செய்யணும்? அங்கே அவங்களுக்கு நிறைவான பலன் வந்தது. ஹலேலூயா. ஆண்டவர் சொன்னார், எனக்கு செவி கொடுத்து நீ அண்டி கொள்ளுங்கன்னு சொன்னார். அவர் பார்த்துக்கு நம்ம செவி கொடுக்கணும், அவளை அண்டி கொள்ள வேண்டும். ரெண்டாவது என்ன செய்யணும்? திறப்பில் நிற்க வேண்டும். திறப்பில் ஒவ்வொரு நாள் நிற்க வேண்டும். என்றைக்கே நேற்று அழிச்சிட்டோம், நேற்று முடிஞ்சிருச்சு, இன்றைக்கு இல்லை, என்றைக்குமே நிற்க வேண்டும். நம்ம ஜெபத்தில் கடைசி வினாடியில் இருக்கிறோம். நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபத்தில் திறப்பில் நிற்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஜெபத்தில் திறப்பில் நிற்க வேண்டும். திறப்பில் நிற்கிறது ஆண்டு தேடுறாரு. ஒருவனை தேடின ஒருவனையும் அப்படித்தானே வாசிப்பா. ஏசாயா 22
1: திறப்பு நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக,
0: சுவரை அடைக்கவும் தக்கதாக
1: ஒரு மனுஷனை தேடினேன்,
0: ஒரு மனுஷனை தேடினேன்,
1: ஒருவனையும் காணே,
0: ஒருவனையும் காணே. நம்மளே மனசை வச்சு தேட்டிக்க கூடாது. என்ன ஆண்டவர் என் பாவத்தை மன்னிச்சுறாரு, நான் பரல

0: போயிடுறேன். நம்ம மனசை நம்ம தேற்றிக் கூடாது. நிறைய பேர் அப்படிதான், நம்ம நம்ம பரவாயில்ல போயிடுவோம், நம்மளே தேற்றிக்கிறோம். அப்படி இல்லை, அறிமுகம் திறப்பில் நின்னாதான் பரவாயில்ல போக முடியும். ஒரு மனிதன் தெரியும், ஒரு மனிதன் காணே நம்ம எப்படி இருப்பில் நிற்கிறோம், எவ்வளவு நேரம் செபிக்கிறோம். நான் செபத்தில் தான் இருக்கிறேன், நம்மளே தேற்றிக்க கூடாது. இதை நம்ம அள்ளிக்கொள்ள வேண்டும். ரெண்டாவது திறப்பில் நிற்க வேண்டும். கடைசியாக 7:12
1: வேதத்தையும்
0: வேதத்தையும்
1: சேனைகளின் கர்த்தர் தம்
0: வேதத்தின் கர்த்தர் தம்முடைய ஆளி ஆவின் மூலமாய்
1: முந்தின தீர்க்கதரிசிகளை கொண்டு
0: தங்கள்
1: இருதயத்தை வைரமாக்கினார்கள் மகா கடுங்கோபம்
0: மகா கடுங்கோபம்
1: சேனைகளின் கர்த்தரிடத்திலிருந்து உண்டாயிற்று.
0: எங்கிருந்து மகா கடுங்கோபம் சேனைகளின் கர்த்தரிடத்திலிருந்து உண்டாச்சு. மனசு மாம்சம் விரும்பணும் இப்படி நடந்துமானா கர்த்தா கடுங்கோவும் உண்டாகும். கர்த்துடைய வசனத்துக்கு நம்ம செவி கொடுக்க வேண்டும். ஆண்டவர் கர்த்திட்ட நம்ம ஒவ்வொரு நாளும் உடைய வசனத்துக்கு செவி கொடுக்க எனக்கு உதவிச்சு. 66 பைபிளில் உள்ளத்தில் எழுதி கொடுங்க ஆண்டவர். 66 பைபிளில் ஒவ்வொரு வசனையும் உள்ளத்தில் எழுதி கொடுங்க ஆண்டவர். நீங்கள் தான் எனக்கு வசனம் சொல்லித்தரணும் ஆண்டவரே. கிணும் வசனம் இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. வசனம் தான் நமக்கு தேவை. ஓசியான் புஸ்தகம் 8:12
1: என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன்.
0: அவர்களுக்கு
1: அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள்.
0: என் வேதத்துல மகத்துவத்தை அவருக்கு எழுதி கொடுத்தேன். அவர்கள் என்ன செஞ்சாங்க? அந்நிய காரியமா ஏதோ பைபிள் இருக்குது என்னைக்கா அந்நிய காரியமா எண்ணினார்கள். வசனத்தை எப்படி நினைக்கிறோம்? தேவன் என்னோடு பேசுகிறார். வேதத்தை வாசிக்கும் போதே நம்ம கேட்கணும், ஆண்டவர் என் கூட பேசுங்கப்பா, நான் எங்கே இருக்கிறேன், என்னை காமிங்க, நான் எங்கே இருக்கிறேன். ஆண்டவரை சும்மா வாசிக்கிற பிரயோஜனம் இல்லை, கத்திட்டு கேட்கணும், ஆண்டவர் நான் எங்கே இருக்கிறேன், வசனத்தோடு என் கூட பேசுங்க. ஏன்னா வசனத்தை அனுப்பியே தான் நம்ம நாய்ந்து இருப்பாராம். யோவான் புஸ்தகம் 12:46-48 வாசிங்க சொல்ற வசனத்தை வச்சு தான் நாய்ந்து இருப்பாராம் கடைசி நாளில்.
1: வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயந்தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது.
0: நான் சொன்ன வசனமே
1: அவனை கடைசி நாளில் நியாயந்தீர்க்கும்.
0: நான் சொன்ன வசனம் தான் அவனை கடைசி நாள்ல நியாயந்தீர்ப்போம். அருமையானவர்களே, நாட்களை பொல்லாத ஆனப்படியால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுவோம். என்னை தள்ளி என் வசனத்தை ஏற்றுக்கொள்ள வசனம் தான் அவனால் நியாயந்திருக்கும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். வசனத்தை நம்ம மனசில் வைக்கணும், வசனத்தை வச்சு தியானிக்கணும். ஆண்டவரே எனக்கு சொல்லித்தாங்க எப்படி தியானிக்கணும், எனக்கு சொல்லித்தாங்க எனக்கு ஒன்றும் தெரியல. அதான் சொன்னார், கத்தரை போல போதிப்பவர் யார் ஒருத்தருமே இல்லை, அவரை போல போதிக்க யாராலையும் முடியாது. சீசர்கள் கேட்டாங்க, கத்தாவே எனக்கு செபிக்க சொல்லித்தாரு, செபிக்க எனக்கு போதியும் ஐயா, செபிக்க போதியும், எங்களுக்கு சொல்லித்தாங்க, போதிங்கப்பா, நான் எப்படி வாசிக்கணும், எப்படி பைபிள் வாசிக்கணும், எப்படி வசனத்தை கை கொடுங்க, போதிங்க ஆண்டவரே. கத்துட்டு கேளுங்க, கத்தரை போல போதிப்பவர் யார், அவரை போல யாருமே போதிக்க முடியாது. அவர் சொல்லியிருக்கிறார்ல, அவர்கிட்ட கேட்கணும். நான் கூட முந்தியில் என்ன நினைச்சுன்னு எனக்கு அப்பெல்லாம் தெரியாது. போதிக்கணும் படிக்கிற பிள்ளைகள் தான் போதிப்பவர் போல, படிப்பு சொல்லித்தருவார் போல அப்படி நினச்சிட்டேன். அப்படி இல்லை, கத்தர் எல்லாருக்கும் எல்லாவற்றையும் போதிக்கிறவர். அலையிலுயா அலையிலுயா. வசனத்தை நம்ம போதிக்கணும், வசனத்தை வாசித்து வாசிக்கிற மாத்திர அதை தியானிக்கணும். அதான் 2 Peter 1:10 வாசிங்க. 2 Peter 1:10
1: அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு.
0: தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டு.
1: பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும்,
0: விடிவெள்ளி இயேசுக்கு உங்க இருதயத்துல வரும் அளவும்,
1: இருளுள்ள ஸ்தலத்தில்
0: பிரகாசிப்பிக்கிற விளக்கை போன்ற
1: அவ்வசனத்தை இருப்பது நலமாய் இருக்கும்.
0: வசனத்தை என்ன செய்ய நம்ப வாசிக்கிற மாத்திரல கடகடன் வாசிட்டு போயிடக்கூடாது. வாசித்து அதை கவனிக்கணும். ஆண்டவரே என் இருதயத்தில் எழுதுமா? ஆண்டவரே எசப்பா இருதயத்தில் எழுதுங்க சொல்றாரு இல்லையா? வாக்கம் வாசித்து பார்த்தீங்கன்னா 11:19 நம்ம உள்ளத்துல அவர் வசனத்தை எழுதணும். வாசிங்க,
1: வார்த்தைகளை
0: என் வார்த்தைகளை
1: உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்மாவிலும் பதித்து,
0: உங்க இருதயத்திலும் உங்கள் ஆத்மாவிலும் பதித்து,
1: அவைகளை
0: அவைகளை
1: உங்க கையின் மேல்
0: போதும். உங்க இருதய வசனத்தை என்ன செய்யணுமா? பதித்து. வசனம் இல்லைன்னா பரலோகத்துக்கு போக முடியாது. அருமையானவர்களே, பாதைக்கு வெளிச்சம். வசனம் இல்லைன்னா பரலோகத்துக்கு போக முடியாது. நம்மளை நம்மளே ஏமாற்றி கொள்ள வேண்டாம். என் கத்தரின் பாவத்தெல்லாம் மன்னிச்சுட்டு பரலோகத்துக்கு போகணுன்னு சொன்னால் கத்தர் பச்சை பதமே இல்லை, எல்லாருக்கும் ஒன்று போல தான் நினச்சிப்பார். ஒரு வேளைக்கு கண் தெரியாத என் பிள்ளை குளிஞ்சுது இவ்வளோ விட்டலான்லாம் இல்லை. அவர்கிட்ட என்ன இல்லை? பச்சை பதமே இல்லை. வாசித்து பாருங்கள், அப்போஸ்தலரின் புஸ்தகம் 10:34 வசனம். அவர்கிட்ட பச்சை பதமே இல்லை. சரி, என் கண் தெரியாத பிள்ளை குளிஞ்சுது, அது படிக்கலை, விட்டலாம் அப்படின்னு விடமா இல்லை. அவர்கிட்ட என்ன இல்லையா? பச்சை பதமே இல்லை. வாசிங்க,
1: தேவன் பச்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும்.
0: தேவனிடத்தை என்ன இல்லை சொல்லுங்க? பச்சபாதமே இல்லை. ரசனத்தை நம்ம கவனிக்கணும். வேதத்தின் மகத்துவத்தை எழுதி கொடுத்தார். என்ன எப்படி நம்ம நினைக்கிறோமா? நம்ம நினைச்சிருக்கோம் அந்நிய காரியமாக நினைச்சோம். வசனத்தை கவனிக்கணும். வசனத்தை வச்சுதான் அவரால் நாய்ந்து இருப்பார். கடைசி வினாடியில் இருக்கிறோம். அதான் சொல்கிறாரு கடைசியா யோவான் சுவிசேஷம் 5:39 வசனம்.
1: வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே.
0: அவைகளால் நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. வசனத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அவைகளால் தான் நமக்கு நித்திய ஜீவன். பரலோகத்துக்கு போகணும்னு சொன்னா முதல்ல நினைச்சுனா அவர் அண்டிக்கொள்ளணும். ரெண்டாவது என்ன செய்யணும்? தரப்புல நிக்கணும். மூணாவது என்ன செய்யணும்? ஆண்டு வசனத்து கேளாம போன தேவனுடைய கோபம் நம்ம மேல பற்றி எரியும். அது சகரியை மட்டும் இன்னொரு சகரி 7:12 வசனத்தை நம்ம சிந்திக்காம போயிட்டோம்னா அவர் கோவையை நம்ம மேல பற்றி எரியும்.
1: வேதத்தையும் சேனைகளின் கர்த்தர்
0: தம்முடைய ஆவியின் மூலமாய்
1: முந்தின தீர்க்கதரிசிகளை கொண்டு சொல்லி அனுப்பின வார்த்தைகளையும் கேளாதபடிக்கு தங்கள் இருதயத்தை வைரமாக்கினார்கள்.
0: இருதயத்தை எப்படி மாத்திட்டாங்களா? வயரம்னா கடினம், இருதயத்தை கடினமாக்கினார்கள்.
1: ஆகையால் மகா கடுங்கோபம் சேனைகளின் கர்த்தரிடத்திலிருந்து உண்டாயிற்று.
0: அதான் சொல்றேன், வேதத்தின் மகத்துவத்தை உங்களுக்கு கையில் எழுதி கொடுத்த அன்னி காரியமாய் எண்ணினார்கள். நம்ம வேதத்தை எப்படி நினைக்கிறோம்? என் தேவன் என்னோடு பேசணும். நீங்க பேசுங்கப்பா, நான் வாசிக்கிறேன், சொல்லித்தாங்க. நான் எங்க இருக்கிறேன் என்னை காமிங்க, என்னை சரிப்படுத்துங்க, என்னை சீர்படுத்துங்க, சிறப்படுத்துங்க, பலப்படுத்துங்க, நிலநிறுத்துங்கன்னு கேட்கணும். கடைசி வினாடியில் இருக்கிறோம். வசனத்தை கவனித்து வாசிக்கணும். அது மட்டும் இல்லை, வசனத்தை கவனிக்கணும். அது மட்டும் இல்லை, வேதத்தை என்ன செய்யணும்? ஆராய்ஞ்சி பார்க்கணும். முதல்ல என்ன செய்யணும்? அவர் அண்டிக்கொள்ளணும். ரெண்டாவது திறப்பில் நிற்கணும். மூன்றாவது வேதத்தை தேவனுடைய வசனத்தை நம்ம கவனிக்கணும். வசனத்தை ஒரு நாள் ஆராய்ஞ்சி பார்க்கணும். அப்போ தான் நம்ம நித்திய ஜீவன். கருத்து கருத்தில் அர்ப்பணித்து செவம் பண்ணுமா? ஒவ்வொரு நாளும் உங்களை ஒப்பு கொடுங்க. ஒவ்வொரு நாளும் நேற்று ஒப்பு கொடுத்த இன்னைக்கு இல்லை, ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுங்க. என் வாயை காத்துக்கோங்க, இப்போ என் காதை காத்துக்கோங்க, இப்போ என் கண்ணை காத்துக்கோங்க, இப்போ என் காலை காத்துக்கோங்க, காலை கூட ஒப்பு கொடுக்கணுமா? கால் நடைகளை என்ன செய்கிறார் தேவன்? என்ன செய்கிறாரா? காலை நடைகளை எண்ணி இருக்கிறாரா? யோபு 14:16
1: இப்பொழுது என் நடைகளை எண்ணி இருக்கிறீர்.
0: கத்தர் என்ன செய்ய? நான் நடைகளை கூட எண்ணி வச்சிருக்கிறாரு. அதனால என் காலை காத்துக்கோங்க, வாயை காத்துக்கோங்க, கண்ணை காத்துக்கோங்க, காதை காத்துக்கோங்க. பிரியமில்லாத காரியம் எனக்கு உள்ள எது வந்துடக்கூடாதப்பா, என்னை காத்துக்கொள்ள. அதனால தான் தாவீது கேட்டார், தேவனே உன் பிரியமானதை செய்ய எனக்கு போதியம், நீரே என் தேவனுடைய நல்ல ஆவினால என்ன செம்மையான வழி நடத்தும். நம்ம கேட்கணும், ஏதோ நம்ம செவிச்சு அது வேணும் ஆண்டவரே, இது வேணும் ஆண்டவரே, என் பிள்ளைகள் நல்லா படிக்கணும், என் பிள்ளைகள் நல்லா பேரமேத்தி நல்லா இருக்கு, அது மட்டும் கேட்டால் போதாது. நம்ம பரலோகத்துக்கு போன நம்ம வாழ்க்கை இந்த உலகம் இல்லை, நம்ம குடியிருப்பு பரலோகத்தில் இருக்குது. ஒவ்வொரு நாள் நம்மளே ஒப்பு கொடுப்போம். நீங்கள் கத்தர்கிட்ட உங்களுக்கு ஒப்பு கொடுங்க. கத்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்விப்பார். முதல்ல நம்ம ஆண்டவர் அண்டிக்கொள்ளணும். ரெண்டாவது என்ன செய்யணும்? திறப்பில் நிற்கணும். மூணாவது தேவனுடைய வசனத்துக்கு வசனத்தை வாசித்து கவனித்து வசனத்தை ஆராய்ஞ்சு பார்க்கணும். அப்போதான் நம்ம யுத்தி ஜீவன். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். ஏன்னா வசனத்தை வச்சு தான் கர்த்தர் நியாயம் தீர்ப்பாராம். நான் கூட அதை நினைக்கல, சொல்லலாம் நினைக்கல, ஆண்டு இதை சொல்லுன்னு சொன்னார். வசனத்தை வச்சு தான் நம்மளை நியாயம் தீர்ப்பாராம். அதனால் கர்த்தர் நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம்.
2: நாம் எழுந்து நின்று கர்த்தர் நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணலாமா?

0: பார்த்து ஜெபம் பண்ணலாமா?
1: கண்ணில் மூடி எல்லாம் வாய் திறந்த இசை ஜெபம் பண்ணுங்க. ஆம், கத்தடி கோபம் பற்றியறிகிற நாட்கள் வந்துவிட்டது. மூன்று காரியங்களை ஆண்டவராகிய தேவன் நம்மோடு கூட பேசினார். ஒன்று, நாம் அவரை அண்டிக் கொள்ள வேண்டும். சங்கீதக்காரன் சொன்னார், தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே எனக்கு நலமானது என்று சொன்னார். இயேசு சொன்னார், ஜனங்கள் அவருக்கு செவி கொடுத்து அண்டிக் கொண்டிருந்தார்களாம். நாம் சொல்லாம, ஆண்டவரே நான் அண்டிக் கொள்ளணும், உண்மையே நம்பி பற்றி பிடித்து வாழணும். ஆண்டவரே, உண்மை விட்டு ஒரு வினாடி கூட பிரிந்து போயிடக்கூடாதப்பா. வாய் திறந்து ஜெபிக்கலாமா? உண்மை விட்டு ஒரு வினாடி கூட நான் இந்த பக்கம் அந்த பக்கம் நகர்ந்துடக்கூடாதப்பா. உண்மை அண்டிக் கொள்ளக்கூடிய ஒரு இருதயத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி வாய் திறந்து ஜெபிக்கலாமா? தேங்க்யூ லார்ட். எல்லாம் கேட்கலாமா? உண்மை அண்டி வாழக்கூடிய இருதயத்தை, அண்டு பிடித்துக் கொள்ளக்கூடிய இருதயத்தை தாரும் ராஜா. ரெண்டாவது, ஒரு மனித திறப்பில் நின்று ஜெபிக்காமல் இருக்கும் பொழுது தேவன் பார்க்கிறார். விண்ணப்பம் பண்ணுகணும் இல்லையா? ஜெபிக்க ஒருவன் கூட இல்லையா? தேசத்தில் இவ்வளவு தீங்குகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதே, அதை குறித்து யாரும் மனதில் வைப்பதில்லையா என்று சொல்லி அங்கலாய்த்து பார்க்கிறார். ஒருவரும் இல்லை என்று பார்த்தவுடன் தான் அவருடைய கோபம் தேசத்திலே ஊற்றப்படுகிறது. நம்ம சொல்லலாம், ஆண்டவரே இதோ என்னை ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே, நான் ஜெபிக்க ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே, எனக்கு என் குடும்பத்துக்குன்ற அந்த குறிய வட்டத்தை விட்டு வெளியே வந்து தேசத்தின் மக்களுக்காக ஜனங்களுக்காக ஜெபிக்க என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, அந்த ஜெபாவி எனக்கு தாரும். திருப்பில் நின்று ஜெபிக்கக்கூடிய அந்த ஜெபாவி எனக்கு தயவாய் தாரும் என்று சொல்லி தயவுசெய்து ஜெபம் பண்ணுங்க பிரியமானவர்களே. நன்றி ராஜா, எனக்கு அப்படிப்பட்ட ஜெபாவியை தார். மூன்றாவது, நம்ம பார்த்தோம், ஆண்டவர் நம்ம கொடுத்த வேத வசனம், சத்திய வசனம், அதை நான் வாசிக்காமல் கவனிக்காமல் கேட்காமல் ஆராய்ந்து பார்க்காமல் அதை கடைபிடிக்காமல் இருக்கும் பொழுது சேனையின் கர்த்தரிடத்திலிருந்து மகா கடுங்கமும் புறப்பட்டு வந்தது என்று வேதம் சொல்கிறது. என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்களோ அதை அந்நிய காரியமாக நின்றார்கள் என்று சொன்னார். ஏசு சொன்னார், வேத வாக்கியத்தை ஆராய்ந்து பாருங்கள். செபிக்கலாமா? எல்லாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். கோபம் என் மேல் வரக்கூடாது, கர்த்தர் கோபம் என் மேல் மூடக்கூடாது. நாம் அண்டிக்கொள்ளணும், திறப்பில் நின்று கதறி ஜெபிக்கணும், வேத வசனத்தை வாசித்து தியானித்ததில் கீழ்ப்படிந்து நடக்கணும், எனக்கு பாக்கியம் தான். ஜெபிக்கலாமா? நன்றி பரலோக பிதாவே, நீர் கொடுத்தவுடைய வார்த்தைகளை நினைத்து நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கடைசி காலங்களில் பயங்கரமாய் இந்த கோபம் பற்றி எறிய ஆரம்பித்திருக்கிறதப்பா. இயற்கை சீற்றங்கள் பல இடங்களில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறதப்பா. இதில் நாங்கள் பாதுகாக்கப்பட மூன்று வழிகளை எங்களுக்கு காண்பித்தீர். நாங்களும் அண்டிக்கொள்ள வேண்டும் என்பதாக சொன்னீர். அப்பா, மக்கள் செவி கொடுத்து அண்டிக் கொண்டிருந்தார்கள், நாங்களும் உமக்கு செவி கொடுத்து உண்மையே நாங்கள் அண்டிக்கொள்ளணும். அதுதான் எங்கள் நனமானது என்று சங்கீதக்காரன் சொன்னாரேப்பா. நாங்களும் அண்டிக்கொள்ளணும் ஆண்டவரே. ஒருபோது வலதுபுறம் இடதுபுறம் சாய்ந்து விடக்கூடாது ஆண்டவரே. எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. மாத்திரம் திறப்பில் நின்று நாங்கள் ஜெபிக்கணும் ஆண்டவரே. எங்களுக்காக மாத்திரமல்ல, தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக கண்ணீரோடு ஜெபிக்கணும். எங்கள் இருதயத்தை பாதுகாத்து, எங்கள் கால்களை, எங்களுடைய கண்களை, எங்களுடைய அவயங்களை எல்லாம் நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம். பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஒருபோதும் உண்மை துக்கப்படுத்தி விடாதபடிக்கு காத்துக்கணும். அதே நேரத்தில் ஜனங்களுக்காகவும் தேசத்திற்காகவும் புலம்பி அழுது ஜெபிக்கவும் எங்களுக்கு கிருபை தயவாய் நீ தர வேண்டும் என்று சொல்லி உண்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. மாத்திரம் அல்ல ஆண்டவரே, அப்பா நான் வேத வசனத்தை கவனிக்காமல் போகும் பொழுது, அது செவி கொடுக்காமல் கேளாமல் போகும் பொழுது உங்களுக்கு கடுங்கோபம் புறப்பட்டு வருகிறதாக நாங்கள் பார்த்தோமே. தகப்பனே, வேத வசனத்தை வாசிக்க எங்களுக்கு அது கவனத்தை தாரும். ஆராய்ந்து பார்த்து அதை இவ்வளவு உள்ளத்தில் பதித்து வைத்துக் கொள்ளுங்க, ஞானத்தை தரும். ஆமாப்பா, கடைசி நாட்களே ஒரு வசனமே நியாயம் தீர்க்கும் என்று நாங்கள் வாசித்தோமே ஆண்டவரே. எங்களை காத்துக் கொள்ளுங்கப்பா. ஒரு போது நாங்கள் அசதியாக அலட்சியமாக இருந்து விடாதபடிக்கு தேவனாய் கர்த்தர் எங்களை தயவாய் கிருபையாய் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி உங்கள் சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். அர்ப்பணிக்க நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு கரங்களை பிடித்துக் கொள்ளும் அப்பா. இங்கேயும் தூரத்திலையும் சமீபத்திலும் பல்வேறு இடங்களில் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு தன் அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் மக்களை ஆசீர்வதிப்பீராக, கவனிக்க தூண்டுவீராக. செய்து கொடுத்த சகோதரி இன்னும் வல்லமையாக பயன்படுத்தும். செய்வதற்காய் கோலான நன்றி. கடைசியாக நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக பார்க்க ஜெபம் பண்ணுவாங்க. எல்லாம் ஜெபிக்கலாமா? எல்லாம் கரங்களை உயர்த்தி தகப்பனே, எங்கள் குடும்பங்களை பொறுப்பிடுங்க, ஜெபம் பண்ணுங்க.
2: அன்பும் கிருபை நிறைந்த எங்கள் ஜீவனுள்ள பிதாவை நன்றியோடும் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு வீசம் ரத்தத்தால் என் ஆவி ஆத்மா சரீரம் அந்தரங்க உள்ளந்தையில் மனதை என்னை கழுவினை பரிசுத்தப்படுத்துங்க ஐயா. உம்மை போல மாற்றுங்கப்பா. நான் பரிசுத்தர், எனக்கேற்ற பரிசுரன்னு சொன்னீரே. உம்மை அறிந்து கொள்ள, அண்டி கொள்ள, உம்மை சார்ந்து கொள்ள, உம்மோடு இருக்க உதவிச்சிங்கப்பா. வியாதி சுகமாக்கு ஏசப்பா. இயேசுவே, இயேசுவே, என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க ஆண்டவர். என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்குங்கப்பா. என்ன பலந்தாலும் குணமாக்கு ஆண்டவர். வல்லம் இறங்கட்டும் தேவனே, தேவனே. உள்ளத்திலே அற்புதம் நடக்கணுமே, வெளியிறங்கமாக அற்புதம் நடக்கணும் ஐயா. உங்கள் நான் மட்டும் மகிப்படட்டும். மகத்தான காரியத்தை செய்யுங்கப்பா. அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க. வியாதி சுகமாக்க, நோய் சுகமாக்குங்க, பலவீனத்தை குணமாக்க. மந்திர கட்டு, செவனை கட்டு உடைத்து போடுங்க. பிசாசன் கீழே அழித்து போடுங்க. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க ஏசப்பா. திருமணம் ஆகாத மக்கள் திருமணம் நடக்கணும் ஏசப்பா. குழந்தை பாய்க்கு இல்லாத மக்கள் குழந்தை பாய் தாங்க ஏசப்பா. சமாளம் இல்லாத மக்கள் சமான் தரணும் ஏசப்பா. கடன் பிரச்சனை மாறணும், கண்ணீர் துடைக்கணும். ஆத்மா கண்களை திறந்து விடுங்கப்பா. உண்மை அறியிற அறிவில் நிரப்பப்படணும் ஐயா. அப்பா, எந்தெந்த குடும்பத்தில் குடிக்கிறாங்களோ, எந்தெந்த குடும்பத்தில் பீடி சிகரெட்டு ஒத்தலை பாக்கு பொடிக்கு அடிமை இருக்காங்களோ, எல்லா மக்களையும் விடுதலை செய்யுங்கப்பா, விடுதலை செய்யுங்கப்பா, விடுதலை செய்யுங்கப்பா. கண்மணி போல காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. தேவனே, தேவனே, இறங்கும், இறங்கும், இறங்கும் அப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்கப்பா. அது மாத்திரம் இல்லை தகப்பனே, மே ஸ்தோத்திரிக்கிற வியாதி சுகமாக்குங்கண்டவர். பலத்த அற்புதங்களை அடையாளங்களை செய்யுங்க. உங்கள் நாம மட்டும்தான் மகிப்படணும் ஏசப்பா. காத்துக்கோங்க ஏசப்பா. கரணை கடலே, கருணா சமுத்திரமே மே துதிக்கிறோம். எல்லா பிரச்சனையும் மாற்றுங்க. ஒவ்வொரு குடும்பத்தில் காணப்படுற பிரச்சனையை மாற்றுங்கப்பா. கவலை நீக்கிருங்கப்பா. சோறு அகட்டி போடுங்கப்பா. உன்னதாவில் நிரப்புங்கப்பா. பைபிள் வாசிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அற்புதங்களை அதிசயங்களை ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் செய்ய முடியாது ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா இறங்கும், இறங்கும், இறங்குமாப்பா. அப்பா தொழில் சேர குடும்பங்களை ஆசிருவீங்க, வியாபாரம் சேர குடும்பங்களை ஆசிருவீங்க அப்பா. கேசில் இருக்கிற மக்களுக்கு வெற்றி தாங்க. பிரிந்து குடும்பம் இணைக்கணும் ஐயா. அப்பா வாகனம் வச்சிருக்க மக்களை ஆசீர்வதிங்க. தேவைகள் அனைத்து சந்திங்கப்பா. ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. தேவை கிருவ எல்லாரையும் சூழ்ந்து கொள்ளட்டும். கத்தாவே மே ஸ்தோத்தரிக்கிறோமா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தாங்க ஆண்டவரே. ஐயா வீடு தாங்க, வீடு தாங்க. கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீரை துடைங்க. தேவ கிருவ எல்லாரையும் சூழ்ந்து கொள்ளட்டும். ஆத்மா கண்களை திறந்து விடுங்கப்பா. உண்மை அறியற அறிவில் நிரப்பப்படட்டும் ஐயா. மகத்துமுள்ள கண்மலையே, தாகம் தீர்க்கும் ஜீவநதியை துதிக்கிறோமே, ஸ்தோத்தரிக்கிறோம். வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும் அப்பா. பலத்த அற்புதங்களை அடையாளங்களை அதிசயங்களை செய்யுங்க. ஆசீர்வத்து உயர்த்துங்க. நன்மை செய்யுங்க. காத்துக்கோங்க ஏசப்பா. ஆண்டவரே, இயேசுவே, இயேசுவே, குடும்பத்தின் பொறுப்பெல்லாம் நீர் எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. தகப்பனே அதிசயங்களை செய்யுங்க, ஆசீர்வங்க. நம்ம ஊழியத்தின் பொறுப்பு எடுத்துக்கொள்ளுங்க. உங்கள் நாம ஒன்றே மகிப்பிடட்டு ஐயா. எல்லா பொறுப்பு எடுத்துக்கோங்க. எல்லா துதி கன மகிமை மகத்துவத்தை உமக்கு செலுத்துகிறோம். யாஸ்பா நாமத்தில் மிகுந்த மனத்தாழ்மையோடு பணியன்போடு கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே.
0: நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆஃப் பரோடா, குன்னூர் 1409010000229 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவி கரங்களை கொடுங்கள்.
1: சுக்கல் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நில்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க படட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192. இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
3: எங்களின் ஏசிலின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
0: எங்கள் முகவரி ஏசிலின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address acinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192. இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.

0: லூக்கான் சுவிசேஷம் 21:36.
1: ஆகையால்
0: இனி சம்பவிக்க போகிற
1: இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி
0: மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க
1: பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார்.
0: எப்பொழுது என்ன செய்யணும்? ஜபம் பண்ணி விழித்திருக்கணும். இனிமேல் வரப்போற காரியங்கள் வெளிப்படுத்தும் விசேஷம் 6:15 வரைக்கும் நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா நம்ம தேசத்தில் என்னென்னலாம் நடக்கும் என்பதை உங்களுக்கு தெரியும். கர்த்தருடைய கோபாக்கிரை நாட்களில் என்னென்ன நடக்கும் என்பதை நம்ம அறிந்து கொள்ள முடியும். அதுதான் ஆண்டவராக இயேசுக்கு சொல்லுகிறார். இனி சம்பவிக்கப்படுற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி கர்த்தராக இயேசுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக என்னப்படுன்னா என்ன செய்யணுமா? எப்பொழுதும் சோமண்ணி விழுத்துருங்க. வேறு ஆண்டர் பெரிய கட்டளை கொடுக்கல. இனி சம்பவிக்கப்படுற இவைகளுக்கு தப்பணும். ரெண்டாவது என்ன செய்யணும்? அவருக்கு முன்பாக நிற்க பார்த்தவனங்களாக எண்ணப்படும்னா எப்பொழுது என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். அவருக்கு முன்பாக நிற்கணும் இல்லையா? பாருங்கள், ஒரு பெரிய ஒரு அதிகாரிகளுக்கு முன்பாக நிற்கணும்னா அதுக்கேற்ற ட்ரெஸ்ஸு அதுக்கெல்லாம் எவ்வளோ இது பண்ணுறோம். அப்போ வானத்தையும் பூமியையும் படைத்தவர், சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவர், வானம் பூமி சகலத்தை உருவாக்கினவருக்கு முன்பாக நிற்கணும். என்ன செய்யணும்? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். ஏன்னா ஆண்டவராக இயேசுக்கு சொன்ன யுத்தங்களின் செய்திகளுக்கு கேள்விப்படுவீங்க. அப்புறம் என்ன செய்வீங்க? எங்கே பார்த்தாலும் பூமி எதிர்ச்சி, கொள்ளை நோய், எங்கே பார்த்தாலும் பஞ்சங்கள். ஆண்டவராக இயேசுக்கு சொன்ன ஒவ்வொரு வாக்குத்தத்தை நிறைவேறிச்சு. நம்ம இனி அவருக்கு முன்பாக நிற்கணும்னா என்ன செய்யணும்? எப்பொழுதும் செவம் பண்ணி விழித்தல். இல்லை இப்போ நீ வந்து ஒரு 1,00,000 கொடுத்தீங்கன்னா அவருக்கு முன்னால் நிற்கப்படும் அப்படின்லாம் சொல்லலை. என்ன சொல்கிறாரு? அவருக்கு முன்பாக நிற்கணும்னா என்ன செய்யணுமா? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். அப்போ தான் ஆண்டருக்கு முன்பாக நினைக்க முடியும். கர்த்தர் வருக ரொம்ப சமீபம். ஹலிலூயா, ஹலிலூயா. சங்கீத புஸ்தகம் வாசிக்க கேட்ட சங்கீதம் 32:6.
1: இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில்,
0: சகாயம் இதுதான் சகாயம் கிடைக்கும் காலம், இது சகாயம் கிடைக்கும் காலத்தில்
1: பக்தி உள்ளவன் எவனும்,
0: யார் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்வாங்க? பக்தி உள்ளவன் உம்மை நோக்கி விண்ணப்ப செய்வான்.
1: அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும், அது அவனை அணுகாது.
0: அது என்ன செய்யுது? அணுகாது. மிகுந்த ஜலப்பிரவாகம் என்ன இந்த உலகத்துல ஒருத்தர் வந்தாலும் கர்த்தர் பக்தி உள்ளவன், யாரெல்லாம் பக்தி உள்ளவன் கர்த்தர் நோக்கி விண்ணப்பம் செய்வான். அது மிகுந்த ஜலப்பிரவாகம் என்ன துன்பம் தொல்லைகள் உலகத்துல வந்தாலும் பக்தி உள்ளவன் யாரெல்லாம் ஜெபம் பண்றாங்களோ அவங்களை கர்த்தர் என்ன செய்வாரு? பாதுகாப்பார். இந்த உலகம் கொஞ்ச நாள், உலகத்தின் வேஷம் கடந்து போகுது. உலகத்தை நம்பி வாழுவோமானால் உலகம் ஒரு நாள் கைவிடும். வாஸ்து பாருங்கள், 1 Cor 7:31.
1: இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள்,
0: உலகத்தை அனுபவிக்கிறவர்கள், உலகத்தில் என்னென்ன இருக்குது உலக காரியம் எல்லாருக்கும் தெரியும். என்னோட உங்களுக்கு அதிகமாக தெரியும். உலகத்தை அனுபவிக்கிறவங்க
1: அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும் இருக்க வேண்டும். இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறது.
0: உலகத்தின் வேஷம் என்ன ஆயிரும்? ஒரு நாள் கடந்து போயிடும். ஆண்டவராக இயேசுகிறது நம்ம முழுமையாக அண்டிக்கொள்ள வேண்டும். கடைசி வினாடியில் இருக்கிறோம். ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தங்கள் நிறைவேறுது. கர்த்தரோடு எப்போது நம்ம இறுதி இணைக்கப்பட்டிருக்கணும். அந்த ஆண்டவராக இயேசுக்கு சொன்னார். யோவான் சுவிசேஷம் 15:5.
1: நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள்,
0: ஒருவன் என்னிலும்
1: நான் அவனிலும் நிலைத்திருந்த

0: பிரயோஜிக்கணும். இன்னொரு தடவை வாசிப்பா.
1: நீங்கள் என்னிலும்,
0: நீங்க என்னிலும்,
1: என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால்.
0: நம்ம ஆண்டவரில் ஆண்டவர் வார்த்தை நம்ம நிலைத்திருந்தா,
1: நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ,
0: நீங்க கேட்டுக்கொள்வது எதுவோ,
1: அது உங்களுக்கு செய்யப்படும்.
0: நம்ம ஆண்டவர் நிலைச்சிருக்கணும், ஆண்டவருடைய வார்த்தை நம்ம நிலைச்சிருக்கணும். அப்ப கேட்டுக்கொள்வது எது, அது உங்களுக்கு என்ன செய்யும், செய்யப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகம் நம்ம சொந்த அறிமானங்களை உலகத்தை நம்பி ஒருத்தர் வாழாதீங்க, இயேசு நம்பி வாழுங்க. அவர் ஒரு நாள் நம்மளை கைவிட மாட்டார். எப்படி செவிக்கணும், செபந்தான். இப்போ எப்படி செவிக்கணும் அதைத்தான் பார்க்க போகிறோம். முதலாவது பார்க்குறோம், யூதா ஒரே அதிகாரம்தான், 20வது வசனம்.
1: நீங்களோ பிரியமானவர்கள்,
0: நீங்களோ பிரியமானவர்களே,
1: உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல்,
0: மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல்
1: உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு.
0: விசுவாசத்தில் என்ன செய்யணுமா, நம்ம உறுதிப்படுத்தி கொண்டு. விசுவாசம் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. விசுவாசத்தின் மேல் உறுதிப்படுத்தி கொண்டு
1: பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி.
0: பரிசுத்த ஆவிக்குள்ள ஜெபம் பண்ணும் அப்படின்னா என்ன, அன்னி பாசல் நிறைஞ்சி செவிச்சா தான் பரலோகத்துக்கு போக முடியும். இந்த உலகத்தில் கோடி கோடி கோடி கோடி எல்லாம் இருந்தாலும் பரலோகத்துக்கு போக முடியாது. நம்ம என்ன செய்யணும், கர்த்தருக்குள்ளே நிலைச்சிருக்கணும். கர்த்தருக்குள்ள நிலைச்சிருந்தா தான் பரலோகத்துக்கு போக முடியும். எனக்கு எல்லாம் இருக்குது பரலோகத்து பேரும்னு சொல்லி யாரும் நம்ம ஏமாந்துடக்கூடாது. இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்லை. உலகத்தின் வேஷம் என்ன செய்யும், ஒரு நாளே கடந்து போயிடும். கோடி பணம் இருந்தாலும் இந்த உலகத்தில் ஒன்றுமே கொண்டு போக முடியாது. ஒன்று தீமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 7வது வசனம் சொல்கிறாரு, நம்ம ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இந்த உலகத்திலிருந்து ஒன்றும் கொண்டு போனதில் வாசிமா அந்த மட்டும் வச்சிரு.
1: உலகத்திலே,
0: உலகத்திலே
1: நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை.
0: இந்த உலகத்திலேருந்து நம்ம கொண்டு வந்த ஒன்றுமே கொண்டு வரல. தாயின் வயிற்றுல பிறக்குமா நிர்வாணமாக தான் பிறக்கிறோம். ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை.
1: இதிலிருந்து,
0: இதிலிருந்து
1: நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம்.
0: இந்த உலகத்திலிருந்து என்ன செய்ய முடியாது, ஒன்றும் கொண்டு போக முடியாது என்பதே நிச்சயம். இத்தனையா சாவில் பார்த்துருக்கேன். ஐயோ ஐயோ, அந்த நல்ல படையை கொடுக்காதீங்க, இந்த சும்மா இந்த படையை போட்டுருங்க அப்படிதான் சொல்கிறாங்க. இதுதான் உலகம். இந்த உலகத்துலேயும் அவரோடு இருக்கலாம், பரலோகத்துக்கு நம்ம போகணும். நம்ம ஒவ்வொரு நாள் நம்ம ஆத்துமாமி சுத்திகரித்து கொண்டிருக்க வேண்டும். கொலோசியர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனம்,
1: நீங்கள் போதிக்கப்பட்டபடியே,
0: நீங்கள் போதிக்கப்பட்டபடியே, கர்த்தர் எப்படி நம்ம போதிச்சாரோ போதிக்கப்பட்டபடியே
1: விசுவாசத்தில் உறுதிப்பட்டு.
0: என்ன செய்யணுமா, கர்த்தரை போதித்ததில் விசுவாசத்தில் என்ன செய்யணும், உறுதிப்பட்டு கொண்டு. விசுவாசம் இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. விசுவாசம் ஆண்டவரை கேளுங்க. அவரை விசுவாசத்தை தொடங்குற அவர் தான், முடிக்கிறது தான் அவர் தான். எவ்ரேயர் வீட்டில் பாஸ்து பாருங்கள், 12வது அதிகாரம். ஏன்னா எல்லாம் சொன்னால் நேரம் பத்தாது. விசுவாசத்தில் உறுதிப்பட்டு கொண்டு. அதனால தான் ஆண்டவராக இயேசுகிறது பேதரை பார்த்து சொன்னார், உன்னுடைய விசுவாசம் ஒழிஞ்சு போகாது இருக்க நான் உனக்காக வேண்டி கொண்டேன்னு சொல்லி. லூக்கானு சுவிசேஷம் 22:31-32,
1: பின்னும் கர்த்தர்,
0: பின்னும் கர்த்தர்,
1: சீமோனே சீமோனே,
0: சீமோனே சீமோனே,
1: இதோ,
0: இதோ
1: கோதுமையை,
0: கோதுமையை
1: சுளகினால் புடைக்கிறது போல,
0: சுளவினால் படைக்கிறது போல,
1: சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு,
0: சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு
1: உத்தரவு கேட்டுக்கொண்டான்,
0: உத்தரவு கேட்டுக்கொண்டான்.
1: நானோ,
0: நானோ
1: உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு.
0: அன்றி சொல்றாரு, பேதரோட விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு
1: உனக்காக வேண்டிக் கொண்டேன்,
0: உனக்காக வேண்டிக் கொண்டேன். அருமையான சகோதரிய சகோதரியே, பரிசுத்த பவுலுச்ச நல்லா போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அவர் எதுவுமே சொல்லு, எதை காத்துக்கொண்டாரா, விசுவாசத்தை காத்துக்கொண்டார். விசுவாசம் மிக மிக மிக அவசியம். விசுவாசம் இல்லாவிட்ட தேவண்ட ராஜ்யத்தில் நம்ம பிரவேசிக்க முடியாது. விசுவாசத்தை காத்துக்கொண்டேன்னு சொன்னார். லூக்கா 22:31-32,
1: பின்னும் கர்த்தர்,
0: பின்னும் கர்த்தர்,
1: சீமோனே சீமோனே,
0: சீமோனே சீமோனே,
1: இதோ,
0: இதோ
1: கோதுமையை,
0: கோதுமையை
1: சுளகினால் புடைக்கிறது போல,
0: கோதுமையை சுளவினால் புடைக்கிறது போல,
1: சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு,
0: சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு
1: உத்தரவு கேட்டுக்கொண்டான்,
0: உத்தரவு கேட்டுக்கொண்டான்.
1: நானோ,
0: நானோ
1: உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு,
0: நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு
1: உனக்காக வேண்டிக் கொண்டேன்.
0: ஆண்டவரே இயேசுக்கு சொல்ற, விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். ஜெபம் பண்ணும்போது விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். விசுவாசம் நமக்கு மிக மிக அவசியம். ஆண்டவர் கேட்டு பெற்றுக்கொள்வோம். இரண்டாவதாக மத்தேயு சுவிசேஷம் 26:41,
1: நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு,
0: நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு
1: விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள்,
0: விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள்.

0: சோதனைக்குள்படாம என்ன விழித்திருந்து ஜெபிக்கணும். எப்ப பிசாசு சோதனைக்காரன் அவன் பேர் என்ன தெரியுமா? சோதனைக்காரன். எப்படியா சோதனை கொண்டு வர அவனுடைய வேலையில என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை விட்டு நம்மளை பிரிக்கணும். அதுதான் மத்தேயு 26:41.
1: நீங்கள்
0: சோதனைக்குட்படாதபடிக்கு
1: விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க.
0: என்ன எப்படி இருக்கணுமா? விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. சோதனை பிசாசு கொண்டு வர சோதனை யாருக்குமே இல்லாம இல்லை. அதனாலதான் ஆண்டு பரமண்டங்களுக்கு ஜெபம் சொல்லி கொடுத்தார். சோதனைக்குள்பட பண்ணாம எங்களை தீமைந்து ரசித்துக் கொள்ளுன்னு சொல்லி கர்த்தர் நமக்கு செவிக்கு சொல்லி கொடுத்தார். சோதனை மேற்கொள்ளாதபடி காத்துக்கொள்ளணும். லூக்காவின் சுவிசேஷம் 8:13.
1: கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள்
0: கற்பாறை மேல இதயத்துல கடினமா இருக்கிறவங்க வசனத்தை கேட்டாலும் கர்த்தர் அவங்க ஒப்பு கொடுக்க மாட்டாங்க. அதான் சொல்றேன், கற்பாறை மேல விதைக்கப்பட்டவங்க
1: கேட்கும்போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆயினும்
0: தங்களுக்குள்ளே
1: வேர் கொள்ளாதபடினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசிப்பாங்க.
0: ஏதாவது பிரச்சனை இருந்தா பின் வாங்கிடுவாங்க. கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து
1: சோதனை காலத்தில் பின் வாங்கி போகிறார்கள்.
0: சோதனை வரும்போது என்ன செஞ்சாங்களா? கொஞ்ச காலம் விசுவாசிப்பாங்க, சோதனை பார்த்து பின் வாங்கிடுவாங்க. நம்ம எந்த சூழ்நிலையில் இருக்காரு மாணவர்களே? என்ன வந்தாலும் இயேசு போகுது எனக்கு. ஒவ்வொரு நாளும் கேட்கணும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் பின் வாங்கக்கூடாது. ஆண்டவர் நம்ம வீட்டு வலதுரமும் இடவரையும் சாய்ப்பிடப்போம். முடிவருந்த நிலை போனாலும் ரட்சிக்கப்படுன்னு சொன்னீரு. எந்த நிலையில முடிவறிந்த நினைச்சிருக்கணும். என்னை முற்று முடிய ரச்சிங்க ஆண்டவர் சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கணும். அல்லேலூயா. விசுவாசம் நமக்கு தேவை. அது மாத்திரல்ல, லூக்காவின் சுவிசேஷம் 22:46.
1: நீங்கள்
0: நித்திரை பண்ணுகிறது என்ன?
1: சோதனைக்குட்படாதபடிக்கு எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றார்.
0: எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்க. சில சொல்லாம் பார்த்துக்கிட்டே ஜெபம் பண்ணிடுவாங்க. எனக்கு முடியல, பார்த்துக்கிட்டே செம்மனு. இங்கே ஆண்டவராக இயேசுக்கு என்ன சொல்கிறாரு? எழுந்திருந்து செம்மண்ணுங்க. சோனிக்குள் படாதபடிக்கு எழுந்திருந்து செம்மண்ணுங்க. நான் பார்த்துட்டே பண்ணுவேங்க. நான் பார்த்துட்டு எத்தனை பேர் சொல்கிறோம்? பார்த்துட்டே பண்ணுவேன்னு. எத்தனை பேர் நாட்கள் வேஸ்ட் பண்ணுறோம்? பரிசுத்தை பழிச்சோம். நாட்கள் பழாத ஆனப்படினால காலத்தை புரோஜனப்படுத்தணும். நான் பார்த்துட்டே செம்மன்றோங்க. கத்தரி சொன்ன எழுந்திருந்து செம்மண்ணுங்க. நம்ம ஆண்டவராக இயேசுக்கிட்டே சொன்னார் எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்க. முதல் விசுவாசமாக இருக்கணும். எப்படி விசுவாசம்? விசுவாசத்தில் உறுதியாக நிலைச்சிருக்கணும். பரிசுத்தாவிக்கல ஜெபம் பண்ணும். ரெண்டாவது சோதனைக்குள் பட பண்ணாமல் இருக்கணும்னா என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். எப்படி ஜெபம் பண்ணணும்? எழுந்திருந்து ஜெபம் பண்ணணும். மூன்றாவதாக 1 பேதுரு 4:7.
1: எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று.
0: எல்லாவற்றுக்கும் என்ன ஆயிடுச்சு? முடிவு சமீபமாயிற்று. எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று.
1: ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து.
0: தெளிந்த புத்தி வேணும். குழம்பிட்டே இருந்தா ஒண்ணுமே செய்ய முடியாது. எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிருந்து தெளிந்த புத்தி உள்ள இருந்து
1: ஜபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களா இருங்கள்.
0: ஜபம் பண்றதுக்கு எப்படி இருக்கணுமா? ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். ஏதோ ஒரு ஜபம் இல்லை. கிளிப்பிள்ளை சொன்ன மாதிரி ஏதோ சொல்லிட்டு விடுறதில்ல. எல்லாவற்றுக்கும் முடி சமயமாயிட்டு ஜபிக்கிறதுக்கு ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்க வேண்டும். அது மாத்திரல்ல, 2 தீமோத்தேயு 4:5.
1: நீயோ
0: எல்லாவற்றிலும்
1: மன தெளிவுள்ளவனாயிரு.
0: என்ன வேணும் நமக்கு? மன தெளிவுள்ளவனா இருக்கணும். மன தெளிவுனா நம்ம ஆண்டோடு பிரிக்கப்பட்டுருவோம். மன தெளிவு வேணும். ஆண்டோடு கேட்கணும், ஆண்டவரே எனக்கு மன தெளிவை தாரும், மன தெளிவை தாரும். லாட்டம்மா ஒரு நாளைக்கு கத்தரை விட்டு பிரிக்கப்பட்டுருவோம். 2.5 வயசுல கண்ணு பருவ போயிடுச்சு. எங்கள் அம்மா ஒரு 19 வயசுக்குள்ள இறந்துட்டாங்க. அதுலேருந்து எவ்வளோ கஷ்டம் வந்திருக்கு. எவ்வளோ பாடுகள், எவ்வளோ பாடுகள், சொல்ல முடியாத பாடுகள் தான் வந்துச்சு. அம்மா இல்லை, அப்பா இல்லை, கூட பிறந்த யாருமே இல்லை. எவ்வளோ பிரச்சனைகள், ஆனாலும் கர்த்தருடைய கிருபை தான் என்னை தாங்குச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளோ பாடுகள் பாருங்கள், கண்ணிலேன்னு எவ்வளோ கஷ்டம் பாருங்கள். ஒவ்வொரு உதவிக்கும் ஒருத்தர் தான் பார்க்கணும். எவ்வளோ பாடுகள், ஆனாலும் கர்த்தர் என்னை கைவிடாமல் இருக்கி இந்த வயசு வரைக்கும் என்னை காத்து வந்தார். அல்லேலூயா. ஒவ்வொரு உதவிக்கும் ஒருத்தர் தான் பார்க்கணும். எவ்வளோ கஷ்டம், நான் தேவனாய் கர்த்தர் என்னை பாதுகாத்து பராமரித்து வந்தார். ஒரு நன்மையும் குறைப்படாது காத்து வந்தார். கர்த்தரை உறுதியாக பிடிச்சிக்கோங்க, விசுவாசத்தில் உறுதியாக இருங்க. கர்த்தர் ஒரு நாள் நம்மளை கைவிட மாட்டார். ஜெபத்தில் உறுதியாக இருங்க, ஜெபத்தில் உறுதியாக இருங்க. ஒரு நாள் நேரம் கிடச்சி செபிக்கு நேரம் இல்லைன்னா விட்டுறது அப்படி இருக்காதிங்க. ஜெபத்தில் உறுதியாக இருங்க, ஜெபத்தில் உறுதியாக இருங்க. அதான் சொல்கிறார் ராமர்கள் நிருபம் 12:12.
1: நம்பிக்கையில சந்தோஷமாயிருங்கள்,
0: நம்பிக்கையில சந்தோஷமாயிருங்கள்.
1: உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள்,
0: உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள்.
1: ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள்.
0: ஜெபத்தில் எப்படி இருக்கணுமா? உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். இன்னைக்கு ஜெபிக்க முடிஞ்சா ஜெபிக்கலாம், இல்லை நாளைக்கு ஜெபிச்சுக்கலாம், அப்படி இல்லை. ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள். ஜெபிக்காட்டா ஒன்றுமே செய்ய முடியாது. அதை தெளிந்த புத்தி வேணும். பவுல் எழுதுறாரு 2 தீமோத்தேயு 1:7.
1: தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல்,
0: தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல்,
1: பலமும்
0: பலமும்
1: அன்பும்
0: அன்பும்
1: தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியே கொடுத்திருக்கிறார்.
0: தேவன் நமக்கு என்ன சரி, பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியின் ஆவியை கொடுத்திருக்கிறார். அவற்றை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. தெளிந்த புத்தியின் ஆவி கர்த்தர் மாத்திரம்தான் கொடுக்க முடியும். இந்த உலகத்தில் எவ்வளோ நாள் வாழ்ந்தாலும் கொஞ்ச நாள் தான் அருமையானவள், 70, 80 இல்லை நல்ல வசதியாக இருந்தால் 90 வருஷம். ஆனால் ஆண்டவர் ராஜ்யத்தில் யூக யுகமாக அங்கே தங்கியிருப்போம். எல்லா நாட்களையும் கர்த்தரிடத்தில் தான் இருப்போம். இந்த உலகத்தில் எத்தனை பாடுகள் வந்தாலும் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தர் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். கர்த்தர் வரப்போறாரு. ஹலேலூயா, ஹலேலூயா. கடைசியாக பரிசுத்த பவுல் சொல்றாரு ரோமர்கள் நிருபம் 15:32.
1: நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில்,
0: தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில்
1: நான் போராடுவது போல
0: நீங்களும்
1: என்னோட கூட போராட வேண்டும் என்று,
0: என்னோட கூட நீங்களும் போராட வேண்டும் என்று
1: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும்,
0: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தமும்,
1: ஆவியானோருடைய அன்பின் நிமித்தமும்,
0: ஆவியானோருடைய அன்பின் நிமித்தமும்
1: உங்களை வேண்டிக் கொள்கிறேன்.
0: உங்களை வேண்டி நான் போராடு போல நீங்களும் போராடணும். கர்த்தராக இயேசு கிறிஸ்து நிமித்தமும் ஆவியனுடைய அன்பின் நிமித்தமாக நான் எப்படி போராடுறேனோ அதே போல் நீங்களும் போராட வேண்டும். போராடி ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா தானே ஜெபிச்சா பரவது போக முடியாது. இந்த உலகம் நம்ம சொந்தம் இல்லை. உலகத்தையுமே சென்னாயிரம் கடந்து போயிடும். இன்னொரு இடத்துல சொல்றாரு யோவின் புஸ்தகம் 9:24-25.
1: என் நாட்கள்,
0: என் நாட்கள்
1: அஞ்சக்காரர் ஓட்டத்திலும்,
0: அஞ்சக்காரர் ஓட்டத்திலும்
1: தீவிரமாயிருக்கிறது. அவைகள் நன்மையை காணாமல் பறந்து போம்,
0: அவர்கள் நன்மை காணாமல் பறந்து போ.
1: அவைகள் வேகமாய் ஓடுகிற,
0: அவை எப்படி இருக்கா, வேகமாய் ஓடுகிற
1: கப்பல்களை போலவும்,
0: கப்பல்களை போலவோ
1: இறையின் மேல் பாய்கிற,
0: இறைமேல் பாய்கிற
1: கழுகை போலவும் கடந்து போகிறது.
0: இறைமேல பாய்கிற கழுகை போல உலகம் என்ன செய்யுது, கடந்து போகிறது. உலகம் அப்படிதான் உலகம் பிரியமானவர்களே. உலகத்தை நம்பி வாழாதீங்க, இயேசு நம்பி வாழுங்க. இந்த உலகத்துல கஷ்டப்பட்டாலும் யூக யுகமா நித்திய நித்தியமா ஆண்டு வாக்கு பண்ணியிருக்க, என்ன வாக்கு பண்ணியிருக்கிறார், 1 Kings 2:25. அதுதான் நமக்கு வாக்கு தத்துவம். நித்திய ஜீவனை தருவென்பதே வாக்கு தத்துவம்.
1: நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பது,
0: நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே
1: அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம்.
0: அவர் நமக்கு செய்த வாக்குத்தம் என்ன தர, அதை தர அதை தரலாம் நம்பாதீங்க. கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார் நமக்கு நித்திய ஜீவனை தருவென்பதே அவருடைய வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தை நம்பி வாழ்வோம். இந்த உலக ஒரு நாள் கைவிடும், உலகத்தின் வேஷம் கடந்து போவோம். இயேசு நம்பி வாழ்வோம், ஒரு நாளுமே நம்மளை கைவிட மாட்டார். பரிசுத்த பவுல் சொல்ற என்ன சொல்றாரு, நான் போராடுறது போல நீங்களும் போராடுங்க. கர்த்தராக இயேசுக்கு நாமத்தெல்லாம் பரிசுத்தவனுடைய அன்பின் நிமித்தம் உங்களுக்கு வேண்டிக் கொள்கிறேன்னு சொல்கிறாரு. ரொம்ப வேதனையோடு சொல்கிறாரு. எப்பாத்திரா என்ன சொல்கிறார் பாருங்க, கொலோசியன் புஸ்தகம் 9:12.
1: எப்பாப்பீராவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்,
0: உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்.
1: உங்களை சேர்ந்தவனும்,
0: உங்களை சேர்ந்தவனும்
1: கிறிஸ்துவின் ஊழிய காரணமாக இவன்,
0: கிறிஸ்துவின் ஊழியக்காரனாகி இவன்
1: நீங்கள்
0: நீங்கள்
1: தேவனுக்கு சித்தமானவர்கள் எல்லாவற்றிலும்.
0: அது வேணும் இது வேணும் சொல்ல என்ன சொல்றாரு? தேவனுக்கு சித்தமான எல்லாவற்றிலும்
1: தேறினவர்களாயும்.
0: தேவன் சித்தமான எல்லாவற்றிலும் என்ன செய்யணும்? தேறணும். தேறினைகளாயும்
1: பூரண நிச்சயம் உள்ளவர்களாயும்
0: பூரண நிச்சயம் உள்ளவர்களாயும்
1: நிலைநிற்க வேண்டும் என்று
0: நிலைநிற்க வேண்டும் என்று
1: தன் ஜபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான்.
0: உங்களுக்காக என்ன செய்றாரா? எப்பொழுதும் போராடுகிற என்னென்ன காரியம் வாசிப்பா?
1: எப்பாபீராவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்.
0: உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்.
1: உங்களை சேர்ந்தவனும்
0: உங்களை சேர்ந்தவனும்
1: கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமாகிய இவன்
0: கிறிஸ்துவின் ஊழியக்காரனாகிய இவன்
1: நீங்கள்
0: நீங்கள்
1: தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும்
0: தேவனுக்கு சித்தமான எல்லாவற்றிலும்
1: தேறினவர்களாயும்.
0: தேவனுக்கு சித்தமான என்ன செய்யணும்? எல்லாவற்றிலும் என்ன செய்யணும்? நம்ம தேறணும். சம் முடிஞ்சிட்டியா? மார்க் வாங்கிட்டியா? பரவாயில்ல, இப்ப 10-11 போற தேறிட்ட அப்படின்றாங்களா? எல்லாவற்றையும் தேறினவனாவும்
1: பூரண நிச்சயம் உள்ளவர்களாயும்.
0: நான் இயேசுக்கு நாமத்துல பரலோகத்தில் இருப்பேங்கிற அந்த பூர்ண நிச்சயம் உள்ளவர்களாகவும்
1: நிலைநிற்க வேண்டும் என்று
0: பூர்ண நிச்சயமுள்ள நிலைநிற்க வேண்டும் என்று
1: தன் ஜபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறார்.
0: தன் ஜபத்துல என்ன செய்யறாரு? எப்பா பேரா எப்பொழுது என்ன செய்யறாரு? போராடுறாரு. நாம் போராடி செவிக்க வேண்டும். ஏனோதான் நம்ம செவிக்க கூடாது. பரலோகம் தான் நம்ம சொந்தம். பாடமில்லை பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனும். உள்ளத்தில் இந்த வாஞ்சிருக்கா வாசிக்க கேட்ட ஓசியா 12:3-4
1: அவன் தாயின் கர்ப்பத்திலே தன் சகோதரனுடைய குதிகாலை பிடித்தான் தன் பலத்தினால் தேவனோடே போராடினான்.
0: தன் பலம் அப்பயே அவருக்கு பலம் இருந்திருக்கு. தாயின் கர்ப்பத்திலே தன் பலத்தினால் தேவனோடு போராடினான்.
1: அவன் தூதனானவரோட போராடி மேற்கொண்டான்.
0: அவன் என்ன செஞ்சான்? தூதனானவரோட போராடி மேற்கொண்டான்.
1: அழுது அவரை நோக்கி கெஞ்சினான்.
0: இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் போராடி இருக்காரு. அதனால யாக்கோப்ப இருந்தவர் என்ன பேர் கொடுத்தார்? ஆண்டவர் இஸ்ரவேல் சொல்லி கொடுத்தார். ஹலேலூயா. அதுதான் அவர் யாக்கோப்பு தான் அவர் பேரு. ஆனா அவர் போராடி மேற்கொண்டதுனால என்ன பேரு? இஸ்ரவேல். கடைசி வசனம் ஆதியாகம புஸ்தகம் 32:26.
1: அவர் நான் போகட்டும்
0: பொழுது விடுகிறது
1: என்றார். அதற்கு அவன் நீரனை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போகவிடேன் என்றார். அவர்
0: உன்
1: பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றார். அப்பொழுது அவர் உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும் தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார்.
0: பாத்தீங்களா? தேவனோடு அவர் போராடி மேற்கொண்டாரு, மனிதரோடும் போராடி மேற்கொண்டாரு. அதனால யாக்கோபு ஏமாத்திரா இருந்தாரு. இப்ப என்ன பேர்களுக்கு வந்துருச்சு? இஸ்ரேல். அவங்களுக்கு முன்மை அவர் நிமித்தமா வந்த பேர் தான். அருமையான சகோதரே சகோதரி, ஒரே ஒரு வாழ்க்கை இயேசுக்காக வாழ ஒப்பு கொடுப்போம். அர்ப்பணிப்பு செய்வோம். பண்ணும் கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுப்போம்.
2: ஆண்டவராகிய தேவன், நாம் ஜெபிக்க வேண்டும், அதிகமாக கர்த்தர் நோக்கி ஜெபிக்க வேண்டும் என்பது குறித்து இன்றைக்கு நம்மோடு கூட பேசியிருக்கிறார். ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கணும். ஆண்டவரே, ஜப ஆவி எங்கள் மீது இன்றைக்கு ஊற்றுமாப்பா என்று சொல்லி நாம் எல்லாரும் கர்த்தர் நோக்கி பார்க்கலாமா?

0: கர்த்தர் நோக்கி ஜெபிக்கலாமா? இனி சம்பவிக்க போகிற எல்லா ஆபத்துகளுக்கும் தீங்குகளுக்கும் நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும். அப்படியானால் ஆண்டவராய் கர்த்தருக்கு முன்பாக நிற்க பாத்திரமானாக நாம் விளங்க வேண்டுமானால் நாம் ஜெபிக்க வேண்டும் என்பது குறித்து ஆவியன் நம்மோடு கூட பேசினார். இனி சம்பவிக்க போகிற இவர்களுக்கெல்லாம் நீங்கள் தப்பித்துக் கொள்ள முடியும். மனிதகுமாருக்கு முன்பாக நிற்க பாத்திரவானாக எண்ணப்படுவதற்கும் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்தீர்கள் என்று சொன்னார். ஆ தகப்பனே, நான் எப்பொழுதும் ஜெபிக்கணும் ஆண்டவரே. அப்படி ஜெபித்தால் மிகுந்த ஜல பிரவாகம் வந்தாலும் அது நம்மை அணுகாது என்று நாம் கேட்டோம். எப்படிலாம் ஜெபிக்க வேண்டும் என்பது குறித்து ஆண்டவராய் கர்த்தர் நான்கு காரியங்கள் நமக்கு விளக்கி காண்பித்தார். ஒன்று, விசுவாசத்தில் உறுதியாயிருந்து நாம் ஜெபிக்க வேண்டுமா? மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேலே உங்களை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். விசுவாசத்திலே உறுதியாயிருந்து நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் கேட்டோம். இன்று கேட்கலாமா? எனக்கு விசுவாசத்தின் ஆவியை தாங்கப்பா, எந்த நிலையில் நான் சோர்ந்து விடக்கூடாதப்பா, விசுவாசமா இருக்கணும், எனக்கு விசுவாசத்தின் ஆவியை தாங்க. அதை திறந்து ஜெபம் பண்ணுவோமா? தேங்க்யூ லார்ட், நான் விசுவாசிக்கணும், இந்த விசுவாசத்தின் ஆவி எனக்கு தாரும். ரெண்டாவது, இயேசு சொன்னார், நீங்க சோதனைக்கு உட்படாதபடிக்கு, அந்த சோதனை விழுந்து விடாதபடிக்கு எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னார். ஆண்டவரே, நான் எழுந்திருந்து ஜெபம் பண்ணணும், எந்த சோதனைக்குள்ள நான் மாட்டிக்கொள்ளக்கூடாது. சோதனைக்காரன் என்ன சோதனையில் கொண்டு வந்தாலும் அந்த சோதனைக்குள்ள நான் விழுந்து விடாதபடிக்கு என்னை காத்துக்கொள்ளும் என்று சொல்லுங்க. மூன்றாவதாக பேதுரு சொன்னார், நீங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஜெபம் செய்வதற்கு ஜாக்கிரதையா இருங்கள். தெளிந்த புத்தி எப்படி வருமா? பவுல் சொன்னார், தெளிந்த புத்தியுள்ள ஆவியை தேவன் நமக்கு தருகிறார். பயமுள்ள ஆவி அல்ல, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியானவரை தேவன் நமக்கு தருகிறார். கேட்கலாமா? எனக்கு தெளிந்த புத்தியை கொடுங்கப்பா, நான் தெளிந்த புத்தியோடு எந்த குழப்பத்துக்கோ கவலைக்கோ இடம் கொடுக்காம நான் ஜெபிக்க எனக்கு உதவி செய்யுங்க. கடைசியாக ஒரு காரியத்தை நாம் கேட்டோம், போராடி ஜெபிக்க வேண்டுமா? தேங்க்யூ லார்ட். பவுல் சொன்னார், நான் ஜெபத்திலே போராடுவது போல நீங்களும் போராடுங்கள். அவர் சீசன் எப்பா தீத்து அவர் மக்களுக்காய் போராடி ஜெபித்தார். பழைய ஏற்பாட்டு பக்தன் யாக்கோபு போராடி ஜெபித்தார், தேவனோடு போராடினார், தாயின் வயிற்றிற்கு முழுதும் போராடினார், இந்த உலகத்தில் வந்து ஒரு வாலிபனாய் மாறின போதும் அவர் போராடினார். தேவனே, அந்த போராட்டமான ஜெபத்தை எங்களுக்கு தாரும், போராடி ஜெபிக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க ஆண்டவர் என்று சொல்லி எல்லாம் அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் செய்வோம். பரலோகத்திலே வாசமாயிருக்கிற அன்பின் கர்த்தாவே, ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து எங்களோடு கூட பேசினீரே. ஆமா ஆண்டவர், உலகத்தில் எவ்வளோ பூமி அதிர்ச்சிகள், கொள்ளை நோய்கள், பஞ்சங்கள், சண்டைகள், அப்போ கலகங்கள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறதப்பா. இந்த கடைசி காலத்தில் வாழ்கிற நாங்கள் எப்பொழுதுமே ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். அதற்கு எங்கள் கிருபை கொடுங்கப்பா. அப்போ அந்த ஜெப ஆவி எங்களுக்குள்ளே ஊற்றுங்க ஆண்டவரே. ஜெபித்தால் எந்த ஜல பிரவாகம் வந்தால் அணுகாது என்று சொன்னீரே ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கணும், அந்த ஜெப ஆவி எங்கள் மீது ஊற்றுங்க ஆண்டவரே. விசுவாசத்தில் உறுதியாக இருந்து நாங்கள் ஜெபிக்கணும் ஆண்டவரே. விசுவாசத்தை இழந்து விடாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளும். எத்தனை பிரச்சனை வந்தாலும் சோர்ந்து விடாதபடிக்கு கர்த்தர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளணும்ப்பா. சோதனைக்கு உட்படாதபடிக்கு நாங்கள் எழுந்திருந்து விழுத்திருந்து எழுந்திருந்து ஜெபம் பண்ணணும். எந்த சோதனை வந்தாலும் விழுந்துடாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளும் ராஜா. அப்பா, எங்களுக்கு உதவி செய்யணுமே, எனக்கு கிருபை பாராட்டணுமேன்னு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்கள் கிருபை எல்லாருமே இயேசுவின் நாமத்தினாலே ஒரு விசை கடந்து வருவதாக ஆண்டவரே. அப்போ அந்த ஜெப ஆவி எல்லாருமே ஊற்றப்படுவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து நாங்கள் ஜெபிக்கணும். எதற்கெல்லாம் தொட்டதுக்கெல்லாம் நாங்கள் கவலைப்பட்டு குழம்பி விடாதபடிக்கு தெளிந்த இருதயத்தோடு தெளிந்த புத்தியோடு ஜெபிக்க அந்த தெளிந்த புத்தியை அருளும் ஆவியானவரை, அந்த தெளிந்த புத்தியை கொடுக்கிற ஆவியானவரை எங்களுக்கு தாரும் ராஜா. பவுல் எப்படி ஆத்மாக்களை போராடி ஜெபித்தாரோ நாங்களும் எல்லா ஆத்மாக்களுக்காகவும் போராடி ஜெபிக்க அந்த கிருபை எங்களுக்கு தாரும். எப்பா பிற தீத்து என்ற பக்தன் போராடி ஜெபித்தார், யாக்கோபு தேவனோடு போராடினாரே, அந்த போராட்டமான ஜெபத்தை எங்களுக்கு தாரும். இந்த வார்த்தை கேட்டு அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஜெபத்தின் ஆவியை தாரும். செய்து கொடுத்த சகோதரின் வல்லமையாக பயன்படுத்தும் பொறுப்பிடுங்க. செய் போதற்காய் கோடி நன்றிகள் ஆண்டவரே, நன்றி. கடைசியாக உங்கள் ஆசீர்வாதத்திற்காக அக்கா அவர்கள் ஜெபிப்பார்கள். சகோதரி ஜெபிக்கும் பொழுது நீங்களும் உங்கள் தேவையெல்லாம் கத்தட்ட சொல்லி தேவனே எங்களை ஆசீர்வதியும் என்று சொல்லி ஜெபிப்பீங்களா? ஜெபம் செய்வோம்.
1: எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துகிற எங்களை பரலோக பரிசுத்த பிதாவை நன்றியோடுமே தூதிக்கிறமே தோத்திருக்கிறோம். முடிச்சி உள்ள வார்த்தை கேட்ட ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வித்து பலப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். உன்னதாவில் நிறைக்க முடியாது ஜெபிக்கிறோம். உன்னத பலத்தில் இடக்கட்ட முடியாது ஜெபிக்கிறோம். நீர் அடைக்கலமாக அனுகூலமாக கோட்டையாக அரணாக ஜீவனாக இருந்து காத்துக்கொள்ளும். அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. பாராய்ந்து முடியாது பெரிய காரியத்தை எண்ணி முடியாத அதிசயங்களை செய்யுங்க. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரிச்சுங்க. தேவ கிருவை சூழ்ந்து கொள்ளட்டும், தேவ பிரசனம் மூடிக்கொள்ளட்டும் ஐயா. நன்மை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். உண்மை அண்டிக் கொள்ள உம்மோடு ஒன்றரை கலக்க கிருவை தாங்கப்பா. அப்பா நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோன்னு சொன்னது போல தேவனே நாங்களும் உம்மோடு ஒன்றராக இருக்க எங்களுக்கு கிருவை தர முடியாது ஜெபிக்கிறோம். இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொரு மக்களை ஆசிரியத்து உயர்த்துங்க. நன்மை செய்யுங்க, காத்துக்கோங்க. தேவ கிருவை சூழ்ந்து கொள்ளட்டும், அதிசயங்களை செய்யுங்க. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்யுங்கப்பா. ஆண்டவரையுமே துதிக்கிறேன். என்னென்ன பலவீனத்தோடு வந்திருக்காங்களோ ஒவ்வொருவரையும் தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே. இயேசுவே என்ன பலவீனத்தாலும் குணமாக்குமாப்பா, குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்க. இந்த வசனத்தை கேட்டு எங்கெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்காங்களோ ஒவ்வொரு மேலேயும் தேவண்ட வல்லமை இறங்கட்டும். குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்க. பலவீனம் ஒவ்வொரு பலவீனத்திலிருந்து அவங்களுக்கு விடுதலை தாங்க. நோயிலிருந்து விடுதலை தாங்க, வியாதியிலிருந்து விடுதலை தாங்க, பலவீனத்திலிருந்து விடுதலை தாங்க. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க. திருமணமாக்காத மக்களுக்கு திருமணம் நடக்கணும். குழந்தை பாய்க்கு இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய்த்தான் தாங்க ஏசப்பா. கர்ப்பத்தின் கனி கத்திரால கிடைக்கும் சுகந்திரன்னு சொன்னீரே ஐயா. நீங்கள் குழந்தை தர வேண்டுமா செபிக்கிறோம். அதிசயங்களை அற்புதங்களை செய்ய முடியாது செபிக்கிறோம். அப்பா ரட்சிக்க கூடாவிடிக்கன் கை குறுகி போலேன்னு சொன்னீரே. குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தை தாங்க. கடன் பிரச்சனையோடு தவிக்கிற மக்களுக்கு கடன் அடைக்க உதவி செய்யுங்க. சமாளம் இல்லாத குடும்பத்தில் சமான சந்தோஷத்தை தாரும், மகிழ்ச்சி ஆறுதலின் தேர்தலை தாரும் ஆண்டவரே. நானே லவ் டீச்சரை கத்துன்னு சொன்னீங்க, நானே வானத்தை படைச்சவர்னு சொன்னீங்க. ஒவ்வொரு ஆட்களும் அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்க. தொழிற்சிற மக்களை ஆசீர்வதிங்க சப்பா. வியாபாரஞ்சிற மக்களை ஆசீர்வதிங்க சப்பா. வாகனம் வச்சிருக்கிற மக்களை ஆசீர்வதிங்க. எக்ஸாம் எழுதியிருக்கிற எல்லா பிள்ளைகளும் பாஸ் பண்ண ஆண்டவரே. எக்ஸாம் எழுதியிருக்க எல்லா பிள்ளைகளும் பாஸ் பண்ணு. ஒருத்தர்களே பயிலாகக்கூடாது ஆண்டவரே. யாருமே இந்த வருஷத்தில் தற்கொலை பண்ணவே கூடாது இயேசு சுவாமி. மகத்துமுள்ள ராஜாவே யாரும் எக்ஸாம் எழுதி ஃபெயிலாகி தற்கொலை பண்ணக்கூடாது. எங்கள் பிள்ளைகள் மாற்றலப்பா. உலகம் முழுவதுமே யாரும் தற்கொலை பண்ணவே கூடாது ஏசப்பா. உங்கள் காலை பிடிச்சி மன்றாடி கெஞ்சிரும் ஏசப்பா, கெஞ்சிரும். அதிசயங்களை அற்புதம் செய்யுங்க. வீடு இல்லாத மக்களுக்கு வீடு கொடுங்க. கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீரை தொடங்க. கவலைப்படுற மக்களுடைய கவலையெல்லாம் மாற்றிருங்க. அதிசயங்களை அற்புதங்களை ஒரு ஆளுக்குள்ள செய்யுங்க ஏசப்பா. வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். என் தேவனே, என் தேவனே, இறங்குங்கப்பா, இறங்குங்க. யாக்கோப்பை போல நாங்கள் மனிதரோடும் தேவனோடும் போராடி ஜெயிக்க எங்களுக்கும் பலனை கொடுங்கப்பா. ஆவியானவரே அப்பா, அப்பா பசுத்த பவுல் போராடின்னு செவித்தார்ப்பா. எப்பாப்பிரா போராடி செவித்தார் ஆண்டவர். எங்களுக்கு அந்த செவத்தை கொடுங்க ஆண்டவர். அறியாமை நோக்கி கெஞ்சுகிறோம் தேவனே, தேவனே. இந்த உலகத்தையும் மாம்சத்தையும் பிசாசையும் மரணத்தையும் அப்பா அப்பா ஜெயிக்க எங்களுக்கு எல்லாருக்கும் பலன் கொடுங்க ஆண்டவர். உலகத்தை ஜெயிக்க எங்களுக்கு பலன் கொடுங்க. மாம்சத்தை ஜெயிக்க பலன் கொடுங்க. பிசாசை ஜெயிக்க பலன் கொடுங்க. மரணத்தை ஜெயிக்க பலன் தாங்க. எங்களை மனதெல்லாம் புதிதாய் மாற்றும் ஐயா, புதிதாய் மாற்றும். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் புதிய இதயத்தையும் புது பலத்தையும் புது கிருபை தாங்க. எங்களை ஆசீர்வித்து உயர்த்துங்க. ரட்சனையே சந்தோஷம் தாங்க. உற்சாகத்தின் ஆவி எங்களை தாங்கபடி செய்யுங்க. உண்மையோடு உம்மோடு எங்களை இணைச்சி கொள்ளுங்க. சார்ந்து கொள்ளட்டும் அப்பா. எல்லா துதிக்கான மகிமை மகத்துவத்தையும் உம்மக்கு செலுத்துகிறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமென்.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431001, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆஃப் பரோடா, குன்னூர் 1049010000229 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும்னா நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
0: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் அதை தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
3: எங்களின் ஏசிரின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
2: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. In English, Hand of Jesus Ministries, 12-80, Ambedkar Nagar, Darlington Bridge, Kono, 643-101, Nilgiri, South India. Cell phone numbers, 944-30-780-19 and 7598-112435. Our email address, asvinkaram@gmail.com. Our website, HandofJesus.in. God bless you.

0: வாருங்கள், கர்த்தரை தொழுது கொள்வோம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தேவாலயத்திற்கு செல்ல முடியாதவர்களுக்காக இந்த நிகழ்ச்சியை கர்த்தரின் கிருபையால் உங்களுக்கு வழங்குகிறோம். நீங்களும் எங்களுடன் சேர்ந்து கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள்.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். வாய் திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். இந்த ஜெப நேரத்தை கர்த்தராகிய தேவன் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாகவும், அவரே கிரியை செய்யும்படியாகவும், அவரே ஆளுகை செய்யும்படியாகவும், அவரது அன்பின் கரத்திலே நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம். ஜெபம் செய்வோம். பரலோகத்திலே வாசம் செய்கின்ற அன்பின் நல்ல கர்த்தாவே, நன்றியோடுமை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்லமை நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். மாறாதவரே உமக்கு ஸ்தோத்திரம். மகிமை நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். இரக்கம் நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். அன்பு நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, உமக்கு நன்றி. இந்த கூட்டங்களுக்கு விரோதமாக எழும்புற பொல்லாத ஆவிகள் கர்த்தராக இயேசுவின் நாமத்தினாலே கட்டப்பட்டு போவதாக. பலவானை முந்தி கட்டினால் ஒளியின் வீட்டுக்குள் புகுந்து அவன் உடமைகள் எல்லாம் கொள்ளை விடுவது எப்படி என்று சொன்னீங்களே ராஜனே. இந்த கூட்டலுக்கு உரதமாக எழும்புற பொல்லாத அந்தகர ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டப்பட்டு போவதாக. கர்த்தர் மகிமையாய் கிரியை செய்ய எங்களை தாழ்த்து கொடுக்கிறோம். துதிகன மகிமையெல்லாம் நிறைவேற்றுக்கொள்ளும் வச்சுக்கிற இயேசு நிமித்தமே தாழ்மை விடுகிறோம் பிதாவே. ஆமே, உட்கார்ந்து கொள்ளலாம். தேவ தேவனை துதித்திடுவோம். சபையிலே தேவன் எழுந்திரல சேர்ந்து பாடி கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம்.

0: இந்த படமாக ஒன்று தெசலோனிக்கேயர் ஐந்தாம் அதிகாரம்
1: சகோதரரே, இவைகள் நடக்கும் காலங்களையும் சமயங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத வேண்டுவது இல்லை. இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வருமென்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். சமாதானமும் சவுக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும்போது கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடுதியாய் அவர்கள் மேல் வரும், அவர்கள் தப்பிப்போவது இல்லை. சகோதரரே, அந்த நாள் திருடனைப் போல உங்களை பிடித்து கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே. நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாயிருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாயிருக்க கடவும். தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள், வெறி கொள்ளுகிறவர்கள் ராத்திரியிலே வெறி கொள்ளுவார்கள். பகலுக்கு உரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாயிருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும், இரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவையும் தரித்து கொண்டிருக்க கடவும். தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் இரட்சிப்படைவதற்கென்று நியமித்தார். நாம் விழித்திருப்பவர்களானாலும் நித்திரை அடைந்தவர்களானாலும் தம்முடனே கூட நாம் ஏகமாய் பிழைத்திருக்கும்படி அவர் நமக்காக மரித்தாரே. ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கு ஒருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். அன்றியும் சகோதரரே, உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாய் இருந்து உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் மதித்து அவர்களுடைய கிரியையின் நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறோம். உங்களுக்குள்ளே சமாதானமாய் இருங்கள். மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள். ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஆவியை அவித்து போடாதிருங்கள். தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். சகோதரரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். சகோதரர் எல்லாரையும் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள். இந்த நிருபம் பரிசுத்தமான சகோதரர் யாவருக்கும் வாசிக்கும்படும்படி செய்ய வேண்டும் என்று கர்த்தர் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. ஆமேன். வாசிக்கும்படியாய் கொடுக்கப்பட்ட இரண்டாம் வேத பகுதி வாசித்தாயிற்று.
2: நம்ம எல்லாம் ஜெபம் பண்ண போறோம். தேசத்திற்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். அக்கா ஜெபக்குறிப்பு சொல்லும் பொழுது முன்பாக வந்து ஜெபம் பண்ணுங்க.
3: தொழில் சில சிறக்கணும். தொழில் நல்லா இருந்தா மக்களுக்கு எல்லாருக்கும் வேலை இருக்கும். நம்ம தேசத்துல பஞ்சம் வராது. பஞ்சம் நம்ம தேசத்துல வரக்கூடாது. அதுக்காச்சும் வரலாமா?
4: இந்த வேலையில கூட அப்பா தேவனாகி கர்த்தர் தாமே தொழில் வளங்களை வர்த்திக்க செய்வீராக. அங்க இருக்கிற ஒவ்வொரு மக்களும் நோக்கி பார்க்கும்படியாக கிருபையில கொடுப்பீராக. ஒவ்வொரு மக்களுக்கும் இறக்கம் பாராட்டுங்க. அவர்கள் வாழ்வாதாரங்களை தேவனாகி கர்த்தர் ஆசீர்வதிங்க. இயேசுபடைய நாமத்தில் கெஞ்சுறோம் பிதாவே.
3: கேட்டிருக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்ம தேசருக்கு குடியெல்லாம் மாறணும். குடிக்கிறவங்களை மறந்துருமணும், ரட்சிக்கப்படணும். எல்லா மக்களும் ரட்சிக்கப்படணும். அதுக்கு அவசியம் பண்ணலாம்.
5: துதிக்கிறோம் அப்பா. தகப்பனே, எங்க தேசத்துக்கு இறங்கும்படியாய் பார்த்து நோக்கெஞ்சு ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடிக்கிற மக்களையும் ரட்சிக்கும்படியாய் பார்த்து நோக்கெஞ்சு ஜெபிக்கிறோம் அப்பா. எங்க தேசத்தில் ஆண்டவரே இந்த விசாரையும் ஆண்டவர் இல்லாதபடி கருத்து மாற்றும்படியாய் பார்த்து நோக்கெஞ்சு ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு மக்களுக்கு இறங்கும்படியாய் பார்த்து

0: ஆம் தகப்பனே, அப்பா விசுன்னு தெரிந்தவர் குடித்தாண்டவரே தன் வாழ்க்கையை அழித்து கொள்றாங்களேப்பா. அவங்களுக்காய் நீங்க ரத்தம் சிந்தி இருக்கீங்களேப்பா. தகப்பனே இறங்கபடியாய் பார்த்து நோக்கி ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த மக்களுக்கு உணர்வை தாங்கப்பா. தகப்பனே இறங்குங்க, இறங்குங்கப்பா. உண்மை அறிந்த பிள்ளைகள் ஆண்டவரே இப்படி நடக்கிறாங்களேப்பா. தகப்பனே அவர்கள் இருதயத்தில் திறந்து விடுங்கப்பா, செவிகளை திறந்து விடுங்கப்பா. உண்மை அறிகிற அறிவை அவர்களுக்கு தந்து நீங்க தொடும்படியாய் பார்த்து நோக்கி ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த மக்கள் எல்லாம் அரைச்சிங்கப்பா. அப்படியா நீங்க செய்ய போற கிருபைக்காய் மக்கள் நன்றி செலுத்துக்கிறோம் தகப்பனே. துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிகா நமக்குமே அம்மக்கே செலுத்துறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவுள்ள ஜெபிக்கிற நல்ல பிதாவே.
1: ஆமென். கர்த்தாவே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மாத்திர நம்ம தேசத்திற்கு எல்லா வாலிப சகோதர சோதர ரட்சிக்கப்படணும், சிறு பிள்ளைகள் ரசிக்கப்படணும், ஆண்டவர் அறிஞ்சிக்கணும். வாலிபர்கள் சகோதர சகோதரி எல்லாம் அந்திரும்பி ஆண்டு சுந்தர சிலை ஏற்றுக்கொள்ளும். அதுக்காச்சும்
2: பண்ணலாம். அவர்கள் இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை நடுவிலே பகிர்ந்து கொள்வார்கள்.
1: கர்த்தர் கொடுத்த வசனம்,
3: The Lord's given word is
1: மத்தேயு சுவிசேஷம்
3: Matthew
1: 5ஆம் அதிகாரம்
3: 5th chapter
1: 14ஆவது வசனம்
3: 14th verse.
4: நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள்.
1: நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள்.
4: மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது.
1: மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது.
3: You are the light of the world. A city that is set on a hill cannot be hidden.
1: நம்ம உலகத்துக்கு எப்படி இருக்கிறோம்?
3: How we are in this world?
1: உலகத்துக்கு எப்படி இருக்கிறோம்?
4: வெளிச்சமா
1: இருக்கிறோம்.
3: We are the light of this world.
1: நம்ம அப்ப வெளிச்சமா இருக்கிறோம். என்னெல்லாம் செய்யணும் நான் பார்க்க போறோம்.
3: Those who are in light, what will they do? We are going to meditate about this.
1: நம்ம மற்றவங்களுக்கு வெளிச்சமா இருக்கணும். உலகத்துக்கு ஒவ்வொருவருக்கு நம்ம வெளிச்சமா இருக்கணும்.
3: We must be light for all people.
1: நம்ம ஒரு நாள் இருளே இருந்தோம்.
3: Once we were in darkness.
1: ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம தேடி வந்தார்.
3: The Lord Jesus Christ came to us.
1: நம்ம இன்னைக்கு வெளிச்சமா ஆயிட்டோம்.
3: Now we are in light.
1: என்னை மாற்று ஆண்டவரே சொல்லி கேட்க.
3: Lord, change me also, Lord.
1: யோவான் சுவிசேஷம்
3: John
1: 9ஆம் அதிகாரம்
3: 9th chapter
1: 5ஆவது வசனம்
3: 5th verse.
4: நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்றார்.
3: As long as I am in the world, I am the light of the world.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருக்கும்போது,
3: when the Lord was in the land, the earth,
1: ஒளியா இருந்தார்.
3: He was a light in this world.
1: நம்ம இப்படி இருக்கணுமா?
3: How should we be?
1: உலகத்துக்கு
3: for this world
1: velichama iruka vendum.
3: We must be light for this world.
1: Chenna velichama irukana eppadi irundha than velichama irukumudiyum.
3: How can be in light?
1: Adha than churukama kyanike porom.
3: We are going to meditate about this.
1: 119th sangeetham
3: Psalm 119
1: 105th vasanam
3: 105.
4: உம்முடைய வசனம்,
1: உம்முடைய வசனம்
4: என் கால்களுக்கு தீபமும்,
1: என் கால்களுக்கு தீபமும்,
4: என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது,
1: என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது.
3: Your word is a lamp to my feet and a light to my path.
1: நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்றது, வசனத்தை அதிகமா வாசிங்க.
3: I am often saying to that, says that read the Bible more and more.
1: வசனத்தை வாசித்தா தான் வசனம் தான் காலில் தீபம், பாதைக்கு வெளிச்சம்.
3: When the when you read the Bible, then only it will be lamp to your feet and a light to your path.
1: எங்க பர்றதுக்கு காலுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம்?
3: To where should we go with this light and lamp?
1: நாம் பரலோகத்து பண்ணுச்சோம்னா கர்த்தருடைய வசனம் தான் காலுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம்.
3: If you want to go heaven, the word is the lamp and the light is the is my our path.
1: அவர் வசனம் இல்லாட்டா நான் பரலோகத்துக்கு போக முடியாது.
3: Without the verses we could not enter into the heaven.
1: நாம எப்படியோ ஒரு வாழ்க்கை வாழ முடியாது.
3: We could not live in our own wish and will.
1: ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை என்னை படைச்சது எதுக்காக தெரியுமா?
3: The Lord Jesus Christ created us for what? Do you know?
1: உலகத்துக்கு வெளிச்சமா இருக்க வேண்டும் சொல்லி.
3: We must be light for this world.
1: அப்படியானா என்ன செய்ய வேண்டும்?
3: So what should we do?
1: கர்த்தருடைய வசனத்தை வாசிக்க வேண்டும்.
3: We should read the verses of the Bible.
1: வாசிக்கிறது மட்டுமல்ல.
3: Not only reading.
1: கியானிக்க வேண்டும்.
3: We must meditate all those things.
1: அதன் கர்த்தருடைய வசனம் கால்களுக்கு தீபமும், பாதைக்கு வெளிச்சம்.
3: So the Bible's verses are lamp to our feet and the light for our path.
1: உங்களுக்கு கர்த்தர் நல்ல படிப்பு கொடுத்திருக்கிறாரு.
3: The Lord has given you good intelligence.
1: நல்ல கண் பார்வை கொடுத்திருக்கிறாரு.
3: He has given you good sight.
1: எவ்வளவு வாசிக்கலாம்?
3: You can read more and more the Bible.
1: பைபிள் வாசிக்க வேண்டாமா? தீர்க்க
4: தரிசன வசனமும் நமக்கு உண்டு,
1: தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு.
4: பொழுது விடிந்து,
1: பொழுது விடிந்து
4: விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும்,
1: உதிக்கும் அளவு
4: இருளுள்ள ஸ்தலத்தில்,
1: இருளுள்ள ஸ்தலத்தில்
4: பிரகாசிக்கிற விளக்கை போன்ற,
1: பிரகாசிக்கிற விளக்கை போன்ற
4: அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும்.
1: அந்த வசனத்தை கவனித்திருப்பது எப்படி இருக்கும்?
3: We also have the prophetic word made more sure, which you do well to heed as a light that shines in dark place until the day dawns, the morning star rises in your hearts.
1: இயேசு கிறிஸ்துவின் இதயத்தில் உதிக்கும் அளவு வசனத்தை நாம் கவனித்திருப்பது நலமாயிருக்கும்.
3: We must consider all the words of the Bible until the Lord dawn in our hearts.
1: நல்ல வசனத்தை வாசிங்க.
3: More and more the verses of the Bible.
1: எந்த அளவுக்கு வசனத்தை வாசிக்கிறோமோ,
3: How much we read the Bible,
1: அப்பதான் நம்ம மற்றவங்களுக்கு வெளிச்சமா இருக்க முடியும்.
3: Then only we will be light for the people.
1: நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார்,
3: The Lord Jesus Christ said,
1: நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்கன்னு சொன்னார்.
3: You are the light of this world.
1: நம்ம உலகத்துக்கு வெளிச்சமா சாதாரணமா இருக்க முடியாது.
3: We should not simple as a light in this world.
1: கர்த்தருடைய வசனத்தை அதிகமா வாசிக்க வேண்டும்.
3: We must read more and more the Bible verses.
1: கர்த்தருடைய வசனத்தை அதிகமா உள்ளத்தில் வச்சு தியானிக்க வேண்டும்.
3: We must keep all the verses in our hearts and meditate all those things.
1: அப்ப நம்ம கர்த்தருடைய வசனம் நமக்குள்ள இருந்தா தான் மற்றவங்களுக்கு வெளிச்சமா இருக்க முடியும்.
3: When the verses of the Lord in us, then we will be light for this world. Let us pray. Our beloved guiding God, Lord, possess every person who are here, Lord.
1: ஒவ்வொரு மக்களையும் நீர் கரம் பிடித்து நடத்த வேண்டுமா
3: ஜெபிக்கிறோம்.
1: அணிந்து கொள்ள வேண்டுமா
3: ஜெபிக்கிறோம்.
1: மாற்ற வேண்டுமா
3: ஜெபிக்கிறோம்.
1: பரிசுத்தாவில் நிறைந்து ஜீவனுள்ள சாட்சியாய் மாற்றும் ஆண்டவரே.
3: Let them be filled with the spirit and be a witness for you.
1: அக்கில்ல நிரப்புங்க ஆண்டவரே.
3: Kindly fill them with fire.
1: என்ன வியாதியனால் சுகமாக்கு.
3: Whatever sickness they may have.
1: என்ன வியாதியனால் சுகமாக்கு.
3: Please heal all the sicknesses.
1: என்ன பலியினால் சுகமாக்கு.
3: Take all weakness from the body. Be big to
1: you. வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே.
3: Let the power come upon them.
1: தேவ வல்லமை இறங்கட்டும்
3: ஆண்டவரே. Let the power come upon them.
1: தேவ வல்லமை இறங்கட்டும்
3: ஐயா. Let the God's power come upon
1: them. அக்கினி மூடட்டும் ஆண்டவரே.
3: Let the fire.
1: தேவன் வாகியம் மூடட்டும் ஆண்டவரே.
3: Let the glory hide them.
1: அப்பா மீ நோக்கி கெஞ்சுறோம்.
3: Lord, we beg to you.
1: என்னால செய்யக்கூடாது அதிசயமான காரியம் உண்டோ என்று
3: சொன்னீரே. Yes, Lord, if you say it will be okay. Touch them, Lord. Touch them, Lord. Touch and heal them, Lord. Strengthen them, Lord. Kindly fill them with spirit, Lord.
1: உன்னத பலத்தில் எட கட்டுங்க.
3: Kindly strengthen them with fire.
1: அக்கினால மூடிக்கோங்க.
3: Kindly hold them.
1: கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே.
3: Let your grace abound them.
1: அது மாத்திரல சுவாமி.
3: Not only that, Lord.
1: அப்ப ஹார்ட் பலவீனப்பட்ட மக்களை குணமாக்குங்க.
3: Heal the people who are having
1: heart problem. ஹார்ட் பலவீனப்பட்ட மக்களை குணமாக்குங்க.
3: Touch the people, Lord.
1: சர்வ பூமிக்கு ஆண்டவராகிய இயேசுவே.
3: You are the Lord for all earth.
1: பலவீனப்பட்ட மக்களை குணமாக்குங்க.
3: Kindly heal the people who are with
1: கை கால் வலியை குணமாக்குங்க.
3: Kindly heal their problems.
1: பண கஷ்டப்படுற மக்களை விடுதலை செய்யுங்க.
3: Kindly bless them with your
1: finances. நீங்க தான சொன்னீங்க, நீயோ கடன் வாங்காமல் அநேக சாதியில் கடன் கொடுப்பாயின்னு
3: சொன்னீங்க. You said no, you will give
1: me. யாரும் கஷ்டப்படுற மக்கள் இருக்கவே வேண்டாம் ஆண்டவரே.
3: Nobody should be.
1: நீங்க ஆசீர்வதிக்கத்தான் வேண்டும் ஆண்டவரே.
3: Kindly bless them, Lord.
1: கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐசுரியத்தை தருன்னு சொன்னீங்க ஆண்டவரே.
3: Your blessing will give richness.
1: நீங்க தாங்க ஆண்டவரே.
3: Kindly give that.
1: யாருமே கஷ்டப்பட கூடாதப்பா.
3: Nobody should
1: வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க சுப்பா.
3: Kindly give them good jobs who are not having
1: job. திருமணமாகாத மக்கள் திருமணம் நடக்கணும்
3: சுப்பா. Kindly bless the people who are not having not
1: married. குழந்தை இல்லாத மக்கள் குழந்தை பைத்தை தாங்க சுப்பா.
3: Bless the people with child who are not having child.
1: சமாளி இல்லாத மக்கள் சமாளத்தை கொடுங்க
3: சுப்பா. Kindly give them good peace who are not having peace.
1: கடனோடிருக்கிற மக்கள் கடன் அடைக்க உதவி செய்யுங்க
3: சுப்பா. Kindly make them arrangement to
1: கஷ்டப்படுற மக்களுடைய பிரச்சனையை மாத்திருங்க சுப்பா.
3: Take all the problems of
1: people. எந்தெந்த குடும்பத்துல குடிக்கிறவங்க விடுதலை கொடுங்க சுப்பா.
3: Deliver the people who are under liquor addiction Lord.
1: எந்தெந்த குடும்பம் பிரிந்திருக்கங்களா ஒன்று சேர்க்க முடியாது.
3: Please join the families who are under separation Lord.
1: அதிசயங்களை செய்யுங்க
3: சுப்பா. Kindly perform miracles Lord.
1: அற்புதங்களை செய்யுங்க
3: சுப்பா. Kindly perform wonders Lord.
1: உங்க பாதத்தை பிடிச்சு பிச்சை கேட்கிறேன் சுப்பா.
3: Let your name be magnified.
1: கரம் தாங்கட்டு
3: ஆண்டவரே. Let your name be hold them Lord.
1: தொழிலாளர் குடும்பங்களை ஆசீர்வதிங்க.
3: Kindly bless the people who are doing
1: business. வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க.
3: Bless the people who are doing businesses.
1: பெரிய காரியத்தை
5: உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431 நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆஃப் பரோடா, குன்னூர் 1409010000229 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நான் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
2: சுக்கல் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் அதை தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும்.
5: இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர் 643101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address asvinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: எங்க இருக்கிறேன்? யாராவது இருக்கிறீர்களா? நான் இன்னும் சில நேரத்துக்கு முன்பு மருத்துவமனையில் இருந்தேன். என் குடும்பம் அங்கே இருந்தது. மைக்கேல், என் கணவர், அவர் எங்கே? இப்போது எனக்கு நோய் இல்லை. நான் கனவு காண்கிறேனா?
1: சாரா எலிசபெத் மோரிசன்.
0: கர்த்தரே, அது நீங்களா?
1: ஆம், என் குழந்தையே, நீ என் முன்னிலையில் இருக்கிறாய். ஆனால் நீ ஓய்வுக்கு செல்லும் முன் நாம் பேச வேண்டும்.
0: பேச வேண்டுமா? எதை பற்றி?
1: நீ விட்டு சென்ற மக்களை பற்றி, நீ ஒருபோதும் பேசாத வார்த்தைகளை பற்றி, நீ உன்னிடமே வைத்துக் கொண்ட சுவிசேஷத்தை பற்றி சொல் சாரா. நீ எப்போது என்னை உன் இரட்சகராக ஏற்றுக்கொண்டாய்?
0: நான் 9 வயதில் இருந்தேன், விடுமுறை பைபிள் பள்ளியில். உன் அன்பை பற்றி கேட்டேன். இயேசு என் பாவங்களுக்கு வீகே மரித்ததை பற்றி கேட்டேன். நான் நம்பினேன். நான் ஜெபிச்சேன். உன்னை என் இதயத்தில் வருமாறு கேட்டேன்.
1: நீ அதை உண்மையாகவே நினைத்தாய். உன் விசுவாசம் உண்மையானது. அந்த நாளில் உன் இதயத்தை நான் பார்த்தேன். நீ எனது சொந்தமானவள்.
0: ஆமாம் கர்த்தாவே, நான் இரட்சிக்கப்பட்டுள்ளேனா? என் முழு வாழ்க்கையிலும் உன்னை நம்பினேன்.
1: நீ நம்பினாய், ஆனால் பகிர்ந்தாயா? நீ 10 வயதாக இருந்தாய். உன் நெருங்கிய தோழி ஜெசிகாவை நினைவிருக்கிறதா?
0: ஆமாம் கர்த்தாவே, நாங்கள் பிரிக்க முடியாதவர்கள்.
1: அவள் உன்னிடம் ஏன் தேவாலயத்திற்கு போகிறாய் என்று கேட்டாள். அவள் குடும்பம் கடவுளை நம்பவில்லை என்று சொன்னாள். அவளுக்கு ஆர்வமாக இருந்தது. நீ என்ன சொன்னாய்?
0: அது என் குடும்பம் செய்யும் ஒரு விஷயம்தான். அதற்கு பதிலாக வீட்டுக்கு வந்து விளையாட விரும்புகிறாயா? நான் 10 வயசாக இருந்தேன். அதை எப்படி விளக்குவது என எனக்கு தெரியவில்லை.
1: நான் அவளை நேசித்ததும் அவளுக்கு நீ தேவை என்பதும் உனக்கு தெரிந்தும் நீ மௌனமானாய். ஜெசிகா தன் 17 வயதில் விபத்தில் பலியானாள். அவள் உன்னிடமோ மற்றவர்களிடமோ சுவிசேஷத்தை ஒருபோதும் கேட்டதில்லை.
0: இல்லை, அவள் சீக்கிரம் இறப்பாள் என தெரியாது. இன்னும் நேரம் இருக்கும் என நினைத்தேன்.
1: நேரம் உத்தரவாதம் அளிக்கப்படவில்லை சாரா, அதை நீ அறிந்திருந்தாய். ஆனால் நாம் தொடரலாம். நீ 15 வயசாக இருந்தாய். மார்க்கஸ் தாம்சனை நினைவிருக்கிறதா? அவன் ஒவ்வொரு நாளும் தனியாக உட்கார்ந்திருந்தான். மன அழுத்தத்துடன் போராடி தற்கொலை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தான். வகுப்பிற்கு முன் நீ பைபிள் படிப்பதை அவன் பார்த்தான். அதை பற்றி உன்னிடம் கேட்க விரும்பினான்.
0: அவன் என்னை பார்த்தது எனக்கு நினைவிருக்கிறது. ஆனால் அவன் ஒருபோதும் எதுவும் சொல்லவில்லை.
1: ஏனெனில் அவன் பார்த்ததும் நீ பைபிளை மூடி ஒதுக்கி வைத்தாய். நீ வெட்கப்பட்டாய். அவன் கேலி செய்வான் என பயந்தாய். மற்றவர்கள் நினைப்பிற்கு அஞ்சினாய். மூன்று மாதங்களுக்கு பின் மார்க்கஸ் தற்கொலை செய்தான். வாழ ஒரு காரணம் இருந்திருக்கலாம் என அவன் கடிதத்தில் இருந்தது. அவன் இறந்த இடம் பதில் தெரிந்த கிறிஸ்தவருக்கு அருகிலேயே இருந்தது. ஆனால் நீ உண்மையை மறைத்தாய்.
0: எனக்கு தெரியல, நான் எப்படி தெரிஞ்சிருக்க முடியும்?
1: அவனுடைய திட்டங்களை நீ தெரிந்திருக்க வேண்டிய அவசியமில்லை. நீ என் கட்டளையை மட்டும் கடைபிடித்திருக்க வேண்டும். உலகம் முழுவதும் சென்று சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவும். அதுவே என் கட்டளை. வசதியாக இருந்தால் மட்டும் போ, அல்லது அவர்கள் தற்கொலை செய்ய போகிறார்கள் என்று தெரிந்தால் மட்டும் போ என்று இல்லை. போ எப்போதும். ஆனால் ஒருவேளை நீ இளம் வயதில் இருந்திருக்கலாம். உனக்கு புரியவில்லை போல. உன் வளர்ந்த காலத்தை பார்ப்போம். அப்போது உனக்கு 25 வயது. நீ மார்க்கெட்டிங் நிறுவனத்தில் உன் வேலைக்கு புதிதாக சேர்ந்திருந்தாய். உன் பணியிடத்தில் அருகிலிருந்த ரேச்சலை நினைவிருக்கிறதா?
0: ரேச்சல், ஆம். நாம் 8 வருடங்கள் ஒன்றாக வேலை செய்தோம்.
1: 8 வருடங்கள், 2000 வேலை நாட்கள், 40,000 மணி நேரம் அருகில் இருந்தீர்கள். அவள் தன் முழு வாழ்க்கையையும் உன்னுடன் பகிர்ந்தாள். அவளது விவாகரத்து, குழந்தைகளுடன் அவளுக்கு ஏற்பட்ட சிரமங்கள், மரணத்தை பற்றிய அவளது பயம், வாழ்க்கையின் அர்த்தம் குறித்து அவளது கேள்விகள். ஆனால் நீ?
0: நான் அவளுக்கு நல்ல நண்பனாக இருந்தேன். நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். நான் கவலைப்பட்டேன்.
1: நீ அவளது நலனுக்காக கவலைப்பட்டாய். ஆனால் அவளது ஆன்மாவுக்காக இல்லை.
0: இதுக்கப்புறம் எதுவும் இல்லைனா எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது. எல்லாம் சரியாகிவிடும் அப்படின்னு எனக்கு நிச்சயமா தெரிகிற. அவ்வளவு கவலைப்படாதே. மதிய உணவு சாப்பிட வருவையா?
1: ஒளி உனக்கு வாய்ப்பை கொடுத்தாள். அவள் நித்தியத்தை பற்றி கேட்டாள். ஆனால் அது சிரமமாக இருந்ததால் நீ விஷயத்தை மாற்றிவிட்டாய். நீ தள்ளுபடி செய்யும் அல்லது மத பார்வையுடன் இருப்பதாக தெரிய வேண்டாம் என்று நினைத்தாய். அவளது நலனை காட்டிலும் அவளது நித்தியத்தை மதிப்பிடவில்லை.
0: நான் அவளை புண்படுத்த விரும்பவில்லை. நம் நட்பை கெடுக்க விரும்பவில்லை.
1: அதனால் நீ நட்பை காப்பாற்றினாய், ஆன்மாவை இழந்தாய். ரேச்சல் 47 வயதில் புற்றுநோயால் இறந்தார். அவள் பயத்துடன் எந்த நம்பிக்கையும் அமைதியும் இரட்சகரும் இல்லாமல் இறந்தாள். ஏனெனில் நீ அவளது இரட்சிப்பை விட உன் வசதியை தேர்ந்தெடுத்தாய்.
0: தயவு செய்து தயவு செய்து நிறுத்துங்கள்.
1: நாம் இப்போதுதான் துவங்குகிறோம். இன்னும் அதிகம் உள்ளது, மிகவும் அதிகம். உன் அஞ்சல் ஊழியர் டேவிட் 23 ஆண்டுகள் உனக்கு அஞ்சல் கொண்டு வந்தார். நீங்கள் நூற்றுக்கணக்கான உரையாடல்கள் நடத்தினீர்கள். அவர் அர்த்தம் தேடி வருகிறேன் என்று குறிப்பிட்டார். நீ எதுவும் சொல்லவில்லை. உன் பார்பர் கிம் 15 ஆண்டுகள் உன் முடியை வெட்டினார். அவர் தன் கருக்கலைப்பு வலி, குற்ற உணர்வு பற்றி சொன்னார். நீ அது கஷ்டம்தான் என்றாய், அவ்வளவுதான். உன் மகனின் பயிற்சியாளர் ராபர்ட் தன் சகோதரர் இறப்பை கூறி சொர்க்கம் பற்றி சந்தேகப்பட்டார். அவர் அமைதி என நீ சொன்னாய், ஆனால் சொல்லவே இல்லை. உன் பக்கத்து வீட்டு மார்கரெட் 30 அங்கேயே இருந்தார். 30 ஞாயிறு சர்ச்சுக்கு போகையில் அவர் பார்த்திருக்கிறார். அவர் ஒருபோதும் உன்னிடம் ஏன் என்று கேட்கவில்லை. நீ ஏன் என்று தெரியுமா?
0: என்ன?
1: உன் வாழ்க்கைக்கும் அவள் வாழ்க்கைக்கும் வித்தியாசம் அவளுக்கு தெரியவில்லை. நீ தேவாலயம் சென்றாய், ஆனால் என்னை பற்றி பேசவே இல்லை. உனக்கு நம்பிக்கை இருந்தது, ஆனால் அது வெளிப்படவில்லை. அவள் இறக்கும் வரை கிறிஸ்தவர்கள் என்பது வாரத்திற்கு ஒரு முறை ஒரு கட்டிடத்திற்கு போகும் மனிதர்கள் மட்டுமே என்று நினைத்துக் கொண்டிருந்தாள். சாரா, என்னை மிகவும் வருத்தப்படுத்துவோர் உன் சொந்த குடும்பமே.
0: இல்லை, என் குடும்பம் அல்ல. தயவுடன் பண்ணி அவங்க ரட்சிக்கப்பட்டவங்க. மைக்கேல் ரட்சிக்கப்பட்டவன், என் பிள்ளைகள்.
1: மைக்கேல் ரட்சிக்கப்பட்டவன், ஆம். உன் மகள் எமிலி ரட்சிக்கப்பட்டவள், ஆம். ஆனால் உன் மகன்?
0: இல்லை, பிராண்டன் அல்ல. அவன் ரட்சிக்கப்பட்டவன். அவன் 7 என்னுடன் ஜெபிச்சான்.
1: நீ அவனை சொல்லியதால் அவன் புரியாத வார்த்தைகளை ஜெபித்தான். ஆனால் அவன் உண்மையில் என்னை அறிந்ததில்லை. நீ அதை தெரிந்து கொண்டிருந்தாய். அவன் 12 இனிமேல் தெய்வத்தை நம்பவில்லை என்று உன்னிடம் சொன்னான். நீ என்ன சொன்னாய்?
0: அவன் இளம் வயதில்தான் இருக்கிறான், பெரியவனாகும் போது புரிந்து கொள்வான் என்று சொன்னேன்.
1: அவன் 15 இரவு உணவு மேசையில் கிறிஸ்துவத்தை கேலி செய்தான். நீ என்ன செய்தாய்?
0: நான் இம்ஸ்டா இருந்தேன். நான் சண்டையிட விரும்பவில்லை, அவனை விலக்க விரும்பல.
1: அவன் 16 வீட்டை விட்டு வெளியேறி மீண்டும் ஒருபோதும் தேவாலயத்திற்கு வரவில்லை. நீ என்ன சொன்னாய்?
0: நான் அவனுக்காக ஜெபிப்பேன், நீ அவனை திரும்ப அழைப்பாய் என்று சொன்னேன்.
1: அவன் திரும்புவது பற்றி நீ சொல்லவில்லை. நரகத்தை விளக்கவோ அவனை எச்சரிக்கவோ இல்லை. நீ ஒருபோதும் அவனை வேண்டிக் கொள்ளவில்லை. நீ தனிப்பட்ட முறையில் ஜெபித்தாய், ஆனால் நேரில் அமைதியாக இருந்தாய்.
0: அந்த வற்புறுத்தும் கிறிஸ்தவர்களைப் போல இருக்க விரும்பவில்லை. அவன் என்னை வெறுக்க வேண்டாம் என்று நினைத்தேன். அவனுக்கு அன்பை காட்ட விரும்பினேன்.
1: அன்பு எச்சரிக்கிறது, அன்பு வேண்டிக் கொள்கிறது. ரட்சிப்புக்காக அன்பு நிராகரிப்பை சந்திக்க தயங்காது. அவன் நித்திய ஆத்மாவை விட அவன் தற்காலிக ஒப்புதலை நீ தேர்ந்தெடுத்தாய். பிராண்டன் நீ இறந்த 3 பிறகு இறந்தான். கார் விபத்து உடனடியாக. அவன் வாழ்ந்தது போலவே இறந்தான், என்னை இல்லாமல். இப்போது அவன் வேதனையில் இருக்கிறான். 35 உண்மையை சொல்ல வாய்ப்பு இருந்த தாயை அழைக்கிறான். ஆனால் நீ அமைதியை தேர்ந்தெடுத்தாய்.
0: இல்லை, இல்லை கடவுளே, தயவு செய்து என் மகனை அல்ல, என் குழந்தையை அல்ல, என்ன நரகத்துக்கு அனுப்பு, தயவு செய்து.
1: நான் முடியாது. அவன் தேர்வு செய்து விட்டான். நீ எல்லாவற்றையும் மாற்றக்கூடியவள், ஆனால் அமைதியாக இருந்தாய்.
0: ஏன், ஏன் நீ என்னை பேச வைக்கவில்லை? என்ன, நீ என்னை கட்டாயப்படுத்தல?
1: ஏனெனில் நான் உனக்கு சுதந்திர விருப்பத்தை அளித்தேன். நான் உனக்கு என் வார்த்தையை அளித்தேன். நான் உனக்கு என் ஆவியை சலித்தேன். நான் உனக்கு ஒரு கட்டளையை அளித்தேன், போய் சீடர்களை உருவாக்கு. நான் உனக்கு தேவையான அனைத்தையும் அளித்தேன். ஆனால் நீ இழந்தவர்களை விட உன் வசதியை அதிகம் நேசித்தாய். சாரா, எனக்கு சொல்லு, ஏன் நீ அமைதியாக இருந்தாய்?
0: நான் நிராகரிக்கப்படுவேன், கேலி செய்யப்படுவேன், நட்புகளை இழப்பேன், என் குடும்பம் என்னை பைத்தியம் அல்லது தீவிரவாதி என்று நினைப்பார்கள் என்று பயந்தேன்.
1: நீ மனிதர்களை என்னை விட அதிகம் பயந்தாய்.
0: ஆம் ஆண்டவரே, நான் என்ன சொல்ல வேண்டும் என்று தெரியவில்லை. நான் ஒரு பிரசங்கிப்பவர் அல்ல, நான் வார்த்தைகளில் நன்றாக இல்லை. சுவிசேஷம் அறிவிப்பது பாதர்களுக்கும் பிரசங்கிகளுக்கும் தான் என்று நினைத்தேன், என்னை போன்றவர்களுக்கு அல்ல என்று.
1: உங்கள் ஒளி பிரகாசிக்கட்டும் என்றேனா? திறமையுள்ளவர்களுக்கு மட்டும் கட்டளையிட்டேனா அல்லது அனைவரும் என்னை பகிர கட்டளையிட்டேனா?
0: அனைவரும், நீங்கள் அனைவருக்கும் கட்டளையிட்டீர்கள்.
1: வேற என்ன?
0: என வாழ்க்கை விஸ்மயஸ் என்று நினைச்சேன். மக்கள் என வாழ்க்கையை பார்த்து உங்களை பற்றி கேட்பாங்கள் என்று நினைச்சேன். வார்த்தைகள் இல்லாமல் சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும் என்று நினைச்சேன்.
1: அவங்க கேட்டாங்களா?
0: இல்லை ஆண்டவரே.
1: அவங்க கேளாத ஒருவரை எப்படி நம்ப முடியும்? அவங்களுக்கு யாராவது அறிவிக்காம அவங்க எப்படி கேட்க முடியும்? நீங்கள் அமைதியாக வாழ்ந்து மக்கள் கவனிப்பார்கள் என்று நம்புங்கள் என்று நான் சொல்லவில்லை. வார்த்தைகளுடன், துணிச்சலுடன், அவசரத்துடன் பிரசங்கியுங்கள் என்று நான் சொன்னேன். ஏனெனில் விசுவாசம் கேட்பதிலிருந்து வருகிறது, உங்கள் நல்ல நடத்தை பார்ப்பதிலிருந்து அல்ல.
0: எனக்கு தெரியும் ஆண்டவரே, இப்போது எனக்கு தெரியும்.
1: தெரிஞ்சது, அந்த வசனங்களை வாசித்தீர்கள், நீங்கள் அந்த பிரசங்கங்களை கேட்டீர்கள். நீங்களோட 60 ஆண்டுகள் தேவாலயத்தில் உட்கார்ந்து 100 கணக்கான முறை சுவிசேஷம் அறிவிக்க அழைப்பு கேட்டீர்கள், ஆனால் ஒருபோதும் கீழ்ப்படியவில்லை. ஏன்?
0: ஏனெனில் நான் என் வசதியான வாழ்க்கையை உங்களை விட அதிகமாக நேசித்தேன். மக்களின் ஒப்புதலை அவர்களின் ஆன்மாக்களை விட அதிகமாக விரும்பினேன். ஏனெனில் நான் சுயநலவாதி. நான் சொர்க்கத்தை எனக்காகவே விரும்பினேன். ஆனால் மற்றவர்களை அங்கே கொண்டு செல்ல எதையும் ஆபத்துக்குள்ளாக்கும் அளவுக்கு அவர்களை பற்றி எனக்கு பெரிதாக கவலை இல்லை. நான் குற்றவாளி, நான் துன்பமானவன், நான் நரகத்திற்கு தகுதியானவன்.
1: எத்தனை என்று தெரிந்து கொள்ள விரும்புகிறாயா சாரா?
0: எத்தனை என்று?
1: நீ எத்தனை ஆன்மாக்களை அடைய முடிந்திருக்குமோ, நான் உனக்கு எத்தனை வாய்ப்புகளை வழங்கினேனோ, நீ அமைதியாக இருந்ததால் இப்போது எத்தனை பேர் என்றென்றும் வேதனையில் இருக்கிறார்கள் என்பதை.
0: இதை என்னால் தாங்க முடியுமா என்று தெரியல.
1: நீ இதை என்றென்றும் தாங்கிக் கொள்வாய். நேரடி உரையாடல்களில் யாராவது நம்பிக்கையையோ அல்லது என்றென்றும் பற்றியோ கேட்ட நேரங்கள், நீ விஷயத்தை மாற்றிய நேரங்கள் அல்லது தெளிவில்லாத பதிலளித்த நேரங்கள், 487. விமானங்களில், காத்திருப்பு அறைகளில், உணவகங்களில் உன்னுடன் அருகில் உட்கார்ந்தவர்கள், உரையாடலை தொடங்கியவர்கள், நீ என்னை பற்றி குறிப்பிடக்கூடிய வாய்ப்புகள் 1,293 முறை. நீ குறிப்பிட்ட முறை 0. பயம், வலி, இழப்பு, வெறுமை பற்றி உன்னிடம் நம்பிக்கையுடன் பகிர்ந்த பணியிட நண்பர்கள் 63 முறை. நீ சுவிசேஷத்தை பகிரக்கூடிய வாய்ப்பு 63 முறை இருந்தது. நீ பகிர்ந்த முறை 0. உண்மை கேட்க வேண்டிய குடும்ப உறுப்பினர்கள் 12 பேர். நீ அமைதியாக இருந்த முறை 12. மொத்த வாய்ப்புகள் 3,847. நீ உண்மையோடு தெளிவாக சுவிசேஷத்தை பகிர்ந்த முறை 2.
0: 2 மட்டும்? என் முழு வாழ்க்கையிலும் 2 முறைதானா?
1: ஒரு முறை உன் மகளுக்கு அவள் 8 வயதில் இருந்த போது, மற்றொரு முறை உன் வீட்டை தட்டிய ஒரு அந்நியவருக்கு வழிகாட்டி கேட்டு வந்த போது நீ அவளை தேவாலயத்திற்கு அழைத்தாய். அவள் வந்தாள், அவள் இரட்சிக்கப்பட்டாள். அந்த ஒரு கீழ்ப்படியும் செயல் ஒரு ஆத்துமாவை இரட்சித்தது.
0: அப்படி என்றால் மக்கள் பதிலளிப்பது சாத்தியம்தானா?
1: நிச்சயமாக அவர்கள் பதிலளிக்கிறார்கள். அனைவரும் இல்லை, ஆனால் பலர். அந்த 3,847 வாய்ப்புகளில் எத்தனை பேர் என்னை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள் என்று நினைக்கிறாய்?
0: எனக்கு தெரியல.
1: 1,247, கிட்டத்தட்ட 1/3. நீ பேசியிருந்தால் நம்பியிருக்கும் 1,247 ஆத்துமாக்கள், அவர்கள் தயார் நிலையில் இருந்தார்கள். நான் அவர்களின் இதயங்களை தயார் செய்திருந்தேன். அவர்களுக்கு தேவையானது யாராவது சொல்ல வேண்டும் என்பதுதான். ஆனால் நீ அவர்களை விட உன்னை அதிகம் நேசித்தாய். அவர்களின் பெயர்களை அறிந்திருக்கிறாயா? ஜெசிகா, மார்கஸ், ரேச்சல், டேவிட், கிம், ராபர்ட், மார்கரெட், பிராண்டன் மற்றும் இன்னும் 1,239 பேர். நீ பேசுவதற்கு மிகவும் வசதியாக இருந்ததால் அவர்கள் அனைவரும் என்றென்றும் இழந்து போனார்கள்.
0: அப்போ இப்போது என்ன? நீ என்னை நரகத்திற்கும் அனுப்புகிறாயா? நான் அதுக்கு தகுதியானவள்
1: இல்லை சாரா. நீ இரட்சிக்கப்பட்டுள்ளாய். உன் விசுவாசம் உண்மையானது. வானம் இன்னும் உன் வீடாகும்.
0: நான் செய்ததை அறிந்தும் என் மகன் எனக்காக நரகத்தில் இருப்பதை அறிந்தும் நான் வானத்தில் எப்படி செல்ல முடியும்?
1: நீ இப்போது உள்ள நிலையில் நுழைய முடியாது. முதலில் உன் தீர்ப்பை புரிந்து கொள்ள வேண்டும். நீ இரட்சிக்கப்பட்டவள், ஆனால் குற்றமற்றவள் அல்ல. நீ வானத்தில் நுழைவாய், ஆனால் இழப்புடன் நுழைவாய். யாருடைய செயல்கள் எரிந்து போனால் அவர் இழப்பை அனுபவிப்பார். அவர் தானாகவே இரட்சிக்கப்படுவார், ஆனால் அது தீயில் ஊடுருவி வந்தது போல் மட்டுமே. நீ என் ராஜ்யத்திற்காக எதையும் கட்டவில்லை. நீ உன்னை தவிர வேறு யாரையும் இரட்சிக்கவில்லை. நீக்கு நித்திய ஜீவன் இருக்கும், ஆனால் தாஜும் இல்லை, வெகுமதியும் இல்லை, நல்லவனும் விசுவாசமான பணியாளனும் என்ற பாராட்டும் இல்லை. நீ மட்டும் எனது சொந்தமானவள், ஆனால் நான் உனக்கு கொடுத்த அனைத்தையும் நீ வீணாக்கிவிட்டாய்.
0: நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். நான் இன்னும் மோசமானதுக்கு தகுதியானவள்.
1: மற்றும் இன்னும் ஒரு விஷயம் நீ நினைவில் வச்சிருப்ப, வானத்தில் நீ ஒவ்வொரு முகத்தையும் ஒவ்வொரு வாய்ப்பையும் நீ அமைதியை தேர்ந்தெடுத்த ஒவ்வொரு தருணத்தையும் நினைவில் வைத்திருப்பாய். அது வேதனையாக அல்ல, ஆனால் உன் பயம் என்ன செய்தது என்பதற்கான நித்திய சாட்சியாக இருக்கும். நீ வானத்தில் என்றும் வாழ்வாய். நீ இன்னும 1247 ஆத்மாக்களை வானத்தில் சேர்த்திருக்கலாம் என்று அறிந்தபடியே, ஆனால் நீ செய்யவில்லை.
0: நான் ஏதேனும் செய்யலாமா? இது மீட்க வழியுண்டா?
1: இல்லை, உன் காலம் முடிந்து விட்டது. ஆனால் மற்றவர்களுக்கு இன்னும் நேரம் உள்ளது. அவங்க கிட்ட பேசு, அவங்களுக்கு எச்சரிக்கை சொல்றேன். உன் தவறை அவர்கள் செய்ய வேண்டாம் என்று சொல்லு.
0: நீங்கள் இதை பார்க்கிறீர்கள் என்றால், நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக இருந்தால் தயவு செய்து என் தவறை செய்யாதீர்கள். எனக்கு நேரம் இருக்கிறது என்று நினைத்தேன். என் வாழ்க்கை போதுமானது என்று நினைத்தேன். மக்கள் தாங்களாகவே புரிந்து கொள்வார்கள் என்று நினைத்தேன், ஆனால் அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவங்களோட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் இறந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அவர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லவில்லை என்றால் அவர்கள் என்றென்றும் நரகத்திற்கு போய்விடுவார்கள். நீங்கள் பயப்படுகிறீர்கள் என்று எனக்கு தெரியும். நானும் பயந்தேன். நீங்கள் அந்த மாதிரி ஒருவராக இருக்க விரும்பவில்லை என்று எனக்கு தெரியும். நானும் விரும்பலை, ஆனால் நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். உங்கள் வசதிக்காக அவர்களின் ஆன்மாக்களை இழக்க வேண்டாம். உங்கள் புகழுக்காக அவர்களின் நித்தியத்தை கெடுக்க வேண்டாம். உங்கள் வேலைக்காரர்களிடம் சொல்லுங்கள், உங்க அண்ட வீட்டாரிடம் சொல்லுங்க, உங்கள் குடும்பத்தினரிடம் சொல்லுங்கள். அவர்கள் உங்களை நிராகரித்தாலும் உங்களை வெறுத்தாலும் நண்பர்களை இழந்தாலும் கூட அவர்களுக்கு சொல்லுங்கள். ஏனெனில் ஒரு நாள் நீங்கள் நான் நிற்கும் இடத்தில் நிற்பீர்கள். அப்போது கடவுள் உங்களால் காப்பாற்ற முடிந்த ஒவ்வொரு நபரையும் உங்களுக்கு காண்பிப்பார். அதை நீங்கள் என்றென்றும் நினைத்து வாழ வேண்டியிருக்கும். பயத்திற்கு வெற்றி பெற விடாதீர்கள், வசதிக்கு வெற்றி பெற விடாதீர்கள். நான் செய்தது போல அமைதியாக இருக்க வேண்டாம். ஏனெனில் நீங்கள் நேசிக்கும் மக்கள் அவர்களுக்கு உண்மையை சொல்லும் அளவுக்கு நீங்கள் அவர்களை நேசிப்பீர்கள் என்று நம்புகிறார்கள். நீங்கள் சொல்லவில்லை என்றால் அவர்களின் இரத்தம் உங்கள் கைகளில் இருக்கும். தயவு செய்து என்னை போல இருக்க வேண்டாம். அமைதியான கிறிஸ்தவராக இருக்க வேண்டாம். நேரம் இருக்கும் போது பேசுங்கள். கடினமான கேள்விகளை கேட்கும் மேலும் உள்ளடக்கங்களுக்கு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இதை கேட்க வேண்டிய ஒருவரோட பகிருங்க.
2: பூமியின் அடித்தளத்தில் வரலாற்றில் மிகவும் பிரபலமான நதிகளில் ஒன்றின் ஓட்டத்தின் கீழ் பைபிள் நமக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறது. அது ஒரு புராணக் கதையோ உவமையோ அல்ல, ஆனால் 4 உண்மையான சக்தி வாய்ந்த தேவ தூதர்கள் கடவுளால் தடுக்கப்பட்டு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். அது ஒரு வருடமோ ஒரு தசாப்தமோ அல்ல, ஆனால் ஒரு நியமிக்கப்பட்ட மணி, நாள், மாதம் மற்றும் வருடம். வெளிப்படுத்தல் அதிகாரம் 9:14. பெரிய யூப்ரேதேஸ் நதியில் கட்டப்பட்டுள்ள அந்த 4 தேவதூதர்களை விடுவிக்கவும். இவர்கள் சமாதானத்தின் தூதர்கள் அல்லர். இவர்கள் நம்பிக்கையை கொண்டு வருபவர்கள் அல்லர். இவர்கள் விடுவிக்கப்படும் தருணம் மனித வரலாற்றில் மிகவும் பயங்கரமான தருணங்களில் ஒன்றாகும். மனிதர்களில் 1/3 மரணத்தை அது குறிக்கும். இவர்கள் யார்? ஏன் இவர்கள் கட்டப்பட்டுள்ளனர்? இவர்கள் எழும்பும் போது என்ன நடக்கும்? இந்த வீடியோவில் நாம் பைபிளின் மிகவும் மறைக்கப்பட்ட மற்றும் பயமுறுத்தும் இறுதிக்கால மர்மங்களில் ஒன்றை ஆராய்கிறோம். இது ஆதியாகமம், பழமையான உலகம், ஏனோக்கு நூல் மற்றும் வெளிப்படுத்தலின் இறுதி குரல் ஊதல்களை இணைக்கும் ஒரு தீர்க்க தரிசனம். வேதாகமத்தின் ஆழங்களில் ஆன்மீக போர் மற்றும் தெய்வீக தீர்ப்பு திட்டத்தின் வெளிப்பாட்டில் ஒரு பயணத்திற்கு தயாராகுங்கள். இதுதான் யூப்ரேடேஸ் நதியில் சிறை வைக்கப்பட்டுள்ள அந்த தேவதூதர்கள் யார்? பைபிள் ஒரு மறைக்கப்பட்ட மர்மத்தை வெளிப்படுத்துகிறது. வாருங்கள் தொடங்கலாம். வெளிப்படுத்தல் நூல் ஒரு தெய்வீக ஜவுளி. இது சின்னங்கள், எண்கள், பரலோக தரிசனங்கள் மற்றும் பூமியின் கலக்கம் ஆகியவற்றால் நெய்யப்பட்டுள்ளது. ஒவ்வொரு வார்த்தையும் தீர்க்க தரிசனத்தின் பாரத்தை சுமக்கிறது. ஒவ்வொரு படமும் பெரும் அர்த்தங்களை பேசுகிறது. ஆனால் அதன் பல அழிவுகால காட்சிகளில் ஒரு பகுதி மட்டும் தனித்துவமாக பயமுறுத்தும், நடுங்க வைக்கும் மர்மமானதாக உள்ளது. வெளிப்படுத்தல் அதிகாரம் 9:13-15. அப்போது ஆறாவது தூதன் கம்பியை ஊதினான். கடவுளின் முன்பாக உள்ள பொன்னாலயத்தின் 4 கொம்புகளில் இருந்து ஒரு குரல் நான் கேட்டேன். அது கம்பி வைத்திருந்த 6வது தூதரிடம் விடுவி என்று சொன்னது. யூபிரேதேஸ் என்ற பெரிய நதியில் கட்டுப்பட்டிருந்த 4 தூதர்களை, அதாவது அந்த 4 தூதர்கள் 1 மணி, 1 நாள், 1 மாதம், 1 வருடத்திற்கு தயார் செய்யப்பட்டிருந்தார்கள். அவர்கள் மனிதர்களில் 1/3 கொல்ல விடுவிக்கப்பட்டார்கள். இங்கே சிறிது நேரம் நின்று சிந்திப்போம். இது உவமையாக எழுதப்பட்ட கவிதை அல்ல. இது பரவலாக விளக்கப்படக்கூடிய சின்ன மொழி அல்ல. இது வரவிருக்கும் தீர்ப்பை நேரடியாகவும் தீர்க்க தரிசனமாகவும் அறிவிக்கும் ஒரு அறிவிப்பு. அதை 4 குறிப்பிட்ட உயிர்கள் நிறைவேற்றுகின்றனர். நமக்கு ஆச்சரியப்பட வைக்கும் ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. இந்த தூதர்கள் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள், கட்டப்பட்டிருக்கிறார்கள், சங்கிலிகளால் கட்டப்பட்டு தடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒரு நிலப்பரப்பில, அதாவது யூபிரேதேஸ் என்ற பெரிய நதியில் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் விடுவிக்கப்பட இருக்கிறார்கள். 1 வருடம் அல்லது காலம் மட்டுமல்ல, உண்மையான 1 மணி, 1 நாள், 1 மாதம், 1 வருடம் என்று குறிப்பாக. இது திட்டமிடப்பட்ட செயலை குறிக்கிறது. இது தெய்வீகமான கால அட்டவணையை, ஏற்கனவே தொடங்கியுள்ள ஒரு கவுண்டவுனை குறிக்கிறது. அவர்கள் சுதந்திரமாக சுற்றி கொண்டில்லை. அவர்கள் சுதந்திரமாக சஞ்சரிக்க அனுமதிக்கப்படவில்லை. அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டு தெய்வீக விடுதலைக்காக காத்திருக்கிறார்கள். அவர்கள் விடுவிக்கப்பட்டால் என்ன நடக்கும்? மனிதர்களில் 1/3 கொல்ல வேண்டும். இது ஒரு பெரும் தீர்ப்பு, உலகளாவிய அளவில் நடைபெறுகிறது. நோவாவின் நாட்களுக்கு பிறகு இது போன்ற அழிவு காணப்படவில்லை. ஆனால் இன்னும் ஆழமான ஒன்று உள்ளது. பைபிளில் கடவுளின் பரிசுத்த தூதர்கள் ஒருபோதும் கட்டுப்படுத்தப்பட்டவர்களாக விவரிக்கப்படவில்லை. அவர்கள் தூதர்கள், ஊழியர்கள், போராளிகள். அவர்கள் கடவுளின் முன்னிலையில் நிற்கிறார்கள், அனுப்பப்படும் இடத்திற்கு செல்கிறார்கள் மற்றும் அவரது விருப்பத்தை எந்த எதிர்ப்பும் இல்லாமல் நிறைவேற்றுகிறார்கள். ஆனால் இந்த தூதர்கள், அவர்கள் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளனர். இது கீழ்ப்படியாமை, கிளைமுறை அல்லது ஆபத்தை குறிக்கிறது. கட்டுப்படுத்தப்பட்ட தூதர்கள் மிகவும் குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் மட்டுமே தோன்றுகிறார்கள். அவை எப்போதும் தீர்ப்பு, பாவம் மற்றும் தெய்வீக கட்டுப்பாட்டை உள்ளடக்கியவை. அதனால் இயற்கையாகவே கேள்வி எழுகிறது, இந்த 4 தூதர்கள் யார்? ஏன் அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர்? இத்தனை பயங்கரமான எதிர்கால விடுதலையை ஏற்படுத்திய குவைகோத்தில் என்ன நடந்தது? பேதுரும் யூதாவும் குறிப்பிட்ட அந்த வகை உயிரினங்களா? இவர்கள் பாவம் செய்த தூதர்கள், இப்பொழுது தீர்ப்புக்காக காத்திருக்கிறவர்களா? அல்லது இன்னும் பழமையான ஒரு கதை இருக்கிறதா? மனித டுவோ பழக்கத்தின் ஆரம்பத்துக்கே செல்லும் ஒரு கதை, ஆதியாகமத்தின் நிழல்களில் மறைந்திருக்கும் ஒரு கதை. யூபிரேட்டிஸ் ஆற்றில் சிறைப்பட்டுள்ள இந்த தூதர்கள் யார் என்பதை புரிந்து கொள்ள நாம் மிகவும் தொலைவுக்கு, மனித வரலாற்றின் ஆரம்ப நாட்களுக்கு திரும்பிச் செல்ல வேண்டும். பெருங்கொழிப்பு முன்பும், ஆபிரகாமுக்கு முன்பும், நியாயப்பிரமாணம் அல்லது தீர்க்கதரிசிகள் முன்பும் ஆதியாகமத்தில் ஒளிந்திருக்கும் ஒரு விசித்திரமானதும் சர்ச்சைக்குரியதுமான தருணம் இருந்தது. ஆதியாகமம் 6:1-2. மனிதர்கள் பூமியின் மேல் பெருகத் தொடங்கிய போது அவர்களுக்கு மகள்கள் பிறந்தார்கள். தேவபுத்திரர்கள் அந்த மனித மகள்கள் அழகாக இருப்பதை பார்த்து தாங்கள் விரும்பியவர்களை தங்கள் மனைவிகளாக எடுத்துக் கொண்டார்கள். அந்த நாட்களில் நெபிலீம்கள் பூமியில் இருந்தார்கள். பின்னரும் தேவபுத்திரர்கள் மனித மகள்களிடம் வந்து அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்றுக் கொடுத்த போதும் அவர்கள் இருந்தார்கள். இவர்கள் பழைய காலத்தின் வல்லமையுடையவர்கள், புகழ்பெற்ற மனிதர்கள். இவர்கள்தான் அந்த தேவபுத்திரர்கள். பண்டைய யூத மரபிலும் ஆரம்ப கிறிஸ்தவ சிந்தனையாலும் உறுதிப்படுத்தப்பட்டபடி இவர்கள் தேவ தூதர் போன்ற பரலோக இருப்புகள், விண்ணக காவலர்கள். தங்கள் விண்ணக நிலையிலிருந்து விலகி தடை செய்யப்பட்ட எல்லையை கடந்தவர்கள். அவர்கள் ஒருபோதும் அனுமதிக்கப்படாததை செய்தார்கள். மனித பெண்களை மணந்து நெபிலிம்கள் எனப்படும் ஒரு ஜாதியை, அதாவது ஒரு ஜெயன்கள், வன்முறையும் ஊழலும் நிறைந்தவர்களை பிறப்பித்தார்கள். இவர்கள் வெறும் உடல் அச்சுறுத்தலாக மட்டுமில்லாமல் மனித இனத்தில் ஆன்மீக மாசுபாட்டையும் ஏற்படுத்தினார்கள். இது ஒரு கலப்பினம், தேவனின் படைப்புக்கான திட்டத்துக்கு நேரடியான தாக்குதலாக இருந்தது. இதன் விளைவு என்ன? ஆதியாகமம் 6:5-7. கர்த்தர் மனிதரின் தீமை பூமியில் மிக அதிகமாக இருப்பதை பார்த்தார். கர்த்தர் கூறினார், நான் மனிதரை உருவாக்கியதை வருந்துகிறேன், எனவே நான் அவர்களை அழித்து விடுவேன். இந்த தேவதூதர் கிளர்ச்சி அந்த காலத்தில் மனிதர்களுக்கு ஏற்பட்ட மிக கடுமையான தீர்ப்பான பெருவெள்ளத்தை தூண்டியது. ஆனால் இதை செய்த அந்த தேவ தூதர்களுக்கு என்ன நடந்தது? அவர்கள் சுதந்திரமாக சுற்றி திரிந்தார்களா? அவர்கள் அழிக்கப்பட்டார்களா? புதிய ஏற்பாட்டில் இதற்கான பதில் உள்ளது. யூதா அதிகாரம் 1:6, தங்கள் நிலையை பாதுகாக்காமல் தங்களுக்கு உரிய வாசஸ்தலத்தை விட்டு விலகிய தேவ தூதர்கள் குறித்து அவர்களை அவர் மகா நியாய தினத்திற்கான தீர்ப்புக்காக இருளில் என்றென்றும் கட்டுப்பட்ட நிலையில் வைத்திருக்கிறார். 2 பேதுரு 2:4, தேவன் தேவதூதர்கள் பாவம் செய்தபோது அவர்களை இரக்கம் செய்யாமல் அவர்களை தார்தாரஸில் வீசி தீர்ப்புக்காக இருளின் குழிகளில் அடைத்தார் என்றால், இவை எல்லா வேதத்திலும் விழுந்த தேவ தூதர்களை பற்றி மிகவும் தெளிவாகவும் பயங்கரமாகவும் கூறப்பட்ட வசனங்களில் சில. இதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். அவர்கள் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டு தெய்வீக எல்லைகளை நிராகரித்தார்கள். இதை எதிர்கொண்டு தேவன் அவர்களை தற்காலிகமாக அல்ல என்றென்றும் இருளில் சங்கிலிகளால் சிறையில் வைத்தார். அவர்கள் எங்கே? அது மிகவும் கடுமையான இடம். அதற்கு ஒரு பெயர் உள்ளது. தார்தாரஸ் கிரேக்கத்தில் அடிநிலை உலகத்தின் ஆழ்ந்த குழியாக குறிப்பிடப்படுகிறது. இது பைபிள் தெளிவாகவே ஒரு வகை விழுந்த தேவதூதர்களை பற்றி கூறுகிறது. அவர்கள் பேய்கள் அல்ல, சுதந்திரமாக சுற்றி கொண்டு வருபவர்களும் அல்ல, ஆனால் சிறையில் அடைக்கப்பட்டு இறுதி தீர்ப்புக்காக காத்திருக்கும் கிளர்ச்சியாளர்கள். இதோ இங்கேதான் தொடர்பு உள்ளது. வெளிப்படுத்தல் 9 யூப்ரேத்தீஸ் ஆற்றின் கீழ் கட்டப்பட்டுள்ள 4 தேவதூதர்கள் இதே குழுவில் சேர்ந்தவர்களா? உலகின் ஆதிகாலம் 6 தேவதூதர்களைப் போலவே இவர்கள் சுதந்திரமாக இல்லை, கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். யூதா மற்றும் பேதுரு குறிப்பிடும் தேவதூதர்களைப் போலவே இவர்கள் ஒரு குறிப்பிட்ட தீர்ப்புக்காக காத்திருக்கிறார்கள். அவர்கள் விடுவிக்கப்பட்ட போது இரக்கம் செய்யவில்லை. அவர்கள் மனிதர்களில் 1/3 கொல்லுகிறார்கள். இது தேவனுடைய பரிசுத்த தேவ தூதர்களின் பணி அல்ல, இது கோபத்தின் விடுதலையாகும். ஆகவே பைபிள் இந்த 4 தேவதூதர்களின் பெயர்களை குறிப்பிடவில்லை என்றாலும் முன்னுதாரணம் தெளிவாக உள்ளது. கடுமையான கிளர்ச்சியில் ஈடுபட்ட விழுந்த தேவதூதர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தீர்ப்பில் கட்டப்பட்டு ஒரு நாள் விடுவிக்கப்படுவார்கள். விடுவிக்கப்படுவது மீட்புக்காக அல்ல, அழிப்புக்காக. அவர்களின் நேரம் எப்போது வரும் என்பதை வெளிப்படுத்தல் புத்தகம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. வெளிப்படுத்தலில் குறிப்பிடப்பட்ட இடம் சீரற்றதாக இல்லை, அது மிகவும் குறிப்பிட்டதாகும். பெரிய யூபிரேத்து ஆற்றில் கட்டப்பட்டுள்ள 4 தேவதூதர்களை விடுவிக்கவும். வெளிப்படுத்தல் 9:14. ஏன் யூபிரேத்து? இது வெறும் ஒரு ஆறு மட்டுமல்ல, இது முழு வேதாகமத்திலும் மிகவும் முக்கியமான ஆறுகளில் ஒன்றாகும். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரை காணப்படுகிறது. இது ஒரு வகையான புவியியல் மற்றும் ஆன்மீக அச்சாக செயல்படுகிறது. ஆதியாகமம் 2:14, 4 யூபிரேத்து ஆகும். யூபிரேத்து ஏதேனில் இருந்து பாய்ந்த 4 ஆறுகளில் ஒன்றாகும். இது கடவுளின் அசல் படைப்பு வடிவமைப்பின் ஒரு பகுதி. மனித குலத்திற்காக கடவுள் நட்ட பரதீசிலிருந்து பாய்ந்து அது வாழ்வு மற்றும் அழகின் ஆறாக தொடங்குகிறது. ஆனால் காலப்போக்கில் யூபிரேத்து முற்றிலும் வேறொன்றாக மாறுகிறது. அது ஆசீர்வாதத்தின் ஆறிலிருந்து பிரிவினை, மோதல் மற்றும் நியாய தீர்ப்பின் ஆறாக மாறுகிறது. வேதாகமத்தில் யூபிரேத்து பெரும்பாலும் சரீர ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் ஒரு எல்லை கோடாக செயல்படுகிறது. அது கடவுள் ஆபிரகாமுக்கு வாக்களித்த தேசத்தின் கிழக்கு எல்லையாக இருந்தது. ஆதியாகமம் 15:18, அது இஸ்ரவேலை சக்தி வாய்ந்த எதிரி பேரரசுகள் அசீரியா, பாபிலோன் மற்றும் பாரசீகத்திலிருந்து பிரித்தது. அது உடன்படிக்கையின் பாரம்பரியத்தின் எல்லையையும் புறஜாதி நாடுகளின் ஆட்சி பரப்பையும் குறித்தது. ஆகவே வேதாகமம் யூபிரேத்து ஆற்றில் கட்டப்பட்ட தூதர்களை பற்றி பேசும்போது அது கடவுளின் உடன்படிக்கையின் எல்லைக்கு அப்பால் கட்டுப்படுத்தப்பட்ட சக்திகளை குறிக்கலாம். மக்கள் உடைந்துவிட காத்திருக்கின்றனர். எரேமியா 46:10, ஆனால் அந்த நாள் கர்த்தராகிய சேனைகளின் தேவனுக்குரியது பழிவாங்கும் நாள், வாள் விழுங்கி திருப்தி அடையும். ஏனெனில் கர்த்தராகிய சேனைகளின் தேவன் யூபிரேத்து ஆற்றின் வடக்கு பகுதியில் ஒரு பலியை கொண்டிருக்கிறார். இங்கு யூபிரேத்து கடவுளின் பழிவாங்கும் இடமாகும். இது தண்டனை எதிர்க்கும் ஜாதிகளுக்கு வழங்கப்படும் போர் வெளி. மறுபடியும் வெளிப்படுத்தல் புத்தகத்தில் வெளிப்படுத்தல் 16:12, 6 தூதன் தன் பாத்திரத்தை பெரிய யூபிரேத்து ஆற்றின் மீது ஊற்றினான். அதன் நீர் உலர்ந்தது. கிழக்கிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி தயார் செய்யப்பட்டது. இறுதிக் காலங்களில் யூபிரேத்து ஆறு உலர்த்தப்பட்டு படையெடுக்கும் ராஜாக்களுக்கு ஒரு பாதை உருவாக்கப்படும். இது உலகின் இறுதி போர் அர்மகத்தோன் நிகழும் மேடையை அமைக்கிறது. அதனால் நாம் ஒரு முறைமையை காண்கிறோம். யூப்ரேத்து முதலில் சொர்க்கத்தின் ஆறாக துவங்கி உடன்படிக்கையும் கிளர்ச்சியும் கொண்ட எல்லையாக மாறுகிறது. பின்னர் அது தீர்ப்பும் படையெடுப்பும் நடைபெறும் ஒரு வாய்க்காலாக மாறுகிறது. யூப்ரேத்து வெறும் வரலாற்று பகுதி மட்டுமல்ல, ஆன்மீகமான ஒரு பிளவு கோட்டாக இருக்க முடியுமா? வானத்தின் கட்டளைகள் இருளின் ராஜ்யங்களை எதிர்கொள்ளும் இடமா? கிளர்ச்சி செய்த சக்திகள் விடுதலையின் நேரம் வரைக்கும் நிறைந்திருக்கும் ஒரு வாயில் அல்லது சிறையா? பண்டைய மெசொப்பொத்தேமிய நம்பிக்கையில் யூப்ரேத்து பகுதியும் பாதாள உலகும் பரிமாணங்களை பிரிக்கும் வாயில்கள் மற்றும் ஆறுகள் உள்ளதாக கருதப்பட்டது. நாம் தெய்வீக கோட்பாட்டை புராண கதைகளில் அடிப்படையாக்கவில்லை என்றாலும் பைபிள் தீர்க்க தரிசனங்கள் இந்த பண்டைய பார்வைகளுடன் சில முக்கியமான வகைகளில் ஒத்துப்போகும் விதம் சுவாரஸ்யமாக உள்ளது. தெய்வீகமாகவும் நேரடியாகவும் ஒரு தடையாக யூப்ரேத்தை தேவன் திட்டமிட்டு தேர்ந்தெடுத்திருக்கலாம். இது தெய்வீகமான எல்லை, குழப்பம் வெடிக்கும் முன் கடைசி வரி. ஆகவே வெளிப்படுத்தலில் நான்கு அழிவுக்குரிய தூதர்கள் யூப்ரேத்தில் உள்ளார்கள் என்று கூறப்படும் போது அது வெறும் இடத்தை மட்டும் குறிக்கவில்லை. அது இந்த சக்திகள் மனித நாகரிகத்தின் எல்லைக்கு அப்பால் தேவனின் கிருபையும் தீர்ப்பும் சந்திக்கும் எல்லையில் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளன என்பதை குறிக்கிறது. அவர்கள் விடுவிக்கப்படும் போது கோபத்தின் கதவுகள் திறக்கப்படும். வெளிப்படுத்தல் 9:15 உள்ள அந்த பயமுறுத்தும் வரியை மீண்டும் நினைவு கூர்வோம். அந்த நான்கு தூதர்கள் மணி, நாள், மாதம், வருடம் என துல்லியமாக தயார் செய்யப்பட்டிருந்தவர்கள் மனிதர்களில் ஒரு மூன்றில் ஒருவரை கொல்ல விடுவிக்கப்பட்டார்கள். இங்கே உள்ள துல்லியத்தை கவனியுங்கள். இந்த உயிர்கள் வெறுமனே கட்டுப்படுத்தப்பட்டு மறக்கப்படவில்லை, அவை தயார் செய்யப்பட்டிருந்தன. இந்த வரலாற்றின் துல்லியமான தருணத்திற்காகவே திட்டமிட்டு ஒதுக்கப்பட்டிருந்தன. மணி, நாள், மாதம், வருடம் முன்னதாகவும் இல்லை, பின்னதாகவும் இல்லை. தெய்வீக தீர்ப்பு திட்டமிட்டபடி இந்த நான்கு தூதர்களுக்கு ஒரு பணி உள்ளது. அது பயமுறுத்தும் ஒன்று, மனிதர்களில் ஒரு மூன்றில் ஒருவரின் மரணத்திற்கு காரணமாகும் நிகழ்வை வழிநடத்துவது. இப்போது கேள்வி, அவர்கள் யார்? அவர்கள் தூதர்கள் அல்லது ஒளியின் பணியாளர்கள் என்று அழைக்கப்படவில்லை. அவர்கள் சொர்க்கத்தில் கடவுளை புகழ்ந்து காணப்படவில்லை. அவர்கள் கட்டுப்படுத்தப்பட்டவர்கள், ஆபத்தானவர்கள் மற்றும் கோபத்தின் கருவிகளாக பயன்படுத்தப்படுகிறார்கள். இப்போது முன்னணி இரண்டு விளக்கங்களை ஆராய்வோம். முதல் ஒன்று, ஏனோக்கு நூலில் வரும் வாட்சர்கள். பைபிள் நூல்களின் பகுதியாக இல்லாவிட்டாலும் ஏனோக்கு நூல் பழமையான யூதர்களின் சிந்தனையில் ஒரு பார்வையை வழங்குகிறது. மேலும் இது யூதா அதிகாரம் 1:14-15 வரை தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் இதற்கு தீர்க்க தரிசன முக்கியத்துவம் கிடைக்கிறது. ஏனோக்கின் கதையில் வாட்சர்கள் எனப்படும் 200 தூதர்களின் ஒரு குழு பெருவெள்ளத்திற்கு முன்பு பூமிக்கு இறங்கினர். அவர்கள் மனித பெண்களுடன் கலந்தனர். இதனால் ஒரு ஜெயின்கள் அல்லது நெபிலிம் என்ற இனத்தை உருவாக்கினர். இந்த தூதர்கள் தடை செய்யப்பட்ட அறிவை, மந்திரவாதம், ஜோதிடவியல், ஆயுதம் தயாரித்தல் ஆகியவற்றை கற்றுத்தந்தனர். இதனால் மனிதர்களை டூஒழித்தனர். இந்த கிளர்ச்சிக்காக அவர்கள் கடவுளால் தீர்ப்பளிக்கப்பட்டு இறுதி தீர்ப்பு வரை ஆழ்கடலில் சிறைபிடிக்கப்பட்டனர். 1 Enoch 10:19-13. அவர்களை 70 தலைமுறைகள் வரை பூமியின் பாறைகளுக்கு கீழே கட்டி வையுங்கள், அவர்களின் தீர்ப்பு நாளும் முடிவும் வரும் வரை. இது பரிச்சயமாக இருக்கிறதா? இருளில் கட்டப்பட்ட தூதர்கள், எதிர்கால தீர்ப்புக்காக சிறைபிடிக்கப்பட்டவர்கள் இறுதி நாட்களில் விடுவிக்கப்படுவார்கள். இவை வெளிப்படுத்தல் 9 இன் விவரத்துடன் நெருக்கமாக ஒத்திருக்கின்றன. யூப்ரேத்தீஸ் ஆற்றில் உள்ள நான்கு தூதர்கள் 200 பேரில் தலைவர்களாகவும் உயர்ந்த வாட்சர்களாகவும் இருக்க வாய்ப்பு அதிகம் உள்ளது. அவர்களை விடுவிப்பது உலகில் ஒரு அதிமானிட தீர்ப்பை வெளிப்படுத்துகிறது. அவர்கள் சாதாரண பேய்கள் அல்ல, அவர்கள் பழமையான சக்திகள். மனித பாவத்தின் ஆரம்ப நாட்களிலிருந்தே முத்திரை போட்டு மறைக்கப்பட்டவர்கள். 2, தீர்ப்பின் அதிகாரங்கள். 2 வாய்ப்பு தானியேல் அதிகாரம் 10:12 வருகிறது. அங்கு நாம் ஆன்மீக அதிகாரங்களை சந்திக்கிறோம். தானியேல் அதிகாரம் 10:13, ஆனால் பெர்சியாவின் ராஜ்யத்தின் அரசன் எனக்கு எதிராக நின்றான். 21 நாட்கள், இதோ தலைமை அரசர்களில் ஒருவரான மிகேல் எனக்கு உதவ வந்தார். இந்த வசனம் ஒரு காணாத போரை வெளிப்படுத்துகிறது. தேவ தூதர் அரசர்கள் நாடுகள் மற்றும் பிரதேசங்களை ஆளுகிறார்கள். இவர்கள் சாதாரண பேய்கள் அல்ல, இவர்கள் முழு பேரரசுகளுக்கு, பெர்சியா, கிரேக்கம் மற்றும் பலவற்றுக்கு நியமிக்கப்பட்டுள்ள பிரபஞ்ச அளவிலான சக்திகள். இப்போது சிந்தியுங்கள், வெளிப்படுத்தல் 9 உள்ள நான்கு தேவதூதர்கள் யூப்ரேத்தீஸ், பாபிலோன், அசீரியா, பெர்சியா அல்லது வீழ்ந்த சுமேரின் பழமையான ராஜ்யங்களை மேற்பார்வையிட முதலில் நியமிக்கப்பட்ட தீய அதிகாரங்கள் என்றால் என்னாகும்? அவர்களின் சக்தி பிரதேசத்தை சார்ந்தது. அவர்களின் தாக்கம் வரலாற்று முக்கியத்துவம் கொண்டது. இப்போது அவர்களை விடுவிப்பது ஒரு புதிய உலகப் போரை தூண்டும். ஆனால் இங்கே ஒரு முக்கியமான வேறுபாடு உள்ளது. இந்த தேவ தூதர்கள் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இது நமக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறது. அவர்கள் மிகேல், கப்ரியேல் போல தேவகள்

தேவன் ஒருவரை பயன்படுத்துவதால் அவர்கள் பரிசுத்தமானவர்கள் என்பதல்ல. எசாயா 10:5-6 அசீரியாவை என் கோபத்தின் கோல் என்கிறது. அவர்கள் பக்தியற்றவர்கள். அதுபோல் ஹபக்கூக் 1:6 தேவன் கல்தேயர்களை ஒரு கடுமையான ஜாதியாக எழுப்பி யூதாவை தண்டிக்கச் செய்தார் என்கிறது. அதேபோல் வெளிப்படுத்தல் 9 உள்ள 4 தூதர்களும் தேவனின் தீர்ப்புக்கான கருவிகள். ஆனால் அவர்கள் நீதிமான்கள் அல்ல. அவர்கள் கோபத்தின் தூதர்கள், தேவனால் பயன்படுத்தப்படுகிறார்கள். ஆனால் அவருக்கு கீழ்ப்படையவில்லை. ஒரு புயலை விடுவிப்பது போல அவர்கள் அழிவை ஏற்படுத்துகிறார்கள். ஆனால் மின்னலை போல தேவன் அனுமதிக்கும் இடத்தில தான் அவர்கள் தாக்குகிறார்கள். அவர்கள் தேவன் எல்லா அதிகாரங்களுக்கும் மேலானவர் என்பதை நமக்கு நினைவூட்டுகிறார்கள். அவருக்கு எதிராக இருப்பவர்களையும் கூட இந்த 4 தூதர்கள் யூபிரேதேஸ் ஆற்றிலிருந்து இறுதியாக கட்டிலிருந்து விடுவிக்கப்படும் போது உலகம் தெய்வீக தீர்ப்பின் முழு பாரத்தையும் அறிந்து கொள்ளும். இந்த தீர்ப்பின் பாரத்துடன் அமைதியாக அமர்வோம். வெளிப்படுத்தல் 9:16-18 குதிரை வீரர்களின் எண்ணிக்கை 20 கோடி. அவர்களின் எண்ணிக்கையை நான் கேட்டேன். என் தரிசனத்தில் பார்த்த குதிரைகளும் வீரர்களும் இப்படித்தான் இருந்தனர். அவர்களின் மார்பு கவசங்கள் நெருப்பு நீலம் மற்றும் கந்தக நிறமாக இருந்தன. 3 பேரழிவுகள், தீ, புகை மற்றும் கந்தகம் அவர்களின் வாயிலிருந்து வந்ததில் மனிதர்களில் 1/3 கொல்லப்பட்டனர். அந்த எண்ணிக்கை 200 மில்லியன். அது நேரடியாகவோ அல்லது குறியீடாகவோ இருந்தாலும் அதன் அளவு கற்பனைக்கே அப்பாற்பட்டது. யோவானின் காலத்தில் அது பூமியின் மொத்த மக்கள் தொகையை விடவும் அதிகமாக இருந்தது. அதாவது இது அதிர்ச்சியூட்டுவதற்காகவே சொல்லப்பட்டது. இது உலகளாவிய பேரழிவை விவரிக்கும் உலக முடிவுக்கால மொழியாகும். இது வெறும் ஒரு போர் மட்டுமல்ல. இது உங்கள் சாதாரண யுத்தம் அல்ல. இது தெய்வீக தீர்ப்பு, அதிசய சக்திகள் வழிநடத்தும் முழுமையாக மனிதர்களல்லாத ஒரு படையால் நிறைவேற்றப்படும். மேலும் இது உலக மக்கள் தொகையின் 1/3 மரணத்திற்கு கொண்டு செல்கிறது. இந்த மனிதர்களில் 1/3 தீவிரத்தை கவனியுங்கள். பில்லியன்கள் உயிர்கள் இல்லாமல் போய்விடுகின்றன. உலகின் முழு பகுதிகள் அழிவடைந்துள்ளன. நகரங்கள் தீயில் எரிகின்றன. புகை சூரியனை மறைத்து விடுகிறது. காற்று கந்தக விஷத்தால் நிரம்பியுள்ளது. சோதோம் மற்றும் கோமோராவுக்கு வந்த தீர்ப்பை போல. ஆனால் இது உலகளாவிய அளவில். இது கடந்த கால தீர்ப்புகளின் பயங்கரமான ஒலிகளை நினைவூட்டுகிறது. எகிப்தின் பிணிகள், வானிலிருந்து வந்த தீ, நீர் இரத்தமாக மாறியது, முதல் வந்த மக்களின் மரணம், நோவாவின் பெருவெள்ளம். அப்போது கடவுள் ஒரு நீதிமான குடும்பத்தை தவிர அனைத்து உயிரினங்களையும் அழித்தார். சோதோம் வீழ்ச்சி, அங்கு தீ மற்றும் கந்தகம் தீயவர்களுக்கு மேல் பெய்யப்பட்டது. இன்னும் இது அதைவிட மிகப்பெரியது. இது ஒரு எச்சரிக்கை அல்ல. இது நூற்றாண்டுகளாக நடந்த கிளை, விகார வழிபாடு மற்றும் ஆன்மீக கண்மூடித்தனத்தின் விளைவு. ஒரு காலத்தில் கட்டப்பட்டிருந்த இந்த தேவ தூதர்கள் இப்போது தீர்ப்பின் படையை வழிநடத்துகிறார்கள். தீ, புகை, கந்தகம் ஆகியவை நேரடி அல்லது குறியீடாக இருந்தாலும் தவிர்க்க முடியாத அழிவை குறிக்கின்றன. சில அறிஞர்கள் இதை அதிசயப்படையாக கருதுகின்றனர். மற்றவர்கள் இது பேய்கள் கூட்டமாகவோ அல்லது நரக சக்திகளால் தூண்டப்பட்ட மனித போராகவோ இருக்கலாம் என்கின்றனர். இதை எப்படி விளக்கினாலும் விளைவு ஒன்றே: பெரும் மரணம், உலகளாவிய பயம், முழு உலகமும் தன் முழங்காலில் விழும் நிலை. ஆனால் வெளிப்படுத்தல் 9 உள்ள மிக கவலைக்கிடமான வசனம் இதுதான். வெளிப்படுத்தல் 9:20 இந்த பேரழிவுகளால் கொல்லப்படாத மனிதர்களில் மீதமுள்ளவர்கள் எல்லாவற்றையும் பார்த்தும், அந்த பயங்கரத்தையும் அடையாளங்களையும் கடவுளின் தெளிவான கையையும் பார்த்தும் தங்கள் கைகளால் செய்த செயல்களில் மனம் திரும்பவில்லை. உயிர் வாழ்ந்தவர்கள் இன்னும் எதிர்ப்புடன் இருந்தார்கள். அவர்கள் தங்கள் விக்கிரகங்களை பிடித்துக் கொண்டு மாயாஜாலத்தில் தொடர்ந்தும் ஈடுபட்டு கொலை, பாலியல் ஒழுங்கின்மை மற்றும் திருட்டில் தங்களை ஆழ்த்திக் கொள்கிறார்கள். இது மாற்றமில்லாத தீர்ப்பு, சரணடையாத வேதனை. அவர்கள் இரக்கத்திற்காக அழைக்கவில்லை. தங்கள் இருதயங்களை கடினப்படுத்துகிறார்கள். எகிப்தில் இருந்த பார்வோவை போல. வெளியேறல் 9:12. ஆனால் கர்த்தர் பார்வோவின் இருதயத்தை கடினப்படுத்தினார். அவன் கேட்கவில்லை. அவன் ராஜ்யம் பேரழிவுகளால் அழிக்கப்பட்ட போதும் அவன் ஒப்புக்கொள்ளவில்லை. இப்போது இறுதி காலங்களில் மனிதர்கள் அதே துயரத்தை மீண்டும் நிகழ்த்துகிறார்கள். கடவுள் அழிவில் மகிழ்ச்சி அடைவதில்லை. அவர் மனம் திரும்புதலை விரும்புகிறார். ஆனால் மனிதர்கள் இரக்கத்தை நீண்ட நாட்கள் மறுத்துவிட்டால் தீர்ப்பு வருகிறது. வெளிப்படுத்தலில் இந்த தருணம் ஒரு திருப்பு முனை. அபீஸின் கட்டுப்படுத்தப்பட்ட சக்திகள் இனி கட்டுப்படுத்தப்படவில்லை.
உலக மேடை இப்போது அதிசயமான போர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது. மனிதர்கள் தங்கள் கிளர்ச்சி

வீழ்ச்சியின் விலையை எதிர்கொள்கிறார்கள். ஆனால் அப்போதும் கூட கடவுள் மனம் திரும்புவதற்கான இடத்தை விடுகிறார். அதுதான் தீர்ப்புக்குள் இருக்கும் இரக்கம். இருப்பினும் உலகம் அதை ஏற்கவில்லை. இந்த கட்டத்தில் பல பார்வையாளர்கள் நாம் உண்மையில் ஒரு நதி கீழே சங்கிலியிடப்பட்ட தேவ தூதர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்கிறோமா என்று கேட்கலாம். இது ஒரு நியாயமான கேள்வி. எல்லாம் பார்த்தால் வெளிப்படுத்தல் நிறைய சின்னங்களால் நிரம்பியுள்ளது. பாம்புகள், மிருகங்கள், வானிலிருந்து விழும் நட்சத்திரங்கள், தேவாலயங்களை குறிக்கும் விளக்கு தூண்கள். அப்படி என்றால் இந்த பகுதி சின்னமாக இருக்கிறதா, அல்லது நாம் அதை சொல்வது போல் நேரடியாக எடுத்துக்கொள்ள வேண்டுமா? விவரமாக பார்ப்போம். முதலில் ஆன்மீக சிறைபிடிப்பை பற்றி பைபிள் என்ன சொல்கிறது? உருவகமாக அல்லாமல் வேதாகமம் மிகவும் தெளிவாக உள்ளது. சில விழுந்த தேவதூதர்களை கடவுள் சுதந்திரமாக சுற்ற அனுமதித்திருக்கிறார், ஆனால் மற்றவர்களை ஆன்மீக சிறைகளில் கட்டுப்படுத்தி இருக்கிறார். வெளிப்படுத்தல் அதிகாரம் 20:1-3. பின்னர் நான் வானத்திலிருந்து இறங்கும் ஒரு தேவ தூதரை பார்த்தேன். அவன் கையில் ஆழ்குழியின் சாவியும் ஒரு பெரிய சங்கிலியும் வைத்திருந்தான். அவன் அந்த பாம்பை, அதாவது பழைய பாம்பு சாத்தானும் பிசாசும் ஆகியவனை பிடித்து 1000 ஆண்டுகள் கட்டி வைத்தான். இங்கே சாத்தானே நேரடியாக கட்டப்பட்டு ஆழ்குழியில் பூட்டி வைக்கப்படுகிறார். இது வேதாகமம் முழுவதும் தொடர்ச்சியாக பயன்படுத்தப்படும் ஒரு சொல். அதாவது அடிக்கடி கிளர்ச்சி செய்த ஆவிகளுக்கான அடிக்கடி இல்லாத குழி. லூக்கா 8:31. அந்த பேய்கள் இயேசுவிடம் மீண்டும் மீண்டும் அவர்களை ஆழ்குழிக்குள் அனுப்ப வேண்டாம் என்று வேண்டினார்கள். பேய்களுக்கே அந்த ஆழ்குழி பயமளிப்பதாக இருந்தது. அவர்கள் அது உண்மையான இடம் என்பதை அறிவார்கள். உருவகமாக அல்ல, அது விழிப்புணர்வு, வேதனை மற்றும் கட்டுப்பாட்டிற்கான இடம், அழிவுக்கான இடம் அல்ல. யூதா 1:6. தங்கள் நிலையை காக்காமல் தங்கள் வசிப்பிடத்தை விட்டு விலகிய தேவ தூதர்களை அவர் நித்திய சங்கிலிகளில் இருளுக்குள் மகா நியாயத்தினத்திற்காக வைத்திருக்கிறார். 2 பேதுரு 2:4. பாவம் செய்த தேவதூதர்களை தேவன் இரக்கம் செய்யாமல் அவர்களை தார்தாரஸில் வீசி இருளின் சங்கிலிகளில் ஒப்படைத்தார். இந்த வசனங்கள் அனைத்தும் ஒன்றாக சேர்ந்து ஒரு தொடர்ச்சியான படத்தை காட்டுகின்றன. சில விழுந்த தேவ தூதர்கள் தற்போது பூமியில் செயல்படவில்லை. அவர்கள் ஆன்மீக சிறையில் இருக்கின்றனர், விடுவிக்கப்படுவதற்காக காத்திருக்கின்றனர். அவர்கள் விடுவிக்கப்படும் போது அது சமாதானத்தை கொண்டு வருவதற்காக அல்ல, நியாயத்திற்காக. 6. ஏன் யூப்ரேதேஸ்? இங்கேதான் இது இன்னும் சுவாரஸ்யமாகிறது. யூப்ரேதேஸ் 6 வெறும் மத்திய கிழக்கில் உள்ள ஒரு நீர்வழி மட்டுமல்ல, இது ஆன்மீக எல்லையையும் உலகங்களுக்கு இடையிலான ஒரு எல்லையையும் குறிக்கக்கூடும். எடென் தோட்டத்திற்கு வாசல்கள் இருந்தது போலவும் சொர்க்கமும் நரகமும் இடங்களும் எல்லைகளும் கொண்டது போலவும் யூப்ரேதேஸ் இரட்டை பங்கு வகிக்கக்கூடும். அது நேரடி, புவியில் பழமையான நாகரிகங்களுடன் தொடர்புடைய ஒரு இடம். ஆன்மீகமாக ஒரு வாயிலாகவும் ஒரு சிறை முத்திரையாகவும் அல்லது அகழியின் மீது ஒரு பரிமாண மறைவு போர்வையாகவும் இருக்கலாம். இது புதுமையானது அல்ல. பைபிளில் இயற்கை இடங்கள் ஆன்மீக ஆழத்துடன் பேசப்படுகின்றன. சீனாய் மலை, அங்கு சொர்க்கமும் பூமியும் சந்தித்தன, கடவுள் தீயில் இறங்கினார். யோர்தான் 6, அங்கு தெய்வீக மாற்றங்கள் நிகழ்ந்தன. உதாரணமாக வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்குள் கடந்து செல்வதும் இயேசுவின் தண்ணீர் ஸ்நானமும் ஹின்னோம் பள்ளத்தாக்கு கெஹென்னா என்பதும் இயேசு நரகத்தை விவரிக்க பயன்படுத்திய உண்மையான இடம். ஆகவே ஆம், யூப்ரேதேஸ் நேரடியாகவும் குறியீடாகவும் இருக்கலாம். இது ஒரு இடம், ஆனால் அதே சமயம் ஒரு வாயிலாகவும் உள்ளது. ஒரு சிறை நுழைவாயில் கடவுளால் முத்திரை போடப்பட்டு நியமிக்கப்பட்ட நேரத்தில் திறக்க காத்திருக்கிறது. இவை உண்மையான தூதர்கள் உண்மையான சிறையில் இருக்கிறார்களா? எல்லா அறிகுறிகளும் ஆம் என்று சுட்டி காட்டுகின்றன. வெளிப்படுத்தலின் படங்கள் பல இடங்களில் குறியீடாக இருந்தாலும் இந்த தீர்ப்புகளுக்கு பின்னுள்ள தியாலஜி நேரடி உண்மையுடன் ஒத்துப்போகிறது. கடவன் தன் காலகட்டத்தில் ஆன்மீக உயிர்களை கட்டி சங்கிலியிட்டு கட்டுப்படுத்தி விடுவிக்கிறார். அவர் சாத்தானை கட்டியிருந்தால், வாட்சர்களை சிறையில் அடைத்திருந்தால், அபீஸில் வீசப்பட வேண்டாம் என்று கெஞ்சிய தீ ஆவிகளை வெளியேற்றியிருந்தால், அப்போது உலகளாவிய பேரழிவுக்கு காரணமான 4 அழிவு தூதர்கள் இப்போது எங்கேயோ, ஒருவேளை யூப்ரட்டீஸ் ஆற்றுக்கு கீழே, பார்வைக்கு அப்பாற்பட்டும் நினைவில் இல்லாத போதும் முழுமையாக உண்மையாகவே பிடித்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று நம்புவது கடினம் அல்ல. இது கற்பனை அல்ல, இது கடவுளின் வார்த்தையில் வெளிப்படுத்தப்பட்ட அதிசயமான உண்மை. 6வது கம்பி ஊதும் போது ஒரு காலத்தில் கட்டப்பட்டிருந்தது விடுவிக்கப்படும். கட்டுப்படுத்தப்பட்டிருந்தது உலகம் இதுவரை கண்டிராத மிகப்பெரிய பயமாக மாறும்.
அது நேரடி உண்மையா இல்லையா என்பதே கேள்வி அல்ல. கேள்வி என்னவென்றால், வரவிருப்பதற்காக நாம் தயாராக இருக்கிறோமா? இப்போது நாம் இந்த அதிசயமான தீர்க்க தரிசனத்தை ஆராய்ந்து விட்டோம். கேள்வி என்னவென்றால், இது இப்போது நமக்கு என்ன அர்த்தம்? நாம் தெளிவாக இருக்க வேண்டும். ஒரு ஆற்றுக்கு கீழே கட்டப்பட்டுள்ள 4 தூதர்கள் 200 மில்லியன் பேருடன் கூடிய ஒரு படையை கட்டளையிடுவது மற்றும் மனிதர்களில் 1/3 கொல்வது என்பது பயங்கரமான காட்சி. ஆனால் விசுவாசிக்கு இந்த பகுதி பயத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்ல. இது நம்மை விழிப்பூட்டவும் உணர்வூட்டவும் இருக்கிறது. மேலும் கர்த்தரின் நாள் அருகில் இருப்பதை நமக்கு நினைவூட்டுகிறது. லூக்கா அதிகாரம் 21:26-28 உலகத்தில் வரவிருப்பதை நினைத்து மக்கள் பயத்தில் மயங்கி விழுவார்கள். ஆனால் இந்த நிகழ்வுகள் நடக்கத் தொடங்கும் போது நீங்கள் எழுந்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு அருகில் வருகிறது. உலகம் பதற்றப்படும் போது தேவாலயம் தயாராகிறது. மற்றவர்கள் பயத்தில் ஓடும் போது நாம் விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறோம். ஏனெனில் ஒவ்வொரு தீர்ப்பு தூண்டில், ஒவ்வொரு கோபத்தின் முத்திரையில், ஒவ்வொரு உலக அழிவின் சவாரியில் கூட அனைத்தையும் மீண்டும் நிலைநிறுத்த தயாராகும் நீதிமான ராஜா ஒருவர் இருக்கிறார். இந்த தேவ தூதர்கள் குழப்பத்தின் முகவர்கள் அல்ல, அவர்கள் நீதியின் கருவிகள். அவர்களின் பணி சீரற்றது அல்ல, அது துல்லியமாக நேரம் பார்த்து நடைபெறுகிறது. அவர்களை விடுவிப்பது தோல்வி அல்ல, அது வெற்றிக்கான ஒரு படி. தீர்ப்பிலும் கூட தேவன் அதிகாரம் கொண்டவராக இருக்கிறார். கோபத்திலும் கூட அவர் இரக்கத்தை நினைவில் வைத்திருக்கிறார். இந்த தீர்க்க தரிசனம் நம்மை கண்ணாடியில் பார்க்க வைக்கிறது. இயேசு எந்த நேரத்திலும் திரும்பி வரக்கூடும் என்று நாம் வாழ்கிறோமா என்று கேட்க வைக்கிறது. நாம் வசதியில் கவனச்சிதறலாக இருக்கிறோமா, அல்லது நம்பிக்கையால் முன்னேறுகிறோமா? நாம் அவசரத்துடன் ஜெபிக்கிறோமா, அல்லது அறிகுறிகளை பார்த்தும் தூங்கிக் கொண்டிருக்கிறோமா? ரோமர் அதிகாரம் 13:11-12. உங்கள் தூக்கத்திலிருந்து எழும்ப வேண்டிய நேரம் ஏற்கனவே வந்துவிட்டது. ஏனெனில் நாம் முதலில் விசுவாசித்த போது காட்டிலும் இப்போது நம்முடைய ரட்சிப்பு நெருக்கமாக இருக்கிறது. இரவு கிட்டத்தட்ட முடிந்துவிட்டது, பகல் விரைவில் வரப்போகிறது. தேவன் தண்டனையை வெளிப்படுத்துவது வெறும் தகவலுக்காக அல்ல, அவர் அதை நம்மை மாற்றத்திற்காக வழிநடத்துவதற்காகவே வெளிப்படுத்துகிறார். அதனால்தான் இயேசு தன் சீடர்களை மீண்டும் மீண்டும் கவனமாக இருங்கள், தயாராக இருங்கள், விசுவாசமாக இருங்கள் என்று எச்சரித்தார். மத்தேயு அதிகாரம் 24:44. ஆகையால் நீங்களும் தயாராக இருக்க வேண்டும், ஏனெனில் மனிதகுமாரன் நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் வரப்போகிறார். யூப்ரட்டீஸ் ஆற்றிலுள்ள 4 தூதர்கள் கதைகளோ குறியீட்டு கற்பனைகளோ அல்ல. அவை உண்மையானவை, மேலும் அவை தேவனின் இறுதி திட்டத்தின் ஒரு பகுதியாகும். அவற்றின் கதை தீயவர்களுக்கு மட்டும் எச்சரிக்கையாக இல்லாமல் தேவாலயத்திற்கும் விழிப்பூட்டும் அழைப்பாகும். 1 பேதுரு அதிகாரம் 4:7. எல்லா விஷயங்களின் முடிவும் அருகிலுள்ளது. ஆகையால் நீங்கள் ஜாகிரதையாகவும் தெளிவான மனதுடன் இருப்பதாலும் ஜெபிக்க முடியும். இது சாதாரண விசுவாசத்திற்கு ஏற்ற காலம் அல்ல. இது மனம் திரும்பவும், கவனத்தை திருப்பவும், நித்திய வாழ்வு உண்மையென்று வாழவும் வேண்டிய காலம். ஏனெனில் அது உண்மையே. எபிரேயர் அதிகாரம் 10:31. உயிருள்ள தேவனின் கைகளில் விழுவது பயங்கரமானது. ஆனால் ஒரு நல்ல செய்தி உள்ளது. ரோமர் அதிகாரம் 10:13. ஆண்டவரின் நாமத்தை அழைக்கும் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படுவார்கள். ஒவ்வொருவரும் நீதி உள்ளவர்களுக்கே மட்டுமல்ல, மதபேற்றவர்களுக்கே மட்டுமல்ல, அவரை பணிவுடனும் விசுவாசத்துடனும் நாடும் யாரும் மீட்கப்படலாம். அப்படியென்றால் கம்பி ஒலிக்கும் போது நீங்கள் தயாரிருக்கிறீர்களா? நீங்கள் ராஜாவை எதிர்பார்த்து பார்ப்பீர்களா, அல்லது அவரது கோபத்திலிருந்து மறைவீர்களா? இந்த தீர்க்க தரிசனம் தேவ தூதர்களை பற்றியே மட்டுமல்ல, இது உங்களை பற்றியும், உங்களிடம் இன்னும் உள்ள நேரத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்த விரும்புகிறீர்கள் என்பதையும் பற்றியது. இந்த வீடியோ உங்கள் கண்களை முன்பு பார்த்திராத ஒரு உண்மைக்கு திறந்திருந்தால் அதை லைக் செய்யுங்கள். கீழே கருத்து எழுதுங்கள். நீங்கள் 4 தேவ தூதர்கள் ஏற்கனவே கட்டப்பட்டிருக்கிறார்கள் என்று நம்புகிறீர்களா, அல்லது அவர்கள் விடுவிக்கப்பட்டு விட்டார்களா? பைபிள் முடிவு காலங்களை பற்றி உண்மையில் என்ன சொல்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டிய ஒருவருடன் இந்த வீடியோவை பகிருங்கள். மற்றும் வேதாகமத்தின் மறைந்துள்ள மர்மங்கள், தீர்க்க தரிசன கால வரிசைகள் மற்றும் இயேசு கிறிஸ்துவில் காணப்படும் நித்திய நம்பிக்கையை ஆராயும். மேலும் பல வேதாகம அடிப்படையிலான ஆவணப்படங்களுக்கு சந்தா செய்ய மறந்துவிடாதீர்கள்.

0: பிலிப்பியர் புஸ்தகம் 1:5
1: உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி
0: நற்கிரியை செய்யறதுக்காக தேவை நம்மள இந்த உலகத்தில் நியமிச்சிருக்கிறாரு. எது வரைக்கும் செய்யணும்? இயேசு கிறிஸ்து நாள் வரைக்கும் செய்யணும். ஒரு 2 செய்கிறோம், 2 காணி கொடுப்போம், 3 கொடுக்க மாட்டோம். அந்த காசு நமக்கு எதுக்காவது ஆகுமே, அதையும் கொடுக்கணும். அது இருந்தால் நமக்கு நாளைக்கு மார்க்கெட்டுக்கு போகலாம், அங்கே போகலாம், இது வாங்கலாம் அது வாங்கலாம். இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும் நம்மளை நடத்தி வருவார் நம்பி சோத்திரம் பண்றதானே பாஸ்டர் ஆரையும்.
1: நான் உங்களை நினைக்கிற போதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன்.
0: நாள் பரியந்தம் அந்த நற்கிரியை செய்வீங்கன்னு சொல்லி ஸ்தோத்தரிக்கிறேன். நீங்கள் கட்டாயம் கடைசி வரைக்கும் நற்கிரியை செய்வாங்க நினைச்சவங்க தேவனை, என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அவன் அவனுக்கு அழிக்கும் போல என்னோட கூட வரும். இந்த உலகத்தில் நீங்கள் ஒன்றுமே ஆண்டவருக்காய் சேட்டா எப்படி உங்க கூட வரும், என்ன வரும் யோசித்து பாருங்க. 2 ஒரே அதிகாரம் தான், 8
1: உங்கள் செய்கைகளின் பலனை
0: இழந்து போகாமல்
1: பூரண பலனை பெறும்படிக்கு
0: எச்சரிக்கையாக இருங்கள். கர்த்தர் வரப்போறாரு. கர்த்தர் வரும்போது நான் குற்றமற்றவளாக இருக்கணும். இயேசு கிறிஸ்து வரும்போது நம்ம குற்றமற்றவளாக இருக்கணும். உலகத்தில் ஒரே ஒரு வாழ்க்கை, இயேசுக்காக வாழணும். முதல் என்ன செய்யணும், நம்ம இடவிடாமல் ஜெபம் பண்ணணும்.

0: போகிறதுக்கும் காலம் உண்டு. அது இழந்து போக அப்படிக்கு என்ன செய்யணும்? பூர்ண பல்ல பெரும்படிக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். நீங்கள் நிறைய செஞ்சுருக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம், அதன் இழந்து போகிறதுக்கும் ஒரு காலம் உண்டு. எழுந்து போகாமல் பூர்ண பலன் பெரும்படிக்கே எச்சரிக்கையாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. பாண்டவர்கிட்ட நம்ம என்ன செய்யணும்? நறுக்கிரியை செய்யணும். முதல் என்ன செய்யணும்? இடவிடாமல் செவிக்கணும், இடவிடாமல் செவிக்கணும். துக்கம் வந்துச்சுன்னா தூக்கம் வந்துடும், இடவிடாமல் செவிக்கணும். அது மாத்திரல, திருடனை போல இயேசுக்கு தருவேன்னு செய்கிறாரு. விழித்திருக்கணும், தெளிந்தவர்களாக இருக்கணும். அது மாத்திரல, நம்ம என்ன செய்ய இடவிடாமல் செவிக்கணும். ரெண்டாவது எப்படி இருக்கணும்? குற்றமற்றவர்களாய் காணப்பட வேண்டும். இயேசுக்கு வரும்போது குற்றமற்றவர்களாக இருக்கணும். ஆண்டவர் சொன்னார், யார் என்னத்தோட குற்றம் கண்டுபிடிக்க முடியும்னு சொன்னார். நம்மளை தானியில் நம்மளை போல பாடுள்ள மனுஷன் குற்றமற்றவராக வாழ்ந்தார். அதுக்கு மாத்திரல, நற்கிரியை செய்ய வேண்டும். நற்கிரியை செய்யணும், செய்தால் தான் பரலோகத்துக்கு போக முடியும். அதான் அவனவனுக்கு அழிக்கும் பலன் என்னோடு கூட வருது. நீங்கள் எதாவது செஞ்சுருந்தா தானே அந்த பலன் கத்திர வரும்போது கூட வரும். நீங்கள் ஒன்றும் செய்யல, கத்திர வரும்போது உங்களுக்கு என்ன வரும் யோசித்து பாருங்கள். கத்திரக்காக ஒளியும் செய்யணும், இல்லாட்டி கத்திரக்காக ஏதாவது செய்யணும், காணிக்க செய்யணும், இல்லாட்டா ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யணும், ஏதாவது செய்யணும். அப்போ கத்திர வரும்போது அது செய்யத்தக்கவர்கள் செய்யணும், யாருக்கோ செஞ்சிடக்கூடாது. சொல்கிறாரு, ஏழை கடங்கிறவன் கத்திருக்கு கடன் கொடுக்குறான். அப்போ இங்கே சொல்கிறாரு, நீதிமொழியின் 3:27 என்ன சொல்கிறாரு?
1: நன்மை செய்யும்படி,
0: நன்மை செய்யும்படி
1: உனக்கு திராணி இருக்கும்போது,
0: திராணி இருக்கும்போது
1: அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே.
0: செய்யத்தக்கவர்களுக்கு என்ன செய்யாத? செய்யாமல் இராது. எல்லாருக்கும் இல்லை, செய்யத்தக்கவர்களுக்கு செய்ய வேண்டும். கத்தர் வரும்போது உங்களுக்கு கூட அந்த பலனை கொண்டு வருவார். தீத்தியின் புஸ்தகம் 3:14
1: நற்கிரியைகளை செய்ய பழகட்டும்.
0: நற்கிரியை செய்ய என்ன செய்யுங்க? பழகுங்க. நம்முடையவர்களும் நற்கிரியை செய்ய பழகுங்கன்னு சொல்கிறாரு. இது வரைக்கும் நற்கிரியை செய்யலையா? இனிமேல் நற்கிரியை செய்ய பழகுங்க. கர்த்தர் வரும்போது, அவர் வரும்போது அவன் அவனுக்கு அளிக்கும் பலன் என்னோட கூட வருதுன்னு சொல்லியிருக்கிறார். அந்த பலனை ஆண்டவர் கொண்டு வருவார். முதல் பார்த்தோம், திருடனை போல வருவார். நம்ம தெளிந்தவர்களாக இருக்கணும், செபம் பண்ணுறவங்களாக இருக்கணும். ரெண்டாவது குற்றமற்றவர்களாக வாழணும். மூணாவது நற்கிரியை செய்யணும். கடைசியாக எபிரேயன் புஸ்தகம் 11:5
1: விசுவாசத்தினாலே
0: ஏனோக்கு
1: மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான்
0: பார்த்தீங்களா? விசுவாசம் வேணும் நமக்கு. ஏனோக்கு என்ன செஞ்சார்? விசுவாசிச்சார், மரணத்துக்கு காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். விசுவாசம் இருக்கா? கர்த்தர் எனக்கு செய்வார், என்னையும் காப்பாற்றுவார், என்னையும் ரகசியருக்கு எடுத்துகிட்டு போவார்னு சொல்லி உங்களுக்கு விசுவாசம் இருக்கா? நம்பிக்கை இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் ஆயத்தத்தோடு இருக்கீங்களா? ஏனோக்கு ஆயத்தத்தோடு இருந்தார். விசுவாசத்தினால தேவன் காணப்படாதபடிக்கு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர் என்ன செஞ்சார்? ஆதியாகமம் புஸ்தகத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா 5:22
1: ஏனோக்கு மெத்தசலாவை
0: பெற்ற பின்
1: 300 வருஷம் தேவனுடைய சஞ்சரித்து கொண்டிருந்து
0: பார்த்தீங்களா? எத்தனை வருஷம் சஞ்சரித்து கொண்டிருந்தாரா? 300 வருஷம் தேவனோடு என்ன செஞ்சிருந்தாரா? சஞ்சரித்து கொண்டிருந்தார். அவர் குடும்பம் இருந்திருக்கு, குழந்தையெல்லாம் பிறந்திருக்கு பார்த்தீங்களா? குடும்பம் இருந்திருக்கு, ஆனாலும் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். நீங்கள் நினைக்கல எனக்கு குடும்பம் இருக்குது இல்லைன்னா கூட தேவனோடு செஞ்சுருக்கலாமே இப்படின்னு நினைக்காதீங்க. ஏனோக்கு 300 வருஷம் பெத்து சாலை பெற்ற பெண் கத்திரியை சேர்த்தா ஏனோக்கு என்ன செஞ்சாரா? 300 வருஷம் தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தார்.
1: ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரத்திகளையும் பெற்றாள்.
0: 300 வருஷம் தேவனோடு செஞ்சிருந்தார், குடும்பத்தில் இருந்தார். நீங்கள் இருக்கலாமா இருக்கக்கூடாதா? தேவனோடு செஞ்சிருக்க வேண்டும், அப்போ தான் பரலோகத்துக்கு போக முடியும். இந்த உலகம் நம்ம வச்சு வந்தல்ல அருமையானவர்களே, உலகத்தின் வேஷம் கடந்து போய் கொண்டிருக்கிறது. நம்ம தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும், ஏன்னா இந்த உலகம் நமக்கு சொந்தமே கிடையாது. ஆண்டவராக இயேசுக்கு வரும்போது பூமியில் விசுவாசத்தை காண்பரோ என்று சொன்னார். இப்போ ஒவ்வொரு பிரச்சனைகளும் போராட்டங்களும் உபத்திரங்களும் வரும்போதே எத்தனையோ பேர் சோர்ந்துட்டாங்க,

0: வாசித்து பாருங்க, லூக்கான சுவிசேஷம் 18:8
1: சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்
0: ஆகிலும்
1: மனுஷகுமாரன்
0: வரும்போது
1: பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார்.
0: எப்படி இப்ப விசுவாசம் இருக்கு, அப்ப எப்படி நம்ம விசுவாசம் ஒழிஞ்சிரும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா, இப்ப நம்ம நிறைய பேருக்கு உபத்திரம் பாடுகள் எவ்வளோ வர ஆரம்பிச்சிருச்சு இல்லையா. அந்த பாடுகள் உபத்திரத்தை பாத்திரமே செஞ்சுக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஆண்டு கையில் ஒப்புக்கணும், ஆண்டவரே என்னை உங்களோட கரங்களை ஒப்புக் கொடுக்குறோம், முடித்தல் முன் வைத்துக்கள் பின் வைக்கா இப்படி காத்துக்கொள்ளும் விட்டு வலதுறவு இடவரை சாயக்கூடாது. இந்த உலகில் சொந்தம் இல்லை, உலகத்தின் வேசம் கடந்து போகுது. ஆண்டவரோடு ஒவ்வொரு நாளும் சஞ்சரிக்க வேண்டும். ஏனோக்கு எப்படி சஞ்சரித்தாரோ அதே போல் நம்மளும் சஞ்சரிக்க வேண்டும். சும்மா நம்ம எடுத்துக்கொள்ளப்படுகள் நம்ம சொன்னால் நினச்சிட்டு போய் ஏமாந்துடக்கூடாது, அவர்களோடு நம்ம சஞ்சரிக்க வேண்டும். கர்த்தர் வரப்போகிறார். இங்கே சொல்கிறாரு மத்தியான சுவிசேஷம் 10:22
1: என் நாமத்து நிமித்தம்
0: நீங்கள்
1: எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள்.
0: எல்லாரும் நம்ம அன்பாக இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாங்க, சொந்தக்காரங்களாக இருந்திருப்பாங்க, எல்லாரும் என் நாமத்தை நிமித்தம் பாய்க்கப்படுவீர்கள்.
1: முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான்.
0: எல்லாரும் நம்மளை வெறுப்பாங்க, நல்லா அன்பாக இருந்தவங்களாம் வெறுப்பாங்க, எல்லாம் திட்டுவாங்க, அதை பார்க்கக்கூடாது. என் நாமத்தை நிமித்தம் எல்லாரும் பகைக்கப்படுவீர்கள். முடிவறிந்த நிலை நிலைப்பேனா ரட்சிக்கப்படாதான்னு சொன்னேன். முடிவந்து நிலச்சிருக்கேன்னு உதவி செய்யுமாப்பா. என்ன பாடுகள் வந்தாலும் என்ன பத்திரம் வந்தாலும் என் நம்ம வீட்டு வளதுறமும் இடவரையும் சாயக்கூடாது. முடிவெறியும் நினைச்சிருக்கேன், என்னை முற்று முடியாது என்னை ரட்சிங்க, நித்திய ரட்சி வைத்தாங்க, பூர்ண ரட்சி வைத்தாங்க, எனக்காக சீவன் கொடுக்கவும் சீவன் உண்டாயிருக்கும் பரிபூர்ணப்படந்தேன்னு சொன்னிடே, என்னை பரிபூர்ணப்படுத்துவையான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். முடிவெறந்து நினைச்சிருந்தா தான் பரலோகத்துக்கு போக முடியும். இந்த உலகம் நம்ம சொந்தம் இல்லை, உலகத்தின் வேஷம் கடந்து போயிடும். திருடனை போல வருவேன்னு சொன்னார். நீங்கள் விழித்திருங்க, தெளிந்தவர்களாக இருங்கன்னு சொன்னார். சவம் பண்ணி கொண்டிருங்கன்னு சொன்னார். துக்கத்தினால நம்ம தூக்கம் வந்துடும், துக்கம் வராத விடி காத்துக்கொள்ளணும். தூக்கம் நம்ம தூக்கம் விடிவிடி தூக்கப்பட்டால் நடக்கிறது தான் நடக்கும். இயேசுவை பிடிச்சிக்கணும், ஆண்டவரே இந்த கஷ்டத்துலேருந்து எனக்கு விடுதலை செய்யுங்க, இந்த கண்ணிலேருந்து எனக்கு விடுதலை செய்யுங்க எனக்கு கேட்கணும். அது மாத்திரம் ரெண்டாவது என்ன செய்யணும், குற்றமற்ற வாழ்க்கை வாழணும். தானியல் குற்றமற்ற வாழ்க்கை வாழ்ந்தார், நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் குற்றமற்ற வாழ்க்கை வாழ்ந்தார், நம்மளும் வாழணும். மூணாவது என்ன செய்யணும், நற்கிரியை செய்ய பழகணும். ஒன்றுமே செய்ய முடியாத பர்வத்துக்கு எப்படி போக முடியும், நற்கிரியை செய்யணும். நான்காவது விசுவாசம் வேணும், ஏனோக்கு போல தேவனோடு சஞ்சரிக்கணும், அப்போ தான் பர்வத்துக்கு போக முடியும். வருங்காலத்தில் பயங்கரமான பாடுகள் வரப்போகுது. ஆண்டவராக இயேசுக்கு சொல்லி வைத்திருக்கிறார். மத்தியான சுவிசேஷம் 24:22 அந்த காலத்துக்குள்ள தான் நம்ம கடந்து போய்கிட்டு இருக்கிறோம்.
1: அந்த நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும்.
0: தெரிந்து கொள்ளப்பட்டவங்க என்ன செய்வாங்க, போராடி சிவம் பண்ணுவாங்க. அதுக்கு தான் அந்த நாட்கள் வர்றதுக்குள்ள நம்ம என்ன செய்யணும், போராடி சிவம் பண்ணும், விசுவாச காத்துக்குள்ள தேவனிட்ட பலன் கேட்கணும், ஏனோ கூட சஞ்சரிக்கணும். ஒவ்வொரு நாளும் தேவனையோடு சஞ்சரிச்சுட்டே இருந்தால் பரலோகத்திற்கு நம்ம போக முடியும். முதல் ரகசிய வரும், ரெண்டாவது பயிரங்கமான வரும். காயத்தப்படுறதுக்கு தேவன் கையில் நம்ம உப்பு கொடுத்து சாமணும். கத்திர தம்மை எங்களை ஆசீர்விப்பார்.

0: இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபம் என்பதை குறித்து நாம் கேட்டோம். திருடனை போல் அவர் வருவார், எக்கால சத்தத்தோடு கூட வானத்திலிருந்து இறங்கி வருவார். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின் உயிரோடு இருக்கும் நாம் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவளோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு விதமாய் கர்த்தரோடு கூட எப்பொழுதும் இருப்போம் என்று நாம் கேட்டோம். கர்த்தன் வருகையில் பங்கு பெறுவதற்கு நான்கு விதமான காரியங்களை ஆவியானவர் நமக்கு காண்பித்தார். தெளிந்தவர்களாய் இருக்க வேண்டுமா? தூங்காமல் விழித்திருந்து நாம் ஜெபிக்க வேண்டும். ஆத்மத்தில் விழிப்புள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆத்மாவில் விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். துக்கம் தூக்கத்தை கொண்டு வரும் என்று நாம் கேட்டோம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் துக்கத்துக்கு இடம் கொடுத்து விடாதபடிக்கு எப்பொழுதும் விழிப்பாக இருந்து நான் ஜெபித்து கொண்டே இருக்க, எழுந்திருந்து ஜெபித்து கொண்டே இருக்க, ஜெப ஆவி எனக்கு தாரும் என்று சொல்லி கேட்போமா? மாத்திரமல்ல, குற்றமற்ற ஒரு வாழ்க்கை நான் வாழ வேண்டும். தானியேல் எங்களைப் போல் ஒரு பாடுள்ள மனிதன், ஆனாலும் ஒரு குற்றமற்றவராய் வாழ்ந்தாரப்பா. நாங்களும் குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை தாரும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கலாமா? மாத்திரமல்ல, நல்ல கிரியை செய்ய பழக வேண்டும். நற்கிரியை செய்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்தன் வருகை பரியந்தும் அந்த நாள் பரியந்தும் நாம் நற்கிரியை செய்ய வேண்டுமா? கனியற்றவர்களாக ஏதாவதுபடி கனிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று கேட்டோம். தகப்பனே, நான் மற்றவர்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர்களாக என்னை மாற்றும் என்று நாம் ஜெபம் பண்ணலாமா? தேங்க்யூ லார்ட், என்னை மாற்றும் ஆண்டவரே, என்னை மாற்றும் ஆண்டவரே. வாய் திறந்து கேட்கலாமா? நல்ல கிரியை செய்யக்கூடியவனாக எங்களை மாற்றும் ஆண்டவர். கடைசி ஒரு காரியத்தை பார்த்தோம், விசுவாசம். ஏனோக்கு விசுவாசம் உள்ளவராக இருந்தாராம். அப்பொழுது மரணத்தை காணாதபடிக்கு அவர் உயிரோடு கூட பரலோகத்திற்கு போனார். ஆண்டவரே, என் வாழ்க்கையில விசுவாசமான இருக்கணும். விசுவாசம் இழந்து விடக்கூடாதப்பா, எனக்கு அந்த கிருபை கொடுங்கப்பா. ஜெபிக்கலாமா? மனசுக்குமான் வரும் பூமியில் விசுவாசத்தை காண்பாரோ என்று கேட்டோம். எனக்கு விசுவாசத்தை தாரும். ஜெபிக்கலாமா? பரலோகத்திலே வாசமாக இருக்கின்றதானே அன்பின் தேவனாகிய கர்த்தாவே, திருடனே போல வருவேன் என்று சொன்னீரே. உன் வருகையிலே நாங்கள் காணப்பட நான்கு விதமான காரியங்களை நீங்கள் காண்பித்தீர் ஐயா. நாங்கள் எப்பொழுதும் ஜெபித்துக்கொண்டே இருக்க வேண்டும். தூங்கி விடாதபடிக்கு, சோர்ந்து விடாதபடிக்கு நாங்கள் எப்பொழுதும் ஜெபித்துக்கொண்டே இருக்க அந்த ஜப ஆவி எங்கள் மீது ஊற்றம் ஆண்டவரே. குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே. எங்கள் ஆவி, ஆத்மா, உடல் நீர் வரும்பொழுது குற்றமற்றதாய் காக்கப்பட வேண்டும் ராஜா. மற்ற மக்களுக்கு நாங்கள் நன்மை செய்ய வேண்டும். செய்யத்தக்கவர்களுக்கு நாங்கள் நன்மை செய்ய எங்கள் கிருபை கொடுங்க ஆண்டவரே. ஏனோக்கு போய் எங்களுக்குள்ள விசுவாசத்தின் ஆவியை வைக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். விசுவாசத்தை எங்களுக்கு தாரும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசுவாசம் உள்ளவர்களாக எங்களை மாற்றுவீராக ஆண்டவரே. ஒருபோது விசுவாசத்தில் குறைந்து போகாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளும். நீங்கள் இப்படி செய்ய போவதற்காக கோடி கோடி நன்றிகளை எடுக்கிறோம். அர்ப்பணிக்கிற, ஒப்பு கொடுக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு கரங்களை கர்த்தர் பிடித்து கொள்ளும் ஆசீர்வதிங்க. இப்படி செய்வதற்காக கோடி கோடி நன்றி. எல்லாம் இணைந்து ஜெபிக்கலாமா? தேவனே, எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த கரங்கள் மேல் இறங்கட்டும் ஆண்டவரே. வாய் திறந்து ஜெபிக்கலாமா? எல்லாரும் அக்கா கூட சேர்ந்து இணைந்த ஜபங்களை எடுப்போம்.
1: நோய் சுகமாக்க, பலனித்த பணமாக்க, மந்திர கட்டி சிவனை கட்டி உடைங்க, பிசாசன்களை அழித்து போடுங்க, வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க, திருமணமாகாத மக்கள் திருமணம் நடக்கணும், குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாக்கி தரணும், தொழில் செய்கிற மக்களை ஆசீர்வதிக்கணும், வியாபாரம் செய்கிற மக்களை ஆசீர்வதிக்கணும், கேஸில் மக்கள் வெற்றி தாங்க, பிரிந்து குடும்பம் இணைக்க வேண்டும் ஐயா, சமாளாத மக்கள் சமான் தரணும், சந்தோஷம் தரணுமாப்பா, அற்புதங்கள் அதிசயங்களை செய்யுங்க, நேசருடைய காரம் தாங்கட்டும், படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை தாங்கப்பா, தேடக்கூடிய மக்களாக மாற்றுங்க, கர்த்தர் தேடுறவங்க பிழைப்பாங்கன்னு சொன்னீரு, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும் கர்த்தர் தேடுறவங்களுக்கு ஒரு நன்மை குறைபடாதுன்னு சொன்னீங்களே, எல்லாருமே தேடட்டும், அண்டிக்கொள்ளட்டும், அம்மோடு இருக்கட்டும் ஐயா. அப்பா மே ஸ்தோத்திரம், தகப்பனே மே ஸ்தோத்திரம், உலகத்தில் உபத்திரம் உண்டு, திடன் கொள்கிற உலகத்தை செய்தின்னு சொன்னீரே, அதன் மத்தியிலும் நாங்கள் அண்டிக்கொள்ள வேண்டும், உம்மோடு ஒன்றரை கலக்க வேண்டும், உண்மை சார்ந்து கொள்ள வேண்டும், உம்மோடு இருக்க வேண்டும் ஐயா, பிரியமான பிள்ளைகளை எங்களை அணிந்து கொள்ள வேண்டும் ஐயா. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்கும், என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்க, என்ன பிழைந்தாலும் குணமாக்குங்க, கட்டி குணமாக்குங்க, ஆண்டவரையுமே துதிக்கிறோம். தகப்பனே கிட்னியை குணமாக்குங்க, பல்சரை குணமாக்குங்கப்பா, தேவக்கிருவை எல்லாரையும் சூழ்ந்து கொள்ளட்டும், மகத்தான காரியத்தை செய்யுங்க ஆண்டவரே. எல்லாரும் ஜெபிக்கிறவங்களா துதிக்கிறவங்களா மாற்றுங்க, பேர் பெறாய் தனித்தனியாக ஆசீர்வதிங்க, பலத்த காரியத்தை செய்யுங்கப்பா, உள்ளத்திலே வெளியிறங்கமாக அற்புதம் செய்யுங்க, வியாதிகள் சுகமாக்க, நோய் சுகமாக்க, பலவீனத்தை குணமாக்குங்க, பிசாசனங்களை அழித்து போடுங்க ஆண்டவரே, அது மாதிரி போடுங்க, நான்கு காரியத்தை சொல்லி கொடுத்தீங்க ஆண்டவரே, அதன்படி எங்களுக்கு செய்ய எங்களுக்கு கிருவையும் ஒத்தாசியார்களும் ஆசீர்வதித்து உயர்த்துங்க, எல்லா துதி கனமாக்கியமே மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துகிறோம். எல்லா துதி கனமாக்கியமே மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் எங்கள் அன்பு ரட்சகர் இயேசு நாமத்தில் தாழ்மையாக கெஞ்சுறோம் பரமபிதாவே. ஆமே.
0: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உன் நண்பர்களுக்கும் அதை தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 192 8144192192 8144192192. இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
2: எங்களின் ஏசிலின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிக்கை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
3: எங்கள் முகவரி ஏசிலின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 and 7598-112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எப்பேற்பட்ட போராட்டத்தில் இருந்தாலும், எந்த வியாதியின் பிடியில் இருந்தாலும்

0: மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்?
1: மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்? மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்?
0: எந்த கண்டம் அந்த குறியை ஏற்க மறுத்துள்ளது? அந்த கட்டிடத்தின் கீழுள்ள சுரங்கத்தில் கிளர்ச்சியாளர்கள் இருக்கிறார்கள். குறி சரிபார்ப்பு. நிறுத்துங்கள் அப்பா, நான் அந்த குறியை எடுத்துக்கொள்ள வேண்டியதாகிவிட்டது, மன்னிக்கவும். என்ன? ஆனால் உன் அம்மா மற்றும் நானும் அதை எடுக்க வேண்டாம் என்று சொன்னோம். உலகம் முழுவதும் நமது அமைதியை குழப்ப விரும்பும் யாரையும் தொடர்ந்து பிடித்து வெளியேற்றுவோம். வெடிகுண்டு தாக்குதல் வருகிறது, முன்னேறுங்கள். கொடியை மறைத்து மீண்டும் கொண்டு வாருங்கள். காவலர், போங்க போங்க. எல்லாம் சீராக உள்ளது, போங்க போங்க. கோவிலை அவமதிக்க நேரம் வந்துவிட்டது.
2: இலக்கு கண்டுபிடிக்கப்பட்டது,
3: முன்னேறி அழிக்கவும்.
2: அதை நகலெடுத்தேன் சி.
1: சார், அவர்களே, அவர்களை அப்புறப்படுத்த வேண்டுமா என்று சொல்லுங்கள்.
0: அவர்களை விட்டுவிடலாமா? நேற்று தீர்க்கதரிசிகள் கொல்லப்பட்ட பிறகு இப்போது எருசலேம்ல கடும் குண்டு வீச்சு நடக்கிறது.
4: நாம் தரையில பசிக்க போகிறோம்.
0: தரையை கொல்ல முயற்சிப்போம்.
4: பரவா இல்ல,
0: நான் வச்சிருக்கேன். எனக்கு தெரியும் செல்லம். சாண்டா, அமைதியாகிற என்ன விடு, நகர்த்து.
1: என் மகள்

0: ஜெனரல், இது உலகம் முழுவதும் நடக்கிறது என்று நீங்கள் சொன்னீர்களா?
1: ஆம் திரு ஜனாதிபதி.
0: இது நடக்குதுன்னு நம்ப முடியல. நீங்க சொன்னீங்க, இந்த மறைவுகளுக்கு காரணம் என்ன?
1: நாம் இன்னும் உறுதிப்படுத்தல ஐயா.
2: மில்லியன்கள் மறைவது ஆரம்பம் மட்டுமே ஆகும்.
0: குழந்தைகள் உட்பட மில்லியன் கணக்கானோர் மறைந்த பின் உலகம் பெரும் துயரை எதிர்கொள்கிறது.
2: இதுக்கு பின்பு நிகழ்வுகளின் தொடர் வருகிறது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு வெளிப்படுத்தப்பட்ட வேதங்கள் போல்
0: தோன்றிய உலக ஒழுங்கின் தலைவராக உலகை மறுசீரமைத்து அதை மேம்படுத்துவோம் என உறுதியளிக்கிறேன்.
2: எதிர்கிறிஸ்துவின் எழுச்சி,
0: கலப்பிற்கு அமைதி, இஸ்ரேல் வாழ்க,
2: மிகப்பெரிய துன்பம், இயேசு கிறிஸ்துவின் திரும்பவும் வருகை மற்றும் ஆயிரம் ஆண்டுகள் ஆண்ட கிறிஸ்துவின் ஆட்சி, என் புதிய மின்னூல் இறுதி கவுண்டவுன் ராப்சர் முதல் புதிய பரலோகத்துக்கு என்ற புத்தகத்தில் இந்த நிகழ்வுகளின் முழு வேதாகம கால வரிசையை 29 சக்தி வாய்ந்த அதிகாரங்களில் விளக்குகிறேன். நீங்கள் அதை உடனடியாக பல்வேறு வடிவங்களில் பதிவிறக்கம் செய்து எந்த சாதனத்திலும் வாசிக்க தொடங்கலாம். இதோ ஒரு சிறப்பு விஷயம், முதல் 100 வாங்குபவர்களின் பெயர்கள் எங்கள் அடுத்த திரைப்படத்தின் கிரெடிட்ஸில் இடம்பெறும். மேலும் ஒரு அற்புதமான விஷயம், இயல்பான விலை $9 மற்றும் 99% பதிலாக அறிமுக விலையாக வெறும் $4 மற்றும் 99% இதை பெறலாம். உங்கள் பிரதியை இன்று பெற்றுக் கொள்ளுங்கள். கீழே உள்ள விளக்கத்தில் இணைப்பு உள்ளது மற்றும் கவுண்டவுன் ஏற்கனவே துவங்கிவிட்டது.

0: உலகம் முழுவதும் எங்கள் அமைதியை பாதிக்க விரும்பும் யாரையும் பிடித்து வெளியேற்றுவதை தொடர்வோம். வெளியேறும் துப்பாக்கி சூடு, முன்னேறு, கொடியை நோக்கி வாருங்கள், போங்கள், விரைவாக செய். அவர்கள் அந்த இரு ஆண்களை தேடுகிறார்கள். ஒவ்வொருவரும் பாதுகாப்பாக இருக்க கட்டாயமான உலகளாவிய அடையாள முறையையும் அறிமுகப்படுத்துவோம். எல்லாம் தெளிவாக உள்ளது. உடன்படிக்கை உடைந்து விட்டது. கவுனா சரிதான்.
1: நம்முடைய பணி முடிந்து விட்டது என்று நினைக்கிறேன்.
2: இப்ப வந்து அவங்க நம்மளை கொல்ல போறாங்க.
0: மறைவிடம் எடு. இதுதான் அவர்கள் பரிசுத்த இடம் என்று அழைப்பதா? கோயிலை அவமதிக்க நேரம் வந்துவிட்டது.

0: அதிகாரம் பெற்றிருந்தான்.
1: இலக்கு கண்டறியப்பட்டது. நான் அவர்களை வீழ்த்தட்டுமா?
2: என் உத்தரவை காத்திருக்கவும்.
1: மீண்டும் சொல்கிறேன், என் உத்தரவை காத்திருக்கவும். நீங்க கேட்டீங்களா?
3: அதை கேட்டேன் சார்.
4: தொடங்கி நிறைவேற்றவும்.
1: மீண்டும் சொல்கிறேன், தொடங்கி அழிக்கவும்.
5: அதை கேட்டேன் சார்.

0: ஓ கடவுளே,
1: என்ன நடக்கிறது? இது
0: உண்மையா இருக்க முடியாது. நாம்
1: வெளியேற வேண்டும். அவன் மிருகத்தின் உருவத்திற்கு உயிர் கொடுக்கும்

0: ஓ கடவுளே, அவங்கள அவங்களை சுட்டு விட்டாங்க. அந்த இரண்டு சடலங்கள் ஆன்மீகமா சோதோம் மற்றும் எகிப்து என்று அழைக்கப்படும் அந்த பெரிய நகரின் தெருவில் கிடக்கும். இது எதிர்கிறிஸ்துவாக இருக்க வேண்டும், நாம் மறைவாயிருக்க வேண்டும். பல்வேறு மக்கள், பழங்குடிகள், மொழிகள் மற்றும் நாடுகளிலிருந்து வந்தவர்கள் அவர்களின் சடலங்களை 3 நாள் 1/2 நாள் வரை பார்ப்பார்கள். அவர்களின் சடலங்களை கல்லறையில் வைக்க அனுமதிக்க மாட்டார்கள். இரு தீர்க்கதரிசிகள் நேற்று கொல்லப்பட்ட பிறகு இப்போது எருசலேமில் கடும் குண்டுவீச்சு நடக்கிறது. உலகின் பிற பகுதிகளில் மக்கள் அந்த இரண்டு தீர்க்கதரிசிகள் இறந்ததை கொண்டாடி ஒருவருக்கொருவர் பரிசுகளை அனுப்புகிறார்கள். அவர்களின் கருத்துப்படி அந்த இரண்டு தீர்க்கதரிசிகளின் சடலங்கள் தெருவில் கிடக்க வேண்டும், கல்லறையில் வைக்கக்கூடாது.
1: பாதுகாப்பு தான் உயிர் வாழ்வை உறுதி செய்கிறது.
2: அடுத்தது
1: அடுத்தது
3: அடுத்தது
4: அடுத்தது
2: உறுதிப்படுத்தப்படவில்லை.
5: என்ன? இல்ல, மீண்டும் சரிபார்க்கவும்.
4: நாங்கள் செய்ய மாட்டோம்.
0: கீழ்ப்படிதல் அனுமதியை வழங்குகிறது.

0: நம்பிக்கை கடவுள் வசிக்க வைக்கும்.
1: எங்களுக்கு வலிமை அளி,
2: இறப்பை கூட எதிர்கொள்ள.

சாம், நீங்கள் இப்போது இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை பற்றி என்னிடம் சற்று நிதானமாகவும் விரிவாகவும் அதே சமயம் மிகவும் தெளிவாகவும் விளக்க முடியுமா என்று நான் உங்களிடம் இப்போது பணிவுடன் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்.

0: செபுரி நாங்கள் அவர்களை அகற்ற வேண்டுமா?
1: அவங்களை விட்டு விடலாமா?
2: அணுகல் மறுக்கப்பட்டது. மீண்டும் முயற்சி செய்.
3: அணுகல் மறுக்கப்பட்டது.
2: மீண்டும் முயற்சி செய்.
4: அணுகல் மறுக்கப்பட்டது.
0: அப்பா, என்னை விடு.
5: அப்பா, அப்பா.
0: போகவும் என் மகளே.
6: விரைவாக
5: இதையும் எடுத்துக்கொள்.
7: எடுத்தேன்.
0: அது தரையில உள்ளது. நீயும் அதை எடுக்க முயற்சி செய்யலாம். சரி.
5: பரவாயில்ல, நான் உன்னை பிடிச்சிருக்கிறேன், எனக்கு தெரியும். செல், அமைதியாக இரு.
4: போர்ஸ் பாதுகாப்பை உறுதி செய்கிறார்கள்.

0: கண்மணி, தயவு செய்து என்னை பார்.
1: நான் முடியாது.
0: அது என்ன ஒண்ணு? முடியாது.

0: அந்த குறியை எடுத்துக்கொள்ள வேண்டியிருந்ததற்கு மன்னிக்கவும்.
1: என்ன? ஆனா உங்க அம்மா மற்றும் நான் அதை எடுக்க வேண்டாம் என்று சொன்னோம்.

0: குறி சரிபார்ப்பு.
1: உறுதியாகபடி
0: அசையாதே.
1: அவர்களை மன்னிக்கவும். அவர்களை மன்னிக்கவும்.
0: அம்மா,
2: அவர்கள் முழங்கும்.
0: எந்த கண்டம் அந்த குறியை எடுக்க மறுத்தது?
3: இறுதி வரை விசுவாசமாக இருங்கள் என் சகோதரர்களே. மிருகத்தின் குறியை எடுக்காதீர்கள்.
2: அந்த கட்டிடத்தின் கீழ் உள்ள சுரங்கத்தில் கிளர்ச்சியாளர்கள் இருக்கிறார்கள்.

0: உயிரை காக்க ஓடுங்கள் சகோதரர்களே. ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்கள். மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்? மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்?
1: மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்? மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்? மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்? மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்? மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்? மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்? மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்? மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்? மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்? மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்? மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்? அவருக்கு எதிராக யார் போர் செய்ய முடியும்?

0: JFK டவர் டெல்டா 452 ரன்வே 27 ரைட்டில் புறப்பட அனுமதி. காற்று 3 knots. எல்லையில்லா பார்வை அழைக்கவும். 2000 விமானம் பறக்க தொடங்கும்.
1: அதை பெற்றவர் டெல்டா 452 புறப்படுகிறது.

0: விரைவாக செய். விளக்கு மாறும் முன் இந்த செல்பியை எடுத்து விடலாம்.
1: சரியானது.
2: அங்கே அந்த ஜம்ப் பார்த்தையா?
0: ஆமா, அது பைத்தியமாக இருந்தது. நாம் திரும்பி செல்ல வேண்டும்.
3: காலை வணக்கம். விமானத்துல வரவேற்கிறோம். இன்னைக்கு நாங்கள் டவுன் டவுன் நோக்கி செல்கிறோம்.

0: நாம விமான நிலையத்திலிருந்து எவ்வளவு தூரம் இருக்கிறோம்?
1: 5 நிமிடங்களில் அங்கே இருக்கலாம் அம்மா.
2: ஆம்,
3: திரும்புங்கள், நேரம் நெருங்கிவிட்டது.

0: அன்புருவானவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆண்டவரும் மீட்பருமானவர். மனுக்குலத்தின் பாவங்களை நீக்கி நித்திய ஜீவனை தருவதற்காக இந்த உலகத்திற்கு தம்மையே முழுமையாக அர்ப்பணித்த உன்னதமான தெய்வம் ஆவார். அவர் தம்முடைய எல்லையற்ற கிருபையினாலும் ஈடிணையற்ற அன்பினாலும் நம்மை வழிநடத்தி இருளில் இருக்கும் மக்களுக்கு ஒளியாகவும் நம்பிக்கையற்றவர்களுக்கு ஒரு பெரும் நம்பிக்கையாகவும் விளங்குகிறார். அவருடைய போதனைகள் இன்றும் நம் வாழ்வில் உண்மையான அமைதியையும் நீங்காத சந்தோஷத்தையும் ஆழமான மனமாற்றத்தையும் கொண்டு வந்து நம்மை எப்போதும் நல்வழியில் நடத்துகின்றன. இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூமியின் கடைசி வரை சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுதுதான் முடிவும் வரும்.
1: ஆனால் அந்த நாளும் நேரமும் யாருக்கும் தெரியாது. வானத்தில் உள்ள தூதர்களுக்கு கூட இல்லை, என் பிதாவுக்கு மட்டும்தான் தெரியும்.
2: சாம், உங்களை இந்த இடத்தில் சந்திப்பேன் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை. உங்களை பார்த்ததில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படுகிறது. உங்கள் வாழ்வின் தற்போதைய நிலையை பற்றியும் உங்கள் நலனை பற்றியும் என்னிடம் விரிவாக பேசுங்கள். உங்களை சந்திப்பது எப்போதும் எனக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கிறது.
3: இப்பொழுது ஒவ்வொரு கண்டத்திலிருந்தும் நமக்கு தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. உலகளவில் ஏதோ பேரழிவு நிகழ்ந்துள்ளது. கடந்த 15 நிமிடங்களில் மில்லியன் கணக்கான மக்கள் எச்சரிக்கை இல்லாமல் மறைந்து விட்டார்கள். முழு குடும்பங்கள் ஒரு கணத்தில் இல்லாமல் போய்விட்டன. மாணவர்கள், விமானிகள், ஓட்டுநர்கள், மருத்துவர்கள் மறைந்தனர். விமானங்கள் வானில் இருந்து விழும் உறுதிப்படுத்தப்படாத காட்சிகள் உள்ளன. நெடுஞ்சாலைகளில் வாகன பேருந்து விபத்துகள் மற்றும் ரயில் தடம் புரண்ட சம்பவங்கள் நடந்துள்ளன. வானில் நடுவே விமானங்கள் மறைந்து விட்டதாகவும் பின்னால் தீ மற்றும் சிதைவுகள் மட்டுமே இருப்பதாகவும் கூட தகவல்கள் வந்துள்ளன. அவசர சேவை துறைகள் மிகுந்த அழுத்தத்தில் உள்ளன. மருத்துவமனைகள் குழப்பத்தில் உள்ளன. மின்சார கட்டமைப்புகள் மின்மினுக்கின்றன. ஜனாதிபதி தற்போது பாதுகாப்பு முறையில் இருப்பதாக தகவல் மற்றும் G7 தலைவர்கள் 1 மணி நேரத்துக்குள் அவசர உச்சி மாநாட்டை கூட்ட அழைத்துள்ளனர். ஐநா பாதுகாப்பு கவுன்சில் அவசர கூட்டம் நடத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பல பெரிய நகரங்களில் ஏற்கனவே இராணுவ சட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அமெரிக்கா, ஐரோப்பா மற்றும் ஆசியா முழுவதும் வான்வழி மூடப்பட்டுள்ளது. காத்திருக்கவும், இப்போது எங்களுக்கு தகவல் வருகிறது. மத குழுக்கள் இது நீண்ட நாட்களாக முன்கூட்டியே கூறப்பட்ட ராப்சர் என்று கூறுகின்றன. பைபிளில் நீதிமான்கள் எடுத்து செல்லப்படும் தருணம் இது எனப்படுகிறது. என்ன நடக்கிறது என யாருக்கும் தெரியவில்லை. இதை கேட்பவர்கள் அமைதியாக பாதுகாப்பான இடத்தை தேடுங்கள். சாலைகளுக்கு செல்லாமல் முடிந்தால் காயமடைந்தவர்களுக்கு உதவுங்கள். ஏனெனில் இது வெறும் தொடக்கம் மட்டுமே என்று எங்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிக்னல் இருக்கும் வரை நாங்கள் உங்களுடன் இருப்போம். இது WNRC செய்தி வானொலி. இருளில் நேரலை ஒளிபரப்புகிறது. நாங்கள் ஒளிபரப்பை நிறுத்தவில்லை. இன்னும் இல்லை.
4: கடவுளே, என்ன நடக்கிறது? இது உண்மையில ராப்சரா? நான் பின்னால் விட்டுவிடப்பட்டு விட்டேனா ஆண்டவரே?
5: முழு உலகமும் குழப்பத்தில் மூழ்கியுள்ள நிலையில் பின்னால் விட்டுவிடப்பட்ட பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் இப்போது தேவாலயங்களில் கூடி ஜெபிக்கிறார்கள்.

சாலைகள் அனைத்தும் சிதைவுகள், குழப்பம் மற்றும் தீயால் நிரம்பியுள்ளன. இதற்கிடையில் நியூயார்க் நகரம் முழுவதும் போலீஸ் ஹெலிகாப்டர்கள் சேதங்களை மதிப்பீடு செய்து வருகின்றன. இது

0: யூத மதத்தில் யூத ரபாய்கள் மோசேயின் சட்டத்தில் இருந்து இந்த கோடிக்கணக்கான மக்களின் மறைவு என்ன அர்த்தம் என்பதை கண்டுபிடிக்க இன்னும் தேடிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இன்னும் மெசியாவை எதிர்பார்த்து கொண்டிருந்தாலும் பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் இதை ராப்ஷர் என்று நம்புகிறார்கள். இதற்கிடையில் ஐக்கிய நாடுகள் தலைமையகத்தில் நடைபெற்று வரும் G7 கூட்டம் ஒரு தீர்வை முன்வைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உறுதி செய்யப்படாத செய்திகளின்படி உலகம் முழுவதும் ஒழுங்கும் அமைதியும் மீண்டும் நிலைநிறுத்த அனைத்து அரசுகளும் ஒரே உலக அரசின் கீழ் வருவதாக கூறப்படுகிறது.
1: பாதுகாப்பு விளைவுகள் அனைத்து உறுப்பினர்களிடமிருந்தும் ஒரு கூட்டு பதிலை கோருகின்றன.
2: நிச்சயமாக இந்த சவால்களுக்கு எதிராக நாம் வலிமையும் தீர்மானமும் காட்ட வேண்டும்.
0: எங்களது பணி எது நடந்தாலும் காத்திருந்து அதை தெரிவிப்பதே. தொடர்ந்து கவனிக்கவும்.
1: எனவே நீங்கள் உங்கள் ஆண்டவர் எந்த நேரத்தில் வருகிறார் என்று அறியாததால் விழிப்புடன் இருங்கள்.

0: திரையின் திரையின் திரையின் மேடே மேடே. விமானம் எண் 279 கட்டுப்பாடற்ற நிலையில் கீழே இறங்குகிறது.
1: உடனடி உதவி தேவை.
0: திரையின் திரையின் திரையின்

0: இப்போது பூமியில் இருந்து கோடிக்கணக்கான மக்கள் மர்மமாக மறைந்துவிட்ட 2 மணி நேரங்கள் ஆகிவிட்டன. உலகம் முழுவதும் பொறுப்புணர்வு வயதுக்கு கீழ் உள்ள ஒவ்வொரு குழந்தையும் காணாமல் போனதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அவர்கள் கிறிஸ்துவர், முஸ்லிம், இந்து அல்லது அதுவும் இல்லை, நாத்திகர் குடும்பங்களில் வளர்ந்திருந்தாலும் கூட. முழு குடும்பங்களும் இதே அனுபவத்தை தெரிவித்துள்ளன. குழந்தைகள் இல்லை, எங்கே சென்றார்கள் என்று யாருக்கும் தெரியவில்லை. உலகம் முழுவதும் ஒலிக்கின்ற ஒரே கேள்வி இதுதான், குழந்தைகள் எங்கே சென்றார்கள்? இந்த குழப்பத்தின் நடுவில் பல்வேறு கருதுகோள்கள் உருவாகியுள்ளன. அதில் மிக அதிகமாக பேசப்படுவது ஒரு வெளிநாட்டு உயிரினங்களின் தலையீடு என்ற குற்றச்சாட்டு. ஆனால் நிபுணர்கள் ஏற்கனவே அந்த யோசனையை எதிர்க்க தொடங்கியுள்ளனர். வெளிக்கிரகவாசிகள் இதற்கு பொறுப்பாக இருந்தால் அவர்களின் கற்பனையான விண்கலங்கள் ஒரே நேரத்தில் உலகம் முழுவதும் எப்படி களமிறக்கப்பட்டன? மேலும் ஏன் அவர்கள் தேர்ந்தெடுத்து குழந்தைகளையும் நீதிமான்களையும் மட்டும் எடுத்துச் சென்றார்கள்? எந்த ராடார் கண்டறிதலும் இல்லை, எந்த வளிமண்டல மீள் பிரவேசும் இல்லை, அடையாளம் தெரியாத எந்த ஒரு விமானத்தையும் பார்வையில் காணவில்லை. இந்த குறைபாடுகள் வெளிநாட்டு உயிரின கருதுகோளை அதன் சொந்த சுமையில் சிதறடிக்க செய்துள்ளன. பதில்களுக்கு பதிலாக அதிகமான பயத்தை உருவாக்குகின்றன. இதனால் அதிகமானோர் வேறு ஒரு ஆதாரத்தை நோக்கி திரும்புகிறார்கள், அதாவது பைபிளின் எழுத்துக்களை. சிலர் நடந்தது புனித வேதாகமம் முன்கூட்டியே கூறியதுதானோ என்று சந்தேகிக்க தொடங்கியுள்ளனர். அமெரிக்காவின் முக்கிய நகரங்களில் உள்ள மால்கள் மற்றும் சூப்பர் மார்க்கெட்டுகளில் உள்ள காட்சிகள் மேலும் மேலும் மோசமாகிக் கொண்டிருக்கின்றன. பல முக்கிய சில்லறை மையங்கள் இப்போது காலியான தளபாடங்களுடன் நிற்கின்றன. சில இடங்களில் காணாமல் போனவர்களின் நிகழ்வுக்கு பிறகு ஏற்பட்ட குழப்பத்தில் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. அல்லது பயந்த குடிமக்கள் தங்களால் வாங்க முடிந்த அனைத்தையும் வாங்க ஓடிச் சென்றதால் முழுமையாக காலியாக்கப்பட்டுள்ளன. சில நகரங்களில் முழு வரிசைகளே வெறுமையாக உள்ளன. உறைந்த உணவுகள், பாட்டிலில் நீர், குழந்தை உபகரணங்கள், மருந்துகள் மற்றும் டினில் உள்ள பொருட்கள் ஆகியவை கிடைக்கவே முடியாத நிலை உள்ளது. பல இடங்களில் பாதுகாப்பு கேமரா காட்சிகள், துடிப்பான கூட்டங்கள் வலுக்கட்டாயமாக உள்ளே நுழைந்து சேதமடைந்த கடைமுனைகள் மற்றும் குப்பைகளை விட்டு செல்கின்றனர் என்பதை காட்டுகின்றன. இதற்கிடையில் இன்னும் போதுமான பொருட்கள் உள்ள சில கடைகள் கடுமையான விமர்சனத்திற்கு உள்ளாகின்றன. பல கடைகள் தங்களது விலைகளை பெரிதும் உயர்த்தியுள்ளன என்று அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. சில கடைகள் 3 முதல் 5 மடங்கு வரை விலையை உயர்த்தியுள்ளன. பணிக்குழப்பம் அதிகரிக்கும் போது குடும்பங்கள் அடிப்படை தேவைகளை வாங்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன. உள்ளூர் அதிகாரிகள் அமைதியாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறார்கள். ஆனால் தொடரும் விநியோக சங்கிலி சிக்கல்கள், எரிபொருள் பற்றாக்குறை மற்றும் போக்குவரத்து தாமதங்கள் காரணமாக தளபாடங்கள் எப்போது மீண்டும் நிரப்பப்படும் என்பது குறித்து இன்னும் தெளிவான காலக்கெடு இல்லை. வெறும் 72 மணி நேரத்தில் உருவான பொருளாதார அதிர்ச்சி அலை இனி புறக்கணிக்க முடியாததாக மாறியுள்ளது. மேலும் பலருக்கு இப்போது உயிர் வாழ்வதே முக்கிய கவலையாக உள்ளது. இதற்கிடையில் உலகளாவிய விநியோக நெருக்கடி மேலும் தீவிரமாகி வருகிறது. ஒவ்வொரு கண்டத்திலும் உள்ள நாடுகள் உணவு, மருந்து, எரிபொருள் மற்றும் தூய்மையான நீர் ஆகியவற்றின் கடுமையான பற்றாக்குறையை தெரிவிக்கின்றன. பெரிய நாணயங்கள் வேகமாக மதிப்பிழந்து வருகின்றன. பல பகுதிகளில் பணவீக்கம் கட்டுப்பாட்டை மீறி உயர்ந்து வருகிறது. அனைத்து அரசுகளும் குறைந்த வளத்துடன் அதிகரிக்கும் குற்ற செயல்கள் மற்றும் குடியரசு குழப்பங்களால் சோர்வடைந்துள்ளன மற்றும் அடிப்படை அமைப்புகளின் முறிவு. ஆனால் இந்த நிலைத்திருப்பத்தின் நடுவில் உலகம் ஒரு புதிய தலைவரின் எழுச்சியை காண்கிறது. பல வாரங்கள் கடுமையான ஆலோசனைகளுக்கு பிறகு ஐக்கிய நாடுகள் சபை அதிகாரப்பூர்வமாக ஒருமித்த முடிவை அறிவித்துள்ளது. அனைத்து உறுப்பு நாடுகளும் மத்திய கிழக்கைச் சேர்ந்த 30 வயதான அரசியல் உத்தி நிபுணர் இட்ரிஸ் கானை OWO எனப்படும் ஒன் வேர்ல்ட் ஆர்டர் அமைப்பின் முதல் தலைவராக நியமிக்க ஒப்புக்கொண்டுள்ளன. OWO என்பது அமைதி, பாதுகாப்பு மற்றும் பொருளாதார நிலைத்தன்மையை மீட்டெடுக்க உருவாக்கப்பட்ட புதிய உலகளாவிய கூட்டமைப்பாகும். கரிஸ்மாவும் புத்திசாலித்தனமும் கூர்மையான பார்வையும் கொண்டவர் என விவரிக்கப்பட்டுள்ள கான் அங்கிருந்த அனைத்து நாடுகளிடமிருந்தும் ஒருமித்த வாக்குகளை பெற்றார்.
1: ஒன் வேர்ல்ட் ஆர்டரை தலைமை வகிக்கும் இந்த உயரிய பொறுப்பை எனக்கு நம்பிக்கையுடன் வழங்கியதற்கு நன்றி.
0: தன் பதவியேற்பு உரையில் அவர் புதிய உலக அமைப்புடன் உண்மையுடன் செயல்படுவதாக தெரிவித்தார்.
1: என் தலைமையின் முதல் 3 மற்றும் 1/2 ஆண்டுகளில் உலகத்திற்கு நிலைத்தன்மையும் ஒழுங்கும் உறுதி செய்யப்படுவதை உறுதிப்படுத்துகிறேன்.
0: உலகளாவிய பிளவுகளுக்கு காரணமாக இருப்பதாக அவர் கூறும் அனைத்து மதங்களையும் ஒழிப்பது அவரது மிக சர்ச்சைக்குரிய முன்மொழிவுகளில் ஒன்றாகும். மேலும் அவரது சொற்களில் காணாமல் போனவர்களுக்கு காரணம் இதுவே என கூறினார். கான் அறிவித்தார், நிலையற்ற தன்மையை ஏற்படுத்தியவர்கள் இனி நம்மிடையே இல்லை. இப்போது அவர்கள் அழித்ததை நாம் மீண்டும் கட்டியெழுப்ப வேண்டும். அதேபோல் அனைத்து தேசிய நாணயங்களையும் கைவிட்டு ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரே உலக நாணயத்தை OWO அமைப்பின் கீழ் கொண்டு வர திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் உறுதிப்படுத்தினார்.
1: நாம் ஒரே உலக நாணயத்தை கொண்டிருப்போம், மதங்களை உலகிலிருந்து நீக்குவோம் மற்றும் அழிக்கப்பட்டவற்றை மீண்டும் கட்டியெழுப்புவோம்.
0: உலகம் ஒரு திருப்பு முனையில் நிற்கிறது. பலர் இட்ரிஸ்கானை மனித குலத்தை அதன் ஆழமான நெருக்கடியிலிருந்து மீட்டெடுக்கக்கூடிய இரட்சகராக பாராட்டுகிறார்கள்.
2: ஓவோவின் புதிய ஜனாதிபதியை பற்றி உங்களுக்கு என்ன நினைக்கிறது?
3: நேர்மையா சொன்னால் அவர் சிறந்த தலைவர் தான்.
0: மற்றவர்கள் இதுவே இன்னும் அதிகமாக பதற்றமூட்டும் ஒரு புதிய தொடக்கம்தான் என்று பயப்படுகிறார்கள். இந்த தலைவர் தான் உலகத்தை இழுத்து செல்ல போகிறாரா?
2: உலகளாவிய காணாமல் போன சம்பவத்திற்கு 10 மாதங்கள் கழித்து உலகம் இன்னும் குணமடைந்து கொண்டிருக்கிறது. ஆனால் மீண்டும் எப்படி வாழ்வது என்பதை கற்றுக்கொண்டு வருகிறது. ஒரு காலத்தில் பிரிந்திருந்த நாடுகள் இப்போது ஒரே மேசையில் அமர்ந்துள்ளன. எல்லைகள் மீண்டும் திறக்கப்படுகின்றன மற்றும் சந்தைகள் நிலை பெற்று வருகின்றன. ஜெருசலேமிலிருந்து ஜெனீவா வரை தலைவர்கள் இதை ஒரு திருப்பு முனையாக அழைக்கின்றனர்.

நாம் நேசித்தவர்களை இழந்தோம். ஆனால் உடைந்த நிலையில் இருப்பது அவர்களை மீண்டும் கொண்டு வராது.

0: உண்மையில் சொல்ல போனால் இது ஒரு சாதாரணமான மரணம் என்று நாம் கருத முடியாது.
1: என்னவாடா இது? நாம் இப்போது என்ன விரும்புகிறோம்? வட்டார எல்லையில எல்லாம் அமைதியா? ஆம், எந்த இயக்கமும் இல்லை. நல்லது, கவனமாக இரு. புரிஞ்சது.
2: இன்றைக்கு இரவு சிலர் இந்த தருணத்தை இட்ரிஸ் கானின் தலைமையில் புதிய உலக ஒழுங்கின் விடியலாக ஏன் அழைக்கின்றனர் என்பதை நாம் ஆராய்கிறோம்.
1: நான் மத்திய கிழக்கில் பிறந்து வளர்ந்தவன். நான் இங்கு ஒரு அரசியல்வாதியாக இல்லை.
3: நான் இங்கு ஒரு கேட்பவராக இருக்கிறேன். அமைதி உடன்படிக்கைகளில் தொடங்குவதில்லை. நாம் ஒருவரை ஒருவர் பார்க்கும் போது அமைதி தொடங்குகிறது. மீண்டும் மனிதராக தொடங்காத போரை குழந்தைகள் பெறக்கூடாது. அவர்கள் தொடங்கவில்லை. எனவே நாம் பஸ்தீனுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒற்றுமையை கொண்டு வரப்போகிறோம்.

0: எங்கள் செய்தி நிருபர் மத்திய கிழக்கில் உள்ளார். மேலும் தகவல்களை அவர் வழங்குகிறார்.
1: நன்றி ஜோ. இன்றைய தினத்தில் ஒன் வேர்ல்ட் ஆர்டர் அமைப்பின் ஜனாதிபதி திரு அவர்கள் இட்ரிஸ் கானின் வரலாற்று போர் நிறுத்தம் மத்திய கிழக்கில் பல ஆண்டு தோல்வி மற்றும் வன்முறைக்கு பின் ஒரு அமைதி ஒப்பந்தம் இறுதியாக கையெழுத்தானது.
0: வாழ்த்துக்கள். கலப்பகுதிக்கு அமைதி.
1: பல மாத சர்வதேச விவாதங்களுக்கு பின் இந்த ஒப்பந்தம் சமீபத்திய உலக தலைவரால் முன்னெடுக்கப்பட்டது. இந்த வரலாற்று அமைதி ஒப்பந்தத்தால் மத்திய கிழக்கு பதற்றம் குறைந்து உலக சந்தைகள் நேர்மறையாக உள்ளன.
0: அஸ்ஸலாமு அலைக்கும்.
1: இந்த ஒப்பந்தத்தின்படி எருசலேம் இஸ்ரேலின் தலைநகராக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது மற்றும் ஆலயம் விரைவில் மீண்டும் கட்டப்படும். இந்த பகுதியில் பல ஆண்டுகளாக நிலவிய நிச்சயமற்ற நிலைக்கு பிறகு மக்கள் அனைவரும் திரு இட்ரிஸ் கான்
0: மத்திய கிழக்கில் அமைதி. நான் இதை பார்க்கும் நாள் வரும் என்று ஒருபோதும் நினைக்கவில்லை.

பாகிஸ்தான் நாட்டிற்கு முழுமையான சுதந்திரம் கிடைக்கட்டும். அதேபோல் பாலஸ்தீன தேசத்திற்கும் முழுமையான சுதந்திரம் கிடைக்கட்டும். இட்ரிஸ் அவர்களே,

0: இது அமைதி ஒத்துழைப்பின் புதிய தொடக்கம் என்கின்றனர் ஆய்வாளர்கள். விவரங்களுடன் மீண்டும் சந்திப்போம்.
1: எங்களுடைய சொந்தமரியான் எருசலேமில நேரலையில உள்ளார். இந்த சமாதான ஒப்பந்தம் குறித்து அவர் தொடர்ந்து எங்களை புதுப்பித்து வருவார்.
2: எருசலேம் கோடிக்கணக்கான மக்களுக்கு முக்கியமானது. மதத்திற்கு மீண்டும் ஒரு வீடு கிடைக்கட்டும். ஆலயம் மீண்டும் கட்டப்படட்டும்.
3: அற்புதம்.
2: ஆலயத்தை மீண்டும் எழுப்புவதற்காக எனக்குள்ள சக்தியும் தேவையான அனைத்தையும் நான் இயக்குவேன்.

எந்த ஆளும் இதுபோல் எங்கள் வழிபாட்டை கவனித்ததில்லை. இது வேத காலத்தைப் போல உணரப்படுகிறது.

0: தயாருமா? மூன்றில் தூக்குங்கள். 1, 2, 3. மெதுவாக வலப்புறம் தள்ளுங்க. அது உள்ள போயிருச்சு. நல்லது.
1: பதுமுறும் கனமா இருக்கு. விளிம்புகளை சரி பார்ப்போம்.

0: ஒன் வேர்ல்ட் ஆர்டர் தலைவர் இட்ரிஸ் கான் கூறுவதாவது, அமைதியான உலகில் யாரும் பசிக்க கூடாது.
1: அமைதியான உலகில் யாரும் பசிக்க கூடாது.
0: இதுக்காக உணவு கிடைக்கிறது அதிகரித்துள்ளது, குறைபாடுகள் குறைந்துள்ளன. இப்போது மக்கள் உலகம் முழுவதும் இலவசமாக உணவு பெறுகிறார்கள். இதோ உங்களுக்காக நான் கூடுதலாக சில ஆப்பிள்களை சேர்த்துள்ளேன். ஓ, மிகவும் நன்றி செல்லம், உங்களுக்கு எப்போதும் வரவேற்பு. நல்ல நாளா இருக்கட்டும் செல்லம், மேலும் திரு அவருக்கு நன்றி. தான் உங்களுக்கும் நல்ல நாளாக இருக்கட்டும் பாட்டி. இந்த புதிய உலக ஒழுங்கின் தலைவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் சகோதரர்களே?
2: அது ஒரு சுவாரஸ்யமான கேள்வி. நல்லாவே அவர் தேவாலயத்தை தொடல, நம் இன்னும் நம்முடைய நம்பிக்கையை வெளிப்படுத்தும் சுதந்திரம் கொண்டிருக்கிறோம். மேலும் அவர் கடவுளை மறுக்கவும் இல்லை, எனவே இப்போது நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம்.
0: நல்ல விஷயங்கள் எல்லாம் செய்தாலும் இந்த மனிதரை பற்றி எனது உள்ளத்தில் இன்னும் ஒரு சந்தேகம் இருக்கிறது. எனக்கு தெரியவில்லை. அதே உணர்வுதான் எனக்கும். அதனாலதான் முதலில் அந்த கேள்வியை கேட்டேன். நான் காலம்தான் சொல்லும்.
2: பேபி, நம்முடைய ஆசிரியர் மறைந்ததற்கு முன்பு கற்றுக் கொடுத்தது போல இந்த மனிதர் எதிர் கிறிஸ்துவா என்று நினைக்கிறியா?
0: உண்மையில் அவர் எதிர் கிறிஸ்துவாக இருக்க மிகவும் நல்லவர். இஸ்ரேலை ஆதரிக்கும் அவர் அதுவாக இருக்க வாய்ப்பில்லை.
2: நல்ல புகழ்ச்சியல், அவர் ஒரு பலரை ஏமாற்றுவார். இன்னும் இந்த மனிதரை பற்றி எனக்கு ஏன் ஒரு அமைதியின்மை இருக்கிறது? ஆம், அவர் சிறப்பாக செயல்படுகிறார். ஆனால் வேதாகமம் எங்களை எச்சரித்தது, ஆனால் நல்லதாக தோன்றுவதை பயப்பட வேண்டாம் என்றும் சொல்கிறது. கர்த்தாவே, எங்களுக்கு பகுத்தறிவு அளியுங்கள்.

0: இப்பொழுது ஒரே உலக ஆணையத்தின் ஜனாதிபதி திரு இட்ரிஸ் கான் அவர்கள் தனது உரையை நிகழ்த்தும் அரங்கில் இருக்கிறார்.
1: யாருடைய நம்பிக்கையும் அழிக்கப்படவில்லை, யாருடைய குரலும் அடக்கப்படவில்லை, ஒன்றிணைவு மட்டுமே. இந்நாளின் முடிவில் நாம் அனைவரும் சகோதரர்களும் சகோதரிகளும் தான். நமது பொருளாதாரங்கள் நிலை பெற்றுள்ளன, நமது வழங்கல் அமைப்புகள் மீண்டும் சீரமைக்கப்பட்டுள்ளன. யாரும் உணவு அல்லது பாதுகாப்பு இன்றி விடப்பட மாட்டார்கள். இந்த அமைதி ஒரு நாட்டின் வெற்றி அல்ல, மனித குலத்தின் வெற்றியே. ஒவ்வொரு குடும்பமும் போர் அல்லது பசிக்கு பயப்படாமல் வாழக்கூடிய எதிர்காலத்தை நாம் கட்டி வருகின்றோம். இது பயணத்தின் முடிவல்ல, இது ஒரு புதிய யுகத்தின் தொடக்கம். என்னோட நின்று நம்ம ஒன்னா இந்த அமைதியை பாதுகாப்போம்.
0: இப்பொழுது அவங்க போர்களுக்கு பயந்து வளர வேண்டிய அவசியம் இல்லை.

0: பாஸ்,
1: தயவு செஞ்சு இதை இங்க என்னிடம் கொடுங்கள்.
2: ஆமாம், அந்த மேடையின் விவரங்களை போய் பாருங்கள்.
3: அற்புதம், கட்டிடம் இன்னும் நிலைத்திருக்கிறது.
4: அந்த துல்லியத்துடன் நாமும் பொருந்த வேண்டும்.
2: நாம் அதை முடித்து விடுவோம். அது செய்தி ஹெலிகாப்டரா? அவர்கள் கோவிலை காண நல்ல பார்வை வேண்டும் போல் இருக்கிறது.
3: ஆமாம், அப்படித்தான் தெரிகிறது.
4: பெரிய செய்தியாக இருக்க வேண்டும். வரலாற்றில் மிக முக்கியமான தருணத்தில் எருசலேமில் உள்ள யூதர் கோவில் இன்றைக்கு அதிகாரப்பூர்வமாக முடிக்கப்பட்டுள்ளது.

0: ஒன் வேர்ல்ட் ஆர்டர் தலைவர் திரு இட்ரிஸ் கான் இந்த சிறப்பு விழா திறப்பு நிகழ்ச்சிக்காக அந்த இடத்திற்கு வருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையில் உலகம் முழுவதும் உள்ள மக்கள் ஒன் வேர்ல்ட் ஆர்டர் தலைவரை அமைதியாளர் என புகழ்ந்து வருகின்றனர்.
1: அமைதியை நிலைநாட்டும் அமைதியாளர், அமைதியை நிலைநாட்டும் அமைதியாளர், அமைதியை நிலைநாட்டும் அமைதியாளர்.
0: சில நகரங்களில் திரு இட்ரிஸ் கானின் கிராஃபிட்டிகள் தெரு சுவர்களில் காணப்படுகின்றன. இது இந்த புதிய உலக தலைவரை மக்கள் எவ்வளவு விரும்புகிறார்கள் என்பதை காட்டுகிறது. வாவ், இது நம்ப முடியாதது.
1: இதோட ஒரு செல்ஃபி எடுக்கலாம். சரி, நான் கிளம்புகிறேன்.

0: சார், நான் முன்ன உங்களுடன் ஒரு விஷயத்தை பகிர விரும்புகிறேன். நம்முடைய பல்வேறு திட்டங்கள் மற்றும் நிகழ்ச்சிகளால் உலகம் உங்களை நம்புகிறது. நம் 95% மதிப்பீட்டில் இருக்கிறோம்.
1: நம்பிக்கையே எல்லாவற்றையும் கட்டுகிறது.

அவர் ஆழமான மற்றும் இரகசியமான விஷயங்களை வெளிப்படுத்துகிறார். ஏன் இது ஆறுதலாக உணரப்படுகிறது? இப்போது நம்முடைய செய்தி நிருபர் கிறிஸ்டினை எருசலேமில் நேரலையில் இணைத்து அங்கு என்ன நடக்கிறது என்பதை பற்றி புதுப்பிப்பு பெறலாம். நன்றி டெரி. ஸ்டுடியோவில் வரலாற்று சிறப்புமிக்க ஆலய அர்ப்பணிப்புக்காக எருசலேமில் நடைபெறும் தயாரிப்புகளை நேரலையில் உங்களுக்கு காட்டுகிறேன். என் பின்னே தெரிவது போல் மத்திய கிழக்கில் மகிழ்ச்சி நட்பின் அடையாளமாக கொண்டாட்ட ராக்கெட்டுகளை ஏவுகிறார்கள். முன்பு ஹமாஸ் மற்றும் பாலஸ்தீனர்களுக்கு எதிராக இஸ்ரேல் இதே ராக்கெட்டுகளை பயன்படுத்தியது. இப்போது அவர்கள் கூட்டாளிகள். ஆலய நீதிமன்றத்தில் இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வை காண ஒரு பெரும் கூட்டம் வந்துள்ளது. சாலமோனின் நாட்களில் போலவே பலிகளும் செலுத்தப்பட்டுள்ளன. பணியை செய்கிறோம். யூத உயர்மறை மாவட்ட ஆசாரியர்கள் மற்றும் யூத ரபாய்கள் மற்ற மத தலைவர்களுடன் சேர்ந்து இந்த வரலாற்று சிறப்புமிக்க ஆலய அர்ப்பணிப்பு விழாவை நடத்துகிறார்கள்.

0: முன்பே நீங்கள் குறிப்பிட்டது போல திரு இத்ரிஸ் கான் ஏற்கனவே இந்த விழாவிற்கு வந்துள்ளார்.
1: இந்த ஆலயம் மனித குலத்திற்கு சொந்தமானது. இது நமக்கு எல்லோருக்கும் சொந்தமானது. மதத்தின் பேரில் நாம் மீண்டும் பிரிக்கப்பட அனுமதிக்க மாட்டோம். இது புதிய உலக ஒழுங்கு. இங்கு அமைதி மற்றும் வளம் நிலவுகிறது, குறிப்பாக எங்கள் பாலஸ்தீனிய மற்றும் இஸ்ரேலி சகோதரர்களுக்காக. இன்று எருசலேம் மக்கள் மற்றும் உலகின் குடிமக்கள் வரலாற்றின் சந்திப்பில் நிற்கிறார்கள். பல தலைமுறைகளாக இந்த நகரம் பிளவு, துயரம் மற்றும் இரத்த பாய்ச்சலை அனுபவித்துள்ளது. இன்று நாம் ஒரு வேறுபட்ட எதிர்காலத்தை தேர்ந்தெடுக்கிறோம். எங்கு மோதல் இருந்ததோ இப்போது ஒழுங்கு உள்ளது. எங்கு பயம் இருந்ததோ இப்போது பாதுகாப்பு உள்ளது. எங்கு குழப்பம் இருந்ததோ இப்போது அமைதி உள்ளது. இது நம் அனைவரின் பெருமை. மதங்களை கடந்து ஒன்றிணைந்தால் இன்னும் அதிகம் சாதிக்கலாம் என இது காட்டுகிறது. இன்று உலகம் புதிய அத்தியாயத்தை தொடங்கி புதிய யுகத்தை ஆரம்பிக்கிறது. நன்றி.
0: இந்த நாள்ல தெளிவா இருப்பது இதுதான், எருசலேம் வந்து மீண்டும் உலக கவனத்தின் மையமாக நிற்கிறது. இன்றைய அர்ப்பணிப்பு நிகழ்வுக்கு பிறகு பிராந்திய தலைவர்களின் எதிர்வினைகளை தொடர்ந்து கண்காணிப்போம். மீண்டும் ஸ்டுடியோவுக்கு திரும்புகிறோம். அது நம்முடைய கிறிஸ்டின் தான். எருசலேமில் நேரலை, அங்கு கோயில் அர்ப்பணிப்பு மற்றும் தொடக்க விழா தற்போது நடைபெற்று வருகிறது.
2: உலக தலைவர் மிகவும் ஒத்துழைப்பாக இருக்கிறார் போல் தெரிகிறது. நாம் இறுதி வரை உறுதியாக நிற்போம். ஆமென்,
3: ஆமென்.
2: எங்களிடமிருந்து எதுவும் பறிக்கப்பட்டிருக்கவில்லை என்றாலும் நீங்கள் அறியாமல் இருக்க வேண்டாம் என்று நான் விரும்புகிறேன். இது எதிர் கிறிஸ்துவாக இருக்கலாம். உடன்படிக்கை துரோகிகளை பாராட்டால் கெடுப்பார் என தானியேல் கூறினார். அவர் செயல்கள் யாவும் பாராட்டாக இருக்கலாம். ஆமென். நாம் அனைவரும் இறுதி வரை விசுவாசமாக இருக்க வேண்டும். துன்புறுத்தல் வந்தாலும் வந்திராவிட்டாலும் நாம் ஜீவனின் கிரீடம் பெற வேண்டும். ஆமென்.
0: அனைவரும் ஆலயத்தின் நிறைவு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கும் போது ஆலய வளாகத்தில் இரு மர்மமான ஆண்கள் தோன்றியுள்ளனர் என்ற தகவல்கள் எங்களுக்கு கிடைத்துள்ளன. நம்முடைய கிறிஸ்டின் தற்போது நேரலையில் எருசலேமில் உள்ளார். இந்த இரு ஆண்கள் குறித்து மேலும் தகவல்களை அவர் வழங்க உள்ளார். கிறிஸ்டின், உங்கள் பக்கம். நன்றி. சமீபத்திய ஆலய அர்ப்பணிப்புக்கு பின் இங்கு சூழல் பதட்டமாக உள்ளது. இப்போது இந்த இரு முதியவர்கள் வந்துள்ளனர்.

0: சாட்சிகள் ஆலய பகுதியில் உள்ள இந்த மர்மமான ஆண்கள் மிகுந்த அதிகாரத்துடன் பேசுகிறார்கள் என்று விவரிக்கின்றனர்.
1: எருசலேம் மக்கள், இந்த வார்த்தையை கேளுங்கள். நீங்கள் கற்களை மீண்டும் கட்டியுள்ளீர்கள், ஆனால் மூளை கல்லை மறந்து விட்டீர்கள்.
0: எச்சரிக்கைகள் வழங்கி மனம் திரும்ப அழைக்கின்றனர். இந்த செய்திகள் இஸ்ரவேலை மட்டுமல்ல உலகம் முழுவதையும் நோக்கி கூறப்படுகின்றன. நீங்கள்
1: பஞ்சக ஒப்பந்தம் செய்தீர்கள், திரும்புங்கள், கணக்கு நாள் நீங்கள் நினைப்பதை விட அருகில் உள்ளது.
0: அவர்களை அகற்றவோ மௌனப்படுத்தவோ முயன்றது தோல்வி என அதிகாரிகள் கூறினர். இதனால் இந்த ஆண்கள் யார் என்று அறிய விரும்பும் பலரின் ஆர்வம் அதிகரிக்கிறது.
1: அடையாளம் பேச்சால் ஏமாறாதீர்கள், வாக்குறுதி அதிகாரத்திற்கு பணியாதீர்கள்.
0: வைரலாகும் வீடியோவில் இந்த ஆண்கள் விளக்க முடியாத செயல்களை செய்கின்றனர். இதனால் அதிகாரிகள் பதிலளிக்க முடியாமல் திணறுகின்றனர்.
1: நீங்கள் குத்தியவரே, அவரே ஒரே அரசன். கருணை கதவின் முன் நிற்கும் போது மனம் திரும்புங்கள். இந்த ஆண்கள் யார் எனக்கு தெரியல, அவர்கள் வெறுமனே தோணிவிட்டார்கள். சுற்றிலும் கேட்டு பாருங்கள், யாராவது ஒருவருக்கு தெரிய வேண்டும்.
0: மத தலைவர்கள் வேறுபடுகின்றனர். சிலர் தீர்க்கதரிசிகள், இரு சாட்சிகள் என்கின்றனர். பிறர் ஆபத்தான தீவிரவாதிகள் என்கின்றனர்.
1: வானம் எங்களை அனுப்பியுள்ளது, நேரம் கணிக்கப்பட்டு விட்டது, எழுதப்பட்டவை இப்போது நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. இவர்கள் பொய்யர்கள் என்று எனக்கு தோன்றுகிறது. எங்கள் அமைதியை அழிக்க விரும்புகிறவர்கள், அவர்களை கேட்குவதை நிறுத்துங்கள். இந்த ஆலயம் உங்களை காப்பாற்றாது, இந்த அமைதி நீடிக்காது. மனம் திரும்புங்கள், ஏனெனில் தேவனுடைய ராஜ்யம் அருகில் உள்ளது.
0: இவர்கள்தான் அந்த இரு சாட்சிகள் என்று நினைக்கிறேன். இது அரசியலும் அல்ல, மதமும் அல்ல, இது வேறுபட்டதாக உணரப்படுகிறது. இந்த இரு ஆண்கள் உலகம் முழுவதும் பரவியுள்ள 144,000 யூத பிரசங்கர்களை வழிநடத்துகிறார்கள் என்றும் கூறப்படுகிறது.

சாட்சிகள் அவர்களை ஒரே செய்தியுடன் ஜோடியாகவோ சிறு குழுக்களாகவோ சென்று இறுதி மனந்திரும்புதல் அழைப்பை விடுப்பதாக கூறுகின்றனர். இந்த இயக்கம் இவ்வளவு விரைவாக தோன்றி எல்லைகளை கடந்து பரவியதை அதிகாரிகள் அறியவில்லை என ஒப்புக்கொள்கின்றனர். ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக உள்ளது, அவர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல. தொடர் தகவல்களுடன் இணைந்திருங்கள். மீண்டும் ஸ்டுடியோவுக்கு, ஜெருசலேமிலிருந்து கிறிஸ்டினுக்கு நன்றி. உலகெங்கும் முக்கிய நகரங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. தெருக்களில் சிசிடிவி பொருத்தப்பட அமெரிக்காவெங்கும் மர்மப் பொருட்கள் மற்றும் ட்ரோன்கள் தென்படுகின்றன.

நண்பர்களே, எதிர்காலத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். எதிர்காலம் இப்போது நிலையானது மற்றும் ஒன்றுபட்டது. உலகத்தின் குடிமக்களே, இன்று இரவு நீங்கள் பலர் உணரும் கவலையை நேரடியாக பேச விரும்புகிறேன். சமீப நாட்களில் இரண்டு ஏஷ் அஷ்காசும் அவர்களுடன் இணைந்து விரைவாக வளர்ந்து வரும் ஒரு குழுவும் எருசலேமில் தோன்றியுள்ளனர். இந்த ஆட்கள் பயம், பிளவு மற்றும் விரைவில் வரும் தீர்ப்பு என்ற செய்திகளை பரப்பி வருகின்றனர். ஆனால் இதை பற்றி நான் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். நாம் கடுமையாக உழைத்து கட்டி எடுத்துள்ள இந்த மெல்லிய அமைதியை யாருக்கும் பாதிப்பதற்கு உரிமை இல்லை. நாம் நம்பிக்கையின் சுதந்திரத்தை மதிக்கிறோம். ஆனால் ஒன்றுபாட்டை பாதிக்கும் குரல்களில் இருந்து உலக சமுதாயத்தை பாதுகாக்கவும் வேண்டும். யாரும் சட்டத்திற்கு மேல் இல்லை. மேலும் எந்த இயக்கமும், அது மதம் சார்ந்ததாக இருந்தாலும் இல்லை எனினும், மனித குலத்தை மீண்டும் பிளக்க அனுமதிக்கப்படாது. நாம் வெறுப்பில் அல்ல, பொறுப்புடன் செயல்பட போகிறோம். வன்முறையில் அல்ல, ஒழுங்கில். ஏனெனில் அமைதி பாதுகாக்கப்பட வேண்டும். எதிர்காலம் அழிவை முன்வைக்கும் தீர்க்கதரிசிகளுக்கு சொந்தமானது அல்ல. இது ஒற்றுமையை தேர்ந்தெடுப்போருக்கானது. மற்றும் நாம் அனைவரும் ஒன்றாக முன்னேற போகிறோம்.

இது ராப்சர் நிகழ்வதற்கு முன்பு நடந்தது. இந்த உலகளாவிய தலைவன் எருசலேமில் உள்ள அந்த இரு சாட்சிகளுக்கு அடுத்ததாக செய்ய போகும் விஷயம் இதுதான். பைபிள் எங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டுச்சு.

அவர்கள் இப்போது அமைதியை அனுபவிக்கட்டும். நான் விரைவில் உடன்படிக்கையை முறிக்கவும் அந்த ஆலயத்தை மாசுபடுத்தவும் போகிறேன். நாம் இப்போதுதான் துவங்குகிறோம்.

0: உலகம் முழுவதும் எங்கள் அமைதியை பாதிக்க விரும்பும் யாரையும் கண்டுபிடித்து நடவடிக்கை எடுப்பதை தொடரப்போகிறோம்.
1: வெடிகுண்டு தாக்குதல் வருகிறது, முன்னேறு, அவர்களை கீழே தள்ளு, பக்கவாட்டில் செல், போ. அவர்கள் அந்த இரு ஆண்களை தேடுகிறார்கள்.
0: ஒவ்வொருவரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக கட்டாயமான உலகளாவிய அடையாள முறையையும் அறிமுகப்படுத்த
1: எல்லாம் தெளிவாக உள்ளது. உடன்படிக்கை முடிக்கப்பட்டு விட்டது. கோப்பை அழகான மணப்பெண், கோப்பை அழகான மணப்பெண். மோசே, நம்முடைய பணி முடிந்து விட்டது என்று நினைக்கிறேன். இப்போது அவர்கள் நம்மளை கொல்ல போகிறார்கள். மறைவிடம் எடு.

இதேதான் அவர்கள் பரிசுத்த இடம் என்று அழைப்பதா? ஆலயத்தை அவமதிக்க நேரம் வந்துவிட்டது.

0: நான் கடவுள். ஓ கடவுளே, என்ன நடக்கிறது? இது உண்மையாக இருக்க முடியாது. நாம் இங்கிருந்து வெளியேற வேண்டும்.
1: அவன் மிருகத்தின் உருவத்திற்கு உயிர் கொடுக்கும் சக்தியை கொண்டிருந்தான்.
2: இலக்கு கண்டறியப்பட்டது.
3: ஐயா, அவர்களை கீழே தள்ளவா?
2: என் உத்தரவை காத்திரு. மீண்டும் சொல்கிறேன், என் உத்தரவை காத்திரு. கேட்கிறாயா?
3: அதை பெற்றேன் ஐயா.
2: தொடர்ந்து செயல்படுத்து. மீண்டும் சொல்கிறேன்,
3: தொடர்ந்து அழித்துவிடு. அதை பெற்றேன் ஐயா.

0: ஓ கடவுளே, அவர்கள் அவர்களை சுட்டுவிட்டார்கள்.
1: மற்றும் அந்த இரண்டு சடலங்கள் ஆன்மீகமாக சோதோம் மற்றும் எகிப்து என்று அழைக்கப்படும் மகா நகரத்தின் தெருவில் கிடக்கும்.
0: இவன் கண்டிப்பாக எதிர்கிறிஸ்துவாக இருக்க வேண்டும், நம்ம மறைவாக இருக்க வேண்டும்.
2: பல்வேறு இன மொழி நாட்டு மக்கள் அவ்வுடல்களை 3.5 நாட்கள் பார்ப்பார்கள், அவற்றை அடக்கம் செய்ய விட மாட்டார்கள்.
1: நேற்று இரு தீர்க்கதரிசிகள் கொல்லப்பட்ட பிறகு இப்போது எருசலேமில் கடும் குண்டுவீச்சு நடைபெற்று வருகிறது. உலகின் பிற பகுதிகளில் மக்கள் அந்த இரு தீர்க்கதரிசிகள் இறந்ததை கொண்டாடி ஒருவருக்கொருவர் பரிசுகளை அனுப்புகிறார்கள். அவர்களின் கருத்துப்படி அந்த இரு தீர்க்கதரிசிகளின் சடலங்கள் தெருவில் கிடக்க வேண்டும், அவற்றை கல்லறையில் வைக்கக்கூடாது.
0: பாதுகாப்பு தான் உயிர் வாழ்வை உறுதி செய்கிறது.

0: அடுத்தது அடுத்தது
1: உறுதிப்படுத்தப்படவில்லை.
0: என்ன இல்லை, மீண்டும் சரிபார்க்கவும். நாம் தலைவணங்க மாட்டோம்.
2: கீழ்ப்படிதல் அனுமதியை வழங்குகிறது.

0: கடவுளை நம்பு.
1: நாம் பசிக்கிறோம், எங்களுக்கு வலிமை கொடு. மரணத்திற்கும் மேலாக

0: சார் அவர்களை அகற்ற வேண்டுமா?
1: அவர்களை விட்டுவிடலாமா?
2: அணுகல் மறுக்கப்பட்டது.
3: மீண்டும் முயற்சி செய்.
2: அணுகல் மறுக்கப்பட்டது.
3: மீண்டும் முயற்சி செய்.
2: அணுகல் மறுக்கப்பட்டது.
0: அப்பா என்னை விடு.
3: அப்பா
0: போகவும் என் மகளே. விரைவாக
2: இதையும் வந்து எடுத்துக்கோ. எடுத்துக்கொண்டேன்.
4: தரையில் வை. முயற்சி பண்ணலாம். இப்ப உங்க திரையில நீங்க மிக தெளிவா பார்த்து கொண்டிருக்கும் இந்த ஒரு மிக முக்கியமான விஷயத்தை பற்றி நாம் இப்போது விரிவா காண்போம்.
0: நான் பிடிச்சிருக்கேன்.
5: ஆம் எனக்கு தெரியும். செல்லம்
2: அமைதியாக இரு. போர்ஷ் பாதுகாப்பை உறுதி செய்கிறார்.

0: தயவு செய்து என்னை பார். நான் முடியாது.
1: என்னது? முடியாது.

0: அப்பா
1: மன்னிக்கவும், நம்மள அந்த கூரியை எடுத்துக்கொள்ள வேண்டி இருந்தது.
2: என்ன உங்க அம்மா மற்றும் அதை எடுக்க கூடாது என்று சொன்னோம்?

அது அவரை நகர்த்தியது. கர்த்தர் ஆள்கிறார். அசாத்தியம். அது

0: குறி சரிபார்ப்பு.
1: முற்றிலும் பிடித்து வைத்திரு.
0: நடமாட்டாமல் இரு.
2: அவர்களை மன்னிங்க.
0: அவர்களை மன்னியுங்கள். அம்மா,
2: அவங்க முழங்கும்.
0: எந்த கண்டம் கூறிய எடுக்க மறுத்துள்ளது?
3: இறுதி வரை விசுவாசமாயிருங்கள் சகோதரர்களே.
1: மிருகத்தின் குறியை எடுக்காதீர்கள்.
0: அக்கட்டிடத்தின் கீழ் உள்ள சுரங்கத்தில் கிளர்ச்சியாளர்கள் இருக்கின்றனர்.

0: உங்கள் உயிரை காக்க ஓடுங்கள் சகோதரர்களே. எனக்கு உதவி செய்யுங்கள். வார்த்தை மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்? மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்?
1: மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்? மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்?
0: மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்?
1: மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்? மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்?
2: மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்?
1: மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்?
0: மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்?
1: மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்?
0: மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்?
1: மிருகத்துக்கு ஒப்பானவர் யார்? அவருக்கு எதிராக யார் போர் செய்ய முடியும்?
3: JFK டவர் டெல்டா 452க்கு அழைக்கிறது. நீங்கள் ரன்வே 27 புறப்பட அனுமதிக்கப்பட்டுள்ளீர்கள். ரைட்டர் காற்று 3 நாட்களில் வீசுகிறது. காணும் தூரம் எந்த வரம்பும் இல்லை. 2000 பறக்கும் போது அழைக்கவும்.
4: அதை பெற்றேன் டவர். டெல்டா 4 152 புறப்படுகிறது.

0: விரைவாக செய். விளக்குமாறு முன் இந்த செல்பியை எடுத்து விடலாம்.
1: சரியாக இருக்கு.
0: நீ அந்த ஜம்ப் அங்க பாத்தியா?
1: ஆமா, அது பைத்தியமாக இருந்தது. நாம் திரும்ப போக வேண்டும்.
2: காலை வணக்கம், வண்டியில் வரவேற்கிறேன். இன்னைக்கு நாங்க டவுன் டவுன் நோக்கி செல்கிறோம்.

0: விமான நிலையத்திலிருந்து எவ்வளவு தூரம் இருக்கு?
1: 5 நிமிடங்களில் அங்கே இருப்போம் அம்மா.
2: ஆம், மனம் திரும்புங்கள், நேரம் நெருங்கிவிட்டது.

0: இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூமியின் கடைசி வரை சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்படிதான் முடிவும் வரும். அந்த நாள் மற்றும் நேரம் யாருக்கும் தெரியாது. வானத்தில் உள்ள தூதர்களுக்கும் இல்லை, என் பிதாவுக்கு மட்டும் தெரியும்.
1: சாம், நீங்கள் இப்போது இங்கே வந்திருப்பது எனக்கு மிகுந்த ஆச்சரியத்தை அளிக்கிறது. உங்களை நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்திப்பதில் நான் உண்மையிலேயே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். உங்களை பார்த்தது எனக்கு மிகவும் நன்றாக இருக்கிறது.

0: இப்போது ஒவ்வொரு கண்டத்திலிருந்தும் நாங்கள் தகவல்கள் பெறுகிறோம். ஏதோ பேரழிவு நிகழ்ந்துள்ளது. உலகளாவிய அளவில் கடந்த 15 நிமிடங்களில் கோடிக்கணக்கான மக்கள் எச்சரிக்கையின்றி மறைந்து விட்டார்கள்.
1: மறைஞ்சிட்டாங்க.
2: முழு குடும்பங்கள் ஒரு கணத்தில் இல்லாமல் போய்விட்டன.
0: பள்ளி, குழந்தைகள், விமானிகள், டிரைவர்கள், மருத்துவர்கள்,
2: அவங்க எல்லாம் இல்லாமல் போய்விட்டார்கள்.
0: வானில் இருந்து விமானங்கள் விழும் உறுதிப்படுத்தப்படாத காட்சிகள் எங்களிடம் உள்ளன. பெரிய நெடுஞ்சாலைகளில் வாகனங்கள் மோதிக்கொண்டுள்ளன. பஸ்கள் மோதி ரயில்கள் தடம் புரண்டுள்ளன.
3: வானில் நடுவே விமானங்கள் மறைந்து பின்னால் தீ மற்றும் சிதைவுகளை மட்டுமே விட்டு சென்றதாகவும் தகவல்கள் உள்ளன.
2: அவசர சேவைகள் மிகுந்த அழுத்தத்தில் உள்ளன.
0: மருத்துவமனைகள் குழப்பத்தில் உள்ளன.
2: மின்சார வலையமைப்புகள் மின்மினுக்கின்றன.
0: ஜனாதிபதி தற்போது பாதுகாப்பு முறையில் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.
2: மற்றும் G7 தலைவர்கள் ஒரு மணி நேரத்துக்குள் அவசர உச்சி மாநாட்டை கூட்ட அழைத்துள்ளனர்.
0: ஐநா பாதுகாப்பு கவுன்சில் அவசர கூட்டம் நடத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
3: பல பெரிய நகரங்களில் ஏற்கனவே இராணுவ சட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அமெரிக்கா, ஐரோப்பா மற்றும் ஆசியா முழுவதும் வான்வழி மூடப்பட்டுள்ளது.
2: ஒரு நிமிடம், இப்போது எங்களுக்கு தகவல் வருகிறது.
3: மத குழுக்கள் இது நீண்ட நாட்களாக முன்கூட்டியே கூறப்பட்ட ராப்சர் என்று கூறுகின்றன.
2: பைபிளில் வந்து நீதிமான்கள் எடுத்துச் செல்லப்பட்டு மற்றவர்கள் பின்னால் விடப்படுவார்கள் என்று எச்சரிக்கப்பட்ட அந்த தருணம் இது என கூறப்படுகிறது.
0: என்ன நடக்கிறது என எனக்கு தெரியவில்லை. இல்லை, எங்களில் யாருக்கும் தெரியவில்லை.
2: நீங்கள் இதை கேட்கிறீர்கள் என்றால் அமைதியாக இருங்கள். ஒரு பாதுகாப்பான இடத்தை தேடுங்கள். சாலைகளில் செல்ல வேண்டாம். முடிந்தால் காயமடைந்தவர்களுக்கு உதவுங்கள். ஏனெனில் இது வெறும் தொடக்கம் மட்டுமே என்று எங்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிக்னல் இருக்கும் வரை நாங்கள் உங்களுடன் இருப்போம். இது WNRC நியூஸ் ரேடியோ இருளில் நேரலை ஒளிபரப்புகிறது. நாங்கள் ஒளிபரப்ப நிறுத்தல. இன்னும் இல்ல.
4: கடவுளே, என்ன நடக்கிறது? இது உண்மையில ராப்சரா? நான் பின்னால் விட்டுவிட பட்டுவிட்டேனா ஆண்டவரே?
5: முழு உலகமும் குழப்பத்தில் மூழ்கியுள்ள நிலையில் பின்னால் விட்டுவிடப்பட்ட பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் இப்போது தேவாலயங்களில் கூடி ஜெபிக்கிறார்கள்.

0: யூத மதத்தில் யூத ரப்பாய்கள் மோசேயின் சட்டத்திலிருந்து இந்த கோடிக்கணக்கானோர் மறைவு என்ன அர்த்தம் என்பதை கண்டுபிடிக்க முயற்சிக்கின்றனர். அவர்கள் இன்னும் மெசியாவை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தாலும் பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் இது ராப்சர் என்று நம்புகிறார்கள். இதற்கிடையில் ஐக்கிய நாடுகள் தலைமையகத்தில் நடைபெற்று வரும் G7 கூட்டம் ஒரு தீர்வை முன்வைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உறுதி செய்யப்படாத செய்திகளின்படி உலகம் முழுவதும் ஒழுங்கும் அமைதியும் மீண்டும் நிலைநாட்ட அனைத்து அரசுகளும் ஒரே உலக அரசின் கீழ் வருவதாக கூறப்படுகிறது.
1: பாதுகாப்பு விளைவுகளுக்கு அனைத்து உறுப்பினர்களின் ஒருங்கிணைந்த பதில் தேவை. ஆம், இந்த சவால்களை எதிர்கொள்ள நமது வலிமையையும் உறுதியையும் காட்ட வேண்டும்.
0: எங்களுடைய பணி காத்திருந்து எது நடந்தாலும் அதை தெரிவிப்பதே. தொடர்ந்து கவனிக்கவும்.
2: இப்பொழுது உங்கள் ஆண்டவர் வருவார் என்று நீங்கள் அறியாததால் விழிப்புடன் இருங்கள்.

0: ஜெனரல், இது உலகம் முழுவதும் நடக்கிறதா? ஆம் ஜனாதிபதி, இதை என்னால் நம்ப முடியவில்லை. இந்த மறைவுகளுக்கு என்ன காரணம் என்று சொன்னீர்களா? நாங்கள் இன்னும் உறுதி செய்யவில்லை ஐயா.
1: இந்த மில்லியன்கள் மறைவது வெறும் தொடக்கமே ஆகும்.
2: உலகம் தனது மிக மோசமான கனவு கொள்கையை அனுபவிக்கிறது.
3: மில்லியன் கணக்கான மக்கள், குழந்தைகள் உட்பட பூமியிலிருந்து மறைந்த பிறகு
1: அதற்கு பிறகு நிகழ்வுகள் தொடர் நிகழும். ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வேதாகமங்கள் வெளிப்படுத்தின,
2: ஒன்றுபட்ட உலக ஆணைய தலைவராக இந்த உலகை மீண்டும் கட்டி எழுப்பி அதை சிறப்பாக்குவோம் என உறுதியளிக்கிறேன்.
1: எதிர கிரைஸ்ட் இன் எழுச்சி. கலப்பை பகுதியில் அமைதி நிலவட்டும், இஸ்ரேல் நீடிக்கட்டும். மிகப்பெரிய துன்பம் இயேசு கிறிஸ்துவின் திரும்பவும் வருகை மற்றும் ஆயிரம் ஆண்டுகள் ஆண்டல்.

ஏனோக்கு சாதாரண மனிதர்கள் ஒருபோதும் காணாத தரிசனங்களை கண்டார். அவர் தேவதூதர்கள் நிற்கும் இடங்களில் நடந்தார். உலகம் தொடங்கிய காலத்திலிருந்து மறைக்கப்பட்ட இரகசியங்களை கேட்டார். அவர் வானவர்களின் வீழ்ச்சியையும் இன்னும் வரவிருக்கும் ராஜ்யங்களின் எழுச்சியையும் பார்த்தாரு. அவர் எழுதியது கற்பனை அல்ல, அது எல்லா தலைமுறைகளுக்கும் ஒரு எச்சரிக்கை. பெருங்கொழிப்பு வருவதற்கு முன், மோசேக்கு முன், அரசர்களும் ராஜ்யங்களும் உருவாகும் முன் ஏனோக்கு என்ற ஒரு மனிதர் இருந்தார். உலக இருள மூழ்கும் போது கூட அவர் தேவனுடன் நடந்தார். ஒரு நாள் தேவன் அவருக்கு ஒரு பயங்கரமானத, உலக முடிவின் ஒரு தரிசனத்தை காட்டினார். அது ஒரு சிறிய எச்சரிக்கை அல்ல, அது அமைதியான செய்தி அல்ல, அது தேவன் தாமாகவே பூமியை நியாயம் செய்ய இறங்கும் நாளின் ஒரு சின்ன காட்சி. ஏனோக்கு பரிசுத்தவரே வானத்திலிருந்து வருவதை கண்டார். அவர் தேவன் சினாய் மலையில இறங்குவத ஆயிரக்கணக்கான பரிசுத்த தூதர்கள் அவரை சூழ்ந்திருப்பதை பார்த்தார். அவரது இருப்பால் ஆகாயம் எரிந்தது, அவரது காலடியில பூமி நடுங்கியது, ஒவ்வொரு கண்களிலும் பயம் நிரம்பியது. மலைகள் ஆழமாக நடுங்கின, உயர்ந்த மலைச்சரிவுகள் உலர்ந்த மண் போல உடைஞ்சன. பூமியின் மிக வலிமையான பகுதிகளும் அவர் தோன்றும் போது நிலைத்திருக்க முடியல. அந்த தரிசனத்துல பரிசுத்தவர்கள் தேவனை சுற்றி திரண்டனர். அவர் மகா வல்லமையுடன் வந்தார். அப்போது ஏனோக்கு இதன் அர்த்தத்தை அறிவித்தார். தேவன் அனைவரையும் நியாயம் செய்ய வருகிறார். அவர் தீயவர்களை அடிப்பார், தீமையில் தொடரும் அவர்களை அழிப்பார். அவருக்கு எதிராக செய்யப்பட்ட ஒவ்வொரு பாவமும், பேசப்பட்ட கடுமையான வார்த்தையும் வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்படும். எதுவும் மறைஞ்சிருக்காது. அந்த நாள்ல மலைகள் தீயில் மெழுகு போல உருகும், பூமி உடைந்து போகும், எல்லா பெருமை கொண்டவர்களும் தீயவர்களும் பயத்தில் நடுங்குவார்கள் என்று ஏனோக்கு கூறினார். மக்கள் வலிமையானதும் அசைக்க முடியாதது என்று நினைத்த உலகம் பரிசுத்தவானின் வல்லமையின் முன் சிதறிவிடும். ஆனா இந்த தீர்க்க தரிசனம் பயத்தை மட்டும் பற்றியதல்ல, அது நம்பிக்கையும் பற்றியது. நீதிமான்கள் அழிக்கப்பட மாட்டார்கள், நம்பிக்கையுடன் நிலைத்திருந்தவர்கள் அமைதி அடைவார்கள். தீமைக்கு தீர்ப்பு விழும்போது அவர்கள் அவருடைய பாதுகாப்பில் பாதுகாப்பா நிற்பார்கள். கடவுள் பூமியை சுத்தம் செய்து நீதியை நிலைநிறுத்துவார். இது ஏனோக்கு முதல்ல பேசிய செய்தி, உலகிற்கு ஒரு எச்சரிக்கை. அரிசுத்தமான மகத்தானவர் வரப்போகிறார். அவர் தீமையை என்றென்றும் புறக்கணிக்க மாட்டார். ஒரு தீர்ப்பு நாள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அது வந்தபோது அவருடைய முன் எந்த தீமையும் தப்பிக்க முடியாது. ஏனோக்கு தன்னை சுற்றியுள்ள உலகத்தை பார்க்க தொடங்கினார். தீர்ப்பு பற்றிய தரிசனத்தை கண்ட பிறகு அவர் தனது கண்களை பூமி, ஆகாயம் மற்றும் கடவுள் படைத்த அனைத்திலும் திருப்பினார். அவர் கண்டது எளிமையானதா இருந்தாலும் அதில் மிகுந்த சக்தி இருந்தது. படைக்கப்பட்ட அனைத்தும் தங்களது பாதையை பின்பற்றின. அனைத்தும் அதை இயக்க சொன்னபடி நகர்ந்தது. எதுவும் தன் இடத்தை விட்டு வெளியேறலைய. அவர் காலையிடும் சூரியனையும் மாலை மறையும் சூரியனையும் பார்த்தார். அது ஒருபோதும் தவறமில்லை. அவர் நிலவும் தங்களது பருவங்கள்ல பிரகாசிக்கும் நட்சத்திரங்களையும் பார்த்தார். அவை தங்களது காலங்களை தாமதமின்றி பின்பற்றின. குளிர்கால பனி தக்க நேரத்தில் நிலத்தை மூடியது. வெயில் பருவம் கட்டளையிடப்பட்ட போது வந்தது. பருவங்கள் ஒன்னுக்கு பிறகு ஒன்று கடவுள் ஆரம்பத்தில் ஏற்படுத்தியபடி மாறின. ஏனோக்கு மரங்களை உறுதியா நிற்கும் நிலையில பார்த்த. கடுமையான குளிர்காலங்களையும் சில பழமையான தேவதாறு மரங்கள் ஆண்டுதோறும் பசுமையாகவே இருந்தன. ஆறுகள் தங்களது வாய்க்கால்களில் ஓடின. காற்றுவெல் தங்களது நேரத்தில் வீசியது. மழை அனுப்பப்பட்ட போது பெய்தது. பூமியில உள்ள ஒவ்வொரு உயிரினமும் அதற்கு விதிக்கப்பட்ட சட்டத்தை பின்பற்றின. யாரும் பாதிக்கவில்லை, யாரும் எதிர்க்கவில்லை, யாரும் தங்களது பாதையை மாற்ற முயற்சிக்கவில்லை. ஆனா ஏனோக்கு மனிதர்களை பார்த்தபோது வேறுபட்ட ஒன்றை கண்டார். அவர் கிளர்ச்சியை கண்டார். சூரியன் கீழ்ப்படியும், நட்சத்திரங்கள் தங்களது ஒழுங்கை காக்கும் போது மனிதர்கள் தங்களது சொந்த வழியை தேர்ந்தெடுத்தனர். மரங்களும் கற்களும் தங்களது இடத்துல இருந்த போது மக்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகளை மீறினர். பிரபஞ்சம் தம் படைப்பாளையை மதித்தது, ஆனா மனிதன் முகந்திருப்பினான். ஏனோக்கு இதை புரிஞ்சுக்க முடியல. மலைகள் தங்களை வைத்து இடத்துல நிலைத்திருக்கும் போது மனிதர்கள் எப்படி இவ்வளவு துணிச்சலா கிளர்ச்சி செய்ய முடியும்? பூமியின் இயற்கை அனைத்தும் முழுமையான கீழ்ப்படிதலுடன் இயங்கும் போது அவர்கள் எப்படி கடவுளின் கட்டளையை புறக்கணிக்க முடியும்? பூமி தானே அவர்களுக்கு எதிராக சாட்சியாக இருந்தது. அதனால் ஏனோக்கு ஒரு எச்சரிக்கை வழங்கினர். பிரபஞ்சத்தில்

கடவுளின் சட்டம் உறுதியாக நிற்கிறது என்பதற்கான சான்றாக இருந்தது. அதை எதிர்த்து போராடுவோர் தனியாக நிற்க நேரிடும். ஏனோக்கு சொர்க்கமும் பூமியில் பற்றிய மறைந்த விஷயங்களை பற்றி மேலும் அறிவை பெற்றுக் கொண்ட போது தேவதூதர்களிடையே ஒரு பெரிய மாற்றம் எப்படி தொடங்கியது என்பதையும் அவருக்கு காண்பிக்கப்பட்டது. அந்த நாட்கள்ல பூமியில் மக்கள் பெருகி அவர்களுக்கு மகள்கள் பிறந்தபோது சில தேவதூதர்கள் வானத்திலிருந்து கீழே பார்த்து அவர்களை கண்டார்கள். இந்த தேவதூதர்கள் வாச்சர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு ஒரு பங்கு வழங்கப்பட்டிருந்தது. அவர்களுக்கு ஒரு இடம் இருந்தது. அவர்கள் உயர்ந்தவரின் கட்டளை கீழ் கவனித்து சேவை செய்ய வேண்டும் அர்த்தம். அதே தேர்வு எடுத்து 200 பேராக இருந்தார்கள். அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஹிர்மோன் மலையில இறங்கினார்கள். அந்த மலை அவர்களின் உடன்பாட்டின் இடமா ஆனது. அவர்களின் தலைவன் செம்யாசான் என்று அழைக்கப்பட்டார். அவர் மற்றவர்களிடம் வெளிப்படையாக பேசினார். அவர்கள் யோசித்ததை செய்யும் பொறுப்பின் பாரத்தை அவர் நன்கு அறிந்திருந்தார். இந்த திட்டம் தோல்வி அடைஞ்சா குற்றம் முழுவதும் தனக்கு மட்டுமே வரும் என்று அவர் பயந்தார் என்று சொன்னார். அதனால் எல்லோரும் ஒன்றாக சத்தியம் செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டார். அங்கே ஹெர்மோன் மலையில் அவர்கள் ஒரு தீவிரமான உறுதிமொழி எடுத்தார்கள். தாங்கள் எடுத்த முடிவிலிருந்து யாரும் திரும்பிவிடக் கூடாதுன்னு தங்களை தாங்களே சபதம் செய்து கட்டுப்படுத்திக் கொண்டார்கள். மனித மகள்களில் இருந்து மனைவிகளை தேர்ந்தெடுக்க ஒப்புக்கொண்டார்கள். மனித பெண்களுடன் இணைந்து பூமியில மனிதர்களாக வாழ ஒப்புக்கொண்டார்கள். இது ஒரு சிறிய படி அல்ல, இது ஒரு எல்லையை கடந்தது. வாச்சர்கள் தங்களுக்கான சரியான வாசஸ்தலத்தை விட்டு வெளியேறினர். அவர்களுக்கு அமைக்கப்பட்ட ஒழுங்கிலிருந்து அவர்கள் விலகி நின்றார்கள். அவர்கள் மனிதர்களின் உருவத்தை எடுத்துக்கொண்டு மனிதர்களிடையே வெளிப்படையாக நடந்தார்கள். பூமியின் மக்களுக்கே அவர்கள் மனிதர்களாக தோன்றினார்கள். ஆனால் மற்ற மனிதர்களை போல இல்ல. அந்த சத்தியத்திற்காக ஹெர்மோன் மலைக்கு அந்த பெயர் வந்தது. ஏனெனில் அங்கே அவர்கள் தங்கள் முடிவில ஒன்றிணைந்தார்கள். தங்கள் வாக்குறுதியில ஒன்றுபட்டு அவர்கள் முன்னேறிட அவர்களின் இதயங்களில் தோன்றிய ஆசை செயலில் மாறியது. அந்த கணத்திலிருந்து மனித வரலாற்றின் ஓட்டம் மாறத் தொடங்கியது. கவனித்து வழிநடத்த வேண்டும் என இருந்த வாச்சர்கள் வேறு ஒரு பாதையை தேர்ந்தெடுத்தார்கள். அவர்கள் எடுத்த முடிவு மனிதர்களின் உலகிற்கு அறிவும் சக்தியும் மாற்றத்தையும் கொண்டு வந்தது. அவர்கள் முதலில் ஒன்றிணைந்த அந்த மலையை தாண்டி இவையெல்லாம் பரவ தொடங்கின. வாச்சர்கள் மனிதர்களின் மகள்களிலிருந்து மனைவிகளை எடுத்துக் கொண்டார்கள். அவர்கள் ஹெர்மோன் மலையில் எடுத்து சொன்ன பிரமாணப்படி அவர்கள் அவர்களுடன் வாழ்ந்தார்கள் மற்றும் பூமியின் மக்களிடையே குடும்பங்களை வளர்த்தாங்க. ஆனா இந்த இணைவுகளில் இருந்து பிறந்தவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. அவர்களின் பிள்ளைகள் எந்த மனிதனையும் விட பலத்திலும் உயரத்திலும் அதிகமா வளர்ந்தார்கள். அவர்கள் நெபிலிம் என்று அழைக்கப்பட்டாங்க. இந்த பெரும் மனிதர்கள் வளர வளர மேலும் மேலும் உயர்ந்தார்கள். அவர்கள் 3000 குபிடங்கள் உயரம் கொண்டவர்கள் என்று கூறப்பட்டது. நகரங்களையும் மைல்களையும் தாண்டி உயர்ந்தார்கள். அவர்கள் நடக்கும் போது அவர்களின் காலடியில் நிலம் சிறியதா தோன்றியது. முதல்ல மக்கள் அவர்களை ஆச்சரியத்துடன் பார்த்திருக்கலாம். ஆனா அந்த ஆச்சரியம் விரைவில் பயமா மாறியது. அந்த பெரும் மனிதர்கள் தங்கள் வழியில வந்த அனைத்தையும் விழுங்கினார்கள். அவர்கள் வயல்களின் அறுவடையை எதுவும் மீதமில்லாம பயன்படுத்தினார்கள். அவர்கள் மாடுகளை எடுத்துக்கொண்டார்கள். நிலத்தில் இருந்த உணவை முழுமையா எடுத்துக்கொண்டார்கள். மக்கள் உழைத்தார்கள் மற்றும் விதைத்தார்கள். ஆனா அது ஒருபோதும் போதவில்லை. அவர்களால் பூமி முழுவதும் பற்றாக்குறை பரவியது. மேலும் அவர்களுக்கு உணவு எதுவும் மீதமில்லாத போது அந்த பெரும் மனிதர்கள் மக்களை எதிர்த்து திரும்ப தொடங்கினார்கள். அவர்கள் கட்டுப்பாடின்றி பொறுப்பில்லாம நடந்து கொண்டார்கள். அவர்கள் இனி ஒழுங்கையோ அமைதியையோ கவலைப்படல. கிராமங்கள் வெறிச்சோறின, குடும்பல்ல சிதறன. வலிமையுடையவர்கள் பலவீனர்களை தள்ளிவிட்டார்கள். பயம் பலரின் இதயங்களில் ஆட்சி செய்தது. மக்கள் அந்த பெரும் மனிதர்களிடமிருந்து மறந்தனர். ஆனா பாதுகாப்பு கிடைக்கும் இடம் மிக குறைவுதான். மிருகங்களுக்கு கூட பாதிப்பு ஏற்பட்டது. பெரும் மனிதர்கள் நிலத்தில் உள்ள விலங்குகளையும் ஆகாயத்தில் பறக்கும் பறவைகளையும் விரட்டினார்கள். எதுவும் பாதிக்கப்படாம எதுவும் மீதமில்ல. ஏனோக்கு ஒரு காலத்துல விவரித்த இயற்கை ஒழுங்கு, சூரியன், பருவங்கள், மரங்கள் பூமியில் பரவும் குழப்பத்துக்கு எதிராக தெளிவாக நிற்கின்றன. பிறப்பில் படைப்புக்கு ஒரு சட்டம் இருந்தது. ஆனா இப்போது மனிதர்கள் குழப்பத்துல சிக்கிக்கின்றாங்க. வாச்சர்கள்ல ஒரு பேர் மற்றவர்களை விட அதிகமா அறியப்பட்டது. அசாசை அவ மனிதர்களிடையே நடந்து கொண்டது மட்டும். முன்பு அறியாத விஷயங்களை அவன் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சான். முதல்ல இந்த அறிவு பயனுள்ளதாகவும் ஆச்சரியமாகவும் தோன்றியிருக்கலாம். ஆனா இந்த அறிவை கடவுள் மனிதர்களுக்கு வழங்கவில்லை. அசாசில் மனிதர்களுக்கு உலோகங்களை எப்படி பயன்படுத்துவதுன்னு காட்டினான். அவன் அவர்களுக்கு வாள்கள் மற்றும் கத்திகள் உருவாக்க கற்றுக் கொடுத்தான். போருக்காக கவசங்கள் மற்றும் மார்பு கவசங்களை எவ்வாறு வடிவமைப்பது என்பதையும் அவன் காட்டினான். மண்ணை தோண்டி அதில் மறைந்திருக்கும் தாதுக்களை எடுத்து வருவது எப்படி என்பதையும் அவன் வெளிப்படுத்தினான்.
திறமையும் தீயும் கொண்டு மனிதர்கள் மூல உலோகங்களை ஆயுதங்களா மாற்ற

கொண்டார்கள். முன்பு சாதாரண கருவிகளாயிருந்தவ இப்போ தீங்கு விளைவிக்கும் சாதனங்களா மாறின. ஆனா அசாசேல் அங்கே நின்றுவில்ல. அவ அலங்காரங்கள் மற்றும் அளவு பற்றியும் கற்றுக் கொடுத்தான். கைப்பொத்துகள் மற்றும் நகைகளை எவ்வாறு உருவாக்குவது என்பதையும் அவன் காட்டினான். வண்ண நிற பூச்சிகள் மற்றும் உடலை அழகுபடுத்தும் முறைகள் பற்றியும் அவன் வெளிப்படுத்தினான். அமைதியான இடங்கள்ல பெண்கள் தங்களது தோற்றத்தை மாற்றும் வகையில அழகு சாதனங்களை பயன்படுத்த கற்றுக்கொண்டார்கள். முன்பு இயற்கையா இருந்தது இப்ப மாற்றப்பட்டு அலங்கரிக்கப்பட்டதாக மாறியது. மற்ற காவலர்களும் தங்களது சொந்த பாடங்களை பகிர்ந்தனர். செம்ஜாசா மந்திரங்கள் மற்றும் இரகசிய பயன்பாட்டிற்காக வேர்களை வெட்டும் முறைகளை கற்றுக் கொடுத்தான். பரகிஜால் நட்சத்திரங்களின் அடையாளங்களை கற்றுக் கொடுத்தார். மற்றவர்கள் சூரியனின் இயக்கங்கள் மற்றும் சந்திரனின் பாதைகள் பற்றி விளக்கினார்கள். அவர்கள் வானத்தின் மறைந்துள்ள அறிவை அந்த வகையில வெளிப்பட வேண்டாத விஷயங்களை வெளிப்படுத்தினாங்க. இந்த அறிவு பரவ தொடங்கிய போது மனிதர்களின் இதயங்களில் ஏதோ ஒன்று மாறத் தொடங்கியது. உருவாக்கினரை மதிப்பதற்கு பதிலாக அவர்கள் கற்றுக்கொண்டவற்றில் கவனம் செலுத்த தொடங்கினார்கள். அதிகாரம், அழகு, கட்டுப்பாடு மற்றும் மறைந்த கலைகள் அவர்களின் ஆசையாகின. ஆவணர்களிடமிருந்து அவர்கள் அதிகம் கற்றுக்கொண்ட போதும் கடவுளிடமிருந்து அவர்கள் மேலும் மேலும் விலகினர். கற்கள் மற்றும் உலோகங்கள் இருந்து விக்கிரகங்கள் உருவாக்கப்பட்டன. மக்கள் தங்கள் சொந்த கைகளால் செய்தவற்றுக்கு முன்பாக வணங்க தொடங்கினார்கள். மந்திரவாதம் மற்றும் இரகசிய பழக்கங்கள் மறைந்த இடங்கள்ல வளர தொடங்கின. அமைதி குலைந்தலே, ஆசை ஞானத்தை மேலோங்கி ஆண்டது. பூமி ஏற்கனவே அரக்கர்களால காயமடைந்தது. இப்போது மேலும் குழப்பம் மற்றும் தவறான செயல்கள்லாம் ஆழமா மூழ்கியது. இதுவே தடை செய்யப்பட்ட அறிவின் விளைவாகும். இது வெறும் புதிய திறன்களை கற்றுக்கொள்வதல்ல, ஏற்கனவே அமைக்கப்பட்ட எல்லையை மீறுவதாக இருந்தது. அசாசேலின் போதனையின் கீழ் மனிதர்கள் தாங்கள் தாங்க தயாராக இல்லாத விஷயங்களில் காலடி வைத்தனர். இந்த இரகசியங்கள் உலகம் முழுவதும் பரவிய போது மனிதகுலமும் கடவுளும் இடையிலான தூரம் இதுவரை இல்லாத அளவுக்கு அதிகமாகியது. உலகம் இருள மூழ்கிய போது எனோக்கு தனது கண்களுக்கு அப்பாற்பட்ட ஆழமான ஒன்றை உணரத் தொடங்கினார். பூமியிலிருந்தே எடும் ஒரு அழுகுலம். ஒரு காலத்துல அமைதியும் வளமும் இருந்த நிலம் இப்போது துக்கத்துல மூடப்பட்டது. ஒரு காலத்துல உயிரளித்த வயல்கள் இப்போ அழிவின் சின்னங்களை சுமந்தன. ஆறுகள் எப்போதும் போல் ஓடின, ஆனா அவை தங்களுக்குள் துக்கத்தை சுமந்து ஓடுவதை போல இருந்தது. மலைகள் உயரமாக நின்றன, ஆனாலும் அவற்றும் கீழே நடக்கும் நிகழ்வுகளுக்கு சாட்சியாக இருந்தன போல தோன்றியது. உருவாக்கம் மௌனமாக இல்லை என்பதை எனக்கு புரிந்து கொண்டார். ஒரு காலத்துல சுதந்திரமா அலைந்த விலங்குகள் இப்போது பயத்துல வாழ்ந்தன. பூமியின் சமநிலை கொலைஞ்சிருத்தது. எங்கு பார்த்தாலும் உலகமே ஒரு பாரத்தை சுமப்பது எனக்கு உணர்ந்தேன். மண்ணே அழுது கொண்டிருப்பது போல இருந்தது. ஆனா அந்த அழுகுரல் அங்கே நின்றுள்ளவில்லை. உயிரிழந்தவர்களின் ஆன்மாக்களும் தங்களது குரலை எழுப்புகிறார்கள் என்பதை எனக்கு உணர்ந்தார். மனித கண்கள் காண முடியாத இடத்திலிருந்து அவர்களின் வேண்டுகோள் மேலே எழுந்தது. அவர்கள் நீதியை நாடினார்கள். அவர்களுக்கு நடந்த தவறுகள் சரி செய்யப்பட வேண்டும் என்று அவர்கள் கூவினர். நாள் கடந்தும் அந்த அழுகுரல் என்னோ கூட இருந்தது. அது மங்கியதாக அல்ல, அது மறைஞ்சு போகவில்லை. அது மேலும் வலிமையாகவும் கனமாகவும் கவனிக்காம இருக்க முடியாத அளவுக்கு வளர்ந்தது. அது அவனது எண்ணங்களில் ஒழித்தது, அவனது இதயத்தில் தங்கியது. அது அவனது சொந்த குடும்பம், சொந்த மக்களுக்கே சேர்ந்தது போல அதன் பாரத்தை அவன் உணர்ந்தான். எனக்கு ஒரு முக்கியமான விஷயத்தா இருந்திருந்தான். அந்த மாதிரியான ஒரு அழுகுரல் கேட்கப்படாம என்றென்று எழ முடியாது. அந்த ஒலிக்கு வானத்தின் வாசல்கள் எங்கும் மூடப்பட்டிருக்காது. எல்லாவற்றையும் படைத்தவர் பூமியை நோக்குகிறார். அதில் நடக்கும் அனைத்தையும் அவர் கேட்கிறார். அதனால எனோக்கு விழுந்தவர்களின் குரல் வானத்தை எட்டும் என்று எழுதியார். அவர்களின் அழுகுரல் கடவுளின் முன்மன்போம். அந்த தருணம் வந்தபோது வானத்தையும் பூமியையும் ஆளும் ஒருவன் பதிலளிப்பான். படைப்பின் துயரம் மறக்கப்படாது. பூமியின் அழுகுரல் பதில் இல்லாம இருக்காது. பூமியின் அழுகுரல் கவனிக்கப்படாம எழவில்லை. வானத்துல நான்கு பெரிய பிரதான தூதர்கள் அதை தெளிவாக கேட்டார்கள். அவர்களெல்லாம் வல்லவரின் முன்னிலையில நின்று வலிமையும் அதிகாரமும் கொண்டு பிரகாசித்தார்கள். அவர்களின் பெயர்கள் மிக்கேல், கப்ரியேல், ரஃபாயேல் மற்றும் முரியேல். ஒவ்வொருவருக்கும் ஒரு பங்கு இருந்தது. ஒவ்வொருவரும் சக்தியை ஏந்தினார்கள். மேலும் கீழே நடப்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொண்டார்கள். மிக்கேல் வலிமையானவரோ உறுதியானவரோ குழப்பம் பரவுவதா பார்த்தார். கப்ரியேல் செயல்களில் வல்லவராக மனிதர்களின் துன்பத்தை நோக்கினார். ரபாயல் குணமாக்குபவராக பூமியை மூடியிருந்த வலியை உணர்ந்தார். உரிய ஞானமும் ஒளியும் காக்கும் தூதர் இதற்கு பின்னால் உள்ள ஆழமான காரணத்தை பார்த்தார். அவர்கள் அனைவரும் ஒன்றா கீழே பார்த்து உலக இனி அமைதியில இல்லை என்பதை உணர்ந்தார்கள்.
அவர்கள் தங்களுக்குள் பேசிக் கொண்டார்கள். குழப்பம் மிக அதிகம், பூமி அழைத்துக் கொண்டிருக்கிறதுன்னு சொன்னாங்க. ஒரு காலத்துல கவனமா உருவாக்கப்பட்ட உலகம் இப்போது சுமையா சிரமப்பட்டு கொண்டிருந்தது. அதிலிருந்து எழும் குரல்கள் வானத்தை எத்தின. அதனால் அந்த நான்கு பிரதான தூதர்கள் எல்லாம் எல்லாம் வல்லவரின் சிங்காசனத்திற்கு முன் சென்றார்கள். அவர்கள் அமைதியா இருந்துவிடல, அவர்கள் அந்த விஷயத்தை அவரிடம் எடுத்துச் சென்றார்கள். ஏனோக்கு ஆவியில அவர்களின் வேண்டுகோளை புரிஞ்சு கொண்டார். வீழ்ந்த காவலர்களை கணக்குக்கு அழைக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டார்கள். பூமியில் துயரப்படுபவர்களை நினைவில் கொள்ள வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டார்கள். பிரதான தூதர்கள் தேவனின் மகத்துவத்தை அறிவித்தார்கள். அவரிடமிருந்து எதுவும் மறைக்கப்படவில்லை என்று அவர்கள் சொன்னார்கள். பூமியில் செய்யப்படும் ஒவ்வொரு செயலும் அவரால் பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு ரகசியமான தேர்வும் அவருக்கு தெரியும். அவர்கள் கிளர்ச்சியை வழிநடத்தியவர்களின் பெயர்களை, அதாவது அசாசேல் மற்றும் செம்மியாசா என்பவர்களின் பெயர்களை கூறி அவர்களின் செயல்கள் உலகத்திற்கு தீங்கு விளைவித்ததாக தெளிவுபடுத்தினார்கள். ஏனோக்கு பயம் கொண்ட ஆச்சரியத்தில் மூழ்கினார். வானத்தின் வல்லமையுள்ள உயிர்கள் பூமியில் நடக்கும் நிகழ்வுகளை பற்றி கவலைப்பட்டார்கள். அவர்கள் தொலைவில் இல்ல, அவர்கள் அறியாமலோ இல்ல, அவர்கள் தேவனின் முன்னிலையில் நின்று படைப்பின் சார்பாக பேசினார்கள். அவர்களின் வார்த்தைகள் தூபமாக சிங்காசனத்தின் முன் எழுந்தன. அவர்களின் வேண்டுகோள் கேட்கப்பட்ட போது செயலுக்கான நேரம் நெருங்கி வந்துவிட்டது என்பது தெளிவாகியது. வானம் கேட்டது, பூமியின் அழுகுரல் இலக்கை அடைந்தது. ஒரு திருப்புமனை அழுகில் வந்துவிட்டது. பின்னர் உயர்ந்தவராகி அவர் தமது கட்டளை வணையன, அமைதிக்கு எனக்கு அலம் முடிஞ்சது. பூமியிலிருந்து எழுந்த அழுகுரல்கள் கேட்கப்பட்டன. வானம் பதிலளித்தது. ஏனோக்கு தேவனின் வார்த்தை இல்லாம எதுவும் நடக்காது என்பதை பார்த்தார். அவர் பேசும்போது அனைத்து படைப்பும் கேட்கிறது. மிகேல் முதல்ல எழுந்தார். அவரது கைகள்ல பெரிய சங்கிலிகள் இருந்தன. இந்த தருணத்திற்காக அவை தயார் செய்யப்பட்டிருந்தன. அவர் செம்யாசாவையும் அவரை தொடர்ந்து சென்ற மற்ற காவலர்களையும் நோக்கி சென்றார். அவர்களின் சுதந்திர காலம் முடிவுக்கு வந்துவிட்டது. அவர்கள் பிடிக்கப்பட்டு கட்டுப்படுத்தப்பட்டார்கள். மனிதர்களின் உலகிலிருந்து பிரிக்கப்பட்டார்கள். அவர்கள் இனி பூமியில வெளிப்படையா நடமாட மாட்டார்கள். ரபாயல் அசாசேல நோக்கி அனுப்பப்பட்டா. அவர் அவனை ஒரு தனிமையான பாலைவனமான இடத்திற்கு அழைத்து சென்றார். அங்கு கூர்மையான கற்கள் மற்றும் ஆழமான நிழல்களுக்கிடையில் அசாசேல் முடக்கப்பட்டான். அவனின் மீது கற்கள் வைக்கப்பட்டன. இருள் அவனை சூழ்ந்தது. அவன் அங்கேதான் பிரிக்கப்பட்டும் மறைக்கப்பட்டும் கடைசி நாள் வரை, கடவுள் நியமித்த நாள் வரை இருக்க வேண்டும். அவரை எழுப்பி இன்னொரு பணி கொடுக்கப்பட்டது. அவர் பரபரப்பு பரப்பிய வல்லமையுள்ள ராட்சசர்களுக்கு எதிராக சென்றார். அவர் அவர்களை ஒருவருக்கொருவர் எதிராக தூண்டினார். வலிமை வலிமைக்கு எதிராக மாறியது. அதிகாரம் அதிகாரத்துக்கு எதிராக எழுந்துங்க. ராட்சசர்கள் தங்களது சொந்த கைகளால் வீழ்ந்தார்கள். அவர்களின் ஆட்சி முடிவுக்கு வந்தது. அவர்களின் தந்தைகளான வாச்சர்கள் கூட வெறும் பார்வையிட மட்டுமே முடிஞ்சது. அவர்களின் அடிகளால் பூமியினி நடுங்காது. ஏனோக்கு கற்களால் நிரம்பிய பள்ளத்தாக்குகளையும் அமைதியான நினைவு சின்னங்களையும் பார்த்தான். ஒரு காலத்துல வாச்சர்கள் பேசிய பெருமை மிகு வார்த்தைகள் மங்கிவிட்டன. அவர்களின் திட்டங்கள் முடிவடைந்தன. அவர்களின் செல்வாக்கு முற்றிலும் உடைந்தது. அடங்காததாக தோன்றியது. ஆனா அதுவும் உயர்ந்தவரின் கட்டளையால் தாழ்த்தப்பட்டது. மனிதர்களை தவறான வழியில் அழைத்துச் சென்றவர்களின் ஆவிகள் இனி சுதந்திரமா சுற்றி விளையாட முடியாது என்று தேவதூதர்கள் அறிவித்தார்கள். கோளாறு கட்டுப்படுத்தப்பட்டது. இருள் அடக்கப்பட்டது. உலகம் மீண்டும் சுவாசிக்க தொடங்கியது. ஏனோக்கு பார்த்தபோது அவன் ஆழமாக ஏதோ ஒன்றை புரிந்து கொண்டான். எந்த உயிரினமோ எவ்வளவு வலிமை வாய்ந்தவராக இருந்தாலும் கடவுளின் அதிகாரத்திற்கு மேல நிக்க முடியாது. கேள்படையாம எதிர்த்தவர்கள் கூட அவர் அழைக்கும் போது பதிலளிக்க வேண்டியதான். இறுதியில எல்லா படைப்புகளும் அவரது குரலுக்கு பதிலளிக்கின்றன. முறிந்த சமநிலை இப்போது மீண்டும் நிலைநாட்டப்பட்டது. வாச்சர்கள் கட்டுப்படுத்தப்பட்டதும் இராச்சர்கள் வீழ்த்தப்பட்டதும் உயர்ந்தவர் மீண்டும் பேசினார். பூமி நீண்ட நாட்களாக குழப்பத்தால் நிரம்பியிருந்தது. படைக்கலத்தின் சமநிலை முறிஞ்சு விட்டுங்க. ஒரு சுத்திகரிப்பு வரப்போகிறது. இந்த முறையில் தீயால் அல்ல, நீரால் உலகமே சுத்தமா கழுவப்பணும். ஏனோக்கு ஒளி மற்றும் தீயின் தேவதூதர் உரியல ஒரு செய்தியுடன் அனுப்பப்பட்டதா பார்த்தான். அவர் லாமேக்கின் வம்சத்துக்கு நோவா என்ற மனிதரிடம் சென்றார். நோவா மற்றவர்களை விட வேறுபட்டவர். பலர் கடவுளின் வழிகளை விட்டு விலகியிருந்த போதிலும் நோவா நீதியில நடந்தார். அவரது மனது உறுதியாக இருந்தது. அவரது நட விசுவாசமா இருந்தது. உரியல் அவருக்கு ஒரு எச்சரிக்கையை கொண்டு வந்தால், பூமியில் ஒரு பெரிய வெள்ளம் வரப்போகிறது என்று அவர் நோவாவிடம் சொன்னார். நீர்கள் உயர்ந்து நிலத்தை மூடிவிடும். பாதுகாப்பான இடத்திற்கு வெளியே உள்ள அனைத்தும் அழிக்கப்பட்டு விடாது. நோவாவுக்கு தயார் செய்யவும் தன்னை மறைக்கவும் கடவுள் காட்டும் ஒன்றை கட்டவும் சொல்லப்பட்டது. அந்த செய்தி தெளிவாகவும் அவசரமாகவும் இருந்தது.
வானமே கனமாக இருந்தது போல தோன்றியது. காற்றும் வேறுபட்டதாக உணரப்பட்டது. உலகம் எப்போது இருந்தது போலவே தொடர்ந்தில, ஆனா மாற்ற அருகில் இருந்தது. வானத்துல சொல்லப்பட்டது இப்போது பூமியில நிகழப்போகிறது. பிறகு மழை ஆரம்பமானது. அது மெதுவா பெய்யவில்லை, அது இடையராது பெருமழையாக பெய்தது. நாள் கடந்தோம், இரவு கடந்தோம், நீர் அதிகரித்தது. 40 நாட்களும் 40 இரவுகளும் மழை பூமியை மூடியது. ஆறுகள் கரபுரண்டு ஓடியது, பள்ளத்துகள் நீரால் நிரங்கின, மலைகள் எலும்பு மலைகளுக்கு கீழே மறைந்தன. ஒரு காலத்துல உயரமாகவும் பயங்கரமாகவும் இருந்த அரக்கர்கள் அந்த நீருக்கு எதிராக நிற்க முடியல. பெருவெள்ளத்தின் முன் அவர்களின் வலிமை ஒன்றும் இல்லையா. நகரங்கள் மறைஞ்சு போனது. மனிதர்களின் பெருமை மிக்க படைப்புகள் எல்லாம் நீரில் அடிச்சு செல்லப்பட்டன. பாதுகாப்பான இடத்திற்கு வெளியே இருந்த அனைத்தும் வெள்ளத்தில மூழ்கின. ஆனா நோவா மற்றும் அவரது குடும்பம் பாதுகாப்பாக இருந்தன. படகுக்குள்ள அவர்கள் பாதுகாப்பாக இருந்தவ. அவர்களை சுற்றி நீர் உயர்ந்த போதும் அவர்கள் அதன் மேல் தூக்கி செல்லப்பட்டனர். படகு ஆழமான நீர்ல நகர்ந்தது. கடவுளின் கையில் வழி நடத்தப்பட்டது. இறுதியில மழை நின்றது. நீர் மெதுவாக குறைய தொடங்கியது. வெள்ளம் தனது வேலையை முடித்த போது பூமி அமைதியா இருந்தது. ஒரு காலத்துல குழப்பம் நிறைந்திருந்தது, இப்போது சுத்தமாக கழுவப்பட்டது. இது கதையின் முடிவல்ல, புதிய தொடக்கம் என்று ஏனோக்கு கண்டார். இந்த நீர்களிலிருந்து ஒரு புதுப்பிக்கப்பட்ட உலகம் எழும். நீதிக்கு தயாரான உலகம், அதன் படைப்பாளி அமைத்த ஒழுங்கில் நடக்க இன்னொரு வாய்ப்பு வழங்கப்பட்ட உலகம். ஏனோக்கு பூமியிலிருந்து எடுத்துச் செல்லப்படுவதற்கு முன் அவருக்கு ஒரு இறுதி பொறுப்பு வழங்கப்பட்டது. இருட்டில் கட்டுப்படுத்தப்பட்டிருந்த காவலர்கள் ஏனோக்கு இன்னும் மனிதர்களிடையே நடக்கிறார் என்றும் கடவுளின் அருளை பெற்றுள்ளார் என்றும் கேட்டார்கள். ஒரு காலத்தில் அவர்கள் வலிமை மிக்கவர்களாக இருந்தாலும் இப்போது அவர்கள் கலங்கியிருந்தனர். அவர்கள் இனி சுதந்திரமாக நகர முடியவில்லை. அவர்கள் இனி தங்களது பழைய இடத்திற்கு திரும்ப முடியல. அவர்கள் ஏனோக்கிடம் ஒரு வேண்டுகோள் அனுப்பினாம்பு. அவர்கள் தங்களை பிரதிநிதித்துவப்படுத்தி பேசுமாறு அவரிடம் கேட்டார்கள். அவரது வாயிலாக தங்கள் வார்த்தைகள் உயர்ந்தவரிடம் செல்லும் என்று அவர்கள் நம்பினார். யாராவது தங்களுக்காக பேச முடியும் என்றா அது கடவுளுடன் நெருக்கமா நடந்த ஏனோக்கே என்று அவர்கள் நம்பினர். ஏனோக்கு அவர்கள் தான் சேர்ந்த. அவர்கள் பேசும்போது அவர் கவனமா கேட்டா. அவர்களின் குரல்கள் இனி பெருமையோடு இல்லை. ஒரு காலத்தில் இருந்த அந்த நம்பிக்கை இப்போது மங்கிவிட்டது. அவர்கள் அவரிடம் தங்களுக்காக ஒரு மனுவை எழுதுமாறு, தங்களது நிலைமையை மாற்றுமாறு கேட்டுக்கொள்ளுமாறு கேட்டார்கள். ஏனோக்கு அவர்களது வேண்டுகோளை எடுத்துச் செல்ல சம்மதித்தார். ஆனா ஏற்கனவே ஒரு முக்கியமான விஷயத்தை அவர் புரிஞ்சுகிட்டு இருந்தார். கடவுள் ஒரு தீர்ப்பு வழங்கினா அது உறுதியா நிற்கும். இருப்பினும் அவர்கள் கேட்டதை அவர் செய்தார். அவர்களின் வார்த்தைகளை எழுதி பிரார்த்தனையில ஆண்டவரிடம் எடுத்து சென்றார். பின்னர் ஏனோக்கு பதில பெற்றார். அவர் வாச்சர்களிடம் திரும்பி அவர்களுக்கு தெளிவாக பேசினார். அவரது குரல் நிலையாக இருந்தது, கடுமை இல்லாம ஆனா தெளிவாக. அவர் அவர்களுக்கு உயர்ந்தவரின் தீர்ப்பு மாற்றப்பட மாட்டாதுன்னு சொன்னார். என்ன அறிவிக்கப்பட்டதோ அது நிலைத்திருக்கும். கடவுள் நியமித்த இறுதி நாள் வரை அவர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல தங்க வேண்டும். மிகவும் விசுவாசமான ஊழியக்காரனாலும் படைப்பாளியின் விருப்பத்தை மாற்ற முடியாது. அதிகாரம் அவருக்கே சொந்தம். யாரும் வேண்டுகோள் வைக்க முடியாது, வாதிக்க முடியாது. ஏற்கனவே நிறுவப்பட்டதை எந்த வேண்டுகோளும் மாற்ற முடியாது. ஏனோக்கு நடந்த அனைத்தையும் கவனமாக பதிவு செய்தார். எந்த இடத்திலையும் நம்பிக்கை வழங்கப்படா போது அவர் அதை சேர்க்கவில்லை. அவர் செய்திய மாற்றமியா. நியாயமானவர்கள் அமைதியில் வாழ்வார்கள், கீழ்ப்படியும் பாதையில் நடப்பார்கள். ஆனால் கிளர்ச்சி தேர்ந்தெடுத்தவர்கள் புதுப்பிக்கப்பட்ட உலகில் தொடரமாட்டார்கள் என்று அவர் விசுவாசமாக எழுதியார். இதனுடன் நடுநிலையாளர் என்ற ஏனோக்கின் பங்கு முடிவடைந்தது. அவர் உண்மையாக பேசினார். அவர் பயமின்றி செய்தியை வழங்கினார். விரைவில் அவர் சொன்ன எச்சரிக்கைகளுக்கு பிறகு அவரது சொந்த பயணம் பூமியை தாண்டி செல்லும். இந்த நிகழ்வுகளுக்கு பிறகு ஏனோக்கு காணா காண்புகளின் வழியாக பூமியின் பல மறைந்த இடங்களுக்கு அழைத்து செல்லப்பட்டார். அவர் தனது சொந்த வலிமையால நடக்கிறில்ல. இந்த இடங்களை அவருக்கு காண்பித்தார்கள். தேவனுடைய படைப்பு எவ்வளவு பரவலாகவும் ஆழமாகவும் இருக்கிறது என்பதை அவர் புரிந்து கொள்ளும் வகையில். அவர் பார்த்தவ சாதாரண மனிதர்களுக்கு தெரியாதவற்றை விட அதிகம் இருந்தது. அவர் ஒரு பரந்த பாலைவனத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அங்கு காற்று மிகுந்த சக்தியுடன் வீசியது. அங்கே அவர் சாதாரண நெருப்ப போல பரவாத நெருப்ப கண்டார். அது ஒரு நோக்கத்துடன் நகரும் போல் தெரிந்தது. கட்டளையிடப்பட்டது போல் ஒரு இடத்துல தங்கியிருந்தது. வெப்பத்தால காற்று திகழ்ந்தது. ஆனா அதன் எல்லைக்கு வெளியே எதுவும் எரியவில்லை. அது தயார் செய்யப்பட்டு தனியாக வைக்கப்பட்ட ஒரு இடம். வேறொரு பகுதியில ஏனோக்கு நதிகள் நெருப்பு ஓடைகளாக ஓடுவதை பார்த்தார். அவை இருளில் ஒளிர்ந்தபடி நிலையாக நகர்ந்தன.
அவற்றருகே அவர் சில உருவங்களை பார்த்தார். தங்கள் இடத்திலிருந்து விலகிய ஆவிகள் அருகில் நின்றும் தப்ப முடியாம இருந்தனர். நெருப்பு வெறித்தனமா நகரல, அது கட்டளையிடப்பட்ட இடத்துலதான் இருந்தது. அவர் அங்கு பெரிய பனிக்கட்டைகள் கோபுரங்களைப் போல நின்றத அவற்றை சுற்றி நெருப்பு இருந்தும் எதுவும் தொடாதிய பார்த்தார். அருகில் விலை மதிப்புள்ள கற்கள், சுரங்கங்கள் மற்றும் ஒளிரும் பாறைகள் குவியலாக இருந்தன. அவை வெறிச்சத்துல பிரகாசித்தன. நெருப்பு அவற்றை எரிக்கவில்லை. எல்லாம் தங்களுக்கு நியமிக்கப்பட்ட எல்லைக்குள் தான் இருந்தன. இந்த விசித்திரமான பகுதிகளிலும் கூட ஒழுங்கு இருந்தது. பின்னர் ஏனோக்கு ஒரு ஆழமான பள்ளத்தாக்க கடுமையான பாறைகளால் சூழப்பட்டதை காண்பிக்கப்பட்டது. அது இரண்டும் கனமான அமைதியுமா இருந்தது. அங்கு தங்கள் முதலிடத்தை விட்டு விலகிய சில தேவதூதர்களை அவர் பார்த்தார். அவர்கள் கட்டுப்படுத்தப்பட்டு மேலுள்ள உலகிலிருந்து பிரிக்கப்பட்டிருந்தனர். அவர்களின் முகங்கள் தாழ்ந்திருந்தன. அவர்கள் தங்கள் நிலையை புரிந்து கொண்டு கடவுள் நிர்ணயித்த நேரத்தை எதிர்பார்த்தனர். அந்த பள்ளத்தாக்கிலிருந்து தொலைவில் ஏனோக்கு பிரகாசமான ஒளியால் நிரம்பிய ஒரு இடத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார். அங்கு அவர் இதற்கு முன்பு பார்த்ததல்லாத ஒரு மரம் இருந்தது. அதன் அழகு விவரிக்க முடியாததா இருந்தது. அதன் மனம் இனிமையாகவும் அதன் கிளைகள் பரவலாக விரிந்திருந்தன. இது உயிரின் மரம். பரிசுத்த தேவதூதர்கள் அதை சுற்றி காவல் காத்து சரியான நேரம் வரைக்கும் பாதுகாத்தன. ஏனோக்கு இணையடமா நகரும் போது ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுகிட்டார். கடவுளின் படைப்புல மிகுந்த அழகும் கணக்கெடுக்கும் இடங்களும் உள்ளன. எதுவும் நோக்கமில்லாம ஈயா, ஒழுங்கில்லாதது எதுவும் அல்ல. மிகவும் இருண்ட பகுதிகளிலும் கூட கட்டமைப்பு இருந்தது. ஒளி நிறைந்த இடங்களிலும் கவனமா பாதுகாப்பு இருந்தது. எல்லாமும் உயர்ந்தவரின் கட்டளைக்கு கீழ்ப்படைத்தன. ஏனோக்கு ஒவ்வொரு விவரத்தையும் கவனமாக கவனிச்ச அவர் பாயும் நெருப்பின் சத்தையும் பிரகாசிக்கும் கற்களின் அமைதியையும் அவர் பார்த்தவர்களின் முகபாவனைகளையும் நினைவில் வைத்திருந்தார். இவற்றை பற்றி ஒரு நாள் பூமியின் மக்களுக்கு அவர் பேசுவார் என்று அவர் அறிந்திருந்தார். அவர் பார்த்தவை எதுவும் சீரற்றவை அல்ல. அவருக்கு இது காட்டப்பட்டது ஏனெனில் மற்றவர்கள் உலகம் அவர்கள் நினைப்பை விட பெரியதும் ஆழமானதும் ஒழுங்கானதும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. ஏனோக்கின் பயணம் தொடர்ந்த போது அவரை தூய ஒளியால் நிரம்பிய ஒரு இடத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டது. அந்த இடத்துல காற்று தூய்மையாகவும் அமைதியாகவும் இருந்தது. அங்க பயமும் இல்ல, துயரமும் இல்ல, தொந்தரவு தரும் எந்த சத்தமும் இல்ல. அந்த பிரகாசமான நாட்டின் நடுவுல அவர் பார்த்ததை விட அழகான ஒன்று நின்றது. ஜீவனின் மரம். அதன் இலைகள் தெளிவான சுருக்குமணிகள் போல பிரகாசமாகவும் மென்மையாகவும் இருந்தன. அவை மங்கவோ உலர்வோ இல்ல. அதன் பழங்கள் மென்மையான உயிருள்ள ஒளியுடன் ஜொலித்தன. அது தன்னுள் உயிரை கொண்டிருப்பது போல இருந்தது. அந்த மரம் உயரமாகவும் வலுவாகவும் அழுகாம நின்றது. அது பூமியின் மரங்களை போல இல்ல. அது தனித்துவமா வைக்கப்பட்டது. ஒரு தேவதூதர் ஏனோக்கின் அருகில் நின்று மெதுவாக அவரிடம் பேசினார். இந்த மரம் எதிர்கால காலத்திற்கு பாதுகாக்கப்படுகிறது என்று அவர் ஏனோக்கிடம் கூறினார். அந்த நாளுக்கு பிறகு எல்லாம் சரியாக அமைக்கப்பட்ட பின் நீதிமான்களுக்கு உயிர் மரம் வழங்கப்படும். நம்பிக்கையுடன் நிலைத்திருந்தவர்கள் அதன் பழத்தை உண்ணுவார்கள். அதை உண்டவர்கள் முடிவில்லாத உயிரை பெறுவார்கள். இந்த செய்தியை ஏனோக்கு கேட்டபோது அவரது மனம் கலங்கியது. அவர் மகிழ்ச்சியும் துக்கமும் ஒரே நேரத்தில் உணர்ந்தார். மகிழ்ச்சி ஏனெனில் இப்படிப்பட்ட ஒரு வாக்குறுதி இருக்கிறது. துக்கம் ஏனெனில் மனிதர்களின் மனம் எவ்வளவு எளிதாக தூய்மையை விட்டு விலகிவிடும் என்பதை அவர் அறிவார். பலர் அதிகாரத்தையும் இன்பத்தையும் விரும்பி ஓடுகிறார்கள். ஆனால் சிலரே தூயதும் நிலைத்ததுமானதை நாடுகிறார்கள். இருப்பினும் அந்த மரம் உறுதியா நின்னது. அது பொறுமையா காத்திருந்தது. அதன் வேர் பரிபூர்ண ஒளியின் அடித்தளங்கள்ல ஆழமாக ஊன்றியிருந்தது. அது தன்னுள் சிகிச்சையை கொண்டிருந்தது போல தோன்றியது. அது மனிதர்களுக்கே அல்லாம பூமிக்கே கூட இருந்தது. மனித குலத்தின் கதை அழிவில் முடிவடையாது என்பதற்கான ஒரு அடையாளமா அது இருந்தது. தேவதூதர் ஏனோக்கிடம் இதை நினைவில் வைத்துக் கொண்டு இந்த செய்தியை மீண்டும் கொண்டு செல்லுமாறு சொன்னார். நீதிமான்களுக்கு ஒரு பாரம்பரியம் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. மனிதர்களின் கண்கள் காண முடியாத ஒன்றும் இருக்கிறது. இப்போது இருக்கும் உலகமே இறுதி அத்தியாயம் அல்ல. ஏனோக்கு மீண்டும் பார்த்தபோது மரத்தின் அருகில் தேவதூதர்கள் கூடி வந்ததை கண்டார். அவர்கள் தங்க கோப்பைகளை பிடித்து அதன் கிளைகளின் கீழ் தெளிவான நீரை கொடுத்தார்கள். அவர்களின் குரல்கள் புகழ்ச்சியில் எழுந்தன. அந்த இடத்திலிருந்து பாயும் உயிரில் அவர்கள் மகிழ்ந்தார்கள். அந்த மரம் முடிவில்லாத புதுப்பிப்பும் அமைதியும் குறிக்கும் ஒரு சின்னமா நின்றது. கிளர்ச்சியான பிறகும் பெருவல்ல ஆன பிறகும் எல்லாம் தவறாக நடந்த பிறகும் கூட விசுவாசமாக இருப்பவர்களுக்கு தேவன் அழகான ஒன்றை தயார் செய்திருந்தார்.
வாழ்க்கை மரம் ஒரு நாள்ல உலகம் மீண்டும் புதுப்பிக்கப்படும் என்றும் முடிவில்லாத அமைதியில வாழ்க்கை தொடரும் என்றும் ஒரு வாக்குறுதியாக நின்றது. ஏனோக்குக்கு இன்னொரு தரிசனம் காண்பிக்கப்பட்டது. இந்த முறையில அது எதிர்காலத்தை பற்றியும் பூமியில வரவிருக்கும் ஒரு பெரிய திருப்பத்தை பற்றியும் இருந்தது. அவர் உயர்ந்த ஆசனங்களில் அமர்ந்திருக்கும் அரசர்களை கண்டார். அவர் செல்வம் நிறைந்த உடைகள் அணிந்திருக்கும் ஆட்சி அதிகாரிகளை பார்த்தார். அவர் தங்கள் அதிகாரம் ஒருபோதும் குறையாது என்று நம்பும் வலிமை மிக்க ஆங்களை பார்த்தார். அவர்களில் பலர் விசுவாசிகளை கீழாக பார்த்து பெருமையோடும் கடுமையோடும் நடந்து கொண்டார்கள். நியாயமானவர்கள் அவர்களுடன் ஒப்பிடும் போது சிறியவர்களாக தோன்றினர். அவர்களுக்கு எந்த ராணுவமும் இல்ல. அவர்களுக்கு எந்த பிரம்மாண்டமான மண்டபங்களும் கனமான கிரீடங்களும் இல்ல. சிலர் பக்கவாட்டுல தள்ளப்பட்டாண்டு, சிலர் கவனிக்கப்படாளே, சிலர் எதிராக பேசப்பட்டாண்டு. பெருமை கொண்டவர்கள் எப்போதும் எழுத்திருப்பார்கள் போல தோன்றியது அவர்களுக்கு மேலாக. ஆனா அப்போது அந்த தரிசனத்துல ஒரு குரல் முழங்கியது. அது தெளிவாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் இருந்தது. பெருமை கொண்டவர்கள் தாங்கள் நிற்கும் இடத்தில் நிலைத்திருக்க மாட்டார்கள் என்று அது அறிவித்தது. தங்களை உயர்த்தி கொண்டவர்கள் தாழ்த்தப்படுவார்கள். அரியணைகள் என்றென்றும் நிலைத்திருக்காது. ஒவ்வொரு தலையிலையும் கிரீடம் நிலைத்திருக்காது. ஏனோக்கு ஒரு பெரிய மாற்றம் நிகழ தொடங்குவதை பார்த்தார். அதிகாரத்தின் இருக்கைகள் நடுந்து தொடங்கல. அநியாய ஆட்சி செய்த இடங்கள் சிதற தொடங்கின. அங்க சொந்த வலிமையில மட்டும் நம்பிக்கை வைத்திருந்தவர்கள் குழப்பத்துடனும் நிலைத்தடுமாறியும் இருந்தார்கள். பூமி தானாகவே சுவாசிக்க வசதியாக இருந்தது. இந்த கணத்தை எதிர்பார்த்திருந்தது போல பெருமை கொண்டவர்கள் பேசிய வார்த்தைகள் மறக்கப்படாதுன்னு அவர் கேட்டார். ரகசியமா எடுத்த முடிவுகள் மறைந்திருக்காது. தவறான செயல்களின் உயர்ந்த இடங்கள் தாழ்த்தப்படும். பெருமையில கட்டப்பட்ட எதுவும் நிலைத்திருக்காது. ஆனா நீதிமானுகளுக்கு வேறொரு எதிர்காலம் தயார் செய்யப்பட்டது. ஏனோக்கு அவர்களின் கைகள் காலியாகவே இருக்காது என்பதை பார்த்தார். அவர்களுக்கு ஒரு பாரம்பரியம் வாக்குறுதி செய்யப்பட்டகளே. அவர்களின் நாட்கள் காரணம் இல்லாமல் குறைக்கப்படாது. அவர்கள் அமைதியில் நிலைத்திருப்பாங்க. அவர்களுக்கு உண்டாக வேண்டிய அவமானம் அவர்களுடன் நிலைத்திருக்காது. நியாயமற்ற முறையில் நடத்தப்பட்டாலும் உறுதியாக நின்றவர்கள் உயர்த்தப்படுவார்கள். தாழ்மையுடன் இருப்பவர்களுக்கு இரக்கம் கிடைக்கும். துக்கத்துக்கு பதிலா மகிழ்ச்சி ஹோ. நம்பிக்கையுடன் இருந்தவர்கள் தங்கள் நம்பிக்கை வீணாகவில்லை என்பதை காண்பார்கள். மற்றவர்கள் புரிந்து கொள்ள ஏனோக்கு இந்த ஓமையை எழுதி வைத்தார். பரிசுத்தமான மகத்தானவர் தன் தேர்ந்தெடுத்தவர்களுக்கு அமைதியா வழங்குவார். அவர் அனைத்தையும் முழுமையா சரி செய்வார். கடவுள் நகரும் போது மலைகள் நடுங்குவது போல அநியாயமானவர்கள் தங்கள் நிலையை இழப்பாங்க. நம்பிக்கையுள்ளவர்கள் மனம் தளராம இருக்க இந்த செய்தி வழங்கப்பட்டது. உலகம் சமநிலையற்றதாக தோன்றினாலும் ஒரு திரும்ப நாள் வரப்போகிறது. அந்த நாள் வந்தபோது தாழ்மையுள்ளவர்கள் உறுதியா நிற்பார்கள். பெருமை மறைந்து போகும். காணொளி தொடர்ந்த போது ஏனோக்கு அதன் மையத்திற்கே அழைச்சு செல்லப்பட்டார். அங்கு சூரியனை விட பிரகாசமான ஒளியில நிரம்பிய இடத்துல அவர் விண்ணக சிங்காசனத்தின் முன் நின்ற ஒரு உருவத்தை பார்த்தார். அந்த உருவம் அவர் பார்த்த எந்த தேவதையும் போல இல்ல. அவர்ல வலிமை இருந்தது, அதே சமயம் ஆழமான தயவும் இருந்தது. அவரது முகம் அமைதியான அதிகாரத்துடன் பிரகாசித்தது. அவரது கண்கள் உண்மையால் எரிந்தன. கோபத்தால் அல்ல, ஆனா எல்லாவற்றையும் தெளிவாக காணும் தெளிவால். ஏனோக்கு ஆச்சரியத்துடன் நகர்ந்தார். அருகில் இருந்த தேவதையிடம் கேட்டார், இவர் யார்? அந்த தேவதை மென்மையாக பதிலளித்தார், இவர் மனிதகுமாரன். அவர் நீதியில நடக்கிறார். உலகம் உருவாக்கப்படுவதற்கு முன்பே அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு பிரித்து வைக்கப்பட்டார். மனிதகுமாரன் அந்த நாள்களின் தலைவனாகிய நித்தியவரின் அருவில் நின்றதை ஏனோக்கு பார்த்தார். அவர் தூரமாவோ தனியாவோ ஹிய, அவர் நெருக்கத்திலையும் மரியாதையிலும் நகர்ந்தார். அவரை சுற்றி எண்ணற்ற தேவதைகள் இருந்தனர். மரியாதையுடன் அவருக்கு சேவை செய்து கவனித்தனர். விண்ணகமே அவருடைய இடத்தை உணர்ந்தது போல இருந்தது. மனிதகுமாரனின் பெயர் படைப்பு தொடங்குவதற்கு முன்பே எழுதப்பட்டதாக அந்த தேவதை விளக்கினார். மலைகள் உருவாகும் முன்போம், நட்சத்திரங்கள் ஆகாயத்தில் அமைக்கப்படும் முன்போம் அவரது பெயர் அறியப்பட்டிருந்தது. அது தூய்மையானதும் மாற்றமற்றதும், ஆரம்பத்திலிருந்து தேவனால் நிறுவப்பட்டது. மனிதகுமாரன் ஒரு காலத்திற்கு மறைக்கப்பட்டிருந்ததை ஏனோக்கு பார்த்தார். அவர் தேவனுடைய சந்நிதியில பாதுகாக்கப்பட்டார். சரியான தருணம் வந்தபோது மட்டுமே வெளிப்படுத்தப்பட்டார். அவர் உயர்ந்தவரால் அளிக்கப்பட்ட ஞானத்தையும் புரிதலையும் எடுத்து சென்றார். தேவனுடைய இரகசியங்கள் அவரிடம் ஒப்படைக்கப்பட்டன. பின்னர் ஏனோக்கு தேவதைகள் மௌனமாக பேசுவதை கேட்டான். ஒரு நாள் மனிதகுமாரன் மகிமையின் சிங்காசனத்தில் அமருவார் என்று அவர்கள் கூறினார்கள். அவர் ஜாதிகளும் அரசர்களும் முன்பாக நிற்பார். அவர் உண்மையை வெளிப்படையா கொண்டு தருவார். அவரது சந்நிதியில பொய்யான எதுவும் நிலைத்திருக்காது. பெருமையும் அநியாயத்தையும் தேர்ந்தெடுத்தவர்கள் அவரை பார்த்தபோது அதிர்ச்சி அடைவார்கள். ஆனா நீதிமான்கள் ஆனந்தத்துடன் அருகில் வருவார்கள்.
அவர்கள் அவரை நீதிக்காக நிற்பவராக அடையாளம் காண்பார்கள். ஏனோத்து பார்த்தபோது ஆழமான அமைதி அவரது இதயத்தை நிரப்பியது. அதற்கு பாதுகாவலர் இல்லாம விடப்படாது. ஆரம்பத்திலிருந்தே தேர்ந்தெடுக்கப்பட்ட மனிதகுமாரன் ஒரு நாள் அனைவருக்கும் வெளிப்படுவார். அந்த நாள் வந்தபோது உண்மை இதுவரை இல்லாத அளவுக்கு பிரகாசமாக ஒளிரும். அப்போது ஏனோக்கு உயர்ந்த பரலோகத்தின் ஒரு தரிசனத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார். அவர் ஆவிகளின் ஆண்டவரின் சிங்காசன அறைய பார்த்தான். சிங்காசனத்தை உயிருள்ள நெருப்பு போல ஒளி சூழ்ந்திருந்தது. ஆனா அது நிலைத்தும் தூய்மையுமாக இருந்தது. ஒளியின் கிரீடங்கள் அவரை சுற்றி வட்டமாக இருந்தன. காற்றே கூட புகழ்ச்சியால் உயிரோடு இருப்பது போல இருந்தது. எண்ணற்ற தேவதூதர்கள் ஒழுங்காக நின்று அமைதியிலும் மரியாதையிலும் பார்த்துக் கொண்டிருந்தனர். ஆவிகளின் ஆண்டவரின் அருகில் மகிமையின் சிங்காசனத்தில் மனிதகுமாரன் அமர்ந்திருந்தான். அவரது முகம் பூமிக்கு மேலே எழும் காலை சூரியனை விட அதிகமாக பிரகாசித்தது. அவரில் அமைதியும் வலிமையும் அவர் அதிகாரத்திற்காக பிடித்துக் கொள்ளவில்லை. ஆரம்பத்திலிருந்தே நியமிக்கப்பட்டவரை போல அவர் அதை இயற்கையாகவே தாங்கினார். பரலோக இராணுவங்கள் அவர்களை சுற்றி வரிசை வரிசையாக ஒளிர்ந்து அமைதியாக நின்றன. யாரும் தங்களுக்காக பேசவில்லை. எந்த இயக்கமும் ஒழுங்கா குலைக்கவில்லை. அனைத்து கண்களும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவரை நோக்கி நிலைத்திருந்தன. அப்போது ஏனோக்கு மனிதகுமாரன் தனது கையை நீட்டுவதை பார்த்தார். அந்த தருணத்தில் பூமியின் ஜாதிகள் அவர் முன் கொண்டு வரப்பட்டன. ஒரு காலத்தில் தாங்கள் நிலையான அதிகாரம் பெற்றவர்கள் என்று நம்பிய அரசர்களும் ஆட்சித் தலைவர்களும் இப்போது அதைவிட பெரிய ஒன்றை உணர்ந்தார்கள். அவர்கள் பெருமையுடன் முன்னேறவில்லை. ஆனால் உணர்வில் உண்மையான அதிகாரம் தங்களுக்கு சொந்தமல்ல என்பதை அவர்கள் பார்த்தார்கள். ஒரு தேவதூதன் தெளிவான குரல்ல அறிவித்தான், உலகம் உருவாகும் முன்பே அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் ஜாதிகளுக்காக ஒளியாகவும் துயரமடைந்தவர்களுக்கு நம்பிக்கையாகவும் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த வார்த்தைகள் பரலோகத்தில் முரணின. பூமியின் அரசர்கள் தலைவணங்கினார்கள். ஒரு காலத்தில் தங்கள் ஆட்சியின் சின்னமாயிருந்த கிரீடங்கள் இப்போது ஒப்பிடும்போது சிறியதாக தோன்றின. அனைத்து அதிகாரமும் உயர்ந்தவரிடமிருந்து வருகிறது என்பதை அவர்கள் பார்த்தார்கள். மனிதகுமாரனிடம் அந்த அதிகாரம் ஒப்படைக்கப்பட்டது. தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தாழ்மையானவர்களை உயர்த்துவார். அமைதியாகவும் விசுவாசமாகவும் இருந்தவர்கள் மறக்கப்பட மாட்டார்கள். அதே நேரத்தில் பெருமை அவருடைய முன்னிலையில் நிலைக்காது. அகந்தையின் கூச்சல் குரல்கள் மங்கிவிடும். நியாயமானவர்களின் கையில ஒரு ஊன்றுகோளாக மனிதகுமாரன் இருப்பார். உறுதியான ஆதரவாக அவர்கள் தடுமாறாமல் இருப்பதற்காக இரண்டு நாட்களிலும் உறுதிப்படாத காலங்களிலும் அவர் அவர்களை வழிநடத்துவார். அவருடைய ஒளி எப்போதும் நிலைத்திருக்கும். மற்ற அனைத்தும் குலுங்கும் போதும் ஏனோக்கு இந்த தரிசனத்தை கவனமாய் அருகியார். இது வானத்தின் மகிமையின் ஒரு படம் அல்ல, இது ஒரு வாக்குறுதி. இடர் நாட்கள்ல விசுவாசிகள் இரக்கம் பெறுவார்கள். பயத்தின் தருணங்களில் அவர்கள் ஒளிய காண்பார்கள். ஆரம்பத்திலிருந்தே தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அவர்களின் பலமாக என்றும் நிலைப்பார். ஒரு காலத்தில் அசைக்க முடியாததாக நினைக்கப்பட்ட சிங்காசனங்கள் நடுங்க தொடங்கின. பூமியின் ஆட்சி நடத்துபவர்கள் தங்களது அதிகாரம் மங்கிவிட்டதாக உணர்ந்த நேரம் அருகில் வந்துவிட்டது என்று ஏனோக்கு கண்டார். இவர்கள் படைகளை கட்டளையிட்டவர்கள், நகரங்களை கட்டியவர்கள், தங்களது வார்த்தைகள் சட்டம் போல பேசினவர்கள். அவர்கள் தங்கத்துல பலத்துல தங்களது ஞானத்துல நம்பிக்கை வச்சிருந்தாங்க. ஆனா இப்போது அவர்களுக்கு முன் அதை விட பெரிய ஒன்று நின்றது. மனிதனின் சூரியனின் ஒளி மேலும் மேலும் பிரகாசமாகி அவர்களை சூழ்ந்தது. அது குறைய முடியாத ஒரு உதய சூரியனை போல இருந்தது. அது ஒவ்வொரு மூலையையும் நிரப்பியது. மறைவதற்கான நிழல் எதுவும் எஞ்சவில்லை. ஒன்றா ஒன்றா அந்த வல்லரசு ஆட்சி நடத்துபவர்கள் தப்பிக்க இறந்தடிறாங்க. அவர்கள் தங்களது செல்வத்தையும் தங்களது கடவுள்களையும் தங்களது பட்டங்களையும் நோக்கினர். ஆனா அவை எதுவும் அவர்களுக்கு உதவவில்லை. ஏனோக்கு அவர்களின் செல்வம் ஒரு கணத்தில் மதிப்பிழந்ததா பார்த்தார். ஒரு காலத்தில் உறுதியானதும் நிலைத்ததுமாக தோன்றியது இப்போது உலர்ந்த பாய போல வெப்பத்தில் பறந்து போனது. முடிகள் அவர்களின் தலைகளிலிருந்து வழுக்கி விழுந்தலை. அவர்களின் வலிமையான குரல்கள் அமைதியாகிவிட்டன. ஒரு காலத்தில் இருந்த தன்னம்பிக்கை நிலத்தில் ஊறி வரும் நீர் போல அவர்களிடமிருந்து வடி ஆரம்பித்தது. அவர்கள் தாங்கள் எடுத்த முடிவுகளின் உண்மையை எதிர்கொண்டது அவர் பார்த்தார். அவர்கள் ஆவிகளின் ஆண்டவரை புறக்கணித்திருந்தாண்டல். அவர்கள் அவரால் அபிஷேகம் செய்யப்பட்டவரை திரும்பி பார்த்திருக்கவில்லை. உயிர் கொடுத்தவரை மதிப்பதற்கு பதிலாக அவர்கள் தங்களை நம்பினார்கள். இப்போது அவர்கள் எந்த காரணமும் இல்லாமல் நின்றனர். அந்த நாள்ல எந்த மனித கையும் அவர்களை பாதுகாக்க முடியல, எந்த கூட்டணியும் அவர்களை காப்பாற்ற முடியல, எந்த பட்டமும் இழந்ததை மீட்டு தர முடியல. அவர்களின் இருதயங்கள்ல மறைந்திருந்த எண்ணங்கள் வெளியில் கொண்டு வரப்பட்டன. அவர்கள் ரகசியமா செய்தவை இனி மறைக்கப்படப்படவில்லை. ஏனோக்கு பூமியில ஒரு பெரிய மாற்றம் வந்ததை பார்த்தார். ஒரு காலத்துல தீமைக்கு கொண்டாட்டம் செய்தவர்கள் தங்கள் தலைகளை குனிந்தார்கள்.
அரண்மனைகளை நிரப்பிய பெருமை மங்கியது. கடுமையான தலைவர்களின் ஆட்சி முடிவுக்கு வந்தது. அவர்களின் இடத்துல புதிதாக ஏதோ ஒன்று எழத் தொடங்கியது. பொறுமையாக காத்திருந்த பணிவானவர்கள் உயர்த்தப்பட்டார்கள். அமைதியாகவும் விசுவாசமாகவும் இருந்தவர்கள் வலிமையை கண்டாரு. அமைதி அந்த நிலத்தை முழுவதும் மெதுவா போர்வை போல் போர்த்தியது. பெருமையுடன் ஆட்சி செய்தவர்களுக்கு பூமி இனி சேவை செய்யாது. பயம் அல்லது வலிமை மீது அல்ல, நீதியும் உண்மையும் மீது கட்டப்பட்ட புதிய ஒழுங்கு நிலை நிலைநிறுத்தப்படும். அந்த காட்சி மங்கவில்லை, அதற்கு பதிலாக அது விருந்தடில். ஏனோக்கு மீண்டும் பூமியை தாண்டி உயர்த்தப்பட்டார். அவர் அறிந்த இரவுகளை விட ஆழமான ஆகாயம் உள்ள இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அங்க வல்லமையான தேவதூதர்கள் நின்று அவரை வழி நடத்த தயாராக இருந்தார்கள். அவர்கள் கவனமின்றி பேசறில்லை. அவர்கள் அவருக்கு காட்டியது மறைந்த விஷயங்கள், மிக குறைவானவர்கள் பார்த்த மர்மங்கள். உருவாக்கத்தின் சக்திகள் எவ்வாறு இயக்கப்படுகின்றன என்பதை அவருக்கு காட்டப்பட்டது. அவர் காற்றுகளுக்காக தயார் செய்யப்பட்ட பரந்த களஞ்சியங்களை பார்த்தார். சில காற்றுகள் மென்மையானவை, பூமியை புத்துணர்ச்சி செய்ய அனுப்பப்பட்டவை. மற்றவை வலிமையானவை, அவை வீச உத்தரவு வரும் வரை தடுத்து வைக்கப்பட்டிருந்தன. அவர் இடிய காத்திருக்கும் அறைகளையும் அனுப்பு தயாராக இருக்கும் ஒரு பணியாளனை போல மின்னல் காத்திருக்கும் இடங்களையும் பார்த்தார். எதுவும் தானாக நகனும் இல்ல, எல்லாமும் உயர்ந்தவரிடமிருந்து வரும் கட்டளையை எதிர்பார்த்திருந்தன. பின்னர் நட்சத்திரங்கள் தெளிவாக காணப்பட்டன. அவை நோக்கமற்ற சிதறிய ஒளிகள் அல்ல. ஒவ்வொன்றும் பல காலங்களுக்கு முன்பு நிர்ணயிக்கப்பட்ட பாதையை பின்பற்றின. அவன் நிலையானதும் அளவிட்டதுமான பாதைகள்ல பயணித்தன. நட்சத்திரங்களுக்குள்ளோம் தங்கள் வரிசையில் இருந்து விலகியவை இருப்பத ஏனோக் பார்த்தார். அவை தனியாக பிரிக்கப்பட்டு தங்கள் இடத்தில் கட்டுப்படுத்தப்பட்டிருந்தன, கீழே விழுந்த காவலர்களைப் போல. ஒழுங்கு கட்டாயம் என்பதை அவை ஒரு அடையாளமாக நின்றன. வானத்துல தூதர்கள் விளக்கினார்கள். ஒவ்வொரு கிரகமும், ஒவ்வொரு ஒளி மற்றும் இருட்டின் சுழற்சியும், ஒவ்வொரு உதயம் மற்றும் அஸ்தமனமும் உடைக்க முடியாத ஒரு சட்டத்தால் ஆளப்படுகிறது. வானம் துல்லியமா இயக்கப்படுகிறது. காலங்கள் தங்கள் நேரத்தை மறக்கவில்லை. சூரியன் தம் பாதையிலிருந்து விலகி அலைவதில்லை. சந்திரன் தன் விருப்பத்தடி தம் பாதையை தேர்வு செய்வதில்லை. ஏனோக்கு தெளிவாக கூறப்பட்டது, வானத்தில் எதுவும் சர்வ வல்லவரின் ஆட்சியிலிருந்து தப்ப முடியாது. சிறிய நட்சத்திரத்திலிருந்து மிகப்பெரிய ஒளி வர எல்லா அவருடைய கட்டளைக்கு கீழ்படுகின்றன. இதுவே அந்த ஓமையின் உள்ளார்ந்த அர்த்தம். நட்சத்திரங்கள் தங்கள் நியமிக்கப்பட்ட பாதையில செல்லும் போல ஒவ்வொரு உயிரினமும் ஒரு நாள் தங்களை உருவாக்கியவரின் முன் நிற்க வேண்டியதுதான். இந்த உண்மைகள் வெளிப்படும் போது ஏனோக்கு ஒரு பெரிய அறிவு விருந்தில் அமர்ந்திருப்பது போல உணர்ந்தார். பிரபஞ்சத்து ரகசியங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அவருக்கு முன்பாக விரிக்கப்பட்டன. வானமே குழப்பத்திற்கு எதிராக ஒரு சாட்சியாக நிற்கிறது என்பதை அவர் பார்த்தார். அதன் அழகு சீரற்றதல்ல, அதன் இசை ஒற்றுமை எளிதில் உடையதல்ல. அது கடவுளின் சித்தத்தால் ஒன்றிணைக்கப்பட்டுள்ளது. அவர் பூமியில பார்த்தன. அதன் போராட்டங்கள், அதன் பெருமை, அதன் குழப்பம், இவை அனைத்தும் ஒரு பெரிய வடிவமைப்புல ஒரு சிறிய பகுதியே. அனைத்துக்கும் மேலாகவும் எல்லாவற்றையும் தாண்டியும் அளவிட முடியாத கட்டமைப்பு, ஞானம் மற்றும் மகிமை இருந்தது. பூமியின் கதை தனக்கே அல்ல என்பதை ஏனோக்கு புரிந்து கொண்டார். வானங்கள் அந்த சித்த உண்மையை மீண்டும் மீண்டும் அறிவிக்கின்றன. அனைத்து படைப்பும் உயர்ந்தவரின் அதிகாரத்துக்குள் நகர்கிறது. ஒரு நாள் நட்சத்திரங்கள் தங்கள் பாதையில் நிலைத்திருப்பதைப் போலவே ஒவ்வொரு உயிரும் அவற்றை அமைத்தவரை அறிந்து கொள்ளும். அவர் ஏற்கனவே பார்த்த இடங்களை விட வெது தொலைவில் ஏனோக்கு மனித கண்களுக்கு மறைந்துள்ள பகுதிகளுக்கு அழைத்து செல்லப்பட்டார். இவை மனிதர்கள் அறிந்த பூமி அல்லது ஆகாய நிலங்கள் அல்ல. இவை களஞ்சியங்கள், தயார் செய்து முத்திரை போட்டு உயர்ந்தவரின் அதிகாரத்தில் பாதுகாக்கப்பட்டவை. அவர் ஒளிரும் காற்றுகளால் நிரம்பிய அறைகளை பார்த்தார். அவை தங்கள் எல்லைகளுக்குள் மெதுவா நகர்ந்தன. பூமி எங்கும் அனுப்பப்படும் அந்த தருணத்தை எதிர்பார்த்து சில காற்றுகள் பருவங்களை மாற்றுவதற்காக இருந்தன. மற்றவை கடவுளுக்கே தெரிந்த குறிப்பிட்ட காலங்களுக்கு காத்திருக்கப்பட்டிருந்தன. ஒரு சிறிய காற்றும் நோக்கமின்றி நகரவில்லை. வேறு ஒரு இடத்துல ஏனோக்கு தனியாக வைக்கப்பட்ட பெரிய நீர் களஞ்சியங்களை பார்த்தார். இவை கீழுள்ள உலகின் நதிகள் அல்லது கடல்கள் அல்ல. இவை தயாராக வைத்து பாதுகாக்கப்பட்டு பரந்த இடங்கள்ல அடக்கப்பட்டிருந்தன. அவர் நீர்களும் கட்டளைக்கு கீழ்ப்படைவதை புரிந்து கொண்டார். அவை உத்தரவில்லாம பெருக்கமடகாகு. அவை தங்களை வைத்த இடத்துல செயல்படும் நேரம் வரும் வரை நிலைத்திருக்கின்றன. பின்னர் அவருக்கு இன்னும் நெருக்கமான ஒன்றை காண்பித்தார்கள். அவர் ஒரு அறையை பார்த்தார். அங்கு பதிவுகள் பாதுகாக்கப்பட்டு மனிதர்களின் வாழ்வுகள் கவனமாக எழுதப்பட்டிருந்தன. எதுவும் கவனிக்கப்படாமல் விடப்படவில்லை.
ஒவ்வொரு பாதையும் ஒவ்வொரு முடிவும் ஒவ்வொரு தருணமும் அறியப்பட்டிருந்தது. அது குழப்பமாக எழுதப்படப்படையில, ஆனால் முழுமையான ஒழுங்கில் எழுதப்பட்டது. ஒவ்வொரு மனிதரின் விதியும் அனைத்தையும் ஆளும் ஒருவரின் முன் தெளிவாக காணப்பட்டது. ஏனோக்கு நாட்களின் ஒளி பாதுகாக்கப்படும் இடத்தையும் பார்த்தாக். அது நிலத்த ஒளியாக பிரகாசித்தது, ஒருபோதும் மங்கவில்லை. அருகில் பரலோக ஞானம் பெருகும் ஊற்றுகள் இருந்தன. இந்த ஞானம் உண்மையாக தேடுமர்களுக்கு வழங்கப்படுகிறது என்று தேவதூதர்கள் விளக்கினர். இது யாருக்கும் கட்டாயப்படுத்தப்படவில்லை, ஆனால் புரிதலுக்காக இயங்குபவர்களுக்கு இது கிடைக்கிறது. அவர் தொடர்ந்தபோது ஒரு தேவதூதர் அவருக்கு சூரியனின் ஒரு வாயில காட்டினார். அது வானில் ஒரு பெரிய பொன்னிற கதவு போல் இருந்தது. ஏனோக்கு விடியற் காலையில சூரியன் அந்த வாயில நுழைந்து தன் நேரத்தில் எழும் காட்சியை பார்த்தார். பூமியை வெப்பமாக்கும் அன்றாட ஒளியும் ஆரம்பத்திலிருந்தே நிர்ணயிக்கப்பட்ட பாதையை பின்பற்றுகிறது என்பதை அவர் கண்டார். இந்த காட்சிகள் ஏனோக்கை பணிவுடன் ஆக்கின. மனிதர்களுடன் நடந்ததிலிருந்து ஏற்பட்ட எந்த பெருமையும் அவரிடம் மங்கிவிட்டது. அவர் தேவதூதரின் முன் முழமினார். ஒவ்வொரு உயிரின் விதி, சூரியனின் இயக்கம், பருவங்களின் மாறுதல், மனித உடலில் உள்ள மூச்சு, இவை அனைத்தும் தெய்வீக பராமரிப்பில் உள்ளன என்று தேவதூதர் விளக்கினார். எதுவும் சீரற்றதாக இல்ல, எதுவும் மறக்கப்படவில்லை. வானத்தின் ஒவ்வொரு பொக்கிசமும் ஒரு நோக்கத்திற்காகவே உள்ளது. ஒவ்வொரு களஞ்சியமும் படைப்பின் ஒழுங்கை ஆதரிக்கிறது. இந்த பொக்கிசங்கள் நிலைத்திருப்பதால் கடவுளின் வாக்குறுதிகளும் நிலைத்திருக்கின்றன. புதுப்பிப்பின் காலங்களும் கணக்கெடுக்கும் நேரங்களும் ஏனோக்கு கண்டவற்றால் நிலை பெற்றுள்ளன. அப்போது அவர் வானத்தின் மறைந்துள்ளவை கதைகள் அல்லது புராணங்கள் அல்ல என்பதை புரிந்து கொண்டார். அவை உண்மையானவை, செயல்படுகின்றன. உலகத்தை நாள்தோறும் தாங்கி நிறுத்துவது, இவை அனைத்திற்கும் மேலாக ஒவ்வொரு பொக்கிஷத்தையும் சிறப்பாக சமநிலைப்படுத்தி வைத்திருக்கும் உயர்ந்தவரின் ஞானமே. அந்த தரிசனம் உச்சகட்டத்தை இப்பியது. ஏனோக்கு முன்பு எதிலும் காணாத அளவுக்கு ஒரு பரந்த கூட்டத்தை பார்த்தார். பூமியும் வானமும் ஒன்றா திறக்கப்பட்டதாக தோன்றியது. எல்லா திசையிலிருந்தும் பெரும் கூட்டங்கள் தோண்டிம. நீண்ட நாட்களாக மண்ணில் ஓய்ந்திருந்தவர்கள் எழுந்தனர். அவர்கள் ஒளிரும் தூய்மையான வெளிர் வெள்ளை பருத்தி போல ஒளிரும் ஆடைகளில் ஆடை அணிந்திருந்தார்கள். இவர்கள் நீதிமந்தர். அவர்கள் ஆவிகளின் ஆண்டவரின் சிங்காசனத்திற்கு முன் கூடினார்கள். அவர்களின் முகங்கள்ல பயம் இல்ல, ஆனந்தம் மட்டுமே நிரம்பியிருந்தது. அவர்கள் மௌனமாக சொன்ன பிரார்த்தனைகள் கேட்கப்பட்டிருந்தன. மற்றவர்கள் சந்தேகித்த அந்த நம்பிக்கை இப்போது வெளிப்படையா மதிக்கப்பட்டது. அவர்கள் ஒரே ஜனமாக அமைதியிலே ஒன்றிணைந்து நின்றன. அவர்களை சுற்றி தேவதூதர்கள் ஒழுங்காக நகர்ந்தன. புத்தகங்கள் முன்வைக்கப்பட்டன. பதிவுகள் திறக்கப்பட்டல. எதுவும் அவசரப்படுத்தப்படவில்லை. எதிலும் கொள்கோ இல்ல. எல்லாமும் தெளிவாகவும் அளவாகவும் உண்டுது. பின்னர் ஏனோக்கு வேறொரு குழுவை தனியாக நின்று கொண்டிருப்பதை பார்த்தார். இவர்கள் தாங்கள் விரும்பிய பாதையை தேர்ந்தெடுத்து நேர்மையானதை விட்டு விலகியவர்கள். அவர்களின் தன்னம்பிக்கை மறைந்துவிட்டது. மண்ணில் அவர்கள் காட்டிய துணிச்சல் இப்போது மங்கிவிட்டது. அவர்களுக்கு முன்பாக ஒரு தீப்பொழிவான உருவம் தீக்கத்தும் வாளை போல பிரகாசமாகவும் கவனிக்காமல் இருக்க முடியாதவாறு மிதந்தது. ஒருவருக்கொருவர் உயிரின் புத்தகத்திலிருந்து பெயர்கள் அழைக்கப்பட்டன. அங்கே பெயர்கள் எழுதப்பட்டிருந்தவர்கள் ஒளியின் இடத்துல தங்கினர். ஆனா பெயர்கள் காணப்படாதவர்களுக்கு பிரிவு இருந்தது. அவர்கள் ஆவணக்கூட்டத்தின் மகிழ்ச்சியிலிருந்து தொலைவில் ஆழமான நிழலுள்ள இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். அது பல காலங்களுக்கு முன்பு தயார் செய்யப்பட்டு தனியாக வைக்கப்பட்டு முத்திரை போடப்பட்ட இடம். ஒரு வலிமையான குரல் அந்த கூட்டத்தில் முழங்குளது. தீயவர்கள் இனி பேச வேண்டாம். அவர்களின் பெருமை மிகு வார்த்தைகள் முடிவடையட்டும். கிளர்ச்சியின் சத்தம் நின்று ஒழிச்சு. மன்ன நிரப்பிய பெருமை பேசும் சத்தம் அமைதியாகிவிட்டது. இறுதி தீர்ப்பு நிறைவடைந்தது. நியாயமானவர்களுக்கு நிலையான மகிழ்ச்சி வழங்கப்பட்டது. உளி அவர்களை சுற்றி இருந்தது. அமைதி அவர்கள் மீது தங்கியது. மற்றவர்கள் கூட்டத்திலிருந்து நீக்கப்பட்டு ஒரு காலத்தில் அவர்கள் புறக்கணித்த மகிமையிலிருந்து பிரிக்கப்பட்டனர். காணிக்க உறுதியானதும் இறுதியானதும் இருந்தது. இதற்கு மேலும் எதையும் சேர்க்க தேவல்ல. தீர்மானத்தின் காலம் முடிவுக்கு வந்தது. மற்றும் மிக உயர்ந்தவரின் ஒழுங்கு அனைத்திலும் உறுதியாக நிலைத்திருந்தது. காணிக்கையை நிரப்பிய ஒலி ஏனோக்கு அருகே வரத் தொடங்கியது. அவ அரசர்களின் வீழ்ச்சியையும் நீதிமான்களின் எழுச்சியையும் மகனாகிய மனிதன் மகிமையில் அமர்ந்திருப்பதையும் பார்த்திருந்தான். ஆனா இப்போது அந்த காணிக்கை அவனை நோக்கி திரும்பியது. அரியணையை சுற்றி இருந்த பிரகாசம் அவனை விளக்கவில்லை. அதற்கு பதிலாக அது மெதுவாக அவனை சுற்றி பயத்தை தாண்டி உயர்த்தியது. மகனாகிய மனிதன் அருகில் வந்தார். அவரது இருப்பு உறுதியானதும் அமைதியோடும் நிரம்பியிருந்தது.
ஏனோக் அவர் முன் நின்றபோது வானமும் பூமியும் பின்னணியாக மங்கிவிட்டது போல உணர்ந்தான். ஒளி மேலும் வலுவடைஞ்சது. ஆனா அது அவனுக்கு எந்த தீங்கும் செய்யவில்லை. அவன் இதுவரை அனுபவிக்காத அளவுக்கு இன்னும் ஆழமான யதார்த்தத்துக்குள் இழுக்கப்படுகிறான் என்று உணர்ந்தான். அவன் அருகில் ஒரு தேவதூதன் பேசினா ஏனோக்கு என்று அழைத்தான். உன் பெயர் பரிசுத்தர்கள் எழுதப்பட்டுள்ளது. நீ தேவனோடு நடப்பாய், நீ மரணத்தை அனுபவிக்க மாட்டாய். இந்த வார்த்தைகள் பெரிதாக ஒலிக்கவில்லை, ஆனால் அவை பெரும் பாரத்தை கொண்டிருந்தன. அவை உறுதியானதும் மாற்றமற்றதும் இருந்தன. ஏனோக்கு தன்னை மேலும் உயர்த்தப்பட்டதாகவும் ஆவிகளின் ஆண்டவரின் முன்னிலையில கொண்டு வரப்பட்டதாகவும் உணர்ந்தான். அந்த இடத்தின் மகிமை விவரிக்க முடியாததாக இருந்தது. அது வெறும் ஒளி மட்டும் அல்ல, அது உயிரே ஆகும். அவன் பயத்துல மூழ்கறல. அதற்கு பதிலாக அமைதியும் ஆச்சரியமும் அவனை நிரப்பினான். அவனுக்காக தயார் செய்யப்பட்ட ஒரு சிங்காசனம் அவனுக்கு காண்பிக்கப்பட்டது. அது ஜாதிகள் ஆளவோ படைகளை கட்டளையிடவோ உள்ள சிங்காசனம் அல்ல. அது ஒரு மரியாதை என்னிடம். அவன் வானுலகத்துல தூதராகவும் சாட்சியாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டான் என்பதற்கான அடையாளம். தேவதூதர்கள் அவனை சுற்றி நின்று அவன் விசுவாசத்திற்கு புகழ்ச்சி பாடல்கள் பேசினார்கள். அவன் பூமியில நடந்த பாதையை அவர்கள் மரியாதை செய்தார்கள். அந்த தருணத்தில் ஏனோக்கு அவன் பயணம் எப்போதும் இங்கேயே வழிநடத்தப்பட்டதாக கண்டான். மற்ற மனிதர்களைப் போல மண்ணில் கட்டுப்பட்டவனாக அவன் இருக்க மாட்டான். அவன் ஆண்டவரின் சந்நிதியில மறைக்கப்பட்டு பரிசுத்தர்களுடன் பாதுகாக்கப்படுவான். மனிதகுமாரனின் மகிமையில அவனும் பங்கெடுப்பான் என்பதும் அவனுக்கு காண்பிக்கப்பட்டது. அவனுக்கு சமமாக அல்ல, ஆனால் அவனுக்கு அருகில் வெளிப்படுத்தப்பட்ட அனைத்திற்கும் சாட்சியாக அவன் நிற்பான். அவன் கண்ட தரிசனங்கள் அவன் காலத்திற்கே மட்டும் அல்ல, வருங்கால தலைமுறைகளுக்கும் பேசும் வகையில் இருந்தன. அவனுடைய பங்கு பூமியை தாண்டியும் தொடரும் என்பது தெளிவாக காட்டப்பட்டது. அவன் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுடன் பரலோக இடங்களில் பாதுகாக்கப்பட்டவனாகவே இருப்பான். அவன் எழுதிய ரகசியங்கள் அவனுடைய சாட்சியை எதிர்காலத்துக்கும் எடுத்து செல்லும். ஏனோக்கு அந்த தரிசனத்திலிருந்து வெளியே வந்தபோது அவனை சுற்றிய உலகம் வேறுபட்டதாக உணரப்பட்டது. அவன் காலடியிலிருந்த நிலமோ, அவன் தலையிலிருந்த வானோ, அவன் கண்டவற்றுடன் ஒப்பிடும்போது இவை அனைத்தும் தற்காலிகமாகவே தோன்றின. பூமியில் அவனுடைய காலம் புனிதமானது, அவனை விட பெரிய ஒரு நோக்கத்திற்காகவே தனியாக வைக்கப்பட்டது என்பதை அவன் அறிந்தான். ஒரு புதிய தரிசனம் தொடங்கியது. அது சிங்காசனங்களையோ கூட்டங்களையோ பற்றியதல்ல, ஆனால் வானங்களை பற்றியது. உரியல் ஏனோக்கு அணுகி வானத்தின் தொலைவான எல்லைக்கு தன்னை அழைத்து சென்றான். அவர்கள் கிழக்கு திசைக்கு பயணம் செய்தார்கள். ஒவ்வொரு நாளும் ஒளி முதலில் தோன்றும் இடத்திற்கு. அங்க ஏனோக்கு மனித கண்களுக்கு மறைந்திருக்கும் ஒன்றை கண்டான். வானத்தின் சுவரில் அமைக்கப்பட்ட ஒரு பெரிய வயலை கண்டான். அது பளிச்சென்ற தங்கம் போல பிரகாசித்து உயரமாகவும் வலுவாகவும் நின்றது. இதற்கு பெயர் சூரியனின் பாதை என்று அழைக்கப்பட்டது. கிழக்கு பக்க வாயில நோக்கி சூரியன் வருவதை ஏனோக்கு பார்த்தான். நியமிக்கப்பட்ட நேரத்தில் அந்த வாயில் திறக்கப்பட்டது. சூரியன் அந்த வாயில ஊடுருவி வானில் தனது பயணத்தை தொடங்கியது. அது திசை தெரியாம அலைந்ததில்லை, அது அவசரமா ஓடியதில்லை. அது தெளிவான மற்றும் நிலையான பாதையை பின்பற்றி பூமியில் ஒடியூட்டியது, அதற்கு கட்டளையிடப்பட்டபடியே. நாள் முடிவை எட்டிய போது ஏனோக்கு மேற்கு பக்கத்துல இன்னொரு வாயில காண்பித்தார்கள். மாலை நேரம் வந்ததும் சூரியன் அந்த மேற்கு வாயில நுழைஞ்சு பார்வையிலிருந்து மறைந்தது. அந்த வாயில்கள் இரவுக்காக மூடப்பட்டன. உரியல் இந்த வாயில்கள் ஒரு நிர்ணயிக்கப்பட்ட ஒழுங்கின்படி திறக்கப்பட்டும் மூடப்பட்டும் இருப்பதாக விளக்கினார். எதுவும் யாத்திரையாக நடக்காதுங்க. இதுதான் உரியல் கூறினார், தேவன் வானத்தின் ஒளிகளுக்காக அமைத்த ஒழுங்கு. சூரியன் தனது கடமையை நம்பிக்கையுடன் நிறைவேற்றுகிறது. அது தன்னேரத்தில் உதயமாகி தன்னேரத்தில் அஸ்தமிக்கிறது. அது பூமிக்கு வெப்பமும் ஒளியும் அளித்து தன் நாள் பணியை முடித்ததும் விலகுகிறது. ஏனோக்கு வியப்பு நம்பார். பொழுது பிறக்கும் நேரமும் மாலை நேரமும் யாத்திரை அல்ல என்பதை அவர் கண்டார். அவை ஒரு பெரிய திட்டத்தின் ஒரு பகுதியாகும். வானத்தின் சுவர்கள் அனைத்தையும் தக்க வைத்து நிற்கின்றன. வாய்கள் முன்பே திறக்கவோ தாமதமாக மூடவோ செய்யப்படுவதில்லை. அவை உயர்ந்தவரின் சித்தப்படி இயங்குகின்றன. சூரியன் தன் பாதையை பின்பற்றுவதை பார்த்தபோது ஏனோக்கு அதில் ஒரு ஆழமான அர்த்தத்தை கண்டார். சூரியனுக்கு நியமிக்கப்பட்ட பாதை இருப்பது போலவே ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு பாதை உள்ளது. வாழ்க்கையில் பருவங்கள் உள்ளட. எலும்பு நேரம், ஓய்வெடுக்கும் நேரம், செயல்படும் நேரம், காத்திருக்கும் நேரம், ஆள் இவை உள்ளன. அவையெல்லாம் தொடங்கும் முன்பே அறியத்தப்பற. சூரியனின் நிலையான இயக்கம் வானில் எழுதப்பட்ட பாடமாக மாறியது. ஒழுங்கு வானங்கள் ஆளுகிறது, ஒளி கட்டளைக்கு கீழ்ப்படுகிறது. அதை இயக்கியவரின் கவனத்திலிருந்து எதுவும் தப்புவதில்லை. சூரியனின் பாதையை காட்டிய பிறகு யூரியல் ஏனோக்கின் கவனத்தை சந்திரனிடம் திருப்பினார்.
அவர்கள் பரந்த வானின் கீழ் நின்றனர். ஏனோக்கு சந்திரனை தன் கண்முன்னே மாறிக்கொண்டிருப்பதை பார்த்தார். ஒரு தருணத்துல அது மெல்லியதும் மங்கலானதும் வெள்ளி நூல் போல் இருந்தது. பின்னர் அது பிரகாசமாகவும் வட்டமாகவும் வளர்ந்து முழுமையாகவும் வலிமையாகவும் ஒளிர்ந்தது. அதற்கு பிறகு அது மீண்டும் மெதுவா மங்க தொடங்கியது. இரவு இரவாக சுருங்கி கிட்டத்தட்ட மறைஞ்சு விட்டது. பின்னர் அந்த சுழற்சி மீண்டும் தொடங்கலவு. யூரியல் சந்திரன் காரணம் இல்லாம மாறுவதில்லைன்னு விளக்கினார். சூரியனை போலவே அதற்கும் தனித்துவமான வாயில்கள் மற்றும் மறைந்த அறைகள் உள்ளன. அதன் ஒளிக்காக சேமிப்பிடங்கள் தயார் செய்யப்பட்டுள்ளன. இந்த இடங்களிலிருந்து அதன் பிரகாசம் அளவிட்டு துல்லியமாக வரியிடப்படுகிறது. அது மிக விரைவாக வளங்கறில்ல, அது மிக மெதுவாக மங்குவதும் இல்ல. ஒவ்வொரு நிலவும் ஒரு சிறந்த வடிவமைப்பு பின்பற்றுகிறது. ஏனோக்கு தேவதூதர்கள் பிடித்திருந்த பலகைகள் காண்பிக்கப்பட்டன. அவற்றில தெளிவான குறிகள், கோடுகள் மற்றும் நாட்களை என்னும் எண்கள் எழுதப்பட்டிருந்தன. அவை அமாவாசை, பௌர்ணமி மற்றும் இடைநிலைகளை குறித்திருந்தன. எதுவும் ஊகமாக இல்ல, எதுவும் சந்தேகமாக விடப்படவில்லை. ஒவ்வொரு மாதமும் அதற்கு முந்தையத ஒழுங்காக தொடர்ந்தது. இது தெய்வீக நாட்காட்டின் ஒரு பகுதியாகும் என்று யூரியல் அவரிடம் கூறினார். ஒரு ஆண்டு 364 நாட்களாக அளக்கப்பட்டது. வாரங்களும் மாதங்களும் ஆரம்பத்திலிருந்தே அமைக்கப்பட்டிருந்தன. வானில் உள்ள ஒளிகள் இந்த மாதிரியை பின்பற்றி கட்டளையிட்டபடி நேரத்தை துல்லியமாக கணக்கிடுகின்றன. இந்த நாட்காட்டி நாட்களை எண்ணுவதற்காக மட்டுமில்ல, புனித கூட்டங்கள் மற்றும் பரிசுத்த காலங்களை கடவுள் நியமித்த விதமாகும். இந்த நாட்களை குறிக்க சந்திரனின் இயக்கம் உடவிலது. அது வானில் ஒரு சாட்சியாக இருந்து காலமே உன்னதமானவருக்கே சொந்தம் என்று பூமிக்கு நினைவூட்டுகிறது. சந்திரன் தனது பாதையை விட்டு வெளியே செல்லாது, யூரியல் கூறினார். இவற்றில் எதையும் மாற்ற முடியாது. அதன் பால நம்பிக்கையோடு தொடங்குகிறது. அதன் ஒளி துல்லியமா அதிகரித்து குறைகிறது. அது தனது கடமையை மறத்தாது. எனக்கு சந்திரனை அதன் நிலையான ஒத்திசைவுடன் தொடர் மோசுவ பக் மங்குவது போல தோன்றினாலும் அது அழிந்துவிடவில்லை, அதன் பருவத்தில் மட்டும் நகர்கிறது என்பதை அவர் கண்டார். அந்த முனை எப்போதும் திரும்பி வருகிறது. அந்த ஒழுங்கு எப்போதும் இழைத்திருக்கிறது. இந்த மர்மங்கள் அவர் உணரும் போது ஒரு மனிதனின் வாழ்நாள்களும் அறியப்பட்டு அளக்கப்பட்டுள்ளன என்பதை அவர் கண்டார். சந்திரன் தனது பாதையை பாதுகாப்பது போல மனிதனின் நாட்களும் கவனத்துடன் எண்ணப்படுகின்றன. வானகம் துல்லியத்துடன் இயக்கப்படுகிறது. அதில் எதுவும் வீணாகவோ தவறாகவோ இல்லை. உரியல் தனது கையை உயர்த்தி ஏனோக்கின் கண்களை இன்னும் மேலே நோக்கி திருப்பினார். அவர்களின் மேல உள்ள ஆதாயம் எண்ணற்ற ஒளிகளால் நிரம்பியிருந்தது. நட்சத்திர கூட்டங்கள் இருண்ட துணியில் நெய்யப்பட்ட வடிவங்களைப் போல வானில் விரிந்திருந்தன. அவை காரணம் இல்லாம துடிக்கிறங்க. அவன் நிலையான பிரகாசத்துடன் இருந்து கொண்டிருந்தன. உரியல் பெரிய நட்சத்திர கூட்டங்களை நோக்கி சுட்டினார். ஒரியான் தன் இடத்தில் வலிமையாக நின்று கொண்டிருந்தான். பிளியாட்ஸ் ஒன்றாக நெருக்கமாக கூடியிருந்தது. ஒவ்வொன்னும் தன் பாதியில நிலைக்கிருந்தது. ஏனோ கவனமா பார்த்தார். நட்சத்திரங்கள் சீரற்ற முறையில் சிதறி இல்லை என்பதை அவர் கண்டார். ஒவ்வொன்றும் பல வருடங்களுக்கு முன்பு நிர்ணயிக்கப்பட்ட பாதையில நகர்ந்தன. அவை நியமிக்கப்பட்ட பருவங்கள்ல உதயமாகி அஸ்தமனமாகின. அவை வருடத்தின் சில காலங்களில் தோன்றின, மற்ற காலங்களில் மறைந்தன. அவற்றின் ஒழுங்கு மிக துல்லியமா இருந்தது. எதுவும் மற்றொன்றின் பாதையில் நுழையவில்லை. நட்சத்திரங்களுக்கு விதிகள் எழுதப்பட்டுள்ளன என்று உரியல் விளக்கினார். இவை கல்லுல பொறிக்கப்பட்ட விதிகள் அல்ல, கடவுளின் வார்த்தையால் நிறுவப்பட்ட கட்டளைகள். நட்சத்திரங்கள் எந்த கேள்வியும் இல்லாம கீழ்படியும. அவை தங்களுக்கே விருப்பமான திசையை தேர்ந்தெடுக்கவில்லை. அவ சுதந்திரமா அளந்து தெரியவில்லை. யாராவது வலி தவறினால் என்று உரியல் சொன்னார், ஒரு வலிமையான சக்தி அதை மீண்டும் இழுத்து கொண்டு வரும். ஏனோக்கு அவர் ஒரு காலத்துல கட்டுப்படுத்தப்பட்டிருந்த விழுந்த தேவதைகளை நினைவு கூர்ந்தார். அந்த உயிர்கள் தங்கள் இடத்துல கட்டுப்படுத்தப்பட்டிருந்ததை போலவே ஒழுங்க விட்டு வெளியேறும் எந்த நட்சத்திரமோ உறுதியாக பிடிக்கப்பட்டு வைக்கப்படும். சில கிளர்ச்சி செய்த நட்சத்திரங்கள் ஏற்கனவே தனியாக வைக்கப்பட்டுள்ளன. விண்ணக ஒளிகளும் அதிகாரத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதற்கான அடையாளமாக அவை இருக்கின்றன. ஏனோக்கு விண்ணகத்துல பாதுகாப்பாக வைத்திருக்கும் பெரிய நீர்மூட்டைகளையும் பார்த்தார். அவ கட்டளையின்றி வெளியே சிந்தப்படப்பட அவை அடக்கப்பட்டே இருந்தன. அதுவே மிக உயர்ந்த உலகங்களும் கவனத்துடன் ஆளப்படுகின்றன என்பதற்கான தெளிவான அடையாளம். சில நட்சத்திரங்கள் வானில் வேகமாக நகரும் போல் தெரிந்தன. வானின் காற்றுகள் அவற்றை தங்கள் பாதையில் இழுத்து செல்கின்றன என்று உரியல் விளக்கினார். ஆனா அந்த காற்றுகளும் தனியாக செயல்படுவதில்லை. அவ அனுமதி கிடைக்கும் போதுதான் நகரும். அவற்றின் வலிமையும் திசையோ மிக உயர்ந்தவரின் சித்தத்தால வழிநடத்தப்படுகிறது.
ஏனோக்கு நட்சத்திரங்கள் சிறப்பாக ஒழுங்காக ஜொலிக்கும் போது தன் மேலுள்ள அனைத்தும் ஒழுங்கா கட்டுப்பட்டிருப்பதை பார்த்தார். எதுவும் மோதவில்லை, எதுவும் இலக்கில்லாம அலைஞ்சு கொண்டிருக்கவில்லை. விண்ணகம் காட்டுமிராண்டியாகவோ குழப்பமாகவோ இல்ல, அவை கட்டமைக்கப்பட்டும் நிலைத்தும் இருந்தன. பூமியின் பருவங்கள்ல அவர் பார்த்த அதே மாதிரி படலம் வானிலும் எழுதப்பட்டிருந்தது. சூரியன் தன் வாய்களை காத்து கொண்டது, சந்திரன் தன் சுழற்சிகளை காத்தும்படுது, நட்சத்திரங்கள் தங்கள் சப்தங்களை பின்பற்றின, வானின் சேனைகள் கூட இந்த கட்டளைகளுக்குள் பணிந்திருந்தன. அனைத்தும் பரவலாக இருந்தாலும் எல்லையில்லா சுதந்திரத்தை அது காட்டவில்லை. அது வடிவமைப்பால் ஒன்றா இணைக்கப்பட்டுள்ள ஒரு பிரபஞ்சத்தை வெளிப்படுத்தியது. வானில் ஒவ்வொரு ஒளியும் தன்னை விட பெரிய ஒரு ஆட்சி இருப்பதை சாட்சியாக கூறியது, தன்னிடத்தில நம்பிக்கையுடன் பிரகாசித்தது. வானத்தின் காட்சி சூரியன் சந்திரன் அல்லது நட்சத்திரங்களோடு மட்டும் முடிவடையவில்லை, அவை அனைத்தும் ஒன்றாக சிறப்பாக இயங்கும் ஒரு முழுமையான அமைப்பாக இருப்பது ஏனோக்கு காண்பிக்கப்பட்டார். 364 நாட்கள் கொண்ட ஆண்டின் வடிவத்தை அவர் தெளிவாக கண்டார். அது நிலையானது, சமநிலையுடன் முழுமையானது. இந்த நாட்காட்டி வெறும் நாட்களை என்னும் ஒரு முறையாக மட்டும் இல்ல, இது மாற்றமில்லாத ஒழுங்கின் ஒரு அடையாளமா இருந்தது. ஒவ்வொரு பருவமும் தன் நேரத்துல வந்தது, ஒவ்வொரு வாரமும் முன்வாரத்தை தொடர்ந்து குழப்பமின்றி வந்தது. எதுவும் குறைவாக ஐயா, எதுவும் கூடவில்ல. இந்த சுழற்சி தொடக்கத்திலிருந்து முடிவு வரை உறுதியாக இருந்தது. நேரம் தன்னிச்சையாக செல்ல அனுமதிக்கப்பட்டால் என்ன நடக்கும் என்று ஏனோக்கு காண்பிக்கப்பட்டது. நாட்கள் தவறாக அமைக்கப்பட்டாலோ அல்லது பருவங்கள் தங்கள் பாதையில் இருந்து விலகினாலோ படைப்பின் இசைமை உடைய தொடங்கும். விளைச்சல்கள் தவறான நேரத்தில் வரும், புனித கூடுகைகள் தக்க இடத்துல இருக்காது, ஒளி மற்றும் இருட்டின் இடையிலான கவனமாக்கப்பட்ட சமநிலை பலவீனமாகும். ஆனா அவர் பார்த்த வடிவமைப்புல இப்படிப்பட்ட குழப்பத்திற்கு இடமில்ல. அவர் பார்த்தார் தேவதூதர்கள் வழிகாட்டும் கட்டளைகளால் நிரப்பப்பட்ட உருளைகளை எடுத்து சென்றனர். இந்த உருளைகள் நாட்களை மிக துல்லியமாக குறித்திருந்தன. அவை வாரங்கள் மாறும் முறையையும் மாதங்கள் நகரும் முறையையும் பதிவு செய்திருந்தன. ஒரு தூதர் தம் படியிலிருந்து விலக முயன்றா உடனே திருத்தம் செய்யப்பட்டது. ஒன்னும் ஒழுங்கல் இல்லாம இருக்க அனுமதிக்கப்படவில்லை. அவரது ஞானத்துல ஒரு தேவதூதர் சொன்னா, கடவுள் மனிதர்களுக்கு நாட்களின் ஒரு இயந்திரத்தை வழங்கியுள்ளார். நேரமே ஒரு நன்கு வடிவமைக்கப்பட்ட கருவி போல் நகர்ந்தது. ஒவ்வொரு பகுதியும் மற்றவற்றுடன் இணைந்து செய்யப்பட்டது. சூரியன் தன் மாய்கள் அல்ல திட்டமிட்டபடி நுழைங்கல, சந்திரன் தன் நிலைகளை நேரத்துல முடிச்சது, நட்சத்திரங்கள் தங்கள் பருவங்களை தாமதமின்றி குறித்தன. இந்த நாட்காட்டி ஒரு பெரிய உண்மையின் ஒரு பகுதியாயிருப்பதை ஏனோக்கு உணர்ந்தார். இது கடவுளின் திட்டம் காரணமின்றி வழி தவறவோ மாறவோ செய்யப்படுவதில்லை என்பதை காட்டியது. நாட்கள் தங்கள் வரிசையை போலவே அவருடைய நோக்கங்களும் அவ்வாறே செல்கின்றன. நேரம் கடந்து போவது வெறுமனேவோ அல்லது சீரற்றதோ அல்ல, அதில் அர்த்தம் உண்டு. இந்த நாட்காட்டியை புரிந்து கொள்வது படைப்பின் வடிவமைப்பின் இன்னொரு அடுக்கை ஒளிவிடுவதை போன்றது. இதனால் யாகைதம் வரலாறு கூட ஒரு நிர்ணயிக்கப்பட்ட மாதிரியில் விரிகிறது என்பதை வெளிப்படுத்தியது. ஒவ்வொரு தலைமுறையும் அது பிறக்க முன் நீண்ட காலமா நிறுவப்பட்ட ஒரு கட்டமைப்புக்குள் நகர்கிறது. இந்த தரிசனம் அவரது இதயத்தில் உறைந்த போது ஏனோக்கு காலம் உலகை கட்டுப்படுத்தும் ஒரு சக்தி அல்ல என்பதை கண்டார். அது அதை உருவாக்கியவருக்கு ஒரு பணியாளன் மட்டுமே. அழகான நாட்காட்டி மிக உயர்ந்தவர் நிகழ்வுகளை மட்டுமல்ல, அவை நடைபெறும் தாளையும் ஆள்கிறார் என்பதற்கான சான்றாக நின்றது. தரிசனங்கள் மெதுவா அமைதியாக ஆரம்பித்தன. அப்போது உரியல் ஏனோக்கை நோக்கி முக்கியத்துவம் வாய்ந்த வார்த்தைகளை சொன்னார். நீ பார்த்தவே உனக்காக மட்டுமல்ல என்று தேவதூதர் கூறினார். நீ அதை எழுதி வைத்திருக்க வேண்டும், வருங்கால தலைமுறைகள் இந்த அறிவை தேவைப்படுவார்கள். ஆணை தெளிவாக இருந்தது. சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் மற்றும் நேரத்தின் சரியான ஒழுங்கின் இரகசியங்கள் வானத்தில் மறைந்திருக்க வேண்டியவை அல்ல. ஏனோக்கு தாழ்மையுடன் தலையை வணங்கினார். அவருக்கு தன் முன் வைக்கப்பட்ட பணியின் தீவிரம் உணரப்பட்டது. பின்னர் அவர் எழுத ஆரம்பித்தார். புரிதல் எந்த சிரமமும் இல்லாம அவரை ஊடுருவி வந்தது போல இருந்தது. அவர் சூரியனின் வாயில பற்றியும் அது எப்படி உதயமாகி அஸ்தமிக்கிறது என்பதையும் பதிவு செய்தார். அவர் சந்திரனின் அறைகள் மற்றும் அதன் சுழற்சிகளின் நிலையான ஒத்திசைவை விவரித்தார். 364 நாட்கள் கொண்ட ஆண்டும் ஒழுங்காக அமைக்கப்பட்ட வாரங்களும் தங்கள் இடங்களில் நிலைத்திருக்கும் பருவங்களும் பற்றி அவர் கவனமாக எழுதியார். நட்சத்திரங்களா அவர் தவிக்கமல்ல, அவை செல்லும் பாதைகள் மற்றும் அவற்றை வழிநடத்தும் விதிகள் பற்றி அவர் எழுதியார். ஒரு காலத்துல வழி தவறியவைகளும் தங்கள் சரியான இடத்தில் பிடித்து வைக்கப்பட்டுள்ளன என்பதை அவர் குறிப்பிட்டார். காற்றுகள், நீர்கள் மற்றும் வானத்தின் ஒளிகள் எல்லாம் ஆணைப்படி எப்படி நகர்கின்றன என்பதையும் அவர் விளக்கியார். எழுதி கொண்டிருந்த போது ஏனோக்கு தன் மீது வைத்த நம்பிக்கையை உணர்ந்தார். அவர் ஒரு அரசன் அல்ல,
அவர் படைகளை வழி நடத்தவில்லை, இருந்தாலும் அதே அளவுக்கு முக்கியமான ஒன்றுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் ஒரு சாட்சி, ஒரு எழுத்தாளர், வானத்தின் ஒழுங்க மனிதர்களின் உலகிற்கு கொண்டு செல்லும் ஒரு குரலாக இருக்க வேண்டும். சில நேரங்களில் அவர் எழுத்தை நிறுத்தி வானத்தை நோச்சி பார்த்து தாம் கண்டவற்றை நினைவு கூர்ந்தார். பின்னர் அவர் தொடர்ந்தார், ஒரு விவரத்தையும் மாற்றாம கவனமா எழுதியார். இவை கற்பனையால் உருவாக்கப்பட்ட கதைகள் அல்ல, இவை நோக்கத்துடன் அவருக்கு காண்பிக்கப்பட்ட உண்மைகள். அறியாதவர்கள் கற்றுக்கொள்ளட்டும் என்று அவர் எழுதியார். நம்பிக்கையுடன் இருப்பவர்கள் புரிந்து கொள்ளும் மகிழ்ச்சியை அடையட்டும்.

காட்டப்பட்டதை பாதுகாப்பது பற்றியும் அது ஆனது. காலமோ இடமும் பற்றிய ரகசியங்கள், வானத்தின் ஒழுங்கு, நாட்களின் ஓசை, இவை அனைத்தும் இப்போது அவரிடம் ஒப்படைக்கப்பட்டன. அதனால் ஏனோக்கு வரிசையாக வரிகளை எழுதி வானத்தின் வடிவத்தை கீழுள்ள பூமி நினைவில் வைத்துக் கொள்ளும் வகையில பரப்பினார். அது கூட உயர்ந்தவரின் பராமரிப்பில் நகர்கிறது என்பதை உணரச் செய்தார். மறுபடி ஏனோக்கு தூக்கம் ஆட்கொண்டது. அதோடு இன்னொரு கனவும் உண்டது. இந்த காணொலி மற்றவற்றிலிருந்து வேறுபட்டது. இது அவருக்கு பரலோகத்தின் வாயில்கள் அல்லது ஒளியின் அறைகள் எதையும் காட்டவில்லை. அதற்கு பதிலாக இது சின்னங்களாக வந்தது. உயிருள்ள படங்களால் சொல்லப்படும் ஒரு கதையை போல. அவர் ஒரு வெள்ளக்காலையா அகலமான புல்வெளியில் தனியாக நிற்கும் நிலையில பார்த்தார். அது வலிமையானதும் தூய்மையானதும் எந்த கலங்கமும் இல்லாததாக இருந்தது. இந்த காலை குற்றமற்ற நிலையில உருவாக்கப்பட்ட முதல் மனிதனை குறிக்கிறது. அதிலிருந்து மற்ற காலைகள் தோன்றி நிலம் முழுவதும் பரவின. காலம் கடந்தபோது அவற்றின் எண்ணிக்கை அதிகரித்து பூமி அவற்றால் நிரம்பியது. அவற்றில் ஏனோக்கு 4 சிறிய காலைகளை தனியா பார்த்தார். அவை ஒன்றோடொன்று அருகில் நின்றன. மற்றவைகளிலிருந்து வேறுபட்டவையாக அவை நோவாவின் மக்களை சின்னமா காட்டுவதாக அவர் உணர்ந்தார். அவற்றை சுற்றி உலக அமைதியற்றதும் கலங்கியதும் போல தெரிந்தது. மண் அசைந்தது, வானம் இருந்தது, காற்றுல ஒரு மாற்றம் வரப்போகிறது என்ற உணர்வு இருந்தது. பின்னர் நீர்கள் உறங்கின. அந்த கனவுல அது வெறும் மழை அல்ல, ஆனா ஒரு பெரிய குழப்பக்கடல் எல்லாவற்றையும் மூடியது. நிலத்தை நிரப்பிய காலை உருவங்கள் நீர் பரவிய போது அடித்துச் செல்லப்பட்டன. உலகம் மீண்டும் ஒரு பெரிய வெள்ளமா மாறியது. அந்த உயிரினங்கள் உயரும் அலைகளுக்கு எதிராக போராடின. ஆனால் அலைகள் மிகவும் வலுவாக இருந்தன. ஏனோக்கு நீர்கள் பூமியை முழுமையாக மூடுவதை பார்த்தார். அவர் முன்பு தரிசனத்துல பார்த்ததை இப்போது சின்னமா மீண்டும் கண்டார். அந்த வெள்ளம் சீரற்றதாக இல்ல. நீண்ட நாட்களாக அதன் ஒழுங்க விட்டு விலகிய உலகிற்கு அது பதிலாக இருந்தது. இறுதியில் நீர்கள் அமைந்த போது நிலம் வெறிச்சோடியும் உலர்ந்தும் தோன்றியது. நிலம் முழுமையா உறிஞ்சும் வெறிச்சோடியும் வாழ்க்கை மீண்டும் தொடங்க காத்திருந்தது. அந்த காட்சியை அமைதி மூடியிருந்தது. ஆனா அந்த எல்லாவற்றிலும் ஒரு சிறிய வெள்ளக்காலம் மட்டும் பாதுகாப்பா இருந்தது. அது வெள்ளத்தில் அடிபட்டு விடவில்லை. அது அமைதியாக நின்றது. குழப்பத்திலிருந்து காக்கப்பட்டது. ஏனோக்கே இதுவே நீதிமான்களின் வழி, நோவாவின் குடும்பத்தை குறிக்கிறதுன்னு பார்த்தார். உலகம் மாறினாலும் அவர்கள் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளப்பட்டனர். மற்ற விலங்குகள் கனவில் போராடி விழுந்தாலும் தூய வழிக்கு பாதுகாப்பு இருந்தது. இது இரக்கம் மற்றும் நோக்கம் இன்னும் நிகழ்வுகளை வழி நடத்துகிறது என்பதற்கான ஒரு அறிகுறியா இருந்தது. வெள்ளம் கதையின் முடிவல்ல, ஒரு திருப்பு முனை. அந்த கனவு வார்த்தைகள் இல்லாம தெளிவா பேசியது. தண்ணீர் பூமியை மூடியிருந்தாலும் புதுப்பிக்க தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் பாதுகாக்கப்பட்டனர். உலகம் அதிர்ந்தாலும் தனியாக வைக்கப்பட்டவர்களுக்கு பாதுகாப்பு எப்போதும் இருக்கும். கனவு தொடர்ந்தது, ஆனா காட்சி மீண்டும் மாறியது. இந்த முறையில ஏனோக்கு முன்னிலையில முழு வரலாறும் ஒரு பெரிய புலமாக விலங்குகளால் நிரம்பி தோன்றியது. மனிதர்கள் இனி மனிதர்களாக காட்டப்படவில்லை. அவர்கள் பல வகை விலங்குகளாக தோன்றினர். ஒவ்வொரு சின்னமும் ஒரு அர்த்தத்தை கொண்டிருந்தது. அவர்களுக்கு மேல ஏனோக்கு வானில் நட்சத்திரங்கள் பிரகாசமா ஒளிருங்கதை பார்த்தார். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு பெயர் இருந்தது. இந்த நட்சத்திரங்கள் வாச்சர்கள், ஒரு காலத்தில் இறங்கிய தேவதூதர்கள் என்பதை கண்டறிந்தார். அவர்கள் அந்த புலத்தை கீழிருந்து பார்த்தனர். கீழே நடக்கும் நிகழ்வுகளை கவனித்தனர். அவர்களின் ஒளி நிலைத்தும் தொலைவிலும் இருந்தது. பூமியில ஏனோக்கு ஒரு குழு வெள்ளாடுகளை பார்த்தார். அவை ஒரு கூட்டமா சேர்ந்து நகர்ந்தன. இந்த ஆடுகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மக்களை குறித்தன. அவை சுற்றியுள்ள விலங்குகளுடன் ஒப்பிடும் போது சிறியதாக இருந்தாலும் தூய்மையுடன் அடையாளம் காணப்பட்டன. அவற்றில ஆரம்பத்துல ஒரு ஆடு தனித்துவமாக இருந்தது. அதிலிருந்து பல மற்ற ஆடுகள் வந்தன. இது ஆபிரகாமின் வீட்டை குறித்தது. மெதுவாக ஆனா உறுதியாக வளர்ந்தது. ஆனா அந்த புலம் அமைதியாக இருக்கவில்லை. சிங்கங்க ஆடுகளை சுற்றி உலாகின. காட்டு விலங்குகள் கூரிய பார்வையுடன் அவற்றை சுத்தி வந்தன. இந்த உயிரினங்கள் சக்தி வாய்ந்த நாடுகள், ஆடுகளின் கூட்டத்திற்கு எதிராக எழுந்த வலிமையான இராச்சியங்களை குறித்தன. சில நேரங்கள்ல ஆடுகள் சிலரல்ல, சில நேரங்கள்ல அவை எல்லா பக்கங்களிலும் அழுத்தப்பட்டன. இருந்தாலும் அழிக்கப்படல. ஏனோக்கு ஆடுகளுக்கு மேல் மேய்ப்பர்களை வைத்திருப்பதை கவனித்தார். சில மேய்ப்பர்கள் அவற்றை கவனித்து பாதுகாப்பான இடத்திற்கு வழி நடத்தினார்கள். மற்றவர்கள் கவனக்குறைவாக இருந்ததால் ஆபத்து அருகில் வர அனுமதித்தனர். இந்த மேய்ப்பர்கள் மக்களை வழி நடத்திய அல்லது வழி நடத்த தவறிய தலைவர்கள் மற்றும் அரசர்களை குறித்தன. இதையெல்லாம் மேலாக நட்சத்திரங்கள் பார்த்து கொண்டிருந்தது போல இருந்தது. சில ரகசியமா திட்டமிட்டன. அப்போது ஏனோக்கு கடவுளால் எழுப்பப்பட்ட

ஒரு பெரிய மேய்ப்பரை பார்த்தார். இந்த மேய்ப்பர் உறுதியும் விசுவாசமும் கொண்டவர். அவர் ஆடுகளை வலிமையுடனும் தெளிவான வழிகாட்டலுடனும் வழிநடத்தினார். அவரின் மூலம் ஆடுகள் மீண்டும் தங்கள் பாதையை கண்டுபிடிச்சன. இந்த சின்னம் மோசேயை குறிக்கிறது என்பதை ஏனோக்கு அறிந்தார். மக்களை ஆபத்தில் இருந்து வெளியே கொண்டு சென்று வாக்குறுதியான நிலைக்கு வழிநடத்த நியமிக்கப்பட்டவர் அவர். இந்த காணொலி தலைமுறைகளை கடந்த ஒரு கதையை போல முன்னேறியது. புதிய விலங்குகள் தோன்றின. சில சிங்கங்களைப் போலவும் சில புலிகளையோ சக்தி வாய்ந்த பறவைகளையோ போலவும் இருந்தன. அவை ஒன்றுக்கொன்று பின்னெழும் ராஜ்யங்களை குறித்தன. சிலர் வெற்றி பெற்றனர், சிலர் கடுமை ஆட்சி செய்தனர். ஆனா ஒவ்வொருவரும் தங்களது காலம் முடிந்ததும் மறைந்தனர். ஆடுகள் பல நேரங்களில் சிறியதாகவும் சூழப்பட்டதாகவும் தோன்றினாலும் காணாத ஒரு கை அவர்களை பாதுகாத்தது. ஆபத்து மிக அதிகமாக வளர்ந்த போது உதவி வந்தது. அவர்கள் சிதறிய போது மீண்டும் ஒன்று சேர்க்கப்பட்டனர். எல்லா மேய்ப்பர்களிலும் மேலான மேய்ப்பர் அவர்களை ஒருபோதும் விட்டுவிடவில்லை. தனது கனவில் இது விலங்குகளின் கதையை விட அதிகம் என்று ஏனோக்கு புரிந்தது. இது ஆதாமின் பிள்ளைகளின் கதையை சின்னங்களாக கூறியது. ஆடுகளின் போராட்டங்கள் உண்மையான மக்களின் போராட்டங்களா இருந்தன. மிருகங்கள் நாடுகளாக இருந்தன. நட்சத்திரங்கள், விண்ணக காவலாளிகள் நிகழும் திட்டத்தை கவனித்துக் கொண்டிருந்தனர். வரலாறு தானாகவே அந்த வெளியில நீண்ட பேரணியாக நகர்ந்தது. ராஜ்யங்கள் எழுந்தும் வீழ்ந்தும் போனக. தலைவர்கள் வந்தும் போனும் செய்தார்கள். ஆனால் ஆடுகளின் கூட்டம் நிலைத்திருந்தது. அந்த தரிசனம் வலிமையான சக்திகளால் சூழப்பட்டிருந்தாலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட வரிசை அழியாது என்பதை காட்டியது. அவர்களின் கதை எந்த ஒரு பேரரசையும் விட பெரிய நோக்கத்தால் வழிநடத்தப்பட்டது. கனவு முன்னேறியது. விலங்குகளின் விழி மீண்டும் மாறியது. ஆடுகளின் கூட்டத்துல ஒருவர் விசித்திரமான வலிமையுடன் எழுந்தான். இந்த ஆடு அளவுல பெரியதாக தெரியவில்லை. ஆனா அது அதிகாரத்தை கொண்டிருந்தது. அது கவனமாக கேட்டது. காற்றில் எங்கோ தொலைவில் வரும் அழுகுரலை கேட்பது போல. அந்த வெளிக்கு புறம் ஒரு பெரிய ஆற்றின் அருகிலிருந்து வேதனையின் சத்தம் அதன் காதுல வந்தது. இந்த ஆடு முன்னேறி நடந்தது. ஏனோக்கு அது வழிகாட்டுவதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டது என்பதை பார்த்தான். வலிமையான மிருகங்கள் சூழ்ந்திருந்தாலும் அது பின்னடையவில்லை. முன்பு கூட்டத்தை சுற்றியிருந்த சிங்கங்கள் இப்போது கோபத்துடன் கர்ஜித்தன. ஆனா ஏதோ மாறிவிட்டது. தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆடு தனது குரலை உயர்த்தியது. கூட்டம் அதன் பின்னால திரண்டது. காணக்காட்சியில ஆடுகள் இனி செதற இருக்கவில்லை. அவ ஒன்றாக நகர்ந்தன. தங்கள் தலைவரை தொடர்ந்து சிங்கங்களின் பிடியிலிருந்து விலகின. முன்பு அவர்களின் பாதையை தடுத்திருந்த ஆறு அவர்களுக்கு முன் பிளந்தது. நீர்கள் பக்கமாக நின்றன. தெளிவான வழியை திறந்தன. ஆடுகளின் கூட்டம் பாதுகாப்பாக கடந்து சென்றது. ஆனா மிருகங்கள் பின்தொடர முடியல. ஏனோக்கு ஆடுகளத்திலிருந்து பயம் விலகும் மோசப்ப பார்த்தான். முன்பு அவற்றை தலகுனிந்து வைத்திருந்த அச்சம் மங்க தொடங்கியது. அவற்றை ஆட்சி செய்த சிங்கங்கள் தங்கள் பிடியை இழந்தன. தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்டின் பின்னுள்ள சக்தி அதன் சொந்தமானதல்ல. அது மேலிருந்து வந்தது. எல்லாவற்றையும் வழிநடத்தும் காணாத மேய்ப்பரிடம் இருந்து. செய்தி எளிமையானது, ஆனா வலிமையானது. அவர்களுக்குள் உள்ள தலைவர் இந்த தருணத்திற்காகவே நியமிக்கப்பட்டிருந்தார். என் ஜனங்களை விடுதலை செய்யுங்கள் சொல்வது போல அவர் பேசினார். அந்த வயலும் அதற்கு பதிலளிப்பது போல் இருந்தது. கூட்டம் அடிமைத்தனத்திலிருந்து விலகி வாக்குறுதியை நோக்கி ஒரு புதிய இடத்திற்கு முன்னேறியது. ஆபத்தில் இன்னும் எழும் என்றாலும் அவர்கள் இனி திசை இல்லாமல் இல்லை. வானத்திலிருந்து கவனிப்பவர் காலத்துல செயல்படுவது அவர்களுக்கு காட்டப்பட்டது. ஏனோக்கு கனவுல கூட அவனுக்குள் மகிழ்ச்சி எழுந்தது. இந்த தரிசனம் ஆடுகள் ஒருபோதும் கைவிடப்படுவதில்லை என்பதை காட்டியது. நரி சிங்கங்கள் சூழ்ந்திருந்தாலும் கூட ஒரு விடுவிப்பவர் எழுப்பப்படுகிறார். மேய்ப்பரின் கை அவன் ஆடுகளின் மீது எப்போதும் இருக்கிறது. அவர்களை நீரிலும் காட்டிலும் வழிநடத்தி விடுதலைக்கு அழைத்து செல்கிறார். கனவு தாமதிக்கலையா? விலங்குகளின் வெளி எப்போதும் போராட்டம் நிறைந்த இடமா மாறியது. ஏனோக்கு ஒரு பின்னொன்றாக கொதூரமான விலங்குகள் எழுந்ததை பார்த்தான். ஒவ்வொன்றும் முந்தையதை விட சக்தி வாய்ந்ததாக இருந்தது. முதல்ல அதன் முதுகில் விரிந்த சிறகுகளுடன் ஒரு புலி வந்தது. அது விரைவாக நகர்ந்தது. எச்சரிக்கை இல்லாம தாக்கியது. அதன் வேகம் மற்றும் கூர்மையான பற்கள் அதை நிலத்தை கைப்பற்ற அனுமதிச்சன. இந்த விலங்கு ஒரு காலத்திற்கு ஆட்சி செய்தது. சிறிய விலங்குகளை விட உயரமாக இருந்தது. ஆனால் அது நீண்ட நேரம் தனியாக இருக்கவில்லை. வெளியின் மற்றொரு மூலையிலிருந்து பெரிய பல்லுகளும் மிகுந்த வலிமையும் கொண்ட ஒரு உயிரி வந்தது. அது வலிமையுடன் முன்னேறி சிறகுள்ள புலியை அப்புறப்படுத்தியது. அதன் எடையில நிலம் நடுங்கியது. இந்த புதிய விலங்கு அந்த நிலத்தை தன் சொத்தாக கொண்டது. பின்னர் ஒரு பெரிய கனடி தோன்றியது. சக்தியும் பசிக்குமாக எழுந்தது. அது வெளியில் ஊடுருவி மீதமுள்ள அனைத்தையும் சிதறடிச்சது. அதன் குரங்கால் வலிமையானவை அதன் கர்ஜனை தொலைவில் ஒலித்தது. ஆனா கரடியின் காலமோ நீடிக்கவில்லை. அதற்கு பிறகு முத புலியை விட பெரியதும் பயங்கரமானதும் ஒரு கொடிய புலி வந்தது.
அது கட்டுப்பாடும் ஒழுங்கும் கொண்டு நகர்ந்தது. கவனமாக நிலங்களை கைப்பற்றியது. அதன் ஆட்சி பரவலாக விருந்தது. வெளியின் பெரும்பகுதியை மூடியது. அதை எதிர்த்து எந்த உயிரியும் நிக்க முடியாத போல தோன்றியது. ஏனோக்கு இந்த விலங்குகளை பேரால் அல்ல, அவற்றின் நிறம், வடிவம், ஆயுதங்கள் மூலம் அறிந்தார். ஒவ்வொன்றும் அதிகாரத்திற்கு ஏடும் ஒரு ராஜ்யத்தை பிரதிநிதித்துவப்படுத்தியது. ஒவ்வொன்றும் அதற்கு முன்னிருந்ததை வென்றது. ஒவ்வொன்றும் தன் ஆட்சி என்று முடிவடையாது என்று நம்பினடு. ஆனா ஒவ்வொன்றும் ஒன்றுக்கொன்று பலவீனம் அடைந்தன. இறக்கைகள் கொண்ட புலி தன் வேகத்தை இழந்தது. அல்லுடன் கூடிய விலங்கு சோர்வடைந்தது. கரடியின் வலிமை மஞ்சுகு. அந்த பயங்கரமான புலிக்கும் அதன் எல்லா ஆட்சியுடனும் முதுமையின் அறிகுறிகளை காட்டத் தொடங்கியது. யாரும் அந்த வெளியில் என்றென்றும் நிலைத்திருக்க முடியல. ஒவ்வொரு மாற்றத்திலையும், ஒவ்வொரு பற்கள் மற்றும் நகங்களின் மோதலிலும் ஒரு சிறிய ஆட்டுக்குட்டி மட்டும் நிலைத்திருந்தது. அது ஆதிக்கம் செலுத்தவில்லை. அது வெற்றி கொள்வதில்லை, ஆனால் அது விசுவாசமாக இருந்தது. அது குழப்பத்தால் சூழப்பட்டிருந்தாலும் அது அழிக்கப்படவில்லை. விலங்குகள் அதிகாரமும் பெருமையுமாக பெரிதாகி வந்தபோது அந்த ஆட்டுக்குட்டி அமைதியா உயிர் வாழ்ந்தது. ஏனோக்கு காட்டில் ஆட்டுக்குட்டிகள் ஒன்று சேருவதை பார்த்தா அவை விலங்குகளால் அல்ல, மேலிருந்து வரும் உதவியால் ஊட்டப்பட்டன. அவர்கள் எதுவும் இருக்கக்கூடாத இடத்துல தேவையை கண்டார்கள். விலங்குகள் முதுமை அடைந்து குருடாகும் போது ஆட்டுக்குட்டிகள் தாங்கிக் கொண்டன. அந்த கனவு தெளிவாக காட்டியது, பலத்தின் மீது கட்டப்பட்ட எந்த ஆட்சியும் என்றென்றும் நீடிக்காது. அரசுகள் பலமாய் எழுந்து பலவீனத்தில் வீழ்கின்றன. அதிகாரம் ஒருவரிடமிருந்து மற்றொருவரிடம் செல்கிறது, ஆனா விசுவாசம் நிலைத்திருக்கிறது. ஏனோக்கு அவன் கண்டவத்தில் ஆறுதல் உணர்ந்தான். புலம்போரால் நடுங்கனா, ஆனா எந்த அடக்குமுறையும் என்றென்றும் நிலைக்காது. காணப்படாத மெய்ப்பரிடம் தங்கள் நம்பிக்கை இருக்கும்போது சிறியதும் விசுவாசமானதும் வலிமையானதை விட நீடிக்கின்றன. கனவு அதன் இறுதி காட்சிக்கு நகர்ந்தது. புலம் பதற்றமாகவும் கனமாகவும் ஆனது. மந்தையில புதிய மேய்ப்பர்கள் தோன்றின. முதல்ல அவர்கள் ஆடுகளை வழிநடத்த நியமிக்கப்பட்டவர்கள் போல தோன்றினார்கள். ஆனா அவர்களின் செயல்கள் வேறு கதையை கூறின. மந்தையை பாதுகாப்பதற்கு பதிலாக அவர்கள் அவற்றை அடித்தார்கள். பாதுகாப்பான இடத்திற்கு வழிநடத்துவதற்கு பதிலாக அவர்கள் அவற்றை சிதறடித்தார்கள். அவர்களின் பராமரிப்பில் ஆடுகள் மெலிந்து சோர்ந்தன. இந்த மேய்ப்பர்கள் தங்களுக்காகவே நடந்து கொண்டார்கள். அவர்கள் தீங்கு அருகில் வர அனுமதித்தார்கள். சிலர் கூட ஆடுகளை தங்களது மேய்ச்சல் நிலத்திலிருந்து விரட்டினார்கள். உலம் குழப்பத்தினிடமா மாறியது. மந்தை யார நம்ப வேண்டும் அறிவதில்ல. அப்போது ஏனோக்கு ஒரு விசித்திரமானதை பார்க்க, அழகிய மேய்ப்பர்களின் கண்களிலிருந்து தீப்பொறிகள் போல மின்னல்கள் வந்தன. அது வழிகாட்டும் ஒளி அல்ல, அது அவர்களின் மறைக்கப்பட்ட நோக்கங்கள் வெளிப்பட ஆரம்பிச்சதற்கான அறிகுறி. ஆடுகள் தெளிவா பார்க்க ஆரம்பிச்சத. முன்பு மறைக்கப்பட்டிருந்தது இப்போது வெளிப்பட்டது. எதிர்பாராத விதமாக புலத்தின் ஓரத்திலிருந்து ஒரு பெரிய பாம்பு தோன்றியது. அதன் இருப்பு இருண்டதும் ஆணை அளிப்பது போலவும் இருந்தது. அது விலங்குகளை விட உயரமா வலிமையுடன் நகர்ந்தது. அந்த பாம்பு 12 குட்டிகளில் இரண்டை பிடித்து அவற்றை ஒதுக்கி எறிந்தது. பயம் மந்தையில பரணின. பின்னர் அந்த பாம்பு ஆடுகளுடன் கலந்திருந்தாலும் அவர்களின் இயல்பை பகிராத வெள்ளாடுகளை அழைத்தது. அந்த வெள்ளாடுகள் மந்தைக்கு எதிராக திரும்பி தங்கள் கொம்புகளால் தள்ளி தாக்கின. புலம் குழப்பத்தால நிரம்பியது. ஏனோக்கு அந்த காட்சியின் பரத்த உணர்ம. மண்டை முற்றிலும் சூழப்பட்டதாக தோன்றியது. பாம்பு பெருமையா நின்றது. அழுக்காரான மெய்ப்பர்கள் மற்றும் வெள்ளாடுகள் மேலோங்கியதாக தோன்றியது. ஆனா அப்போது புலத்தின் மேல் வானம் திறந்தது. வானத்திலிருந்து ஒளி பொங்கி பெருகி வந்தது. மனிதகுமாரன் பரிசுத்தவர்களால் சூழப்பட்டு தோன்றினார். அவரது இருப்பு அனைத்தையும் மாற்றியது. பாம்பின் தைரியம் சலித்தது. அழுக்காரான மெய்ப்பர்கள் அந்த பிரகாசத்தின் முன் நில்ல முடியவில்லை. வெள்ளாடுகள் குழப்பத்தில் சிதறன. மந்தைக்கு தீங்கு செய்தவர்கள் ஒவ்வொருவராகவும் புலத்திலிருந்து அகற்றப்பட்டனர். அவர்கள் அந்த காலத்திற்காக தயார் செய்யப்பட்ட ஒரு பெரிய ஆழ்கடல்ல வீசப்பட்டனர். பாம்பின் சக்தி முற்றில் ஓடுது. வெள்ளாடுகள் இனி ஆடுகளை மிதிக்கவில்லை. பொய்யான மேய்ப்பர்களுக்கு இனி ஆட்சி செய்ய அனுமதி இல்லை. உல அமைதியாகியது. சதறியிருந்த ஆடுகள் ஒன்றாக சேர்க்கப்பட்டன. மீண்டும் காற்று தூய்மையாக உணரப்பட்டது. மிதிக்கப்பட்டவ மீண்டும் பழைய நிலைக்கு வந்தன. உண்மையான மந்த உரிய மெய்ப்பரின் பாதுகாப்புல பாதுகாப்பா நின்றது. கனவு குழப்பத்துல முடிவடையவில்லை, புதுமையில முடிந்தது. உளம் தூய்மைப்படுத்தப்பட்டது. பொய்யான தலைவர்களால் ஏற்பட்ட சேதம் முடிவுக்கு வந்தது. மற்றும் சகிப்பு தன்மையுடன் இருந்த ஆடுகள் இறுதியில் வெளிப்படையான வானின் கீழ் அமைதியடைந்தன. அந்த கனவு போர்ல முடிவடையவில்லை, அது ஒளியில் முடிந்தது. வயல் சுத்தமாக்கப்பட்டதும் பொய்யான மெய்ப்பர்கள் அகற்றப்பட்டதும் ஏனோக்கு தனது கண்களை உயர்த்தி மேலிருந்து ஏதோ ஒன்று இறங்கி வருவதை பார்த்தார்.
அது ஒரு மேகம் அல்ல, புயல் அல்ல, தீயும் அல்ல, அது ஒரு நகரம். மெதுவாவும் நிலையான பிரகாசத்துடன் ஒரு பெரிய நகரம் வானிலிருந்து கீழே இறங்கியது. அது மனிதர்களின் நகரங்களைப் போல இல்ல, பயத்தால் கட்டப்பட்டும் போர் சுவர்களால் பாதுகாக்கப்பட்டு இருந்த நகரங்கள் அல்ல. இந்த நகரம் அமைதியுடன் பிரகாசிச்சது. அதன் சுவர்கள் பளிச்சிடும் தங்கம் போல ஜொலித்தன. அதன் அடித்தளங்கள் விலைமதிப்பற்ற ரத்னங்களால் அமைக்கப்பட்டிருந்தன. ஒவ்வொன்றும் தெளிவாகவும் பிரகாசமாகவும் இருந்தன. ஏனோக்கு அந்த நகரத்துல 12 வாயில்கள் இருப்பதா பார்த்தான். ஒவ்வொரு வாயிலும் திறந்த வண்ணம் நின்று வருபவர்களை வரவேற்றது. அவை வலுவாக இருந்தாலும் பாதுகாப்புக்காக மூடப்படவில்லை. அவற்றின் மேல் ஒழுங்கும் அழகும் இருந்தது, அச்சமும் இல்ல. வாயில்கள் எந்த எதிரியே இனி இல்லை என்று சொல்வதை போல இருந்தன. நகரத்தின் நடுவுல மற்ற அனைத்தை விட அதிகமா பிரகாசிக்க ஒரு பெரிய ஆலயம் நின்றது. அது மீட்கப்பட்ட ஆடுகளுக்காக எல்லா காலங்களிலும் விசுவாசமாக நிலைத்திருந்தவர்களுக்காக கட்டப்பட்டது. அதன் தூண்கள் உறுதியாகவும் அதன் முற்றங்கள் விசாலமாகவும் இருந்தன. அங்கே எந்த நிழலும் தங்கவில்லை. நகரத்தின் மையத்துல ஏனோக்கு ஒரு உயிருள்ள ஊற்ற பார்த்தார். அதிலிருந்து வெளிவரும் தண்ணீர் தெளிவாகவும் சுருக்கமாகவும் இருந்தது. அது ஒருபோதும் வறண்டு போகவில்லை. அது நகரம் முழுவதும் மெதுவாக நகர்ந்து தொடும் இடமெல்லாம் உயிரை கொண்டு வந்தது. அதன் ஒளி அமைதியாகவும் புத்துணர்ச்சியாகவும் இருந்தது. பிறகு ஆடுகள் உள்ளே நுழைய தொடங்கின. அவர்கள் இனி செதறியோ பயந்தோ ஏன், அவர்கள் தைரியமா நடந்தார்கள். மேய்ப்பரால் வழி நடத்தப்பட்டார்கள். மனிதகுமாரன் அவர்களுடன் நின்று அவர்களை வாயில்கள் வழி நடத்தினார். அங்கு பாம்பு எங்கும் தெரியாறில்ல. எந்த காட்டு மிருகமோ விளிம்புகளில் சுற்றி கொண்டிருக்கவங்க. எந்த ஊழல் மீட்பரும் தங்கள் குரலை உயர்த்தவில்லை. நகருக்குள் அமைதி ஆட்சி செய்தது. அது எளிதில் உடையும் மெல்லிய அமைதி அல்ல, அது நிலைத்தும் நீடித்தும் இருந்தது. மக்கள் மகிழ்ச்சியில தங்கள் குரலை உயர்த்தினார. சிலர் பாடினார்கள், சிலர் நன்றியுடன் தலை வணங்கினார்கள், சிலர் அமைதியாக அற்புதத்தில் நின்றார்கள். அவர்கள் வீடு திரும்பி இருந்தார்கள். ஏனோக்கு தேவன் தாமாகவே அவர்களுடன் இருப்பதை, தூரமாகவோ மறைந்தோ இல்லாமல் இருப்பதை பார்த்தார். அவரது மகிமை நகர கால வெளிச்சம் போல நிரப்பியது. பயப்பட தேவையில்லை, ஆபத்தை தடுக்க சுவர்களும் தேவையில்லை. ஒரு காலத்துல வயல மூடியிருந்த இருள் மறைஞ்சு விட்டது. ஒரு காலத்துல காட்டில் அலைந்திருந்த ஆட்டுக்குட்டிகள் இப்போது பாதுகாப்பாக ஓய்வெடுத்தன. அவர்கள் சிந்திய கண்ணீர் இப்போது மகிழ்ச்சியாக மாறிவிட்டது. முந்தைய தலைமுறைகளின் போராட்டங்கள் அவர்கள் முன்னிலையில் இருந்த அமைதியுடன் ஒப்பிடும் போது சிறியதா தோன்றின. நகரம் கனவு போல் மங்களாக இல்ல, அது உறுதியாக நின்றது. அது தேவனால் தயார் செய்யப்பட்டு திட்டமிடப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. ஒவ்வொரு கல்லும் நோக்கத்தோட பதிக்கப்பட்டது. ஒவ்வொரு வாயிலும் அர்த்தமுள்ள திசையை நோக்கி இருந்தது. எதுவும் முடிக்கப்படாம விடப்படது. ஏனோக்கு மக்கள் அதன் தெருக்களில் சுதந்திரமாக நடமாடுவதை பார்த்தபோது அவரது இதயம் பெருமிதத்தால் நிரம்பியது. குழந்தைகள் சிரித்தன, குரல்கள் புகழ்ச்சியில் எழுந்தன. உயிர்த்த நீர் முடிவில்லாம ஓடிக்கொண்டிருந்தது. மேய்ப்பன் தனது மந்தைய நடுவே நடந்தார். அவர்கள் பயமின்றி அவரை பின்தொடர்ந்தனர். இது அவருக்கு கொடுக்கப்பட்ட இறுதி காட்சி. போர்களுக்கும் பெருகுகளுக்கும் பிறகு, மிருகங்களுக்கும் அரக்கர்களுக்கும் பிறகு, அரசர்களும் மேய்ப்பர்களும் எழுந்து விழுந்த பிறகு இது அந்த தரிசனத்தின் முடிவு. தேவனே தயார் செய்த ஒரு வீடு. ஏனோக்கு விழித்தபோது அந்த நகரத்தின் நினைவு அவரது இதயத்தின் தெளிவாகவே இருந்தது. வரலாற்றின் சோதனைகள் இறுதி வார்த்தை அல்ல. ஒவ்வொரு போராட்டத்துக்கும் அப்பால் விசுவாசிகளுக்காக ஒரு வாசஸ்தலம் காத்திருந்தது. கதை குழப்பத்தில முடிவடையவில்லை, வாக்குறுதியில முடிந்தது. மிருகங்களும் நகரங்களும் பற்றிய தரிசனங்களுக்கு பிறகு, ராஜ்யங்கள் எழுந்து விழுந்த பிறகு ஏனோக்கு தனது எண்ணங்களை ஒழுங்குபடுத்த தொடங்கினார். அவர் பார்த்ததை மட்டும் அவர் மீண்டும் கூறவில்லை. அதற்கு பதிலாக அவர் அதை ஒரு வடிவமாக, நேரம் தன்னைத்தானே தெளிவாக கட்டமைக்கப்பட்ட கட்டங்களை அமைத்தார். அவர் வாரங்களை பத்தி பேசினார். 7 சாதாரண நாட்கள் கொண்ட வாரங்கள் அல்ல, ஆனால் காலங்களை குறிக்கும் வாரங்கள். ஒவ்வொரு வாரமும் வரலாற்றின் ஒரு பகுதியை, மனிதகுல கதையின் ஒரு அதிகாரத்தை பிரதிநிதித்துவப்படுத்தியது. அவை அனைத்தும் சேர்ந்து ஒரு முழுமையான வடிவத்தை உருவாக்கின. 10 பெரிய காலங்கள் ஆரம்பத்திலிருந்தே அளக்கப்பட்டும் அறியப்பட்டும் இருந்தன. முதல் வாரத்துல நீதிமே அதன் ஆரம்ப ஒளியில பிரகாசிக்கும் என்று ஏனோக்கு எழுதியுள்ளார். அது ஆரம்ப காலம், உயிரின் வாக்குறுதி முதன் முதல்ல வழங்கப்பட்ட நேரம், நம்பிக்கையின் வேர் நாட்டப்பட்டது. உலகம் இன்னும் இலை இருந்தாலும் பாதை ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. 2வது வாரத்துல அவர் வளர்ச்சியும் போராட்டமும் பார்த்தார். நல்லதும் கெட்டதும் பக்க பக்கமா நகர்ந்தன. மக்கள் பெருகினர். உலகம் அழகையும் குழப்பத்தையும் காட்டத் தொடங்கியது. எதிர்காலத்தை வடிவமைக்கும் தேர்வுகள் செய்யப்பட்டன. 3வது வாரத்துல ஒருவர் நீதியின் செடியா தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவரிடமிருந்து ஒரு தனிப்பட்ட வம்சம் வளர்ந்திடும்.
அவரது குடும்பம் அந்த வாக்குறுதிய தலைமுறைகள் முழுவதும் முன்னேற்றும். முதல்ல சிறியது என்றாலும் அது நிலைத்திருக்கும். நான்காவது வாரம் சத்தமும் வழிகாட்டலும் பற்றிய தரிசனங்களை கொண்டு வந்தது. மக்கள் நேர்மையா நடக்க ஒரு பாதை காட்டப்பட்டது. ஒலியம் சுமக்கும் என்று தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனத்தை வழி நடத்த ஒழுங்கு வழங்கப்பட்டது. ஐந்தாவது வாரம் மகிமையின் இல்லத்தால், அதாவது உயரியவருக்காக கட்டப்பட்ட ஆலயத்தால் குறிப்பிடப்பட்டது. அது கடவுள் தமது மக்களுடன் வாசிக்கிறார் என்பதற்கான அடையாளமா நின்றது. ஆனா இதுவும் மாற்றத்தால பாதிக்கப்படாம இருக்காது. ஆறாவது வாரத்துல சிக்கல்கள் அதிகரிச்சன. அரசுகள் பெருமையுடன் எழுந்தன. ஆலயம் அழிவை எதிர்கொள்ளும். நம்பிக்கை உள்ளவர்கள் சோதிக்கப்படுவார்கள். அது குழப்பம் அதிகரிச்சது போல தோன்றிய காலம். ஏழாவது வாரம் ஒரு திருப்பத்தை வெளிப்படுத்தியல. நேர்மைக்கால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முழு இழம். மற்றவர்கள் வழிதவரும் போது அவர்கள் உறுதியாக நிற்பார்கள். கற்றுக்கொள்ள விரும்புபவர்களுக்கு அறிவும் உண்மையும் தெளிவாக எழுதப்படும். எட்டாவது வாரம் நீதியின் காலமா இருந்தது. ஒரு வாள் வழங்கப்படும். அது குழப்பத்திற்கானது அல்ல, உண்மைக்கானது. அனைத்தையும் சரி செய்யும். மொத வீட்டை விட சிறந்த ஒரு புதிய வீடு கட்டப்படும். அது இலகுவாக குலுங்காதுல. ஒன்பதாவது வாரத்துல நீதியான தீர்ப்பு வெளிப்படையா வெளிக்காட்டப்படும். நேர்மையை விட்டு விலகியவர்களின் செயல்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்படும். உலகம் தெளிவா காண தொடர்ந்த பின்னர் பத்தாவது வாரம் ஆம்பது. இவை இறுதி கட்டமாக இந்த வாரத்துல வானங்கள் திறக்கப்படும் என்று ஏனோக் எழுதியுள்ளார். ஒரு பெரிய புதுப்பிப்பு நிகழும். குழப்பத்தை ஏற்படுத்தும் சக்திகள் அகற்றப்படும். நீதிமை இனி உயிர் வாழ போராட வேண்டியதில்லை. அதை ஆட்சி செய்யும். இந்த பத்து வாரங்களை தாண்டி ஏனோக் இன்னும் பெரிய ஒன்றை கண்டார். முடிவில்லாத ஒரு புதிய யுகம், நன்மை நிலைத்திருக்கும், அமைதி மங்காத ஒரு காலத்தை அவர் கண்டார். வாரங்களின் வடிவமைப்பு இருளை நோக்கி அல்ல, நிலையான ஒளியை நோக்கி வழிநடத்தியது. இந்த காட்சியை அவர் வாரங்களின் இரகசியம் அழைத்தார். இது ஒரு புதிய தீர்க்க தரிசனம் அல்ல, ஆனா அவர் கண்ட அனைத்துக்கும் ஒரு கட்டமைப்பா இருந்தது. பெருக்கம், இராச்சியங்கள், மெய்ப்பர்கள், நகரம், இவை அனைத்தும் இந்த நியமிக்கப்பட்ட காலங்கள்ல பொருந்தின. வரலாறு சிதறியதாகவோ கட்டுப்பாடின்றி நடந்ததாகவோ இல்ல. அது ஒரு ஓலைச்சீதல் நாட்கள் என்னப்படுவது போல படிப்படியா முன்னேறியது. யுகங்களை வாரங்களா பிரிப்பதன் மூலம் காலத்துக்கே ஒரு நோக்கம் இருப்பதை ஏனோ காட்டினார். ஒவ்வொரு காலத்துக்கும் அதன் பங்கு உண்டு. ஒவ்வொரு தலைமுறையும் ஒரு பெரிய வடிவமைப்பில் நிற்கிறது. மற்றும் இறுதி வாரத்தின் முடிவில் புதுப்பிக்கப்பட்ட உலகின் வாக்குறுதி உறுதியாகவே உள்ளது. வாரங்களின் வடிவ பேட்டர்ன் அமைத்த பிறகு ஏனோக்கு வேறு பாதையை தேர்ந்தெடுத்தவர்களை நோக்கி தனது குரலை திருப்பினார். அவரது வார்த்தைகள் நேரடியா மாறில. அவை கோபத்தில் பேசப்படவில்லை, ஆனா எச்சரிக்கையாக இருந்தது. அவர் மிகவும் பார்த்துவிட்டார். அமைதியாக இருக்க முடியவில்லை. கண்கள் மூடிய நடக்கிறவர்களுக்கு அழிவு என்று அவர் எழுதியார். மற்றவர்களை வழிநடத்துகிறீர்கள், ஆனால் நீங்களே வழியை பார்க்கவில்லை என்றால் உங்களுக்கு அழிவு. அவரது குரல் தன்னிடம் காண்பிக்கப்பட்ட உண்மைகளை பிரதிபலிச்சது. அவர் வானப்பின் ஒழுங்கையும், இராச்சியங்களின் எழுச்சி மற்றும் வீழ்ச்சியையும், நீதிமான்களின் இறுதி கூடுகையையும் பார்த்துள்ளார். இப்போது இந்த விஷயங்களை புறக்கணித்தவர்களை அவர் நோக்கி பேசினார். தவறானவற்றை விரும்புபவர்களிடமிருந்து ஒளி விலகும் நாள் வரும் என்று அவர் எச்சரித்தார். அது ஒரு கனமான, தீவிரமான நாள். மறைக்கப்பட்ட செயல்கள் வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்படும் நாள். சுயநல ஆசையில தங்கள் வாழ்க்கையை கட்டியவர்கள் அந்த நேரத்தில் எந்த பாதுகாப்பும் பெறமாட்டாங்க. நீதி இல்லாம பெற்ற அதிகாரம் நிலைத்திருக்காது என்று ஏனோ அறிவித்தார். அரசர்கள் தங்களுக்காக மட்டும் மகிமையை நாடினா அவர்களின் அரியணைகள் நடுங்கும். முன்னணியில் இருப்பவர்கள் நீதிக்கு பதிலாக கட்டுப்பாட்டை நாடினால் அவர்களின் வலிமை மங்கும். இன்று பாதுகாப்பாக தெரிகிறவ நாளை இருக்காது. அவர் எழுத்தாளர்கள் மற்றும் ஆசிரியர்களையும் நோக்கி பேசினார். உண்மையை வளைத்து பேசுகிறவர்களுக்கு அழிவு என்று அவர் எழுதியார். நேரானதா வளைந்ததாக மாற்றுகிறவர்களுக்கு அழிவு. பொய்யான வார்த்தைகளால் நிரம்பிய ஓலைச்சுவடிகள் நிலைத்திருக்காது. ஏமாற்றம் ஒரு காலத்துக்கு வெற்றி பெறலாம், ஆனா கடவுள் நிறுவிய உண்மையை விட நீடிக்க முடியாது. ஏனோக்கு எட்டு பெரிய எச்சரிக்கைகளை, எட்டு அழிவுகளை தெளிவாக ஒன்றுக்கொன்று தொடர்ந்து கூறினார். ஒவ்வொன்றும் வெவ்வேறு கிளர்ச்சி பாதையை குறித்தவே. கருணை இல்லாம செல்வம் சேர்ப்பவர்கள், தங்கள் பதவியை பயன்படுத்தி பிறருக்கு தீங்கு செய்பவர்கள், விசுவாசிகளின் துயரத்தில் மகிழ்பவர்கள், தங்கள் இதயம் நீதியிலிருந்து தொலைவில் இருக்கும்போது பெருமையாக பேசுபவர்கள். ஒவ்வொரு எச்சரிக்கைக்கும் இடையில ஒரு இடைவேளை இருந்தன. ஒவ்வொரு அறிவிப்பிற்கும் பின் அமைதி நிலவியது. அந்த வார்த்தைகளின் பாரம் பதிய இடம் தேவைப்படுவது போல.
அந்த அமைதியில தவறாக வாழ்ந்தவர்கள் தங்களை பாதுகாக்க எந்த ஆதாரமும் இல்லை என ஏனோ கண்டார். உண்மை வெளிப்படையா நிற்கும் போது காரணங்கள் அனைத்தும் விழுந்துவிடும். அவரது எழுத்தின் இந்த பகுதி அமைதியான வாணி இடியாய் தாக்கியது. தவறில் திளைத்து வசதியாக வாழ்ந்தவர்களை விழிப்பூட்ட இதுவாக இருந்தது. நம்பிக்கை இல்லாம தண்டிக்க அவர் எழுதவில்லை. இன்னும் நேரம் இருக்கும்போது மனங்களை மாற்ற எழுதினார். உங்கள் வழிகளை இப்போது மாற்றுங்கள் என்று அவர் வலியுறுத்தினார். நியமிக்கப்பட்ட நாள் அவர் காத்திருக்க வேண்டாம். தண்டனைக்காக ஒதுக்கப்பட்ட பள்ளத்தாக்குகளை அவர் பார்த்திருந்தார். பெருமை வளைந்து கொண்ட மறுக்கும் போது என்ன நடக்கிறது என்பதையும் அவர் கண்டிருந்தார். அவரது எச்சரிக்கை ஏற்கனவே அவருக்கு காண்பிக்கப்பட்டவற்றிலிருந்து வந்தது. அந்த செய்தி உறுதியானதும் தெளிவானதும் ஆக இருந்தது. சுயநலத்தின் பாதை இழப்பை நோக்கி செல்கிறது, ஆனா நீதியின் பாதை வாழ்வை நோக்கி செல்கிறது. உடல்ல உயிர் இருக்கும் வர தேர்வு திறந்தே உள்ளது. இறுதி நேரம் வருவதற்கு முன்பே கேட்கும் நேரம். கடுமையான எச்சரிக்கைகளை கூறிய பிறகு ஏனோக் தனது குரலை மென்மையாக்கினார். சுற்றியுள்ள உலகம் சத்தமாகவும் அமைதியற்றதாகவும் இருந்த போதும் கேட்டு விசுவாசமாக இருந்த ஒளியின் பிள்ளைகள் நோக்கி அவர் தனது வார்த்தைகளை திருப்பினார். பயப்பட வேண்டாம் என்று அவர் எழுதியார். உங்கள் இடம் அறியப்பட்டிருக்கிறது, உங்கள் அழைப்பு உறுதியாக உள்ளது. அவர் வெறுமனே ஆறுதல் கூறவில்லை. மகிமையின் சிங்காசனத்தை அவர் பார்த்திருந்தார். வெள்ள ஆடையில ஆட்கொணரப்பட்ட நீதிமான்களின் கூறுகையை அவர் பார்த்திருந்தார். அவரது ஊக்குவிப்பு ஏற்கனவே அவருக்கு தெரியப்படுத்தப்பட்டவற்றிலிருந்து வந்தது. நீதிமை என்பது அணையாத தீப்பொறி போல இருக்கிறதுன்னு அவர்களுக்கு சொன்னார். காற்றுகள் அதற்கு எதிராக வீசலாம், இருள் அதை சுற்றி இருக்கலாம், இருந்தாலும் அது தொடர்ந்து பிரகாசிக்குது. அது சில நேரங்களில் சிறியதாக தோன்றலாம், ஆனா எந்த நிழலும் விழுங்க முடியாத ஒளியாது கொண்டுள்ளது. நம்பிக்கையுடன் இருப்பவர்கள் பூமியை சிரமத்தால் அல்ல, கையில் பிடித்த சக்தியால் அல்ல, நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதியால் தான் உரிமை பெறுவார்கள் என்றே ஏனோக்கு எதிர்காலத்தை விவரித்தார். அந்த நிலம் இனி பெருமையால் ஆளப்படாது, அமைதி கால பனித்துளி போல நிலைபெறும். கருணை அவர்களுடன் நெருங்கிய தோழனா நடந்து செல்லும். விழுந்து விட்டால் தோல்வி என்ற அர்த்தம் இல்லை என்பதை அவர் அவர்களுக்கு நினைவூட்டினார். நீங்கள் விழுந்தாலும் என்று அவர் எழுதியார், மீண்டும் எழுவீர்கள். நீதியின் பாதை போராட்டம் இல்லாம இருக்காது, ஆனா அது கைவிடப்படுவதில்லை. அதிக உயர்ந்தவர் ஒவ்வொரு அடியையும் கவனிக்கினார். அவரை நம்புகிறவர்களை அவர் புறக்கணிப்பதில்லை. ஏனோக் தற்போதைய சிரமங்களை தாண்டி செல்லும் மகிழ்ச்சியின் ஒரு படத்தை வர்ணித்தார். துக்கம் மகிழ்ச்சிக்கு இடம் கொடுக்கும் நாட்கள் வரும், கேள்விகளுக்கு பதில்கள் கிடைக்கும், அமைதியாக சுமந்த பாரங்கள் தூக்கி எடுக்கப்படும் நாட்கள் வரும்னு அவர் பேசினார். நம்பிக்கை நினைவாக இயற்கை உலகில் உள்ள அடையாளங்களை அவர் காட்டினார். கடுமையான புயல்களுக்கு பிறகு சூரியன் மீண்டும் வரான். மேகங்கள் என்றென்றும் நிலைத்திருக்காது. அதே போல் கஷ்டங்களும் இறுதியில் வெல்லாது. நியாயத்துக்கான அழைப்பு தாமதமாக தோன்றினாலும் அது கேட்கப்படுகிறது. அது விண்ணுக்கு எழும்பி நினைவில் வைக்கப்படுகிறது. அறிவு ஊற்றாக பாயும் என்ற வாக்குறுதி அவர் மீண்டும் கூறினார். புரிதலை நாடுபவர்கள் என்றென்றும் தாகப்பட மாட்டார்கள். விளக்கம் தேடுவர்களுக்கு ஒளி கிடைக்கும். நம்பிக்கையுடன் இருப்பவர்கள் வழிகாட்டுதல் இன்றி அலைந்து திரிய மாட்டார்கள். நீண்ட ஆயுளை பற்றி அவர் பேசினார். அது ஆண்டுகள்ல மட்டும் அல்ல, நிலையான அமைதியிலும் அளக்கப்படுகிறது. நேர்மையில வேரூன்றிய வாழ்க்கை ஒரு தலைமுறையின் எல்லைகளை தாண்டி நீளுகிறது. அது தொடரும் ஒரு தடத்தை விட்டு செல்கிறது. ஏனோக்கின் வார்த்தைகள் மனங்களை உறுதிப்படுத்தும் வகையில் இருந்தன. உலகம் நிலை பெறாததாக தோன்றலாம், இராச்சியங்கள் எழுந்து வீழலாம், சிலர் கேலி செய்து எதிர்க்கலாம், ஆனா நீதிமான்களின் அடித்தளம் உறுதியா நிக்குது. நீங்கள் நேசிக்கப்பட்டவர்கள் என்று அவர் எழுதியார். நீங்கள் மறக்கப்படவில்லை. உயர்ந்தவராகி ஆண்டவர் எப்போதும் அருகில்தான் இருக்கிறார். உண்மையில் நடப்பவர்களுக்கு அவர் தூரமான இல்லை. அவர்கள் எப்போதும் காண முடியாத விதங்களில் அவர் அவர்களை சூழ்ந்திருக்கிறார். இந்த இறுதி ஊக்கத்தில ஏனோக்கு தன் கண்ட அனைத்தையும், வாழ்க்கை மரம், பிரகாசமான நகரம், மகிமையின் சிங்காசனம் ஒன்றாக சேர்த்து உறுதிப்படுத்தும் வாக்கா வழங்கினார். பயணம் நீண்டதாக இருக்கலாம், ஆனா அது அமைதிக்கே வழிவகுக்கும். ஒளி சிறியதாக தோன்றலாம், ஆனால் அது அணைக்கப்படாது. விசுவாசமாக நிலைத்திருப்பவர்கள் மீது கூறப்பட்ட ஒவ்வொரு வாக்கு தத்தமும் உறுதியாக நிற்கும் என்பதை அவர்கள் காண்பார்கள். தன் எழுத்துகளின் முடிவில் ஏனோக்கு உறுதியும் நிறைவும் கொண்ட ஒரு குரல்ல பேசினார். அவர் வானங்களை, காவலர்களை, பெருவெள்ளத்தை, ராஜ்யங்களை, மெய்ப்பர்களை மற்றும் பரிசுத்த நகரத்தை விவரித்தார். இப்போது யோக ஐதிகாசியின் அனைத்தும் நடப்படும் அந்த கடைசி நிமிடத்தை பற்றி அவர் பேசினார். ஒவ்வொரு பாதையும் அதன் முடிவு அடையும் நாள் வரும் என்று அவர் கூறினார். இருள மீண்டும் மீண்டும் தேர்ந்தெடுத்தவர்கள்
ஞானம் வழங்கப்பட்ட போது அதை திரும்பிவிட்டவர்கள் அவர்கள் ஒளியிலிருந்து பிரிக்கப்பட்டு விடுவார்கள். அவர்கள் ஒரு காலத்தில் கேட்ட அந்த ராஜ்யத்தின் பிரகாசத்திலிருந்து தொலைவில் வெளிப்புற இருளுக்குள் அழைத்துச் செல்லப்படுவார்கள். அது மகிழ்ச்சி இல்லாத இடமாவும் அமைதி இல்லாத இடமாவும் இருக்கும். அங்கே ஆழ்ந்த துயரம் இருக்கும், தவறுவிட்ட வாய்ப்புகளுக்கான வருத்தம் இருக்கும். ஒரு காலத்துல பெருமையா ஒழித்த வார்த்தைகள் இருந்த இடத்துல இப்போது அமைதி மட்டுமே இருக்கும். ஒரு காலத்துல நம்பிக்கையுடன் உச்சரிக்கப்பட்ட அவர்களின் பெயர்கள் இனி உயிரோடு இருப்பவர்களிடையே நிலைநிறுத்தப்படாது. அவர்கள் நம்பியவை நிலைத்திருக்காது. ஏனோக்கே இதை உற்சாகத்துடன் அல்லாம தீவிரமா விவரித்தார். இறுதி தீர்ப்பு அவசரமாவோ கவனக்குறைவாகவோ இருக்காது, அது தெளிவாகவும் அளவாகவும் இருக்கும். எதுவும் கவனிக்கப்படாம விடப்படாது. மறைந்த எந்த செயலும் மறைக்கப்படாம வெளிப்படும். ஒவ்வொரு உயிரின் உண்மை முழுமையா வெளிச்சத்துல வெளிப்படும். ஆனா பிறகு அவர் மீண்டும் விசுவாசிகளிடம் திறந்த நியாயமானவர்களுக்கு அவர்கள் பிறக்கும் முன்பே தயார் செய்யப்பட்ட ஒளியின் ராஜ்யம் இருக்கும். அது எளிதில் உடையக்கூடிய ஒரு பலவீனமான அமைதி அல்ல, அது நிலைத்தும் உறுதியானதாகவும் இருக்கும். அவர்கள் மங்காத ஒளியில் வாழ்வார்கள். பயமின்றி ஒரு காலத்துல சுமந்த பாரம் இல்லாம நடப்பார்கள். ஆவிகளின் ஆண்டவரின் நாமத்துல அவர்கள் வாழ்ந்து நிலைத்திருப்பார்கள் என்று அவர் எழுதியுள்ளார். அவர்களை பின்னுக்கு இழுத்த போராட்டங்கள் முடிவடையும். துக்கத்தின் சங்கிலிகள் விழுந்து போகும். பாதுகாப்பு தேடி இடம் இடமா அலைந்து திரிய மாட்டார்கள். அவர்கள் தங்க வீட்டிலேயே இருந்தாங்க. ஏனோக்கு அவர்களின் மகிழ்ச்சியை முழுமையானதாக விவரித்தார். அவர்களின் குரல்கள் நன்றியுடன் எழும். அவர்களின் முகங்கள் சுற்றியுள்ள ஒளிய பிரதிபலிக்கும். அவர்கள் கடந்த சோதனைகளை நினைவு கூறுவார்கள். ஆனா அந்த சோதனைகள் இனி அவர்களை வரையறுக்காது. அவர் அங்கீகாரம் பற்றியோ பேசல. நியாயத்தை கேலி செய்தவர்கள் அதை மதிப்புடன் காண்பார்கள். அமைதியா சகித்தவர்கள் உயர்த்தப்படுவார்கள். இறுதி தீர்ப்பு ஒரு காலத்துல பதில் தெரியாததாக இருந்த ஒவ்வொரு கேள்விக்கும் விடையளிக்கும். இது கற்பனையால் உருவான கதை அல்ல என்பதை ஏனோக்கு தெளிவாக கூறினார். அவர் தனது வார்த்தைகளை உறுதிப்படுத்தி முடித்தார். அவர் எழுதியவையெல்லாம் உயரியவரால் வழங்கப்பட்ட தரிசனங்களிலிருந்து வந்தவை. அவர் விண்ணில் கண்ட ஒழுங்கு பூமியில் நிகழும் முடிவுக்கு உத்தரவாதமாகும். எப்படி சூரியன் தனது பாதையை தொடர்ந்து செல்கிறது, சந்திரன் தனது சுழற்சியை பாதுகாக்கிறது, அதுபோல இறுதி தீர்ப்பும் நிலையாக உள்ளது. அவர் உறுதிப்படுத்தும் வார்த்தையோட முடித்தார். கடவுளின் நீதிக்கு காரணம் இல்லாம தாமதம் இல்ல, அது நிலைத்திருக்கிறது, அது உறுதியானது. நியமிக்கப்பட்ட நாள் வந்ததும் அனைவரும் புரிந்து கொள்வார்கள். எல்லா காலங்களையும் தாண்டி செல்லும் ஒரு வாக்குறுதியுடன் ஏனோக்கு தனது புத்தகத்தை முடித்தார். விசுவாசிகளுக்காக ஒளி எப்போதும் இருக்கும் மற்றும் எல்லா படைப்புகளிலும் இறுதியில் உண்மைதான் வெல்லும். தன் வாழ்நாளின் இறுதியில ஏனோக்கு தனது கடைசி எண்ணங்களை சேகரித்து இடிமுழக்கம் இல்லாம ஆனா உஷ்ணத்துடன் பேசினார். அவர் விண்ணகத்தின் உயரங்களையும் ஒளிய மறுத்தவர்களுக்கு தயார் செய்யப்பட்ட ஆழங்களையும் பார்த்திருந்தார். அவர் நெருப்போ சதுரங்கம் விலங்குகளோ நகரங்களோ தீர்ப்போம் புதுப்பிப்போம் ஆகிய காட்சிகளுக்குள் நடந்து வந்தார். இப்போது அவரது குரல் மென்மையா மாறியது. தந்தை தன் பிள்ளைகளிடம் பேசுவது போல. நீங்கள் கடவுளை நேசிப்பவர்கள் என்று அவர் கூறினார். மகிழ்ச்சியுடன் இருங்கள். அவர் அவர்களை உயிரின் சகோதரர்கள் மற்றும் சகோதரிகள் என்று அழைத்தார். பயத்தின் அடிமைகள் அல்ல, திசை தெரியாமல் அலைந்து திரிபவர்கள் அல்ல, ஆனால் வாக்குறுதியின் வாரிசுகள். நேர்மை வீணாகாது என்பதை அவர் அவர்களுக்கு நினைவூட்டினார். ஒவ்வொரு அமைதியான விசுவாச செயலும் காணப்படுகிறது. ஒவ்வொரு ரகசியமான ஜபமும் கேட்கப்படுகிறது. மற்றவர்கள் வழி தவறிய போதும் நிலைத்திருந்தவர்கள் அவர் ஆசீர்வதித்தார். பொய் எளிதாக இருந்த போதும் உண்மையை தேர்ந்தெடுத்தவர்களை அவர் ஆசீர்வதித்தார். நம்பிக்கையை விடாம துன்பங்களை தாங்கியவர்களை அவர் ஆசீர்வதித்தார். அவர்கள் மீது அவர் சமாதானத்தை பேசினார். சூழ்நிலைகளால மங்கிவிடும் அமைதி அல்ல, ஆன்மாவின் ஆழத்தில் வேரூன்றிய அமைதி. ஏனோக்கு முன்பே வாக்குறுதி அளித்ததை மீண்டும் வாக்குறுதி அளித்தார். நம்பிக்கையுள்ளவர்கள் ஒளிய காண்பார்கள். அவர்கள் உறுதியாக நிற்பார்கள். அவர்கள் தங்களுக்காக தயார் செய்யப்பட்ட ராஜ்யத்துல வாழ்வாங்க. கருணை அவர்களை எதிர்படுதோ, மகிழ்ச்சி அவர்களை சூணும். அவர்களின் கதை துக்கத்துல முடிவதில்லை. அவர் எழுதிய அனைத்தையும் அவர்களுக்கு நினைவூட்டினார். வானத்தின் ஒழுங்கு, வரலாற்றின் வாரங்கள், ராஜ்யங்களின் எழுச்சி மற்றும் வீழ்ச்சி, ஆடுகளின் திரட்டல், பிரகாசிக்கும் நகரம், இவை அனைத்தையும் அவர் நினைவூட்டினார். இதில் எதுவும் நோக்கமில்லாமல் இல்ல. இவை அனைத்து ஒரு பெரிய திட்டத்தின் பகுதியா நிறைவேற்றத்தை நோக்கி நிலையா நகர்ந்தன. பின்னர் அமைதியாத ஒரு தருணம் வந்தது. ஏனோக்கு மற்றவர்கள் போல விழவில்லை. அவர் வயதினால மெதுவா மங்கிவிடவும் இல்ல. ஒரு நாள் அவர் மனிதர்களிடையே இனி காணப்படவில்லை. அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். பூமியிலிருந்து தூக்கி பரிசுத்தவர்களுடன் வாழ அழைக்கப்பட்டார். ஆதாமின் நாட்களிலிருந்து யாரும் கடவுளுடன் இவ்வளவு நெருக்கமா நடந்து இவ்வாறு அவருடைய சன்னிதியில் அழைத்துச் செல்லப்படவில்லை.
அங்கு எந்த பெரிய விடைபெறலும் நீண்ட ஊர்வலமும் இல்ல. இறுதி வர விசுவாசமாக நடந்த நீதிமானின் நினைவே மட்டும் இருந்தது. அவர் விட்டு சென்ற இறுதி சுருள் அவர் பிரிவின் செய்தியை கொண்டிருந்தது. வெற்றியும் நம்பிக்கையும் நிறைந்த ஒரு பாடல். அது பயத்தால் நிரம்பியதாக இல்ல, அது உறுதியால் நிரம்பியது. அது ஒவ்வொரு வாசகருக்கும் வரலாறு மொழி நடத்தப்படுகிறது. ஒளி இருளை வெல்லும், விசுவாசம் ஒருபோது வீணாகாது என்பதை நினைவூட்டியது. அவரது குரல் குகைகள்ல இனி ஒலிக்கவில்லை என்றாலும் அவரது வார்த்தைகள் நிலைத்திருந்தன. அவை அமைதியான அறைகளில் படிக்கப்பட்டன, கவலையுள்ள காலங்களில் பேசப்பட்டன. விசுவாசிகள் அவற்றை இரவில் ஒரு விளக்க போல பிடிச்சு கொண்டாங்கள். அவரது தரிசனங்களில் அவர்கள் திசையை கண்டார்கள். அவரது எச்சரிக்கைகள்ல அவர்கள் தெளிவை கண்டார்கள். அவரது வாக்குறுதிகள்ல அவர்கள் நம்பிக்கையை கண்டாங்க. மரபுகள் கடந்த போதும் ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும் நிறைவேறும் நாளே அவர்கள் தொடர்ந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஏனோக்கு அவர்களின் பார்வையிலிருந்து மறைந்து விட்டார். ஆனா அவரது சாட்சி நிலைத்திருந்தது. அதனால் அவரது கதை அமைதியோடு அல்ல, எதிர்பார்ப்போடு முடிகிறது. நம்பிக்கை இழப்போடு அல்ல, வாக்குறுதியோடு முடிகிறது. இந்த அனைத்தையும் வெளிப்படுத்திய தேவன் விசுவாசமாகவே இருக்கிறார். ஏனோக்கு கண்ட ஒளி இன்னும் அதில் நடக்க தேர்ந்தெடுக்கும் அனைவருக்கும் பிரகாசிக்கிறது.

0: எங்க இருக்கிறேன்? யாராவது இருக்கிறீர்களா? நான் இன்னும் சில நேரத்துக்கு முன்பு மருத்துவமனையில் இருந்தேன். என் குடும்பம் அங்கே இருந்தது. மைக்கேல், என் கணவர், அவர் எங்கே? இப்போது எனக்கு நோய் இல்லை, நான் கனவு காண்கிறேனா?
1: சாரா எலிசபெத் மோரிசன்.
0: கர்த்தரே, அது நீங்களா?
1: ஆம், என் குழந்தையே, நீ என் முன்னிலையில் இருக்கிறாய். ஆனால் நீ ஓய்வுக்கு செல்லும் முன் நாம் பேச வேண்டும்.
0: பேச வேண்டுமா? எதை பற்றி?
1: நீ விட்டு சென்ற மக்களை பற்றி, நீ ஒருபோதும் பேசாத வார்த்தைகளை பற்றி, நீ உன்னிடமே வைத்துக் கொண்ட சுவிசேஷத்தை பற்றி சொல் சாரா. நீ எப்போது என்னை உன் இரட்சகராக ஏற்றுக்கொண்டாய்?
0: நான் 9 வயதில் இருந்தேன், விடுமுறை பைபிள் பள்ளியில். உன் அன்பை பற்றி கேட்டேன். இயேசு என் பாவங்களுக்கு வீகே மரித்ததை பற்றி கேட்டேன். நான் நம்பினேன், நான் ஜெபிச்சேன். உன்னை என் இதயத்தில் வருமாறு கேட்டேன்.
1: நீ அதை உண்மையாகவே நினைத்தாய். உன் விசுவாசம் உண்மையானது. அந்த நாளில் உன் இதயத்தை நான் பார்த்தேன். நீ எனது சொந்தமானவள்.
0: ஆமாம் கர்த்தாவே, நான் இரட்சிக்கப்பட்டுள்ளேனா? என் முழு வாழ்க்கையிலும் உன்னை நம்பினேன்.
1: நீ நம்பினாய், ஆனால் பகிர்ந்தாயா? நீ 10 வயதாக இருந்தாய். உன் நெருங்கிய தோழி ஜெசிகாவை நினைவிருக்கிறதா?
0: ஆமாம் கர்த்தாவே, நாங்கள் பிரிக்க முடியாதவர்கள்.
1: அவள் உன்னிடம் ஏன் தேவாலயத்திற்கு போகிறாய் என்று கேட்டாள். அவள் குடும்பம் கடவுளை நம்பவில்லை என்று சொன்னாள். அவளுக்கு ஆர்வமாக இருந்தது. நீ என்ன சொன்னாய்?
0: அது என் குடும்பம் செய்யும் ஒரு விஷயம்தான். அதற்கு பதிலாக வீட்டுக்கு வந்து விளையாட விரும்புகிறாயா? நான் 10 வயசாக இருந்தேன். அதை எப்படி விளக்குவது என எனக்கு தெரியவில்லை.
1: நான் அவளை நேசித்ததும் அவளுக்கு நீ தேவை என்பதும் உனக்கு தெரிந்தும் நீ மௌனமானாய். ஜெசிகா தன் 17 வயதில் விபத்தில் பலியானாள். அவள் உன்னிடமோ மற்றவர்களிடமோ சுவிசேஷத்தை ஒருபோதும் கேட்டதில்லை.
0: இல்லை, அவள் சீக்கிரம் இறப்பாள் என தெரியாது. இன்னும் நேரம் இருக்கும் என நினைத்தேன்.
1: நேரம் உத்தரவாதம் அளிக்கப்படவில்லை சாரா, அதை நீ அறிந்திருந்தாய். ஆனால் நாம் தொடரலாம். நீ 15 வயசாக இருந்தாய். மார்க்கஸ் தாம்சனை நினைவிருக்கிறதா? அவன் ஒவ்வொரு நாளும் தனியாக உட்கார்ந்திருந்தான். மன அழுத்தத்துடன் போராடி தற்கொலை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தான். வகுப்பிற்கு முன் நீ பைபிள் படிப்பதை அவன் பார்த்தான். அதை பற்றி உன்னிடம் கேட்க விரும்பினான்.
0: அவன் என்னை பார்த்தது எனக்கு நினைவிருக்கிறது. ஆனால் அவன் ஒருபோதும் எதுவும் சொல்லவில்லை.
1: ஏனெனில் அவன் பார்த்ததும் நீ பைபிளை மூடி ஒதுக்கி வைத்தாய். நீ வெட்கப்பட்டாய். அவன் கேலி செய்வான் என பயந்தாய். மற்றவர்கள் நினைப்பிற்கு அஞ்சினாய். மூன்று மாதங்களுக்கு பின் மார்க்கஸ் தற்கொலை செய்தான். வாழ ஒரு காரணம் இருந்திருக்கலாம் என அவன் கடிதத்தில் இருந்தது. அவன் இறந்த இடம் பதில் தெரிந்த கிறிஸ்தவருக்கு அருகிலேயே இருந்தது. ஆனால் நீ உண்மையை மறைத்தாய்.
0: எனக்கு தெரியல, நான் எப்படி தெரிஞ்சிருக்க முடியும்?
1: அவனுடைய திட்டங்களை நீ தெரிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ என் கட்டளையை மட்டும் கடைபிடித்திருக்க வேண்டும். உலகம் முழுவதும் சென்று சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவும். அதுவே என் கட்டளை. வசதியாக இருந்தால் மட்டும் போ, அல்லது அவர்கள் தற்கொலை செய்ய போகிறார்கள் என்று தெரிந்தால் மட்டும் போ என்று இல்லை. போ எப்போதும். ஆனால் ஒருவேளை நீ இளம் வயசில் இருந்திருக்கலாம். உனக்கு புரியவில்லை போல. உன் வளர்ந்த காலத்தை பார்ப்போம். அப்போது உனக்கு 25 வயது. நீ மார்க்கெட்டிங் நிறுவனத்தில் உன் வேலைக்கு புதிதாக சேர்ந்திருந்தாய். உன் பணியிடத்தில் அருகிலிருந்த ரேச்சலை நினைவிருக்கிறதா?
0: ரேச்சல், ஆம். நாம் 8 வருடங்கள் ஒன்றாக வேலை செய்தோம்.
1: 8 வருடங்கள், 2000 வேலை நாட்கள், 40,000 மணி நேரம் அருகில் இருந்தீர்கள். அவள் தன் முழு வாழ்க்கையையும் உன்னுடன் பகிர்ந்தாள். அவளது விவாகரத்து, குழந்தைகளுடன் அவளுக்கு ஏற்பட்ட சிரமங்கள், மரணத்தை பற்றிய அவளது பயம், வாழ்க்கையின் அர்த்தம் குறித்து அவளது கேள்விகள். ஆனால் நீ?
0: நான் அவளுக்கு நல்ல நண்பனாக இருந்தேன். நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். நான் கவலைப்பட்டேன்.
1: நீ அவளது நலனுக்காக கவலைப்பட்டாய், ஆனால் அவளது ஆன்மாவுக்காக இல்லை.
0: இதுக்கு பிறகு எதுவும் இல்லைனா எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது. எல்லாம் சரியாகிவிடும் அப்படின்னு எனக்கு நிச்சயமா தெரிகிற. அவ்வளவு கவலைப்படாதே. மதிய உணவு சாப்பிட வருவையா?
1: உனக்கு வாய்ப்பை கொடுத்தாள். அவள் நித்தியத்தை பற்றி கேட்டாள். ஆனால் அது சிரமமாக இருந்ததால் நீ விஷயத்தை மாற்றிவிட்டாய். நீ தள்ளுபடி செய்யும் அல்லது மத பார்வையுடன் இருப்பதாக தெரிய வேண்டாம் என்று நினைத்தாய். அவளது நலனை காட்டிலும் அவளது நித்தியத்தை மதிப்பிடவில்லை.
0: நான் அவளை புண்படுத்த விரும்பவில்லை, நம் நட்பை கெடுக்க விரும்பவில்லை.
1: அதனால் நீ நட்பை காப்பாற்றினாய், ஆன்மாவை இழந்தாய். ரேச்சல் 47 வயதில் புற்றுநோயால் இறந்தார். அவள் பயத்துடன் எந்த நம்பிக்கையும் அமைதியும் இரட்சகரும் இல்லாமல் இறந்தாள். ஏனெனில் நீ அவளது இரட்சிப்பை விட உன் வசதியை தேர்ந்தெடுத்தாய்.
0: தயவு செய்து தயவு செய்து நிறுத்துங்கள்.
1: நாம் இப்போதுதான் துவங்குகிறோம். இன்னும் அதிகம் உள்ளது, மிகவும் அதிகம். உன் அஞ்சல் ஊழியர் டேவிட் 23 ஆண்டுகள் உனக்கு அஞ்சல் கொண்டு வந்தார். நீங்கள் நூற்றுக்கணக்கான உரையாடல்கள் நடத்தினீர்கள். அவர் அர்த்தம் தேடி வருகிறேன் என்று குறிப்பிட்டார். நீ எதுவும் சொல்லவில்லை. உன் பார்பர் கிம் 15 ஆண்டுகள் உன் முடியை வெட்டினார். அவர் தன் கருக்கலைப்பு வலி, குற்ற உணர்வு பற்றி சொன்னார். நீ அது கஷ்டம்தான் என்றாய், அவ்வளவுதான். உன் மகனின் பயிற்சியாளர் ராபர்ட் தன் சகோதரர் இறப்பை கூறி சொர்க்கம் பற்றி சந்தேகப்பட்டார். அவர் அமைதி என நீ சொன்னாய், ஆனால் சொல்லவே இல்லை. உன் பக்கத்து வீட்டு மார்கரெட் 30 அங்கேயே இருந்தார். 30 ஞாயிறு சர்ச்சுக்கு போகையில் அவர் பார்த்திருக்கிறார். அவர் ஒருபோதும் உன்னிடம் ஏன் என்று கேட்கவில்லை. நீ ஏன் என்று தெரியுமா?
0: என்ன?
1: உன் வாழ்க்கைக்கும் அவள் வாழ்க்கைக்கும் வித்தியாசம் அவளுக்கு தெரியவில்லை. நீ தேவாலயம் சென்றாய், ஆனால் என்னை பற்றி பேசவே இல்லை. உனக்கு நம்பிக்கை இருந்தது, ஆனால் அது வெளிப்படவில்லை. அவள் இறக்கும் வரை கிறிஸ்தவர்கள் என்பது வாரத்திற்கு ஒரு முறை ஒரு கட்டிடத்திற்கு போகும் மனிதர்கள் மட்டுமே என்று நினைத்துக் கொண்டிருந்தாள். சாரா, என்னை மிகவும் வருத்தப்படுத்துவோர் உன் சொந்த குடும்பமே.
0: இல்லை, என் குடும்பம் அல்ல. தயவுடற்பனி, அவங்க ரட்சிக்கப்பட்டவங்க. மைக்கேல் ரட்சிக்கப்பட்டவன், என் பிள்ளைகள்.
1: மைக்கேல் ரட்சிக்கப்பட்டவன், ஆம். உன் மகள் எமிலி ரட்சிக்கப்பட்டவள், ஆம். ஆனால் உன் மகன்?
0: இல்லை, பிராண்டன் அல்ல. அவன் ரட்சிக்கப்பட்டவன். அவன் 7 என்னுடன் ஜெபிச்சான்.
1: நீ அவனை சொல்லியதால் அவன் புரியாத வார்த்தைகளை ஜெபித்தான். ஆனால் அவன் உண்மையில் என்னை அறிந்ததில்லை. நீ அதை தெரிந்து கொண்டிருந்தாய். அவன் 12 இனிமேல் தெய்வத்தை நம்பவில்லை என்று உன்னிடம் சொன்னான். நீ என்ன சொன்னாய்?
0: அவன் இளம் வயதில்தான் இருக்கிறான், பெரியவனாகும் போது புரிந்து கொள்வான் என்று சொன்னேன்.
1: அவன் 15 இரவு உணவு மேசையில் கிறிஸ்துவத்தை கேலி செய்தான். நீ என்ன செய்தாய்?
0: நான் இம்ஸ்டா இருந்தேன். நான் சண்டையிட விரும்பவில்லை, அவனை விலக்க விரும்பல.
1: அவன் 16 வீட்டை விட்டு வெளியேறி மீண்டும் ஒருபோதும் தேவாலயத்திற்கு வரவில்லை. நீ என்ன சொன்னாய்?
0: நான் அவனுக்காக ஜெபிப்பேன், நீ அவனை திரும்ப அழைப்பாய் என்று சொன்னேன்.
1: அவன் திரும்புவது பற்றி நீ சொல்லவில்லை. நரகத்தை விளக்கவோ அவனை எச்சரிக்கவோ இல்லை. நீ ஒருபோதும் அவனை வேண்டிக் கொள்ளவில்லை. நீ தனிப்பட்ட முறையில் ஜெபித்தாய், ஆனால் நேரில் அமைதியாக இருந்தாய்.
0: அந்த வற்புறுத்தும் கிறிஸ்தவர்களை போல இருக்க விரும்பவில்லை. அவன் என்னை வெறுக்க வேண்டாம் என்று நினைத்தேன். அவனுக்கு அன்பை காட்ட விரும்பினேன்.
1: அன்பு எச்சரிக்கிறது, அன்பு வேண்டிக் கொள்கிறது. ரட்சிப்புக்காக அன்பு நிராகரிப்பை சந்திக்க தயங்காது. அவன் நித்திய ஆத்மாவை விட அவன் தற்காலிக ஒப்புதலை நீ தேர்ந்தெடுத்தாய். பிராண்டன் நீ இறந்த 3 பிறகு இறந்தான். கார் விபத்து உடனடியாக. அவன் வாழ்ந்தது போலவே இறந்தான், என்னை இல்லாமல். இப்போது அவன் வேதனையில் இருக்கிறான். 35 உண்மையை சொல்ல வாய்ப்பு இருந்த தாயை அழைக்கிறான். ஆனால் நீ அமைதியை தேர்ந்தெடுத்தாய்.
0: இல்லை, இல்ல கடவுளே, தயவு செய்து என் மகனை அல்ல, என் குழந்தையை அல்ல, என்ன நரகத்துக்கு அனுப்பு, தயவு செய்து.
1: நான் முடியாது. அவன் தேர்வு செய்து விட்டான். நீ எல்லாவற்றையும் மாற்றக்கூடியவள், ஆனால் அமைதியாக இருந்தாய்.
0: ஏன் நீ என்னை பேச வைக்கவில்லை? என்ன, நீ என்னை கட்டாயப்படுத்தல?
1: ஏனெனில் நான் உனக்கு சுதந்திர விருப்பத்தை அளித்தேன். நான் உனக்கு என் வார்த்தையை அளித்தேன். நான் உனக்கு என் ஆவியை அளித்தேன். நான் உனக்கு ஒரு கட்டளையை அளித்தேன், போய் சீடர்களை உருவாக்கு. நான் உனக்கு தேவையான அனைத்தையும் அளித்தேன். ஆனால் நீ இழந்தவர்களை விட உன் வசதியை அதிகம் நேசித்தாய். சாரா, எனக்கு சொல்லு, ஏன் நீ அமைதியாக இருந்தாய்?
0: நான் நிராகரிக்கப்படுவேன், கேலி செய்யப்படுவேன், நட்புகளை இழப்பேன், என் குடும்பம் என்னை பைத்தியம் அல்லது தீவிரவாதி என்று நினைப்பார்கள் என்று பயந்தேன்.
1: நீ மனிதர்களை என்னை விட அதிகம் பயந்தாய்.
0: ஆம் ஆண்டவரே, நான் என்ன சொல்ல வேண்டும் என்று தெரியவில்லை. நான் ஒரு பிரசங்கிப்பவர் அல்ல, நான் வார்த்தைகளில் நன்றாக இல்லை. சுவிசேஷம் அறிவிப்பது பாதர்களுக்கும் பிரசங்கிகளுக்கும் தான் என்று நினைத்தேன், என்னை போன்றவர்களுக்கு அல்ல என்று.
1: உங்கள் ஒளி பிரகாசிக்கட்டும் என்றேனா? திறமையுள்ளவர்களுக்கு மட்டும் கட்டளையிட்டேனா அல்லது அனைவரும் என்னை பகிர கட்டளையிட்டேனா?
0: அனைவரும், நீங்கள் அனைவருக்கும் கட்டளையிட்டீர்கள்.
1: வேற என்ன?
0: என வாழ்க்கை விஸ்மயஸ் என்று நினைச்சேன். மக்கள் என வாழ்க்கையை பார்த்து உங்களை பற்றி கேட்பாங்கள் என்று நினைச்சேன். வார்த்தைகள் இல்லாமல் சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும் என்று நினைச்சேன்.
1: அவங்க கேட்டாங்களா?
0: இல்லை ஆண்டவரே.
1: அவங்க கேளாத ஒருத்தரை எப்படி நம்ப முடியும்? அவங்களுக்கு யாராவது அறிவிக்காம அவங்க எப்படி கேட்க முடியும்? நீங்கள் அமைதியாக வாழ்ந்து மக்கள் கவனிப்பார்கள் என்று நம்புங்கள் என்று நான் சொல்லவில்லை. வார்த்தைகளுடன், துணிச்சலுடன், அவசரத்துடன் பிரசங்கியுங்கள் என்று நான் சொன்னேன். ஏனெனில் விசுவாசம் கேட்பதிலிருந்து வருகிறது, உங்கள் நல்ல நடத்தை பார்ப்பதிலிருந்து அல்ல.
0: எனக்கு தெரியும் ஆண்டவரே, இப்போது எனக்கு தெரியும்.
1: கீழ்படியவில்லை. ஏனெனில்
0: நான் என் வசதியான வாழ்க்கையை உங்களை விட அதிகமாக நேசித்தேன். மக்களின் ஒப்புதலை அவர்களின் ஆன்மாக்களை விட அதிகமாக விரும்பினேன். ஏனெனில் நான் சுயநலவாதி. நான் சொர்க்கத்தை எனக்காகவே விரும்பினேன். ஆனால் மற்றவர்களை அங்கே கொண்டு செல்ல எதையும் ஆபத்துக்குள்ளாக்கும் அளவுக்கு அவர்களை பற்றி எனக்கு பெரிதாக கவலை இல்லை. நான் குற்றவாளி, நான் துன்பமானவன், நான் நரகத்திற்கு தகுதியானவன்.
1: எத்தனை என்று தெரிந்து கொள்ள விரும்புகிறாயா சாரா?
0: எத்தனை என்று?
1: நீ எத்தனை ஆன்மாக்களை அடைய முடிந்திருக்குமோ, நான் உனக்கு எத்தனை வாய்ப்புகளை வழங்கினேனோ, நீ அமைதியாக இருந்ததால் இப்போது எத்தனை பேர் என்றென்றும் வேதனையில் இருக்கிறார்கள் என்பதை.
0: இதை என்னால் தாங்க முடியுமா என்று தெரியல.
1: நீ இதை என்றென்றும் தாங்கிக் கொள்வாய். நேரடி உரையாடல்களில் யாராவது நம்பிக்கையையோ அல்லது என்றென்றும் பற்றியோ கேட்ட நேரங்கள், நீ விஷயத்தை மாற்றிய நேரங்கள் அல்லது தெளிவில்லாத பதிலளித்த நேரங்கள் 487. விமானங்களில், காத்திருப்பு அறைகளில், உணவகங்களில், உன்னுடன் அருகில் உட்கார்ந்தவர்கள், உரையாடலை தொடங்கியவர்கள், நீ என்னை பற்றி குறிப்பிடக்கூடிய வாய்ப்புகள் 1,293 முறை. நீ குறிப்பிட்ட முறை 0. பயம், வலி, இழப்பு, வெறுமை பற்றி உன்னிடம் நம்பிக்கையுடன் பகிர்ந்த பணியிட நண்பர்கள் 63 முறை. நீ சுவிசேஷத்தை பகிரக்கூடிய வாய்ப்பு 63 முறை இருந்தது. நீ பகிர்ந்த முறை 0. உண்மை கேட்க வேண்டிய குடும்ப உறுப்பினர்கள் 12 பேர். நீ அமைதியாக இருந்த முறை 12. மொத்த வாய்ப்புகள் 3,847. நீ உண்மையோடு தெளிவாக சுவிசேஷத்தை பகிர்ந்த முறை 2.
0: 2 மட்டும்? என் முழு வாழ்க்கையிலும் 2 முறைதானா?
1: ஒரு முறை உன் மகளுக்கு அவள் 8 வயதில் இருந்த போது, மற்றொரு முறை உன் வீட்டை தட்டிய ஒரு அந்நியவருக்கு வழிகாட்டி கேட்டு வந்த போது நீ அவளை தேவாலயத்திற்கு அழைத்தாய். அவள் வந்தாள், அவள் இரட்சிக்கப்பட்டாள். அந்த ஒரு கீழ்ப்படியும் செயல் ஒரு ஆத்துமாவை இரட்சித்தது.
0: அப்படியென்றால் மக்கள் பதிலளிப்பது சாத்தியம்தானா?
1: நிச்சயமாக அவர்கள் பதிலளிக்கிறார்கள். அனைவரும் இல்லை, ஆனால் பலர். அந்த 3,847 வாய்ப்புகளில் எத்தனை பேர் என்னை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள் என்று நினைக்கிறாய்?
0: எனக்கு தெரியல.
1: 1,247, கிட்டத்தட்ட 1/3. நீ பேசியிருந்தால் நம்பியிருக்கும் 1,247 ஆத்துமாக்கள், அவர்கள் தயார் நிலையில் இருந்தார்கள். நான் அவர்களின் இதயங்களை தயார் செய்திருந்தேன். அவர்களுக்கு தேவையானது யாராவது சொல்ல வேண்டும் என்பதுதான். ஆனால் நீ அவர்களை விட உன்னை அதிகம் நேசித்தாய். அவர்களின் பெயர்களை அறிந்திருக்கிறாயா? ஜெசிகா, மார்கஸ், ரேச்சல், டேவிட், கிம், ராபர்ட், மார்கரெட், பிராண்டன் மற்றும் இன்னும் 1,239 பேர். நீ பேசுவதற்கு மிகவும் வசதியாக இருந்ததால் அவர்கள் அனைவரும் என்றென்றும் இழந்து போனார்கள்.
0: அப்போ இப்போது என்ன? நீ என்னை நரகத்திற்கும் அனுப்புகிறாயா? நான் அதுக்கு தகுதியானவள்?
1: இல்லை சாரா, நீ இரட்சிக்கப்பட்டுள்ளாய். உன் விசுவாசம் உண்மையானது. வானம் இன்னும் உன் வீடாகும்.
0: நான் செய்ததை அறிந்தும் என் மகன் எனக்காக நரகத்தில் இருப்பதை அறிந்தும் நான் வானத்தில் எப்படி செல்ல முடியும்?
1: நீ இப்போது உள்ள நிலையில் நுழைய முடியாது. முதலில் உன் தீர்ப்பை புரிந்து கொள்ள வேண்டும். நீ இரட்சிக்கப்பட்டவள், ஆனால் குற்றமற்றவள் அல்ல. நீ வானத்தில் நுழைவாய், ஆனால் இழப்புடன் நுழைவாய். யாருடைய செயல்கள் எரிந்து போனால் அவர் இழப்பை அனுபவிப்பார். அவர் தானாகவே இரட்சிக்கப்படுவார், ஆனால் அது தீயில் ஊடுருவி வந்தது போல் மட்டுமே. நீ என் ராஜ்யத்திற்காக எதையும் கட்டவில்லை. நீ உன்னை தவிர வேறு யாரையும் இரட்சிக்கவில்லை. நீக்கு நித்திய ஜீவன் இருக்கும், ஆனால் தாஜும் இல்லை, வெகுமதியும் இல்லை, நல்லவனும் விசுவாசமான பணியாளனும் என்ற பாராட்டும் இல்லை. நீ மட்டும் எனது சொந்தமானவள், ஆனால் நான் உனக்கு கொடுத்த அனைத்தையும் நீ வீணாக்கிவிட்டாய்.
0: நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். நான் இன்னும் மோசமானதுக்கு தகுதியானவள்.
1: மற்றும் இன்னும் ஒரு விஷயம் நீ நினைவில் வச்சிருப்ப, வானத்தில் நீ ஒவ்வொரு முகத்தையும் ஒவ்வொரு வாய்ப்பையும் நீ அமைதியை தேர்ந்தெடுத்த ஒவ்வொரு தருணத்தையும் நினைவில் வைத்திருப்பாய். அது வேதனையாக அல்ல, ஆனால் உன் பயம் என்ன செய்தது என்பதற்கான நித்திய சாட்சியாக இருக்கும். நீ வானத்தில் என்றும் வாழ்வாய். நீ இன்னும 1247 ஆத்மாக்களை வானத்தில் சேர்த்திருக்கலாம் என்று அறிந்தபடியே, ஆனால் நீ செய்யவில்லை.
0: நான் ஏதேனும் செய்யலாமா? இது மீட்க வழியுண்டா?
1: இல்லை, உன் காலம் முடிந்து விட்டது. ஆனால் மற்றவர்களுக்கு இன்னும் நேரம் உள்ளது. அவங்க கிட்ட பேசு, அவங்களுக்கு எச்சரிக்கை சொல்றேன். உன் தவறை அவர்கள் செய்ய வேண்டாம் என்று சொல்லு.
0: நீங்கள் இதை பார்க்கிறீர்கள் என்றால், நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக இருந்தால் தயவு செய்து என் தவறை செய்யாதீர்கள். எனக்கு நேரம் இருக்கிறது என்று நினைத்தேன். என் வாழ்க்கை போதுமானது என்று நினைத்தேன். மக்கள் தாங்களாகவே புரிந்து கொள்வார்கள் என்று நினைத்தேன், ஆனால் அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவங்களோட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் இறந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அவர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லவில்லை என்றால் அவர்கள் என்றென்றும் நரகத்திற்கு போய்விடுவார்கள். நீங்கள் பயப்படுகிறீர்கள் என்று எனக்கு தெரியும். நானும் பயந்தேன். நீங்கள் அந்த மாதிரி ஒருவராக இருக்க விரும்பவில்லை என்று எனக்கு தெரியும். நானும் விரும்பலை, ஆனால் நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். உங்கள் வசதிக்காக அவர்களின் ஆன்மாக்களை இழக்க வேண்டாம். உங்கள் புகழுக்காக அவர்களின் நித்தியத்தை கெடுக்க வேண்டாம். உங்கள் வேலைக்காரர்களிடம் சொல்லுங்கள், உங்க அண்ட வீட்டாரிடம் சொல்லுங்க, உங்கள் குடும்பத்தினரிடம் சொல்லுங்கள். அவர்கள் உங்களை நிராகரித்தாலும் உங்களை வெறுத்தாலும் நண்பர்களை இழந்தாலும் கூட அவர்களுக்கு சொல்லுங்கள். ஏனெனில் ஒரு நாள் நீங்கள் நான் நிற்கும் இடத்தில் நிற்பீர்கள். அப்போது கடவுள் உங்களால் காப்பாற்ற முடிந்த ஒவ்வொரு நபரையும் உங்களுக்கு காண்பிப்பார். அதை நீங்கள் என்றென்றும் நினைத்து வாழ வேண்டியிருக்கும். பயத்திற்கு வெற்றி பெற விடாதீர்கள், வசதிக்கு வெற்றி பெற விடாதீர்கள். நான் செய்தது போல அமைதியாக இருக்க வேண்டாம். ஏனெனில் நீங்கள் நேசிக்கும் மக்கள் அவர்களுக்கு உண்மையை சொல்லும் அளவுக்கு நீங்கள் அவர்களை நேசிப்பீர்கள் என்று நம்புகிறார்கள். நீங்கள் சொல்லவில்லை என்றால் அவர்களின் இரத்தம் உங்கள் கைகளில் இருக்கும். தயவு செய்து என்னை போல இருக்க வேண்டாம். அமைதியான கிறிஸ்தவராக இருக்க வேண்டாம். நேரம் இருக்கும் போது பேசுங்கள். கடினமான கேள்விகளை கேட்கும் மேலும் உள்ளடக்கங்களுக்கு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இதை கேட்க வேண்டிய ஒருவரோட பகிருங்க.
2: வானம் திறக்கிறது, ஒரு வெள்ள குதிரை தோன்றுகிறது. அதை ஏறி வருபவர் விசுவாசமும் உண்மை என அழைக்கப்படுகிறார். அவரது கண்கள் தீ போல ஜொலிக்கின்றன. அவரது தலையில பல கிரீடங்கள் இருக்கின்றன. ஒளியின் படைகள் அவரை பின்தொடர்கின்றன. அவர் நியாயம் செய்யவும் போர் செய்யவும் ஆட்சி செய்யவும் வருகிறார். இது இயேசு கிறிஸ்துவின் திரும்பி வருக. ராஜாதி ராஜாவும் ஆண்டவர்களின் ஆண்டவரும். உலகம் குழப்பத்தில் மூழ்குகிறது. ஆழத்திலிருந்து மிருகங்கள் எழுகின்றன. வானங்கள் பிளக்கப்படுகின்றன. தேவதூதர்களின் கம்பிகள் முழங்குகின்றன. பூமி அதிர்கிறது. தெய்வீக நியாயத்திற்கான மேடை அமைக்கின்றன. அவ்வாறு இயேசு கிறிஸ்து சாத்தானை தோற்கடிக்க திரும்பி வருகிறார். மரணமும் துயரமும் என்றென்றும் நீக்கப்படும். புதிய வானமும் புதிய பூமியும் உருவாக்கப்படுகின்றன. சக்தி வாய்ந்த தேவன் ஆட்சி செய்வார். அனைவரும் அவரது மகிமைக்கு முன் தலைவணங்குவாங்க. தேவனுடைய ஆட்டுக்குட்டி வெற்றி பெறுவார். தீமை அதன் இறுதி தண்டனையை எதிர்கொள்ளும். வெளிப்படுத்தின புத்தகம் பைபிளின் இறுதி தீர்க்க தரிசனம். இது நல்லதும் கெட்டதும் இடையே நடைபெறும் பிரபஞ்ச போர், கடைசி நாட்களின் பயங்கர முடிவையும் நித்திய வெற்றியின் மகிமையான வாக்குறுதியையும் வெளிப்படுத்தும் வானுலக காட்சி. இந்த கணக்குகளின்படி இந்த புத்தகம் தேவனின் சிங்காசனத்திலிருந்து நேரடியாக அப்போஸ்தலர் யோவானுக்கு வழங்கப்பட்ட செய்தியாகும். இந்த தரிசனங்கள்ல மனித குலத்தின் விதி பயங்கரமான நிகழ்வுகளின் எழுச்சியுடன் வெளிப்படுகிறது. இறுதியில் சக்தி வாய்ந்த தேவனின் வெற்றி நிகழ்கிறது. உங்களை தயார் செய்யுங்கள். ஏனெனில் இந்த வீடியோவில் வெளிப்படுத்தின புத்தகத்தின் ஒரு நாடகமயமான வடிவத்தை நீங்கள் காணப்போகிறீர்கள். இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாடு ஒரு தெய்வீக மறைவு நீக்கமாக வந்தது. இது தேவனிடமிருந்து அவருடைய குமாரனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பரிசு. விரைவில் நடக்கப்போகும் நிகழ்வுகளை வெளிப்படுத்தும் பொருட்டு இந்த ஆழமான செய்தி ஒரு தூதரிடம் ஒப்படைக்கப்பட்டது. அந்த தூதர் அதை ஆண்டவரின் விசுவாசமான ஊழியக்காரரான யோவானிடம் கொண்டு வந்தார். யோவான் தேவனுடைய வார்த்தைக்கும் இயேசு கிறிஸ்துவின் சாட்சிக்கும் அவருக்கு கொடுக்கப்பட்ட அதிசயமான தரிசனங்களுக்கும் சாட்சி அளித்தார். ஆசியாவின் 7 சபைகளுக்காக எழுதும் யோவான் கிருபையும் சமாதானமும் நிறைந்த வார்த்தைகளுடன் துவங்கினார். உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாகட்டும். அது இருப்பவரிடமிருந்தும் இருந்தவரிடமிருந்தும் வரப்போகிறவரிடமிருந்தும் அவருடைய சிங்காசனத்தின் முன் இருக்கும் 7 ஆவிகளிடமிருந்தும் மரித்தவர்களில் இருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களின் ஆளாளருமான விசுவாசமான சாட்சியாளரான இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உண்டாகட்டும். அவர் இயேசுவை புகழ்ந்து நம்மை நேசித்து தமது இரத்தத்தால் நம்மை பாவங்களில் இருந்து விடுவித்து தமது தேவனுக்கும் பிதாவுக்கும் நாம் ராஜ்யமும் ஆசாரியர்களுமாக ஆக்கினவருக்கு மகிமையும் அதிகாரமும் என்றென்றும் உண்டாகட்டும். ஆமேன் என்று கூறினார். பின்னர் யோவான் ஒரு மகிமையும் அதிசயமும் நிறைந்த தரிசனத்தை அறிவித்தார். இதோ அவர் மேகங்களோடு வருகிறார். எல்லா கண்களும் அவரை காணும். அவரை ஊன்றியவர்களும் கூட. பூமியின் அனைத்து ஜனங்களும் அவரை நோக்கி புலம்புவார்கள். அப்படியே ஆமேன். கர்த்தரின் குரல் எடித்தது. நான் ஆல்பாவும் ஒமேகாவும், ஆரம்பமும் முடிவும். நான் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் சர்வ வல்லவனும் ஆகிறேன். யோவான் தொடர்ந்து தன் சூழ்நிலைகளை விவரித்தார். அவர் பாட்மோஸ் என்ற பஞ்சபரப்பான தீவில் இருந்தார். இயேசுவை பற்றிய தன் சாட்சிக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் காரணமா அங்கு தண்டிக்கப்பட்டிருந்தார். கர்த்தருடைய நாள்ல ஆவியில் ஆழ்ந்திருந்த போது அவர் தன் பின்னால் ஒரு குரலை கேட்டார். அது ஒரு கம்பை போன்ற குரல். அந்த குரல் கட்டளையிட்டது, நான் ஆல்பாவும் ஒமேகாவும் முதலும் கடைசியும். நீ என்னை காண்கிறாயோ அதை ஒரு புத்தகத்தில் எழுதி 7 சபைகளுக்கு அனுப்பு. எபேசு, ஸ்மிர்னா, பெர்கமோன், தியதிரா, சார்தீஸ், பிலதெல்பியா, லவோதிக்கியா. அந்த குரலின் மூலத்தை பார்க்க திரும்பிய யோவான் கண்கவர் மகிமையால நிரம்பிய ஒரு காட்சியை பார்த்தார். அங்கே 7 பொன்விளக்கு தந்தங்களுக்கு நடுவில் மனிதகுமாரனை போல ஒருவர் நின்றிருந்தார். அவர் கால்வரை நீளும் ஒரு ஆடையுடன் மார்பில பொன்னாடை கட்டியிருந்தார். அவரது தலைமுடி பஞ்சு போல வெண்மையாகவும் பனி போல் தூய்மையாகவும் இருந்தது. அவரது கண்கள் தீ போல் எரிந்தன. அவருடைய கால்கள் அடுப்பில் வெந்த பொன்னிறம் போல ஜொலிச்சன. அவர் பேசும்போது அவரது குரல் பல நீரின் பெருக்கெழுச்சி போல இருந்தது. அவரது வலது கையில் 7 நட்சத்திரங்கள் இருந்தன. அவரது வாயிலிருந்து கூர்மையான இருமுனைப்பட்ட வாள் வந்தது. அவருடைய முகம் முழு வலிமையுடன் ஒளிரும் சூரியனை போல பிரகாசித்தது. இந்த காட்சியை பார்த்த யோவான் இறந்தவரை போல தரையில விழுந்தான். ஆனால் அந்த உருவம் தனது வலது கையை யோவானின் மீது வைத்தார். அவர் சொன்ன வார்த்தைகள் நடுங்கும் சீரனுக்கு ஆறுதலாக இருந்தன. பயப்படாத, நான் முதலும் கடைசியும். நான் உயிருள்ளவன். நான் இறந்தேன், ஆனா பாரு, நான் என்றென்றும் உயிரோட இருக்கிறேன். மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உள்ள திறவுகோள்கள் எங்க இல இருக்கின்றன. அவர் தொடர்ந்து யோவானுக்கு கட்டளையிட்டார். நீ பார்த்தவற்றையும் நிகழ்கின்றவற்றையும் பிறகு நடக்க போகும் விஷயங்களையும் எழுதி வை. நீ என் வலது கையில் பார்த்த 7

எபேசு நகரில் உள்ள திருச்சபையின் தூதருக்கு ஒரு செய்தி வழங்கப்பட்டது. ஏழு நட்சத்திரங்களை தன் வலது கையில் வைத்திருக்கும் பொன் விளக்கு தண்டுகளுக்கு நடுவே நடக்கின்ற ஒருவரின் குரல் அறிவித்தது. உன் செயல்களையும் உன் கடுமையான உழைப்பையும் உன் பொறுமையையும் எனக்கு தெரியும். நீ தீயவர்களை சகிக்க முடியவில்லை. தூதர்கள் என்று கூறும், ஆனால் தூதர்கள் அல்லாதவர்களை நீ சோதித்து அவர்கள் பொய்யர்கள் என்று கண்டுபிடித்தாய். நீ சகித்தாய், என் நாமத்திற்காக துன்பப்பட்டாய், சோர்வடையவில்லை. ஆனாலும் உன்னிடம் இது எனக்கு எதிராக உள்ளது. நீ முதலில் கொண்டிருந்த அன்பை விட்டுவிட்டாய். நீ விழுந்த உயரத்தை நினைவு கூறு. மாறுபாடு கொண்டு நீ முதலில் செய்த செயல்களை மீண்டும் செய். நீ மாறுபாடு கொள்ளாவிட்டா நான் உன்னிடம் வந்து உன் விளக்கு தண்டு அதன் இடத்திலிருந்து அகற்றி விடுவேன். நீ மாறுபாடு கொள்ளாவிட்டா இன்னும் உனக்கு ஒரு பாராட்டு உள்ளது. நீ மிக்கோலைத்தரின் செயல்களை வெறுக்கிறாய், நானும் அவற்றை வெறுக்கிறேன். பின்னர் ஆவி அறிவித்தது, காதுகள் உள்ள யாவரும் ஆவி திருச்சபைகளுக்கு என்ன சொல்கிறது என்பதை கேட்கட்டும். வெற்றி பெறுகிறவருக்கு தேவனுடைய சொர்க்கத்தில் உள்ள ஜீவ விருட்சத்தின் பழத்தை உண்ணும் உரிமையை நான் அளிப்பேன். ஸ்மிர்னா திருச்சபையின் தூதருக்காக முதலும் கடைசியுமானவர் இறந்து மீண்டும் உயிர்த்தெழுந்தவர் பேசுகிறார். உன் துன்பங்களையும் உன் ஏழ்மையையும் எனக்கு தெரியும், ஆனாலும் நீ செல்வமானாக இருக்கிறாய். யூதர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்களின் படிவார்த்தைகள் பற்றியும் எனக்கு தெரியும், ஆனால் அவர்கள் யூதர்கள் அல்ல, அவர்கள் சாத்தானின் சபையாதர். நீ விரைவில் அனுபவிக்க போகும் துன்பங்களை பற்றி பயப்படாதே. சாத்தா உங்களில் சிலரை சோதிக்க சிறையில் அடைப்பான். நீங்கள் 10 நாட்கள் துன்பம் அனுபவிப்பீர்கள். மரணத்துக்கும் விசுவாசமாக இரு, நான் உனக்கு ஜீவ கிரீடா அளிப்பேன். ஆவி தொடர்ந்து சொன்னது, காதுகள் உள்ளவர் ஆவி திருச்சபைகளுக்கு என்ன சொல்கிறதோ அதை கேட்கட்டும். வெற்றி பெறுகிறவருக்கு இரண்டாவது மரணம் எந்த தீங்கும் செய்யாது. பெர்காமோசு திருச்சபையின் தூதருக்காக கூர்மையான இருமுனைப்பட்ட வாளை பிடித்திருப்பவர் ஒரு செய்தி அனுப்பினார். நீங்கள் எங்கே வாழ்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும். அங்கேயே சாத்தான் தனது சிங்காசனத்தில் வைத்திருக்கிறான். இருந்தாலும் நீ என் பேருக்கு உண்மையாகவே இருந்தாய். என் விசுவாசமான சாட்சியான அந்திப்பாஸ் உங்களிடையே சாத்தான் வசிக்கும் இடத்தில் கொல்லப்பட்ட நாட்களிலும் கூட நீ என்னை நம்பும் விசுவாசத்தை மறுக்கவில்லை. ஆனா உன்னிடம் சில குறைகள் எனக்குண்டில். உங்களிடையே பாலாக்கு இஸ்ரேவேலவை கவர்ந்து பாவம் செய்ய சிலைகளுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட உணவை உண்ணவும் பாலியல் பாவங்களில் ஈடுபடவும் கற்றுக் கொடுத்த பாலாமின் போதனையை பிடித்துக் கொண்டவர்கள் இருக்கிறார்கள். அதே போல் மீகோலைத்தர் போதனையை பிடித்துக் கொண்டவர்களும் உங்களிடையே இருக்கிறார்கள். ஆகையால் மனந்திருங்க, இல்லையெனில் நான் விரைவில் உங்களிடம் வந்து என் வாயின் வாளால் அவர்களுக்கு எதிராக போரிடுவேன். மீண்டும் ஆவி அறிவித்தது, காதுகள் உள்ளவன் ஆவி சபைகளுக்கு என்ன சொல்கிறதோ அதை கேட்கட்டும். வெற்றி பெறுகிறவனுக்கு நான் மறைக்கப்பட்ட மன்னாவை கொடுப்பேன். மேலும் ஒரு வெள்ளை கல்லையும், அதில் புதிய பெயர் எழுதப்பட்டிருக்கும். அதை பெறுகிறவனுக்கு மட்டுமே அந்த பெயர் தெரியும். தியாத்ரா நகரில் உள்ள சபையின் தூதருக்காக கடவுளின் மகனாகியவர், அவருடைய கண்கள் தீப்புரிகள் போல எரிகின்றன, அவருடைய கால்கள் பளபளப்பான வெண்கள் போல் ஒளிர்கின்றன. அவரிடமிருந்து ஒரு செய்தி வந்தது, உங்கள் செயல்கள், உங்கள் அன்பு, உங்கள் விசுவாசம், உங்கள் சேவை, உங்கள் பொறுமை அனைத்தையும் நான் அறிவேன். நீங்க ஆரம்பத்தில் செய்ததை விட இப்போது அதிகமாக செய்கிறீர்கள். இருப்பினும் உங்களிடம் எனக்கு இது எதிராக உள்ளது. தன்னை தீர்க்கதரிசியாக அழைக்கும் அந்த ஈசபெல் என்ற பெண்ணை நீங்கள் பொறுத்துக் கொள்கிறீர்கள். அவளுடைய போதனையின் மூலம் என் ஊழியர்களை அவள் பாலியல் தவறுகளையும் விக்கிரகங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட உணவை உண்ணுவதிலும் வழிதவற செய்கிறா. நான் அவளுக்கு மனந்திரும்ப நேரம் கொடுத்தேன், ஆனா அவள் மனந்திரும்ப விரும்பவில்லை. எனவே நான் அவளை வேதனையின் படுக்கையில் வீசுவேன். அவளுடன் விபச்சாரம் செய்பவர்கள் அவளுடைய வழிகளில் இருந்து மனந்திரும்பாவிட்டாம் அவர்கள் கடுமையாக வேதனைப்படுவார்கள். நான் அவளுடைய பிள்ளைகளை மரணமடைய செய்வேன். அப்போது எல்லா திருச்சபைகளும் இருதயங்களையும் சிந்தனைகளையும் ஆராயும் நானே என்பதை அறிந்து கொள்வார்கள். உங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்கள் செயல்களுக்கு ஏற்ப நான் பலனளிப்பேன். தியத்திரானில் உள்ளவர்கள், இந்த போதனையை பின்பற்றாதவர்களும், சிலர் சாத்தானின் ஆழமான இரகசியங்கள் என்று அழைக்கும்வற்றை அறியாதவர்களும், அவர்களுக்கு அவர் கூறினார், நான் உங்கள் மீது வேறு எந்த சுமையையும் வைக்க மாட்டேன். நான் வரும் வரை நீங்கள் கொண்டிருப்பதை உறுதியாக பிடித்துக் கொள்ளுங்கள். வெற்றி பெறும் ஒருவருக்கும், என் சித்தத்தின்படி கடைசி வரை நடக்கும் ஒருவருக்கும் நான் ஜாதிகளுக்கு மேலான அதிகாரத்தை அளிப்பேன். அவர் இரும்பு கோலால் அவர்களை ஆளுவார், பானை போல் அவர்களை உடைப்பார். நான் என் பிதாவிடமிருந்து பெற்ற அதிகாரம் போலவே. நான் அவருக்கு காலை நட்சத்திரத்தையும் அளித்த ஆவியும் முடிவில் கூறியது, காது உள்ள எவரும் ஆவி தேவாலயங்களுக்கு என்ன சொல்கிறதோ

அது கேட்கட்டும். சார்தீசு தேவாலயத்தின் தூதருக்காக தேவனுடைய ஏழு ஆவிகளையும் ஏழு நட்சத்திரங்களையும் பிடித்திருப்பவரின் குரல் ஒலித்தது. உங்கள் செயல்களை நான் அறிவேன். நீங்கள் உயிரோடு இருப்பவர் என்று பெயர் பெற்றுள்ளீர்கள். ஆனால் நீங்கள் இறந்தவராக இருக்கிறீர்கள். எச்சரிக்கையுடன் இருங்கள். மீதமுள்ளதும் இறக்க போகும். அதையும் உறுதிப்படுத்துங்கள். ஏனெனில் உங்கள் செயல்கள் என் தேவனுக்கு முன்பாக பூரணமாக இல்லை என்று நான் கண்டேன். நீங்கள் பெற்றதும் கேட்டதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதை உறுதியாக பிடித்து மனம் திரும்புங்கள். நீங்கள் விழித்துக் கொள்ளவில்லை என்றால் நான் திருடன் போல வருவேன். நான் எந்த நேரத்தில் வருவேன் என்று நீங்கள் அறிய மாட்டீர்கள். இன்னும் சார்தீசில் சிலருக்கு தைரியம் இருந்தது. உங்களிடத்தில் சிலர் தங்கள் உடைகளை அழுக்குப்படுத்தவில்லை. அவர்கள் வெள்ள உடையில் என்னுடன் நடப்பார்கள். ஏனெனில் அவர்கள் தகுதியானவர்கள். வெற்றி பெறும் ஒருவரும் வெள்ள உடைகளில் ஆடையிடப்படுவார். அவர்களின் பெயரை நான் வாழ்நாள் புத்தகத்திலிருந்து ஒருபோதும் அழிக்க மாட்டேன். அவர்களின் பெயரை என் பிதாவுக்கும் அவருடைய தூதர்களுக்கும் முன்பாக நான் ஒப்புக்கொள்வேன். ஆவி அறிவித்தது. காதுகள் உள்ள எவரும் ஆவி தேவாலயங்களுக்கு என்ன சொல்கிறதோ அதை கேட்கட்டும். பிலாதெல்பியா தேவாலய தூதருக்காக பரிசுத்தனும் உண்மையுமானவரும் தாவீதின் விசையை பிடித்திருப்பவரும், அவர் திறக்கிற டோரையும் யாரும் மூட முடியாது, அவர் மூடுகிற டோரையும் யாரும் திறக்க முடியாது. அவரிடமிருந்து ஒரு செய்தி வந்தது. உங்கள் செயல்களை நான் அறிவேன். இதோ யாராலும் மூட முடியாத ஒரு திறந்த கதவை நான் உங்க முன்வைத்துள்ளேன். உங்களுக்கு சிறிது பலம் இருந்தாலும் நீங்க என் வார்த்தையை காத்திருக்கிறீங்க. என் பெயரை மறுக்கவில்லை. சாத்தானின் சபையினராக இருப்பதாக கூறிக்கொண்டு யூதர்கள் என்று பொய் சொல்லும் அவர்களை நான் உங்களுடைய காலடியில வந்து விழச் செய்து நான் உங்களை நேசித்தேன் என்பதை அவர்கள் ஒப்புக்கொள்வார்கள். நீங்கள் என் பொறுமையின் வார்த்தையை காத்திருக்கிறீர்கள் என்பதால் பூமியில் வாழும் அனைவரையும் சோதிக்க வரப்போகும் அந்த பரீட்சையின் நேரத்திலிருந்து உங்களை நான் காத்துக்கொள்வேன். அந்த குரல் தொடர்ந்தது. நான் விரைவில் வருகிறேன். உங்களிடம் உள்ளத உறுதியா பிடிச்சு கொள்ளுங்க. யாரும் உங்கள் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடி. வெற்றி பெறுகிறவரை என் தேவனுடைய ஆலயத்தில் ஒரு தூணாக நான் ஆக்குவேன். அவர்கள் இனி ஒருபோதும் அதிலிருந்து வெளியே போக மாட்டார்கள். நான் அவர்கள் மேல் என் தேவனுடைய பெயரையும் என் தேவனுடைய நகரமான புதிய எருசலேம், அது என் தேவனிடமிருந்து வானத்திலிருந்து இறங்கி வருகிறது, அதன் பெயரையும் என் புதிய பெயரையும் எழுதுவேன். ஆவி முடிவாக சொன்னது. காதுகள் உள்ள யாரும் ஆவி சபைகளுக்கு என்ன சொல்கிறதோ அதை கேட்கட்டும். லவோதிகேயா சபையின் தூதருக்காக ஆமேன். விசுவாசமானதும் உண்மையான சாட்சியும் தேவனுடைய படைப்பின் ஆரம்பமும் பேசினார். உன் செயல்களை நான் அறிவேன். நீ நைதர் குளிரும் இல்லை சூடும் இல்லை. நீ அந்த இரண்டில் ஒன்றாக இருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்று நான் விரும்புகிறேன். ஆனால் நீ வெப்பம் இல்லாதவனாகவும் சூடாகவோ குளிராகவோ இல்லாதவனாகவும் இருப்பதால் நான் உன்னை என் வாயிலிருந்து உமிழப் போகிறேன். நீ சொல்கிறாய், நான் பணக்கார செல்வம் சேர்த்துள்ள, எனக்கு எதுவும் தேவையில்லை. ஆனால் நீ துன்பப்பட்டவனோ இறங்கத்தக்கவனோ ஏழையோ குருடனோ நிர்வாணனோ என்று உணரவில்லை. ஆசை மற்றும் கண்டிப்புடன் அந்த குரல் சொன்னது. நீ செல்வந்தனாக இருக்கும்படி என் கருகில் நெருப்பில் சுத்திகரிக்கப்பட்ட பொன்னை கொள்முதல் செய்யுமாறு உனக்கு அறிவுறுத்துகிறேன். உன் நிர்வாணத்தின் அவமானம் வெளிப்படாமல் இருக்க வெள்ளை உடைகளை அணியவும். நீ பார்க்கும்படி உன் கண்களுக்கு மருந்தை பூசவும். நான் நேசிப்பவர்களை தண்டித்து ஒழுங்குபடுத்துகிறேன். ஆகவே மனமாற்றத்துடன் உண்மையாயிரு. பின்னர் ஒரு வாக்குறுதியுடன் கூடிய அழைப்பு வந்தது. இதோ நான் கதவின் அருகில் நின்று தட்டுகிறேன். யாராவது என் குரலை கேட்டு கதவை திறந்தா நான் உள்ள வந்து அவருடன் உணவு உண்ணுவேன். அவரும் என்னுடன் உணவு உண்ணுவார். வெற்றி பெறுபவருக்கு நான் என் சிங்காசனத்துல என்னுடன் உட்காரும் உரிமையை அளிப்பேன். நான் வெற்றி பெற்று என் பிதாவின் சிங்காசனத்துல உட்கார்ந்தது போலவே மீண்டும் ஆவி அறிவித்தது. காதுகள் உள்ள யாரும் ஆவி தேவாலயங்களுக்கு என்ன சொல்கிறதோ அதை கேட்கட்டும். இதற்கு பிறகு யோவான் தனது கண்களை உயர்த்தி ஒரு அதிசயமான காட்சியை பார்த்தார். வானத்தில் ஒரு கதவு திறந்திருந்தது. அவர் முன்பு கேட்டிருந்த அந்த குரல், கம்பி போன்ற குரல், மீண்டும் பேசியது. இங்கே வா, இதற்கு பிறகு நடக்க வேண்டியவற்றை உனக்கு காண்பிப்பேன். உடனே அவர் ஆவியினால் எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவருக்கு முன்பாக வானத்தில் ஒரு சிங்காசனம் அமைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தில் ஒருவர் அமர்ந்திருந்தார். அவருடைய தோற்றம் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒளி வீச்சை வெளிப்படுத்தியது. அவர் யாஸ்பர் மற்றும் சர்டோன் கல்லை போல தோன்றினார். தூய்மையும் நிறங்களின் செழுமையும் கண்களை மயக்கும் வகையில் ஒளிர்ந்தார்.
சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பச்சை மரகதம் போல மின்னியது. அதன் அழகு என்றென்றும் நிலைக்கும் கிருபையின் அடையாளமா இருந்துச்சு. சிங்காசனத்தை சுற்றி 24 வேறு சிங்காசனங்கள் இருந்தன. அவற்றில் 24 மூப்பர்கள் அமர்ந்திருந்தனர். அவர்கள் வெள்ள உடைகள் அணிந்திருந்தார்கள். தங்களது தலைகளில் பொன்னாடைகள் ஒளிர்ந்தன. இது அவர்களின் அதிகாரத்தையும் பரிசுத்தத்தையும் குறிக்கிறது. அந்த சிங்காசனத்தில் இருந்து மின்னல் ஒளிகள், இடியோசை மற்றும் குரல்கள் எழுந்தன. இவையெல்லாம் தெய்வீக சக்தியின் வெளிப்பாடுகள். சிங்காசனத்துக்கு முன்பாக 7 தீப்பந்தங்கள் எரிந்தன. அவை தேவருடைய 7 ஆவிகள், அவற்றின் ஜுவாலைகள், அவருடைய பரிபூரணமும் அனைத்தையும் உள்ளடக்கிய ஆவியின் சாட்சியாக இருந்தன. சிங்காசனத்திற்கு முன்பாக ஒரு கண்ணாடி பெருங்கடலை போல ஏதோ ஒன்று விரிந்திருந்தது. அதன் மேற்பரப்பு துல்லியமாகவும் தூய்மையாகவும் இருந்தது. அது அதில் அமர்ந்திருந்தவரின் மகிமையை பிரதிபலித்தது. சிங்காசனத்தை சுற்றியும் அதன் நடுவிலும் 4 உயிருள்ள பிராணிகள் இருந்தன. அவை பூமியில் காணப்படாத வகையில ஒவ்வொன்றும் வித்தியாசமா இருந்தன. அவை முன்பும் பின்னும் கண்களால் நிரம்பி இருந்தன. எல்லாவற்றையும் பார்ப்பவை. மொத உயிரினம் சிங்கத்தை போல இருந்தது. அதில் மகத்துவமோ கடுமையோ இருந்தது. இரண்டாவது உயிரினம் கன்றுக்குட்டியை போல இருந்தது. அது வலிமையானதும் சகிப்புத்தன்மை கொண்டதும். மூன்றாவது உயிரினம் மனிதனின் முகத்தை போல இருந்தது. அது ஞானமும் புரிதலும் நிறைந்ததாக இருந்தது. நான்காவது உயிரினம் பறக்கும் கழுகு போல இருந்தது. அதன் இயக்கங்கள் வேகமாகவும் உயரமாகவும் இருந்தன. இந்த உயிரினங்கள்ல ஒவ்வொன்றுக்கும் 6 இறக்கைகள் இருந்தன. அவற்றின் இறக்கைகளும் கண்களால மூடப்பட்டிருந்தன. உள்ளும் வேலையும் பார்ப்பவை. பகலும் இரவும் அவை இடையராது பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் எல்லாம் வல்ல ஆண்டவர் தேவன் இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவரும் என்று கூவி அழைத்தன. இந்த உயிரினங்கள் மகிமையோ மரியாதையோ நன்றியோ சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கோம் என்றும் என்றும் வாழும் ஒருவருக்கு அளிக்கும் போதெல்லாம் 24 மூப்பர்கள் அவருக்கு முன்பாக விழுந்து விழுந்தனர். அவர்கள் நித்தியவரை ஆராதித்து தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்தின் முன் வீசினர். இது முழுமையான பணிவும் மரியாதையும் கொண்ட ஒரு செயல். அவர்கள் குரல்கள் புகழ்ச்சியில் ஒன்றிணைந்து, ஆண்டவரே, நீர் மகிமையும் மரியாதையும் அதிகாரமும் பெற தகுதியானவர். ஏனெனில் நீர் எல்லாவற்றையும் படைத்தீர். உமது சித்தத்தினால் அவை இருக்கின்றனவும் படைக்கப்பட்டனவும் ஆனது என்று கூறினார். சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கும் ஒருவரின் வலது கையில யோவான் ஒரு புத்தகத்தை பார்த்தார். அது இருபுறமும் எழுதப்பட்டிருந்தது மற்றும் 7 முத்திரைகளால மூடப்பட்டிருந்தது. அந்த புத்தகம் சொல்லப்படாத இரகசியங்களை கொண்டிருந்தது. அதன் உள்ளடக்கம் அனைத்து படைப்புகளுக்கும் மறைக்கப்பட்டிருந்தது. அப்போது ஒரு வல்லமையான தூதர் முன்னே வந்து வானங்களை அதிர வைக்கும் குரலில், இந்த புத்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் யார் தகுதியானவர் என்று அறிவித்தார். ஒரு கனமான அமைதி பரவி அது வானகங்களிலும் பூமியிலும் பூமியின் அடியில் கூட ஒளித்தது. யாரும் தகுதியானவராக காணப்படவில்லை. வானுலகங்களிலும் இல்லை, பூமியிலும் இல்லை, கீழுள்ள ஆழங்களிலும் இல்லை. அந்த புத்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் யாரும் இல்லை. யோவானின் மனம் ஆங்க முடியாமல் அவரது கண்களில் கண்ணீர் பெருகியது. அவர் கடுமையாக அழுதார். ஏனெனில் அந்த புத்தகத்தில் உள்ள தேவனின் சித்தத்தின் இரகசியங்களை யாரும் திறக்க முடியாது போல் தோன்றியது. ஆனால் மூப்பர்களில் ஒருவர் அவரிடம் வந்து உறுதியுடன் பேசினார். அழவேண்டாம், பாருங்கள், யூதாவின் கோத்திரத்திலிருந்து வந்த சிங்கம் தாவீதின் வேர் வெற்றி பெற்றுள்ளார். அவர் அந்த புத்தகத்தையும் அதன் 7 முத்திரைகளையும் திறக்க வல்லவர். அதிர்ச்சியுடனும் எதிர்பார்ப்புடனும் யோவான் தனது பார்வையை சிங்காசனத்தின் நடுவில் உயிருள்ள பிராணிகள் மற்றும் மூப்பர்கள் நிற்கும் இடத்துக்கு திருப்பினார். அங்கே நடுவிலேயே அவர் ஒரு ஆட்டுக்குட்டியை பார்த்தார். அந்த ஆட்டுக்குட்டி கொல்லப்பட்டதற்கான சின்னங்களை தாங்கி இருந்தது. ஆனாலும் அது தெய்வீக வலிமையுடன் உயிரோடு நின்றது. அதற்கு 7 கொம்புகளும் 7 கண்களும் இருந்தன. அவை பூமி எங்கும் அனுப்பப்பட்ட தேவனுடைய 7 ஆவிகளாகும். ஆட்டுக்குட்டி வந்து சிங்காசனத்தில் அமர்ந்திருந்தவரின் வலது கையிலிருந்து அந்த புத்தகத்தை எடுத்தது. அந்த கணத்துல ஒரு அதிரடியான ஆராதனை வெடிச்சது. 4 உயிருள்ள பிராணிகளும் 24 மூப்பர்களும் ஆட்டுக்குட்டியின் முன் விழுந்தனர். ஒவ்வொருவரும் ஒரு யாழும் தூபம் நிரம்பிய பொன் கிண்ணங்களும் வைத்திருந்தனர். பரிசுத்தர்களின் ஜெபங்கள் வாசனை மிக்க பலியாக எழுந்தன. அவர்கள் ஒரு புதிய பாடலை பாடத் தொடங்கினார்கள். அவர்களின் குரல்கள் வெற்றியும் ஆராதனையும் நிறைந்த ஒரு இசையாக இருந்தது. நீ புத்தகத்தை எடுத்து அதன் முத்திரைகளை திறக்க தகுதியானவர். ஏனெனில் நீ கொல்லப்பட்டாய். உன் இரத்தத்தினால் எல்லா கோத்திரம், மொழி, மக்கள், ஜாதியிலிருந்தும் தேவனுக்காக மக்களை மீட்டாய். நீ அவர்களை ஒரு ராஜ்யமாகவும் தேவனுக்கு ஆசாரியர்களாகவும் ஆக்கினாய். அவர்கள் பூமியில் ஆட்சி செய்வார்கள்.
அப்போது யோவான் மீண்டும் பார்த்தார். விண்ணுலக காட்சி அவருக்கு விரிந்தது. அவர் அரியணையை சுற்றி நிற்கும் எண்ணற்ற தூதர்களின் குரல்களையும் உயிருள்ள விலங்குகளையும் மூப்பர்களையும் கேட்டார். அவர்களின் எண்ணிக்கை கணக்கிட முடியாத அளவு, 10,000, 10,000, 1,000, 1,000. அவர்கள் ஒருமித்த குரலில், கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி சக்தியும் செல்வமும் ஞானமும் வலிமையும் மரியாதையும் மகிமையும் ஆசீர்வாதமும் பெற தகுதியானவர் என்று அறிவித்தார்கள். தூதர்களின் கூட்டு கோஷம் முழங்கிக் கொண்டிருக்க யோவான் இன்னும் பெரிய ஒரு ஆராதனை செய்ய கேட்டார். விண்ணிலும் பூமியிலும் பூமியின் கீழும் கடலிலும் உள்ள எல்லா உயிரினங்களும் புகழ்ச்சியில் கலந்து கொண்டு அரியணையில் அமர்ந்திருப்பவருக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் ஆசீர்வாதமும் மரியாதையும் மகிமையும் சக்தியும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று அறிவித்தார்கள். ஆட்டுக்குட்டி தனது கரத்தை நீட்டி முதல் முத்திரையை உடைத்த போது வானம் இடியோசை போல் அதிர்ந்தது. 4 உயிரினங்களில் ஒருவன் பேசினான். அதன் குரல் என்றென்றும் ஒலிக்கும் கட்டளையைப் போல எதிரொலித்தது, வா பாரு. யோவான் பார்த்தார். அவருக்கு முன்பாக ஒரு வெள்ள குதிரை இருந்தது. அதன் சவாரிக்காரன் ஒரு வில்லையும் அவனது தலையில் ஒரு கிரீடமும் இருந்தது. அவன் வெற்றியையும் ஆட்சி செய்யும் அதிகாரத்தையும் குறிக்கும் வகையில் வெற்றியாளராக முன்னேறினான். ஆட்டுக்குட்டி 2வது முத்திரையை திறந்த போது 2வது உயிரினமும் அதே கட்டளையோசையுடன் வா பாரு என்று அழைத்தது. 2வது குதிரை தோன்றியது. இது தீப்பொறி சிவப்பாக இருந்தது. அதன் சவாரிக்காரனுக்கு பூமியில் இருந்து சமாதானத்தை அகற்றும் அதிகாரம் வழங்கப்பட்டது. ஓஸ்த மனிதர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யும் நிலை ஏற்படுகிறது. அவன் ஒரு பெரிய வாளை எடுத்திருந்தான். அதன் மின்னும் கூர்மை போர் மற்றும் இரத்த பொழிவின் முன்னோட்டமாய் இருந்தது. பின்னர் ஆட்டுக்குட்டி 3வது முத்திரையை உடைத்தது. 3வது உயிரினமும் யோவானை மீண்டும் அழைத்தது, வா பாரு என்றது. இதோ ஒரு கருப்பு குதிரை வெளிப்பட்டது. அதன் சவாரிக்காரன் தனது கையில் ஒரு தராசை பிடித்திருந்தான். அது பற்றாக்குறை மற்றும் தீர்ப்பின் சின்னமாக இருந்தது. பின்னர் 4 உயிரினங்களுக்குள் இருந்து ஒரு குரல் ஒலித்தது. 1 டினாருக்கு 1 அளவு கோதுமை, 1 டினாருக்கு 3 அளவு பார்லி, எண்ணெயையும் திராட்சை ரசையும் சேதப்படுத்தாதே. அந்த கூச்சல் பஞ்சத்தை பற்றி பேசியது. அங்கு அடிப்படை தேவைகள் கூட அளந்து எடையிட்டு வழங்கப்படும். அவற்றின் விலை ஒரு பெரும் சுமையா இருக்கும். ஆட்டுக்குட்டி 4வது முத்திரையை திறந்த போது 4வது உயிரினம் கூப்பிட்டு வா பார் என்று அழைத்தது. யோவான் பார்த்தபோது ஒரு வெளிர் குதிரையை கண்டான். அதன் நிற சாம்பல் மற்றும் உயிரற்றதாக இருந்தது. அதன் சவாரிக்காரனின் பெயர் மரணம் அவனை நெருக்கமா நரகம் பின்தொடர்ந்தது. பூமியின் 1/4 பங்கிற்கு அவர்கள் அதிகாரம் பெற்றனர். அவர்கள் வாளால், பஞ்சத்தால், தொற்று நோயால், பூமியின் காட்டு மிருகங்களால் கொல்ல அனுமதிக்கப்பட்டனர். ஆட்டுக்குட்டி 5வது முத்திரையை திறந்தபோது காணொளி மாறியது. வானத்தில் உள்ள பலிபீடத்தின் கீழ் தேவனுடைய வார்த்தைக்காகவும் தாங்கள் சாட்சியாக கூறியதற்காகவும் கொல்லப்பட்டவர்களின் ஆன்மாக்களை யோவான் கண்டார். அவர்கள் குரல்கள் ஒருங்கிணைந்து வேதனையும் ஆவலுடனும் கூச்சலாக எழுந்தனர். எவ்வளவு நேரம் பரிசுத்தரும் உண்மையுமான ஆண்டவரே, பூமியில் வாழும் மக்களிடம் எங்கள் இரத்தத்திற்கு நீதி செய்து பழிவாங்காமல் இருப்பீர்கள்? ஒவ்வொருவருக்கும் ஒரு வெள்ளை ஆடை வழங்கப்பட்டுள்ள அவர்கள் போலவே கொல்லப்பட வேண்டிய அவர்களது சக ஊழியர்களும் சகோதரர்களும் எண்ணிக்கை நிறைவேறும் வரை இன்னும் சிறிது காலம் ஓய்வெடுக்குமாறு அவர்களுக்கு கூறப்பட்டது. பின்னர் ஆட்டுக்குட்டி 6வது முத்திரையை உடைச்சா அப்போது ஒரு அதிர்ச்சிகரமான பிரபஞ்ச கலக்கம் நிகழ்ந்தது. ஒரு பெரிய நிலநடுக்கம் பூமியின் உள்ளார்ந்த பகுதிகளை அதிர வச்சது. சூரியன் கருப்பாக மாறி முடிகொண்டு நெய்யப்பட்ட பையில் மூடப்பட்டது போல் இருந்தது. சந்திரன் இரத்தத்தின் பயங்கர நிறத்தை எடுத்துக்கொண்டது. வானில் இருந்து நட்சத்திரங்கள் கடும் புயலில் குலுங்கும் பசுங்கொய்யாக்கள் போல் கீழே விழுந்தன. வான ஒரு சுருளை போல மடிந்து பின்னுக்கு போனது. ஒவ்வொரு மலைவும் தீவும் தங்கள் இடத்திலிருந்து நகர்த்தப்பட்டன. மனிதகுலம் முழுவதும் பயத்தில் ஆட்கொள்ளப்பட்டது. பூமியின் அரசர்கள், வல்லமையுள்ள சேனாதிபதிகள், செல்வந்தரும் அதிகாரிகளும் அடிமைகளும் சுதந்திரர்களும் கூட ஆள் ஒரே போல் அடைக்கலம் தேடினர். அவர்கள் மலை குகைகளுக்கும் பாறைகளுக்கும் ஓடி திகிலுடன் கூச்சலிட்டார்கள். எங்களை மேல் விழுந்து சிங்காசனத்தில் அமர்ந்திருப்பவரின் முகத்தில் இருந்தும் ஆட்டுக்குட்டியின் கோபத்தில் இருந்தும் எங்களை மறைத்து விடுங்கள். ஏனெனில் அவருடைய பெரிய கோப நாளாகிவிட்டது. யார் நிற்க முடியும்? இந்த நிகழ்வுகளுக்கு பிறகு யோவான் இன்னொரு தரிசனத்தை கண்டார். 4 வல்லமையுள்ள தூதர்கள் பூமியின் 4 மூலைகளிலும் நின்று 4 காற்றுகளையும் தடுத்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் சக்தி காற்றுகள் பூமியிலும்
கடலிலும் எந்த மரத்திலும் வீசாம தடுத்தது. அப்போது மற்றொரு தூதர் கிழக்கிலிருந்து எழுந்து வந்தார். அவர் அதிகாரத்துடன் ஒளிர்ந்து உயிருள்ள தேவனின் முத்திரையை எடுத்துக் கொண்டிருந்தார். பூமியையும் கடலையும் சேதப்படுத்த அதிகாரம் பெற்றிருந்த அந்த நான்கு தூதர்களிடம் அவர் ஒரு பெரும் சத்தத்துடன் கூவி, நாம் தேவனுடைய ஊழியர்களை அவர்களது நெற்றியில் முத்திரையிடும் வரை பூமியையும் கடலையும் மரங்களையும் சேதப்படுத்தாதீர்கள் என்று சொன்னார். யோவான் முத்திரையிடப்பட்டவர்களின் எண்ணிக்கை வெளிப்படுத்தப்படும் போது கேட்டார், இஸ்ரவேல் மக்களின் அனைத்து கோத்திரங்களிலிருந்தும் 144,000 பேர், யூதா கோத்திரத்திலிருந்து 12,000 பேர் முத்திரையிடப்பட்டார்கள், ரூபன் கோத்திரத்திலிருந்து 12,000 பேர், காத் கோத்திரத்திலிருந்து 12,000 பேர், ஆசேர் கோத்திரத்திலிருந்து 12,000 பேர், நப்தாலி கோத்திரத்திலிருந்து 12,000 பேர், மனாசே கோத்திரத்திலிருந்து 12,000 பேர், சிமியான் கோத்திரத்திலிருந்து 12,000 பேர், லேவி கோத்திரத்திலிருந்து 12,000 பேர், இசாக்கார் கோத்திரத்திலிருந்து 12,000 பேர், செபுனோன் கோத்திரத்திலிருந்து 12,000 பேர், யோசேப்பு கோத்திரத்திலிருந்து 12,000 பேர், பின்யாமீன் கோத்திரத்திலிருந்து 12,000 பேர் முத்திரையிடப்பட்டார்கள். இதுக்கு பிறகு யோவான் அளவிட முடியாத அளவுக்கு பெரிய ஒரு காட்சியை பார்த்தார். எண்ணிக்கையற்ற ஒரு பெரிய கூட்டம், ஒவ்வொரு ஜாதி கோத்திரம் மக்கள் மொழியிலிருந்தும் கூடியிருந்தாங்க. அவர்கள் சிங்காசனத்துக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் முன்பாக வெள்ளை ஆடைகள் அணிந்து கைகள்ல பன இலைகளை பிடிச்சு கொண்டு நின்றார்கள். அவர்கள் ஒருமித்த குரல்ல, ரட்சிப்பு எங்கள் தேவனுக்கே, அவர் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார் மற்றும் ஆட்டுக்குட்டிக்கும் உண்டு என்று அறிவித்தார்கள். அனைத்து தேவதூதர்களும் மூப்பர்களும் நான்கு உயிருள்ள பிராணிகளும் சிங்காசனத்தை சுற்றி நின்றார்கள். பக்தியுடன் அவர்கள் தேவனின் சிங்காசனத்திற்கு முன்பு முகங்குப்புற விழுந்து வணங்கி, ஆமீன், ஆசீர்வாதமும் மகிமையும் ஞானமும் நன்றி செலுத்தலும் மரியாதையும் அதிகாரமும் வல்லமையும் எங்கள் தேவனுக்கே என்றென்றும் உண்டாகட்டும், ஆமீன் என்று கூறினார்கள். மூப்பர்களில் ஒருவர் யோவானை நோக்கி, இந்த வெள்ளையாடைகள் அணிந்தவர்கள் யார், அவர்கள் எங்கிருந்து வந்தார்கள் என்று கேட்டார். யோவான் பணிவுடன் பதிலளித்து, ஐயா, நீங்கள்தான் அறிவீர்கள் என்றார். மூப்பர் விளக்கமாக சொன்னார், இவர்கள்தான் பெரிய உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். அவர்கள் தங்கள் ஆடைகளை தங்கட்டி ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தில் வெண்மையாக்கினார்கள். அதனால் அவர்கள் தேவனின் சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிறார்கள். அவருடைய ஆலயத்தில் பகலும் இரவும் அவருக்கு சேவை செய்கிறார்கள். மேலும் சிங்காசனத்தில் இருப்பவர் அவர்களுடன் வாசம் செய்வார். அவர்கள் இனி பசிக்க மாட்டார்கள், தாகிக்க மாட்டார்கள். சூரியனோ அல்லது எவ்வித கடும் வெப்பமோ அவர்களை தாக்காது, ஏனெனில் சிங்காசனத்தின் நடுவில் உள்ள ஆட்டுக்குட்டி அவர்களுக்கு மெய்ப்பனாக இருப்பான். அவர் அவர்களை உயிருள்ள நீரூற்றுகளுக்கு வழி நடத்துவார். தேவன் அவர்களின் கண்களில் உள்ள ஒவ்வொரு கண்ணீரையும் துடைத்து விடுவார். ஆட்டுக்குட்டி 7வது முத்திரையை திறந்த போது பரலோகத்துல ஆழமான அமைதி நிலவியது. சுமார் அரை மணி நேரம் எல்லா படைப்பும் எதிர்பார்ப்புல மூச்சை தடுத்தது போல அச்சத்தோடு எதிர்நோக்கி காத்திருந்தது. பின்னர் யோவான் தேவனின் முன்னிற்கும் 7 தூதர்களை கண்டார். ஒவ்வொருவருக்கும் ஒரு கர்ணம் வழங்கப்பட்டது. அவற்றின் நோக்கம் இன்னும் வெளிப்படல. மற்றொரு தூதர் தங்கமான புகைப்படிகையுடன் பலிபீடத்திற்கு அருகில் வந்தார். அவனுக்கு பெருமளவு தூபம் கொடுக்கப்பட்டது. அதை பரிசுத்தர்களின் ஜபங்களுடன் சேர்த்து சிங்காசனத்தின் முன் உள்ள தங்க பலிபீடத்தில் அர்ப்பணித்தான். தூபத்தின் மனமுள்ள புகை பரிசுத்தர்களின் ஜபங்களுடன் கலந்து தூதரின் கையால் தேவனின் முன் எழுந்தது. பின்னர் தூதர் பலிபீடத்தின் நெருப்பால் நிரம்பிய புகைப்படியை எடுத்துக்கொண்டு அதை பூமியில் எறிந்தார். உடனே ஒரு பெரிய குழப்பம் எழுந்தது. குரல்கள் இடியுடன் ஒலித்தன. மின்னல் வானில் பாய்ந்தது. பூமி கடுமையா நிலநடுக்கத்தால் அதிர்ந்தது. 7 தூதர்கள் ஒவ்வொருவரும் ஒரு கம்பை பிடித்துக் கொண்டு தங்கள் எச்சரிக்கையை ஒலிக்க தயாராக இருந்தனர். முதத் தூதர் தனது கம்ப ஊதினார். பனித்துளிகள் மற்றும் தீ ரத்தத்துடன் கலந்து பூமியில் வீசப்பட்டன. மரங்களின் மூன்றில் ஒரு பகுதி எரிந்தது மற்றும் அனைத்து பசுமை புல் தீயால் முழுமையாக அழிந்தது. பிறகு 2வது தூதர் தனது கம்பை ஊதினார். தீயில் எரியும் ஒரு பெரிய மலை போல் ஏதோ ஒன்று கடலில் வீசப்பட்டது. கடலின் மூன்றில் ஒரு பகுதி ரத்தமாக மாறியது. அதில் வாழும் உயிரினங்களின் மூன்றில் ஒரு பகுதி அழிந்தது மற்றும் கப்பல்களின் மூன்றில் ஒரு பகுதி குழப்பத்தில் அழிக்கப்பட்டது.
மூன்றாவது தூதர் தனது கம்ப ஊதினார். வானிலிருந்து ஒரு பெரிய நட்சத்திரம் தீப்பந்தம் போல எரிந்து விழுந்தது. அது நதிகளின் மூன்றில் ஒரு பகுதியிலும் நீரூற்றுகளிலும் விழுந்தது. அந்த நட்சத்திரத்தின் பெயர் வெண்முள்ளி ஓம்புட் என்று அழைக்கப்பட்டது. அது நீரின் மூன்றில் ஒரு பகுதியை கசப்பாக மாற்றியது. அந்த விஷமடைந்த நீரை குடித்ததால் பலர் உயிரிழந்தனர். நான்காவது தூதர் தனது கம்பை ஊதிய போது சூரியனின் மூன்றில் ஒரு பகுதி, சந்திரனின் மூன்றில் ஒரு பகுதி மற்றும் நட்சத்திரங்களின் மூன்றில் ஒரு பகுதி தாக்கப்பட்டது. அவற்றின் ஒளி மங்கியது. ஒரு பகுதி பகலும் இரவும் உலகம் இருட்டில மூடப்பட்டது. பிறகு யோவான் பார்த்தபோது வானத்தின் நடுவே ஒரு தூதர் பறந்து செல்லும் காட்சியை கண்டார். அந்த தூதர் வானங்களை முழுவதும் அதிரவைக்கும் குரலில் அழைத்தார், அழிவு அழிவு அழிவு பூமியின் வாசிகளுக்கு, ஏனெனில் மீதமுள்ள மூன்று தூதர்கள் ஊத போகும் கம்புகளின் ஒளிக்காக. அஞ்சாவது தூதர் தனது கம்ப ஊதிய போது யோவான் வானத்திலிருந்து பூமிக்கு ஒரு நட்சத்திரம் விழும் காட்சியை கண்டார். அது சாதாரண நட்சத்திரம் அல்ல, அதற்கு ஆழமற்ற குழியின் சாவி வழங்கப்பட்டது. அந்த சாவியை பெற்ற அந்த உயிர் ஆழக்குழியை திறந்தது. அதன் ஆழத்திலிருந்து ஒரு பெரிய அடுப்பு போன புகை எழுந்தது. அந்த தடிமனான கருப்பு புகை எழுந்து சூரியனையும் காற்றையும் இருண்டடைய செய்தது. பூமி நிழலில் மூழ்கியது. அந்த புகையிலிருந்து வண்டுகள் வந்தன. ஆனா இவை முன்பு பார்த்த எந்த வண்டுகளும் அல்ல. அவைகளுக்கு பாம்புகளின் விஷம் போல் சக்தி வழங்கப்பட்டது. மேலும் அவற்றின் பணி தெளிவாக இருந்தது. அவைகளுக்கு புல்வெளி, பசுமை அல்லது மரங்களை பாதிக்க கூடாதுன்னு கட்டளையிடப்பட்டது. அதற்கு பதிலாக அவைகளின் இலக்கு மனிதர்கள், குறிப்பாக நெற்றியிலின் நெற்றியில தேவனின் முத்திரை இல்லாதவர்களா இருந்தது. வண்டுகளுக்கு கொல்ல அனுமதி வழங்கப்படவில்லை. ஆனா 5 மாதங்கள் அவைகளை வேதனை செய்ய அனுமதி வழங்கப்பட்டது. அவைகளின் விஷம் பாம்பின் கடி போல வேதனையை ஏற்படுத்தியது. அந்த நாட்கள்ல மனிதர்கள் தங்களை விடுவிக்க மரணத்தை நாடினார்கள். ஆனால் மரணம் அவர்களை தப்பித்து ஓடிவிட்டது. அந்த வண்டுகள் தாங்களே ஒரு பயங்கரமான தோற்றம் கொண்டிருந்தன. போர் தயாரிப்பில் உள்ள குதிரைகளை போல இருந்தன. அவைகளின் தலைகளில பொன்னை போல தெரியும் கிரீடங்கள் இருந்தன. அவைகளின் முகங்கள் மனிதர்களை போல இருந்தன. அவைகளின் முடி பெண்களின் முடிய போல நீளமாக இருந்தது. ஆனால் அவைகளின் பற்கள் சிங்கத்தின் பற்களை போல கூர்மையாக இருந்தன. அவைகளின் உடல்கள் இரும்பு போல பிரகாசிக்கும் கவசத்தால் பாதுகாக்கப்பட்டிருந்தன. அவைகளின் இறக்கைகளின் சத்தம் போர் செல்லும் ரதங்களின் இறைச்சலை போல காத பிளக்கும் அளவுக்கு இருந்தது. அவைகளின் வால் பாம்புகளை போல இருந்தது. அவை தங்கள் விஷப்புள்ளிகளால் வேதனை ஏற்படுத்தின. அவைகளுக்கு ஒரு அரசன் ஆட்சி செய்தான். அந்த அரசன் ஆழத்தின் தூதர். எபிரேயில் அவனது பெயர் அவத்தோன், கிரேக்கத்தில் அபொல்லியோன், அதாவது அழிப்பவன் என்று பொருள். ஒரு பேராபத்து கடந்து விட்டது. ஆனால் இன்னும் 2 பேராபத்துகள் எதிர்காலத்தில் காத்திருக்கின்றன. அப்போது 6வது தூதர் தன் கம்பியை ஊதினான். தேவனின் முன்னுள்ள பொன்னான பலிபீடத்தின் 4 கொம்புகளில் இருந்து வரும் ஒரு குரலை யோவான் கேட்டான். அந்த குரல் 6வது தூதரிடம் பெரிய யூ பிரதேச நதியில் கட்டப்பட்டுள்ள 4 தூதர்களை விடுவி என்று கட்டளையிட்டது. இந்த 4 தூதர்கள் இந்த நேரம், நாள், மாதம், வருடத்திற்கு நீண்ட நாட்களாக தயார் செய்யப்பட்டவர்கள். மனிதர்களில் ஒரு மூன்றில் ஒருவரை அழிக்க விடுவிக்கப்பட்டார்கள். யோவான் அவர்களின் படைகளை பார்த்தா 200 மில்லியன் குதிரை வீரர்கள் எண்ணிக்கையை உணர முடியாத அளவு பெருசா இருந்தது. அவன் அந்த குதிரைகளையும் அவற்றின் சவாரிகளையும் காணும் தரிசனத்தை கண்டான். அந்த சவாரிகள் தீப்பொலிவான சிவப்பு, ஆழமான நீலம் மற்றும் கந்தக மஞ்சள் நிறத்தில் இருந்த கவசங்களை அணிந்திருந்தார்கள். அந்த குதிரைகள் சாதாரண விலங்குகள் அல்ல. அவற்றின் தலை சிங்கங்களை போல இருந்தது. அவற்றின் வாயிலிருந்து தீ, புகை மற்றும் கந்தகம் பீரிட்டு வந்தது. இந்த 3 பேரழிவுகள், தீ, புகை மற்றும் கண்டகம் மூலம் மனிதர்களில் ஒரு மூன்றில் ஒருவர் அழிந்தனர். அந்த குதிரைகளின் சக்தி அவற்றின் வாயிலும் வாலிலும் இருந்தது. ஏனெனில் அவற்றின் வால்கள் தலை கொண்ட பாம்புகளை போல இருந்தன. அவை பெரும் சேதத்தை ஏற்படுத்தின. இவ்வளவு பேரழிவும் தீர்ப்பும் வந்த போதும் அந்த பேரழிவுகளை தப்பித்த மனிதர்களில் மீதமுள்ளவர்கள் மனம் திரும்ப மறுத்தார்கள். அவர்கள் தங்கள் கைகளால் செய்த காரியங்களை பிடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. தெய்வங்களை, தங்கம், வெள்ளி, வெண்கலம், கல் மற்றும் மரத்தால் செய்யப்பட்ட சிலைகளை பார்வையிடாத, கேட்காத, நடக்காத, உயிரற்றவற்றை வழிபட்டுக் கொண்டே இருந்தார்கள். அவர்கள் தங்கள் கொலைகள், மாயாஜாலங்கள், பாலியல் தவறுகள், திருட்டுகள் ஆகியவற்றிலிருந்து விலக மறுத்தார்கள். மனம் திரும்பும் அழைப்புக்கு எதிராக தங்கள் இதயங்களை கடினப்படுத்தினார்கள்.
அப்போது யோவான் மற்றொரு வல்லமையான தூதர் பரலோகத்திலிருந்து இறங்கி வருவதை பார்த்தார். அந்த தூதர் ஒளிரும் மேகத்தில் போர்த்தப்பட்டிருந்தார். அவரது தலையில வானவில் இருந்தது. அது தெய்வீக வாக்குறுதி மற்றும் மகிமையின் அடையாளமாக இருந்தது. அவரது முகமும் சூரியனை போல பிரகாசமாகவும் கண்கவர் ஒளியுடன் இருந்தது. அவரது கால்கள் தீப்பொறிகளாக எரியும் தூண்களை போல இருந்தன. அது தேவனின் சக்தி மற்றும் பரிசுத்தத்தை வெளிப்படுத்தியது. அந்த தூதரின் கையில் ஒரு சிறிய புத்தகம் இருந்தது. அது திறந்த நிலையில் அதன் நோக்கத்தை வெளிப்படுத்த தயாராக இருந்தது. அந்த தூதர் உலகத்தை முழுமையாக ஆட்சி செய்யும் அதிகாரத்துடன் நின்றார். அவரது வலது கால கடலில் வைத்தார், இடது கால பூமியில் வைத்தார். பின்னர் சிங்கம் கரைக்கும் சத்தத்தை போல ஒரு பெரும் குரலில் அந்த தூதர் கூவினார். அதற்கு பதிலாக ஏழு இடியங்கள் பேசின. அவற்றின் குரல்கள் மர்மமும் சக்தியும் நிறைந்ததாக இருந்தது. யோவான் அந்த ஏழு இடியங்கள் சொன்ன வார்த்தைகளை எழுத தயாராக இருந்தபோது பரலோகத்திலிருந்து ஒரு குரல் அவரை தடுத்தது. அந்த ஏழு இடியங்கள் சொன்னதை மூடிவை, அதை எழுதாத. கடலும் நிலமும் மீது நின்ற அந்த தூதர் தனது கைய பரலோகத்துக்கு உயர்த்தி என்றும் என்றும் வாழும் எல்லாவற்றையும் படைத்தவரான தேவனின் பேரில் சத்தியம் செய்தார். அவர் பரலோகம், பூமி, கடல் மற்றும் அவற்றில் உள்ள அனைத்தையும் படைத்தவர். அவர் அறிவித்தார், இனி தாமதம் இருக்காது. ஏழாவது தூதர் தன் கர்ணை ஊத தொடங்கும் நாட்களில் தேவனுடைய மர்மம் நிறைவேறும். அவர் தம் ஊழியக்காரர்களான தீர்க்கதரிசிகளுக்கு அறிவித்தபடியே அது நடைபெறும். இதற்கு பின்பு அந்த பொழுதில் பரலோகத்தின் உன்னதங்களில் இருந்து ஒரு மகா சத்தமானது மீண்டுமாக தெளிவான துணியில் அவரோடு பேசியது. அப்போஸ்தலனாகிய யோவானை நோக்கி ஒரு கட்டளையை பிறப்பித்து கூறியது. யோவான் அந்த வல்லமையுள்ள தூதரை அணுகி அந்த புத்தகத்தை கேட்டான். தூதர் அதை அவனிடம் ஒரு கம்பீரமான கட்டளையுடன் நீட்டினார். தூதரின் வார்த்தைகளை கேட்டு யோவான் அந்த சிறிய புத்தகத்தை எடுத்துக்கொண்டு அதை உண்டான். உண்மையில அதை ருசித்த போது அது தேனனும் இனிமையா இருந்துச்சு. அவன் நாவலோ ஒரு மகிழ்ச்சியா இருந்துச்சு. ஆனால் அதை விழுங்கியதும் அவன் வயிற்றில் கசப்பாக மாறியது. அவன் பெற்ற வெளிப்பாட்டின் பாரமான சுமையை இது குறிக்கிறது. பிறகு தூதர் மீண்டும் பேசினார். யோவானுக்கு தெய்வீக பணியை ஒப்படைத்தார். நீ பல ஜனங்கள், தேசங்கள், மொழிகள், ராஜாக்கள் குறித்து மீண்டும் தீர்க்க தரிசனம் செய்ய வேண்டும். யோவானுக்கு ஒரு நீளமான நேராக உள்ள அலகு கொடுக்கப்பட்டது. அவன் முன் நின்ற தூதர் எழுந்து தேவாலயத்தையும் பலிபீடத்தையும் அளந்து அங்கே வழிபடுகிறவர்களை என்ன, ஆனால் தேவாலயத்திற்கு வெளியே உள்ள வெளிப்புற முற்றத்தை அளக்க வேண்டாம், அது ஜெந்துக்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அவர்கள் பரிசுத்த நகரத்தை 42 மாதங்கள் காலம் தங்கள் காலடியில் மிதிக்கப் போகிறார்கள் என்று கட்டளையிட்டார். அப்போது அந்த குரல், நான் என் இரு சாட்சிகளுக்கு அதிகாரம் அளிப்பேன், அவர்கள் ஒரு 1260 நாட்கள் புனித ஆடையில் தீர்க்க தரிசனம் செய்வார்கள் என்று அறிவித்தது. இந்த இரு சாட்சிகள் பூமியின் தேவனுக்கு முன்பாக நிற்கும் 2 ஒளிவு மரங்களும் 2 விளக்கு தூண்களும் ஆக இருந்தார்கள். அவர்கள் தெய்வீக அதிகாரத்தால் ஆற்றல் பெற்றிருந்தார்கள். அவர்களை சேதப்படுத்த முயன்ற எவரும் அவர்களது வாயிலிருந்து வரும் நெருப்பால் அழிக்கப்படுவார்கள். இந்த முறையில் அவர்களது எதிரிகள் தங்கள் முடிவை சந்திப்பார்கள். அந்த சாட்சிகள் தங்கள் தீர்க்க தரிசன நாட்களில் மழை பெய்யாம வானங்களை மூடும் அதிகாரம் பெற்றிருந்தார்கள். அவர்கள் நீரை ரத்தமாக மாற்றவும் தங்கள் விருப்பப்படி பூமியை பல்வேறு பேரழிவுகளால் தாக்கவும் முடியும். ஆனா அவர்கள் சாட்சி முடிந்ததும் ஒரு பயங்கரமான மிருகம் ஆழத்திலிருந்து எழுந்து அவர்களுக்கு எதிராக போர் தொடுத்தது. அந்த மிருகம் அவர்களை வென்று அவர்களை கொன்றது. அவர்களின் உடல்கள் அந்த மகாநகரின் தெருக்களில் புதைக்கப்படாமல் விட்டு வைக்கப்பட்டன. ஆன்மீகமாக அது சோதோம் மற்றும் எகிப்து என்று அழைக்கப்படுகிறது. அதே இடத்தில் ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டார். ஒவ்வொரு ஜனமும் கோத்திரமும் மொழியும் சேர்ந்த மக்கள் 3 அரை நேரம் அவர்களின் உயிரற்ற உடல்களை பார்த்தனர். யாரும் அவர்களை புதைக்க அனுமதிக்கவில்லை. மேலும் பூமியில் வாழ்ந்தவர்கள் அவர்களின் மரணத்தை கொண்டாடினார்கள். அவர்கள் கொண்டாடி பரஸ்பரம் பரிசுகளை பரிமாறிக்கொண்டார்கள். ஏனெனில் அந்த சாட்சிகள் தங்கள் தெய்வீக தீர்ப்புகளால் பூமியில வாழ்ந்தவர்களை வேதனைப்படுத்தினார்கள். ஆனா 3 hours 6 minutes பிறகு கடவுளிடமிருந்து வந்த உயிரின் ஆவி அவர்களுக்குள் நுழைஞ்சது. அவர்கள் தங்கள் கால்களில் எழுந்தார்கள். அவர்களை பார்த்து அனைவரும் பயத்தில் உறைந்தார்கள். பின்னர் வானத்திலிருந்து ஒரு பெரிய குரல் அவர்களை நோக்கி, இங்கே வாருங்கள் என்று அழைத்தது.
அவர்களின் எதிரிகளின் பார்வையில அந்த இரு சாட்சிகள் மேகத்துல வானத்துக்கு ஏறி சென்றார்கள். அதே நேரத்துல பூமி கடுமையா நடுங்கியது மற்றும் ஒரு பெரிய நிலநடுக்கம் அந்த நகரத்தை தாக்கியது. நகரத்தின் 10% இடிஞ்சு விழுந்தது. மேலும் 7,000 பேர் உயிரிழந்தார்கள். மீதமுள்ளவர்கள் மிகுந்த பயத்தில் ஆழ்ந்து விட்டு வானத்தின் கடவுளுக்கு மகிமை அளித்தார்கள். 2வது பேராபத்து கடந்து விட்டது, ஆனா 3வது மிக அருகில் இருந்தது. பின்னர் 7வது தூதன் தனது கம்பியை ஊதினார். வானத்தில் வலிமையான குரல்கள் எழுந்து, இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் எங்கள் ஆண்டவரும் அவருடைய கிறிஸ்துவமுடைய ராஜ்யங்களாகிவிட்டன, அவர் என்றென்றும் ஆட்சி செய்வார் என்று அறிவித்தன. தேவனின் சிங்காசனங்களுக்கு முன்பு அமர்ந்திருந்த 24 மூப்பர்கள் தங்கள் முகங்களை தரையில் விட்டு அவரை வணங்கி, ஓ கர்த்தராகிய சக்தி வாய்ந்த தேவனே, நீ இருந்தவரும் இருந்தவரும் வரப்போகிறவரும் உமது பெரிய அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு ஆட்சி செய்ய தொடங்கியதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஜாதிகள் கோபித்தன, ஆனால் உமது கோபம் வந்துவிட்டது. இறந்தவர்களை நியாயம் செய்வதற்கான காலமும் வந்துவிட்டது. உமது ஊழியக்காரர்களான தீர்க்கதரிசிகள், பரிசுத்தர்கள், உமது நாமத்தை பயப்படுகிற சிறியவர்களும் பெரியவர்களும் அனைவருக்கும் வெகுமதி அளிக்கவும் பூமியை அழிக்கும் அவர்களை அழிக்கவும் நேரம் வந்துவிட்டது என்று கூறினார்கள். பின்னர் பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. அவருடைய உடன்படிக்கையின் பெட்டி அதில் வெளிப்பட்டது. இடி முழங்கியது, மின்னல் பளபளத்தது, குரல்கள் ஒலித்தன, பூமி நடுங்கியது, ஒரு பெரிய ஆலிகட்டும் அதில் விழுந்தது. வானில் ஒரு பெரிய அடையாளம் தோன்றியது. அது மகத்தானதும் மர்மமான அழகும் கொண்டது. ஒரு பெண் சூரியனின் பிரகாசத்தில் ஆடை அணிந்தவளாக, நிலா அவளது காலடியில் இருந்தது. அவளது தலையில் 12 நட்சத்திரங்களாலான ஒரு கீரிடம் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அவள் கர்ப்பமாக இருந்தால் அவளது வலி மிகுந்த பிரசவ வேதனையில் தன் குழந்தையை பெற்றெடுக்க ஆவலுடன் அவளது அழகை வானங்களை முழுவதும் எதிரொலித்தது. பின்னர் வானில் இன்னொரு அதிசயம் தோன்றியது. ஒரு பெரிய சிவப்பு நாகம், பயங்கரமும் கொடூரமும், 7 தலைகளும் 10 கொம்புகளும், அதன் தலைகள்ல 7 கீரிடங்களும் இருந்தது. அதன் வால் வானங்களை துடைத்து 1/3 நட்சத்திரங்களை இழுத்து பூமியில வீசியது. நாகம் அந்த பெண்ணின் முன் நின்று அவள் குழந்தை பிறக்கும் தருணத்தில் அதை விழுங்க தயாராக இருந்தது. ஆனா அந்த பெண் ஒரு ஆண் குழந்தையை பெற்றாள். அவன் இரும்புக்கோளால் அனைத்து ஜாதிகளையும் ஆளும் விதியாயிருந்தான். நாகம் தாக்குவதற்கு முன் அந்த குழந்தை தேவனிடமும் அவன் சிங்காசனத்திலும் பாதுகாப்பாக எடுத்துக் கொள்ளப்பட்டது. சர்வ வல்லபனின் சந்நிதியில் பாதுகாப்பாக இருந்தது. அந்த பெண் கடவுள் தயார் செய்த இடத்திற்கு காட்டில் ஓடி மறைந்தாள். அங்கு ஒரு 1260 நாட்கள் அவளுக்காக பராமரிக்கப்பட்டு ஊட்டம் அளிக்கப்பட்டது. வானில் போர் வெடிச்சது. மிகேல் மற்றும் அவனது தூதர்கள் நாகத்தையும் அதன் படைகளையும் எதிர்த்து போரிட்டார்கள். நாகமும் அதன் தூதர்களும் எதிர்த்து போரிட்டார்கள். ஆனால் அவர்கள் மிகேலும் அவனது தூதர்களுக்கும் சமமாக இல்லை. அவர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள். வானில் அவர்களுக்கு இடம் இனி இல்லை. அந்த மகாநாகம், பண்டைய பாம்பு, சாத்தானும் பிசாசும் என்று அழைக்கப்படும் உலகை முழுவதும் ஏமாற்றும் வஞ்சகர் அவனது விழுந்த தூதர்களுடன் பூமிக்கு தள்ளப்பட்டான். வானில் ஒரு பெரும் சத்தம் ஒலித்தது. இப்போது ரட்சிப்பு, வலிமை, எங்கள் தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் வந்துவிட்டன. ஏனெனில் எங்கள் சகோதரர்களை தேவனுடைய முன்பாக இரவும் பகலும் குற்றம் சாட்டிய குற்றம் சாட்டுபவன் கீழே தள்ளப்பட்டு விட்டான். அவர்கள் அவரை மேய்க்கும் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தாலும் தங்களது சாட்சியின் வார்த்தையாலும் வென்றார்கள். அவர்கள் தங்கள் உயிரை மரணத்திற்கும் மேலாக நேசிக்கவில்லை. இந்த வெற்றியில் வானங்கள் மகிழ்ந்தன. மகிழுங்கள் வானங்களே, அவற்றில் வாசிக்கிறவர்களே. ஆனால் பூமியிலும் கடலிலும் வாசிக்கிறவர்களுக்கு ஐயோ, ஏனெனில் பிசாசு உங்களிடம் மிழுந்த கோபத்துடன் இறங்கி வந்துள்ளான். அவனுக்கு அவனுடைய காலம் குறைவாக இருப்பதை அறிந்திருக்கிறான். பாம்பு தன்னை பூமிக்கு தள்ளப்பட்டு விட்டதாக உணர்ந்த போது ஆண் குழந்தையை பெற்றெடுத்த அந்த பெண்ணை நோக்கி அவனுடைய கோபம் திரும்பியது. ஆனா அவளுக்கு ஒரு பெரிய கழுகின் 2 சிறகுகள் கொடுக்கப்பட்டன. அவை அவளை காட்டில் தெய்வீகமாக தயார் செய்யப்பட்ட தஞ்சத்திற்கு பறக்க செய்தன. அங்கே அவள் ஒரு காலம், காலங்கள் மற்றும் பாதி காலம் எனும் காலத்திற்கு பாம்பின் தொடர்ச்சியான விரட்டிலிருந்து பாதுகாப்பாக வாழ்ந்தாள்.
பாம்பு தனது வாயிலிருந்து ஒரு பெரும் நீர் வெள்ளத்தை பாய்ச்சினா அந்த பெண்ணை வெள்ளத்துல அடித்து செல்லும் நோக்கத்துடன். ஆனா பூமி தானே அவளுக்கு உதவியாக வந்தது. அதன் வாயை திறந்து பாம்பு வெளியேற்றி அந்த ஆற்ற விழுங்கியது. தன் தோல்வியால் கோபமடைந்த பாம்பு அவளுடைய மற்ற சந்ததிகளிடம் தனது கோபத்தை திருப்பினான். அவர்கள் தேவனுடைய கட்டளைகளை காத்து இயேசு கிறிஸ்துவின் சாட்சியை உறுதியாக பிடித்திருந்தவர்கள். அவர்களுக்கு எதிராக போர் தொடுத்தான். ஆட்டுக்குட்டியினுடையவர்களை அழிக்க முயன்றான். கடற்கரையின் மணலில் நின்று கொண்டிருந்த யோவானின் பார்வை ஒரு பயங்கரமான காட்சியை நோக்கி இழுக்கப்பட்டது. கடலில் இருந்து எழும் ஒரு மிருகம். அது உருவத்தில் அரக்கமா இருந்தது. 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகள்ல 10 கிரீடங்கள் இருந்தன. அதன் தலைகள்ல தேவனை எதிர்த்து அவமதிக்கும் பெயர்கள் எழுதப்பட்டிருந்தன. அந்த மிருகத்தின் உடல் ஒரு புலியின் போல் இருந்தது. அதன் கால்கள் கரடியும் வலிமையான குரங்குகள் போல், அதன் வாய் சிங்கத்தின் வாய் போல் இருந்தது. பழைய பாம்பு, அதாவது பாம்பு, அந்த மிருகத்திற்கு தனது சக்தியையும் சிங்காசனத்தையும் பெரிய அதிகாரத்தையும் அளித்தான். யோவா பார்த்து கொண்டிருக்கையில் அந்த மிருகத்தின் தலைகள்ல ஒன்றுக்கு மரணத்துக்கு சமமான ஒரு காயம் ஏற்பட்டது போல தெரிந்தது. ஆனா உலகத்தை ஆச்சரியப்படுத்தும் வகையில அந்த காயம் குணமாகிவிட்டது. பூமியின் மக்கள் அனைவரும் அதிசயித்து அந்த மிருகத்தை பின்தொடர்ந்தார்கள். அதன் தோற்கடிக்க முடியாத தன்மையால் அவர்கள் மயங்கினார்கள். அவர்கள் பாம்பை வணங்கினார்கள், ஏனெனில் அது மிருகத்திற்கு அதிகாரம் அளித்தது. மேலும் அவர்கள் மிருகத்தையே வணங்கி, மிருகத்தை போல யார் இருக்க முடியும், அதை எதிர்த்து யார் போர் நடத்த முடியும் என்று கூறினார்கள். அந்த மிருகத்திற்கு தேவனை அவமதிக்கும் பெருமை மிகு வார்த்தைகளையும் அவமதிப்புகளையும் பேசும் வாயும் கொடுக்கப்பட்டது. அது 42 மாதங்கள் செயல்பட அதிகாரம் பெற்றது. அந்த மிருகம் தைரியமான எதிர்ப்புடன் தேவனின் நாமத்தையும் அவருடைய வாசஸ்தலத்தையும் பரலோகத்தில் வாசிக்கிற அனைவரையும் அவமதித்தது. அது பரிசுத்தர்களுக்கு எதிராக போர் நடத்தவும் அவர்களை வெல்லவும் அதிகாரம் பெற்றது. அது ஒவ்வொரு கோத்திரம், மக்கள், மொழி, தேசம் ஆகிய அனைத்திலும் அதிகாரம் பெற்றது. பூமியில வாழும் அனைவரும் உலகத்தின் அடிப்படையில் இருந்து கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ஜீவன் நூலில் பெயரெழுதப்படாதவர்கள் அந்த மிருகத்தை வணங்கினாங்க. கேட்க விரும்புகிற அனைவருக்கும் ஒரு எச்சரிக்கை ஒலித்தது. யாருக்காவது செவிகள் இருந்தா அவர்கள் கேட்கட்டும். யார் ஒருவரை கைதியாக அழைச்சு செல்கிறாரோ அவரும் கைதியாக அழைச்சு செல்லப்படுவார். யார் வாளால் கொல்லுகிறாரோ அவரும் வாளால் கொல்லப்பட வேண்டும். இதுவே பரிசுத்தர்களின் பொறுமையும் விசுவாசமும் ஆகும். பின்னர் யோவான் மற்றொரு மிருகம் பூமியில் இருந்து எழுந்ததை பார்த்தார். அதற்கு ஆட்டுக்குட்டியை போல 2 கொம்புகள் இருந்தன. ஆனால் அது பாம்பின் குரலில் பேசியது. இரண்டாவது மிருகம் முதல் மிருகத்தின் அதிகாரத்தை முழுமையா பயன்படுத்தி பூமியில் வாழும் மக்களை மரணப்புண் குணமாகிய முதல் மிருகத்தை வணங்க வலியுறுத்தியது. இரண்டாவது மிருகம் பெரிய அற்புதங்களை செய்தது. மனிதர்களின் கண் முன்னே வானிலிருந்து பூமிக்கு நெருப்பு விழச் செய்தது. இந்த அதிசயங்களின் மூலம் அது பூமியில் வாழும் மக்களை ஏமாற்றி வாளால் காயமடைந்து உயிருடன் இருந்த அந்த மிருகத்தின் உருவத்தை உருவாக்குமாறு கட்டளையிட்டது. இரண்டாவது மிருகத்திற்கு அந்த மிருகத்தின் உருவத்திற்கு உயிரளிக்கும் அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அதன் மூலம் அந்த உருவம் பேசவும் அதை வணங்க மறுக்கும் எவரையும் கொல்ல உத்தரவிடவும் முடிஞ்சது. அது பெரியவர்களையும் சிறியவர்களையும் பணக்காரர்களையும் ஏழைகளையும் சுதந்திரர்களையும் அடிமைகளையும் அனைவரையும் தங்கள் வலது கையில அல்லது நெற்றியில ஒரு குறியேற்க வலியுறுத்தியது. இந்த குறி இல்லாம யாரும் வாங்கவோ விற்கவோ முடியாது. அந்த குறியில மிருகத்தின் பெயர் அல்லது அதன் பெயரின் எண் இருந்தது. இதுவே ஞானம். உணர்வு உள்ளவன் மிருகத்தின் எண்ணை கணக்கிடட்டும். அது ஒரு மனிதனின் எண். அந்த எண் 666. யோவான் பார்த்தபோது சியோன் மலையில ஒரு ஆட்டுக்குட்டி அவன் முன்னின்றது. அந்த ஆட்டுக்குட்டியுடன் 144,000 பேர் இருந்தனர். ஒவ்வொருவரின் நெற்றியிலும் ஆட்டுக்குட்டியின் தந்தையின் பெயர் எழுதப்பட்டிருந்தது. வானத்திலிருந்து பெரும் நீரோட்டத்தின் முழக்கம் போலும் வலிமையான இடியோசையின் அதிர் மோசை போலும் ஒரு சத்தம் வந்தது. அந்த சத்தத்துடன் வீணை வாசிப்பவர்களின் இனிய இசையும் ஒலித்தது. அந்த 144,000 பேர் சிங்காசனத்தின் முன்பாகவும் 4 உயிரினங்களும் மூப்பர்களும் முன்னிலையில் ஒரு புதிய பாடலை பாடினார்கள். அந்த பாடல் தனித்துவமானது. பூமியிலிருந்து மீட்கப்பட்டவர்களுக்கே உரித்தானது. வேறு யாரும் அதை கற்றுக்கொள்ள முடியல.
இவர்கள் தங்களை அசுத்தத்தால் களங்கப்படுத்தாதவர்கள். அவர்கள் கன்னியர்கள், தூய்மையுடன் பிரித்து வைக்கப்பட்டவர்கள். அவர்கள் எங்கே சென்றாலும் அந்த ஆட்டுக்குட்டியை பின்தொடர்ந்தார்கள். அவர்களின் பக்தி ஒருபோதும் தளரவில்லை. அவர்கள் மனிதர்களிடமிருந்து மீட்கப்பட்டவர்கள். கடவுளுக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் அர்ப்பணிக்கப்பட்ட முதல் கனிகள். அவர்களின் வாயில் பொய் எதுவும் காணப்படவில்லை. அவர்கள் கடவுளின் சிங்காசனத்தின் முன் குற்றமற்றவர்களாக நின்றார்கள். பின்னர் யோவா வானத்தின் நடுவிலே பறக்கும் மற்றொரு தூதரை பார்த்தார். இந்த தூதர் நிலத்தில் வாழும் அனைவருக்கும், ஒவ்வொரு ஜாதி, கோத்திரம், மொழி, மக்களுக்கும் அறிவிக்க நித்திய சுவிசேஷத்தை எடுத்துச் சென்றார். ஒரு பெரும் சத்தத்துடன் அந்த தூதர் அறிவித்தார், கடவுளை பயந்து அவருக்கு மகிமை அளியுங்க, ஏனெனில் அவருடைய தீர்ப்பின் நேரம் வந்துவிட்டது. வானத்தையும் பூமியையும் கடலையும் நீரூற்றுகளையும் படைத்தவரை வணங்குங்கள். இரண்டாவது தூதர் பின்தொடர்ந்து வீழ்ந்தது அந்த மகா பாபிலோன். அவள் தன் விபச்சாரத்தின் கோபமான திராட்சை எல்லா ஜாதிகளுக்கும் குடிக்க வைத்தாள் என்று அறிவித்தார். பின்னர் மூன்றாவது தூதர் பின்தொடர்ந்து ஒரு பெரும் சத்தத்துடன் எச்சரித்தார், யாராவது மிருகத்தையும் அதன் உருவத்தையும் வணங்கி தங்கள் நெற்றியிலும் கையிலும் அதன் குறியை பெற்றுக் கொண்டால், அவர்கள் கடவுளின் கோபத்தின் திராட்சை ரசையும் அவரது கோபக்கோப்பையில் கலக்காமல் ஊற்றப்பட்டதை குடிப்பார்கள். அவர்கள் பரிசுத்த தூதர்களும் ஆட்டுக்குட்டியும் முன்னிலையில தீயாலும் கந்தகத்தாலும் வேதனைப்படுவார்கள். அவர்களின் வேதனையின் புகை என்றென்றும் என்றும் எழும். பகலும் இரவும் மிருகத்தையும் அதன் உருவத்தையும் வணங்குகிறவர்களும் அதன் பெயரின் குறியை தாங்குகிறவர்களும் ஓய்வில்லாம வேதனைப்படுவார்கள். இங்கேயே யோவான் சிந்தித்தார், பரிசுத்தர்களின் பொறுமை இதுவே. அவர்கள் கடவுளின் கட்டளைகளை காத்து இயேசுவுக்கு விசுவாசமாக இருப்பவர்கள். பின்னர் வானத்திலிருந்து ஒரு குரல் யோவானுக்கு உத்தரவிட்டது, இதை எழுது, இனிமேல் ஆண்டவரில் மரணிக்கும் இறந்தவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆம் என்று ஆவி சொன்னது. அவர்கள் தங்கள் உழைப்பிலிருந்து ஓய்வெடுப்பார்கள், ஏனெனில் அவர்களின் செயல்கள் அவர்களை பின்தொடரும். யோவானின் கண்கள் மேலே நோக்கி அவர் ஒரு வெள்ள மேகத்தை பார்த்தார். அந்த மேகத்தின் மீது மனிதகுமாரனை போல ஒருவர் அமர்ந்திருந்தார். அவரது தலையில ஒரு பொன்னிற கிரீடமும் அவருடைய கையில ஒரு கூரிய வெட்டி கத்தியும் இருந்தது. மற்றொரு தூதர் ஆலயத்திலிருந்து வெளிவந்து அவரை நோக்கி உரக்க கூவி, உங்கள் வெட்டி கத்தியை ஊன்றுங்கள், அறுவடை செய்யுங்கள், அறுவடை செய்யும் நேரம் வந்துவிட்டது, பூமியின் அறுவடை பக்குவமாகியுள்ளது என்றார். மேகத்தின் மீது அமர்ந்திருந்தவர் தமது வெட்டி கத்திய பூமியின் மீது ஊன்றினார். அறுவடை சேகரிக்கப்பட்டது. பின்னர் வானத்தில் உள்ள ஆலயத்திலிருந்து இன்னொரு தூதர் வெளிவந்தார். அவரும் ஒரு கூரிய வெட்டி கத்தியை வைத்திருந்தார். மற்றொரு தூதர் பலிபீடத்திலிருந்து வெளிவந்தார். அவருக்கு நெருப்பின் மீது அதிகாரம் இருந்தது. அவர் கூறிய வெட்டிகத்தி கொண்ட தூதரை நோக்கி, உங்கள் வெட்டிகத்தியை ஊன்றுங்கள், பூமியின் திராட்சை தண்டுகளின் கொத்துக்களை சேகரியுங்கள், ஏனெனில் அதன் திராட்சைகள் முழுமையாக பழுத்துவிட்டன என்று உரக்க கூறினார். தேவதூதன் தன் கத்திய ஊன்றினார். பூமியின் திராட்சைகளை சேகரித்து அவற்றை தேவனின் கோபத்தின் பெரிய திராட்சை சார் சுத்தியில் இருந்தார். அந்த திராட்சை சாற்று சுத்தி நகரத்திற்கு வெளியே மிதிக்கப்பட்டது. அதிலிருந்து இரத்தம் வெளியேறி குதிரையின் வாய்க்கவசம் உயரம் வரை எழுந்து 1600 பரங்காலம் தொலைவு வரை பரவியது. யோவான் வானத்தில் இன்னொரு அடையாளத்தை பார்த்தான். அது மிக பெரியதும் அதிசயமானதும் ஆக இருந்தது. அவன் முன்பாக 7 தேவதூதர்கள் நின்றிருந்தார்கள். ஒவ்வொருவரும் கடைசி 7 பேரழிவுகளை கொண்டிருந்தார்கள். அவற்றில் தேவனின் கோபம் நிறைவு பெறும். அந்த இடம் மிகவும் புனிதமாகவும் தெய்வீக நீதியின் பாரம் நிறைந்ததாகவும் இருந்தது. பின்னர் அவன் கண்ணுக்கு ஒரு கண்ணாடி பெருங்கடலை போல ஒன்று தெரிந்தது. அதன் சுத்தமான மேற்பரப்புல மெருக்கு ஒளிந்து கொண்டிருந்தது. அந்த கடலில் மிருகத்தையும் அதன் உருவத்தையும் அதன் முத்திரையையும் அதன் பெயரின் எண்ணையும் வென்றவர்கள் நின்றிருந்தார்கள். அவர்கள் தங்கள் கைகளில் தேவனின் யாழ்களை பிடிச்சிருந்தான. அவர்களின் வெற்றி அவர்கள் பக்தியுடன் நின்ற நிலைமையில தெளிவாக காணப்பட்டது. அவர்கள் பாட ஆரம்பித்தார்கள். அவர்களின் குரல்கள் ஒன்றிணைந்து தேவனின் ஊழியக்காரன் மோசேயின் பாடலும் ஆட்டுக்குட்டியின் பாடலும் ஒலித்தது. அருமையும் அதிசயமும் உமது கிரியைகள், கர்த்தராகிய சக்தி வாய்ந்த தேவனே, நீதியும் உண்மையும் உமது வழிகள், பரிசுத்தரின் ராஜாவே, யாரும் உம்மை பயப்படாம உமது நாமத்தை மகிமைப்படுத்தாம இருப்பாங்களா கர்த்தாவே? ஏனெனில் நீர் மட்டுமே பரிசுத்தர்.
உமது நீதியான கிரியைகள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளதால் எல்லா ஜாதிகளும் வந்து உம்முன் வணங்குவார்கள். இதற்கு பிறகு யோவானின் தரிசனம் மாறியது. அவர் பரலோகத்தில் சாட்சியின் கூடாரத்தின் ஆலயத்தை பார்த்தார். அதன் கதவுகள் திறக்கப்பட்டன. அதற்குள் உள்ள பரிசுத்தம் வெளிப்பட்டது. அந்த ஆலயத்திலிருந்து 7 தூதர்கள் வந்தார்கள். ஒவ்வொருவரும் ஒரு பிளேக்க நம்பிக்கையுடன் பெற்றிருந்தார்கள். அவர்கள் தூய்மையான பிரகாசமான பட்டாடையில ஆடை அணிந்திருந்தார்கள். அவர்களின் மார்பில தங்க கட்டுகளால் கட்டப்பட்டிருந்தது. அது அவர்களின் தெய்வீக பொறுப்பை சின்னமா காட்டியது. நால்வரில் ஒருவன் முன் வந்து எப்போதும் வாழும் தேவனுடைய கோபம் நிறைந்த 7 தங்க பாத்திரங்களை எடுத்துக்கொண்டு வந்தான். அந்த உயிரினம் அந்த பாத்திரங்களை 7 தூதர்களிடம் கொடுத்தது. இப்போது அவர்களின் பணி தெளிவாக இருந்தது. அவர்கள் தங்கள் பணி நிறைவேற்ற தயாராகிய போது ஆலயம் புகையால் நிரம்பியது. அது தேவனுடைய மகிமையும் வல்லமையும் கண்கூடாக வெளிப்பட்டது. அந்த உள்நிலை மிகுந்ததாக இருந்ததால் 7 தூதர்களின் 7 பிளேக்குகள் முடியும் வரை யாரும் ஆலயத்திற்குள் செல்ல முடியவில்லை. ஆலயத்துக்குள் இருந்து ஒரு பெரும் குரல் இடியுடன் ஒலித்து, 7 தூதர்களே, போய் தேவனுடைய கோபம் நிறைந்த பாத்திரங்களை பூமியில் ஊற்றுங்கள் என்று கட்டளையிட்டது. முதல் தூதர் முன்னே வந்து தன் பாத்திரத்தை பூமியில ஊற்றினார். உடனே மிருகத்தின் முத்திர வைத்தும் அதன் உருவத்தை வணங்கியவர்களின் மீது வேதனையூட்டும் கொடிய பொன்கள் தோன்றின. அவர்களின் வேதனை மிகுந்தது. இருந்தாலும் அவர்கள் பிடிவாதம் குறையவில்லை. இரண்டாவது தூதர் தன் பாத்திரத்தை கடலில் ஊற்றினார். அது இறந்த மனிதரின் இரத்தம் போல் தடிமனாகவும் துர்நாற்றமுமாகவும் ரத்தமாக மாறியது. கடலில் உள்ள எல்லா உயிரினங்களும் அழிந்தன. அந்த நீர் மரணத்தின் காட்சியாக மாறியது. மூன்றாவது தூதர் தன் பாத்திரத்தை நதிகளிலும் ஊற்றினார். அவையும் ரத்தமாக மாறின. நீரின் தூதர் அறிவித்தான், இருக்கும் இருந்தும் வரவிருக்கும் ஆண்டவரே, நீர் நீதிமானாக இருக்கிறீர். ஏனெனில் நீர் இவற்றை நியாயமாக தீர்ப்பாயாக. ஏனெனில் அவர்கள் பரிசுத்தர்களும் தீர்க்கதரிசிகளும் ரத்தத்தை சிந்தினார்கள். நீர் அவர்களுக்கு ரத்தம் குடிக்க வச்சிருக்கிறீர். இந்த தீர்ப்புக்கு அவர்கள் தகுதியானவர்களே. பின்னர் வேதிக்கையிலிருந்து மற்றொரு குரல் எழுந்தது. அது தூதரின் வார்த்தைகளை ஒலிக்க செய்தது. ஆம் ஆண்டவரே, தேவனே, சர்வ வல்லவரே, உமது தீர்ப்புகள் உண்மையும் நீதியுமானவ. நான்காவது தூதர் தன் பாத்திரத்தை சூரியன்ல ஊற்றினான். சூரியனின் வெப்பம் மிகுந்து அது மனிதர்களை எரியும் தீயால் சுட்டது. ஆனால் மனம் திரும்புவதற்கு பதிலாக இந்த பேரழிவுகளுக்கு அதிகாரம் கொண்ட தேவனின் நாமத்தை அவர்கள் அவமதித்தார்கள். அவரை நோக்கி திரும்பவோ அவருக்கு மகிமை கொடுக்கவோ அவர்கள் மறுத்தார்கள். ஐந்தாவது தூதர் தன் பாத்திரத்தை மிருகத்தின் சிங்காசனத்துல ஊற்றினான். அதன் ராஜ்யம் முழுமையாக இருள மூழ்கியது. அவர்கள் வேதனையில தங்கள் நாவ கடிச்சுக்கிட்டாங்க. இன்னும் தங்கள் வேதனையும் புண்களையும் காரணமாக வானத்தின் தேவனை அவர்கள் சபித்தார்கள். தங்கள் செயல்கள்ல மனம் திரும்ப மறுத்தார்கள். ஆறாவது தூதர் தன் பாத்திரத்தை பெரிய யூப்ரேதேஸ் ஆற்றில் ஊற்றினான். அதன் நீர் வறண்டு போனது. கிழக்கிலிருந்து வரும் அரசர்களுக்கான வழி தயார் செய்யப்பட்டது. பின்னர் யோவான் 3 அசுத்த ஆவிகள் தவளைகளைப் போல பாம்பு, மிருகம் மற்றும் பொய்யறிவாளர் ஆகியோரின் வாயிலிருந்து வெளியே வருவதை பார்த்தான். இந்த ஆவிகள் பேய் சக்தியின் தூதர்கள். அடையாளங்களை செய்து பூமியின் அவசர்களை ஏமாற்றுவதற்காக வெளியே சென்றார்கள். அவர்களை சர்வ வல்லமையுள்ள தேவனின் மகாநாளில் நடைபெறும் போர்க்களத்திற்கு ஒன்று சேர்த்தார்கள். ஒரு தீவிரமான எச்சரிக்கை ஒலித்தது. இதோ நான் திருடம் போன வருகிறேன். எச்சரிக்கையா இருந்து தங்கள் உடைகளை பாதுகாக்கும் ஒருவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர். இல்லையெனில் அவர்கள் நிர்வாணமாக நடக்க நேரிடும். அவர்களின் அவமானம் வெளிப்படும். அரசர்களும் அவர்களது படைகளும் எப்ரேயில் அர்மகத்தோன் என்று அழைக்கப்படும் இடத்திலே ஒன்று சேர்க்கப்பட்டார்கள். இறுதியாக 7வது தூதர் தனது பாத்திரத்தை காற்றில் ஊற்றினார். வானத்தில் உள்ள ஆலயத்திலிருந்து தேவனின் சிங்காசனத்திலிருந்தே ஒரு வல்லமையான குரல் ஒலித்தது. முடிந்துவிட்டது என்று அறிவித்தது. பூனி குரல்கள் இடியுடன் மின்னல் ஒளிப்படல்களுடன் நடுங்கியது. மனித வரலாற்றில் இல்லாத அளவுக்கு ஒரு பேரழிவான நிலநடுக்கம் ஏற்பட்டது. மகாநகரம் 3 பகுதிகளாக பிளந்தது மற்றும் நாடுகளின் நகரங்கள் இடிந்து விழுந்தன. பாபிலோன் மகாநகரம் தேவனின் முன் வந்து அவர் கொந்தளிக்கும் கோபத்தின் பாத்திரத்தை பெற்றது. ஒவ்வொரு தீவும் மறைந்தது. மலைகளும் இனி இல்லை. பின்னர்
வானத்திலிருந்து ஒவ்வொன்றும் ஒரு தாளந்து எடையுள்ள பெரிய ஆலங்கட்டிகள் மனிதர்களின் மீது பெய்தன. இந்த பேரழிவான நோய் தொற்றுக்கு பிறகும் மனிதர்கள் தேவனை நிந்தித்தார்கள். ஏனெனில் ஆலங்கட்டியின் அழிவு அளவுக்கு அதிகமாக இருந்தது. தேவனின் கோபத்தின் பாத்திரங்களை வைத்திருந்த ஏழு தூதர்களில் ஒருவன் யோவானிடம் வந்து, வா, நீர் பல நீர்களின் மீது அமர்ந்திருக்கும் மகாவேசியின் தீர்ப்பை உமக்கு காண்பிப்பேன் என்று சொன்னான். அவளுடன் பூமியின் அரசர்கள் விபச்சாரம் செய்துள்ளனர். பூமியின் குடிமக்கள் அவளது அநாகரிகத்தின் திராட்சரசால் மதித்துள்ளனர். அந்த தூதன் யோவானை ஆவியில காட்டில் அழைச்சு சென்றான். அங்கே அவன் ஒரு சிவப்பு விலங்கின் மீது அமர்ந்திருக்கும் ஒரு பெண்ணை பார்த்தான். அந்த விலங்கு துஷ்டவாக்கியங்களால் நிரம்பிய பெயர்களால் மூடப்பட்டிருந்தது. அதற்கு ஏழு தலைகளும் பத்து கொம்புகளும் இருந்தன. அந்த பெண் ஊதா மற்றும் சிவப்பு ஆடைகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தா. அவ தங்கம், வில மதிப்புள்ள ரத்தினங்கள் மற்றும் முத்துக்களால் மிகுந்த அலங்காரத்துடன் இருந்தா. அவளது கையில் அவள் விபச்சாரத்தின் அருவறுப்புகளும் அசுத்தங்களும் நிரம்பிய ஒரு பொன்னாடை இருந்தது. அவளது நெற்றியில் ஒரு பெயர் எழுதப்பட்டிருந்தது. மர்மம், பாபிலோன் மகாநகரம், வேசைகளின் தாய் மற்றும் பூமியின் அருவறுப்புகளின் தாய். அந்த பெண் பரிசுத்தர்களின் ரத்தத்திலும் இயேசுவின் சாட்சிகளின் ரத்தத்திலும் மதுபானமாக இருந்தாள். இந்த காட்சி யோவானை ஆச்சரியத்திலும் வியப்பிலும் ஆழ்த்தியது. தேவதூதர் அவனை கேட்டா, நீ ஏன் வியக்கிற? நான் உனக்கு அந்த பெண்ணின் மர்மத்தையும் அவளை சுமக்கும் ஏழு தலைகளும் பத்து கொம்புகளும் கொண்ட விலங்கின் மர்மத்தையும் விளக்குகிறேன். நீ பார்த்த விலங்கு இருந்தது, இப்போது இல்ல. ஆனால் அது ஆழமான குழியில் இருந்து எழுந்து அழிவுக்கு செல்லும். பூமியில் வாழும் அவர்கள் இதை காண்பார்கள். உலகம் உருவாக்கப்பட்ட காலத்திலிருந்து ஜீவனில் புத்தகத்துல பெயர்கள் எழுதப்படாதவர்கள் அந்த விலங்கை கண்டபோது வியப்பார்கள். அது இருந்தது, இப்போது இல்ல, ஆனாலும் இருக்கிறது. தேவதூதர் தொடர்ந்தா, இங்கே ஞானத்தின் மனம் உள்ளது. அந்த ஏழு தலைகள் பெண் அமர்ந்திருக்கும் ஏழு மலைகளை குறிக்கின்றன. அவை ஏழு அரசர்களையும் குறிக்கின்றன. ஐந்து விழுந்து விட்டனர். ஒருவர் இப்போது ஆட்சி செய்கிறார், மற்றவர் இன்னும் வரவில்லை. அவர் வந்தபோது சிறிது காலம் மட்டுமே இருப்பார். இருந்தும் இப்போது இல்லாத அந்த விலங்கு எட்டாவது அரசன், ஆனால் ஏழு அரசர்களில் ஒருவனாகும். அவன் அழிவுக்கு செல்கிறான். நீ பார்த்த அந்த பத்து கொம்புகள் இன்னும் ராஜ்யம் பெறாத பத்து அரசர்களை குறிக்கின்றன. ஆனால் அவர்கள் அரசர்களா அதிகாரம் பெறுவார்கள். ஒரு மணி நேரத்திற்கு அந்த விலங்குடன் சேர்ந்து அவர்கள் அதிகாரம் பெறுவார்கள். அவர்கள் ஒரே மனதுடன் இருப்பார்கள். தங்கள் அதிகாரத்தையும் ஆற்றலையும் அந்த விலங்குக்கு கொடுப்பார்கள். அவர்கள் அந்த ஆட்டுக்குட்டியுடன் போர் செய்வார்கள். ஆனா அந்த ஆட்டுக்குட்டியை அவர்களை வெல்லுவான். ஏனெனில் அவர் ஆண்டவர்களில் ஆண்டவர், அரசர்களில் அரசன். அவருடன் இருப்பவர்கள் அழைக்கப்பட்டவர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், விசுவாசமானவர்கள். தூதர் மேலும் விளக்கினார், நீ பார்த்த அந்த நீர்நிலைகள் அந்த வேச உட்கார்ந்திருக்கும் இடம், மக்கள், கூட்டங்கள், ஜாதிகள், மொழிகள் ஆகியவற்றை குறிக்கின்றன. நீ பார்த்த அந்த பத்து கொம்புகளும் அந்த விலங்கும் அந்த வேசைக்கு எதிராக திரும்புவாங்க. அவர்கள் அவளை வெறுக்கிறார்கள். அவளை வெறிச்சோடாக்கி நிர்வாணமாக்குவார்கள். அவளது மாம்சத்தை தின்று அவளை அக்கினியில் ஏறிப்பார்கள். ஏனெனில் தேவன் தமது நோக்கத்தை நிறைவேற்ற ஒரே மனதுடன் இருந்து தங்கள் அரசு அதிகாரத்தை அந்த விலங்கிற்கு ஒப்படைக்க அவர்களது இருதயங்கள்ல வைத்திருக்கிறார். தேவனுடைய வார்த்தைகள் நிறைவேறும் வர, நீ பார்த்த அந்த பெண் பூமியின் அரசர்கள் ஆளும் பெரிய நகரம்தான். இந்த நிகழ்வுகளுக்கு பிறகு யோவான் மற்றொரு தூதர் பரலோகத்திலிருந்து இறங்கி வருவதை பார்த்தார். இந்த தூதர் மிகுந்த அதிகாரத்துடன் ஒழிந்தார். அவருடைய மகிமையால் பூமி முழுவதும் பிரகாசித்தது. ஒரு வல்லமையான குரலுடன் அவர் அறிவித்தார், பாபிலோன் மகாநகரம் வீழ்ந்தது, வீழ்ந்தது. அவ பேய்கள் குடியிருக்கும் இடமா மாறிவிட்ட. அனைத்து அருவறுப்பான ஆவிகளுக்கும் தங்குமிடமாகவும் எல்லா அசுத்தமான மற்றும் வெறுக்கத்தக்க பறவைகளுக்கும் சிறையாகவும் மாறிவிட்டார். அவளது தீவிரமான ஒழுக்கமின்மையின் திராட்சை ரசை அனைத்து ஜாதிகளும் குடித்துவிட்டன. பூமியின் அரசர்கள் அவளுடன் விபச்சாரம் செய்துள்ளனர். பூமியின் வணிகர்கள் அவளது ஆடம்பரத்தின் பெருமையால் செல்வம் பெற்றுள்ளனர். பின்னர் வானத்திலிருந்து மற்றொரு குரல் அழைத்தது, என் ஜனமே, அவளிடமிருந்து வெளியே வாருங்கள். அவளது பாவங்களில் பங்கு பெறாமல், அவளது பேரழிவுகளை பெறாமல் இருங்கள். ஏனெனில் அவளது பாவங்கள் வானத்தை எட்டியுள்ளன. தேவன் அவளது அநியாயங்களை நினைவு கூர்ந்துள்ளார். அவள் மற்றவர்களுக்கு செய்தது போல் அவளுக்கு திருப்பிச் செலுத்துங்கள். அவளது செயல்களுக்கு ஏற்ப இரட்டிப்பாக அவளுக்கு கொடுங்க. அவள் நிரப்பிய பாத்திரத்துல அவளுக்கு இரட்டிப்பாக நிரப்புங்க.
அவ எவ்வளவு தன்னை மகிமப்படுத்தி சுக வாழ்வில் தலைத்தாலோ அவளுக்கு அதே அளவு வேதனை மற்றும் துயரத்தை அழியுங்க. ஏனெனில் அவள் மனதில் நான் ராணியா இருக்கிறேன், நான் விதவா இல்ல, எனக்கு துயரம் எதுவும் வராது என்று சொல்கிறாள். ஆகையால் ஒரே நாள்ல அவளுக்கு பேரழிவுகள் வரும், மரணம், புலம்பல், பசிப்பாடு. அவள் முற்றிலும் தீயில் எரிக்கப்படுவாள். ஏனெனில் அவளை நியாயம் செய்வது வல்லமையுள்ள கர்த்தராகிய தேவன். பூமியின் அரசர்கள் அவளோட விபச்சாரம் செய்து அவளோட சுக வாழ்வு வாழ்ந்தவர்கள் அவள் எரியும் புகைய பார்த்து அழுவாங்க மற்றும் புலம்புவார்கள். அவளுக்கு ஏற்படும் வேதனையை பயந்து அவர்கள் தொலைவில் நின்று கூச்சலிடுவார்கள். ஐயோ ஐயோ,

ஏனெனில் இனி யாரும் அவர்களது பொருட்களை வாங்க மாட்டார்கள். பொன், வெள்ளி, மதிப்புள்ள ரத்தினங்கள் மற்றும் முத்துக்கள், நயமான பருத்தி, ஊதா நிறம், பட்டு மற்றும் சிவப்பு, எல்லா வகையான விலை உயர்ந்த மரங்கள், யானை எலும்பு, புல், இரும்பு மற்றும் மரவிளம், இலவங்க பட்டை, மசாலா பொருட்கள், தூபம், எண்ணெய்கள் மற்றும் குங்குமப்பூ, வைனு, எண்ணெய், நயமான மாவு, கோதுமை, மாடு, செம்மறியாடு, குதிரைகள், ரதங்கள், அடிமைகள் மற்றும் மனிதர்களின் ஆத்துமாக்கள். வணிகர்கள் புலம்புவார்கள், உன் ஆன்மா ஆசைப்பட்ட பழங்கள் போய்விட்டன, உன் எல்லா சுகமும் மகிமையும் இழந்து விட்டது, அவை இனி ஒருபோதும் காணப்படமாக்காது. இந்த பொருட்கள்ல வியாபாரம் செய்து அவளால் செல்வம் சேர்த்தவர்கள் தூரத்துல நின்று பாக்குறாங்க. அவளது வேதனையை பார்த்து நடுங்கி அவர்கள் அழுது புலம்புவார்கள். ஐயோ ஐயோ, அந்த மகாநகரம் நயமான பருத்தி, ஊதா மற்றும் சிவப்பு ஆடைகள் அலங்கரிக்கப்பட்டு பொன், மதிப்புள்ள ரத்தினங்கள் மற்றும் முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. ஒரே ஒரு மணி நேரத்துல அந்த அளவிலான பெரிய செல்வம் அழிவுக்கு உள்ளாகி விட்டுச்சு. ஒவ்வொரு கப்பல் முதல்வரும், கடல் மாலுமியும், கடல் வியாபாரிகளும் தூரத்தில் நின்று அவளது எரிவதில் இருந்து எழும் புகையை பார்த்து அழுவார்கள். இந்த மகாநகரம் போல் வேறு எந்த நகரம் இருந்தது? அவர்கள் தங்கள் தலைகளில் தூளம் போட்டு துக்கித்து புலம்புவார்கள். ஐயோ ஐயோ, அந்த மகாநகரம் கடலில் கப்பல்கள் வைத்திருந்த அனைவரும் அவளது செல்வத்தால் செல்வம் பெற்றார்கள். ஒரே ஒரு மணி நேரத்துல அவள் வெறிச்சோடாக்கப்பட்டு விட்டார். ஆனா வானகங்கள் மகிழ்ச்சி கொண்டாரோ? மகிழ்ச்சி கொள்ளுங்க, வானமே மற்றும் பரிசுத்த தூதர்களும் தீர்க்கதரிசிகளும், ஏனெனில் தேவன் உங்களை அவளுக்கு எதிராக பழிவாங்கிவான். பின்னர் ஒரு வல்லமையான தூதன் ஒரு பெரிய அரைச்சற்கல்லை போல் ஒரு கல்லை தூக்கி கடலில் எறிந்து இவ்வளவு கடுமையுடன் பாபிலோன் அந்த மகாநகரம் கீழே வீசப்பட்டு இனி ஒருபோதும் காணப்பட மாட்டாள் என்று அறிவித்தான். வீணையர்கள், இசைக்கலைஞர்கள், குழல் வாசிப்பவர்கள் மற்றும் கம்பை ஊதுவோர் ஆகியோரின் ஒலி இனி உன்னில் ஒருபோதும் கேட்கப்படாது. எந்த தொழிலாளியும் இனி உன்னில் காணப்பட மாட்டான். அரைச்சற்கல்லின் சத்தமும் கேட்கப்படும், இனி இல்ல. ஒரு விளக்கின் ஒளி இனி உன்னில் ஒருபோதும் பிரகாசிக்காது. மணமகன் மற்றும் மணமகள் ஆகியோரின் குரலும் இனி கேட்கப்படாது. உன் வணிகர்கள் பூமியின் பெரியவர்களாக இருந்தார்கள். உன் மாயாஜாலங்களா எல்லா ஜாதிகளும் ஏமாற்றப்பட்டார்கள். உன்னில் தீர்க்கதரிசிகள், பரிசுத்தர்கள் மற்றும் உன்னில் கொல்லப்பட்ட அனைவரின் ரத்தமும் காணப்பட்டது பூமியில். இந்த நிகழ்வுகளுக்கு பிறகு யோவான் பரலோகத்தில் ஒரு பெரிய கூட்டத்தின் ஓசைய ஒரு மகாஜனத்தினரின் குரலை கேட்டார். அவர்கள் புகழ்ச்சியுடன் முழங்கினார்கள். அல்லேலூயா, ரட்சிப்பு, மகிமை, மரியாதை, அதிகாரம் எல்லாம் எங்கள் தேவனாகிய ஆண்டவருக்கே உரியது, ஏனெனில் அவர் தீர்ப்புகள் உண்மையும் நீதியும் ஆனவை. அவர் பூமியை தன் விபச்சாரத்தால் கெடுத்த மகா விபச்சாரியை தீர்ப்பளித்தார். தன் ஊழியர்களின் ரத்தத்தை, அவளால் சிந்தப்பட்டதை அவர் பழிவாங்கினார். மறுபடியும் அந்த மகா கூட்டம் அல்லேலூயா, அவளது புகை என்றென்று எடுகிறது என்று அறிவித்தது. 24 மூப்பர்கள் மற்றும் 4 உயிருள்ள ஜீவராசிகள் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கும் தேவனை வணங்கி விழுந்து ஆமீன், ஹல்லேலூயா என்று கூறினார்கள். அப்போது சிங்காசனத்திலிருந்து ஒரு குரல் எழுந்தது. எல்லா ஊழியர்களும், அவரை பயப்படுகிறவர்களும் எங்கள் தேவனை புகழுங்கள் என்று அழைத்தது, சிறியவர்களும் பெரியவர்களும். அப்போது யோவான் ஒரு பெரும் கூட்டத்தின் முழக்கம் போல், பெரும் நீரின் ஓசை போல், வல்லமையான இடியோசை போல் ஒரு சத்தத்தை கேட்டார். எல்லோரும் அல்லேலூயா, ஏனெனில் எல்லாம் வல்ல ஆண்டவர் தேவன் ஆட்சி செய்கிறார் என்று அறிவித்தனர். நாம் மகிழ்ந்து சந்தோஷப்படுவோம், அவருக்கு மகிமை அளிப்போம், ஏனெனில் ஆட்டுக்குட்டியின் திருமணம் வந்துவிட்டது, அவனுடைய மணவாளி தன்னை தயார் செய்து கொண்டாள். மணவாளிக்கு தூய்மையான, பிரகாசமான நறுமண துணியில் ஆடை அணிய அனுமதி வழங்கப்பட்டது. இந்த நறுமண துணி பரிசுத்தர்களின் நீதியான செயல்களை குறிக்கிறது. பின்னர் தேவதூதர் யோவானிட, இதை எழுது, ஆட்டுக்குட்டியின் திருமண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றார். தேவதூதர் மேலும், இவை தேவனுடைய உண்மையான வார்த்தைகள் என்றார். அதிக உணர்ச்சியில யோவான் தேவதூதரின் காலடியில விழுந்து அவரை வணங்க முயன்றார். ஆனால் தேவதூதர் அவரை தடுத்தார், அப்படி செய்யாதேன்னு கூறினார். அதை செய்யற, நானும் உன்னுடைய சகோதரர்களும் இயேசுவின் சாட்சியை கொண்டவர்களும் உன்னுடைய இணைந்த பணியாளன் தான். தேவனை வணங்குங்க, ஏனெனில் இயேசுவின் சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாகும்.

பின்னர் யோவான் பரலோகம் திறக்கப்பட்டதை பார்த்தார். அப்போது ஒரு வெள்ள குதிரை தோன்றியது. அதன் சவாரிக்காரர் விசுவாசமும் உண்மையும் என அழைக்கப்பட்டவர். நீதியோடு அவர் தீர்ப்பு வழங்கி போர் செய்கிறார். அவரது கண்கள் தீப்பொறிகள் போல ஜொலித்தன. அவருடைய தலையில பல கிரீடங்கள் இருந்தன. அவரே தவிர வேறு யாரும் அறியாத ஒரு பெயர் அவரிடம் எழுதப்பட்டிருந்தது. இரத்தத்தில் நனைந்த ஆடையுடன் அவர் தேவனுடைய வார்த்தை என்று அழைக்கப்படுகிறார். பரலோக இராணுவங்கள் அவரை வெள்ள குதிரைகளில் பின்தொடர்ந்தன. அவர்கள் தூய்மையான வெள்ளை நெய்த துணியில் ஆடை அணிந்திருந்தனர். அவரது வாயிலிருந்து ஒரு கூரிய வாள் வெளிவந்தது. அதனால அவர் ஜாதிகளை அடிச்சு விடுவார். அவர்களை இரும்பு கோலால் ஆளப்போய மற்றும் சக்தி வாய்ந்த தேவனுடைய கோபத்தின் திராட்சை சாறு குழாயை அவர் மிதிக்கிறார். அவரது ஆடையிலும் தொடையிலும் ராஜாதிராஜன், ஆண்டவர்களின் ஆண்டவர் என்று எழுதப்பட்டிருந்தது. பின்னர் யோவான் சூரியனில் நின்ற ஒரு தூதரை பார்த்தார். அந்த தூதர் பெரும் சத்தத்துடன் கூவி வானில் பறக்கும் எல்லா பறவைகளையும் அழைத்து, வாருங்கள், தேவனுடைய மகா விருந்துக்கு ஒன்று சேருங்கள், ராஜாக்களின் மாமிசத்தை நீங்கள் சாப்பிடும்படி என்றார். தலைவர்களின், வல்லமையுள்ளவர்களின், குதிரைகளின் மற்றும் அவற்றின் சவாரிகளின், மேலும் எல்லா மக்களின், சுதந்திரர்களும் அடிமைகளும் சிறியவர்களும் பெரியவர்களும் ஆகியோரின் மாமிசத்தையும் சாப்பிடுங்கள். பின்னர் யோவான் அந்த மிருகத்தையும் பூமியின் ராஜாக்களையும் அவர்களது படைகளையும் வெள்ளை குதிரையில் சவாரி செய்யும் ஒருவருக்கும் அவருடைய பரலோக படைக்கும் எதிராக போர் செய்ய ஒன்றாக சேர்ந்திருப்பதை பார்த்தார். ஆனால் அந்த மிருகமும் அதனுடன் கூடிய பொய்யான தீர்க்கதரிசியும் அவன் முன்னிலையில் மோசடி செய்யும் அடையாளங்களை செய்து மிருகத்தின் குறியை பெற்றவர்களையும் அதன் உருவத்தை வணங்கியவர்களையும் வழிதவர செய்தவரும் பிடிபட்டார்கள். மிருகமோ பொய்யான தீர்க்கதரிசியும் இருவரும் உயிரோடு கந்தகத்துடன் எரியும் நெருப்பு குளத்தில் வீசப்பட்டார்கள். மற்ற அவர்களது அநியாயர்கள் வெள்ள குதிரையில் சவாரி செய்யும் ஒருவரின் வாயிலிருந்து வரும் பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள். பறவைகள் அவர்களது மாமிசத்தை உண்டு தங்களை முழுமையாக நிறைத்துக் கொண்டன. பின்னர் யோவான் பரலோகத்திலிருந்து ஒரு தூதர் இறங்கி வருவதை பார்த்தார். அவன் கையிலே ஆழமில்லாத குழியின் சாவியும் ஒரு பெரிய சங்கடியும் இருந்தது. அந்த தூதர் பாம்பு எனப்படும் பழைய நாகம், அதாவது சாத்தானம் பிசாசும் ஆகியவனை பிடித்து 1000 ஆண்டுகள் கட்டி வைத்தான். அந்த தூதர் அவன் ஆழமில்லாத குழிக்குள் எரிந்து அதை மூடி அதன் மீது முத்திரை வைத்தான். இனி அவன் ஜனங்களை ஏமாற்ற முடியாதபடி செய்தான். அந்த 1000 ஆண்டுகள் முடியும் வரை அவன் அங்கேயே இருந்தான். அதற்கு பிறகு சாத்தான் சிறிது காலம் விடுவிக்கப்படுவான். பின்னர் யோவான் சிங்காசனங்களை பார்த்தார். அவற்றில் அமர்ந்தவர்களுக்கு தீர்ப்பு வழங்கும் அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அவர் இயேசுவின் சாட்சிக்காகவும் தேவனுடைய வார்த்தைக்காகவும் தலையறுக்கப்பட்டவர்களின் ஆத்துமாக்களையும் பார்த்தார். இவர்கள் மிருகத்தையும் அதன் உருவத்தையும் வணங்காதவர்களும் அதன் முத்திரையை தங்கள் நெற்றியிலும் கைகளிலும் பெற்றுக் கொள்ளாதவர்களும் ஆவர். அவர்கள் உயிர் பெற்று கிறிஸ்துவுடன் 1000 ஆண்டுகள் ராஜ்யம் செய்தார்கள். மற்ற இறந்தவர்கள் 1000 ஆண்டுகள் முடியும் வரை உயிர் பெறவில்லை. இதுவே முதல் உயிர்த்தெழுதல். முதல் உயிர்த்தெழுதல்ல பங்கு பெறுவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களும் பரிசுத்தர்களும் ஆவர். 2வது மரணம் அவர்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. அவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் ஆசாரியர்களாக இருப்பார்கள். அவருடன் 1000 ஆண்டுகள் ராஜ்யம் செய்வார்கள். 1000 ஆண்டுகள் முடிந்த பின் சாத்தான் தன் சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டான். அவன் பூமியின் 4 மூலைகளில் உள்ள ஜாதிகளை, கோக் மற்றும் மாகோக, ஏமாற்றுவதற்காக வெளியே சென்றான். அவர்களை போர் செய்ய ஒன்றுபடுத்தினான். அவர்களின் எண்ணிக்கை கடல் மணல போல் இருந்தது. அவர்கள் பூமியின் அகலத்தை கடந்து சென்று பரிசுத்தர்களின் முகாமையும் அன்புக்குரிய நகரத்தையும் சூழ்ந்தனர். ஆனால் வானத்திலிருந்து தீ இறங்கி அவர்களை அழித்தது. அவர்களை ஏமாற்றிய பிசாசு, மிருகமும், பொய்யறிவிப்பாளரும், ஏற்கனவே வீசப்பட்டிருந்த தீ மற்றும் கந்தக குளத்தில் வீசப்பட்டான். அங்கே அவர்கள் நாளும் இரவும் என்றென்றும் நித்தியமா வேதனைப்படுவான. பின்பு யோவான் ஒரு பெரிய வெள்ள சிங்காசனத்தையும் அதில் அமர்ந்திருந்தவரையும் பார்த்தான். அவருடைய முகத்துக்கு முன்பாக பூமியும் வானமும் ஓடிப்போனது. அவர்களுக்கு இடம் எங்கும் காணப்படவில்லை. அவன் பெரியவர்களும் சிறியவர்களும் இறந்தவர்களை தேவனுக்கு முன்பாக நின்று கொண்டிருப்பதை பார்த்தான். புத்தகங்கள் திறக்கப்பட்டன. அதில் ஜீவனின் புத்தகமும் இருந்தது. இறந்தவர்கள் தங்கள் செயல்களுக்கு ஏற்ப தீர்ப்பளிக்கப்பட்டார்கள். அந்த புத்தகங்களில் எழுதப்பட்டிருந்தபடி கடலும் அதில் இருந்த இறந்தவர்களை கொடுத்தது. மரணமும் பாதாளமும் தங்களுள் இருந்த இறந்தவர்களை விடுவித்தன.
ஒவ்வொருவரும் தங்கள் செயல்களுக்கு ஏற்ப தீர்ப்பளிக்கப்பட்டார்கள். பின்னர் மரணமும் பாதாளமும் தீக்குளத்தில் வீசப்பட்டன. இதுவே இரண்டாவது மரணம். ஜீவனின் புத்தகத்தில் பெயர் எழுதப்படாத எவரும் தீக்குளத்தில் வீசப்பட்டார். பின்னர் யோவான் ஒரு அதிசயமான தரிசனத்தை பார்த்தார். அது புதிய பரலோகம் மற்றும் புதிய பூமி. முதல் பரலோகம் மற்றும் முதல் பூமி மறைஞ்சு போயின. கடலும் இனி இல்லை. அவன் பார்த்தபோது யோவான் பரிசுத்த நகரமான புதிய எருசலேமை காண்கிறான். அது தேவனிடமிருந்து பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறது. மணமகனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணமகள் போல ஒளி வீசுகிறது. பரலோகத்திலிருந்து ஒரு பெரிய குரல் ஒலித்தது. இதோ தேவனின் வாசஸ்தலம் மனிதர்களுடன் இருக்கிறது என்று அறிவித்தது. அவர் அவர்களுடன் வாசம் செய்வார். அவர்கள் அவருடைய ஜனமாக இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களுடன் அவர்களுடைய தேவனாக இருப்பார். அவர் அவர்களின் கண்களில் உள்ள ஒவ்வொரு கண்ணீரையும் துடைப்பார். இனி மரணம் இல்ல, துக்கமோ இல்ல, அழுகையும் இல்ல, வேதனையும் இல்ல. ஏனெனில் பழையவை எல்லாம் கடந்து போயின. பின்னர் சிங்காசனத்தில் அமர்ந்திருந்தவர் கூறினார், இதோ நான் எல்லாவற்றையும் புதிதாக ஆக்குகிறேன். அவர் யோவானிடம் இதை எழுதி வைத்துக் கொள் என்று கூறினார். ஏனெனில் இந்த வார்த்தைகள் நம்பிக்கைக்குரியதும் உண்மையானதும் ஆகும். அவர் தொடர்ந்தார், இது முடிந்துவிட்டது. நான் ஆல்பாவோ ஒமேகாவோ ஆரம்பமும் முடிவுமாக இருக்கிறேன். பசிக்கிறவர்களுக்கு நான் ஜீவநீரின் ஊற்றிலிருந்து இலவசமாக கொடுப்பேன். வெற்றி பெறுகிறவன் இதையெல்லாம் உரிமையாக பெறுவான். நான் அவனுடைய தேவனாக இருப்பேன். அவன் எனது மகனாக இருப்பான். ஆனா பயப்படுகிறவர்களும் நம்பிக்கை இல்லாதவர்களும் அருவறுப்பான கொலைகாரர்களும் பாலியல் ஒழுங்கின்மை உள்ளவர்களும் மந்திரவாதிகளும் விக்கிரக ஆராதகளும் எல்லா பொய்யர்களும் அவர்களுக்கான இடம் தீயும் கந்தகமும் எரிகின்ற ஏரியில் இருக்கும். இதுவே இரண்டாவது மரமா. பின்னர் கரசி ஏழு பேரடிவுகளையும் ஊற்றிய ஏழு தூதர்களில் ஒருவன் யோவானிடம் வந்து, வா, நான் உனக்கு திருமணமானவளாகிய ஆட்டுக்குட்டியின் மனைவியை உனக்கு காண்பிப்பேன் என்று சொன்னான். அந்த தூதன் யோவான ஆவியில ஒரு பெரிய உயரமான மலையில அழைச்சு சென்றான். அங்கிருந்து அவன் பரிசுத்த நகரமான எருசலேம் தேவனிடமிருந்து வானத்திலிருந்து இறங்கி வருவதை பார்த்தான். அது தேவனுடைய மகிமையால் ஒளிர்ந்தது. அதன் பிரகாசம் விலைமதிப்பற்ற யாஸ்பர் கல்லை போல கண்ணாடி போல் தெளிவாக இருந்தது. அந்த நகருக்கு ஒரு பெரிய உயரமான சுவர் இருந்தது. அதில் 12 வாசல்கள் இருந்தன. ஒவ்வொரு வாசலிலும் ஒரு தூதன் நின்றிருந்தான். வாசல்களில் எழுதப்பட்டிருந்தது, அவ இஸ்ரவேல் புத்திரர்களின் 12 கோத்திரங்களின் பெயர்கள். கிழக்கில் 3 வாசல்கள், வடக்கில் 3 வாசல்கள், தெற்கில் 3 வாசல்கள், மேற்கில் 3 வாசல்கள் இருந்தன. அந்த நகரின் சுவருக்கு 12 அடித்தளங்கள் இருந்தன. அவற்றில் கருடத்தின் 12 திருத்தூதர்களின் பெயர்கள் எழுதப்பட்டிருந்தன. யோவானுடன் பேசிய தூதன் தங்கமான ஒரு அளவுகோலை கொண்டு நகரையும் அதன் வாசல்களையும் சுவரையும் அளக்க வந்தான். அந்த நகரம் முற்றிலும் சதுரமாக இருந்தங்க. அதன் நீளம், அகலம், உயரம் அனைத்து சமமா 12,000 பரங்குகள் அளவா இருந்தது. அந்த சுவர் மனித அளவுக்கேற்ப தூதன் பயன்படுத்திய அளவின்படி 144 முழங்கள் தடிப்பாக இருந்தது. அந்த சுவர் யாஸ்பர் கல்லால் கட்டப்பட்டிருந்தது. நகரம் முழுவதும் தூய தங்கமாகவும் கண்ணாடி போல் தெளிவாகவும் இருந்தது. சுவரின் அடித்தளங்கள் எல்லா வகையான விலைமதிப்புள்ள ரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. முதல் அடித்தளம் யாஸ்பர், இரண்டாவது நீலக்கல், மூன்றாவது செல்சிடோனி, நான்காவது மரகதம், அஞ்சாவது சார்டோனிக்ஸ், ஆறாவது சார்டியஸ், ஏழாவது கிரைசலைட், எட்டாவது பெரில், ஒன்பதாவது டோபாஸ், 10th கிரைசோப்ரேஸ், 11th ஜாசிந்த், 12th அமிதஸ்ட். 12 வாசல்களும் 12 முத்துகளாக இருந்தன. ஒவ்வொரு வாசலும் ஒரு முத்திரையே செய்யப்பட்டிருந்தது. நகரின் தெருக்கள் தூய தங்கமாகவும் கண்ணாடி போல் தெளிவாகவும் இருந்தன. யோவானந்த நகரில் ஆலயம் இல்லை என்று கவனித்தார். ஏனெனில் அதன் ஆலயம் கர்த்தராகிய ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவனோ ஆட்டுக்குட்டியும் தான். அந்த நகருக்கு சூரியனோ சந்திரனோ ஒளி தர தேவையில்லை. ஏனெனில் தேவனுடைய மகிமை அதை ஒளிர செய்தது. அதன் விளக்கு ஆட்டுக்குட்டிதான். விமோசிக்கப்பட்ட ஜனங்கள் அதன் ஒளியில் நடந்தார்கள். பூமியின் அரசர்கள் தங்கள் மகிமையை அதில் கொண்டு வந்தார்கள். அதன் வாசல்கள் பகலில் ஒருபோதும் மூடப்படவில்லை. அங்கே இரவு இல்லை. ஜனங்களின் மகிமையும் மரியாதையும் அதில் கொண்டு வரப்பட்டது. ஆனா எதுவும் அசுத்தமானதும் அருவறுப்பானதை செய்யும் யாரும் பொய்யும் செய்யும் யாரும் அதில் ஒருபோதும் நுழைய முடியாது. ஆட்டுக்குட்டியின் ஜீவனின் புத்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்களை மட்டும்
இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கருத்து எழுதவும் லைக் பட்டன் அழுத்த மறக்காதீர்கள். அடுத்த வீடியோல சந்திப்போம்.

0: சங்கீத புஸ்தகம் 55:22.
1: கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு. அவர் உன்னை ஆதரிப்பார்.
0: கர்த்தர் ஒவ்வொரு நாளும் சொல்றது என்ன சொல்றாரு, நீ உன் பாரத்தை தூக்காத மகளே, மகனே உன் பாரத்தை தூக்காத, உன்னால செமக்க முடியாது. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வச்சுவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நம்ம பாரத்தை அவர் மேல் வைக்கிறது மாதிரி தெரியல, அவர் நம்மளை ஆதரிக்கிற தெய்வம். நம்மளை வந்து அவர் ஆதரித்து அரவணைக்கிற தெய்வம். அவர் நம்ம பார்த்தால் அவர் மேட்டு அவற்றை சொல்லிடணும், எனக்கு இது தான் ஆண்டவர், என் பார எனக்கு இது தான். நம்ம சொல்லிவிட்டு அவர் நம்மளை ஆதரிக்கிற தெய்வம். நம்ம கொடுக்க மாட்டோம், இல்லை ஆண்டவரே நானே சுமந்துக்கிறேன், சுமந்துட்டு அதுவே யோசனை, அதிலே கற்பனை, அதிலே எண்ணங்கள் சிந்தனைகள் செதறுது. கர்த்தர் சொல்கிற உன் பார்த்த என்ன செஞ்சிரு, கர்த்தர் மேலே வச்சிரு, அவர் உன்னை ஆதரிப்பார். உன் பார்த்த கர்த்தர் மேலே வச்சிருன்றார். நம்ம வைக்க மாட்டோன்றோம். இங்கே சொல்கிறாரு ஏசாயின் புஸ்தகம் 55:3.
1: உங்கள் செவியை சாய்த்து.
0: என்ன செய்யணும்? முதல்ல நம்ம செவியை சாய்க்கணும். எங்கேயோ எண்ணங்கள் செய்திருந்த என்ன தான் வசனம் சொன்னாலும் நம்ம உள்ளத்தில் அந்த வசனம் நமக்குள்ளே வராது. அதுதான் சொல்கிற ஒரு செவியை சாய்த்து
1: என்னிடத்தில் வாருங்கள்.
0: முதவன் செவியை சாயி, அப்புறம் என்னிடத்தில் வா அப்படின்னு ஆண்டவர் கூப்பிடுறாரு. நான் நம்ம என்ன சொல்கிறோம், அமைதியாக இருக்கும். ஆண்டவர் கூப்பிட கூப்பிட யாரையோ கூப்பிட்றாங்க, யாராக போட்டோம், நமக்கான அப்படின்னு நம்ம உட்காந்துருக்கோம். உன் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள். செவியை கத்துட்டு ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர் நம்மளோட பேசுவார், என்னிடத்தில் வாருங்கள், செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள்னு கூப்பிட்றாரு. கத்துட்டு ஒப்பு கொடுப்போம்மா, கத்துட்டு நம்ம பார்த்தலாம் அவர் கருத்தில் ஒப்பிட செல்லாமா. உன் பாரத்தை அவர் மேலே வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நம்ம ஒரு உதாரணமாக பாருங்கள், யோனா 1:5.
1: அப்பொழுது கப்பல்காரர்
0: பயந்து
1: அவனவன்
0: தன் தேவனை நோக்கி
1: வேண்டுதல் செய்து
0: பாரத்தை லேசாக்கும்படி
1: கப்பலில் இருந்த
0: சரக்குகளை
1: சமுத்திரத்தில் எரிந்து விட்டார்கள்.
0: சமுத்திரத்தை என்ன செஞ்சாங்க, எல்லாரும் பாரத்தையும் கப்பல் லேசாகிறதுக்காக எல்லாரும் என்ன செஞ்சோம், பாரத்தை எங்கே எரிஞ்சிட்டாங்க சொல்லுங்க, கடலை எரிஞ்சிட்டாங்க. ஏன்னா இந்த கப்பல் நிறைய பாறை இருந்தால் மூழ்கிடும். அதனால ஆண்டு சொல்லுவார், உன் பாரத்தை கர்த்தர் மேல் வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நம்ம என்ன செய்கிறோம், இல்லாண்டவரை நானே சுமந்து நானே அது கற்பனை பண்ணி அதே நினச்சி உட்காந்து கழுதுட்டுருக்கேன் அப்படின்னு நம்ம என்ன சொல்கிறோம். கர்த்தர் சொல்கிறாரு, உன் பாரத்தை அவர் மேல் வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். யோனா காலத்தில் எல்லாரும் பாரத்தையும் தூக்கி என்ன செஞ்சிட்டாங்க, தண்ணியில் எரிஞ்சிட்டாங்க. நம்மளும் கூட நம்ம பாரத்தை ஆண்டவராகி இயேசுக்கு கேட்குறார், உன் பாரத்தை என் மேலே வச்சிரு, நான் உன்னை ஆதரிக்கிறேன், நீ ஏன் நீ சுமந்துட்டுருக்க, நீ ஏன் என் கண்ணீர் வடிச்சிட்ருக்க, ஏண்ட கொடுத்துருன்னு கேட்குறாரு. நம்ம கொடுக்க மாட்டோம்னு சொல்கிறோம். அதனால தான் நம்ம பலவீனம் அதிகமாகுது, வியாதி அதிகமாகுது, பலவீனம் அதிகமாகுது, மந்திரம் செய்வனும் எல்லாமே அதிகமாகிடுது. கர்த்தர்ட்ட நான் ஒப்பு கொடுப்போம், என் பாரன் இதாண்டவர், என் கண்ணீர் இதாண்டவர், நீங்கள் பொறுப்படுத்துக்கோங்க சொல்லி நம்ம கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுக்கணும். எதனால தான் நம்ம பாற வருது நம்ம பார்க்க போகிறோம். சங்கீத புஸ்தகம் 38:4.
1: என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிட்டு
0: அவைகள்
1: பார சுமையை போல.
0: அந்த அக்கிரமனுக்கு எப்படி இருக்கா, பார சுமையை போல
1: என்னால் தாங்க கூடாத பாரமாயிற்று.
0: பார சுமையை போல என்னால் தாங்க கூடாத பாரமாயிட்டு. நிறைய பாவத்தில் செஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பாவங்கள் அக்கிரமங்கள் நம்ம நிறைய தேவையில்லாத பேசுகிறோம், தேவையில்லாத குழம்புறோம், தேவையில்லாத மக்களை எடுத்து மற்றவங்களை பற்றி குறை சொல்கிறோம், கோல் குத்துறோம், சண்டை போடுறோம், மற்றவங்களை பற்றி பேசுகிறோம். நம்ம பாற என்ன ஆயிடுது, அதிகமாக வந்துடுது, செபிக்க முடியாது, துதிக்க முடியாது, ஆண்டுகிட்டு உட்கார முடியாது. நம்ம அப்போ அதுக்கு மீறி செபித்தா வாய் தான் செபிக்கும், இறுதியாக கத்தரை விட்டு தூரமாக இருக்கும். நமக்குள்ளே பாவம் இருந்தால் நம்மளால் கட்டாயம் செபிக்கவே முடியாது, தாங்கக்கூட பாறோம். நம்ம என்ன செய்கிறோம், செபிக்கணுமேன்னு சொல்லிட்டு வாயிட்டு ரெண்டு வார்த்தை சொல்லுவோம். அந்த செவம் நமக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் சம்மந்தமே இருக்காது. சும்மா ரெண்டு செவம் பண்ணிவிட்டு எல்லாரும் செவிக்கலையா தான் நினைப்பாங்களா அப்படின்னு செவிப்போம். அது வந்து அந்த செவத்தை கர்த்தர் விரும்புறதில்ல, அவற்றை சொல்லிடணும். அதனால தான் சங்கீதக்காரர் சொல்கிறார் பாருங்கள், சங்கீத புஸ்தகம் 32:5-6.
1: நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல்,
0: நம்ம அக்கிரமத்தை என்ன செய்யக்கூடாது, மறைக்காமல். சங்கீதக்காரர் சொல்றார் தாவிதராஜா, நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல்
1: என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன்
0: என் மீறுதல்களை
1: கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன்.
0: என் மீறுதல் கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன்.
1: தேவரே என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான்.
0: அப்பதான் நம்ம என்ன செய்யணும், பக்தி உள்ள எவனும் என்ன செய்யணும், கர்த்தர் நோக்கி விண்ணப்பம் செய்யும். பாவம் மன்னிக்கப்பட்டாதான் கர்த்தர் நோக்கி விண்ணப்பம் செய்ய முடியும்.
1: அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது.
0: என்ன கஷ்டம் வந்தாலும் அவளை என்ன செய்ய முடியாது, அணுகாது. என் பாவத்தை மறைக்காமல் கர்த்தர் மீறல அறிக்கிடுவேன் என்று. பாவம் நமக்குள்ள செவிக்க முடியாது. இவன் நல்லவங்களை போல பேசலாம், அதை செய்யலாம் இதை செய்யலாம், நம்மளே சிரிக்கலாம். நிறைய பேர் பாவத்துல இருந்தா என்ன செய்யலாம், அவங்களே சிரிச்சுக்குவாங்க, அவங்களே பேசிக்குவாங்க. ஆனால் மனசில் என்ன இருக்காது, நிம்மதி இருக்காது. வாசி பண்ண இருக்க,
1: நான் என் அக்கிரமத்தை
0: மறைக்காமல்
1: என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன் என் மீறுதல்.
0: எப்ப நம்ம பாவத்தை கர்த்தருக்கு அறிவிக்கிறோமோ, என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன்,
1: என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன்.
0: மீறுதல் என்ன செய்யணும், கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன்.
1: தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர்.
0: நம் பாவத்தை மன்னிக்கணும்னு சொன்னால் நம்ம ஆண்டவர்கிட்ட அறிக்கையிடணும். அது வரைக்கும் செபிக்க முடியாது, துதிக்க முடியாது, ஆண்டவரோட இணைந்து வாழ முடியாது. கடமைக்காகத்தான் இருந்திருக்க முடியும். என் வாழ்க்கையில் அப்படி தான், உங்களுக்குலாம் எப்படின்னு தெரியாது. ஒரு வழிக்கு நீங்கள் என்னால் எல்லாம் செய்ய முடியும்னு சொல்லலாம், ஆனால் உண்மை அதுதான். யாரையாவது எதாவது சொல்லிட்டேன்னா அந்த கர்த்தட்டையும் மன்னிப்பு கேட்கணும், அவங்ககிட்டையும் மன்னிப்பு கேட்டால் தான் என்னால் செவிக்க முடியும், துதிக்க முடியும், ஆண்டு தேட முடியும். உங்களுக்குலாம் எப்படின்னு எனக்கு தெரியல. உண்மையாக கர்த்தரோடு இணைந்து வாழ முடியாது. சின்ன வார்த்தை யாரை சொன்னாலும் என்னால் செவிக்கவே முடியாது, கர்த்தரோடு இணைங்க முடியாது. அது சொல்கிறேன், என் பாவத்தை கர்த்தருக்கு அறிக்கிடுவேன் என்று, என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். நீதிமணியின் புஸ்தகம் 28:13.
1: தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான்.
0: மறைச்சிக்கலாம், எத்தனை நாளால் மறைக்கலாம். நானும் அவங்க வீட்டில் போய் சொல்ல மாட்டேன், அவங்க வீட்டில் மன்னிப்பு கேட்க மாட்டேன். அவங்ககிட்ட போய் நான் என்ன மன்னிப்பு கேட்கறது, அவங்க வீட்டிலாம் செய்ய மாட்டேன். அப்படின்னா என்ன செய்ய, பாவத்தை மறைக்கிறவன் நினைச்ச மாட்டான், வாழ்வடைய மாட்டான்.
1: அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ,
0: விட்டு அறிக்கை செய்து மாத்த இல்லை, ஆண்டவரே பாவத்தை மன்னியும் என்ன பண்ணுவான், ஏதாவது இப்போ இந்த ஈஸ்டர் அன்னைக்கு இதெல்லாம் இப்போலாம் என்ன பண்ண, பாவத்தை மன்னின்னு அறிக்கை விடுவான். அப்புறம் அதே பாவத்தை தான் செய்வான். அதான் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து
1: விட்டு விடுகிறவனோ,
0: அந்த பாவத்தை விட்டுறணும். அறிக்கை செஞ்சுட்டு திரும்ப அதே பாவத்தை செஞ்ச பிரயோஜனம் இல்லை. பாவத்தை அறிக்கை செஞ்சு விட்டு விடுகிறவனோ
1: இரக்கம் பெறுவான்.
0: விட்டுவிட்டா தான் இரக்கம் பெற முடியும். பாவத்தை மன்னிப்பு கேட்டு திரும்ப அதே பாவம், விட்டுக்கிடுறா இறக்கம் பெறுவான். நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் கர்த்தருக்காக, அதை கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டுக்கிடுறன் தான் இறக்கம் பெறுவான். அப்போ தான் நம்ம பாவத்தை மன்னிப்பார். ஏசாயில் சொல்கிறாரு 1:18.
1: வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் உங்கள் பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும்
0: வறண்ட மலையை போல்
1: வெண்மையாகும்
0: அவைகள்
1: இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போலாகும்
0: இரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போலாகும். வாசி பண்ணிருக்க,
1: உங்கள் பாவங்கள்
0: சிவேர் என்றிருந்தாலும்
1: உறைந்த மலையை போல் வெண்மையாகும்.
0: உறைந்த மலை போல் என்ன ஆயிரும், ஆண்டு அறிக்கிட்டு விட்டோம்னா, அறிக்கை செய்து விட்டுட்டோம்னா அது என்ன செய்யும், வெண்மையாகும்.
1: அவைகள்
0: இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும்
1: பஞ்சை போலாகும்.
0: ரத்தம்பர சிகப்பாக இருந்தாலும் பஞ்சு போல மாற்றிடுவார். நான் பாவத்தை அறிக்கை விடணும். பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அறிக்கை செய்து விட்டு விடுகிறந்தா இறக்கம் பண்ண முடியும். நான் நல்லா தானே செவிக்கிறேன், நான் நல்லா தானே இருக்கிறேன், இங்கே நல்லா இருக்கலாம், பரலோகத்துக்கு போக முடியாது. ஒன்று யோவான் 1:7-9.
1: அவர் ஒளியில் இருக்கிறது போல,
0: அவர் ஒளியில் இருக்கிறது போல
1: நாமும் ஒளியிலே நடந்தால்,
0: நாமும் ஒளியிலே நடந்தால்
1: ஒருவரோடு ஒருவர்,
0: ஒருவரோடு ஒருவர்
1: ஐக்கியப்பட்டிருப்போம்,
0: ஐக்கியப்பட்டிருப்போம்.
1: அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்,
0: அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்
1: சகல பாவங்களையும் நீக்கி,
0: நம்ம பாவத்தை அறிக்கிட்டாதான், அப்பதான் சகல பாவத்தை நீக்கி
1: நம்மை சுத்திகரிக்கும்,
0: நம்மை சுத்திகரிக்கும்.
1: நமக்கு பாவம் இல்லை என்போமானால்,
0: நமக்கு பாவம், நான் பாவமே செய்யல அப்படின்னு சொல்லுவோமானா,
1: நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம்,
0: நான் செஞ்சு நான் தப்பே பண்ணல, நான் கரெக்டா தான் இருக்கிறேன் அப்படின்னு நம்மை நாம என்ன செஞ்சிருமா, வஞ்சிக்கிறவளை இருப்போம்.
1: சத்தியம் நமக்குள் இராது,
0: சத்தியம் நமக்குள் இராது.
1: நம்முடைய பாவங்களை,
0: நம்முடைய பாவங்களை
1: நாம் அறிக்கையிட்டால்,
0: நம்ம அறிக்கையிட்டால் எல்லா பாவத்தையும் யாராட்ட மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்பு சரி பண்ணணும். இயேசுகிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டிய காரியம் இயேசுகிட்ட மன்னிப்பு கேட்கணும்.
1: நம்முடைய பாவங்களை,
0: நம்முடைய பாவங்களை
1: நாம் அறிக்கையிட்டால்,
0: அறிக்கையிட்டால், அறிக்கையிட்டால்
1: பாவங்களை நமக்கு மன்னித்து,
0: நமக்கு மன்னித்து
1: எல்லா அநியாயத்தையும் நீக்கி,
0: எல்லா அநியாயம் என்னென்ன அநியாயம் செஞ்சிருக்கோம், எல்லா அநியாயத்தையும் நீக்கி
1: நம்மை சுத்திகரிப்பதற்கு,
0: நம்மை சுத்திகரிப்பதற்கு
1: அவர் உண்மையும்,
0: உண்மையும்
1: நீதியும் உள்ளவராயிருக்கிறார்.
0: எல்லா பாவங்களையும் அநியாயத்தையும் நீக்கி நம்ம சுத்திகரிக்க உண்மையா அவர் எப்படி இருக்கிறாரா, நீதியுமா இருக்கிறார். பாவத்தை அறிக்கிடாம நம்ம என்னதான் செவிச்சாலும், நம்ம நிறைய செவிக்கிற மாதிரி செவிக்கிறோம், நான் நல்லதானே செவிக்கிறேன், அவங்களால நல்லா செவிக்கிறேன், அந்த ஊழியர்களோட நம்ம நல்லா தானே செவிக்கிறேன் நினச்சிருக்கலாம். ஆனால் பாவத்தை அறிக்கையிடணும். அறிக்கையிலாம் பிரயோஜனமே கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை கேட்கணும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை இன்றைக்கி என்ன நான் பாவம் செஞ்சேன், நான் நேற்று பிரியமில்லாத என்ன வார்த்தை பேசுகிறேன், ஆண்டவரை கேட்கணும். பில்லிகரம் டாக்டர் என்ன செய்வாரா, டெய்லி ஆண்டவரை கேட்பாரா, நேற்று படுக்கைக்கு போகிறதுக்குள்ளே கேட்டு தான் படுப்பாரா, ஆண்டவரே இன்றைக்கி என்ன பாவம் செஞ்சுருக்கோம் என்னை காமிங்க, ஆண்டவரே நேற்று என்ன பாவம் செஞ்சுருக்கேன் என்னை காமிங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லி கேட்பாரான். ஆண்டவர்கிட்ட கேட்டு இயேசுக்கு ரத்தத்தினால் கழுவப்பட்டு தான் படுப்பாரான். ஏன்னா இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்லை, உலகத்தில் யார் என்ன சொன்னால் சொல்லிட்டு பாருங்க, அதை பற்றி கவலையே கிடையாது. நம்ம சொந்தம் எங்கே, நம்ம சொந்தம் பரலோகம், பரலோகத்துக்கு போகணும். இந்த உலகத்தில் யார் என்ன கேவலம் பேசினாலும் சரி, என்ன திட்டினாலும் சரி, கவலையே கிடையாது. நம்ம எங்கே போனோம், பரலோகத்துக்கு போனோம். பரலோகத்துக்கு போனால் பாவத்தோடு பரலோகத்துக்கு போக முடியாது. பாவத்தை மறைக்கிறவன் அறிக்கை செய்து விட்டுவிடுறதே இறக்கம் பெற முடியும். அறிக்கை சொல்லணும், எப்படி ஒப்பராகணும், யார்கிட்ட ஒப்பராகணும், கர்த்தர்கிட்ட எப்படி ஒப்பராகணும், அப்போ தான் பரலோகத்துக்கு போக முடியும். ரெண்டாவதாக கர்த்தர் சொல்கிறாரு, அத்தியாவசிய விசேஷம் 11:28.
1: வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே,
0: வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே,
1: நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள்,
0: நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள்,
1: நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்.
0: நீ ஏன் வருத்தப்பட்டு பாரம் சுமந்துட்டீங்க, ஏன்ட்டு வந்துருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் சொல்லி நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நம்ம சிருஷ்டியராகிய தேவன் சொல்லுகிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். பாவ பாரம் மட்டும் இல்லை, வியாதியின் பாரமும் இருக்குது இல்லையா, வியாதியின் பாரமும் நமக்கு இருக்குது. பாவ பாரம் மட்டும் இல்லை, வியாதியின் பாரம். மார்க்கழு விசேஷம் 5:25-26.
1: அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, அநேக வைத்தியர்களால்,
0: மிகவும் வருத்தப்பட்டு
1: தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும்
0: சற்றாகிலும்
1: குணமடையாமல்
0: அதிக வருத்தப்படுகிற போது அவங்களுக்கு இருக்கெல்லாம் செலவு பண்ணிட்டாங்க. பெரும்பாடு எல்லாம் பணத்தெல்லாம் செலவு பண்ணி கொஞ்சம் கூட அவங்களுக்கு என்ன செய்யலை, குணமாகவே இல்லை. அப்புறம் ஆண்டவர்கிட்ட வந்து தான் அவங்களுக்கு சுகமாச்சு. கர்த்தர் பிரியமானவர்களே, வசந்த கேட்டிருக்கோம், இப்போ நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவர் நிச்சயமாக நம்ம ஜெபத்துக்கு பதில் தருவார். எங்கள் அன்பான் இயேசுவிட்டு வழி நடத்துகிற பரமபிதாவை நன்றியோடு மே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு வாழ்க்கையில் அற்புதத்தியார் சிங்களை செங்க வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக கிரிய சிங்க வியாதி குணமாக்குங்க, ஸ்பான நோய் குணமாக்குங்க, பலவீனத்தை குணமாக்குங்க, அப்போ ஆற்று பலவீனத்தை குணமாக்குங்கப்பா. மந்திர கடிச்சவனுக்கிட்ட உடைச்சி போடுங்க ஏசப்பா. பிசாசின் கீழே ஏசுக்கத்து நாமத்தில் அழித்து போடுற எல்லா மந்திரம் செவியில் உடைக்கப்பட்டு ஏசுக்கத்து நாமத்தில் எல்லா கட்டு உடைக்கப்பட்டு ஏசுக்கத்து நாமத்தில் சாத்தண்டு கிரி அழிக்கப்பட்டு போட்டும் பொல்லாதவி எரிக்கப்பட்டு போட்டும் வேண்டிக் கொள்வதற்கும் அணைப்பதற்கும் அதிகமாக கிரி சிங்கப்பா. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க ஏசப்பா, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்குங்க அப்பா. அமை துதிக்கிறோம், கர்த்தாவே மே ஸ்தோத்திரம். அல்சர குணமாக்குங்கப்பா, ஆயுர்வேதியை குணமாக்குங்க ஏசப்பா. தகப்பனே தகப்பனே மே ஸ்தோத்திரிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கிட்னியை குணமாக்குங்கப்பா, ஆற்று பலவீனத்தை குணமாக்குங்கப்பா. ராஜாமை துதிக்கிறோம் தகப்பனே. நானே உங்களை குணமாக்குற ஆண்டு சொன்னீங்க, என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குப்பா. இதோ மாம்சம் யாருக்குன்னு தேவனை கர்த்தர், என்னால் செய்யக்கூடாது அவசியமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொன்னீரே. வேலையில் ப்ரமோஷன் இல்லாத மக்களுக்கு வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கணுமே, வேலையை கன்ஃபார்மாகாத மக்கள் வேலையை கன்ஃபார்மாக்கணும் அப்பா. வேலை இல்லாத மக்கள் வேலை கிடைக்கணும் ஐயா. திருமணம் ஆகாத மக்கள் திருமணம் நடக்கணும். குழந்தை பாக்கி இல்லாத மக்கள் குழந்தை பாய் தரணும். சமாளம் இல்லாத மக்கள் சமாளம் தரணும். கடன் பிரச்சனை கண்ணீர் வேதனைகள் எல்லாம் நீக்கி போடுங்க அப்பா. கடன் கஷ்டங்களை மாற்று தீசங்களை அற்புதங்களை செய்ய வேண்டிக் கொடுத்ததற்கும் அனைப்பதற்கும் அதிகமாக்கிறீ செய்ய. நன்மையான காரியத்தை செய்யப்பா. நன்மையான தீபம் பூர்ணமலை எந்த வரமும் பரத்தல் உண்டாகி ஜோதியின் பிதாவத்தில் இறங்கி வருகிறது. மாறுதல்மலை வேற்றுமலை எந்த நிலையிலும் சொன்னீரை கர்த்தாவே அப்பா. தொழிற்சிற குடும்பங்களை ஆசிரியங்க, வியாபாரம் செய்கிற குடும்பங்களை ஆசிரியங்க. கேசில் இருக்கும் மக்களுக்கு வெற்றி தாங்க. பிரிந்து குடும்பம் அணைக்கணுமையா. தகப்பனையுமே துதிக்கிறோம். ராஜாவையுமே ஸ்தோத்திரம். படிக்கிற பிள்ளைகள் ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை தாங்கப்பா. படிக்கிற பிள்ளைகளாம் செவிக்கிற பிள்ளைகளா துதிக்கிற பிள்ளைகளா மாற்றுங்க. அன்பின் ஆண்டவரையுமே துதிக்கிறோம் ராஜா. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்கமாக இருப்பது செய்யப்பா. நன்மைகள் அவங்க வாழ்க்கையில செய்ய முடியாது செவிக்கிறமையா. தீமையிலிருந்து விலக்கி காத்துக்கோங்கப்பா. அன்றுவரையுமே துதிக்கிறோம் தேவாதி தேவனை. பலத்த காரியத்தை செய்ய, பலத்த காரியத்தை செய்ய வேண்டிக் கொள்வதற்கும் அணைப்பதற்கும் அதிகமாய் கிரீச்சர் தேவன் ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. கர்த்தாவையுமே துதிக்கிறோம். எங்க தேசத்துல யாருமே தற்கொலை பண்ணக்கூடாது அன்றவரை. யாருமே தற்கொலை பண்ணக்கூடாதப்பா. ஏசப்பா ஏசப்பா தற்கொலை என்ன யாருக்குள்ளே வரக்கூடாப்பா. பல்லா சாத்தானே இயேசுக்கு நாமத்தில் சபித்து கட்டி அப்புறப்படுத்துறோம். உங்க ரத்தத்தை தெளிக்கிறோமையா ஏசப்பா ஏசப்பா. ஒவ்வொரு இந்த தற்கொலை என்ன யாருக்குள்ள வருது அவங்க மேலே இயேசுக்கு ரத்தத்தை தெளித்து செவிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வித்து உயர்த்துங்க. நன்மையினால முடிச்சுட்டி காத்துக்கோங்கப்பா. கத்தாவே நம்மை நோக்கி கெஞ்சுறோம் கெஞ்சுறோம் கெஞ்சுறோம். எங்களுக்கு ஒத்தாசி வரும் பருவங்களுக்கு நீராக எங்கள் கண்களை எடுக்கிறமையா. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தல் எங்களுக்கு ஒத்தாசி அனுப்பி தரப்படுறதாவி காய்ச்சோ திறமை. எத்தனை பேர் கடனால கண்ணீர் வெடிக்கிறாங்கப்பா. எத்தனை குடும்பங்கள் சமானம் இல்லை, எத்தனை குடும்பங்கள சந்தோஷம் இல்லையாப்பா. இறக்கத்தை கட்டிடுங்க ஏசப்பா. இறங்குங்கப்பா இறங்குங்கப்பா இறங்குங்கப்பா. எங்கள் தேவையெல்லாம் சந்திங்க ஏசப்பா சந்திங்க ஏசப்பா. கெஞ்சுறப்பா கெஞ்சுறோம். பழத்தை அற்புதங்கள் அடையாளங்களை செய்யுங்க. உங்க நம்மைக்கு இப்படட்டும். எல்லா துதிகான மாக்கிமுக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சர் ஏசப்பா நாமத்தில் தாழ்மையாக கெஞ்சுறோம் பரமபிதாவே. ஆமே. கர்த்தர் நம்ம சேர்த்து கேட்டிருக்காரு, கலங்காதீங்க.
2: நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயும் 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப்ட் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆஃப் பரோடா, குன்னூர், 1 0 4 9 0 1 0 0 0 0 0 0 2 2 2 9 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும்னா, நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
3: சுக்கல் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும்.
2: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192
4: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
5: எங்களின் ஏசிலின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
6: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. In English, Hand of Jesus Ministries, Toll Bar 80, Ambedkar Nagar, Darlington Bridge, Kono, 643-101, Nilgiri, South India. Cell phone numbers 944-30-780-19 and 7598-112435. Our email address asinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

ஆவியானவரே, நீர் அசைவாடு அசைவாடு. ஓ கிறிஸ்துவின் சாயல் எங்கள் திருப்தி ஆகிறதையா? நீர் அசைவாடுகிற இடத்தில் சந்தோஷம் உண்டு, நீர் அசைவாடுகிற இடத்தில் விடுதலை உண்டு, நீர் இருக்கிற இடத்துல ஆனந்தமும் நித்திய பேரின்பமும் உண்டு.

சங்கீதம் 124:7. ஏழு நாட்களும் கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். வேடரின் கண்ணிக்கு தப்பின குருவியைப் போல நம்முடைய ஆத்துமா தப்பிற்று. பாடுவோம் பாடுவோம்.

0: மத்தியான சுவிசேஷம் 8:16-17
1: அஸ்தமான போது
0: பிசாசு
1: பிடித்திருந்த
0: அநேகரை
1: அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள்.
0: கத்திட்டு கொண்டு பிசாசு பிடிச்ச அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தாங்க.
1: அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார்.
0: அவர் தாமே
1: நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார்.
0: அவர் தான் நம்ம பலவீனத்தை ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்தார். அவரால் முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை, எல்லாமே செய்ய முடியும். ஆனால் அமைதியாக இருப்பார். கொஞ்ச நேரம் நம்ம வியாதி கஷ்டப்படும் போது அமைதியாக இருப்பார். நம்ம பிள்ளைங்க சோர்ந்துடுறாங்களான்னு சொல்லிட்டு அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. நானும் எத்தனையோதோட பொண்ணுனால கஷ்டப்பட்டிருக்கேன், எத்தனையோதோட சிறங்கினால கஷ்டப்பட்டிருக்கேன். ஆனால் எந்த மருந்து போட்டாலும் எனக்கு சரியாகாது. எந்த வியாதி இருந்து என்னென்ன மருந்து போட்டாலும் சரியாகாது. அவர் தான் கடைசியை சுகமாக்குவார். அமைதியாக இருப்பார், சுகம் தருவார். இங்கே சொல்கிறாரு யாத்திரா புஸ்தகம் 23:25-26.
1: உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன்.
0: வியாதியை என்ன செஞ்சிருவாரு? நம்மளிருந்து விளக்குவே.
1: கர்ப்பம் விழுகிறதும்
0: மலடும்
1: உன் தேசத்தில் இருப்பதில்லை. உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன்.
0: பார்த்தீங்களா, அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதி வியாதியை நீக்கி என்ன செய்யற, நம்ம ஆயுசு நாட்களை என்ன செய்யறாரு? பூரணப்படுத்துறாரு. அது மாத்திர இல்ல, கர்ப்பம் விழுவதில்லை. சொல்லுங்க டாக்டர் பட்டா, கணவரால் தான் உங்களுக்கு குழந்தை இல்லை, உங்க மனைவியால் தான் குழந்தை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. 7:14
1: சகல ஜனங்களை பார்க்கிலும்
0: நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய்.
1: உனக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணிலாகிலும்
0: பெண்ணிலாகிலும்
1: மலடு இருப்பதில்லை.
0: பார்த்தீங்களா, ஆணிலையும் மலடு இருப்பதில்லை, பெண்ணிலையும் மலடு இருப்பதில்லை. யாரு பாய்ப்பிட ஏசு உறுதியா பிடிச்சுக்கோங்க, எனக்கு குழந்தை வேணும், நான் சும்மா லேசெல்லாம் தரமாட்டாரு, உறுதியாக பிடிச்சிக்கணும். அவர் குழந்தை தருவார், வாங்க வியாதியை சுகமாக்குவார். அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதி வியாதியை குணமாக்குவார். உங்களுக்கு தீர்க்காயசை கொடுப்பார். கலங்காதீங்க, அவரே தீர்க்காயசு. அதை மட்டும் ஆசிடா, டாக்டர் கை விட்டாங்களே, டாக்டர் சொல்லிட்டாங்க இவ்வளோதான் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா?
1: உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன்.
0: பத்தி உன் ஆயுசு நாட்கள் எழுச்சி வேறு பூரணப்படுத்து. ஒருத்தர் வந்து லைவில் பார்த்துட்ருக்கீங்க, டாக்டர் இவ்வளோதான் முடியும், இதால் முடியாது, அவ்வளோதான்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி கலங்குறீங்களா? லைவில் ஒருத்தர் பார்த்துட்ருக்கீங்க. இல்லை, கர்த்தர் உங்களுக்கு ஆயுசு நாள் பூர்ணப்படுத்துவார். உங்களுக்கு தான் கர்த்தர் பேசுகிறார். உங்கள் ஆயுசு நாளுக்குல கர்த்தர் என்ன செய்ய போகிறாரு? பூர்ணப்படுத்த போகிறாரு. கலங்காதீங்க, கண்ணீர் துடைச்சிக்கோங்க, ஏசு உறுதியை பிடிச்சிக்கோங்க, அவ்வளோதான். பாரத்தை கர்த்தர் மேலே வச்சு விடு, நீங்களே வச்சு கலங்காதீங்க, அவற்றை வச்சுருங்க. மொதல் என்ன பார்த்தோம், நம்ம பாவம் நமக்கு பாரமாக இருக்கு. ரெண்டாவது, நம்முடைய வியாதி நம்ம பாரமாக இருக்குது. கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்துடலாம். இன்றைக்கி இந்த டிவியில் பார்த்துட்ருக்கவங்களும் ஆண்டு வந்து சுகமாக்கின்னு வாக்கு பண்ணியிருக்கிறாரு. ஹல்லேலூயா. மூன்றாவதாக, எது நம்ம பாரமாக இருக்குது? முதல் பார்த்தோம் என்ன பாரமாக இருக்குது, பாவம். ரெண்டாவது வியாதி. மூன்றாவது, லூக்கான் சுவிசேஷம் 21:34.
1: உங்கள் இருதயங்கள்
0: பெருந்திண்டினாலும்
1: வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும்.
0: முதல் பெருந்திண்டி, ரெண்டாவது என்னது? பெருந்திண்டினாலும்
1: வெறியினாலும்.
0: வெறி சண்டை வெறி, பிரச்சனை வெறி, பெருந்திண்டினாலும் வெறியினாலும்
1: லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கு நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள்.
0: மூணு காரியம் நமக்கு பாரம் வருது. முதல் என்னது?
1: உங்கள் இருதயங்கள்
0: பெருந்திண்டி. ரெண்டாவது என்ன வருது?
1: வெரி வெரி, சண்டை வெறி, கோவம் வெறி, சின்ன வெறி, போன் வெறி, எத்தனையோ வெறிய சொல்லலாம். லவ் யூ கவலை, இன்னைக்கு என்ன செய்வோம், நாளை என்னைக்கு செய்வோம், இது எப்படி செய்யுது, அது எப்படி செய்யுது, நமக்கு நம் பாறை வருது. இந்த பாரத்தை கருத்தின் மேலே வச்சிடணும். அவர் ஒரு குறையுமே வைக்க மாட்டார், சின்ன குறை கூட கருத்தில் நம்ம வைக்க மாட்டார். பெருந்திண்டி வெறி லகுவிய கவலை, நம்ம இறிய இந்த மூணு நாள் நம்ம இறிய என்ன செய்தா பாரமடைகிறது. இந்த மூணு காரியம் நம்மகிட்ட வந்தால் நம்ம இறிய பாரமாயிடுது. இந்த மூணு காரியம் நமக்குள் வராத விடிக்க காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. முத என்னது, நம்ம முதல்ல
2: உங்கள் இருதயங்கள்
1: பெருந்திண்டினாலும்
2: பெருந்திண்டினாலும்
1: பெருந்திண்டினாலும்
2: வெறியினாலும்
1: வெறியினாலும்
2: லௌகிக கவலைகளினாலும்
1: லௌகிக கவலையினாலும்
2: பாரம் அடையாதபடிக்கும்
1: பாரம் அடையாதபடிக்கு
2: நீங்கள்
1: நீங்கள்
2: நினையாத நேரத்தில்
1: நீங்கள் நினையாத நேரத்தில்
2: அந்த நாள்
1: அந்த நாள்
2: உங்கள் மேல் வராதபடிக்கும்
1: அந்த நாள் உங்கள் மேலே வராதபடிக்கும்
2: எச்சரிக்கையாயிருங்கள்.
1: எச்சரிக்கையாக இந்த மாதிரி கவலைப்பட்டே இருக்கும்போது இயேசுக்கு வந்துட்டாருன்னா எங்கே போக முடியாது, நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது. நம்ம அந்த நாளில் இயேசுக்கு வந்துட்டால் மூணு காரியத்தை கட்டி நம்ம கவலைப்பட்டே இருப்போம். இயேசுக்கு வந்துட்டார்னா பரலோகத்துக்கு போக முடியாது. பெருந்திண்டி பாரம் வெறி வெறி லகுவி கவலை, இந்த மூணு காரியம் நமக்குள்ளே வந்துருச்சுன்னா பரலோகத்துக்கு போக முடியாது. இல்லாமல் இறுதியாக என்ன செய்யும், பாரம் அடைஞ்சிரும். அதுவே யோசிச்சுட்டே இருப்போம், பரலோகத்துக்கு போக முடியாது. ஆண்டவர்கிட்ட இன்றைக்கி ஒப்பு கொடுத்துடலாம். ஆண்டவரே, என்னை கரங்களை பிடிக்கிறப்பா, நீங்கள் தான் என்னை மாற்றணும் ஆண்டவரே. எனக்கு இந்த மாதிரி காரியம் இருக்குதப்பா, என்னை மாற்றும், என்னை மாற்றும் ஆண்டவரே. பெருந்திண்டி வரக்கூடாது, வெறி வரக்கூடாது, லவ்வீக கவலை வரக்கூடாது. இந்த மூணு காரியத்தில் விடுதலை தாண்டுவப்பா, என் பாரத்தை எடுத்து போடும் ஆண்டவரே, என் பாரத்தை எடுத்து போடு. அதான் சொல்கிறாரு ஆமோசின் புஸ்தகம் 4:12 12 கடைசி,
2: உன் தேவனை சந்திக்கும்படி
1: உன் தேவனை சந்திக்கும்படி
2: ஆயத்தப்படு.
1: உன் தேவனை சந்திக்க என்ன செய்யணும், ஆயத்தப்படு. இந்த மூணு காரியம் நமக்குள்ள வராமல் பார்த்துக்கணும். பெருந்திண்டி வெறி லவ் கவலை வராபடி காத்துக்கணும். தேவனை சந்திக்கும்படி என்ன செய்யணும், ஆயத்தப்படணும். எப்போ எப்போ என்ன என்ன உண்டுதலாம், எதை எதை விடுத்தலாம், என்ன செய்யலாம் சொல்லி நம்ம கவலை வந்துடுது. மத்தேயின் சுவிசேஷம் 6:31
2: ஆகையால் எண்ணத்தை உண்போம்,
1: எண்ணத்தை உண்போம்,
2: எண்ணத்தை குடிப்போம்,
1: எண்ணத்தை குடிப்போம்,
2: எண்ணத்தை உடுப்போம் என்று,
1: எண்ணத்தை உடுப்போம் என்று
2: கவலைப்படாதிருங்கள்,
1: கவலைப்படாதிருங்கள். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம். கவலை நமக்கு வரக்கூடாது. அவங்க வீட போய் பாருங்க எப்படி இருக்கு, நம்ம இப்படியே இருக்கோம், நம்மளை எப்படி மதிப்பாங்க, இப்படி நமக்குள்ள பாறை வந்துடுது. அவங்களாம் பாரு டெய்லி ஹோட்டலுக்கு போகிறாங்க, நம்ம எங்கே போகிறது, இப்படி பல விதமான கவலை நமக்கு வந்துடுது. இந்த கவலையெல்லாம் வந்துச்சுன்னா ஆண்டு சந்திக்க நம்ம முடியாது, செபிக்க முடியாது, சோறு வந்துடும். கடைசி நாளில் இருக்கோம், அதுதான் ஆண்டவர் இயேசுக்கு சொன்னார், எப்பொழுதும் செவமண்ணி அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரம்னு என்னப்படுது வாசிங்க. லூக்கான் சுவிசேஷம் 22:36
2: பூமியில் எங்கும்
1: பூமி எங்கும்
2: குடியிருக்கிற
1: குடியிருக்கிற
2: அனைவர் மேலும்
1: அனைவர் மேலும்
2: அது ஒரு கண்ணியை போல வரும்,
1: அது ஒரு கண்ணியை போல வரும்.
2: ஆகையால்
1: ஆகையால்
2: இனி சம்பவிக்க போகிற
1: இனி சம்பவிக்க போற இப்ப எல்லா காரியமும் சம்பவிக்க போகுது, இனி சம்பவிக்க போகிற
2: இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி,
1: இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி
2: மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க,
1: மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க
2: பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு,
1: பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு
2: எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார்.
1: எப்பொழுதும் ஜெபமணி என்ன செய்யணும், அவருக்கு மனுஷகுமார் இயேசுக்கு முன்பாக நிற்க பாத்திரவானாக என்ன பண்ண என்ன செய்யணும், எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். எப்பொழுதும் ஜெபமணி விழித்திருக்கணும், அப்போ தான் பரலோகத்துக்கு போக முடியும். முத நம்ம உள்ள எது இதனால் பாரமடையுது, நம்ம அக்கிரமம் நிறையா இருக்கும்போது நம்ம உள்ளம் பாரமடையுது. ரெண்டாவது வியாதினால் பாரமடையுது. மூன்றாவது வெறி, நான் எண்ணத்தை சாப்பிடுவோம், வெறி வெறி சரி சின்ன வெறி, போன் வெறி, லவ் கவலை, இந்த மாதிரி பாறை நமக்குள்ளே இருக்கும்போது கற்றுட்ட போக முடியாது. இதெல்லாம் விட்டுட்டு எப்பொழுதும் செவம் பண்ணி விழித்திருக்கோம். அவருக்கு முன்பாக நிற்கின்றது 36 மட்டும்
2: ஆகையால்
1: ஆகையால்
2: இனி சம்பவிக்க போகிற,
1: இனி சம்பவிக்க போற எல்லா காரியம் நடந்துருச்சு. ஆண்டு சொன்ன வார்த்தை நிறைவேறிச்சு, இனி சம்பவிக்க போகிற
2: இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி,
1: இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி
2: மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க,
1: மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க
2: பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு,
1: பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு
2: எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார்.
1: எப்பொழுதும் ஜெபம் பண்ணி என்ன செய்யணும், அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களை எண்ணப்படணும், எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். ஆண்டவரே அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுமா? ஆண்டவரே என்னை பொறுப்பிடுங்கப்பா, என் காலங்குளம்ல கரத்தில் இருக்குது, என்னை ஒப்பிடுகிறப்பா, என்னால் முடியாது. தாவிராஜா சொல்லிட்டார், என் காலங்குளம்ல கரத்தில் இருக்குதுன்னு. ஆண்டவர் கரத்தில் ஒப்பு குறிச்சவன் போடுமா? ஆண்டவரே நீ பொறுப்படு, என் காலங்குளம்ல கரத்தில் இருக்குதப்பா, நீங்கள் தான் பொறுப்படுக்கணும் சொல்லி கருத்தர் கருத்தில் அர்ப்பணிச்சு சேவம் போடுவோம்.

0: கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். பாரங்கள் வருகின்ற மூன்று காரியங்களை குறித்து தேவனாய் கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். முதலாவது பாரம் எப்படி வருகிறது? நம்முடைய அக்கிரமங்களினாலே, நம்முடைய பாவங்களினாலே பாரம் வருகிறதாம். தாவீது சொல்கிறார், என்னுடைய பாவம் தாங்கக்கூடாத பாரமாயிட்டு, என் அக்கிரமம் தாங்கக்கூடாத பாரமாயிட்டு என்று சொல்கிறார். பாவத்தோடு கூட இருக்கிறோமா? இன்றைக்கு இந்த பாவத்தை அறிக்கை செய்வோம். தகப்பனையே, என்னை மன்னித்து என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. என் அக்கிரமத்தை அறிக்கிடுவே நின்றேன், என் பாவத்தின் தோஷத்தை நீர் மன்னித்தீர் என்று தாவீது சொன்னாரே. அறிக்கையிடுவோமா? நம்முடைய அக்கிரமங்கள் பாவங்கள் எது தடையா இருந்தாலும் கர்த்தர்கிட்ட சொல்லுவோம். அப்போதான் நம்ம ஜெபம் பண்ண முடியும். பக்தியில் அப்பொழுதுதான் உண்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவான் என்று தாவீது சொன்னார். ஜெபிக்கலாமா? எந்த பாவங்கள் இருந்தாலும் என்று கர்த்தர்கிட்ட அறிக்கை செய்வோம். நம்முடைய பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் அது வெண்பஞ்சை போல வெண்மையாகும். ரத்தாம்பரம் சிவப்பா இருந்தாலும் அது வெண்மையாகும். சொல்லுங்க, என்னை மன்னியும் ஆண்டவரே. பாவம் நமக்கு பாரமாக மாறிவிடுகிறது. ரெண்டாவது பாரம் எதுவாம்? நம்முடைய வியாதிகள் நமக்கு பாரமாக விடுகிறது. உதிர் போக்கினால் கஷ்டப்பட்டு அந்த அம்மா எவ்வளோ பணம் செலவழித்தும் சற்றும் அவர்கள் குணமடையவில்லை. மிகுந்த வேதனை வருத்தம் அந்த நோயினால் அவர்களுக்கு உண்டானது என்று நாம் பார்த்தோம். யாரெல்லாம் என்னென்ன வியாதி நோய் பலவீனத்தில் கஷ்டப்படுறீங்களோ, கத்தை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த பலவீனம் என்னால் தாங்க முடியல. ஆண்டவரே, இந்த வியாதி என்னால் சகிக்க முடியலப்பா, இது எனக்கு பாரமாக இருக்கிறது என்று சொல்லி அந்த பாரத்தை அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர்களை குணமாக்குவார். மூன்றாவது பாரம் எப்படி வருது என்று நாம் கேட்டோம். பெருந்திண்டி, வெறித்தனங்கள், உலக கவலைகள் நமக்கு பாரமாக மாறிவிடுகிறதாம். ஆண்டவரே, இந்த வெறித்தனத்தை என்னை விட்டு எடுத்து போடும். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை விடுப்போம், எண்ணத்தை புசிப்போம் என்ற, எண்ணத்தை குடிப்போம் என்ற அந்த காரியங்களை என்னை விட்டு எடுத்து போடும். வெறித்தனங்கள் வரக்கூடாது, உலக கவலைகள் வரக்கூடாது. ஆண்டவரே, பேதுரு சொன்னார், அவர் உங்களை விசாரிக்கிறான், அப்படியால் கவலை எல்லாம் மேல் வைத்து விடுங்கள் என்று சொன்னாரே. அர்ப்பணம் செய்யலாமா? தேங்க்யூ லார்ட். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எல்லாரும் இடத்துல பாருன்ற இயேசு அன்போடு அழைக்கிறாரு. பாவம் பாரமாய் மாறிவிடுகிறது. நம்முடைய வருத்தங்கள், நம்முடைய வியாதிகள் நமக்கு பாரமாய் மாறிவிடுகிறது. நம்முடைய உள்ளத்தில் வருகின்ற கவலைகள், நம் உள்ளத்தில் வருகின்ற இச்சைகள், வெறித்தனங்கள், அது பாரமாக மாறிவிடுகிறது. எல்லாவற்றையும் கத்துட்டு சொல்லி, அப்பா எனக்கு லகுவான மனதை தாரும், எனக்குள்ள வாங்கப்பான் கூப்பிடலாமா? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடுவோம். பரலோகத்திலே வாசமா இருக்கிற அன்பின் நல்ல கர்த்தாவே, எப்படியெல்லாம் பாரம் வருகிறது என்று சொல்லி அழகா எங்களை விளக்கி கொடுத்தீர் ஆண்டவரே. அப்ப எங்கள் உள்ளத்தில் இருக்க எங்களுடைய பாவ அக்கிரமங்கள் மன்னித்தரல ஆண்டவரே. உங்க ரத்தத்தின உள்ளத்தை கழுவும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவம் நீக்கி நம்மை சுதிகரிக்கும் என்று நாங்கள் கேட்டோம். அப்பா வாங்கப்பா, என் உள்ளத்தில், எங்கள் உள்ளத்தில் எழுந்தருளி வந்து எங்கள் அக்கிரமங்களை மன்னிங்க, பாவங்களை மன்னிங்க. ஒரு பெரிய சமாதானத்தை எங்கள் கர்த்தர் தந்தருளும் ஆண்டவரே. எங்கு போவோம் ஆண்டவர்? உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்குள்ளே ஒரு அப்பா மன சமாதானத்தை தார், பாரத்தை எடுத்து போடுங்க. எவ்வளோ வியாதிகள் எங்கள் உள்ளத்தில் வாழ்க்கையில் வரும் பொழுது துவண்டு விடுகிறோம், கலங்கி விடுகிறோம், வருத்தம் அடைகிறோம், அது எங்களுக்கு பாரமாய் மாறிவிடுகிறதப்பா. இப்பொழுதும் ஆண்டவர், எங்களுடைய வியாதியினால் வருகின்ற அந்த பாரங்களை எங்களை விட்டு எடுத்து போடும். இது உண்மையில் நாங்கள் வைக்கிறோம். எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. எங்கள் பலவீனத்தை ஏற்றுக்கொண்டு எங்கள் நோய்களை, எங்கள் பாரத்தை நீங்கள் தூக்கி சுமந்துட்டீங்க ஆண்டவரே. தேவனே, வியாதினால் வருகின்ற பாரத்தை மாற்றி போடும் ஆண்டவரே. மாத்திரமல்ல, அப்ப பெருந்திண்டி, வெறித்தனங்கள், உலக கவலைகள் எங்களுக்கு பாரமாய் வந்து விடுகிறதப்பா. மாற்றம் ஆண்டவரே, எங்களோட இணைந்து ஜெபிக்க. இப்படி யாரெல்லாம் அர்ப்பணித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, நேரலையே டிவி மூலமாக, எஃப்எம் ரேடியோ மூலமாக, வாட்ஸ்அப் மூலமாக, யூடியூப் மூலமாக, இப்பொழுது யாரெல்லாம் எங்களோட இணைந்து ஜெபிக்கிறார், லேண்ட் ஆஃப் ஜீசஸ் டிவி மூலமாக இப்ப யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ, இங்க வந்திருக்க மக்கள் யாரெல்லாம் இப்படி ஜெபிக்கிறார்களோ, இப்பொழுது கர்த்தருடைய வல்லமையின் கரம் இறங்குவதாக என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடுங்க, அர்ப்பணிக்கிற மக்களுடைய பாரங்களை ஒவ்வொரு இருதயத்தை விட்டு மாற்றி தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கை இந்த உலகத்தோடு முடிந்து போவதல்லப்பா. நீ வருகின்ற நாள் நெருங்கிவிட்டது, அல்லது எங்களுடைய வாழ்க்கையின் முடிவு நெருங்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, நாங்களும் சந்திக்க முடியும், பாரத்தோடு இருந்தால் சந்திக்க முடியாது தானப்பா. எப்பொழுதும் ஜெபித்துக்கொண்டே இருக்க எங்களுக்கு அந்த கிருபையை தார். செய்து கொடுத்த அக்காவை என்ன வல்லமையாக பயன்படுத்தும். அர்ப்பணிக்கிற மக்களையும் பொறுப்பிடுங்க. அப்படி செய்ய போவதற்காக நன்றி. கடைசியாக நம்ம எல்லாம் இணைந்து ஜெபிக்கலாம்.
1: தேவ அக்கினி, தேவ பிரசனை இறங்கட்டும் ஐயா, வல்லமை இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும். ஜீவனுள்ள பிதாவே, உம்மை நோக்கி கெஞ்சுறோம். பரலோக பிதாவே, அப்பா அப்பா அப்பா, உம்மை நோக்கி கெஞ்சுறோம், கெஞ்சுறோம், கெஞ்சுறோம். ஒவ்வொரு ஒரு வியாதியை சுகமாக்கும், ஒவ்வொரு நோயும் சுகமாக்கும், ஒவ்வொரு பலியத்தை குணமாக்க மந்திர கட்டு சேவனை கட்டு உடைத்து போடுங்க, பிசாசின் கீழே அழித்து போடுங்க, கட்டப்பட்ட மக்களை விடுதலை செய்யுங்க, கட்டச்சப்படத்தினால பாப்பா அப்பா நைட்டெல்லாம் அலறுற மக்களை குணமாக்கப்பா, கட்டச்சப்படத்தினால நைட்டெல்லாம் அலறுற மக்களை குணமாக்க குணமாக்க குணமாக்கப்பா அப்பா, அப்பாமே துதிக்கிறேன், கேன்சர் வியாதியை சுகமாக்க, கிட்னி பலத்தை குணமாக்குங்கப்பா, கிட்னி பலத்தை குணமாக்கப்பா, கிட்னி பலத்தை குணமாக்கப்பா, கேன்சர் வியாதியை சுகமாக்குங்கப்பா, மந்திர கட்டி சேவனை கட்டி உடைத்து போடுங்க, பிசாசனிகளை அழித்து போடுங்க. ஆண்டவரே இறங்கும் இறங்கும் இறங்கும் இறங்கும், கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீரை தொடங்க தொடங்க தொடங்க, அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க, மகிமையான மகிமான காரியத்தை செய்யுங்க. வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை ஆண்டவரே கெஞ்சிறப்ப, நரம்பு பலியத்தை குணமாக்குப்பா, நரம்பு பலியத்தை குணமாக்க, காய்ச்சல குணமாக்க ஆண்டவர், காய்ச்சல குணமாக்குங்கப்பா. அன்பின் ஆண்டவரே துதிக்கிற கட்டி குணமாக்கப்பா, கட்டி குணமாக்கப்பா, கட்டி குணமாக்குங்க. கருணை கடலை கருண சமுத்திரமே துதிக்கிற துதிக்கிறோம். வயிற்றுவலியை குணமாக்கப்பா, அல்சரை குணமாக்கப்பா, அல்சரை குணமாக்குங்கப்பா, அல்சரை குணமாக்குங்க, மஞ்சகாமலை குணமாக்குங்கப்பா ஐயா, கைவலி கால்வலி எல்லாம் குணமாக்கப்பா, முதுவலியை குணமாக்குங்கப்பா, வல்லமை வல்லமை முதுகுல பலவீனத்தை குணமாக்கப்பா, மந்திர கட்டி சேவனை கட்டி பெல்லிசிலை கட்டுகளை உடைத்து போடும். வல்லமை வல்லமை வல்லமை என் இயேசுவே, என் இயேசுவே, என் இயேசுவே, நீங்க சுகமாக்குங்கப்பா, இயேசப்பா நாமத்துல மன்றாடி கெஞ்சிறப்பா, மந்திர கட்டி சேவனை கட்டி உடைத்து போடுங்க, வேலை இல்லாத மக்கள் வேலையை கொடுங்க ஏசப்பா, திருமணமாகாத மக்கள் திருமணம் நடக்கணும், குழந்தை பாய்க்கு இல்லாத மக்கள் குழந்தை பாய் தாங்கப்பா, சமாளாத மக்கள் சமான் தாங்க, கடனோடு இருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க, படிக்கிற பிள்ளைக்கு படிக்க ஞானத்தை கொடுங்க, வீடு இல்லாத மக்கள் வீடு தக்கிட்டு ஆண்டவர், தொழிற்சிற குடும்பங்களை ஆசிரியங்க, வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசிரியங்க, கேசில இருக்க மக்களை வெட்டி தாங்க. வல்லமை வல்லமை வல்லமை தே வல்லமை தே வல்லமை தே வல்லமை, இப்ப இறங்கட்டு இப்ப இறங்கட்டு இப்ப இறங்கட்டுப்பா, தர்மடஸ்திரி மேல அப்பா வல்லமை இறங்குச்சே ஆண்டவரே, அப்பா என் வல்லமை ஒருத்தர் மேல பரப்பட்டதுன்னு சொன்னீங்கிறேன், வல்லமை வல்லமை அப்பா இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் ஐயா, எல்லாம் பொல்லாத ஆவியில் அழிக்கப்பட்டு போட்டு ஏசு கிறிஸ்து நாமத்தினால, ஏசு கிறிஸ்து நாமத்துல அழிக்கப்பட்டு போட்டு, பொல்லாத கிரிகளை அழிக்கப்பட்டு போட்டும், நிர்வசாரமா இருக்கக்கூடாதுப்பா, எல்லாரும் செவிக்கிறவங்களா துதிக்கிறவங்களா ஆண்டோடு இணைந்து வாழ்றவங்களா, மாற்று மாண்டவர் மாற்று மாண்டவர் மாற்று மாண்டவர், யாருக்குள்ளையும் நிர்வசர அசதிகள் வரக்கூடாதப்பா, அப்பா பிசாசுக்கு யாரு இடம் கொடுக்க கூடாது ஆண்டவரே, பிசாசுக்கு யாரு இடம் கொடுக்க கூடாதப்பா, தேவனே பிசாசுக்கு இடம் கூடாது சொன்னீங்கல்ல ஆண்டவரே, யாரு பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது ஆண்டவரே, சாத்தான் கோட்டைகள் தகர்க்கப்பட்டு போட்டும், ஏசுக்கு நாமத்துல சாத்தான் தகர்க்கப்பட்டு போட்டுட்டும், ஏசுக்கு நாமத்துல சாத்தான் தகர்க்கப்பட்டு போட்டும், ஏசுக்கு நாமத்துல சாத்தான் தகர்க்கப்பட்டு போட்டும், பொல்லாதாவி ஏசுக்கு நிருமணத்தை செபிக்கிறோம், எல்லா துதி கனமாக்கி முக்கி செலுத்துறோம், ஏசப்பா நாமத்தில் தாழ்மையாக கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமென்.
2: நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயும் 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆஃப் பரோடா, குன்னூர், 4900000000 2229 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும்னா நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
0: சுக்கல் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும்.
2: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192. இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
3: எங்களின் எஸ்ரின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443079 and 7598-112435. Our website handofjesus.in. God bless you.

0: உலகம் இதுவரை கண்ட மிகப்பெரிய பேரழிவுக்கு ஒரு வாரம் ஆகிவிட்டது. ஒரு வாரமா உலகம் முழுவதும் உள்ள மக்கள் யாரும் எச்சமின்றி பூமியிலிருந்து மறைந்து விட்டார்கள். எங்க பார்த்தாலும் மக்கள் நடந்ததை ஏற்றுக்கொள்ள இன்னும் போராடி கொண்டிருக்கிறாங்க. உண்மையான எண்ணிக்கை பல ஆண்டுகள் தெரியாம போகலாம், ஆனா ஆரம்ப கணிப்புகள் நூற்றுக்கணக்கான மில்லியன்களில் இருக்கின்றன. இதை விட நம்ப முடியாததும் பயங்கரமானதும் ஒவ்வொரு நாட்டிலும் உள்ள ஒவ்வொரு குழந்தையும் காணாம போனவர்கள் இருப்பதுதான். நம்ம மீதம் உள்ளவர்கள் குழப்பமோ கலவரமோ நிறைந்த ஒரு உலகில வாடுறோம். உடல் சேதம் பேரழிவாக உள்ளது மற்றும் சுத்தம் செய்யும் பணிகள் இப்போதுதான் தொடங்கியுள்ளன. ஓட்டுநர் இல்லாத கார்களில் இருந்து விழும் விமானங்கள் வரை உலகம் முழுவதும் அழிவை ஏற்படுத்தியதால் உயிரிழப்புகள் எண்ணிக்கையில் அளவிட முடியாத அளவுக்கு இருக்கும் என்பது உறுதி. ஆனா பேரழிவுக்கு பிறகு சுத்தம் செய்வது மட்டுமல்ல, அதிகமா சுமைப்பட்டுள்ள அரசுகளுக்கு இன்னும் பல பிரச்சனைகள் உள்ளன.
1: உலகம் முழுவதும் இதை பாருமேல்
2: எலம் உற்சாகம் நிறைந்தவர், நேர்மையானவர்.
0: அதிர்ச்சி, துயரம் மற்றும் பயம் ஆகியவை முக்கியமான உணர்வுகளா இருக்க எண்ணற்றோர் தற்கொலை செய்ய தேர்வு செய்கிறாங்க.
1: மக்கள் அவரை நம்புகிறார்கள்.
2: நீங்க சொல்வது சரிதான் இல்லையா? செயலாளர் ஜெனரல் அவர்கள் நம்புகிறார்கள். நான் எத்தனை முறை சொன்னாலும் நிகோலை நன்றாக இருக்கிறார்.
0: இறுதியில
3: நாம் எல்லோரும் ஒரே அணியில இருக்கிறோம் இங்கே.
0: மேலும்
4: அவரும் நம்முடன் சேர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்.
0: நிலைமை இன்னும் தீவிரமாக உள்ளது. என் நண்பர்களே, இப்போது உங்கள் முன் அமர்ந்து இதை மட்டுமே சொல்ல முடியுது. என் வாழ்க்கையில முத முறையா என்ன சொல்லுவது, எங்க தொடங்குவது என உண்மையில எனக்கே தெரியவில்லை.
5: அவர் என்ன செய்கிறார்?
0: உங்களில் ஒவ்வொருவரையும் தைரியமா இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இது பக் வில்லியம்ஸ், சிகாகோவிலிருந்து நேரலை செய்தி வழங்குகிறேன். இனி இரவு வாழ்த்துகள். கடவுள் ஆசீர்வதிப்பாராக.
6: அவர் நிச்சயமாக எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறார் போல. அவர் எப்படி அதை செய்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை.
7: அமைதி ரகசியம் அல்ல, அமைதியாய் தெரிவதே ரகசியம் என அவர் சொன்னார். அவர் உணர்வுகளை வெளிப்படுத்த அஞ்சவில்லை.

0: நீ சொன்னத கேட்டாயா? போற
1: அவரை கவனிக்கவோ,
2: பின்புறம் கவனிக்கவோ, நீ என்னை இங்கே வைத்திருக்கிறாய். நிறுத்து, நகரு, நகரு, நகரு.
3: துப்பாக்கி எடுக்காதீர்கள், எல்லாம் சுத்தம்.
0: மச்சான், அவனை கொல்ல வேண்டிய அவசியமா?
4: இருக்கு. மக்கள் தங்கள் மதத்தின் பழமையான சின்னங்களை நோக்கி பதில்கள் தேடி திரும்ப முயற்சிப்பது இயற்கையான விஷயம்தான். நீங்க பெயிலிங் வால கட்டாயமா மூட முடியாது.
5: ஆனா இது பாதுகாப்பு முன்னெச்சரிக்கையாக விவரிக்கப்படுகிறது. ஆமா ஆமா ஐனா, உலகின் மிகவும் புனிதமான இடங்களே ஒன்ற மூடி விட்டது. ஆனா பாரு என்ன நடந்துச்சு, மூணு பேர் உயிரோட இருந்து போனாங்க. அவர்களுக்கு வேறு வழி இருந்ததா?
4: ஆனா உண்மையில என்ன நடந்தது? அவர்கள் எப்படி இருந்தாரு? மக்கள் நடுப்பகல்ல உயிரோட எரிந்து போக மாட்டாங்க. அப்புறம் ஏன் யாரும் கைது செய்யப்படல? ஐனா கூறியபடி இது மர்மமாக நடந்தது. இதை பற்றி நமக்கு தெரிய வேண்டாமா?
5: நிச்சயமா நாமோ இன்னும் அதிக தெரிஞ்சு கொள்வோம் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா அவர்களுக்கு கொஞ்சம் நேரம் கொடுக்கணும், இது நடந்து விடும். ஏய் பாரு, அங்க வேற யாராவது இருந்திருந்தா.
6: நிக்கோலே கிராசோ தவிர வேறு யாராவது இந்த நிகழ்வை நடத்தினா?
5: நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க ஜோ?
6: ஆமா, உங்க காத்திருக்கு ஒருத்தர் இருக்காங்க, ஒரு மிஸ்டர் ஸ்டீவ் பிளாங்க்.
5: மார்க் வில்லியம்ஸ். ஏய்
7: ஸ்டீவ், நீங்கற
5: ஒரு பத்திரிகையாளர் என்றா உங்களை கண்டுபிடிக்க ரொம்ப கடினம்.
7: ஆமா, நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
5: கேள்பக்கு நிக்கோலா கார்பாரியா உங்களை பார்க்க விரும்புறாரு.
7: உண்மையா? இல்ல
5: தெரியல, ஆனா அவர் நேரடியா உங்களை தேட சொல்ல. இப்போ நீங்க அவரை ஐநாவில தொடர்பு கொள்ளானா?
7: சரி, இந்த விஷயத்தை நான் இந்த மாலை கொஞ்சம் நேரம் கழிச்சு பாப்பேன்.
5: இத மேசையிலே விட்டுறாதீங்க, உடனே கூப்பிடுவீங்கன்னு அவருக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். நான் கிளம்புறேன், அவருக்கு கால் பண்ணுங்க.
7: சரி.
5: சரி, இப்ப கொஞ்சம் வேறொரு கோணத்துல பேசுறேன். வரலாற்றிலேயே மிகப்பெரிய செய்தி அறிவிக்க போறேன்னு சொல்றார்.
4: உங்களுக்காக
6: லைன்ல இருக்கிற
3: சாலைகளும் தொடர்ந்து நடக்குது. இப்போ நீங்க பாதுகாப்பு கவுன்சிலின் 10 நிரந்தர உறுப்பினர்களில் ஒவ்வொருவரையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் அனைத்து பிரதிநிதிகளையும் கேட்டுவிட்டீர்கள்.
6: தெளிவா, இவர்களில் ஒவ்வொருவரும் இந்த உலகத்திற்கு எல்லாவற்றிலும் மேலாக தேவைப்படுவது ஒன்றுதான், அது தலைமைத்துவம் என்று ஒப்புக்கொள்கிறார்கள். அவர்களும் நேரடியாக உங்களை இந்த பொறுப்பை ஏற்குமாறு கேட்டுள்ளனர் என்பதையும் நீங்கள் கேட்டீர்கள். ஆனா நீங்க முடிவெடுக்கும் முன் உலக நாணய நிதியத்தின் நம்முடைய பிரதிநிதி இறுதியாக ஒரு வேண்டுகோள் வைக்க அனுமதிக்கவும்.
8: ஐயா, உங்களுக்கு தெரியாமோ கிட்டத்தட்ட எல்லா நாணயங்களும் முற்றிலுமாக வீழ்ச்சி அடைஞ்சு விட்டன. முழு உலக சந்தையும் சில நாட்கள்ல முற்றிலும் சிதைவடையக்கூடும் என்பதுல சிறிதும் சந்தேகம் இல்லை. நான் குறைந்தது முக்கியமான நாணயங்களை ஒருங்கிணைக்க முடியாவிட்டால்.
6: ஆனா ஒரே ஒரு உலக நாணயத்தை யாரும் அனுமதிக்க போவதில்லை.
8: ஒருவர் அனுமதித்திருக்க மாட்டார்கள். ஆனா இப்போதான் இந்த எல்லாம் மாறிவிட்டது. உங்களை மட்டுமே முழு உலகமும் நிர்வகிக்க ஒப்புக்கொள்வார்கள்.
6: பொது இந்த நேரத்துல நாங்க தேடுவது சிதைந்த உலகை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு தலைவரை தான். தயவு செய்து இந்த பூமியில் உள்ள ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் அதனா அந்த தலைவரா நீங்க இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.

0: உங்கள் நம்பிக்கைக்கு முன்பணிகிறேன். வேறு வழி இல்லை என்றால் லாய் இருக்கிற.
1: இப்போது அனைத்து நாணயங்களையும் கட்டுப்படுத்தும் நிலையில சமாதானம் செய்வதுதான் நம்முடைய ஒரே தேர்வாக உள்ளது.
0: உடனடியா ஒவ்வொரு நாட்டையும் ஆயுதம் நிறைய வைக்கவும், அவர்களது இன, சமூக, அரசியல் மற்றும் அதைவிட ஆபத்தான மத வேறுபாடுகளை ஒதுக்கி வைக்கவும் அழைப்போம்.
2: இன்று இந்த உண்மையை நாம் ஏற்க வேண்டும்.
3: வானகமும் நரகமும் எதுவும்
4: நான் மட்டுமே இருக்கலாம்
3: இங்க. இப்போது
4: நாம் நம்மை தவிர வேறு எதையும் பார்க்க வேண்டாம். நாம் நம்மையே பார்க்க வேண்டும்.
3: உண்மைதானே,
5: நாம் பயப்பட தேவையில்லை ஆசைக்கும் தீமைக்கும்.
2: ஏனெனில் இந்த ராஜ்யம் நமது,
4: அதிகாரமும் மகிழ்வையும் என்றென்றும் எந்தோ.
1: ஆமென்.
3: நன்றி
4: நன்றி நன்றி.
3: இங்க அனைவரும் வந்ததற்கு நன்றி.

0: கூடாது.
1: ஏ மத்தல் காணனிய, அதனால இருக்கைகள் காலியாக உள்ளன.
2: கேப்டன் ஸ்டீல், தயவு செய்து உடனடியாக விமான இயக்க பலகைக்கு திரும்பவும்.
3: அவர்கள் இங்கே உட்கார்ந்திருந்தார்கள். உட்காருங்கள், கீழே இருங்க. நான் 37,000 அடி உயரத்துல இருக்கிறோம், யாரும் வெளியேற முடியாது.
2: கேப்டன் ஸ்டீல் அவர்களே,
4: எல்லா விளக்குகளும் உலோகமாக இருக்கட்டும்.
0: ஏய் ஏய்.

0: நீ என்ன செய்கிறாய்?
1: நான் என்ன செய்கிறேன் என்று உனக்கு என்ன தோன்றுகிறனே?
0: நீ அவற்றை கீழே எடுக்க முடியாது. நான் இங்கேதான் வாய்கிற தெரியுமா? நீ என் மாற கேக்குறாயா? அவர்கள் என் அம்மா மட்டும் என் சகோதரர்.
2: லோயி, உனக்கு அவனை வேணும் என்றால் அவனை உன் அறைக்கு அழைச்சு செல்.
3: என்ன?
4: ஹலோ,
5: ஹாய் பூஸ்.
4: ஓ, நல்லது நல்லது.
6: நிச்சயமா நாங்க குறித்த நேரத்துக்கு அங்கே வந்து சேருவோம்.
7: வாழ்க்கை. ஐனா, இப்பதான் இன்னொரு செய்தியாளர் சந்திப்பை முடிச்சு விட்டாங்க. நிக்கோலே நேரத்தை வீணாக்காம செய்கிறார். அவர்கள் பேசும் விதம் பார்த்தா அவர் வெறும் ஐனா பொதுச் செயலாளர் மட்டும் இல்ல, அவரு முழு பூலியன் ஜனாதிபதி மாதிரி இருக்கிறாரு.
0: நாம் என்ன செய்ய போகிறோம்?
7: நாம் செய்யக்கூடிய ஒரே விஷயம் ஒண்ணுதான்.
8: உண்மையை கேட்க விரும்பும் யாரிடமோ அதை பகிர்ந்து ஒன்றா சேர்ந்து செயல்பட வேணும்.
9: அது பெரிய வேலைகா? உலகத்துல எல்லோரும் நிக்கோலைய ஏதோ ஒரு சூப்பர் ஹீரோவா நினைக்கிறாங்க. அவரை ஒரு கெட்டவனா நம்ப வைப்பது?
10: நான் அவரை எப்படி நிறுத்த போறோம்?
8: அவரை நிறுத்த முடியாது. பைபிள்ல சொல்லப்பட்ட நிகழ்வுகளை மாற்ற முடியாது. எதிர் கிறிஸ்து ஆட்சி செய்தார். நாம் செய்ய வேண்டியது அவருக்கு எதிராக போராடுவதுதான். நாம் எல்லோரும் ஒன்றாக நம்முடைய சொந்த துன்பகால படையை உருவாக்க வேண்டும், மற்றும் கடவுளின் வார்த்தையை பரப்ப வேணும்.
6: நிக்கோலாய்க்கு இந்த யோசனை பிடிக்காதுன்னு ஏன் எனக்கு தோன்றுகிறது?
8: பைபிள் அதை தெளிவா சொல்கிறது. எதிர்கிறிஸ்து அவன் காணும் ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் வேட்டையாடி கொள்ளுவான். துன்ப காலத்துல நீ கிறிஸ்தவராக இருப்பதை ஒப்புக்கொள்வது உன்னை மரணத்துக்கு குறிவைத்துக் கொள்வது போலதான்.
9: உனக்கு ஏதேனும் யோசனைகள் உள்ளதா?
8: இரு ஆண்கள் அழுகை சுவற்றில் தீயில் எரிக்கப்பட்ட செய்திகளை பாத்தியா?
10: ஆமா, ஐரா அதை மூடி விட்டார்கள்.
8: இந்த ஆட்களை பார்த்தாங்க.
10: அவர்கள் யார்?
8: சாட்சியர். துன்ப காலத்துல இரண்டு ஆண்கள் தோன்றுவார்கள் என்று பைபிள் சொல்கிறது. அவர்கள் கடவுளின் வார்த்தையை பிரசங்கிப்பாங்க. அவர்கள் ஆயிரக்கணக்கானவர்களை ரட்சிப்புக்கு வழி நடத்துவார்கள். இது மிக முக்கியமான கடைசி நாட்கள் தீர்க்கதரிசி. பலர் அவர்கள் எருசலேமில் அழுதை சுவற்றில் தங்களது பணியை செய்வார்கள் என்று நம்புகிறார்கள்.
10: எனக்கு அந்த தொடர்பு புரியவில்லை.
8: இந்த ஆண்களுக்கு தங்களை பாதுகாக்க வானிலிருந்து தீய கொண்டு வர கடவுள் சக்தி அளிக்கிறார்.
9: ஒரு நிமிடம், நீங்கள் சாட்சிகள் இப்போது இங்கே இருக்கிறார்கள் என்று நினைக்கிறீர்களா?
8: அதைத்தான் நாம் கண்டுபிடிக்கிறோங்க. ஏதோ ஒன்று ஐநாவை அந்த பகுதியை மூட வைக்க செய்யலுது.
10: நீ சொல்வது சரிலாம், நான் அங்கே போக வேண்டும்.
3: நீ பைத்தியமா? நீ உன்னையே கொல்லிக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறங்க. வேற ஒருவர் ஏன் போக கூடாது?
10: ஏனென்றால் நம்முடைய பணி மீது வேறு யாரையும் நம்ப முடியாது.
9: நான் என்ன செய்யலாம்?
8: அமெரிக்க அரசு நிக்கோலாய்க்கு புதிதாக ஒரு விமானம் கொடுத்திருக்கிறது. அவருக்கு விமானிகள் தேவை.
9: அப்புறம்
8: நீ பலமுறை முக்கிய பிரமுகர்களை விமானத்தில் ஏற்றி சென்றிருக்கிறாய். உனக்கு ஏற்கனவே பாதுகாப்பு அனுமதிகள் இருக்கின்றன.
9: இல்ல, எப்படியும் முடியாது. ப்ரூஸ், நாம பேசுற அந்த எதிர கிறிஸ்து கோடிக்கணக்கானவரை கொல்ல போறான். நான் அதற்கு உடந்தையாக இருக்க மாட்டேன்.
10: என்ன கேளு, சரியா? இவை சாதாரண காலங்கள் இல்ல, ஆனா நாம் பழைய நிலைக்கு திரும்ப முடியாது.
9: நீ என்ன ஜாக்தரை பெற வீடு வீடா அழைச்சு போய் மக்கள் கொள்ள சொல்ற மாதிரி கேக்குற? நான் அதை செய்ய போவதில்ல.
10: இதில் எதுவும் சுலபம் இல்ல. ஆனா இப்ப நமக்கு ஒரு பணி இருக்கு. நாம எல்லாம் ஒன்றா இருக்கணும்.
9: அந்த விமானத்தை நான் ஓட்ட போவதில்ல ப்ரோஸ். மந்திக்குவோ.
10: நீ செய்யாட்டி வேல்.
9: அவனை செய்ய விடுங்க.
10: காக்பிட்ல யார நீ விதுங்க? நிகோல ஒரு கடவுள்னு நம்புறவங்களா இல்ல நிஜத்தை தெரிஞ்சவங்களா? யார நீ விரும்புற? நமக்கு அந்த தகவல் தேவை. உயிர்களை காப்பாற்ற.
9: ப்ரோஸ், மன்னிச்சுக்கோ.
11: நீ இத செய்ய போறேன்னு நம்ப முடியல.
10: எனக்கு எதுவும் நடக்க விட மாட்டான். நான் வாக்குறுதி செய்றேன். நான் எப்படி முடியும்? நான் உன்னை மறுபடியும் பார்க்க முடியாம போயிடுவேன். நீ எனக்காக காத்திருப்பியா? எல்லாம் சரியா இருக்கா? ஆமா.
8: நீங்க எப்படி சென்று நிக்கோலை நாட்களை ஜெருசலேம்ல தாண்ட போறீங்க?

0: அல்லது ஏதோ ஒரு சோதரை. நான் அவரை யாருன்னு உண்மையிலேயே தெரிஞ்சிருக்கேன்னு பாக்க. சாட்சிகளுக்கு நெருக்கமாக வர வாய்ப்பு வேண்டும் என்றால் நிகோலை என் பக்கம் இருக்கணும். நான் அவரை சந்திக்க வேண்டியது இப்போ இல்லனா பிறகுற. நான் சந்திக்கலனா அவர் சந்திக்க ஆரம்பிப்பார். அதுவும் விட நான் ஒரு பத்திரிகையாளர். உலகத்துல எந்த பத்திரிகையாளர் நிகோலை கார்பேத்தியாவை சந்திக்க ஒரு கை கொடுக்க தயங்குவார்?
1: இங்க காயமடைந்த தீயணைப்பு வீரர் உள்ளார். உதவி வேண்டும். மருத்துவமனைகள் நிரம்பி விட்டன. படுக்கை தேவை.
2: இங்க நம்மிடம் ஒரு படுக்கை இருக்கு.
3: அவரை உங்ககிட்ட விட்டு செல்லியா?
2: டாடி பரவாயில்ல.
3: ஓ
2: பரவாயில்ல,
3: நீங்க ரொம்ப நல்லபடியே ஆரோக்கியமா இருக்கீங்க.
4: இங்க கொஞ்சம் உதவி செய்ய முடியுமா?
3: அவரை இங்க வைங்க. என் எண்ணிக்கையில் 3 என்றதும் 1, 2, 3.
0: ஏய், எப்படி இருக்கீங்க?
3: நான் மிகவும் நலமா இருக்கிறேன். உங்களுக்கு எப்படி இருக்கிறது?
0: ஏய் ஐவி, நீ இங்க என்ன பண்ற?
3: என்ன தள்ள பாத்தீங்களா?
0: ஆமா, இல்ல இல்ல, இது அருமை.
3: நல்லது, உன்னை இங்க அனுப்புனாங்கன்னு கேட்டேன். அதனால நானும் முக்கியமானவங்கன்னு நினைச்சேன். அதனாலதான் இங்க வாங்க.
4: அப்படின்னா நாம இப்போ என்ன வேலை பாக்கணும்?
0: இங்கதான் இத பாலு, நான் வெயிலிங் வால்ல என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
5: கோப்பியா
6: நான் தான் இங்க பொறுப்புல இருக்கேன். அதனால நியமங்களை சொல்லிக்கிறேன். நீங்க என் தனிப்பட்ட அனுமதி இல்லாம இந்த உபகரணங்களை தொடக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, வேற எந்த விதத்திலையும் பயன்படுத்தக்கூடாது. மேலும் நீங்க இங்க வேலை பண்ணும் போது எந்த சிறப்பு நிகழ்ச்சியையும் உருவாக்க, மேம்படுத்த, ஒளிபரப்பு செய்ய உங்களுக்கு அனுமதி கிடையாது. நம்ம இருவருக்கும் தெளிவா இருக்கா?
5: சிறப்பு நிகழ்ச்சிகள் நியூயார்க்கில் இருந்து ஒதுக்கப்படுகின்றன. இதில் முக்கியமா வேறொன்றும் இல்ல.
7: அதை விட்டு
5: சரியா?
7: அது முக்கியம் இல்ல.
5: அமைதியா இருக்க முடியுமா?
7: பாருங்க, நம்ம ஏன் வீட்டுல இருந்து வேலை பார்க்கலாம். முதல்ல நீ செய்ய வேண்டியது ஐனாவுக்கு போன் பண்ணு. நிகோலை கார்பாதியாவோட ஒரு சந்திப்பு எனக்கு ஏற்பாடு பண்ணு.
5: இது எல்லாமே வெறிச்சோள மாதிரி இருக்கு. நான் ஒரு மோட்டலுக்கு சென்றிருக்கா
7: பாரு. இந்த படுக்கை அறையில ஒரு மெத்தையும் இருக்கு, மறுமொரு அறையில ஒரு சோபாவும் இருக்கு. நீ விருப்பப்பட்டல தேர்ந்தெடுக்கா.
5: ரொம்ப நல்லா இருக்கு. பக்கி பக்கி பக்கி பக் வில்லியம்ஸ் ஹாஸ்பிடாலிட்டி. இத காதலிக்கணும். இந்த காட்சிய பாரு.
7: உன் நிச்சயதார்த்த ஆணவர் வந்தா அவரும் இங்க தங்கலாம்.
5: ஆமா, போன் நிம்மதி தேக்க. இது மிகவும் அருமையா இருக்கிறது. இது நான் தான்.
7: இந்த நம்பர் யானும் தெரியாது.
8: ஹே பக், நான் ஸ்டீவ் பிளாங்க் பேசுறார். பாரு, நீ உன் உணர்வுக்கு வந்ததுக்கு சந்தோஷம். நிகோலைய இன்னொரு நாள் 2 சிக்காகோவுக்கு வரப்போகிறார். அவருடைய அட்டவணையை நாங்கள் உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அவருக்கு நேரம் கிடைக்கும் போது உன்னோட தொடர்பு கொள்றோம். சரியா? சரி சியாவ நம்பா.
7: நீ ஸ்டீவ் பிளாங்க்கு இந்த நம்பரை கொடுத்தியா?
5: இல்ல.
7: அவங்க என்னை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு எனக்கு தெரியல.

0: பாரு, நான் இல்லாத நேரம் யாரையும் உள்ள விடாம, சரியா? யாரையும் இல்ல.
1: சரி.
0: ஹேரே, அவர் ஆரம்பிக்கிறானே?
2: இல்ல, நான் கிறிஸ்ட காத்துக்கிறேன்.
0: சரி,
2: அவர் தான் வந்துட்டான். நண்பா, எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்க.
0: ஏய் கிறிஸ்,
2: உன்னை மீண்டும் பார்க்க நல்லா இருக்கு.
0: உங்களையோ வாங்க
2: உள்ள போகிறா.
0: இந்த அறையில உள்ள ஒவ்வொருவரும் யாரையாவது இழந்திருக்கிறாங்க. ஒரு அம்மா, ஒரு அண்ணன், மனைவி, நண்பரு. இந்த கேள்வியை உங்களுக்கே கேளுங்க. இந்த எல்லா மனிதர்களுக்கும் ஒன்றும் பொதுவா இருந்ததா? இரங்கல் விஷயங்கள். அவர்கள் கிறிஸ்துவை பின்பற்ற முடிவு செய்திருந்தார்கள், அல்லது அந்த முடிவை எடுக்க அவர்களது வாழ்க்கையில் இன்னும் சிறுவயதாக இருந்தார்கள். அதனால் இன்று இரவு உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி இருக்கிறது. நாம் நம்முடைய அன்புக்குரியவர்களை ராப்சர் காரணமா இழந்தோம். பைபிள் இது வரப்போகிறது என்று எங்களுக்கு தெரிவித்தது. ஆனா இயேசு கிறிஸ்துவை நம்பிய எல்லோரும் இப்போது கடவுளுடன் சொர்க்கத்தில் இருக்கிறாங்க. நமக்கு மீதம் உள்ளது இரண்டாவது வாய்ப்பு தான். நான் இங்கே நின்று எதிர்கால பாதை எளிதாக இருக்கும்னு உங்களிடம் சொல்ல போவதில்லை நண்பர்களே. எத்தனை பேருக்கு துன்ப காலம் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறது? பைபிள் இஸ்ரவேலும் உலகின் மற்ற நாடுகளும் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தும் என்று கணிக்கிறது. அந்த உடன்படிக்கையை ஒரு பெரிய தலைவர் நடத்தியிருப்பா. அந்த உடன்படிக்கையின் கையெழுத்து 7 வருட இருளின் தொடக்கத்தை குறிக்கும். நாம் துன்ப காலம் என்று சொல்வது இதைத்தான் குறிக்கிறது.
3: அப்போ என்ன நடக்க போகிறது?
0: என்ன நடக்க போகிறது? உலகம் தீர்ப்புகள், பயங்கரமான தீர்ப்புகள், அழிவான போர்கள், பசிகள், தொற்றுகள் ஆகியவற்றை அனுபவிக்கும் அந்த தீர்ப்புகள் தீர்க்க தரிசனத்துல இவர்கள் மூலம் குறிக்கப்படுகின்றன. அப்போகலிப்ஸ் என்ற 4 குதிரை வீரர்கள் பேர் எத்தனை பேருக்கு கேள்விப்பட்டிருக்கிறது? நான் பார்த்தேன், ஒரு வெள்ள குதிரை, அதில் அமர்ந்திருந்தவன் ஒரு வில்லும் ஒரு கிரீடமும் பெற்றிருந்தான். அவன் வெற்றி பெறவோ வெற்றி பெற செல்லவோ வெளியேறினான். வெளிப்படுத்தல் 6. இப்ப அந்த முதல் குதிரை வீரன் யாரு? நான் நம்புகிறேன் இவர் எதிர் கிறிஸ்துவை குறிக்கிறார். அவருடைய நோக்கம் வெற்றி பெற என்ற 2 வார்த்தைகளால் தெளிவாகிறது.
1: அவன் நம்ம எல்லாரையும் கொல்ல போகிறானா?
0: இல்ல இல்ல, வேறு பகுதிகள் தெளிவா சொல்கின்றன. அவன் வலிமையால் அல்ல, ஆனால் தூது வழி, சமாதானம், உலக ஒற்றுமையை வாக்குறுதி அடிக்கும் போலி சமாதானம் மூலம் வெற்றி பெறுவான். இது யாருக்காவது பழகிய மாதிரி இருக்கிறங்க.
3: அதத்தான் நிக்கோலை கார்பதி செய்ய முயற்சிக்கல. ஆனா நிக்கோலை சாத்தானாவே இருக்க முடியாது. அவர் பேசுவது எல்லாமே சமாதானம், ஒற்றுமை பற்றி தான். அவர் உங்களுக்கு பொய்யாளி மாதிரி தோன்றுகிறானா?
0: உங்களுக்கு அவர் எப்படி தோன்றுகிறார்?
1: ஒரு ரட்சகர் போல.
0: ஒரு ரட்சகர் போல? உங்கள் பாவங்கள்ல இருந்து உங்களை காப்பாற்ற ஒரே ஒருவர் தான் இருக்கிறார். ஒரே ஒரு மெசியா, அவர் இயேசு கிறிஸ்து.
3: நான் இங்கிருந்து போனேன்.
0: இவ ஆபத்தான காலங்கள், நாம எல்லாம் பயப்படுறோம். ஆனா இந்த புத்தகம் நமக்கு 2வது வாய்ப்பையும் தருகிறது.
3: நீ அந்த குப்பை பேச்ச உட்கார்ந்து கேட்க முடியாது.
2: என்ன?
3: ஆபத்திலிருந்து காப்பாற்றுவாரா நிக்கோலேஸ்? எதிர்கிறிஸ்துவா? வா சொல்ற, உங்களுக்கு என்ன பிரச்சனை? மக்கள் எல்லாம் நீங்க எல்லாரும் கெட்டவர்கள் என்று நினைக்கிறீங்க. நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்ல வந்தேன். உலகத்துல நிறைய நல்லவர்கள் இருக்கிறாங்க. மேனுவாதில் ஒருவர்.
0: யாருடைய அளவுகோலுக்கு ஏற்ற? உன்னுடையதா, கடவுளுடையதா?
3: என்ன,
0: நீங்க தானே சொன்னீங்க நீங்க நல்லவங்கன்னு? நீங்க 10 கட்டளைகளையும் பின்பற்றினீங்கன்னு நினைக்கிறீங்களா?
3: ஆமா, பெரும்பாலும் பின்பற்றின. நான் பரிபூரணம் இல்ல, ஆனா நான் ஒருவரையும் கொலை செய்யல.
0: சரி, நீங்க பொய் சொன்னதுங்க.
3: ஆமா, யார் பொய் சொல்லல?
0: அப்படின்னா அது உன்னை என்ன ஆக்குது?
3: மனிதா
0: வாக்கிரஸ் நேர்மையாக யாரையாவது கொலை செய்திருந்தா அது உன்னை கொலகாரனாக்கும். அப்படின்னா நீ பொய் சொன்னிருந்தா அது உன்னை என்ன ஆக்குது?
3: சரி, ஒரு பொய்ய.
0: நீ எப்பவாவது ஏதாவது திருடினியா?
3: இல்ல,
0: சிறியதா இருந்தானு கூட.
3: ஆமா, ஒரு முறை.
0: அப்படின்னா அது உன்னை என்ன ஆக்குது?
3: ஒரு தீவிர.
0: நீங்க தெரிஞ்சுக்கணும், என்ன ரொம்ப பாதிச்சது இயேசு சொன்னது. யாராவது ஒரு பெண்ணை ஆசையோட பார்த்தா அவன் ஏற்கனவே அவளோட மனசுலவே விபச்சாரம் பண்ணிட்டான் என்று இயேசு சொன்னார். நீ எப்பவாவது அப்படி பண்ணிருக்கியா?
3: ஆமா, குற்றவாளி தாரா.
0: அப்படின்னா கிறிஸ் நீயே ஒப்புக்கிட்டதால நீ ஒரு பொய்ய, திருட, மனசுல விபச்சாரம் பண்ணன. இது 10 கட்டளைகள்ல 3 மட்டும்தான். அப்படின்னா கடவுள் இந்த அளவுகள்ல உன்னை நியாயம் பண்ணினா நீ நேர்மையா குற்றம் இல்லாதவனா இருப்பேன்னு உண்மையா நினைக்கிறியா?
3: நான் குற்றவாளிதான் ஆயிருப்பேன் போல.
0: அதுதான் முக்கியமான விஷயம்.
3: ஆனா நான் என்ன பண்ணணும், மதம் பிடிக்கணுமா?
2: இல்ல, அதுதான் நாங்க உனக்கு சொல்ல வரது. இயேசு சிலுவையில மரணிக்கும் போது உன்னோட தண்டனையை எடுத்துக்கிட்டார். நீ நரகத்துக்கு போக வேண்டான்னு கடவுள் அப்படி பண்ணிடா, அவ்வளவுதான். அவர் உன்னை நேசிக்கார். நித்திய ஜீவம் ஒரு பரிசு.
4: நீங்கள் மதச்சடங்கள் எதுவும் செய்ய தேவையில்லை, அதை நான் ஏற்க முடியாது. ஜான் கிறிஸ்டர்,
0: நாம் ராப்சரை தவற விட்டோம், நாம் அந்த வாய்ப்பையும் தவற விட்டோம். ஆனா அதனால் இது தாமதமாகி விட்டதுன்னு அர்த்தம் இல்ல. கடவுள் எல்லா மனிதர்களையும் எங்கும் மனம் திரும்ப அழைக்கிறார். இப்போதே இங்கே வாருங்க, உங்கள் பாவங்களை விட்டு விலகுங்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புங்க. கடவுளை புகழுங்க.

0: அவர் உங்களை முழுமையா நிரப்புவார். உங்களுக்கு கிடைக்கும் அந்த விடுதலை மிகுந்த சமாதானத்தை தரும். உண்மையான ஞானம் என்பது வெறும் காற்றை துரத்தி செல்வது போன்றது அல்ல. இனிமே நடக்க போகின்ற காரியங்கள் அனைத்தும் ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருக்குது. நீங்கள் இரத்தம் அடிக்கும் போதும் கூட கடவுளின் கைகளில் நிற்பது போல.
1: நீங்களும் யாரையாவது இழந்தீர்களா?
2: ஆம்னா,
0: வேதனையும் வலியும் நிறைந்த ஒரு கடினமான பாதை ஒன்று இருக்கிறது. அதில் நிச்சயமா ஒரு உன்னதமான சுதந்திரமும் ஒளிந்திருக்கிறது.
2: அது அவர் தாங்கிக் கொள்கிறார். ஆமா, ஹாய் கிரேஸ், என்ன என்ன நடக்கிறது? எங்கள்
0: எல்லா நேரங்களிலையும்
2: பயப்படுகிறீர்கள்.
0: என்றும் குறையாத மாறாத அன்பிற்கு பயப்படுகிறீர்கள். அது தினமும் கிடைக்கிறது நம்பிக்கையின் மூலம்.
1: நம்பிக்கையின் மூலம்
2: எனது அருமை நண்பா, இங்கே என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது என்று எனக்கு கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுமா? எனக்கு ஒன்றும் புரியவில்லை. கிறிஸ், இது நான் ரே.
3: வெளியே போ.
2: பார், உனக்கு அது தேவையில்லை. அது எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியும். நான் என் மனைவியையும் மகனையும் இழங்க எல்லாவற்றையும் உனக்கு போனவே. அது வலிக்கிறது நண்பா, அது எனக்கு தெரியும். நான் இதுவரை உணர்ந்த எந்த வலியையும் விட இது அதிகம் வலிக்கிறது. நான் அவர்களை மிகவும் மிஸ் பண்றேன். நான் அழக்கூடும், மறைக்கக்கூடும், இல்லையெனில் என் வீட்டை முழுக்க சிதைக்க கூடும். ஆனாலும் அது எதையும் மாற்றப்போவதில்லை. அவர்கள் திரும்ப வரப்போவதில்லை. நான் தொடர்ந்து வாழ்கிறேன், ஏனெனில் அவர்கள் சொர்க்கத்தில் இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியும். சொர்க்கா இருக்கிறது, அது உண்மையானது.
3: உண்மையா?
4: இந்த அறை தான் உண்மை. இதுதான் உண்மையான யதார்த்தம் என்பதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும்.
2: கிரேஸ், அந்த துப்பாக்கி எனக்கு கொடுக்க முடியாத.
4: நீயும் இறக்க விரும்பவில்லை என்றால் கொடுக்காத.
2: நான் இறக்க விரும்பவில்லை குரஸ். நான் விரும்பினேன்னு நினைச்சாரு. நான் அதற்கு தகுதியானவன் என்று நினைத்தேன். அதுதான் கடவுள் விரும்புவதில்லை.
4: கடவுளா? கடவுள் இறந்து விட்டா? நீ கேட்டாயே நிக்கோலே சொல்லுது, சொர்க்கமும் இல்ல நரகமும் இல்ல, நாம் மட்டுமே இருக்கிறோம்.
2: அவன் உனக்கு வாழ்க்கையை தொடர வேண்டிய காரணமே இல்லைன்னு நினைக்க வைக்க விரும்புகிறான். மேலும் நீ உன்னை தற்கொலை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறான். இப்போதே அதுதான் அவன் விரும்புவது. ஏனெனில் உனக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஏனெனில் கடவுள் உன்னையும் என்னையும் படைத்தார். எல்லாரும் நீ உன்னை சுத்திப்பாலே, இது ஒரு விபத்து என்று நினைக்கிறையா? அந்த கடல்கள், அந்த சூரிய அஸ்தமனம், இவையெல்லாம் வெறும் வாய்ப்பால் நடந்து விட்டது என்று நினைக்கிறாயா?
4: நீ என்ன சொல்ற?
2: நான் சொல்வது கடவுள் இருக்கிறாரு என்பதுதான். இருக்கணும், அதுதான் ஒரே பொருத்தமான விஷயம்.
4: அப்படி என்ற கடவுளும் சொர்க்கமும் இருந்தா நான் இங்கேயே இருக்கிறோம். நாம் ஏன் சொர்க்கத்துல இல்லையா?
2: ஏனெனில் நாம் கடவுளுடன் சரியாண்டு இல்லை. கிறிஸ்து, கிறிஸ்து, நீ அந்த துப்பாக்கியை அழுத்திக்கலாம். நான் உன்னை தடுக்க முடியாது. ஆனா நீ அப்படி செய்தா உன் மனைவியை இனிமேல் ஒருபோதும் பார்க்க முடியாது. அதுதான் நீ விரும்புகிறதா? அவள் சொர்க்கத்துல இருக்கிறா, என் மனைவியும் என் மகனும் கூட இருக்கிறாங்க. அவ கடவுளிட அர்ப்பணித்தா, அதனால அவ சொர்க்கத்துல இருக்கிறா. அவள் இல்லை என்றால், அவர்கள் இல்லை என்றால் அவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? நீயே சொல்லு, அவர்கள் எங்கே இருக்கிறாரு? சொர்க்கம் இல்லை என்று நீ எனக்கு உறுதி சொல்ல முடியுமா? நீ அத 100 விழுக்காடு உறுதி சொல்ல முடியுமா? நீ தவறாக இருந்தா என்ன ஆகும்? நீ அவர்களுடன் இருக்க விரும்புகிறாய் இல்லையா? நான் நிச்சயமா அறிவேன் நீ விரும்புகிறாய். அவர்களும் நீ அவர்களுடன் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இப்போது நீ ஒரு முடிவை எடுக்க வேண்டும். இது உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய முடிவு. என்ன நம்பு, உன் மனைவிய நம்பு கிரேஸ். அந்த துப்பாக்கியை கடவுளுக்காக மாற்ற வேண்டும். உன் நம்பிக்கையும் விசுவாசமும் கடவுள்ல வைக்க வேண்டும். அதையும் இப்போதே செய்ய வேண்டும். இப்போது நீ என்ன சொல்ற? அந்த மாற்றத்தை செய்ய தயாரா?

0: அந்த கோட்டையில மக்கள் எரிந்தபோது அங்க இரண்டு பேர் பிரசன்னம் செய்ததை நான் இப்போதுதான் உறுதிப்படுத்தினேன். புரூஸ், இது உண்மை என்று எனக்கு தோன்றுகிறது. அதுவும் இப்போதே நடக்கிறதுன்னு நினைக்கிறேன்.
1: நாம் எப்படி பகிர்வது?
0: அதை ஜிஎன்என் செய்தி அறிக்கையாக மாற்றுவதன் கூட அந்த புதிய உலக மதம் பற்றிய பேச்சுகளுடன் இதை இணைக்க முடியும். நான் அங்கே கேமராவுடன் சென்று செயற்கை கோளுக்கு இணைக்கிறேன்.
1: நேரடி தொலைக்காட்சி, உலகம் உண்மையை நேரடி தொலைக்காட்சியில பாக்குவான். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும்.
2: ஐநா பத்தி உங்க கருத்து என்ன? ஆர்கிராப் எப்படி? சுவர் மூடப்பட்டிருக்கிறக.
0: நிக்கோலையோட எனக்கு ஒரு சந்திப்பு இருக்கிறது.
3: கிரஸ் இப்போதுதான் மீட்கப்பட்ட. அது அற்புதமா இருந்தது. அற்புதம்.
1: கடவுளை புகுதுங்க.
3: நான் இறுதியா அதை புரிஞ்சுவாங்க. கடவுளின் நோக்கம் என்னவென்று எனக்கு தெரியும். நான் நிக்கோலைக்காக அந்த விமானி வேலையை முயற்சிக்க போறேன்.
1: அருங்க, கடைசியாக நான் பேசினப்போ நீங்க என்ன நேரடியா சொன்னீங்க, இல்ல எதிர்கிறிஸ்துவுடன் பாதியில் நிற்க முடியாது. சரி, நீங்க 100% முழுமையா இருக்கலாம்.
3: புரூஸ், நிக்கோலைய இஸ்ரவேலுடன் ஒப்பந்தம் கையெழுத்திட்டவுடன் துன்பகாலம் துவங்கும். நமக்கு அதிக நேரம் இல்ல. நீங்க
2: ரெண்டு பேரும் பைத்தியக்காரங்க. நீங்க எதிர்கிறிஸ்துவுக்காக வேலை செஞ்சு அவரோட மதிய உணவு சாப்பிட பாக்குறீங்களா? நீங்க அந்த வேலையை பெற போறீங்கன்னு என்ன நம்பிக்கை?
3: எனக்கு ஒரு தொடர்பு இருக்கு.
2: என்ன வேணுமானாலும் பண்ணேன்.

0: நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? குடும்பமா? இவ என்ன?
1: அவங்க எல்லா தேவாலய உறுப்பினர்கள்.
0: ஆறு, உங்க அப்பாவை பத்தி உங்களுக்கு கவலை இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா நான்
1: என் குடும்பத்தை பத்தி பேச விரும்பல.
0: லோயி, நீ என்னையும் ஒரு விஷயம் சொல்லாம இருக்கிற மாதிரி தோணுது.
1: நீங்க ரொம்ப நல்லவங்கன்னு நினைக்கிறேன், ஆனா இந்த சாத்தானோட சுற்றி வர்ற விஷயத்துல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ நாளைக்கு உயிரோட இருப்பையா இல்லையான்னு எனக்கே தெரியல.
2: மாயிரு,
3: என்ன
2: விஷயம்?
3: ஒரு கண் இமைப்புல எவ்ளோ விஷயங்கள் மாறிடும் பாரு.
2: ஆட்டி, இந்த பிளேன ஓட்டணும் எனக்கு.
3: நீயும் மற்ற எல்லா பைலட்டுகளும் அதுதான் ஆசை. முன்னாடி இந்த வேலைய வேணான்னு நீ எச்சரிச்ச, பைபிள் தூக்கிக்கிட்ட, நீ ஏதோ பண்ணுன.
2: அப்போ எல்லாமே புதுசா நடந்துட்டு இருந்துச்சு. எனக்கு என் உலகமே தலைகீழாயிடுச்சு. என் குடும்பத்தை நான் எடுங்க, என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல.
3: ஆனா என்னிடம் இல்லைங்க. மேலும் ரே, உன்னோட சின்ன பொய் எல்லாம் வதந்திகள் எல்லாம் எனக்கு தெரியும். என்ன விஷயம்? ஆமா, அந்த ஆன்டிகிறிஸ்த். பைபிள் வாசிப்பவர்கள் சொல்வது இதுதானே? அப்படி இருக்க நீ எப்படி இங்க வந்து இந்த வேலையை கேக்குற?
2: ஹாட்டி, தயவு செய்யற, நான் ஒரு பைலட், உண்மைகள் தான் எனக்கு முக்கியம். நாம் ரொம்ப நாளா சேர்ந்து வேலை பார்த்தோம் இல்லையா? அந்த எல்லா காலத்திலயும் நான் யாரையாவது பற்றி வதந்தி அல்லது பொய் பரப்பினேன் என்று உனக்கு தெரியுமா? நான் நிறைய யோசிச்சுட்டு இருக்கேன். நான் கிட்டத்தட்ட எல்லாமே இழந்துட்டேன். ஆனா இன்னும் நான் பறக்க முடியும். நான் ஒரு நல்ல பைலட், நீயும் அதை தெரிஞ்சுக்க. நான் ஏதாவது கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு சிறந்த வழி நிக்கோலைக்காக வேலை செய்வதுதான் இந்த நம்புறேன்.
3: நீ உண்மையா சொல்றேன்னு எனக்கு நம்பிக்கை ஏட்ட.
2: நான் உண்மையா தான் சொல்றேன். ஆமா, உண்மையா தான்.
3: நீ அவனை சந்திக்கணும். நீ அவனை தெரிஞ்சுக்கிட்டா அது அற்புதமா இருக்கும். அவன் எப்போதும் பெரிய நன்மை, உலக அமைதி பற்றி பேசிக்கிட்டே இருப்பான். நீங்க தெரிஞ்சுக்கோங்க, அவ ஒரு கிறிஸ்துவர் போல இருக்கா என்று எனக்கு தோணுது.
0: ஏ க்ளோயி, உள்ளவா. எல்லாம் சரியா இருக்க?
1: நான் உன்னிடம் ஒரு விஷயம் கேட்கணும்.
0: ஆமா, கேள்மா, உட்காரு.
1: இப்ப மாதிரி நேரத்துல உறவுகள் பற்றி உனக்கு என்ன நினைக்கிறாய்?
0: உறவுகளா? என்ன அர்த்தம்?
1: அது காதல் உறவுகள். ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் இடையிலானது.
0: நீ உட்கார வேண்டாம் என்று நிச்சயமா நினைக்கிறாயா? அந்த ஆளை தெரிஞ்சுக்கிறேன் போல இருக்கே.
1: விரைவில் போக போற ஒருவரை பத்தி
0: நான் நினைக்கிறேன். இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்று உறவுகளிலும் கூட. ஒருவேளை கடவுள் உன்னிடம் ஒரு தியாகம் செய்ய சொல்லலாம் க்ளோய். ஒருவேளை கடவுள் உன்னிடம் பக்க விட சொல்லலாம்.
1: அவன் ஒரு போதும் திரும்பி வராமல் இருந்தானோ?
0: நீ அவனிடம் பேசணும்னு நினைக்கல.
4: நீ சொல்வது சரிதான் நண்பரே.

0: எந்த ஒரு விஷயமும் நம்ம விட்டு கைவிட்டு போய்விடக் கூடாதுன்னு நான் மனதார நினைக்கிறோம்.
1: நான் பக் வில்லியம்ஸ் தேடி கொண்டிருக்கிறேன்.
0: என்ன
1: பக் வில்லியம்ஸ் இந்துவா இருக்கிறாங்க?
0: இல்ல இல்ல, அவர் இங்க இல்ல. பாரு, உனக்கு என்ன வேணும்? உனக்கு ஒரு கையொப்பம் வேண்டுமா அல்லது வேற ஏதாவது? அதுதான் உனக்கு வேண்டியது. பா சிக்கி, நான் உனக்கு ஒரு அறிவுரை சொல்றேன், சரியா? நீ அவனை வீட்டுக்கு பின்தொடர்ந்த முத பெண் இல்ல, அதனால் நீ இப்பவே கிளம்பி கல்லூரி பையங்களோட போய் விளையாடு, சரியா? பை, நீ போயிட்டு வரியா?
2: அதை நீ எடுத்துக்க போறியா?
1: அவர்தான்.
2: அவர் யாரு?
1: பக்.
2: பக், இங்க என்ன நடக்குது?
1: ஒண்ணும் இல்ல.
2: அந்த ஒண்ணும் இல்லக்கு பின்னாடி நிறைய விஷயம் இருக்கு க்ளோய்.
1: அவர் நிச்சயதார்த்தம் ஆயிட்டா? அத உனக்கு தெரியாதுன்ற நான் நம்புறேப்பா. அவர் உளுத்தருடன் வாழ்கிறார்.
2: பாப்பா, பக்கு நிச்சயதார்த்தம் ஆயில பிரன்.
1: ஆமா, அவர் ஆகிட்டார்.
2: உனக்கு இந்த தகவல் எங்கிருந்து கிடைச்சது எனக்கு தெரியல, ஆனா பக்கு நிச்சயதார்த்தமா இருந்தா அவர் நம்மளுக்கு சொல்லி இருப்பான். ஹலோ,
3: ஹேய்
2: பக், எப்படி இருக்கீங்க?
3: கொஞ்சம் விரக்தியோட இருக்கே. க்ளோய் அங்க இருக்கா? அந்த வார் நம்ம இடையே ஏதோ தவறான புரிதல் நடந்திருக்கு போல.
2: அது உண்மைதான் என்று நான் சொல்ல.
3: ஏன், அவர் அங்கே நிக்கிறாரா?
2: நிச்சயமா. நீ,
3: உனக்கு இந்த பிரச்சனை என்னன்னு ஏதாவது ஐடியா இருக்கா?
2: இல்ல, உண்மையிலே தெரியல.
3: நான் இதுக்கு முடிவை காண விரும்புவேன். இன்னைக்கு நைட் உங்க வீட்டுக்கு வரட்டுமா?
2: அது நல்ல யோசனை தான்.
3: சூப்பர், நான் இப்பவே வரமா, உங்களுக்கு பிரச்சனை இல்லையா?
2: அது ரொம்ப நல்ல யோசனை.
3: நான் ஏற்கனவே வழியில இருக்கேன்.
2: சரி பேக், நாளைக்கு பேசுனே. இப்போ நான் குளிச்சுட்டு படுக்க போறேன். இனி இரவு

0: ஆஹா சார், வில்லியம்ஸ் இப்படி சந்திக்க நேர்ந்ததுக்கு மன்னிக்கணும். ஆனா இந்த காட்சியை நீங்க ரசிப்பீங்கன்னு எனக்கு தெரியும். பண்ணே, உங்களை மீண்டும் பார்க்க நல்லா இருக்கு. நாம கடைசியாக சந்தித்தப்போ அது ரொம்ப மோசமான சூழ்நிலையில தான் நடந்தது.
1: ஆமா, அது நடந்தது ரொம்ப மோசமான விஷயம்.
0: அந்த நாளுக்கு பிறகு நீங்க என்னை தவிர்க்கிற மாதிரி எனக்கு தோணுது.
1: இல்ல, நான் ஏன் அப்படி செய்யலாம்? அது என்னவோ எல்லாமே ரொம்ப குழப்பமா இருக்கு. அதாவது எல்லாமே.
0: ஆமா ஆமா, கண்டிப்பா. பாக், வெளி உலகமே பதில்கள் தேடி அலைக்கின. இப்போ இந்த உலகத்துக்கு சரியான பதில்கள் கிடைக்கிறது தான் முக்கியமான விஷயம் என்று நீங்களும் ஒத்துக்குவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதனாலதான் ஐநா உலகின் முக்கிய ஊடகங்களை கட்டுப்பாட்டுக்குள் எடுத்துக்கொள்ள முடிவு செய்திருக்குது. உங்களுக்கு இது பிடிக்கலன்னு தோணுது?
1: ஒரு சுதந்திர உலகத்துக்கு சுதந்திர ஊடகம் அடித்தளம் தான். பொறுப்பில்லாத தலைமைத்துவம் ரொம்ப ஈர்க்க மாதிரி தெரியல.
0: இந்த உலகத்துக்கு நானும் நல்லதுக்கு தான் விரும்புறேன். இப்ப வரைக்கும் நீங்க கேட்டதுலயே அதை புரிஞ்சிருப்பீங்க. கடந்த வாரம் நான் ஒவ்வொரு நாடாக பயணம் செய்திருக்கிறேன். நான் நேரு சொல்றேன், நான் பார்த்தது எல்லாமே வேதனை மற்றும் துன்பம் தான். இந்த அளவுக்கு அதிகமான மன அழுத்தத்தை சமாளிக்க மனிதர்கள் உருவாக்கப்படலன்னு தோணுது. மக்களுக்கு ஒரே இயற்கையான எதிர்வினை தான் இதுக்கு இருக்கு. யாரையாவது குறை சொல்லி கண்டுபிடிக்கலாம். இது நம்ம கையில தான் ஸ்பாக்கு. மக்களுக்கு தேவைப்படும் பதில்கள் கிடைக்கலனா அவங்க தானே பதில்களை உருவாக்க ஆரம்பிப்பாங்க. இத பத்தி யோசிச்சுப்பாரு. யாரையாவது வெளுக்க சம்படி தேடி திரியும் உலகம் பதில்கள் தேடி வதந்திகளையும் சண்டையையும் தூண்டும் ஊடகத்தையும் நம்பி இருக்குது. உலக அமைதியும் ஒற்றுமையும் நம்ம கையில இருக்கக்கூடிய ரகசியமா இருக்கலாம்.
1: ஏன் நாடு?
0: ஏன்னா மக்கள் உங்களை நம்புறாங்க. இப்படி ஒரு நேரத்துல அவர்களுக்கு நீங்க தான் தேவை. ஒரு நியாயமான குரல். பயம் சந்தேகம் நிறைந்த உலகத்துல உங்க மாதிரி ஒரு குரல் அமைதிக்கான போராட்டத்துல மிக சக்தி வாய்ந்த ஆயுதம்.
1: நான் மறுத்தா?
0: நீங்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப முக்கியமான விஷயம்.
1: நான் இதை செய்ய போறேன்றா எனக்கு எந்த செய்தியும் முழுமையாக பதிவு செய்ய முழு சுதந்திரம் வேணும்.
0: நிச்சயமா.
1: மற்றும் எனக்கு முழு ஐநா பாதுகாப்பு அனுமதி வேண்டும். நான் உண்மையை தெரிவிக்க போறேன்றா அதற்கு எனக்கு அணுகல் இருக்க வேணும்.
0: திரு பக் வில்லியம்ஸ் அவர்களே, இந்த பொறுப்பை நான் மிகுந்த மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன். நமக்கு ஒப்பந்தம் ஆகுறதா?

0: ஹே பக், உனக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துகள். நாம இருவரும் இனிமேல் ஒன்றாக சேர்ந்து இணைந்து பணியாற்ற போகிறோம் கேள்விப்பட்டேன். அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு.
1: ஏய் நிக்கோல, ஜிஎன்ஏவை கட்டுப்படுத்துறாருன்னு ஏன் எனக்கு சொல்ல?
0: அது தொடர்புடையது இல்ல. பாரு, இஸ்ரேலும் உனக்கு நான் தரையில இருக்கிற ஆளு. உனக்கு ஏதாவது தேவைப்பட்டா என்ன தொடர்பு கொள்ளும். நம்ம மாதிரி ஆள்களுக்கு இது ரொம்ப நல்லதா இருக்கும் தெரியுமா? பத்திரிகை நேர்மையும் ஊடக சுதங்காங்க. நிக்கோல, நீ எப்போது ஆசைப்படும் முதலாளி தான் ஆறு.
1: சரி, ஆமா கேளு, நான் அமைதி ஒப்பந்தத்தை பதிவு செய்ய போறேன்.
0: இல்ல, பெண்ணியோட அறிவிப்பு அதுதான் நிகழ்ச்சி. சரிவானே, என்ன நம்பு, இது உன் வாழ்க்கையிலேயே பெரிய செய்தி ஆகும்.
1: இந்த உரை ஏன் இவ்வளவு முக்கியம்?
0: வா, நம்பா, நீதான் பத்திரிகையாளு, நீயே கண்டுபிடிச்சுவா, பிறகு பாக்கலாம்.

0: இப்போ நீங்க என்னதான் பண்ணிட்டு இருக்க?
1: ப்ளோயி, உன்னோட பேசணும்.
0: வேண்டாம், போயிடு.
1: ப்ளோயி, ஹே, நீ என்னோட பேசாம வரைக்கும் நான் போக மாட்டேன்.
0: சரி,

0: அப்பா சொல்லுனே
1: அண்ணா,
0: பக்கு இங்க இருக்கான், அவன் போக மாட்டேன்னு சொல்றான்.
1: நீ என்ன செய்ய சொல்ல விரும்புற? நான் ஷவர் எடுக்கிறேன், சோப்பு கண்கள்ல போயிக்கு.
0: அவனை அனுப்பி வை.
1: நல்லா பாரு, அவன் என்ன பார்க்க வரல.
0: சரிங்கண்ணா.

0: உனக்கு இன்னும் சரியாக 9 நிமிடங்கள் மட்டும்தான் மீதம் இருக்கிறது.
1: நான் உள்ள போகலாங்க.
0: ஆமா
1: சரி, நாம் இங்க நிக்கிறோம், குளிர்ல உறைஞ்சிடும். குளோயி, தெளிவாகவே இங்க ஏதோ ஒரு தவறான புரிதல் இருக்கு.
2: நீங்க ரொம்ப புத்திசாலியா இருக்கீங்க குளோயி. எனக்கு புரியற, நாம இருவரும் நல்லா பழகிட்டோம்னு நினைச்சேன். அதாவது நான் உங்களை ரொம்ப பிடிக்கல.
3: நான் மட்டும் இல்ல, வேற யாரும் இருக்காங்களே.
2: என்ன?
3: ஒண்ணும் இல்ல, உங்ககிட்ட கிட்ட 8 நிமிஷம் தான் இருக்கு, பேசிக்கிட்டே இருங்க.
2: நான் மட்டும் இல்ல, வேற யாரு என்றா என்ன அர்த்தம்? லோயி, நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு உண்மையிலே தெரியல.
3: உங்களுக்கு தெரியும் இல்ல, மறந்துடுங்க. உங்க மனைவிக்காரி கவலைப்படுறதுக்கு முன்னாடியே உங்க கிட்ட போயிருங்க.
2: இருங்க இருங்க. என்ன?
3: நான் உங்ககிட்ட இன்று உங்க அபார்ட்மெண்ட்ல தான் சந்திச்சேன்.
2: யாரு?
3: கருப்பு முடி, மீசாய் துணி போட்டிருந்தாங்க. எரிய பிரகாசமான வைர மோதிரம், ஏதாவது ஞாபகம் வருதா?
2: ஐவியா?
3: மிஸ்ஸஸ் ஐவி வில்லியம்ஸ், நல்லா இருக்காங்க.
2: நான் ஐவியோ வேற யாரையோ நிச்சயதார்த்தம் பண்ணல. அவங்க என் வீட்டுல தங்கிக்கிட்டு இருக்காங்க, அவங்க என் உதவியாளர். இதோட முடிஞ்சிருச்சு.
3: அப்படி என்றா இல்லையா?

0: நான் ரொம்ப முட்டாளா இருக்கேன் போல.
1: அப்படி சொல்லாதீங்க, உங்களுக்கு தெரியும் இது என் தவறுதான். நான் சொல்லியிருக்க வேண்டும் ஆனா சொல்லவில்லை. ஏனென்றால்
0: மன்னிக்கணும்.
1: என் எத்தனை நிமிஷம் எப்படி இருக்க?
0: உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு நேரம் எடுத்துட்டேன்.

0: எல்லாம் சரியா இருக்கு.
1: ஷவர அவங்க வர போறதுன்னு உங்களுக்கு தெரியும். நன்றி அப்பா.
0: இனிய இரவு செல்லம்.
2: அவங்க நேரா கோல்டன் கேட் வர ஒரு படையை அனுப்ப போறாங்கன்னு எனக்கு தெரியும். கவலைப்படாதீங்க, நான் நிகழ்ச்சியா அவ பேசினேன். அவர் எனக்கு முழு ஐயன் அனுமதி கொடுத்திருக்கான். இங்க ஒரு திருப்பம் இருக்கு. எதிர்கிறிஸ்து தன்னை உலகத்துக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு செய்தியை ஒப்புதல் அளிக்கிறார்.
0: அவருக்கு தெரியவில்லை என்றால் நீ சாட்சிகளை GNN வைக்க திட்டமிட்டு இருக்கிற.
2: நான் செய்யும் எல்லாமும் உலக ஒற்றுமைக்காகத்தான் என்று அவரை நம்ப வைக்க போறேன்.
1: நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன்.
0: நானும் உங்களுடன் தரையிட்டு உங்களுக்கு எதுவும் தேவைப்பட்டாலும் நான் அங்க இருக்க.
2: நன்றி. இன்னும் நிறைய சந்தேகங்கள் இருக்கின்றன. புரூஸ், நான் ஜெபித்து கொண்டிருக்கலே. இதுதான் செல்ல வேண்டிய பாதைன்னு எனக்கு தெரியும். நண்பர்களே, எதிர்கிறிஸ்துவுக்கு நாம் கூட புரிஞ்சு கொள்ள முடியாத சக்திகள் இருக்கலாம். நம் பார்வையால் அல்ல, நம்பிக்கையால் நடக்கும்.
3: வீலிங் சுவரில் நடக்கும் நிகழ்வுகள் எனக்கு கவலை அளிக்கின்றன. பிரிந்த மதங்கள் என்றா பிரிந்த உலகம் தான். இந்த ஆட்கள் தங்களை தாங்களே பிரசங்கிகள் என்று சொல்லிக் கொள்பவர்கள். அவர்கள் ஆபத்தானவர்கள்.
4: நீங்கள் ஏன் அவர்களை கைது செய்யவில்லை?
3: நான் அவர்களை சிறையில் போட விரும்பவில்லை. இது ஒரு அடக்குமுறை ஆட்சி அல்ல. வேறு யாரும் காயம் அடைய வேண்டாம் என்பதற்காகத்தான் நான் விரும்புக. சுவர்ல காவலர்களை அதிகரித்தமோ? நீங்க ஏதாவது எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்களா?
4: வீலிங் சுவர் ஒரு முக்கியமான சின்னம். ஆயிரக்கணக்கான மக்கள் அதற்காக கூடி வந்துள்ளன.
3: அப்படிதா? உலகம் அதிர்ச்சியில உள்ளது. திரு பிளாங்க் மில்லியன் கணக்கானோர் மறைஞ்சுட்டால எந்த நியாயமான விளக்கமும் இல்ல. மக்க ஏதாவது காரணம் பிடிக்க முயற்சிக்கிறாங்க. அவர்களுக்கு நம்பிக்கை அளிப்பது நம்முடைய கடமை.
4: எப்படி நீ கொலை?
3: ஆவிக்குரிய ஒற்றுமையை உருவாக்குவதன் மூலம் நிச்சயமா. ஒரே உலகமகா, உரிமை, ஒற்றுமை மற்றும் அமைதி. இது எப்படி ஒற்றுமையை உருவாக்கும்?
4: ஆம் பெரு ஜனாதிபதி.
3: ஓய் ஓய்வட. அப்புறம் பக் வில்லியம்ஸ் அறிக்கை எனக்கு கொடு.
4: உடனே ஐயா.
3: மக்கள் இப்போது அதை ஏற்க தயாராக இருக்கிறார்கள் என்று எனக்கு நம்பிக்கை உள்ளது. ஒற்றுமையான உலகளாவிய சமூகம், உலகம் நம்ம பின்தொடர்ந்து அமைதிக்கு வரும். மேலும் இந்த மனிதர் அவர்களுக்கு வழிகாட்டுவார்.
2: சரி, இன்னும் ஒரு கை. சரி, இது ஒரு வேடிக்கையானது.
1: இத இன்னொன்று நினைக்கிறேன். சரி
2: சரி,
1: நீங்க உங்களுக்கு குக்கி சாப்பிட ஆசையா இருக்கா?
2: ஆமா, ஏன் நான் அப்படி தெரிகிறேனா?
1: அது ரொம்ப மோசம்.
2: அணிந்து கொள். இதோ ஆரம்பிக்கிறோம், இதோ ஆரம்பிக்கிறோம்.
5: அட,
1: நான் பாக்கட்டும். அது எனக்கு பிடிச்சிருக்கு. ஓ, மாட்ட பாரில். ஆமா
2: ஆமா, எல்லாவற்றையும் வைத்துக் கொள்வேன் என்று நினைக்கிறேன். சும்மா சொன்னேன். இதோ உனக்கு
1: நம்பரி. ஆஹா,
2: சரி, இங்கதான் நான் விடைபெறுகிறேன். ஏய், தெரியுமா, எனக்கு வேற வழியே இல்ல.
4: தெரியும். பார், நம்மிடம் இன்னும் நம்முடைய படங்கள் இருக்கின்றன இல்லையா? ஆமா. நான் உன்ன நினைச்சிருக்கான். தை பரவாயில்ல
6: மெண்டி. அவர் நன்றாக இருப்பார்.
4: கவனமா இரு அம்மா.
0: நிச்சயமா நான் கவனமா இருப்பேன்.
4: கவனமா இருக்க அப்பா, நீங்க நிஜமாகவே எனக்கு பெறுவ. நான் உன காதலிக்க
0: நானும் உன காதலிக்கிறேன் ஏஞ்சல்.

0: வணக்கம், நீங்க இப்ப நல்லா இருக்கீங்களா?
1: வா, ஒரு காஃபி குடிக்கிறா?
0: நிச்சயமாக நான் ஒப்புக்கொள்கிறேன், நீங்க சொல்வது முற்றிலும் உண்மைதான். சரி
2: சரி, வாங்க, இதோ நம்ம வந்தாச்சே. நல்லதே,

0: ஏய் நான்டா,
1: நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
0: நான் என்ன கிடைக்கும்னு பாப்பதற்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
1: கவனமா இரு.

0: அருமை, உன் பேச்சு நல்லா இருந்தது.
1: பென்யூடா அந்த மாற்றங்களை ரொம்ப விரும்பினார்.
2: அது கேட்டு எனக்கு சந்தோஷம்.

0: மைக்கு
1: கேப்டன் ஸ்டீன், நான் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டுமா?
2: நான் ஹார்டிய தேடிட்டு இருந்தேன், நம்முடைய வருகை நேரத்தை அவளுக்கு சொல்லணும்னு நினைச்சேன்.
1: இந்த தர்கா உங்களை பற்றி ரொம்ப உயர்வா பேசுகிறார். அவ எனக்கு சொன்னாங்க நீங்க ஒரு காலத்துல சேர்ந்து வேலை பாத்தீங்களா?
2: ஆமா ஐயா, அது சரிதா.
1: அந்த பழைய உறவு அது வேலை இடத்தை தாண்டி போனதா?
2: மன்னிக்கவோ,
1: உலகெங்கும் பல தகுதியான பைலட்டுகள் உள்ளனர். அவள் உங்களை சரியான காரணத்திற்காகவே தேர்வு செய்திருக்கிறாள் என நம்புகிறேன்.
2: நம்முடைய பழைய உறவை பற்றி கேட்ட கேள்விக்கு பதில் இல்ல, அது வேலை இடத்தை தாண்டி போகவில்லை.
1: நல்லது. எல்லாரும் எங்க நிக்கிறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கணும்.
2: ஆமரியா,
1: கேப்டன், நீங்க அந்த
2: மன்னிக்கவும்
1: நம்முடைய வருகை நேரம். நான் இப்போதே ஹெட்டிய பார்க்க போகிறேன்.
2: நிச்சயமா, மன்னிக்கவும், நான் மறந்து விட்டேன்.
1: கேப்டன் ஸ்டீல், நீங்க நலமா?
2: நான் நலமா இருக்கிறேன்.
1: நல்லது. இந்த விமானம், இது உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப இருக்கிறதா?
2: ஆமா ஐயா, இது அற்புதமா இருக்கிறங்க.
1: மிக்க நன்றி கேப்டன். அப்புறம் இன்னொன்று கேப்டன், அப்புறம் இன்னொன்று கேப்டன். நீங்க எங்களுடன் இருப்பதில் மகிழ்ச்சி.
2: வந்தேயா, இங்கே இருப்பது நல்லது.

0: ஏ உள்ளே மாறுமார், எப்படி பண்ணது, நீங்க எல்லாம் கண்டுபிடிச்சீங்க?
1: ஆமா, எனக்கு அப்படிதான் தோன்றுகிறது. இணைப்புகள் உங்களை பேச வைக்கும்.
0: சரி சரி, இப்ப ஆரம்பிக்கிறா. மெசியாவை எதையும் உடைக்காம குத்தப்படுவ. மருத்துவ பதிவுகளை காட்டுகின்றன. நிக்கோலை 6 வயதில் இருந்த போது ஒரு விவசாய இயந்திரம் மூலம் அவ மார்பில் குத்தப்பட்டது. ஆனா ஒரு எலும்பும் உடையவில்லை. மேசியா சிறுவயதுல எகிப்துக்கு பயணம் செய்வ. இதுதான் பெஞ்சூடாவின் பெரிய அறிவிப்பின் பொருள். அவர் நிக்கோலை தான் மேசியா என்று அறிவிக்க போகிறார். அதனால்தான் நிக்கோலை என்னை இங்க வர சொல்லார். இந்த உரையை பிரபலப்படுத்த என்னை பயன்படுத்துகிற
1: இல்ல, இங்கே நாம் ஏதோ ஒன்றை தவறு வித்தோம். இது பெஞ்சூடாவின் உலை. அப்படி என்ற நானேனோ நிக்கோலே ஸ்டீவ் பிளாங்க அதை எழுதியதற்காக நன்றி சொல்வதை ஏன் கேட்டேன்?
0: அல்லது மறுபடியும் எழுதியதற்காக? மேசியா எதையும் உடைக்காம குத்தப்படுவார். அது இயேசு கிறிஸ்துவே என்று நாம் எல்லாம் அறிமோ. அவர் சிலுவையில தொங்கும் போது அவரை குத்தினாருங்க.
1: பெஞ்சூடா இயேசு கிறிஸ்துவே மேசியா என்று அறிவிக்க போனார். அவர்கள் உரைய மாற்றி விட்டாடு. அவர்கள் பெஞ்சூடாவை அதை வாசிக்க எப்படி வைப்பாங்க?
0: நிக்கோலேயின் கட்டுப்பாட்டுல நிறைய பேர் இருக்கிறாங்க. நாம் பெஞ்சூடாவை அடைய விழுவுள்.
1: அதுக்கப்புறம் என்ன? அவனுக்கு இவ்வளவு பேரும் அவன் கட்டுப்பாட்டிலோ அல்லது ஏதோ மாயையில இருக்கிறார்களோ, நீ என்ன பெயர் வைத்தாலும் பரவாயில்ல. இது இயற்கைக்கு அப்பாற்பட்டது. நீ என்ன செய்ய முடியும்?
0: நான் எதுவும் செய்ய முடியாது. ஆனா கடவுள் முடியும். அதை உடைக்கும் ஒரே சக்தி கடவுளின் சக்தி தான்.
1: ஆனா எப்படி?
0: நாம் பெஞ்சூடாவை கடவுளின் வார்த்தையுடன் நேரில் சந்திக்க வைக்க வேண்டும்.
1: பக்கு,
0: நாம் அவனை சாட்சிகளிடம் கொண்டு போக வேண்டாம்.
2: நம்பி
1: பக், உன்னை பார்க்க நம்மது.
0: ஸ்டீவ், கேள், எனக்கு ஒரு உதவி. நான் அழுத சுவருக்கு போக வேணும்.
1: ஏ
0: அந்த 2 ஆர்வல் சுவர்ல இருக்கிறான்ல. கேள், அவர்கள் நிக்கோலாய்க்கு ஒரு பிரச்சனை என்று எனக்கு தெரியும். நான் அவர்களை மதிப்புளக்க செய்ய முடியும்னு நினைக்கிறேன். நான் அவர்களை அங்கிருந்து போக வைக்க முடியும்னு நினைக்கிறேன்.
1: சரி, எனக்கு இது பிடிக்குங்க. எனக்கு அது மிகவும் பிடித்திருக்கிறது. ஆனா நான் என்னால அதை செய்ய முடியாது. உனக்கு கூட இல்ல, அதற்குள் நுழைய அனுமதி இல்ல.
0: ஓ ஸ்டீவ், வாருங்க.
1: இல்ல இல்ல, பாருங்க. நிக்கோலாய் அனைவர் நலனையும் நாடுகிறார். அவர் அதை பிரிக்காம ஒன்றிணைக்க நினைக்கிறார். நீங்கள் அந்த ஆட்களுக்கு கவனம் கொடுக்க கொடுக்க அவர்கள் நிலைமையை இன்னும் மோசமாக்குவார்கள். இது அது இங்கேயே இருக்கிறது. சே, உலகம் இந்த திசையில தான் சென்று கொண்டிருக்கிறது. அனைவருக்கும் ஒரே வதம். ஓ சே, அதை பற்றி படிக்க கூட நினைக்காத.
3: நான் உங்களுக்கு படிக்கலாமா? உங்கள் மனம் கலங்க வேண்டாம்.
1: நீங்களும் கடவுளை உறுதியா நம்புகிறீர்கள், அதே போல் என் மீதும் நம்பிக்கை வையுங்கள்.
3: என் தந்தையின் வீட்டில் பல மாளிகைகள் உள்ளன. அது இல்லை என்றால் நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பார். நான் போய் உங்களுக்காக ஒரு இடத்தை தயார் செய்வேன். நான் போய் உங்களுக்காக இடம் தயார் செய்தால் மீண்டும் வருவேன்.
0: மணிகம்,
4: நான் உடனே திரும்பி வருக. பக் எனக்கு உங்களை எங்கே காணலாம்னு சொன்னா, ஆனா இப்போ உங்களுக்கு நிறைய வேலை இருக்கிற மாதிரி தெரிகிறது. அதனால நான் சுருக்கமா சொல்றேன், நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டும். அப்படி என்றால் அதன் அர்த்தம் என்னவென்றால்,
3: நாம் இருவரும் தவறான முடிவுக்கு வந்துவிட்டோம் போல இருக்கிறது.
4: நான் யோய்,
1: மன்னிக்கவோ மன்னிக்கவோ.
4: எனிவே, நான் மன்னிக்கவோ. நான்
3: பிரச்சனை இல்ல. நீங்க ரொம்ப வலுவான பாதுகாவலியாக இருக்கிறீர்கள். நம்ம எல்லாருக்கும் தனித்தனி திறமைகள் இருக்குது போல.
4: சரி சரி, இவங்க எல்லாத்தையும் நம்புறீங்களா?
2: ஆமா ஆமா நம்புறேன்.
4: மாய சுத்திரமா?
3: இது மாயா இல்ல, நம்பிக்கலா.
4: நீங்க அந்த நம்பிக்கைய பைபிள் படிச்சுதான் பெறுவீங்களா?
3: படிப்பது மட்டும் இல்ல, நம்புறதும் முக்கியம். என் அம்மா சொன்ன மாதிரி நம்பிக்கை என்பது ஒரு தேர்வு. அது மனசுல இருந்து வருது, அதனால் நம்பணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்புவீங்க, இல்லை என்றா இல்ல.
4: ஆமா, அது எனக்கு ஒருபோதும் பலமான விஷயமா இருக்கல, அதனால். ஆனா பாருங்க,
3: நன்னா அதிர்ஷ்டம் இருக்கட்டும்.
4: நன்றி.
3: அது பற்றி மன்னிக்கலாம். நான் போய் உங்களுக்கு இடம் தயார் செய்தால் திரும்ப வந்து உங்களை என்னிடம் சேர்த்துக் கொள்வேன். நான் இருக்கும் இடத்துல நீங்களும் அங்கே இருக்கலாம். அது

0: மன்னிக்கவும், ரபி பென் யூதா.
1: ஆமா,
0: வணக்கம். என் பேர்
1: பக் வில்லியம்ஸ். உங்களை உலகமே யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு.
0: நான் பேசலாமா என்று நினைக்கிறேன்.
1: உங்களுக்கு நான் என்ன செய்ய?
0: இது பற்றி, சுவர்ல இருந்த அந்த இரு ஆண்கள் பற்றி.
1: அவர்கள் ஆபத்தானவர்கள்.
2: யா,
1: அவர்கள் மதத்தின் மூலம் உலகத்தை பிரிக்க விரும்புகிறார்கள். இது சரியில்லை. வானம் இல்ல, நரகம் இல்ல, நான் தான் மட்டும் இருக்கிறான். மூட நம்பிக்கை உள்ள மத தீவிரவாதம் உலகத்தை இன்னும் பிரிக்க அனுமதிக்க கூடாது.
0: ஆனா இந்த ஆண்கள் மிகவும் முக்கியமானதை சொல்றாங்க என்று நம்பும் பலர் இருக்கிறாங்க. மேலும் நிக்கோலை ஏதோ ஒன்றை மறைத்திருக்க வேண்டும் என சொல்கிறாங்க.
1: அது முட்டாள்தனமானது. நிக்கோலை ஏன் அப்படி செய்வா?
0: ஆனா ரப்பாய், இந்த உலகத்துல அந்த மாதிரி ஒரு சிறிய வதந்தி காட்டு போல் பரவிவிடும். அதை எத்தனை பேர் நம்புவார்கள் என்று சொல்ல முடியாது. அதனாலதான் நீங்க சுவருக்கு வந்து அவர்களிடம் பேச வேண்டும் என்று விரும்புகிறேன். உங்கள் மத அறிவும் மரியாதையும் உலகிலேயே மிக உயர்ந்தது. இந்த ஆண்களை யாராவது மறுக்க முடிந்தா அது நீங்கள் தான். நீங்கள் அவர்களை கேள்வி கேட்கலாம். அவர்கள் பதில் சொல்ல முடியாம தடுமாறினா, அல்லது தங்களையே எதிர்க்கும் பதில்கள் சொன்னா, அந்த அனைத்தையும் நான் வீடியோல பதிவு செய்து உலகம் முழுவதும் GNN பார்வையாளர்கள் பார்க்கும் வகையில் காட்டுவேன். ரபாய், இத நிக்கோலைக்கு ஒரு பரிசாக நினைத்துக் கொள்ளுங்க. இப்போ நிக்கோலைக்கு கவலைப்பட வேண்டியவ இந்த சில தீவிரவாதிகளை விட இன்னும் முக்கியமான விஷயங்கள் இருக்கின்றன. இந்த ஆண்கள் தங்களது நோக்கத்திற்கு விய தியாகிகள் ஆகும் முன் அவர்கள் யார் என்பதை வெளிப்படுத்துவோம்.
1: நிக்கோலைக்கு உங்களை போன்ற ஒரு நண்பர் இருப்பது ஒரு அதிர்ஷ்டம்.
3: இவரை எனக்கு தெரியும், இவர் விட்டு கொடுக்க மாட்டாரு. விமானங்கள் விழும் போதும் இஸ்ரேலில் இருந்து நேரலை செய்யும் நபர் இவரே.
4: அதனாலதான் அவர் நம்முடன் இருக்கிறார். மக்கள் அவரை விரும்புகிறார்கள். அவரது செய்தி வளங்கள் மக்கள் அமைதி செயல்முறையை புரிஞ்சு கொண்டு ஏற்க உதவும்.
3: அவர் இன்றே நிடம் வந்தார். அவர் விலாப்ஸ் வட்டிற்கு செல்ல அனுமதி வேண்டும் என விரும்புகிறார். அவர் சாட்சிகளை மதிப்பிழக்க செய்ய விரும்புக.
4: அவர் அதை செய்ய முடியும் என்று நான் நினைத்திருங்க. GNN ஒளிபரப்புகளுக்கு 24 மணி நேர கண்காணிப்பாளர்கள் வேணும். விலாப் சுவற்றில் இருந்து வரும் எந்த ஒரு காட்சிக்கும் உடனடி அறிவிப்பு வேண்டும். போல ஒரு அதிகாரப்பூர்வ செய்தி கொடுக்க. விலாப் சுவற்றுக்கு எதிராக தீவிரவாதிகளின் மிரட்டல்கள் காரணமாக அங்கு அனுமதியின்றி நுழையும் யாரும் உடனடியாக சுடப்படுவார்கள்.
3: சரி, அது இருந்தா பக் வில்லியம்ஸும் அங்கு போக மாட்டார்.
0: அவர்தான்
3: நடத்துவா. நீ பென்யூதா வாங்க கொண்டு போ, மீதத்தை நான் பாத்துக்கிறேன்.
5: அதோடு நான் குளோயிடம் உங்களை கவனித்துக் கொள்வேன் என்று சொன்னேன்.
0: உண்மையா? நான் அவளிடம் உங்களை கவனித்துக் கொள்வேன் சொல்ல.
5: உண்மையா?
0: கேளுமே, உங்கள் மனைவியையும் மகனையும் இழந்த பிறகு நீங்கள் என்ன உணர்கிறீர்கள் என்று எனக்கு உண்மையில் தெரியவில்லை. ஆனா குளோயி உங்களை பத்தி மிகவும் கவலைப்படுகிறாள் என்று எனக்கு தெரியும்.
5: அது விடுவதை ஏற்கவே கடினமாக இருக்கிறது. நீங்களும் புரிந்து கொள்வீர்கள். ஆனா நான் சரியா இருக்க போகிறேன்.
0: வாங்க ஜெபிப்போம். கடவுளே, சில விஷயங்களை புரிந்து கொள்வதும் ஏற்றுக்கொள்வதும் மிகவும் கடினமாக இருக்கிறது. உங்கள் விருப்பத்தை ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. மேலும் நீங்கள் விரும்பும் காரியங்களை செய்ய நம்பிக்கையும் பலமும் எங்களுக்கு அளியுங்க. அனைத்தையும் சிறப்பாக கட்டுப்படுத்துவதற்கு உங்களுக்கு நன்றி. உங்க மகனின் பெயரில் ஜெபிக்கிறோம். ஆமா
5: ஆமா.
2: ஹலோ,
6: நான் தான்.
7: ஹாய் பக், உன் குரலை கேட்கும் போது மிகவும் சந்தோஷமா இருக்கு. நீங்கள் எல்லாரும் நன்றாக இருக்கிறீங்களா?
6: ஆமா ஆமா ஆமா, நான் நன்றாக இருக்கோம். பாரு, இங்க இப்போதான் இருட்டு ஆரம்பிக்குது. நான் சொல்ல வருவது, நான் உன்னை மிஸ் பண்றேன். நீங்க இருக்கீங்களா?
2: ஆமா ஆமா, இன்னும் இங்கதான் இருக்கேன்.
6: சரி, நான் இன்னும் வேலிங் வாலுக்கு போக போறேன்.
2: நீ முடியாது, ஐனா
8: யாராவது நெருங்கினா சுடப்படுவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது.
6: ஓய், கவலைப்படாதா, கடவுள் என்னை காப்பாச்சுறார். வேணும் பிரார்த்தனை போல.
7: நான் பண்ணிட்டேன், உன்னை வீட்டுக்கு அழைத்து வர சொல்லி அவரிடம் கேட்டேன்.
2: நான் உண்மையிலே உன்னை மிஸ் பண்றேடா.
6: நானும் அதே மாதிரி. கவனமா இரு.

0: நீ வந்ததுக்கு சந்தோஷம். அது
1: நாம் சீக்கிரம் போனோம்னா அவங்க பொய்ய சீக்கிரம் முடிவுக்கு கொண்டு வரலாம்.
0: வாங்க போகலாம்.

0: நான் திரும்பி வருவரேன். நீங்க தயவு செய்து இதே இடத்திலேயே பொறுமையாக காத்திருக்குமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.
1: நிறுத்து, உன் அடையாள அட்டை காத்து.
0: நான் ஜிஎன்எல்ல இருக்கிற, நான் நிக்கோலை கார்பேத்தியாவுக்காக வேலை பாக்குறேன்.
1: இல்ல, எங்களுக்கு கடுமையான உத்தரவு இருக்க, யாரும் உள்ள போக முடியாது.
2: எனக்கு பலங்கொடு கடவுரு.
3: நீங்க ஆண்டவரின் நம்பிக்கையில நடக்க வாழ்த்துக்கிறேன்.

0: என்ன போன்ற ஒரு பாவியையும் தேடி வந்து மீத்தெடுத்த அந்த மிகவும் அற்புதமான மற்றும் இனிமையான தெய்வீகமான திருவருள் ஒலியானது எவ்வளவு மகத்தானது என்பதை நான் உணர்கிறேன்.
1: முன்பு ஒரு காலத்துல, வெகு காலத்துக்கு முன்னால் நான் எப்படி இருந்தேன்னா,
2: வழி தவறி எங்கோ தொலைஞ்சு போனவன் நான். ஆனா இப்போது மீண்டும்
1: கண்டெடுக்கப்பட்டிருக்கிறேன்.
3: ஆழத்திலையும் என் இதயத்தின் ஒவ்வொரு துடிப்பிலையும் உண்மையான அன்பையும் நீதியையும் கற்றுக் கொடுத்தது இறைவனுடைய அளவற்ற கிருபைதான் என்று நான் ஆழமா உணர்ந்து பார்க்கிறேன். சாம், இந்த மேன்மையான கிருபையானது என் வாழ்க்கையின் கடினமான பாதைகளில் எனக்கு நல் வழிகாட்டியாக இருந்து என் மனதிற்கு தேவையான அமைதியையும் தெளிவையும் தந்து என்னை இன்று இந்த நிலைக்கு உயர்த்தி இருக்கிறது என்பதை நான் இங்கே மிகவும் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.
4: ஆண்டவர் பரிசுத்த ஸ்தலத்திற்கு ஒரு வீடு கட்ட என்னை தேர்ந்தெடுத்த
5: அவர் சொன்னார், இப்போது கவனமாக இரு, ஏனெனில் ஆண்டவர்
6: நான் தெரியும், அவர் ஆங்கிலத்தில் பேசுகிறார்.
5: நீங்க பொய்யான தீர்க்க தரிசிகள், கடவுளின் ராஜ்யத்தின் ரகசியங்களை தெரிந்து கொள்கிறோம் என்று கூறுகிறீர்கள்.
7: கடவுள் ஒவ்வொரு செயலையும் தீர்ப்புக்கு கொண்டு வருவார். வென்யூதா, ஒவ்வொரு மறைஞ்சிருக்கும் விஷயத்தையும் அது நல்லதா கெட்டதா என்றாலும் அவர் தீர்ப்பார். ஆண்டவர் இதயத்தை ஆராய்கிறேன், மனதை சோதிக்கிறேன், ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் வழிகளின் படி அவன் செய்த செயல்களின் படி கொடுப்பேன். நான்
5: என் இளமையிலிருந்து கட்டளைகளை பின்பற்றியுள்ள
7: நியாயப்பிரமாணத்தின் செயல்களால் எந்த மனிதனும் அவருடைய பார்வையில நீதிமானாக இருக்க முடியாது. கருணையால் நீங்கள் விசுவாசத்தின் மூலம் ரட்சிக்கப்பட்டுள்ளீர்கள். இது உங்களுக்காக அல்ல, இது கடவுளின் பரிசு. செயல்களால் அல்ல, யாரும் பெருமைப்பட முடியாதபடி.
8: புரிஞ்சுவிட்டது, எனக்கு புரியவில்லை.
9: நாம் தூதர்களா இருக்கிறோம், கடவுள் தன் வேண்டுகோளை எங்களின் மூலம் வைக்கிறார்.
10: இது ஜிஎம்என், நாம் தொழில்நுட்ப சிக்கல்களை எதிர்கொண்டிருக்கிறா, தயவு செய்து காத்துட்டோம்.
9: கடவுளுடன் ஒற்றுமை அடையுங்க. பாவம் இல்லாதவரான அவரை நமக்காக பாவமாக்கினார். ஒஸ்த அவரில் நாம் கடவுளின் நீதிமான்களாக மாறுவோம்.
11: கடவுள் உலகத்தை இவ்வளவு நேசித்ததால் தன் ஒரே மகனை கொடுத்தார். அவரை நம்புகிறவர் எவரும் அழியாமல் நித்திய ஜீவன் பெறுவார்கள். உலகத்தை தண்டிக்க தம் மகனை கடவுள் உலகில் அனுப்பவில்லை, அவரின் மூலம் உலகம் ரட்சிக்கப்படவே அனுப்பினார். மகனில் நம்பிக்கை வைக்கும் ஒருவர் தண்டிக்கப்பட மாட்டார், ஆனால் நம்பாதவர் ஏற்கனவே தண்டிக்கப்பட்டவராக இருக்கிறார். ஏனெனில் அவர் கடவுளின் ஒரே பிறந்த மகனின் நாமத்தில் நம்பவில்லை.
12: இறைவனுடைய குமாரனாகிய இயேசுவின் பரிசுத்த நாமத்தில்,
11: அவர் கிறிஸ்தே
13: இயேசுவோ.

0: காட்சிகளை டிவியில பார்த்தும் போது எனக்கு எதுவும் உணரவில்லை.
1: என்ன?
2: நான் குளோயிடம் பேசுறேன். ஒளிபரப்பு துண்டிக்கப்பட்டது, யாரும் அதை பார்க்கவில்லை.
0: அது என்ன இருக்கோ?
2: ஆனாலும் குறைஞ்சபட்சம் பெண் உண்மையை கேட்டிருக்க வேண்டும் இல்லையா?
0: பேசும் முன் சென்றார்.
2: தெரியாதுண்ணா,
0: நான் அவரிடம் பேசுவதற்கு முன்பே அவர் போய்விட்டார்.
2: சரி, இப்ப அது கடவுளின் கையில் இருக்கிறதே.

0: ஏய், உன்னை திரும்ப வந்ததை பார்த்ததுல சந்தோஷம். நீ சாப்பாடு தேவைப்படுவாயின்னு நினைக்கேன்.
1: நன்றி, நான் தயார்.
0: நான் பையன் கடவுளுத்தால.
2: அப்படி என்றால் அவரிடம் சொல்லு.
3: அன்புள்ள கடவுளே, உங்களுக்கு எதிராக பாவம் செய்ததற்கு மிகவும் வருந்துகிறேன்.
0: தயவு செய்து என்ன மன்னிங்க.
2: நான் சரியானதை செய்ய விரும்புகிற.
4: இயேசுவே,
0: நன்றி. எனக்காக இறந்ததுக்கு நன்றி.
2: என் வாழ்க்கைய
4: உங்கள் கைகளில் வைக்கிறேன்.

0: நீங்கள் உண்மையிலேயே மிகவும் அருமையானவர். அது சொல்ல போனா
1: நல்லதாக இருந்தது.
0: அவரது கண்களை பார்த்தாயா? அவரது கண்கள்ல நிறைய அமைதி இருந்தது. அவர் கடவுளை கண்டுபிடிச்சார்.
2: ஆமா, நீ
3: ஜெய்னாய், இந்த நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கப்பட்ட அறிவிப்பிற்கு நான் நேரில் இருக்க முடியாதத வருந்துகிறேன். நான் சமீபத்துல சந்தித்த ரபாய் பென்யூடா உலகின் முன்னணி ரபாய்கள் போதனைகள்ல நிபுணர் அக அறியப்படுகிறார். பழமையான வேத நூல் இல்ல. அவர் நேர்மையானவர், கவனமாக செயல்படுபவர், ஒவ்வொரு முடிவையும் நன்கு ஆராயப்பட்ட தகவல்களுடன் ஆதரிப்பவர் என்று அறியப்படுகிறார். அவர் சுமார் ஒரு மணி நேரத்துல உங்களுடன் சேருவார். துரதிருஷ்டவசமா அவசரமான வணிக வேலைகள் என்னை மீண்டும் நியூயார்க்கிற்கு அழைக்கின்றன. எனவே இப்போது உங்களை விட்டு பிரிகிறேன். உங்களுக்கு அமைதி கிடைக்க வாழ்த்துகிறான்.

0: வணக்கம்.
1: நீ எங்க இருக்கிற?
0: நான் விமானத்துல இருக்கிறேன், நிக்கோலை போகிறேன். ஆமா, எனக்கு தெரியும்,
1: இப்பதான் கேட்ட. இங்கிருந்து நான் என்னால் முடிஞ்சதை எல்லாம் செய்ய போகிறேன்.
0: நீ ஒன்ன கவனிச்சுக்கோ.
1: நன்றி, கடவுள் ஆசீர்வதிப்பாராக.
2: நீங்க வயலிங் வால்ல எனக்காக முயற்சி செய்ததை நான் மதிக்கிறேன்.
3: நீ கவலைப்படாத, நீ இங்க இருப்பதற்கான உண்மையான காரணம் இதுதான்.
4: மிகவும் முக்கியமான இந்த அறிவிப்பை நீ முழுமையான கவனத்துடன் உற்று நோக்குவாய் என்று நான் மனதாக நம்பிக்கொண்டிருக்கிறேன். உனது வாழ்வின் புதிய அத்தியாயமான 18 வயதை தைரியமா எதிர்கொள்.
0: சிறிது நேரத்துல திரும்பி வருகிறேன். நல்லா இருக்கியா?
1: ஆமா, கண்டிப்பா.
0: ஒளிபரப்புக்கு தயார் நடா?
5: தயவு செய்து
0: இப்ப ஆரம்பிக்கலாம்.
6: பல ஆண்டுகளாக ஆய்வு செய்த பிறகு என் குழு எந்த சந்தேகமும் இல்லாம மெசியாவின் அடையாளத்தை கண்டுபிடிச்சு விட்டது என்று முடிவுக்கு வந்துள்ளது.

0: பைபிள் மனித இனத்துல ஒரே ஒருவரால் மட்டுமே நிறைவேற்றக்கூடிய தெளிவான தீர்க்க தரிசனங்களை பைபிள் வழங்கியுள்ளது. 456 மெசியா தொடர்பான வசனங்கள் மற்றும் மிகவும் பழமையான ரபீன்கள் எழுதிய 558 மேற்கோள்கள் அடிப்படையில் மெசியாவுக்காக 109 தனித்துவமான தீர்க்க தரிசனங்கள் உள்ளன. அவை அனைத்தையும் நிறைவேற்றமேதோ இந்த இரவுல அந்த 109 தீர்க்க தரிசனங்களையும் விரிவாக விவரிக்கப் போவதில்லை என்பதை அறிந்து நீங்களும் ஓரளவு நிம்மதி அடைவீர்கள் என்று நினைக்கிறேன். இந்த 100 தீர்க்க தரிசனங்கள்ல 20 தீர்க்க தரிசனங்கள் கூட ஒரே மனிதனில் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு 100 மில்லியனில் 1க்கும் அதிகம் குறைவாக உள்ளது. தற்போது நடந்து வரும் உலக நிகழ்வுகளை பொறுத்தவரை மெசியா நம்மிடையே இன்று நடமாடுகிறார் என்ற பல்வேறு விதமான கருத்துக்களும் யூகங்களும் மக்களிடையே இன்று பரவலாக எழுந்துள்ளன. அப்படி என்றால் நாம் அந்த தீர்க்க தரிசனங்களை பார்ப்போம். அவற்றில் சில நம்மில் யாருக்கும் பொருந்தக்கூடியவை. உதாரணமா, மெசியாவுக்கு முன்பாக ஒரு முன்னோடி வருவார். அவர் மேலும் தீர்க்க தரிசனங்கள் ஒரு ஆணை குறிக்கின்றன. எலும்பு உடையாமல் குத்தப்படுவார். இப்போது இது சுருங்க தொடங்குகிறது. மெசியா மிகவும் அரிதான இரத்த வம்சத்தில் பிறக்க வேண்டும். அவர் சிறு வயதுல எகிப்துக்கு பயணம் செய்வார். அவர் தன் சொந்த மக்களாலா நிராகரிக்கப்படுவார். மெசியா பெத்லஹேம்ல பிறக்க வேண்டும். மெசியா துரோகிக்கப்படுவா. ஒரு நண்பனா 30 வெள்ளி நாணயங்களுக்கு துரோகிக்கப்படுவார். மற்றும் மிகவும் ஆச்சரியமாக மெசியாவுக்கு என்று முன்கூட்டியே கணிக்கப்பட்டது. நமக்கு ஒரு தொடர்பு இல்ல. சாக பணக்காரர்களுடன் அடக்கம் செய்யப்பட நிறைவேற்றும் ஒரே ஒருவரே வரலாற்றில் இருக்கிறார். அவருடைய பெயர் அவர் இயேசு கிறிஸ்து.
1: அருள்
0: என்னால் இதை நம்ப முடியல. நான் கடவுளின் சாட்சிகளை நேரடியாக கண்டிருக்கிறேன். உண்மைய மிக தெளிவாக கேட்டிருக்கிறேன். நாங்க உங்களை எல்லோரையும் கேட்டுக்கொள்கிறோம், உங்கள் கண்களை திறந்து உண்மைய பார்க்கவும் கடவுளின் நம்பிக்கையை நோக்கி திரும்பவும்.
1: தயவு செய்து என்னை மன்னிக்கவும்.
0: அவர் நமக்காக ஒரு இரட்சகரை அனுப்பி வைத்திருக்கிறார்.
1: நீங்க எனக்கு தேவா.
0: இயேசு கிறிஸ்து. சந்தேகப்பட்டதற்கு என்னை மன்னிக்கவும்.
2: புரிஞ்சு விட்டதே, இப்போ புரிஞ்சு விட்டது.
3: இப்போ
4: நாங்க தொழில்நுட்ப சிக்கல்களை எதிர்கொண்டு வருகிறோம்.
5: தயவு செய்து காத்திருக்கவும்.
1: என்னுடன் ஜெபியுங்க.
6: இயேசுவே, உங்களை என் வாழ்க்கையில ஏற்றுக்கொள்கிறேன்.
1: உங்களை ஏற்றுக்கொள்கிறேன். என் வாழ்க்கையில, என் வாழ்க்கையில,
6: என் இதயத்துல,
1: என் இதயத்துல
6: நீங்கள் என்று என்னுடன் இருக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் என்று என்னுடன் இருக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன்.
7: ஆமென், ஆமென். நீங்கள் அனைவரும் இந்த இடத்துல முழுமையான பாதுகாப்புடன் இருப்பீர்களா என்பது குறித்து எனக்கு துல்லியமாக தெரியவில்லை. ஆனால் என்னை பொறுத்தவரை நான் இங்கே மிகவும் நன்றாகவே இருப்பேன் என்று உறுதியாக நம்புகிறேன்.
8: நன்றி பக்கு. உங்களால் கோடிக்கணக்கானோர் உண்மையை கேட்டுள்ளனர். கடவுளுக்கு நன்றி.
9: நீங்க ஓய்வெடுக்க விரும்புகிறீர்களா?
8: ஆமா.
9: நன்றி கடவுளே.

0: நிக்கோல, உங்களுக்கு ஏதும் வேண்டுமா?
1: லிம்,
0: நிக்கோல,
2: தயவு செய்து இப்போது என்னை சற்று தனியாக இருக்க விடுங்க. எனக்கு இப்போது யாரிடமும் பேசுவதற்கு விருப்பம் இல்லை. அதனால் என்னை அமைதியாக இருக்க விடுமாறு உங்களை மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இது முடிவல்ல, இது என் பொன்னான தருணம். என் ஆசைகளும் லட்சியங்களும் நிச்சயமா நிறைவேறும். என் தேவனே, நான் உம்மை துதிப்பேன். ஓ ஆண்டவரே, என் தேவாதி தேவனே, நான் மிகவும் ஆச்சரியமான மற்றும் பிரமிக்கத்தக்க அதிசயத்தில் ஆழ்ந்திருக்கும் போது உம்முடைய பரிசுத்தமான கரங்களினால் உருவாக்கப்பட்ட இந்த பிரபஞ்சத்தின் அனைத்து படைப்புகளையும் நான் எண்ணி பார்க்கிறேன். வானத்தில் பிரகாசமாக மின்னும் கோடிக்கணக்கான நட்சத்திரங்களை நான் அண்ணாந்து பார்க்கிறேன். வானத்தையே அதிரச் செய்யும் உருண்டு வரும் இடியின் சத்தத்தை கேட்கிறேன். பிரபஞ்சம் முழுவதும் உம்முடைய வல்லமையும் அன்பும் நிறைந்த இதயம் வெளிப்படுகிறது. இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சம் விரிந்து வெளிப்படும் போது என் ஆத்துமா மகிழ்ச்சியோட உயர்ந்து பாடுகிறது. என் இரட்சகராகிய இறைவனே, உமக்கு மகிமை உண்டாவதாக.
3: எவ்வளவு மகத்துவமக்கு, எவ்வளவு மகத்துவமக்கு, அப்போது என் ஆன்மா பாடுகிறது. என் இரட்சகர் கடவுளே உமக்கு எவ்வளவு மகத்துவமக்கு. ஆண்டவரே, உமது மகத்துவம் எவ்வளவு பெரியது மற்றும் எவ்வளவு உன்னதமானது.
2: அப்போது என் ஆன்மா துதித்து பாடுகின்றது, என் இரட்சகராகிய தேவனே, உமக்கு எவ்வளவு மகிமையும் மகத்துவமும் நிறைந்திருக்கிறது. எவ்வளவு மகத்துவம் உமக்கு.
3: உமது மகத்துவம் எவ்வளவு பெரியது மற்றும் உன்னதமானது. என் ஆத்துமா உமை புகழ்ந்து பாடுகிறது, என் இரட்சகராகிய தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம்.
2: எவ்வளவு மகத்துவம் உமக்கு, எவ்வளவு மகத்துவம் உமக்கு இறைவா.

0: வாருங்கள், கர்த்தரை தொழுது கொள்வோம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தேவாலயத்திற்கு செல்ல முடியாதவர்களுக்காக இந்த நிகழ்ச்சியை கர்த்தரின் கிருபையால் உங்களுக்கு வழங்குகிறோம். நீங்களும் எங்களுடன் சேர்ந்து கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள்.
1: கர்த்தராகிய தேவன் தாமே பிரசன்னராக இருந்து நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். பரலோகத்திலே வாசம் செய்கின்ற அன்பின் நல்ல கர்த்தாவே, இந்த நேரத்திற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவின் ரத்தம் எங்கள் ஆவி ஆத்மா உடல் முழுது கல்வி பரிசுத்தப்படுத்தும் அப்பா. என் அருவிலே நீ அசைவாடி கொண்டிருக்கிறீர் ஐயா, உமக்கு நன்றி அப்பா. உங்கள் ரத்தத்தை இந்த இடம் முழுது தெளிக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம். இந்த கூட்டங்களில் முழு பொறுப்பு எடுக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த கூட்டங்களுக்கு விரதமாக எலும்புற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்பட்டு போவதால் சர்ப்பங்களையும் தேர்களையும் விதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமையில் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டான்னு சொன்னீரேன். இந்த கூட்டனுக்கு விரதமாக எலும்புற பொல்லாத ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டப்பட்டு போவதாக. பிள்ளைகளே, தேவனால் உண்டாந்தவர்களை செய்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிற பெரியவர் என்று சொன்னீரேன். எங்களில் இருக்கிற பெரியவராக இயேசுவின் நாமத்தில் கூட்டணிக்கு உறவு எழுவர் அந்தகார வல்லமை கடிந்து கட்டி ஜெபிக்கிறோம். எல்லாம் நான் மகிமைக்காய் நடைபெறணும். எல்லாரையும் மறைத்து கர்த்தர் வெளிப்படுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமே. எங்களை மட்டும் பாதுகாத்து வந்தீங்களேப்பா, உங்களுக்கு நன்றி என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா.

0: கொஞ்ச நேரம் தேசத்திற்காக, தேசத்தின் ஆசீர்வாதங்களுக்காக நம்ம ஜபம் பண்ண போறோம். ஜபக்குருவி சொல்லும் பொழுது ஓடி வந்து ஜபம் பண்ணுங்க, வாஞ்சையோடு ஜபம் பண்ணுங்க.
1: சபையில் எழுப்புதல் உண்டாகணும், எல்லா சபையில் எழுப்புதல் உண்டாகணும், எல்லா சபையிலும் ஆத்மா நிரம்பி வழியணும், எல்லா சபையிலும் பரிசுத்தம் நிறைஞ்சிருக்கணும். ஒருத்தர் கூட வெறுமையே போக கூடாது, அதுக்காக யாரோ திருச்சாம் பண்ணலாமா?
2: பரிசுத்த தெய்வமே, மே நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேலையில கூட ஏசப்பா எங்க சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்க சபைகள் எல்லாம் எழுப்புதலை தயவை தர வேண்டுமாய் கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஏசப்பா. சபைகள் ஆத்மாக்கள் நிரம்பி வழியக்கூடிய கிருபைகளை தேவரி தர வேண்டுமாய் கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஏசப்பா. சபை மக்கள் எல்லாம் ஆவினால நிரப்பப்பட்ட மக்களாக தேவரீர் மாற்ற வேண்டுமாய் கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஏசப்பா. சபைக்கு வர ஒவ்வொரு மக்களை தேவரீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனே மே துதிக்கிறேன், சபைகள் வளர்ந்து பெருகுன ஆண்டவரே. ஐயாமே துதிக்கிறோம், நீங்க இறங்க வேண்டுமாய் கெஞ்சி ஜெபிக்கிறோம். துதி கண்ண மகிமை செலுத்துறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கெஞ்சி ஜெபிக்கிறேன் எங்கள் பரிசுத்த பிதாவே,
1: ஆமென். போதை பொருள் கடிமையா இருக்காங்க அத்தனை மக்களும், சீகப்படும் சாராயம் கல்லு எல்லா குளிக்கிற அத்தனை மக்களும் மன திரும்ப ரட்சிக்கப்படும். நமக்கு ஆத்மா வெளியேறப்பட்டது, ஆத்மா மீட்பு மீக்கப்போ வெளியேறப்பட்டது. எத்தனையோ சனங்கள் ஆண்டவர் அறியாம இருக்காங்க, இப்போ ஒருத்தர ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்காங்க. நம்ம தேசத்துல ஒவ்வொரு சனமும் குளிக்கவே கூடாத பாக்கும்போது வெறுப்பை தரணும். நம்ம அதுக்க வச்சியம் பண்ணலாம்.
3: ஏசப்பா துதிக்கிற ஏசப்பா, நாளை கொடுத்ததுக்கு கொடான குடி ஸ்தோத்திரம் ஏசப்பா. பெண்கள் குடிக்கிறாங்க ஏசப்பா, சிறு பிள்ளைங்க குடிக்கிறாங்க ஏசப்பா, வாலிபர்கள் குடிக்கிறாங்க ஏசப்பா. அவங்களுக்குள்ள அந்த குடி ஆவின எடுத்து போடுங்க ஏசப்பா, அவங்களுக்குள்ள ரட்சிப்பை கொடுங்க ஏசப்பா. எத்தனை குடும்பத்துல குளிச்சப்பா சமாதானம் இல்லாம இருக்காங்கப்பா ஏசப்பா. எத்தனை பேர் அப்பா குடிக்கிறனால தற்கொலை பண்ணிக்கிறாங்க ஏசப்பா. எத்தனை பேருக்குள்ள சண்டை நடக்குது ஏசப்பா. எத்தனை இடத்துல விவாகரத்து ஆகுது ஏசப்பா. இந்த நிலைமையில நீங்க மாற்றி போடுங்க ஏசப்பா. ஏசப்பா எங்க தேச மக்களுக்கு ஒரு இரக்கத்தை நீங்க காட்டுங்க ஏசப்பா. ரட்சிப்பை நீங்க காண்பீங்க ஏசப்பா. ரட்சிக்கப்படணும் ஏசப்பா. ஏசப்பா ஏசப்பா இந்த மாதிரி குடிக்கிறவங்க குடும்பத்துல அப்பா ஏசப்பா ஒரு முற்றிலும் ஒரு விடுதலை நீங்க தாங்க ஏசப்பா. ஏசப்பா போதை பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிற ஒவ்வொருத்தரும் நீங்க மீட்டெடுங்க ஏசப்பா. ஏசப்பா அவங்களுக்குள்ள ஒரு பயத்தை நீங்க உண்டாக்குங்க ஏசப்பா. ஏசப்பா நீங்க தான் மெய்யான தெய்வம் நாங்க அறிந்து கொள்ளணும் ஏசப்பா. ஏசப்பா உங்க செட்டைகளுக்குள்ள வந்து அடைக்கலாம் புகுந்து கொள்ள நீங்க உதவி செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா இந்த குடிநாவை முற்றிலும் அவங்கள்ட்ட விளக்கி போடுங்க ஏசப்பா. ஏசப்பா எல்லாத்தையும் ரட்சி தும்மோடு இணைத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. இப்ப கொடான கொடி ஸ்தோத்திரம் ஏசப்பா. எல்லாம்
4: துதிக்கிறோம் ஏசப்பா. உங்களுக்கு நன்றி சொல்றேன் ஏசப்பா. நன்றியோடும் துதிக்கிறோம் தகப்பனே. இந்த தீவிரவாதி இயக்கங்களால் ஏசப்பா எங்க ராணுவ படைகளுக்கு எந்த ஆபத்தும் விபத்தும் வராதபடிக்கும் சுவாமி நீங்க காத்துக்கொள்ளும்படிக்கும் ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீங்க இறக்கம் செய்யும்படிக்கும் ஜெபிக்கிறேசப்பா. எல்லா துதி கண மகிமை உமக்கு செலுத்துறோம் ஏசப்பா. மூலம் ஜெபத்தேட்டுக் கொள்ளுங்கள் பரிசுத்த பிதாவே.
0: வேத பாடங்களை வாசிக்க போகின்றோம் இப்பொழுதும். முதலாம் திருமறை பாடமாக 1 பேதுரு புஸ்தகம் 1 அதிகாரம் 1 பேதுரு புஸ்தகம் 1 அதிகாரம்.
5: இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு பொந்து கலாத்தியா கப்பத்தோக்கியா ஆசியா பித்தினியா தேசங்களிலே சிதறி இருக்கிறவர்களில் பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேறப்பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமலும் இருந்து அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்ம ரட்சிப்பை அடைகிறீர்கள். உங்களுக்கு உண்டான கிருபியை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்க தரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். தங்களுள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்திலே விசேஷம் இன்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள். தங்கள் நிமித்தமல்ல, நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவ தூதரும் ஆசையாயிருக்கிறார்கள். ஆகையால் நீங்கள் உங்கள் மனதினறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபியின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாய் இருங்கள். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. அன்றியும் பச்சாபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரிகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியத்தை நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையின் என்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாயிருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலத்தில் வெளிப்பட்டார். உங்கள் விசுவாசம் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாயிருக்கும்படி ஆவினாலே சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்து மக்களை சுத்தமாக்கிக் கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடே ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவவசனமாகி அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிக்கப்பட்டு இருக்கிறீர்கள். மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷருடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்து அதன் பூவும் உதிர்ந்தது. கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டுகிற வசனம் இதுவே என்பதே ஆமீன். வாசிக்கும்படியே கொடுக்கப்பட்ட வேத படம் வாசித்து முடிந்தாயிற்று.
6: படைக்கப்பட்ட காணக்கே நீர் ஆசீர்வதித்தலாம் அன்றுகிறே. உங்களோட கரங்களில பெற்று உங்களோட கரங்களில கொடுக்க கத்தாவே எங்களுக்கு கொடுத்த பாக்கியத்திற்காக சுலாக்கியத்திற்காக நடி செலுத்தணும். குடும்பங்களில் எந்த குறைவும் வராதபடி எல்லாம் நிறைவாக இருக்க கர்த்தத்தாமே கிருபை பாராட்டுங்க. நீரே முழுமையாய் நீர் பொருட்படுத்த ஆசீர்வதிங்க. நீங்க இப்படி செய்ய போறதை கா கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்திலே கெஞ்சி ஜெபிக்கிறோம் தூய பிதாவே.
0: கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்பதற்காக அக்கா அவர்கள் ஜெபிப்பார்கள். எல்லாம் இணைந்து ஜெபிக்கலாமா?
7: ஏசப்பா, என்னை மறைத்து பேசுங்கப்பா. உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க ஏசப்பா. எல்லா துதிகான மகிமைக்கு செலுத்துறோம். ஏசப்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே. சங்கீத புஸ்தகம் 32:8
5: நான் உனக்கு போதித்து
7: நீ
5: நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன்.
7: நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன்.
5: உன்மேல் என் கண்ணை வைத்து
7: உனக்கு
5: ஆலோசனை சொல்லுவேன்.
7: மேல சில நேரத்துல நம்ம தவிக்கிறோம். ஐயோ, யாராவது நமக்கு சொல்லி கொடுத்தா நல்லா இருக்குமே. நம்ம எப்படி நடக்கணும், என்ன செய்யணும், பிள்ளைகள் படிப்புக்கு என்ன செய்யறது, இந்த வியாபாரத்தை எப்படி செய்யணும், இந்த தொழில் எப்படி செய்யணும், இந்த காரியத்தை நம்ம எப்படி செய்யணும், என்ன செய்யணும் நம்ம தெரியலேன்னு சொல்லி கலங்கும் போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லி எந்த வீட்டுக்கு போகலாம், எப்படி செய்யலாம், எத்தனை இந்த கடனை எப்படி அடைக்கலாம், எத்தனையோ காலங்கள் நமக்குள்ள ஒரு குழப்பம் வருது. ஐயோ எப்படி செய்யறது, என்ன செய்யறது, இவ்வளவு நிலைமையில என்ன செய்யறது, ஒண்ணுமே தெரியலையே, எந்த பாதைன்னு தெரியலையே அப்படின்னு நம்ம கலங்குறோம். அப்ப ஆண்டவராய் இயேசுக்கு சொல்லுகிறார், தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உண்மையில என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லி. அவர் போதிக்கிற தேவன். நம்ம அவற்றை கேட்ட போதும், ஆண்டவரே நீ இதுக்கு என்ன செய்யணும், இது வந்து எப்படி நான் செய்யணும், இதுல எப்படி நான் வாழணும், இதுல எப்படி நான் கடந்து வரணும், இந்த பாதையில எப்படி ஆண்டவர் நான் கடந்து வரணும்னு நீங்க கேட்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு கட்டாயம் உங்களுக்கு போதிப்பார். நான் ஒரு போதிப்பேன்னு சொல்லியிருக்கிறார். அது போதிக்கிற தேவன். நம்ம ஒரு நாள் கர்த்தர்னு கேட்கணும். மனிதர்கிட்ட போய் கேட்டோம்னா நமக்கு தப்பான ஆலோசனை சொல்லுவாங்க. நம்ம மனிதர்கிட்ட கேட்க வேண்டிய அவசியமே இல்லை, நம்ம கர்த்தர்கிட்ட கேட்கணும். அவர் தான் சொல்றார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய ஒளி உன் காட்டுவேன், மேலே என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன், எப்படி நடக்கணும் உனக்கு ஆலோசனை சொல்வேன் கர்த்தர் நம்மை சொல்லியிருக்கிறார். அவர் நம்ம போதிக்கிற தேவன். கலங்காதீங்க, கர்த்தரே நம்மளை போதிப்பார். ஏசாயின் புஸ்தகம் 30:21
8: நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும்,
7: நீங்க வலதுபுறமாய் சாயும் போதும்,
8: இடதுபுறமாய் சாயும்
7: போதும், இடதுபுறமாய் சாயும் போதும்,
8: வழி இதுவே,
7: வழி இதுவே,
8: இதிலே நடவுங்கள் என்று,
7: இதிலே நடவுங்கள் என்று
8: உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும்.
7: நீங்க பின்னாலே சொல்ற வார்த்தை உங்கள் காதுகள் கேட்கும். ஒரு வழிக்கு நம்ம சில நாள்ல கர்த்தர் வீட்டு வலதுறமும் இடதுபுறமும் சாயும் போது கர்த்தர் மூடி பேசுவார், வழி இது, இதுல நடங்க, வலது இந்த பாது வலதுபுறம் செய்யாதீங்க, இடதுபுறம் செய்யுங்க, இந்த வழி நடங்க, இதுதான் எனக்கு பிரியமான வழின்னு சொல்லி அவர் என்ன செய்ய, பின்னால சொல்ற சத்தம் நம்ம காதில கேட்கும். அவர் நம்மோடு பேசுவார். பேசுகிற தெய்வம், பேசாத தெய்வம் அல்ல, நம்ம ஆண்டவராக இயேசுக்கிறது பேசுகிற தெய்வம். வலதுபுறமும் கர்த்தர் வீட்டு வலதுபுறம் தெரியும் சில நல்ல நம்ம வழி தெரியாம கர்த்தர் வீட்டு வலதுபுறமும் இடதுபுறமும் சாயும் போது வழி இதுவே, இதில் நடங்கிற சத்தம் நம்ம காதில பின்னால கேட்கும். அது மனசுக்குள்ள பேசுவார் ஆண்டவர், இதுல நடங்க இந்த காரியம் தப்பு, இது எனக்கு பிரியமில்லாத காரியம், இதில் நடக்காதீங்கன்னு சொல்லி கர்த்தர் நம்மளோடு பேசுவார். நமக்கு வழி இப்போ போதிக்கிறவர், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய ஒளிவன் காட்டுவேன், மேலே என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லேன்னு சொல்லியிருக்கிறார். நம்ம அவர்கிட்ட கேட்க வேண்டும். நம்ம மனிதர்கிட்ட ஆலோசனை கேட்கணும் அவசியமே இல்லை. நம்ம கர்த்தர் ஆலோசனையில ஆச்சரியம் உள்ளவர். அவர் ஆலோசனை சொல்லுவார், போதிப்பார், நமக்கு எல்லாமே சொல்லி தருவார். 25:4-5
8: கர்த்தாவே,
7: கர்த்தாவே,
8: உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும்,
7: கர்த்தாவே உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும்,
8: உடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும்,
7: உடைய வழிகளை எனக்கு தெரியும், உடைய பாதைகளை எனக்கு போதி மாண்டவன், எந்த பாதையில் நடக்கணும், எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதான் சங்கீதக்கார் கேட்கிறார், உங்களுடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும்,
8: உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி,
7: உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி,
8: என்னை போதித்தருளும்,
7: என்னை போதித்தருளும்,
8: நீரே என் ரட்சிப்பின் தேவன்,
7: நீரே என் ரட்சிப்பின் தேவன்,
8: உம்மை நோக்கி நாள் முழுதும் காத்திருக்கிறேன்,
7: உம்மை நோக்கி நாள் முழுதும் காத்திருக்கேன். பாத்தீங்களா, அவர் தான் நம்ம சத்தியத்திலே நடத்துகிற தேவன், அவரின் போதிக்கிற தேவன். நம்ம அவரை நோக்கி கேட்போம், கட்டாயம் போதிப்பார். சரி, யாருக்கெல்லாம் போதிப்பாருன்னு நம்ம பார்க்க போறோம். முதலாவது பார்க்கிறோம் கர்த்தர் யாருக்கு போதிக்கிறார் பாருங்க, 1 Yohanan 2:27
8: நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம்,
7: நீங்க அவராலே பெற்ற அபிஷேகம்
8: உங்களில் நிலைத்திருக்கிறது,
7: உங்கள் நிலைத்திருக்கிறது,
8: ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை,
7: ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை,
8: அந்த அபிஷேகம்,
7: அந்த அபிஷேகம்
8: சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது.
7: பாத்தீங்களா, நீங்க பெற்ற அபிஷேகம் என்ன செய்யறா, சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது,
8: அது சத்தியமாய் இருக்கிறது,
7: அது சத்தியமாய் இருக்கிறது,
8: பொய்யல்ல,
7: பொய்யல்ல,
8: அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக.
7: அவர் கர்த்தர் என்ன போதிக்கிறாரோ, பரிசுத்தாவியனர் என்ன போதிக்கிறார் அதன்படி நம்ம நிலைத்திருக்கணும். பரிசுத்தவனை போதிப்பார். நீங்க பெற்ற அபிஷேகம் சகலத்து குறித்து போதிக்குமா, ஒண்ணு மாத்திரம் தான் போதிக்கும், இது மாத்திரம் தான் போதிக்கும், அதை மாத்திரம் சகல சகலத்தின் குறித்து நம்ம போதிப்பார். அதனால தான் பரிசுத்தவன் அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொன்னார், இதோ மாம்சமனை யாவரையும் ஆவி ஊற்றுவேன்னு சொல்லியிருக்கிறார். நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் போதிப்பார் சகலத்தையும், என்னென்ன நடக்கணும், வீட்டில் எப்படி போட, குடும்பம் எப்படி ஆசீர்வாதமாக இருக்கணும், குடும்பத்தில் எப்படி ஆசீர்வாதமாக இருக்கணும், குடும்பம் எப்படி நம் பண கஷ்டம் மாறணும், கண்ணீர் துடைக்கணும், நம்ம எப்படி எல்லாம் செய்யணும்னு சொல்லி ஒவ்வொரு நிமிஷம் பிள்ளைகள் படிக்கிறதுக்கு வேண்டிய பிள்ளைகளுக்கு அது சகலத்தையும் குறித்து எல்லா கருத்தும் குறித்து நம்ம போதிக்கிறவர். நம்ம கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம போதிக்கிற தேவன் நம்ம கலங்காண்ட ஏசுபாட்டை ஒவ்வொரு நாளும் கண்ணி காலையில் அதிகாலம் எழுந்து அவர் பாதத்தில் காத்திருந்து நம்ம செவிக்கும் போது நம்ம பரிசுத்தவான் அபிஷேகத்தை பெற்றிருப்போமானால் அவர் சகலத்தையும் குறித்து போதிப்பாராம். எல்லா காரியத்தையும், ஒரு காரியத்தை தான் போதிக்கிறவர் இல்லை, சகல காரியத்தையும் குறித்து நம்ம போதிக்கிறவர். நம்ம கேட்கணும் பசு தேவனி எனக்குள்ள வாங்க, இப்படி அபிஷேகம் எனக்கு சம்பூர்ணமா தாங்க ஆண்டவர், எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் போதாதப்பா, பரிசுத்தன அபிஷேகத்தை சம்பூர்ணமா கொடுங்க எனக்குள்ள வாங்கன்னு சொல்லி நம்ம ஆஞ்சியோடு தாகத்தோடு கேட்டா கர்த்தன பரிசுத்தன அபிஷேகத்தை தருவார், நம்ம சகலத்தையும் குறித்து போதிப்பார். நம்ம ஆண்டவராக இயேசுக்கு சொல்லுகிறார் யோவான் சுவிசேஷம் 14:26
8: என் நாமத்தினாலே,
7: என் நாமத்தினாலே
8: பிதா அனுப்ப போகிற,
7: பிதா அனுப்ப போகிற
8: பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே,
7: அவர் பேர் பாருங்க பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே,
8: எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து,
7: எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து,
8: நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும்,
7: நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும்
8: உங்களுக்கு நினைப்பூட்டுவார்,
7: நான் உங்களுக்கு சொல்ல எல்லாவற்றையும் நினைப்பூட்டுவார். அதுதான் சத்திய ஆவியாகிய தேற்றரவாளர்.
0: கடைசியாக நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக அக்கா அவர்கள் ஜெபம் பண்ணுவாங்க, அவரோடு கூட இணைந்து நம்ம எல்லாம் ஜெபிக்கலாமா? அதை திறந்து எல்லாம் ஜெபிங்க. அப்பா எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை தாரும் ஆண்டவர், அவருடைய போதிப்பை நாங்கள் பெறணும், ஆவிக்குரிய பூமிக்குரிய ஆசீர்வாதம் எங்களுக்கு தாரும் என்று சொல்லி அவரோடு இணைந்து ஜெபிக்கலாமா?
7: தகப்பனே பரிசுத்தன் அபிஷேகம் எல்லாரும் பொழிந்தரும் ஐயா, யார் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணுமாப்பா, அமைதியாரு இருக்க வேண்டாப்பா, மற்ற கேட்கட்டுமே கேட்கிறோம் எவன் பெற்றுக்கொள்வான்னு சொன்ன கேட்கறோன் கொடுக்கப்படும் சொன்னீரே, ராஜாமை துதிக்கிற பரிசுத்தன அபிஷேகத்தை எல்லாருக்கு மேலே ஊற்றுமையா ஊற்றுமாண்டவர அப்பா, பரிசுத்தன அபிஷேகத்தை ஊற்றுமையா தேவாதி தேவனே, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரை பரிசு நீங்க பெற்ற பரிசுத்த அபியனர் சொல்லியிருக்கிறப்பா, ஹாலே லூயா, நாங்கள் பரலோத்து போகணும்னா பரிசுத்தாமனு மேன்மை ஆண்டவர, ஒவ்வொரு பெற்றுக்கொள்ளட்டும் பெற்றுக்கொள்ளட்டும் பெற்றுக்கொள்ளட்டும் தேவனே தேவனே, எங்கள் மேலே அபிஷேகம் ஊற்று மாண்டவர, கத்துடைய ஆசீர்வாத ஐஸ்வர்யத்தை தருணு சொன்னீர், ஆசீர்வத்தை உயர்த்துங்க, நன்மையினால முடிச்சுட்டி காத்துக்கொள்ளுங்க அப்பா, பொம்மிக்குரிய ஆசீர்வத்தை பிள்ளைகள் ஒவ்வொரு சுகந்தரித்துக் கொள்ளட்டும் ஐயா, உமக்குள்ள கிட்டி சேரட்டும், அறிந்து கொள்ளட்டும், அண்டிக் கொள்ளட்டும், சார்ந்து கொள்ளட்டும், என் இயேசோடு இணைந்து வளட்டுமே, இயேசோடு ஒன்றரை கலக்கட்டும் ஐயா, அப்பா கத்தோடு இசைந்திருக்க ஒரையாவிய இருக்கிறேன்னு சொன்னீரே, உமோடு இசைந்து உமோடு ஒன்றரை கலக்க கிருவை செய்ய, வியாதிகள் நோய்கள் பலவீன நீங்கி போட்டு ஆண்டவர, என்ன பலவீனாலும் சுகமாக்குங்கப்பா, சுகமாக்குங்க, சுகமாக்குங்கப்பா, எந்த மந்திரம் செய்வனை கட்டிருந்தாலும் இயேசுக்கு திராமத்தை உடை தெரியுற ஆண்டவர, எந்த மந்திரம் செய்வனிகள் பெலியிருந்தாலும் இயேசுக்கு திராம உடை தெரியுற ஆண்டவர, எந்த குடும்பத்துல மந்திரம் செய்வனிருந்தாலும் இயேசுக்கு திராமது உடை தெரியுற ஆண்டவர, அக்கினியை போடும் ஆண்டவர், அக்கினியை போடுங்க, நீங்க தானே சொன்னீங்க பிசாசன்களை அழிக்க முடியும் தேவக்கமர் வெளிப்பட்டாரு சொன்னீரு, எந்த கட்டு எந்த மந்திரம் செய்வனிருந்தாலும் இயேசுக்கு திரும்ப உடை தெரியுற ஆண்டவர, வேலை இல்லாத மக்களுக்கு வேலை தாங்க ஏசப்பா, திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும் ஏசப்பா, குழந்தை பாய்க்கு இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய்த்த தரணும் ஏசப்பா, கடன் பிரச்சனையோடு இருக்கிற மக்கள் கடன் அடைக்க உதவி செய்யப்பா, குடிக்கிற குடும்பத்துல குடியிலிருந்து விடுதலை செய்யுங்க ஏசப்பா, குடிக்கிற குடும்பத்தில் அப்பா குடியிலிருந்து விடுதலை தாங்க ஆண்டவர, தொழில் சேர குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா, தொழில் சரக்கணும் தலைக்கணும் ஆசீர்வாதமா இருக்கும், வியாபாரம் சேர குடும்பங்களை ஆசீர்விக்கணும் தெளிக்கணும் தலைக்கணும் ஆசீர்வத்து உயர்த்தணும்ப்பா, படிக்கிற பிள்ளைங்க ஞானத்தை கொடுங்க ஞாபகத்தை கொடுங்கப்பா, நல்லா செபிக்கிற பிள்ளைகளா துதிக்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்க, ஆசீர்வத்தை உயர்த்துங்கப்பா, உடைய அன்பின் சட்டைக்குள்ள மூடி மறைத்துக்கோங்க எல்லா பிள்ளைகளையும், கத்திரையும் ரத்த கோட்டையில மூடி மறைத்துக்கோங்க, வெயில் அடித்து பாதுகாத்துக்கோங்க ஏசப்பா, செழிக்கணும் தலைக்கணும் ஆசீர்வாதமா இருக்கணும் ஐயா, சகல ஆசீர்வத்தை சம்பூர்ணமா கொடுங்கப்பா, ஆவிக்குரிய ஆசீர்வாதம் பூமிக்குரிய ஆசீர்வாதம் உன்னத்துக்குடிய ஆசீர்வாதம் நித்திய ஆசீர்வாதம் உத்தம ஆசீர்வாதத்தால் நிரப்பி காத்துக்கொள்ளுங்க ஆண்டவர, பரலோகக்கில் மூடிக்கொள்ள முடியா செபிக்கிறோம், ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்கமா இருப்பது செய்யுங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க பொறுப்படுத்து காத்துக்கோங்க ஏசப்பா, அனைவரையும் துதிக்கிறோம், உலகம் யாரையும் தொடாதபடி காத்துக்கோங்க, உலகத்தின் வேஷம் கடந்து போகணும் சொல்லியிருக்கிறேன், உலகத்தில் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை இயேசுக்காக வாழக்கூடிய கிருபை தாங்குவோங்க, நாம் மகிப்பிடட்டும், எல்லா துதி கன மகிமை மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம் ஏசப்பா நாமத்தில் தாழ்மையாக கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே.
0: எனாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தரை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, எனாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகை பரியந்தமும் நம் அனைவரோடு நீடித்து நிலைத்திருப்பதாக.
9: எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
10: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443003 7800119 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ் ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ், 12 bar 80, அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address asvinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.
11: நான் இறக்க போறேன்.

0: தள்ளு, மெதுவா செய், மெதுவா மெதுவா தொட்டுவிட்டோம். இது ஆர்தர் நீலி கேப்பை அழைக்கிறார். நீங்க என்ன கேக்குறீங்களா?
1: நான் சந்திரனில் இருக்கிறேன்.
0: நான் சந்திரனை தொடுகிறேன்.

0: நான் முயற்சி செய்தேன், மீண்டும் முயற்சி செய்தேன். பாதுகாவலர் திருப்தி அடைந்தார், ஆனால் அவள் தங்கவில்லை. அவள் இப்போது போகிறதால நான் சொல்லக்கூடியது இதுதான். எனக்கு ப்ளூ என்று ஒரு உணர்வு வந்திருக்கிறது. சரி, இப்போ இந்த விஷயத்துக்கு என்ன பிரச்சனை? இப்போதான் அதை சரி செய்தேன்.
1: ஏதாவது ஃபியூஸ் அல்லது ஷார்ட் பிரச்சனை இருக்கலாம்.
0: ஆமா, நீ ஏதாவது செய்ய முடியாதா?
1: முடிஞ்சால் நானும் செய்வேன்.
0: நான் இங்கே இருக்கிற தேவதை பாரு, ஒரு ரேடியோவை கூட இயக்க முடியல.
1: நான் உன்னிடம் நேர்மையாக இருக்க வேண்டுமா?
0: ஆமா.
1: நீ பாடியதாலோ அல்லது கடந்த ஒரு மணி நேர செயல்களாலோ தான்.
0: அப்படியா? நீ தான் செய்தியா?
1: ஆமா செஞ்சேன்.
0: அது நியாயம் இல்லை ஜோனாதன். நான் ஓட்டும் போது இசை கேட்க விரும்புகிறேன். இப்போ வா வா வா.
1: சரி.
0: எனக்கு இசை கேட்க முடியல, நான் சாப்பிட விரும்புகிறேன். அது சரிதானா?
1: என்னோட
0: சரி. நீங்கள் சொன்னது மிகவும் நன்றாக இருக்கிறது. இந்த விஷயத்தை நான் இப்போது முழுமையாக புரிந்து கொண்டு மனதார ஏற்றுக்கொள்கிறேன். இது ஒரு மிகச்சிறந்த முடிவாக அமையும் என்பதில் எனக்கு இப்போது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நீ அதை செய்ய போகிற போது எனக்கு சொல்ல முடியாதா?
1: அந்த குழந்தையை நீ எடுக்க நினைக்கிற அப்படின்னு நினைச்சேன்.
0: எந்த குழந்தையும் பார்க்கல. என் மனது பான் கேக்கில் இருந்தது.
1: நீ எங்கே போகிறாய் மகனே?
2: அல்ல,
1: பரவாயில்ல.
2: நன்றி சார்.
0: நீங்கள் இன்னும் மேலே போய் காலை உணவுக்கு நிக்க போறீங்களா?
1: நாங்கள் காலை உணவுக்கு நிற்போம். ஏ மகனே, நீ விரும்பினால் எங்களுடன் சேரலாம். நிச்சயமாக வேண்டாமா? என் நண்பர் தான் செலுத்த போகிறார். இல்ல
2: உண்மையிலேயே வேண்டாம். நன்றி, நல்லது.
1: அங்கே ஒரு இடம் இருக்குது, நீ ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை.

0: ஏன் உள்ள வரல எனக்கு பசிக்கல. அது உண்மைன்னு நீ நம்பலையல்ல?
1: இல்லை, அவன் உள்ளே வரவில்லை. ஏனெனில் தானாகவே உதவி வாங்குவதற்கு அவன் பெருமை கொண்டவன்.
2: இல்ல,
0: அவன் ஒருவேளை ஓடி வந்தவன் போல இருக்கிறான். நான் என் காலத்தில் அப்படிப்பட்ட பலரை பார்த்திருக்கிறேன்.
2: நீ நிச்சயமா சொல்றியா?
0: நிச்சயமா. பல வருஷ காவலரா அவங்கள தூரத்துல இருந்தே கண்டுபிடிச்சிருவேன். யாரும் கவலைப்படாத உடைந்த குடும்பம். குழந்தை ஓடி போய் பெரிய நகரத்தை நோக்கி செல்கிறான். அப்படிப்பட்ட ஒரு குழந்தையை நம்மிடம் கொண்டு வந்தால் நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும்.
3: ஆர்டர் சென்ன தயாரா?
0: ஆமா, நான் ஒரு சீஸ் ஆம்லெட், சவர்ட் ஆஃப் டாஸ்ட், ஒரு பவுல் சிலி வேண்டும். இப்படி ஒரு பெரிய ஆரஞ்சு ஜூஸ் மற்றும் ஒரு சீஸ் பர்கர் பாக்கெட் செய்யணும்.
3: உங்களுக்கு என்ன வேண்டும்?
2: வேண்டாம், நன்றி. அவன் சாப்பிடுவதை பார்த்து கொண்டு உட்கார்ந்திருப்பேன். நீ போதுமான அளவு ஆர்டர் செய்தயா?
0: குழந்தைகளுக்காக சீஸ் பர்கர்கள். நான் உதவியை ஏற்க அதிகமான பெருமை கொண்டிருந்தேன். அதனால நான் சொல்வேன், என் கண்கள் என் வயிற்றை விட பெரியதாக இருந்தது. எனக்கு சாப்பிட முடியாத ஒரு கூடுதல் சீஸ் பர்கர் இருந்தது.
1: நீங்கள்
2: மார்க், மனிதர்களை பற்றிய உங்கள் அறிவு வியப்படுகிறது.
0: அது சொன்னது நீங்க தானே. இந்த உலகத்துல நிறைய நல்ல மனிதர்கள் இருக்கிறார்கள். நாமும் உதவ முயற்சிக்க வந்துள்ளோம்.
2: நான் அதை நான் சொல்லல.
0: நான் பிறகு வெளியே போய் சிறிது பேசுவேன். அவன் என்ன சொல்றான்? என் காரை திருடுகிறான். நீ நம்புகிறாயா? அந்த சிறிய திருடன் என் காரை திருடி விட்டான். நான்
2: நம்புகிறேன்.
0: நீ அவனை முதல்ல ஏற்றுக்கொள்ளல என்றால் இது நடந்திருக்காது.
2: நீ மனிதர்களை மதிப்பீடு செய்வதில் என்னை விட சிறந்தவன்.
0: அது ரொம்ப அழகாக இருக்கிறது. நாம் இதை புகார் செய்ய வேண்டியிருக்கும் போல.
2: நீயே புகார் செய். நான் ஒரு சந்திப்புக்கு போக வேண்டும். நீ முடித்ததும் இந்த முகவரியில் என்னை சந்தி.
0: உன்னை சந்திக்கவா? கார் இல்லாம நான் எப்படி உன்னை சந்திப்பது?
3: உன் ஆர்டர் மேசையில் இருக்கு.
0: எனக்கு எங்க ஆர்டரால என்ன கவலை? அம்மா, யாரோ என் காரை திருடி விட்டார்கள். அந்த காரை நீயே கண்டுபிடிக்க முடியாதா? அப்படியே அது ரொம்ப அழகா இருக்கு.

0: நீ நீ ஆம்
1: திருமதி நீலி இங்கே இருக்கிறார்.
0: நன்றி. எவலின்
2: டாக்டர் பெண்டர், நீங்க என்ன பார்க்க விரும்புறதா வரவேற்பில் சொன்னாங்க.
0: ஆம்.
2: இப்போது ஆர்தர் இந்த வீட்டுக்கு வருவது பற்றி உங்கள் மனதை மாற்றிக்கொள்ளவில்லை என்று நம்புகிறேன். நாளை அவனுடைய பிறந்த நாள், அவன் வீட்டுக்கு வருவதை எதிர்பார்த்து இருந்தான்.
0: இல்ல இல்ல, நீங்கள் இன்று அவனை வீட்டுக்கு அழைத்து செல்ல முடியும். எல்லா பரிசோதனைகளும் வந்துவிட்டன.
2: அப்புறம்
0: அப்புறம் நான் சந்தேகிச்சது போல அவன் இனி மீள்நிலை நிலையில இல்ல.
2: புரிகிறது. அப்படி என்றால் நான் அவனை எவ்வளவு நாட்கள் வீட்டில வைத்திருக்க முடியும்? நாம் மீண்டும் சிகிச்சையை தொடங்கும் வரை.
0: நான் உங்களிடம் நேர்மையாக இருக்க வேண்டும். மீண்டும் சிகிச்சையை தொடங்க வேண்டிய காரணம் எதுவும் இல்லை.
2: ஆனால் அவன் இனி மீள்நிலை நிலையில் இல்லை என்று நீங்கள் தானே சொன்னீர்கள்.
0: எவலின், நாம் கீமோதெரபியை தொடங்கிய போது உங்களுக்கும் ஆர்தருக்கும் எந்த உத்தரவாதமும் இல்லை என்று சொன்னேன்.
2: ஆனால் அவன் 6 மாதங்கள் நன்றாக இருந்தான். அது ஒரு அதிசயமாக இருந்தது. அவன் சுத்தமாக இருந்தான், அது போய்விட்டது. அவனிடம் இருந்த அனைத்தும் வெளியேறிவிட்டது. நீங்களே சொன்னீர்கள்.
0: நான் அந்த மீள்நிலை நிரந்தரம் என நாம் நம்பிக்கையுடன் இருக்கலாம் என்று நான் அப்போதே சொன்னேன்.
2: நீங்கள் எனக்கு பொய் சொன்னீர்களா? உங்களை பாதுகாக்க நீங்கள் எனக்கு பொய் சொன்னீர்கள்.
0: முடிஞ்சதை செய்து விட்டோம்.
2: என் மகனுக்கு சிகிச்சை செய்து அவனை குணப்படுத்துங்கள். இல்லைனால் என் வாழ்நாள் முழுக்க ஆனாலும் நீங்கள் மீண்டும் மருத்துவம் செய்ய முடியாமல் நான் பார்த்துக் கொள்வேன். நீங்கள்

0: உதவி செய்ய முயலும் போது காரை திருடுவது எனக்கு கோபம் மூட்டுகிறது.
1: தெரியல, தெரியாதவரை விட இது மேல்.
0: ஒரு பையன் தான்.
1: ஆம், வில்லியம் அப்படித்தான்.
0: வில்லியா, நீ என்ன பேசுகிற?
1: பில்லி டிக்கெட். பில்லோவை எட்டக்கூடிய அளவுக்கு பெரியவர்கள் என்றால் அவர்கள் உங்கள் காரையும் திருடக்கூடியவர்கள். அது ஹார்ட் ஸ்ட்ரீட்ல இருக்கு. அது விரைவில் நீங்க வந்து நல்ல நாளை அனுபவித்தோம்.
0: மிக்க நன்றி. நான் வேறு சில முக்கியமான திட்டங்களை ஏற்கனவே வகுத்திருந்தேன். ஏய், எங்க தீயணைப்பு? நீ யாரையாவது கொல்ல போறியா? ஏய், அது நீ தானே? அது என் கார், என் கார். ஏய், அந்த காரை பின்தொடருங்கள்.
1: இப்போ ஒரு நிமிஷம்,
0: நான் ஒரு போலீஸ் அதிகாரி.
2: கடவுளுக்காக ராண்டால்ஃப், அந்த காரை பின்தொடரு.
1: ஆம் அம்மா.
0: வாங்க வாங்க, வேகமா ஓட்டு.
2: நீ கேட்டியா ராகுல்?

0: நான் ஜாக்கிங் செய்தேன்.
1: நான் உங்களிடம் சொன்னது போலவே நான் இன்னைக்கு காலையில ஜாக்கிங் பண்ண போயிருந்தேன். அதுக்கு நீ இப்போது எந்த பதிலும் சொல்ல தேவையில்லை.
0: ஏய், இது என் வீடு, நீ என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு சொல்ல முடியாது. உங்களுக்கு உதவி வேண்டுமா?
2: பையன் இப்போ கட்டிடத்துக்குள்ள ஓடிட்டான். அவனுக்கு நீல டெனிம் ஜாக்கெட் போட்டிருக்கான்.
0: அவங்கிட்ட உங்களுக்கு என்ன வேண்டும்? அவன்
2: என் காரை திருடி விட்டான்.
0: வாங்க வாங்க, உள்ள வாருங்கள். டோனி, தயவு செஞ்சு இங்கே வா. டோனி, இப்பயே சீக்கிரம் இங்கே வா. டோனி, கொஞ்சம் இங்கே வா. வியனிக்கு வா. சுபிடோ, சுபிடோ. நீ மீண்டும் திருடினாய். இந்த முறையில் ஒரு காரா? நீ அதை திருடின இல்லையா? இல்லையா, எனக்கு பதில் சொல்.
1: ஆமாம்.
0: ஓ, இல்லை இல்லை இல்லை, இனிமேல் வேண்டாம், இனிமேல் வேண்டாம். நான் உனக்கு முன்பே சொன்னேன் இல்லையா, இனிமேல் இல்லையா. நீ அவனை அழைத்துக்கொள். போலீசாருக்கு அவனை தெரியும். பிறகு அவனை உள்ள போடுவார்கள். இந்த முறையில்
1: ப்ளீஸ்
0: நான் வாக்குறுதி. எத்தனை முறை நீ வாக்குறுதி சொன்னாலும் நான் இனிமேல் சகிக்க முடியவில்லை. இரவுதோறும் நான் படுக்கையில் விழித்துக் கொண்டே இருக்கிறேன். நீ எங்கே இருக்கிறாய், என்ன செய்கிறாய் என்று யோசிக்கிறேன். தொலைபேசியில் அழைப்பு வரும் என்று காத்திருக்கிறேன். ஓ இல்லை, தயவு செய்து வேண்டாம். ஐயா, நீ அவனை அழைத்துக்கொள். அவனை சிறைக்கு அனுப்பிவிடு. ஒருவேளை அவன் ஏதாவது கற்றுக்கொள்வான். நான் அறியவில்லை. இனிமேல் முடியாது. நான் இனிமேல் முயற்சிக்க முடியாது.
2: வாங்க போகலாம்.
1: நீங்கள் எங்க அம்மாவை போலத்தான். அவளும் என்னை விட்டு விட்டாள். நீங்களும் அவளும் எனக்கு அன்பு காட்டவில்லை.
0: ஓ, அன்பை பற்றி என்னிடம் பேசாதே. உன்னை நேசிக்கும் ஒருவரின் மனதை உடைக்க கூடாது.

0: சரி, இங்கேயே உட்காரு. நான் உள்ள போய் அது ஒரு தவறுன்னு சொல்லி புகாரை திரும்ப பெறுகிறேன். அப்புறம் சாப்பிடலாம்.
1: நீ என்ன பேசுறாய்? அதுதான்
0: நான் சொன்னதுதான்.
1: நீயும் அந்த விசித்திரமானவர்களில் ஒருவன் தானா?
0: வா, இப்போது சரியா ஒரு வாய்ப்பு தர்றேன். சாப்பிட வர்றியா இல்ல ஜெயிலுக்கா?
1: மிகவும் சுவையான மற்றும் சத்தான இன்றைய காலை உணவு.

0: வணக்கம். இப்படி உங்கள் கதவை அழைத்துவிட்டேன் என்பதற்கு மன்னிக்கவும், உங்கள் தொலைபேசி எண் பட்டியலில் இல்லை.
1: நான் உங்களை அறிந்திருக்கிறேனா?
0: உங்கள் கணவர் என்னை பற்றி சொல்லியிருக்கலாம். நாங்கள் ஹூஸ்டன்ல நாசாவில் சேர்ந்து பயிற்சி பெற்றோம். நான் ஜொனத்தன் ஸ்மித்.
1: நிச்சயமா அவர் சொல்லியிருப்பார், ஆனா நிறைய பேர்கள் இருந்தனர்.
0: நான் புரிந்து கொள்கிறேன். போட்டனுக்கு நிறைய நண்பர்கள் இருந்தாங்கள். அவர் அப்படிப்பட்ட ஒரு மனிதர்.
1: ஆம் ஆம், அவர் அப்படித்தான்.
0: எனினும் நான் இந்த பகுதியில் இருந்தேன். கோர்டன் எப்போதும் உங்களையும் உங்கள் மகனையும் மார்தாவின் வாழ்க்கையையும் பற்றி பேசிக்கொண்டே இருந்தார்.
1: ஆம்.
0: அவருடன் இருந்த இவ்வளவு காலத்திற்கு பிறகும் எனக்கு தெரியல. நமது நல்ல நாட்களின் நினைவுகளை உங்களுடன் பகிர நினைத்தேன்.
1: அது மிகவும் நல்லது. இன்னைக்கு நல்ல நாள் இல்ல.
0: இதை நான் புரிஞ்சு கொள்கிறேன். நான் ஒரு அன்னியன். கதவை தட்டி இருந்ததை அந்த பையனுக்காக விட்டு செல்ல விரும்புகிறேன். கோர்டன் எப்போதும் அவனை பற்றி பேசுவதால் அவனை அறிந்ததாக உணர்கிறேன்.
1: அது உங்கள் பக்கம் மிகவும் நல்லது.
0: நான் என் வழியில் செல்கிறேன். உங்களை சந்தித்தது மகிழ்ச்சி. உங்கள் கணவர் மிகச்சிறந்தவர். பிரியாவிட பெறுகிறேன்.
1: ஸ்மித், என்னை மன்னியுங்கள்.

0: ஆர்தர் பின்புற தோட்டத்தில் இருக்கிறார். நீங்க தான் நேரில் அந்த பரிசை அவருக்கு கொடுக்கலாமே.
1: நிச்சயமா சொல்றீங்களா? தொந்தரவு செய்ய விரும்பல.
0: இல்ல, நீங்க தொந்தரவு அல்ல, மன்னிக்கவும், என் மகன் உடல்நிலை சரியில்லை. நாங்கள் இப்போதுதான் மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்பினோம். மன்னிக்கவும். ஓ, அவன் நல்லா இருக்க போறான். தயவு செஞ்சு அவன் தந்தையை அறிந்த ஒருத்தரை சந்திப்பதில் அவனுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியும்.
1: சரி, நான் அதிக நேரம் தங்க மாட்டேன்.
0: நீங்கள் பக்கத்து தோட்டம் வழியாக செல்லலாம்.
1: ரொம்ப நன்றி. உங்கள் அப்பா எனக்கு சொன்னார், அது போன்ற உணர்வு வேற எதிலும் கிடையாது என்று. சந்திரனின் மேற்பரப்பில் தனியாக நின்று ஆயிரக்கணக்கான மைல்கள் தூரம் விண்வெளியை நோக்கி பார்த்து பூமியை காணும் அந்த அனுபவம், அது முழுக்க நீலமும் பசுமையும், அதை சுற்றி பெரிய வெள்ளை மயிர்பந்தம் போன்ற மேகங்களும் இருந்தன. இப்போது உங்கள் அப்பா எனக்கு சொன்னாரு, அது மிகவும் அமைதியாக தெரிகிறது என்று. அங்கு வாழும் மக்கள் ஒருவரை ஒருவர் வெறுக்கவும் போர் செய்யவும் விரும்புவார்கள் என்று அவருக்கு நம்ப முடியவில்லை.
2: நானும் ஒரு நாள் அப்படி செய்ய விரும்புகிறேன்.
3: அவற்றை தொட வேண்டும்.
1: நீ கண்டிப்பா தொடுவ.
2: நீங்கள் உண்மையிலேயே அப்படி சொல்றீங்களா?
1: நிச்சயமாக நான் நம்புகிறேன். உன் அப்பா கண்ட அதே அமைதியை நீயும் கண்டுபிடிப்பாய் என்று நான் உறுதியாக நினைக்கிறேன்.
2: நீங்கள் சொல்றது சரிதான் என்று நம்புகிறேன். இரவில் அதற்காக நான் ஒரு விதமாக பிரார்த்தனை செய்கிறேன். ஆனால் அம்மாவுக்கு இதை பற்றி தெரியண்டும் என்று எனக்கு விருப்பமில்லை.
3: விண்வெளி வீரரா இருக்கிறது பற்றி என் அப்பாவுக்கு நடந்ததை நினைத்து அது அவளை கொஞ்சம் கலக்கமாக்குகிறது.
2: நான் அறிவேன்
3: அவர்கள் சொல்றது அவர் உண்மையில ஒரு வீரர் என்று.
1: ஆம், அவர் நிச்சயமாக அப்படித்தான். உன் அப்பா அந்த விமானத்திலிருந்து வெளியே குதிக்கலாம், ஆனால் அவர் அதை கடல் மீது கொண்டு செல்லும் வரை அதில் இருந்தார். அவர் எத்தனை உயிர்களை காப்பாற்றினார் என்று சொல்ல முடியாது.
3: நான் ஒருபோதும் அந்த அளவு தைரியமாக இருக்க முடியுமா என்று தெரியவில்லை.
1: நேரம் வந்தால்தான் நம்மில் யாரும் அதை உணர்வோம் என்று நினைக்கவில்லை.
2: நீங்கள் ஒருபோதும் இறப்பதை பற்றி பயந்திருக்கிறீர்களா என்கிறேன்.
1: ஒரு முறை இருந்து.
0: மிஸ்டர் ஸ்மித், உங்களுடைய ஒரு நண்பர் வெளியே இருக்கிறார்.
1: நன்றி.
2: ஓ, நீங்க போக வேண்டிய அவசியம் இருக்குதா?
1: நல்லவேளை போனேன்.
2: டின்னருக்கு இருக்கீங்களா? தயவு செய்து.
1: நான் தொந்தரவு செய்ய விரும்பவில்லை.
2: ஓ, நீங்கள் உண்மையில தொந்தரவு செய்ய மாட்டீர்கள். நான் எங்க அம்மாவிடம் கேட்கிறேன், ஆனால் அவர் கவலைப்பட மாட்டார் என்று எனக்கு தெரியும்.
1: சரி, நீ அம்மாவிட்ட கேள், நான் என் நண்பர் என்ன செய்கிறார் என்று பார்த்து விடுகிறேன்.
2: ஓ, மற்றும் சம்மரீனுக்காக நன்றி.
1: எனக்கு மகிழ்ச்சி.

0: காரில் இரு, யாரும் அதை திருட விடாதே.
1: நீங்கள் காரை மீண்டும் பெற்றுக் கொண்டீர்கள் என்று பார்க்கிறேன்.
0: குழந்தையையும் பெற்றேன்.
1: நீங்கள் அவனை ஏன் போலீசிடம் ஒப்படைக்கவில்லை? அது
0: ஒரு நல்ல கேள்வி. எனக்கு தெரியவில்லை, நான் முடியவில்லை. நான் முன்பும் பிரச்சனையில இருந்துள்ளேன். நான் ஒப்படைத்தால் அவனை சிறையில போடுவார்கள்.
1: ஆனா திருடன் திருடன் தான் சொல்வீங்க. நான்
0: தெரியும், தெரியும். இது வேற மாதிரி. அவனுக்கு அவனுக்கு என்ன நடக்குது என்பதில் கவலை இல்லை. அவன் வாழ்க்கையை விட்டு என்ன,
1: நீ அவனை என்ன செய்ய போற?
0: அவனை எனக்கு தெரியல. அவனுக்கு பெற்றோர் இல்லை, ஒரு பாட்டி இருக்காங்க, அவளும் அவனை விட்டுட்டா. இப்ப நான் அவனை என்ன செய்யணும்? முதல்ல அவனை வர சொன்னதே நீங்க தானே.
2: மிஸ்டர் ஸ்மித் டாம் சொன்னார், நீங்கள் இரவு உணவுக்கு தங்கலாம் என்று.
1: ஓ, அது ரொம்ப நல்லது திருமதி நீலி. ஆனா நான் என் நண்பர்களை இங்கே விட்டு விட்டு போக முடியாது. வேறொரு நேரம் பார்த்துக்கலாம். நீங்க
2: தங்க முடியுமா? அவங்க எல்லாரும் இன்னைக்கு பார்பிக்யூ ஹாம்பர்கர்ல நாம் இன்னும் சிலவற்றை
3: நெருப்புல. அவர் சொல்றது சரி, நீங்கள் வரவேற்கிறோம்.
1: இது ரொம்ப நல்லது உங்க பக்கம். சரி, அப்படி என்றால்
2: நான் போய் கோல்ல போறேன்.
1: சரி,
0: நாம அந்த பையனோட என்ன செய்ய போறோம் அப்படின்றது எனக்கு இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டும்.
1: பார்ப்போம். நான் சொன்னேன், என் முதலாளி வித்தியாசமான முறையில வேலை செய்கிறாரு. சரி,
0: இப்போ இதை கவனமா பாருங்கள். உங்கள் கண்களுக்கு நம்பிக்கை வராது. இதை நான் டேவிட் காப்பர்ஃபீல்டு கூட பொறாமைப்படும் எனும் என் மாயாஜாலம் என்று அழைக்கிறேன். இது எப்படி வேலை செய்கிறது என்று எனக்கு தெரியவில்லை, ஆனாலும் இது வேலை செய்கிறது.
2: இது சமநிலையில் இருக்கிறது. ஏனென்றால் வாக்கரின் இரு பக்கங்களிலும் எடை சமமாக இருக்கிறது.
0: ஓ ஆம், அது எனக்கு தெரியும். நான் தெரியுமா, அதை வெளிப்படுத்த விரும்பவில்லை.
2: அம்மா, நான் மற்றும் டோனி என் அறையில போய் கொஞ்ச நேரம் விளையாடலாமா?
3: கொஞ்ச நேரம் மட்டும்.
2: வாங்க, உள்ளே வாங்க.
3: வாங்க, பொம்மை விளையாட்டில் ஆர்வம் இல்ல. நான்
2: நிறைய விஷயங்களும் ஒரு தொலைநோக்கியும் உள்ளன. நிலவின் குழிகளை தெளிவாக பார்க்கலாம். இன்று அதற்கு ஏற்ற இரவு.
0: அதை நானும் பார்க்க விரும்புகிறேன். வா டோனி, டோனி வா.
2: நம் சூரிய குடும்பம் அளவுக்கு பெரிய ஒரு நட்சத்திரத்தை உனக்கு காட்ட முடியும். அது கோடிக்கணக்கான மைல்கள் விட்டத்தில் உள்ளது. உண்மையில நூற்றுக்கணக்கான கோடிகள்.
1: அது ஒரு சிறிய பையன் தான், நீங்க ஒத்துக்கணும்.
3: ஆமா, அவன் அப்படிதான். அவன் டோனி காதா இருக்க மாட்டான்னு நம்புறேன். நிச்சயமா அவன்
1: மாட்டான். மன்னிக்கவும், நான்
3: மன்னிக்கவும், பேசுங்கள்.
1: நான் சொல்ல வந்தது, நாங்கள் இங்க இருக்கிறது உங்களுக்கு தொந்தரவு இல்லையா என்றுதான்.
3: ஓ இல்ல, எப்படியும் இல்ல.
1: உங்கள் முறை
3: என்ன?
1: நாங்கள் இப்போது முக்கியமான ஏதோ ஒண்ணு சொல்ல போறோம்.
3: ஓ, நான் இவ்வளவு அமைதியாக இருந்ததுக்கு மன்னிக்கவும். இன்னைக்கு ரொம்ப நீண்ட நாளா இருந்திருக்குது என்று நினைக்கிறேன்.
1: என்னாலும் அதை புரிந்து கொள்ள முடிகிறது.
3: உங்களால் முடியுமா? நான் போய் புதிதாக காபி தயாரித்துக் கொள்கிறேன் என்று நினைக்கிறேன்.

நான் நம்ப முடியல. எங்காவது இங்கே எனக்கு இன்னும் காஃபி இருக்கிறது என்று எனக்கு தெரியும். நான் வேலைக்கு போகும்போது சில சமயங்களில் ஷாப்பிங் செய்யும் ஒரு நாள் வேலைக்காரி இருக்கிறார். எவ்வளவு முறை நான் அவளிடம் சொல்லினாலும் விஷயங்களை மீண்டும் சரியான இடத்தில் வைக்க முயற்சி செய்ய சொன்னேன். ஜொனத்தன், நீ அங்கே இருந்தாய். இது எப்படி நடந்தது? அவன் சந்திரனுக்கு சென்று திரும்பி வந்துவிட்டு ஹூஸ்டனில் இருந்து ஒரு விமானத்தில் சென்று இறந்து விடுவது எப்படி முடியும்? எப்படி? ஏன் கடவுளே, அவன் எப்படி அப்படி செய்ய முடிஞ்சது? எனக்கு அவன் தேவை, எனக்கு அவன் மிகவும் தேவை.

0: இதோ இங்கே சற்று பாருங்கள்.
1: ஓ, அதை பாருங்கள் பாருங்கள், அந்த விஷயம் பகல் போல் தெளிவாக இருக்கிறது. ஏ டோனி, இதை வந்து பாறேன். டோனி,
0: நான் கழிவறைக்கு போக வேண்டும். கொரிடார் என்ற முடிவில் ஒன்று இருக்கிறது. உன் நண்பர் இங்கே இருப்பதில் அதிகம் மகிழ்ச்சியாக இல்லை, இல்லையா?
1: இல்லை, அப்படி இல்லை.
0: என்ன பிரச்சனை?
1: அதை விளக்குவது கடினம் ஆர்தர். அவனுடைய பெற்றோர்கள் அவனை விட்டு விட்டாங்க, அதனால அவன் கொஞ்சம் கடுமையா இருக்கிறான்.
0: ஆமாம், அவன் எப்படி உணர்றான் என்று எனக்கு தெரியும். என் அப்பா இறந்தபோது நான் அவன் மீது கோபமாக இருந்தேன்.
1: அப்படியா?
0: ஆமா, இது எல்லாரும் அனுபவிக்க வேண்டிய ஒரு நிலை. அவன் போனதால அவன் மேல் கோபப்பட்டேன். பிறகு நான் என்னையே குற்றம் சொன்னேன். எப்படி
1: நீ அப்படி செய்ய முடிஞ்சது? எப்படி?
0: அவர் என் பிறந்த நாளுக்காக வீட்டுக்கு விமானத்தில் வந்து கொண்டிருந்தார். எனவே அது எனக்காக இல்லை என்றால் அவர் இன்னும் உயிருடன் இருப்பார் என்று நினைத்தேன். நீங்கள் நேசிக்கும் ஒருவரை இழக்கும் போது நீங்கள் அனுபவிக்கும் ஒரு பகுதியே இது. நான் சொன்ன அந்த நீல கிரீட் நட்சத்திரத்தை உங்களுக்கு காட்டுகிறேன்.
2: நான் என்னை தொடர்ந்து கேட்கிறேன், ஏன் என்று? ஏன் என் மகன், ஏன் ஒரு வயதானவர் உயிருடன் இருக்க வேண்டும்? என் சிறிய ஆர்தர் இறக்க வேண்டும்? ஏன் கடவுள் என்னை எடுத்துக் கொள்ளக் கூடாது?
3: ஓ, ஏனெனில் உங்களுக்கு இன்னும் வாழ ஒரு வாழ்க்கை இருக்கிறது.
2: வாழ்க்கையா? என்ன மாதிரியான வாழ்க்கை?
3: ஒரு வேறுபட்ட வாழ்க்கை. ஓ, அது ஒருபோதும் பழைய போல் இருக்காது என்று எனக்கு தெரியும். ஆனாலும் அது இன்னும் நல்லதாக இருக்க முடியும். நீங்கள் இப்போது அதை நம்ப மாட்டீர்கள், ஆனால் ஒரு நாள் நம்புவீர்கள்.
0: அம்மா, அம்மா, இன்னைக்கு இரவு டோனி என்னோட தூங்கலாமா? அப்படி இருந்தால் அவன் நாளை என் பிறந்த நாளுக்கு இங்கே இருப்பான்.
2: ஓ, எனக்கு தெரியல. நாம அமைதியான ஒரு நாளை ஒன்னா கழிப்போம் என்று நினைத்தேன்.
0: ஓ அம்மா, நான் அமைதியான நாளை கழிக்க விரும்பல. நாம் எல்லோரும் எங்காவது போகலாமே.
2: ஆர்தர், நீ ஒரு நாளாகவே மருத்துவமனையில் இருந்து வெளியே வந்திருக்கிறாய்.
0: அதனால் தான் எங்காவது போக வேண்டும். தயவு செய்து.
2: இது சரியா?
3: எங்களுக்கு இது முழுமையாக சரிதான்.
0: நன்றி அம்மா. டோனி, பரவாயில்ல, நம்ம என் தூங்கும் பைகளை பயன்படுத்தலாம்.
3: சரி, நேரமாகிவிட்டது. மார்க் மற்றும் நான் போனது நல்லது. இரவு உணவுக்கு மிகவும் நன்றி.
2: இங்கே எங்களுடன் இருந்ததற்கு மிக்க நன்றி.
3: நாளைக்கு எங்களுக்கு வேலை இல்லை. உங்களுக்கு பிடித்திருந்தால் பூங்காவுக்கு ஒரு சவாரி போகலாம். அது ஒரு மணி நேரம் தான். பையன்கள் சந்தோஷப்படுவார்கள்.
2: சரி, எப்படி?
3: 10 மணி. எப்படி
2: 10? சரிதான்.
3: சரி, அப்போது உங்களை பார்க்கிறோம். நாங்கள் நம்மளை வெளியே அனுப்பிக்கிறோம். இனிய இரவு அனைவருக்கும்.

0: நீங்கள் தூக்கத்தில் நடக்கிறீர்கள் ஐயா.
1: நான் தூங்க முடியல. என் பாட்டியை பத்தி கவலைப்பட்டேன்.
0: அது எனக்கு புரியுது. பையில் என்ன வச்சிருக்கிறாய்?
1: ஒன்றும் இல்லை, ஆர்த்தர் கொடுத்த பொருட்கள் இவை. அவரிடம் அரை முழுக்க பழைய பொருட்கள் உள்ளன. ஆஹா,
0: அவர் நல்ல மனதுடன் நடந்தார். நீ எனக்கு காண்பிக்கலாமே இல்லையா?
1: நிச்சயமா. சரி, நான் சில பொருட்கள் எடுத்தேன். எனக்கு நிறைய இருக்கிறது. நீ என்னை இங்கே எதற்காக அழைத்தாய்? மற்றவர்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்று பார்க்க அந்த முட்டாள் பையனுக்கு அவன் விரும்பும் எல்லாமே இருக்கிறது.
0: இல்லை, அவ்வளவாக இல்லை.
1: அது பெரிய விஷயமா? இந்த வயசானால் இறந்துவிட்டார். அவனுக்கு ஒரு தாய் இருக்காரு. அவனுக்கு ஒரு பெரிய வீடு இருக்கு.
0: அவனுக்கு புற்றுநோய் உள்ளது. அது சரி, அவன் இறக்க போறான் டோனி. அவனுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் மட்டுமே உள்ளது. அந்த மதிப்புள்ள நேரத்தை உங்களுடன் கழிக்க விரும்புகிறான். எனக்கு தெரியவில்லை. எதுக்காக இருந்தாலும் நீ அவனை விட்டுவிட்டு ஓடி போகும் நிலை அவனுக்கு உரியதல்ல.
1: நானே தெரியவில்லை. யாருடைய
0: பிழையாது? பார், உன்னோட ஒரு ஒப்பந்தம் செய்கிறேன். நீ அர்த்தருடன் சில நாட்கள் இங்கே கழி. அந்த நேரம் முடிந்ததும் நீ சுதந்திரமாக போகலாம்.
1: எங்கே போக?
0: நீ விரும்பும் எங்கே வேண்டுமானாலும்.
1: நான் உன்னை நம்பலாமா என்று எப்படி தெரியும்? நீ என்னை போலீசிடம் ஒப்படைக்க மாட்டாய் என்று எப்படி நம்புவது?
0: எப்போதும் காதலும் நம்பிக்கையும் பற்றி பேசும். நீயா இது கேட்கிறாய்? அது சம்பாதிக்க முயற்சி செய்து பார்ப்பாயா?
1: சரி, நான் அந்த பொருட்களை திரும்ப வைத்து விடுகிறேன். நான் இங்கேதான் இருப்பேன்.
0: நல்லது. நாளை காலை உன்னை பார்க்கிறேன்.
1: நீ முழு இரவும் இங்கேயே சுற்றி நிற்பாயா?
0: இல்ல.
1: நான் மீண்டும் ஓடி போக மாட்டேன் என்று எப்படி தெரியும்?
0: என்னன்னால நீ போக மாட்டாய். இன்றைய இரவு நேரத்தில் நீங்கள் மிகவும் நிம்மதியாக தூங்குங்கள்.

0: ஹே டோனி, எனக்கு ஒரு உதவி செய். சோடாவை மிஸ்ஸஸ் நீலிடம் கொடு, அவருக்கு இது தேவைப்படலாம்.
1: சரி. அந்த குட்டிவாத்து தாயை எப்படி பின்தொடர்கிறது என்று பாருங்கள். அது
0: உண்மையில் ஆச்சரியமா இல்லையா? அது அவளுடைய குழந்தை கூட இல்லை.
1: என்ன?
0: ஆமா, நான் பூங்கா பணியாளர்களிடம் பேசினேன். அந்த அம்மா வாத்து தன் குட்டியை இழந்து விட்டதாகவும் அந்த குட்டியின் அம்மா இறந்து விட்டதாகவும் சொன்னார். அப்படியே அந்த அம்மா அதை தன் குழந்தையாக ஏற்று தன் குழந்தையைப் போலவே வளர்த்து வருகிறார்.
1: நீ நகைச்சுவையா பேசுறியா? இல்ல,
0: நான் நகைச்சுவையா பேசல. கடவுளின் உலகம் மிகவும் அற்புதமானது ஆர்தர். ஒரு அம்மாவுக்கு குழந்தையின் அன்பு தேவைப்பட்டது, ஒரு குழந்தைக்கு அம்மாவின் அன்பு தேவைப்பட்டது.
1: அது மனிதர்களிடமும் இப்படியே இருக்க முடியவில்லை என்பதே வருத்தம்.
0: ஏன் முடியாது?

0: சரி போதும், வாங்க போய் தூங்கலாம். போ
1: வாங்க, இன்னும் தூக்கம் இல்ல. ஒரு பயமுறுத்தும் வீடியோ பார்க்கலாமா? இல்ல
0: நீங்க முடியாது.
1: நன்றி,
0: உங்களுக்கு வரவேற்பு. சரி இப்போ தூங்குங்க.
1: ஏய், நாங்க கொஞ்ச நேரம் மட்டும் பார்க்கவே நினைத்தோம், நீங்க
0: நாளை பாப்பீங்க.
1: நன்றி,
0: மீண்டும் வரவேற்பு. நாளை சந்திப்போம் நண்பர்களே.
1: இப்போதான் பயமுறுத்தும் மின்னல் எல்லாம் இருக்கும்போது பார்க்க நல்ல நேரம்.
2: நீங்க பயமுறுத்தும் ஒன்றை கேட்க விரும்புறீங்களா?
1: என்ன?
2: நான் இறக்க போறேன்.
1: எனக்கு தெரியும்.
2: உனக்கு எப்படி தெரியும்?
1: ஜொனாதன் எனக்கு சொன்னாரு.
2: இல்லை, நிச்சயமாக என்னுடைய அம்மா அவரிடம் ஏற்கனவே சொல்லியிருக்க வேண்டும்.
1: நீங்க தெரிஞ்சிருக்கீங்கன்னு நான் நினைக்கல.
2: ஆமா, யாரும் எனக்கு சொல்லல, ஆனா எனக்கு தெரியும். நீங்க என்ன மாதிரி நீண்ட நாட்கள் நோயாக இருந்தா தெரியும். மக்கள் உங்களோடு எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று பார்த்தால் புரியும்.
1: அது தெரிஞ்சிருக்கிறது எப்படி உணர்வு?
2: அது கொஞ்சம் பயமாக இருக்கிறது. நான் முதலில் நோயாக ஆனப்போ அது ரொம்ப மோசமாக இருந்தது. ஆனால் அது சிரிப்பாக இருக்குது. ஒரு காலத்துக்கு பிறகு மாறிவிடுகிறது. நீங்கள் புது பள்ளிக்கு போகிறதா நினைக்கும்போது எப்படி உணர்வீங்களோ அதே தான். பயமாக இருக்குது, ஆனால் அது எப்படி இருக்கும் அப்படின்னு ஆச்சரியமாகவும் இருக்குது. அது எங்க அம்மா, நான் கவலைப்படுகிறேன். அவள் தனியாக இருக்க போகிறாள். அவளுக்கு அது ரொம்ப கடினமாக இருக்கும். அதனால தான் நான் உன்னை இங்கே இருக்க சொன்னேன் டோனி.
1: நீ என்ன சொல்ற?
2: பார், நாம் இரண்டிவரும் சில நாட்கள் தான் தெரிஞ்சிருக்கிறோம். அதனால இது முட்டாள்தனமாக இருக்கலாம் என்று எனக்கு தெரியும். ஆனாலும் எனக்கு வீணாக கழிக்க நேரம் அதிகம் இல்லை. பார்த்தீங்களா, உனக்கு யாரும் இல்லை. இன்னும் சில காலத்துக்குள்ள எங்கள் அம்மாவுக்கும் யாரும் இருக்க மாட்டாங்க.
1: உண்மையிலேயே எப்படி தெரியும்? நான் சொல்றேன்.
2: எனக்கு தெரியும் டோனி, அது நடக்க வேண்டியது மாதிரி தான், விதி மாதிரி.
1: நீ என்ன பேசுற?
2: இருவரும் ஒருவருக்கு ஒருவர் தேவைப்படுகிறார்கள் என்பதைத்தான் நான் சொல்றேன். நீ எங்க அம்மாவை பிடிக்குமா இல்லையா? பிடிக்குமா?
1: ஆமா, எனக்கு அவள் பிடிக்கும் கண்டிப்பா. மற்றும்
2: அவளுக்கும் நீ பிடிக்கிறாய். இன்னைக்கு அது எனக்கு தெரிஞ்சது. அவள் நல்லம்மா டோனி, அவள் சிறந்தவள். இங்கே உனக்கு நல்ல வீடு இருக்கும்.
1: ஏ வா,
2: உண்மையிலேயே சொல்றேன். நாம் சகோதரர்களாக இருக்க முடியும் அல்லவா? அது அவ்வளவு மோசமாக இருக்குமா? நான் அவளிடம் இறக்க விரும்பவில்லை. எங்க அம்மா தனியாக இருக்க போறாள், மற்றும் நீயும் தனியாக வாழ விரும்பல இல்லையா? நான் சமாளிக்கிறேன். எனக்கு பொய்களுக்கு நேரம் இல்லை டோனி. நீ இதை பத்தி யோசிப்பியா? யோசிப்பியா?

ஆர்தர் ஆர்தர் என்ன ஆயிடுச்சு ஆர்தர்? மிஸ்ஸஸ் நெய், மிஸ்ஸஸ் நெய், சீக்கிரம்.

0: அவர் இதை மிகவும் கடுமையாக எடுத்துக்கொள்கிறார். நாம் சகோதரர்களாக நடிப்பது போல் இருந்தோம், தெரியுமா? எப்போதும் எனக்கு ஒரு சகோதரன் வேண்டும் என்ற ஆசை. அழுவது பரவாயில்லை அம்மா, எல்லாம் சரிதான், உன் தலையை இங்கே வை. நான் பயப்படுவேன் என்று நினைத்தேன், ஆனால் இல்லை.
1: நான் இறக்கப் போகிறேன்,
0: ஆனால் எனக்கு பயம் இல்லை. ஆனால் டோனி வாழப் போறார், அவருக்கு பயம். அவர் மீண்டும் முன்பு போல் தனியாக இருப்பார் என்று பயப்படுகிறார். அவர் அதை சொல்லவில்லை என்று எனக்கு தெரியும், ஆனாலும் அவர் அப்படித்தான். அம்மா, அவரை நீ ஒருபோதும் தனியாக விட மாட்டாய் இல்லையா? இல்லை. நீ வாக்குறுதி தருகிறாயா? நான் வாக்குறுதி தருகிறேன். நீயும் நானும் நிறைய விஷயங்களை சந்தித்திருக்கிறோம், அது நம்மளை இன்னும் வலிமையாக்கியுள்ளது என்று நினைக்கிறேன். இப்போது ஓய்வெடுக்க விரும்புகிறேன். நான் இங்கே இருப்பேன். இல்லை இல்லை, போ, டோனியுடன் இரு. நான் உன்னுடன் இருக்க விரும்புகிறேன். நீ எப்போதும் இருப்பாய் அம்மா. நான் உன்னை காதலிக்கிறேன் அம்மா. நானும் உன்னை காதலிக்கிறேன். இப்போது போ, நான் ஓய்வெடுக்க விரும்புகிறேன்.

0: மிஸ்டர் ஸ்மித், நீங்கள் சொன்னது சரிதான். எனக்கு பயம் இல்லை, எனக்கு தெரியும் ரெண்டில் ஒன்று கிடைச்சது மோசம் இல்லை. ஏய், நீ என்ன பேசுகிற? நீ சொன்ன நான் சந்திரனுக்கு செல்வேன் என்று.
1: ஆமாம்,
0: அப்படிதான் செஞ்சேன். நீ தயாரா? நீ சிரிக்கிறியா? இல்லை, நான் சிரிக்கல. ஜன்னலுக்கு வெளியே பாரு. அதுதான், அதை பார்த்துக்கிட்டே இரு மகனே, அவைகளையெல்லாம் பார்த்துக்கொண்டே இரு.

0: ஏய்,
1: அதோ அங்கே ஒருவர் இருக்கிறார். அவர் யார்? ஏய் நின்னுங்கள், அவர் குதிக்க போகிறார். சொல் நண்பா, நீ இப்போது எங்கே போகிறாய் என்று நினைக்கிறாய்?
0: நண்பா, இங்கே ஒரு பயிற்சியாளர் இருக்கிறார். நான் ஒரு கட்மேன்.
1: கட்மேன்? நானும் கட்மேன் தான்.
0: பாரு, இதை எப்படி தீர்க்கலாம்னு முயல்கிறேன், ஆனா எனக்கு உரிமை இல்லை. எந்த தேவதைக்கும் அது உரிமை இல்லை.
1: தேவதையே சமாளிக்க முடியாவிட்டால் யார் முடியும்?
0: நான் நினைக்கிறேன் இது மாஸ்கரேடருக்கான வேலை.

0: ஸ்டெப்ஸ். என்ன நடக்குது?
1: ஓ இல்ல, இதை பாரு, நான் இப்போது கட்டாயமா வீட்டுக்கு போக வேண்டும்.
0: அந்த மருந்தகத்துல என்ன வாங்கினீங்க பாப்ஸ்? இது தள்ளுபடி கிடைச்சதா பாப்போம். தயவு செய்து
1: என் மருந்து மட்டும் வேண்டாம்.
0: நாம் எல்லாரும் வயதாகி நலமாக இருக்க வேண்டியதுதான் பாப். நான் சொன்னேன், அதை காட்டி. அட, நீங்க சொல்றதை கேளுங்க. அது உண்மையில் போதைப் பொருள் இல்லையே. உன் பணத்தை மட்டும் கொடுப்பா, நான் முழு நாளும் காத்திருக்க முடியாது. அட சும்மா, நீ வங்கியிலிருந்து வெளியே வந்த போதே உன்னை பிடிக்க வேண்டி இருந்தது. நல்ல நாளாக இருக்கட்டும். ஆமா,

0: நம்ம சரியான இடத்துக்கு போறோமான்னு உங்களுக்கு நிச்சயமா?
1: நிச்சயமா. ஏன் கேக்குறீங்க?
0: இந்த இடம் ஒரு தேவதைக்கு ஏற்ற பகுதியில் போல எனக்கு தெரியவில்லை. அந்த ஆட்களை பார், அவங்கள் மவுஸ் கிட்டியர்ஸ் மாதிரி தெரியல.
1: வா, நீ எதற்காக கவலைப்படுகிறாய்? நான் கவலைப்படவில்லை.
2: நிச்சயமாக நீ கவலைப்பட மாட்டாய்.
0: நீ ஏற்கனவே ஒரு தேவதை, நான் கொஞ்சம் நேரம் தள்ளி போடலாம் என்று நினைச்சேன்.
1: நீ ஒரு தேவதையாக இருப்பதை எப்படி தெரிந்து கொண்டாய்?
0: ஏய் நண்பா, நீ எங்கே போகிறாய் என்று நினைக்கிறாய்?
1: ஆமாம், அங்கே உள்ளேதான். என் நண்பர் வேலை தேடினார்.
0: ஆமா, என்ன மாதிரியான வேலை?
1: என் நண்பர், இவர் ஒரு பயிற்சியாளர், நான் ஒரு கட்மேன்.
0: நானும் ஒரு கட்மேன் தான்.
1: முன்பொழைப்பு வந்து அவர்கள் உருவாக்குவதில்லை. இன்று இனிய நாளாகட்டும்.
0: ஏற்கனவே ஒரு முறை இறந்துவிட்ட நிலையில் கெத்தாக இருப்பது எளிது. நகரு, அதன் மீது ஏறு.
3: முன்னே வாருங்கள், வாருங்கள், வாருங்கள். தயவு செய்து இன்னும் கொஞ்சம் முன்னே நகருங்கள். அப்படியே நகருங்கள்.
1: உள்ளே வாருங்கள். ஓ, வணக்கம்.
3: வாருங்கள், நகருங்கள்.
1: சாக்கு போக்கு.
4: ஆமா, நீ என்ன
1: தேவையா? நாங்கள் கிளாரன்ஸ் புரூக்ஸை தேடிக்கொண்டிருக்கிறோம்.
0: உங்களுக்கு பூமர் புரூக்ஸ், நீங்க 40களில் மிடில் வேட் புரிய போட்டிருக்கீங்க.
5: உங்கள் நண்பர் 20ஆம் நூற்றாண்டின் அறியப்படாத குத்துச்சண்டை வீரரின் மாணவர் என தெரிகிறது.
6: அறியப்படாதவரா? நீங்கள் சிறந்தவர், பட்ச பட்டத்திற்கு போட்டியிட்டீர்கள்.
5: ஆமா, அது சிகாகோ பென்ட நாவல்ஸ் கூட்டம் தேர்வு செய்தது. உங்களுக்கு என்ன உதவி செய்யலாம் நண்பா?
1: நானும் நண்பரும் வேலை தேடுகிறோம். பயிற்சியாளரும் இன்னொரு கட்மேனும் தேவை என அறிந்தோம்.
5: நான் அதை பத்தி யோசிச்சேன், ஆனா எப்படி உங்களுக்கு இது தெரிஞ்சது?
1: அது எப்படி? வார்த்தை பரவிதான் செய்யும், தெரியுமா?
5: சரி, உங்களை யார் கட்மேன்?
1: நான் தான்.
5: சில பேரின் பெயர்களை கொடுங்கள், நான் அழைக்கலாம். நீங்கள் கடைசியாக யாருக்காக வேலை பார்த்தீர்கள்?
1: நான் பெரும்பாலும் வேகாஸில் தான் வேலை பார்த்தேன்.
5: யாருக்காக? ஏ, ஓ, இங்கே வா ஃப்ரெடி. உங்கள் இருவரையும் அங்கே சும்மா இருங்கன்னு சொன்னேன் நண்பா. இப்போ பாரு, ஃப்ரெடியின் கண்களில் வந்த இந்த வெட்டை காண்பேன். ஓ நண்பா, அவனுக்கு ஒரு சண்டை காத்திருக்குது. ஏன்,
1: நான் பார்த்து சொல்லட்டுமா? யார் ரெஃபரன்ஸை படிக்கிறத விட நல்லவருன்னு பார்ப்போம்.
5: இதோ ஃப்ரெடி.
1: எப்படி
5: இது என்ன விஷயம்? ஹவுடி, நீ எப்படி இதை ஒன்னால செய்ய முடிஞ்சது?
1: அது ஒரு திறமைதான்.
5: அது ஒரு பெரிய திறமை போல இருக்கு.
1: அந்த திறமைக்கு எனக்கு ஒரு வேலை கிடைக்குமா?
5: நிச்சயமா. அதுக்கு அதிக சம்பளம் கிடையாது, ஆனா உனக்கு வேலை கிடைச்சிருச்சு. சரியா?
1: சரி,
5: நீ நாளை ஆரம்பிக்கலாம். வா, நான் உன்னை என் பேரனிடம் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். அவன் உனக்கு இடத்தை காட்டி அறிமுகப்படுத்துவான். ஹலோ, ஏய் ஜோயி, இங்கே பாரு.
1: நான்
5: இங்கே வேலை செய்ய இருவரை உனக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன்.
1: நீ எப்படி இருக்கிறாய்?
7: நான் ஜான். மார்க், உன்னை சந்திப்பதில் மகிழ்ச்சி.
5: ஜோயி மாநில சாம்பியன்ஷிப்ல போட்டியிடுகிறான். அவன் தன் தாத்தாவை கேட்டு கடுமையாக பயிற்சி செய்தால் தேசிய அளவுக்கு செல்ல முடியும். அவன் தொடர்ந்து வியர்த்து உழைக்கணும்.
7: இது எப்படி தெரிகிறது?
5: நீ இவங்களை இடம் முழுக்க சுத்தி காட்டணும். சரியா?
7: சரி தாத்தா, உங்க லாக்கர் ரூம் இந்த பக்கம்.
1: சரி, வேலையை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.
5: நிச்சயமா.
7: ஹே அண்ணா, என்ன நடக்குது? ஒண்ணும் இல்லை தம்பர், என் மேல் கை வைக்காதே, புரிகிறதா? சரி முட்டாள். என் இல்ல, அடுத்த வாரம் ரிங்கில் நாம போறப்போ நான் என் கைகளை உன்னோட மேல் வைக்க போறேன். அப்போ நான் உன் தலையில தம் தம் தம் என்று அடிக்க போறேன். ஹே, உனக்கு ஒரு விஷயம் சொல்லணும் நண்பா. ரிங் என்பது பின்புற தெருவை விட ரொம்பவே வித்தியாசமானது என்று நீ விரைவில் தெரிந்து கொள்வாய்.
1: யார் அது?
7: உன் தம்பர். அவனோட தான் வளர்ந்தேன். அவன் கும்பல் இந்த ஏரியாவை நடத்துது.
1: உனக்கு எதுவும் பிரச்சனையா தெரியல?
7: சொன்னது போல ரிங்கில் விஷயங்கள் மாறும். இங்கே சில லாக்கர்கள் உள்ளன, ஆனா நல்ல பூட்டு போடு, இல்லனா உள்ளாடையுடன் வீடு போக நேரிடும்.
1: நீ எப்ப ப்ரோ ஆக போற?
7: நான் அப்படி செய்ய மாட்டேன். தாத்தா சொல்லி கேட்டிருக்கேன், நீ நல்லா இருந்தா எல்லாரும் பங்கு கேட்பாங்க, ஆனா வரலாறாயிட்டா மிச்சத்தை தூக்கி எரிஞ்சிடுவாங்க.
6: நீ என்ன பைய போற?
7: குழந்தைகளுக்கு குத்துச்சண்டையும் பெருமையையும் சொல்லி தருவேன். இதன் மூலம் அவர்கள் சாத்தானின் ஆட்களிடம் சிக்க மாட்டார்கள். வா, மற்ற இடங்களை காட்டுறேன்.
6: சரி, ஒரு விதத்தில் யோசித்து பார்த்தால் குறைந்தபட்சம் என்னுடைய காரை இதுவரை யாரும் திருடி செல்லவில்லை என்பது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆறுதலான விஷயமாகவே இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும்.
1: யாருக்கு வேணும்?
6: நல்லா சொன்னீங்க. அது ஏன் தெரியுமா?
1: நாம இந்த பகுதியில சுத்தி பார்க்கலாமா? ஜிம் கார்கள ஒரு அபார்ட்மெண்ட் கிடைக்குமான்னு பார்க்கலாம். நல்லா சொன்ன.
6: நான் சொல்றேன், இந்த பகுதியில ஜோய் மாதிரி குழந்தைகள் அதிகம் இருந்தா நல்லது.
1: ஆமா, அவன் நல்ல பையன் தான்.
6: நாம அவன் பந்தயத்தை பார்க்கும் வரை இந்த பணியில இருக்க முடியும் என்று நம்புகிறேன். அவன் அந்த நாயை நொறுக்க போறான் அப்படிங்கிறது எனக்கு உணர்வு வருகிறது.
1: ஆமா, அவன் அங்கே இருக்கான்.

0: ஏய் ரன்பா, எப்படி இருக்கிறாய்?
1: என்னிடம் இருந்து விலகி இரு, நான் குதிக்கப் போகிறேன். நீ என்னை தடுக்க முயற்சித்தால் உன்னையும் என்னுடன் அழைத்துச் செல்வேன்.
0: உனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அதற்காக உயிரை விட வேண்டிய அளவுக்கு மோசமானது இல்லை.
1: மிக மோசமானதுதான். உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா நண்பா? வயது ஆகும்போது எல்லாம் மோசமாகிவிடும். நான் ஒரு காலத்தில் யாரோ ஒருவன் இருந்தேன். இப்போது நான் எதுவும் இல்லை. பணம் இல்லை, எல்லோரும் என்னை மறந்துட்டாங்க. அந்த கும்பல் பசங்க என்னை அடிக்காம தெருவில் நடக்க முடியல. இப்போது என் கண்களும் போய்கொண்டிருக்கின்றன. இன்னும் சில மாதங்களிலே நான் குருடனாகி விடுவேன் போல இருக்கிறது. சிகிச்சைக்காக பணமும் இல்லை. இப்ப நீ சொல்ற விஷயம் இவ்வளவு மோசமா இருக்க முடியாதுன்னு?
0: நீ சொல்றது சரி, உனக்கு சில பிரச்சனைகள் இருக்கு, ஆனா பேசி தீர்க்க முடியாதது எதுவும் இல்லை.
1: நான் பேசுவதை முற்றிலும் நிறுத்தினேன்.
2: முகமூடி சவாரிக்காரன் பயங்கரமானவன் என்று நினைக்கவே இல்லை.
1: நீ எப்படி எனக்கு யார் என்று தெரிந்தது?
2: உன் குரல் தான். சானிட்டி மார்டினேஸ் நிகழ்ச்சிகளில் உன் குரலை நிறைய முறை கேட்டிருக்கிறேன். நீ மோர்டன் கிளே.
1: நீ எனக்கு நினைவில் இருக்கிறாயா?
2: நிச்சயமாக நினைவில் இருக்கிறாய்.
1: நீ மட்டும்தான் எனக்கு நினைவில் இருக்கிறாய். அதோடு இன்னும் சில பழைய நண்பர்களும் என்னைப் போலவே உடைந்து போயிருக்கிறார்கள்.
0: அவன்தான், நீதான். நீ காரணமா தான் நான் போலீஸாக ஆனேன் அப்படின்னு உனக்கு தெரியுமா? நீ உண்மை மற்றும் நீதிக்காகவும் அமெரிக்க வழிக்காகவும் நின்றாய்.
2: அது சூப்பர்மேன் தான் என்று நினைக்கிறேன்.
0: இப்ப கேட்காது, சரியான நேரம் இல்லாதிருக்கும். ஆனாலும் நன்றி, கையொப்பம்.

0: நாங்கள் வந்து சேர்ந்து விட்டோம். இதுதான் எங்களுடைய அழகான வீடு. உதவி செய்த உங்கள் இருவருக்கும் நான் மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன்.
1: இங்கதான் நீ வாழ்கிறையா?
0: நான் வேலை பார்த்த காலத்துல குதிரைகளுக்கு நடிகர்களை விட அதிக சம்பளம் கிடைத்தது.
1: தனியாவே வாழ்கிறியா?
0: இல்ல, என் ரூம்மேட் ஒரு விதவை, பழைய நண்பர். மேலே வந்து பாருங்க. நான்
2: நீங்க முன்னாடி போங்க, ஜிம்ல ஒரு வேலை இருக்கு.
1: வரவா? வேணாம்.
2: வேண்டாம், நான் நல்லா இருப்பேன். இங்க ரூம் கிடைக்குமானு பாரு, அப்புறம் வந்து உங்களை பார்க்கிறேன்.
0: அது பெரியதா இல்ல, ஆனா வாங்க. ஒரு உதவி செய்யுங்க, அங்க மேல நடந்ததை பத்தி எதுவும் சொல்லாதீங்க.
1: என் விசுவாசமான பழைய இந்திய நண்பர் எனக்காக ஏற்கனவே அதிகம் கவலைப்படுகிறார். நீ சிரிக்கிறாயா? நீ ரெட் ஃபெதருடன் ரூம் பகிர்கிறாயா?
0: ஆமா, ஆனா அது அவருடைய உண்மையான பெயர் கிடையாது.
1: சிட்னி. இல்ல, சிட்னியா?
0: ஆமா, சிட்னி ஈகிள்.

0: நீ கடுமையாக வேலை செய்கிறியா ஜோயி?
1: ஏய், நம்ம ரொம்ப நெருக்கமாக இருக்கோம் தம்பர்.
0: இன்னைக்கு நீ ரொம்ப பெரிய வார்த்தை பேசுற பையா.
1: போராடும் நேரம் வந்தா தெரிஞ்சுக்கலாம் போல இருக்கு.
0: இல்ல, நீ இப்போவே தெரிஞ்சுக்க போற முட்டாள். பாரு, போராடும் இரவு வந்தா நான் உன்னை நீண்ட நேரம் அடிக்க போறேன். நீ அதை அனுமதிக்க போற?
1: நான் என்ன செய்ய போறேன்?
0: நீ என்ன சொன்ன கேட்டிருக்க? ஏண்டா நீ இல்லைன்னா உன்னை அந்த பாட்டன் இறந்த இறைச்சி ஆகிவிடுவார். நான் உன்னோட விளையாடல பையா. நீ இப்போது இந்த போட்டியில தோல்வி அடைய போறியா, அல்லது உனக்கு முன்னாடி அவன் தோல்வியை தழுவ போறானா? நீ இத பத்தி யோசிச்சு பாரு.

0: நீ என்ன செய்ய போற? நீ இங்க எவ்வளவு நேரமா இருக்கிற?
1: நாளா முன்னாடி. இதுக்கு நீ என்ன செய்ய போற?
0: அவன் என்ன சொன்னானோ நீ கேட்டிருக்க. போற விட்டு கொடு, இல்லைன்னா பாதிப்பு உனக்கு.
1: அவன் உன்னை பயமுறுத்த தான் முயற்சிக்கிறான் போல.
0: நீ சாத்தானின் ஆட்களை தெரியாது, அவங்களுக்கு எதுவும் பெரிதல்ல.
1: போலீஸ் பத்தி
0: நீ நகைச்சுவையா பேசுற? அவங்களை என்ன செய்ய போறாங்க? அவங்கள பிடிச்சாலும் உடனே திரும்ப தெருவில் வந்துடுவாங்க. அப்ப என் தாத்தாவுக்கு இன்னும் மோசமா நடக்கும்.
1: பாரு ஜோயி, நீ விரும்பினா உனக்கு உதவ நான் இங்க இருக்கேன்.
0: நீ எனக்கு உதவ விரும்புறியா? என் தாத்தாவோடோ யாரிடமோ எதுவும் சொல்லாதே. இப்போ நாங்க மூடிட்டோம்.
1: சரி ஜோயி.

0: நீ நகைச்சுவையா பேசுற, அவனோட உண்மையான பேர் முர்ரேனா?
1: ஆமா, முர்ரே கிளைண்ட். நாங்க முதல் தொடர் செய்த முன்னாடி நாங்க அதை மாத்திட்டோம். ஸ்டூடியோ தான் நமக்கு பேர்களை கொடுத்தது. மாஸ்க் முர்ரே மற்றும் அவனோட விசுவாசமான இந்திய நண்பர்கள் சிட்னியினால் நாங்க எவ்வளவு தூரம் போயிருப்போம் என்று நினைக்கிறாய்?
0: உன்னுடைய பேச்சு புரிகிறது.
1: சீட், இந்த பெட்டியுடன் எனக்கு உதவி செய்.
2: அதை நீயே மேலே எடுத்துக்கொண்டு வா.
1: அது 20 வருடங்களுக்கு முன்னாடி நடந்தது.
0: 20 வருடங்கள். நான் கதவை திறக்கிறேன்.
1: சரிங்க, நான் இதோ இப்பவே கிளம்பி கண்டிப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க வந்து சேர்ந்துடுறேன்.
0: எல்லாம் சரியா இருக்கு.
2: நான் உனக்கு இத பத்தி சொல்றேன்,
0: நீ இத நம்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும். மோட்டனின் ரூம் மேட் யார் தெரியுமா?
3: ரெட் ஃபெதர் என்று அழைக்கப்படுபவர்.
0: ஆமா, அவனோட உண்மையான பேர் தெரியுமா?
3: சிட்னி.
0: சில சமயம் உன்னுடன் இருப்பது ரொம்பவே சுவாரஸ்யம் இல்லை.
1: இதோ இதுதான். ஓ வணக்கம் ஜோனதன், இவர் என் நண்பர் சிட்னி.
2: எப்படி இருக்கீங்க? வணக்கம். ட்ரக்ல என்ன இருக்கு?
1: ஓ எதுவும் இல்ல, பேய்கள் தான். அதுதான்.
0: ஆஹா, நிகழ்ச்சி பொருட்கள். அதை எனக்கு காட்ட அவனை சம்மதிக்க வைத்தேன்.
1: சிரிக்கிறியா? அதை காட்ட அவன் ஆவலா இருக்கான். ஏய்
2: சிட்னி, நம்ம வயசுல இந்த வார்த்தை நல்லதல்ல.
0: ஓ அத பாரு, அத பாரு, நீ அதை ஒரு முறை போட்டு பார்ப்பியா?
1: அவன் ஒருபோதும் அதில் பொருந்தவே இல்லை. ரொம்ப பாஸ்தா, அதிகமாக எக்லேர், பழையலே பாணில். நான் ஒருபோதும் அந்த உடையில் மீண்டும் அடிக்க முடியாது.
2: நாம் எல்லாம் ஒரே நேரத்தில் முடிவுக்கு வந்துவிட்டோமே இல்லையா? இப்போது நாம் எல்லாம் இங்குதான் வாழ்கிறோம். முக்கியமாக ஒழுங்காக இருக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம்.
0: நீ சொல்றே, நீங்க எல்லாரும் இங்குதான் இருக்கீங்க. யார் யாரு?
1: ஓ பக், கொரிகன், டெட்வுட், டிக் மற்றும்
2: லாஷ் லேதம், ரோலண்ட், ரினால்டோ. நீ
0: அப்படின்னா எல்லா பழைய பெரியவர்களும் இங்குதான் இருக்கிறாங்களா?
2: ஆமா, மீதி தொகை வருவதற்கு முன்பே நாங்கள் இருந்தோம்.
0: ஓ, நான் அவர்களை சந்திக்க மிகவும் விரும்புகிறேன். ஓ,
2: அது மிகவும் எளிதானது. நாங்கள் எல்லோரும் உணவகத்துல கூடி பழைய நல்ல நாட்களை பற்றி பேசிக் கொள்வோம். நீங்கள் எங்களுடன் சேர விரும்புகிறீர்களா?
0: நான் உலகின் பாதியை கூட தவறவிட மாட்டேன். என்ன ஒரு அருமையான புகைப்படம்.
3: அங்க பாரு, பாத்தியா? அது நானும் என் தங்க நிற பலோமினோ. வாருங்கள்.
4: சரி நண்பா, வாருங்க.
0: ஏ, அந்த சாய்வு கோடு மற்றும் ரோலண்ட், உங்களுடைய ஒரு புகைப்படம் இருக்கிறது. ரோலண்ட்,
1: பழைய நாட்களில நிறைய சட்டைகளை கிழித்தேன்.
2: ஆமா, நல்ல நாட்கள், நல்ல நாட்கள்.
5: சிட்னி, உங்கள்கிட்ட ஒரு உதவி கேட்கலாமா?
6: நிச்சயமா. ஏன்,
5: யார நீங்க? இல்ல, கேட்கும் போது எனக்கு முட்டாளாக இருக்குது போல தோன்றுகிறது.
2: ஓ தயங்காதே பிள்ளை, உங்களை போல எல்லோரும் நம்மை நினைவு கூறுவது அடிக்கடி நடக்காது.
5: உங்களுக்கு தெரியுமா பிரஸ்ட் ட்ராக்ஸ் என்று சொல்ல முடியுமா?
6: ஓ, நீங்கள் சொல்றது இது போலவா?
5: ஓ, பிரஸ்ட் டைராக் பார்க்கையில் 3-4 மணி நேரம் பழையதாக தெரிகிறது. எனக்கு வந்து இது பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும்.

0: உங்ககிட்ட சாப்பிட என்ன இருக்குது பாப்?
1: சாண்ட்விச்சுகள். அது எனக்கு தெரியுது. எந்த வகை?
0: டர்கி, ஹாம், சலாமி.
1: டர்கி.
0: குற்றம் பின்புறத்தில் பலன் அளிக்கிறது.
1: ஹாம்.
0: குற்றம் பின்புறத்தில் பலன் அளிக்கிறது.
1: மூன்றும்.
0: அவன் ஒரு காட்டுப்பன்றியை போல கதறி அழுதான். மெல்ல மெல்ல எங்கும் இருள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்போது நாம் இருவரும் தனியாக பிரிந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்றுதான் நான் நினைக்கிறேன்.
2: நல்ல நாட்களா?
1: ஆமா, நல்ல நாட்கள்.
3: நீ பூமியில் எதுக்காக எடை தூக்குகிறாய்?
0: அப்படியே
3: தூங்க முடியல தாத்தா, போராட்டத்தை பத்தி யோசிச்சேன்.
0: ஆமா, எனக்கு தோன்றுகிறது
3: ஒரு பைட்டர் கவலைப்பட வேண்டிய ஒரே நேரம் அவன் ரிங்கிற்குள் வரும்போது அவன் ஷேப்ல இல்லைனால தான். இப்ப நீ எந்த மாதிரியான ஷேப்ல இருக்கிற அப்படின்னு நினைக்கிறாய்?
0: நல்ல ஷேப்ல.
3: நல்ல ஷேப்ல மகனே, நீ அருமையான ஷேப்ல இருக்கிறாய். நீ அவனை அவுட் செய்யலை என்றாலும் மூன்றாவது ரவுண்டுக்கு அந்த முட்டாள் மூச்சை இழுத்து கொண்டே இருப்பான். அவன் எப்படி பயிற்சி செய்கிறான் என்று பார்த்தாயா?
0: ஆமா, பார்த்திருக்கிறேன். நீ
3: நீண்ட நாட்களாக இருக்கிற மகனே, நான் பல இளம் பைட்டர்களை வளர்ந்து வருவதை கண்டிருக்கிறேன். ஆனா நீதான் சிறந்தவன்
0: தாத்தா.
3: பார், நீண்ட நாட்கள். நான் இதை சொல்றது நான் உன் தாத்தா என்பதனால் அல்ல. நாம் எப்போதும் ஒருவருக்கொருவர் நேர்மையாக இருந்திருக்கிறோம் இல்லையா? இல்லையா? சரி, அப்போ இந்த வெள்ளிக்கிழமை அந்த ரிங்கில் போய் இந்த பகுதியையே மாற்ற போகிறாய். அங்க நிறைய பசங்க அந்த போரை பார்க்க வரப்போறாங்க. யாராவது ஆகணும்னு சாத்தானோட கூட்டத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு அவங்க தெரிஞ்சுக்க போறாங்க. நல்ல மனிதராக இருந்து கடினமாக உழை, அதுதான் உன்னை யாரோ ஒருவராக ஆக்குகிறது. போய் தூங்கிக்கோ. சொல்லு பையனே. நான்
0: உங்களை நேசிக்கிறேன், தெரியுமா?
3: நானும் உன்னை நேசிக்கிறேன். இன்றைய நாள் மிகவும் சிறப்பாக அமைந்தது. எனவே நாம் அனைவரும் நாளை அதிகாலை வேளையில் மீண்டும் ஒரு முறை சந்திப்போம் என்று கூறி உங்களிடமிருந்து இப்போது அன்புடன் விடை பெறுகிறேன். அதுவரை வணக்கம்.

0: ஏய் ஜோயி, நான் போய் திரு
1: குரோகனை வங்கியில் பார்க்க போகிறேன். சில வேலைகள் பண்ணிட்டு சில மணி நேரம் திரும்பி வரேன்.
0: நீ ஓகேயா தாத்தா? உனக்கு எல்லாம் சரியா? நான் நல்லா இருக்கேன்.
1: உனக்கு நிச்சயமா?
0: நான் நல்லா இருக்கேன், நிச்சயம்.
1: சரி, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் உன்னை வந்து சந்திக்கிறேன்.
0: ஆமா, இதோ உனக்கு.
2: நன்றி ஜோயி. முதல்ல என்ன செய்ய சொல்றீங்க?
0: ஏய், நீ என்ன செய்தாலும் எனக்கு பரவாயில்லை. போய் சில ஹேப் கேப்ஸ் திருடு,
1: ஏதாவது பயனுள்ளதை செய்.
0: என்னை மட்டும் தனியாக விடு.
2: ஏய் ஜோயி, நான் ஏதாவது தவறு செய்திருந்தால் மன்னிக்கவும்.
1: நீ எந்த தவறும் செய்யல,
0: எல்லாம் சரிதான்.
2: அவர் என்ன ஏன் கோபப்படுறாரு? இல்ல,
0: அவர் உங்ககிட்ட கோபம் இல்ல, அவருக்கு மனசுல நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க தெரிஞ்சுக்கோ, பெரிய போர் வரப்போகுது. எல்லாம் போருக்கு அப்புறம் அவர் பழைய மாதிரி திரும்பி வருவார்.
2: அவர் தம்பர பயப்படுறாரா?
0: அட இல்ல,
2: நாங்க எல்லா பசங்களும் அவர் மேல நம்பிக்கை வைக்கிறோம். நாங்க இனிமேல் பயப்பட விரும்பல.
0: ஆமா, எனக்கு தெரியும். அவருடைய கருத்து மீதான வேலை கொஞ்சம் பண்ணலாமே. சரியா?
2: சரி, நன்றி மார்க்.
0: உங்க தாத்தா கிட்ட சொல்லுவியா? என்ன சொல்லணும்? வா, நான் என்ன சொல்றேன்னு உனக்கு தெரியும்.
3: ஜோனாதன் உனக்கு சொன்னானா?
4: ஆமா.
3: அப்ப வேற யாருக்காவது அவன் சொன்னானா?
4: யாருக்கும் இல்லை.
3: அப்படியே வச்சுக்கோள்.
4: ஜோய், நீ இதை செய்ய முடியாது. இது ரொம்ப முக்கியமானது. உனக்கு மட்டும் இல்லாம அந்த பிள்ளைகளுக்கும் இது முக்கியம்.
3: நீ யார்கிட்ட பேசுற அப்படின்ற நினைக்கிற? இங்குள்ள வாழ்க்கையை பத்தி உனக்கு எதுவும் தெரியாது. அல்லது நீ இங்கே வந்து எல்லாம் மாற்ற போகிற மாதிரி பெருமையாக நடந்து அப்பிறகு உண்மையை அறிந்து விட்டு போய் விடுகிறாய். ஆனால் நான் இங்கேதான் வாழ்கிறேன். என் தாத்தா அவரும் இங்கேதான் இருக்கிறார். ஒரு மனிதன் எதையும் மாற்ற முடியாது.
4: நான் அதை தெரிந்து கொள்ளப் போகிறேன். மைக், மைக், தயவு செய்து நான் சொல்வதை கொஞ்சம் கவனித்து கேளுங்கள். மைக், நீங்கள் இங்கே ஒரு நிமிடம் வர முடியுமா? உங்களிடம் நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி விரிவாக பேச வேண்டியிருக்கிறது. தயவு செய்து உங்கள் வேலைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு உடனே இங்கே வா.

0: பக்கத்து பகுதியில் வேலை பார்த்துக் கொண்டிருந்தேன். நான் அதை செய்ய விரும்புகிறேன்.
1: நண்பன் பாத்தியா?
0: இல்ல, அது அப்படி இல்ல.
1: அவனை கேட்கவில்லை. ஆமா, அவன் இருந்தா. நீ அவங்கிட்ட சொன்ன இல்லையா?
0: நீயா? ஆமா ஜோய், சொன்ன.
1: ஆமா, அவன் நடத்திய மாதிரி முட்டாளாக இருந்தா இப்ப அவன் பெரிய பிரச்சனையில சிக்கி இருப்பான். என்ன?
0: நீ என்ன பேசுற?
1: என் கணிப்பில அவன் சென்று சாத்தானின் உதவியாளர்களை தனியாக எதிர்கொள்ள போனான். அவனை தொடர மாட்டேன், இல்லாட்டி வெற்ற ஆள் வேணும்.
0: நான் சீக்கிரம் குணமாகி விடுவேன்.
1: என்ன சொன்னாய்?
0: நீ முதலில் கேட்ட போதே சொன்ன, நீ ஜோயின் தாத்தாவை விட்டுவிட போகிறாய்.
1: இல்ல என்றால் என்ன? நீ எங்களை போலீஸில் ஒப்படைக்க போறாயா? அது
0: சரி.
1: எதுக்காக? நாங்கள் எதுவும் செய்யல. நீ உன் நேரத்தை வீணாக்குகிறாய் நண்பா. இப்பொழுது நான் உன்னை காயப்படுத்தும் முன் இங்கிருந்து போய்விட முடியாதா?
0: அதை நீ முயற்சி செய்து பார்ப்பாயா?
1: நீ ஒரு விஷயம் தெரியுமா? நான் சந்தித்த முட்டாள் வெள்ளைக்காரர்களில் நீயே மிக முட்டாளாக இருக்கலாம்.
0: மார்க்,
1: நீ யார்?
0: அவன் என்னுடன் இருக்கிறான்.
1: நான் உன்னாக இருந்திருந்தால், நான் மனம் திறந்திருக்கும் போது உன் நண்பனை இங்கிருந்து அழைத்துச் செல்வேன்.
0: வா மார்க், நாம் போகலாம்.
2: நாம் போகலாம் என்றால் என்ன அர்த்தம்?
0: நான் சொன்னதே தான், நாம் போகலாம்.
2: நீ இந்த பையன்ட்ட இருந்து ஓட போறதில்ல
0: மார்க்.
2: முதலாளிக்கு இது பிடிக்காது, எனக்கு தெரியும்.
1: இருவரும் அமைதியாக இருங்கள். இப்பொழுது முதலாளி பற்றி என்ன பேசுகிறீர்கள்? உங்க முதலாளி யாரு?
0: நீ அவரை பற்றி தெரிந்து கொள்ள மாட்டாய்.
1: நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இந்த பகுதியில யாரும் நுழைய முடியாது. நீ கேக்குறியா? யாரும் இல்ல.
0: அவரிடம் பேசும்போது உன் வார்த்தைகளை கவனமாக பேசு.
1: என்ன சொன்ன
0: மார்க்? அவன் சொன்னான் நாம் போகலாம் என்று. நாம் ஏன் போக கூடாது?
2: இப்ப ஜொனத்தன், இப்போ வா, அவனை எதிர்கொள்.
1: அவனை பிடி. இப்ப உன் சென்சனை கொஞ்சம் அடிக்க போறேன். அவனை உன் முதலாளியிடம் திரும்ப கொண்டு போ. சாத்தானின் உதவியாளர்களிடம் நுழைய முயற்சித்தால் என்ன நடக்கும் என்று உன் முதலாளிக்கு காட்டிவிடு.
2: நீங்கள் பிசகிப்பீர்கள். நீ அவனை அடிக்க முடியாது என்று எனக்கு எப்படி தெரியும்? நீ தேவதை தானே? அவனை சுவத்துல ஒட்டிடுவேன் நினைச்சேன்.
0: அது அவனுக்கு வேண்டும் என்றால் ஜோ லூயிஸை இந்த பணிக்காக இங்கே அனுப்பியிருப்பார். நான் உனக்கு அதை சொல்ல முயற்சித்தேன்.
2: ஆமாம், ஆனா நீ வன்முறைக்கு எதிராக இருக்கிறாய் என்பதால் தான் அப்படி சொன்னாய் என்று நினைத்தேன். உன்னிடம் அந்த சக்தி ஏன் இல்லையா?
0: ஏனால் அவர் நான் செய்யக்கூடாததை செய்தால் அவர் எனக்கு அந்த சக்தியை தரமாட்டார்.
2: அது என் தவறுதான் போல.
0: நீ ஊகிக்க வேண்டியதில்லை.
2: நான் எடுத்துக்கொள்கிறேன் ஜோயி.
3: ஆமா, தலையிட்டதுக்கு நன்றி. தம்பர் என்னை ஜிம்மிடம் கூப்பிட்டு உன் முதலாளியிடம் பேசுவது அவருக்கு பிடிக்கவில்லை என்றார். அவர் வேறு எதுவும் செய்யாமல் இருக்க என் தாத்தாவை பிடித்துக் கொண்டார்கள். என்ன செய்தார்கள்?
2: அது
3: போருக்கு அப்புறகு வரைக்கும் அவர் பிடிச்சு வச்சிருப்பாங்க. நான் மூணாவது ரவுண்டில தோற்க ஒத்துக்குகிறேன். நீ இனிமேல் இதுல தலையிடக்கூடாது.
2: இப்போ நம்ம என்ன செய்யலாம்?
0: நிச்சயமா நீங்க கேட்டது ரொம்ப அருமையான மற்றும் நம்மன்று முக்கியமான ஒரு கேள்வி. அதுக்கு எனக்கு பதில் இருந்தால் நல்லா இருக்கும்.
2: சரி சரி, இப்ப இந்த விஷயத்த நிதானமாக யோசிப்போம். இப்போது தெளிவாகவே அவர் உன்னால் அவர்களுக்கு பயம் ஏற்படுத்த விரும்பவில்லை. இல்லையெனில் அவர் உன்னை அனுமதித்திருப்பார். சரி, போலீசாரிடம் செல்ல முடியாது, ஏனெனில் அவர்கள் ஜோயின் தாத்தாவை பிடித்திருக்கிறார்கள்.
0: சரி,
2: அப்படி என்றால் இது வெற்றிகரமாக முடியாத பணிகளில் ஒன்றாக இருக்கலாம். நீயே சொன்னாய் அல்லவா, நீ இதிலே புதிது. இதை கண்டுபிடிக்க தேவையான அனுபவம் உன்னிடம் இருக்காமல் இருக்கலாம்.
0: அதுதான்.
2: ஆமா, எனக்கு தெரியும்.
0: இல்லை, நான் இதை சொல்லலை. நிறுத்துவோம். இதை தீர்க்க முயல்கிறேன், ஆனால் எனக்கு இதுல உரிமை இல்லை. எந்த தேவதைக்கும் இந்த உரிமை இல்லை.
2: ஒரு தேவதை கூட இதை சமாளிக்க முடியவில்லை என்றால் யார் முடியும்?
0: இது மாஸ்க் ரைட்டருக்கான வேலை என்று நினைக்கிறேன்.
4: இளைஞா, நீ நல்ல எண்ணத்தோடு சொல்றேன்னு தெரியும், ஆனா எங்களுக்கு வயசாயிடுச்சு. நாங்கள் முடிந்து விட்டோம். எங்கள் காலம் முடிந்து விட்டது.
0: பா மோர்டன், நீங்களும் உங்கள் நண்பர்களும் முன்னாள் வீரர்கள்.
4: அது படத்துலதான்.
0: இல்ல, படங்கள்ல மட்டுமல்ல. நான் கேட்டது போல உங்களை பார்த்து வளர்ந்த குழந்தைகளுக்கு நீங்கள் ஒரு நல்ல முன்மாதிரியாக இருக்க முயற்சி செய்தீர்கள். இந்த பகுதியில் இருக்கும் பல குழந்தைகளுக்கு தம்பரும் அவன் கூட்டத்தாரும் தவிர வேறு எந்த வீரர்களும் இல்லை.

0: நான் உனக்கு உதவ விரும்புகிறேன் பையா, ஆனால் நீ கேட்கும் விஷயம் சாத்தியமல்ல.
1: ஏன் முடியாது?
0: ஏன் முடியாது என்று நீ என்ன சொல்ற? எங்களை பாருங்கள். நான்
1: உங்களை பார்த்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் என்ன பார்க்கிறேன் என்று தெரியுமா? நான் பார்த்தது விட்டுவிட்ட வீரர்களின் ஒரு குழு.
0: அது நியாயம் இல்லை.
1: ஆமாம், அது நியாயம் இல்லை. இப்பகுதி குழந்தைகளுக்கு நியாயம் இல்லை.
0: அவர்களுக்கு ஒரு கூட்டம் இருக்கிறது
1: என்றால் அவங்களுக்கு ஒரு தலைவன் இருக்கிறான். நீங்கள் புரிந்து கொள்கிறீர்களா? நீங்கள் எல்லாம் தலைவர்களாக இருக்கலாம். இந்த பகுதியில் உள்ள மக்கள் வந்து லிபெட் மற்றும் பயத்தால் வெறுப்படைந்து விட்டார்கள் என்று நினைக்கவில்லையா? சாத்தானின் உதவியாளர்களுக்கு எதிராக நிற்கும் துணிச்சல் உள்ள யாரையும் அவர்கள் பின்தொடர்வார்கள். பாருங்கள், இது வேறு பகுதிகளிலும் நடந்திருக்கிறது. அவங்களுடைய கவுல் குழுக்கள் கார்டியன் ஏஞ்சல்ஸ் ஆகியவற்றை உருவாக்கினார்கள்.
2: கிரேட் பாண்டர்ஸ்
1: மோர்டன், நீங்கள் எல்லாம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்.
0: இது பைத்தியமாக இருக்கிறது.
1: ஒரு கட்டிடத்திலிருந்து குதிப்பதை நினைப்பதை விட இது அதிகம் பைத்தியமாக இருக்கிறதா?
0: சரி, நான் இதற்காக இருக்கிறேன். யார் என்னோட இருக்கீங்க? சரி, உங்களுடைய உடைகளை தயார் செய்து எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நாம் இப்போது புறப்பட்டு செல்வதற்கு முழுமையாக தயாராக இருக்கிறோம்.
3: சரி, அந்த அழைக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. குட்டி ஜோய் வேணாம்னு நினைக்கிறியா? நாம் அவன் தாத்தாவை பற்றி கவலைப்படவில்லை.
4: நீங்கள் பரிதாபமாக இருக்கிறீர்கள், உங்களுக்கு தெரியுமா?
3: பிதற்றலை நிறுத்து பாப்ஸ், கால் பண்ணு.
4: என் பேரனை எதிர்கொள்ளும் அளவுக்கு ஆண்மை இல்லாமல் இருப்பது எப்படி உணர்வு என்று சொல்லுங்கள். ஒரு பையன் போட்டியில் தோற்க வேண்டும் என்று ஒரு வயதான மனிதரை கடத்த வேண்டிய நிலைக்கு வந்திருக்கிறீர்களே.
3: நண்பா, இதை புரிஞ்சுக்கோ. இப்போவே கால் பண்ணலன்னா அப்புறம் வர்ற வருத்தத்தை விட இது எவ்வளவோ மேல். இப்பவே பண்ணு. மேலும் நான் கேள்விப்படுவதற்கேற்ப போட்டிகளை தோற்க செய்வது உனக்கு பழக்கமான விஷயம் தானே? நான் செய்யும் விஷயம் ஒரு பழைய குடும்ப மரபை தொடர்வதுதான். ஹலோ
5: ஜோய்.
3: தாத்தா, நீங்கள் நலமா இருக்கிறீங்களா?
5: ஆம், நான் நலமாக இருக்கிறேன்.
3: அவங்க உங்களை எதுவும் செய்யலையே?
5: நான் நலமாக இருக்கிறேன் பிள்ளை. ஜோய் கேள், இது எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியும். நானும் ஒரு முறை பட்டத்திற்கு வாய்ப்பு பெற்றேன், ஆனால் ஒரு கெட்டவன் வந்து அதை கெடுத்துட்டான். நான் சொல்ல வர்றது, நான் என்ன ஆகியிருக்கலாம் அப்படின்னு நினைச்சு அதுக்கான வாய்ப்பு கிடைக்காமல் என் வாழ்க்கை முழுவதும் வாழ்ந்தேன். இது உன்னிடம் நடக்க விடாதே மகனே. நீ அங்கே போய் வெல்ல வேண்டும், கேட்கிறாயா?
3: தாத்தா, தாத்தா, இங்க பாருங்களேன்,
6: இவர்தான் ஸ்டம்பர் ஜோயி.
3: என் தாத்தாவை தனியாக விடு, கேட்கிறாயா?
6: இப்பதான் அதெல்லாம உன்னையே சார்ந்தது இல்லையா ஜோயி? நீ எந்த குரலை கேட்க விரும்புகிறாய் என்று தீர்மானிக்க வேண்டும். சில வயதான பைத்தியக்காரர் உனக்கு என்னை எதிர்த்து வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காக தன் கால்கள் முறிய தயாராக இருக்கிறார். அல்லது பழைய தம்பர் உன்னையும் உன் தாத்தாவையும் ஒரே துண்டாக மீண்டும் சேர்ந்து பார்க்க விரும்புகிறார். நீ கேக்குறியா?
3: ஆமா, நான் கேக்குறேன்.
6: நல்லது, அது மிகவும் நல்லது. இப்போது நீ உன் காலில் நின்று உனக்கு வரும் அடிகளை ஏற்றுக்கொள். அடுத்த முறையில் நீ பார்க்கும் போது அந்த வயதான பூமர் இன்னும் நடக்க முடியும். ரிங்கில் சந்திப்போம். சாம்பியன்.

0: என்ன நடக்குது?
1: சாத்தானின் உதவியாளர்கள் பூமர் புரூக்ஸை கடத்தி விட்டார்கள். நாம் அவரை காப்பாற்றப் போகிறோம்.
2: நீங்க பைத்தியமா இருக்க வேண்டும்.
1: எங்களுடைய இந்த பயணத்தை தொடர்ந்து பின்தொடர்ந்து கொண்டே இருங்கள். மேலும் எங்களை ஆதரியுங்கள்.
2: நான் இதை தவறவிட மாட்டேன்.
0: என்ன நடக்குது? அவங்க சாத்தானின் உதவியாளர்களை எதிர்கொள்றாங்க. சாத்தானின் உதவியாளர்களா?
3: ஆமா, பூமர் ப்ரோஸ் பிடிச்சிட்டாங்க. ரெண்டு பைத்தியக்கார வெள்ளையர்கள் அவரை விடுவிக்க போறதா சொன்னாங்க.
0: ஏய், இது எப்படி முடிகிறது என்று பார்ப்போம். ஆமா, வாங்க நண்பர்களே, போகலாம்.

0: ஏய் சரி எல்லாரும் உள்ள, உங்களுக்கு மேலே வர 10 வினாடிகள் தான் இருக்குது.
1: ஏய் அது யாருன்னு தெரியுமா?
2: அது போலீஸா? இல்ல
1: சரி பார்த்து சொல்லு.
2: அனைவருக்கும் வணக்கம். இங்க என்ன நடக்கிறது என்று எல்லாரும் வந்து பாருங்கள்.
1: யார் அது?
2: இல்ல நீங்களே வந்து பாருங்க.
1: அந்த மூதாட்டையே என்னிடம் கொண்டு வாருங்கள்.

0: நீங்கள் எல்லாம் என்ன பைத்தியக்காரங்களைப் போல செய்கிறீர்கள்?
1: இந்த பகுதியில் நீங்கள் பயமுறுத்தும் நாட்கள் முடிந்துவிட்டது.
2: இப்பொழுது ஜோயின் தாத்தாவை ஒப்படையுங்கள். இப்போது
3: பார் மூதாட்டா, எனக்கு விளையாட்டு ஆட நேரம் இல்லை. இப்பவே இங்கிருந்து போ. அது எல்லாருக்கும் பொருந்தும்.
1: இது ஒரு விளையாட்டு கிடையாது.
0: அந்த பையனின் தாத்தாவை ஒப்படைக்கிறீர்கள், நல்லது. உங்களுக்கு அவனை வேண்டுமா? இதை கடந்து வாருங்கள். உங்களுக்கு இப்படித்தான் வேண்டும். சாண்டா மரியா, இன்னும் நீ இதை செய்ய முடியும் என்று எனக்கு தெரியவில்லை. எனக்கும் தெரியவில்லை. சரி சரி, நீங்கள் மூதாட்டர்கள் விளையாட விரும்புகிறீர்களா? நாம் விளையாடலாம். இப்போது வாருங்கள், இதை சோதிக்கவும். வாருங்கள் வாருங்கள், இதை சோதிக்கவும்
4: வாருங்கள்.
5: நாம் இங்கே நின்றுகிட்டே இருக்க போறோமா? இது நம்முடைய வாய்ப்பு. சரிதான், அவங்க எல்லாரையும் தடுக்க முடியாது. முகமூடி அணிந்தவர்கள் செய்தது போல இந்த பகுதியில் மீண்டும் கட்டுப்பாட்டை எடுக்க வேண்டிய நேரம் இது.
0: அப்புறம் நாம் இன்னும் எதற்காக காத்திருக்கிறோம்?
4: வாருங்கள்.

0: வாருங்கள், நமக்காக ஒரு பெரிய போர் அங்கே காத்துக் கொண்டிருக்கிறது. ஏய் கோர்டன், தயவு செய்து வாருங்கள்.
1: சரி நண்பர்களே, முயற்சி செய்யலாம்.
2: இங்கே கூடியிருக்கும் பெரியோர்களே, தாய்மார்களே மற்றும் விளையாட்டு ரசிகர்களே, உங்கள் அனைவரின் கவனத்திற்கு, நமது அடுத்தபடியாக நடைபெறவிருக்கும் மிக முக்கியமான போட்டியானது மாநில அமெச்சூர் லைட் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் ஆகும். இந்த களத்தில் முதலாவதாக அறிமுகம் செய்யப்படுபவர் யார் என்றால், இந்த மூலையில் கருப்பு நிற உடையுடன் வெள்ளை நிற கோடு அணிந்திருக்கும் வீரர், சுமார் 175 பவுண்ட் எடையுடன் இப்பகுதியின் மிகவும் பிரபலமான மற்றும் திறமையான வீரர் ஜோயி பூமர் அவர்கள். மற்றொரு மூலையில் சுமார் 171 பவுண்ட் உடல் எடையுடன் உள்ளூர் மக்களிடையே மிகவும் பிரபலமான ஒரு வீரர், கருப்பு நிற உடையுடன் சிவப்பு நிற கோடு அணிந்து கம்பீரமாக நிற்கிறார். வாழ்வதற்காக

அரீனா டிரைவர் சீக்கிரமா. மேலே போய் கொண்டிருக்கிறேன், ஆனால் குறிப்பிட்ட நேரத்திற்குள் நம்மால் அங்கே போய் சேர முடியாது என்று தோன்றுகிறது. இருந்தாலும் நாம் எப்படியாவது அங்கே போய் சேர்ந்து விடுவோம். மாஸ்க் ரைடர் எப்போதுமே சரியான நேரத்திற்கு அங்கே வந்து விடுவார் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அவர் வருவார் என்று நான் முழுமையாக நிச்சயமாக அப்படியே நம்புகிறேன்.

0: இன்னும் ஒரு சுற்று. இதை நான் ரொம்ப ரசிக்கிறேன். என்ன தனியா விடுவாளி? இங்கே உண்மையில் என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது என்று யாராவது எனக்கு விளக்க முடியுமா? ஜோயி, நீயும் தாத்தாவும் சேர்ந்து இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று தயவு செய்து எனக்கு சொல்லுங்கள். ஜோயி, பரவாயில்லை, இனி அவங்கள் எங்கள் இருவருக்கும் எதுவும் செய்ய முடியாது. வெற்றி பெறுவது என்பது பரவாயில்லைதான். நீ இன்னும் முடிஞ்சால் என்னை பார்த்துக்கொள்.
1: அந்த பக்கமாக மறைந்தார்களா என்று என்னால் துன்பமாக நான் அவர்களை தேடி அறிந்து கொண்டிருக்கிறேன்.

0: வந்தார்கள்.
1: தன்னை ஜனாதன் என்று அழைக்கிறார். நீங்கள் அறிந்திருக்கலாம், நமக்கு ஒரு நாள் அவனை மீண்டும் தேவைப்பட்டால் அவன் திரும்பி வருவான் என்று எனக்கு ஒரு உணர்வு இருக்கிறது.
2: அவனுடைய
1: பெயரை தெரிந்திருந்தால் நல்லாக இருந்திருக்கும். அவனுடைய உண்மையான பெயரை சொல்கிறேன்.

0: எபிரேயன் புஸ்தகம் 12 அதிகாரம் 1 வசனம்.
1: ஹீப்ரூ 12:1.
2: ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள்
0: நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க
2: பாரமான யாவற்றையும்,
0: நமக்கு எந்த பாரம், கவலை, சோர்வு, துக்கம், பாரமான யாவற்றையும்,
2: நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு
0: போதும். நம்ம என்ன செய்யணும், பாரமான நம்ம உள்ளத்துல பாரம், கவலைகள், சோர்வு, துக்கம் அதிகமாக பிசாசு கொண்டு வருவான், அதை பாரமான யாவையும் தள்ளிவிட்டு நம் நெருங்கி நிற்கிறச்சு. பாவம் எங்கே இருக்குது? நம்ம சுற்றி தான் இருக்குது. அந்த பாவத்தையும் தள்ளிவிட்டு இப்போ கடந்து செல்ல வேண்டும்.
1: Therefore, we also, since we are surrounded by so great a cloud of witnesses, let us lay aside every weight and the sin which so easily ensnares us. So the Bible says we must lay aside every weight, every sin which surrounds us, which ensnares us. So we must leave off all sins and burdens from our heart.
0: பாலி எப்படி இருக்குமா? இடுக்குமா இருக்கும், நெருக்கம் இருக்கும். அப்போ என்ன செய்ய முடியாது? பாரத்தை தூக்கிட்டு பரலோகத்துக்கு நம்ம நடக்கவே முடியாது. அதனால தான் சொன்னார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அவர் விசாரிக்கிற ஆனப்படியால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேலே வச்சிருன்னு சொன்னார். நம்ம அது கீழ்படிய மாட்டேன்றோம், கவலை தூக்கிட்டு அலையிறோம். அது தான் இங்கே பரிசுத்த பவுல் சொல்கிறாரு, நெருங்கி நிற்கிற பாரத்தையும் உன்னை சுற்றி இருக்கிற பாவங்களையும் தள்ளிவிட்டு தள்ளணும். நம்ம தள்ளாட்டா அது போகாது. நம்ம யோசிச்சு தூக்கி வச்சுட்டே இருந்தால் பரலோகத்துக்கு நம்ம போக முடியாது.
1: த வே ஆஃப் லைஃப் இஸ் the gate is very narrow and difficult. The way is very difficult. So if you walk into that narrow gate, there should not be burden or sorrows in our hearts, burdens, sins in our hearts. So we must lay aside all sins, all burdens from our heart and seek the narrow gate.
0: கத்தர் சொல்லி நம்ம கேட்க மாட்டேன்றோம்.
1: Even the Lord says we are not hearing.
0: கவலை தூக்கி வச்சுக்கிறோம்.
1: We are keeping the all weariness in our heart.
0: பாவமான வழியில் சந்தோஷம் ஆசைப்படுகிறோம்.
1: We want to live in the sinful way.
0: அப்படி நடந்தா பரலோகத்துக்கு போக முடியாது.
1: If you walk like that, we could not enter into the heaven.
0: அதனால தான் தாவி ராஜா கேட்டார் 139 சங்கீதம் 24 வசனம்.
1: Let us read 139 Psalm.
2: வேதனை உண்டாக்கும் வழி,
0: உம்மை வேதனை படுத்துற, அவருக்கு நம்ம இல்லை, உம்மை வேதனை படுத்துற வழி உண்டோ என்று பார்த்து என்ன, நித்திய ஜீவன் நித்திய வழியில் நடத்தும்.
1: See, there is any wicked way in me and lead me in a everlasting way.
0: நம்ம ஊரான் கத்தர் வேதனை படுத்துறமா?
1: Are we grieving the Lord through our sins?
0: அவர் துக்கப்படுத்துறமா?
1: Or we make a sorrow the Lord every day.
0: பாத்து நித்திய வழியில் நடக்க வேண்டும்.
1: We must walk in the way of everlasting.
0: இந்த உலகம் நமக்கு ஒன்னும் சொந்தம் அல்ல.
1: This world is not own of us.
0: அதா பரிசுத்த யோவான் எழுதுகிறார்.
1: So John writes.
0: 1 John 2:17 வசனத்துல சொல்றாரு, உலகம் ஒழிந்து போது இச்சையின் ஒழிந்து போவோம்.
1: 1 John 2:17 says.
0: உலகம் ஒழிந்து போ பிரியமானவர்களே.
1: The world will perish, my beloved.
0: உலகம் இச்சை ஒழிந்து போகும்.
1: The lust of the world will be perished, my beloved.
0: சித்தத்தின்படி நடக்கிறவங்களை என்றென்றைக்கு நிலைத்திருக்க முடியும்?
1: Who walk according to his will remain always, forever.
0: மத கத்தர் எங்க நடத்துறாரு?
1: First, where the Lord guides us.
0: சகல சத்தியத்துக்களை நடத்துகிறார்.
1: He guides in all truths.
0: இரண்டாவது எங்க நடத்துகிறாரு?
1: Second, where he guides.
0: நல்ல ஆவியினால என்னை செம்மையான பாதையில் நடத்தும்னு கேட்டோம்.
1: He makes us to walk in uprightness.
0: மூன்றாவது எங்க நடத்துகிறாரு?
1: In third, where he guides.
0: நித்திய வழியில் நடத்துகிறாரு.
1: He guides us to walk in everlasting life.
0: கடைசியாக,
1: finally,
0: சங்கீத புஸ்தகம்,
1: Book of Psalms,
0: 23 சங்கீதம்,
1: 23,
0: 3 வசனம்,
1: 3rd verse.
2: அவரின் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார்.
0: எந்த பாதையில் நடத்துகிறாரு? நம்மளை நீதியின் பாதையில் நடத்துகிறார்.
1: He restores my soul. He leads me in the paths of righteousness.
0: நம்மளை நீதியின் பாதையில் நடத்துகிறார் பிரியமானவர்களே.
1: The Lord will guide us in the paths of righteousness, my beloved.
0: ஒவ்வொரு நாளும் நம்ம நீதியின் பாதையில் நடக்க வேண்டும்.
1: We must walk every day in the path of righteousness.
0: இந்த உலகத்தில் இருக்கிற மட்டும் நம்ம நீதியின் பாதையில் நடத்தணும்.
1: Until we live in this world, we must walk in the path of righteousness.
0: நீதியின் பாதையில் நடத்த மரணமே இல்லை.
1: If we walk in righteousness, there will no death.
0: நீதிமொழியின் புத்தகம்,
1: Proverbs
0: 12:28 வசனம்,
1: 12th சாப்டர் 28th வேர்ஸ்.
2: நீதியின் பாதையில்
0: ஜீவன் உண்டு.
2: அந்த பாதையில் மரணம் இல்லை.
1: In the way of righteousness is life, and in its pathway there is no death.
0: நீதியின் பாதை என்ன உண்டு?
1: In the life, righteousness life, what is there?
0: ஜீவன் உண்டு.
1: There is life.
0: அங்க இல்ல மரணம் இல்ல.
1: There is no death.
0: மரணம் நம்ம எல்லாருக்கும் வரும்.
1: Surely death will come to all.
0: இரண்டாவது மரணம் நமக்கு இல்ல.
1: We will not have the second death.
0: வெளிப்படுத்தின விசேஷம்.
1: Revelation
0: 21 அதிகாரம்
1: 21st chapter
0: 8th வசனம்
1: 8th verse.
2: பயப்படுகிறவர்களும்
0: அவிவிசுவாசிகளும்
2: அருவருப்பானவர்களும்
0: கொலைபாதகரும்
2: விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும்
0: விக்கிரக ஆராதனைக்காரரும்
2: பொய்யர் அனைவரும் இரண்டாவது மரணமாகிய அக்கினியும்
0: கந்தகமும்
2: எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார்.
0: எரிகிற கடலை என்ன செய்வாங்களா? பங்கடைவார்கள் என்றார்.
1: But the cowardly, unbelieving, abominable, murderers, sexually immoral, sorcerers, idolaters, and all liars shall have their part in the lake which burns with fire and brimstone, which is the second death.
0: நம் நீதியின் பாதையில் நடந்தால் நமக்கு என்ன இல்லை? அது மரணம் இல்லை.
1: If we walk in the path of righteousness, there will no second death for us.
0: நம்ம ஆண்டவரை கேட்கணும்.
1: We must ask the Lord.
0: ஆண்டவரே, நான் வந்து நீதியின் பாதையில் ஒவ்வொரு நாளையும் என்னை நடத்தும்.
1: Lord, make me to walk in the path of righteousness every day. அங்க
0: ஜீவன் உண்டு.
1: There is life, O Lord.
0: அங்க மரணம் இல்லை.
1: There is no death, my Lord.
0: அந்த இரண்டாவது மரணம் வராதபடி என்னை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே.
1: Kindly keep me for the second death, O Lord.
0: நாம கேட்கணும்.
1: We must ask the Lord.
0: கேட்டத ஆண்டவர் நடத்துவார்.
1: When we ask the Lord, he will guide us in the path of righteousness.
0: கேட்கணும் ஒவ்வொரு நாளும்.
1: We must ask the Lord each and every day.
0: ராமர்கள் நிருபம்
1: Romans
0: 5th அதிகாரம்
1: 5th chapter
0: 9th வசனம்
1: 9th verse.
2: இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே
0: நீதிமான்களாக்கப்பட்டிருக்க
2: கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது
0: அதிக நிச்சயமாமே.
1: Much more than having now been justified by his blood, we shall be saved from the wrath through him.
0: ஒவ்வொரு நாள் இயேசுக்கு இரத்தத்தால் நாம் கழுவப்பட வேண்டும்.
1: Each and every day we must be washed by the blood of the Lord Jesus Christ.
0: நாம் நீதிமானாக மாற்றுவார்.
1: The Lord will make us righteous.
0: நீதிமானுக்கு என்னென்ன ஆசீர்வாதம் பாருங்க.
1: What are the blessings for the righteous? See here.
0: நீதிமான் ஜீவன் உண்டு.
1: There will be life for righteous.
0: அது மரணம் இல்ல.
1: There is no death.
0: அது மாத்திரல்ல.
1: Not only that.
0: நீதிமொழியின் புத்தகம்
1: Proverbs says
0: 3rd அதிகாரம்
1: 3rd chapter
0: 33rd வசனம்
2: துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது.
0: துன்மார்க்கன் வீட்டில் என்ன இருக்குமா? கர்த்தருடைய சாபம் இருக்கிறது.
2: நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார்.
1: The curse of the Lord is on the house of the wicked, but he blesses the habitation of the just.
0: துன்மார்க்கு வீட்டில் என்ன இருக்குது? கர்த்தருடைய சாபம் இருக்கிறது.
1: There will be the curse of the Lord in the house of wicked.
0: நீதிமான் வாசஸ்தலத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்.
1: But the Lord blesses the habitation of the righteous or just.
0: நீதிமொழி புத்தகம் 3rd அதிகாரம் 32nd வசனம்
1: Proverbs 3:32.
2: மாறுபாடு உள்ளவன் கர்த்தருக்கு அருவறுப்பானவன்
0: மாறுபாடு இப்ப ஒரு வழி அப்ப ஒரு வழி இப்படி மாறி மாறி மாறி நடக்கிறது. கொஞ்ச நாள் பரிசுத்தமாக இருக்கிறது, கொஞ்ச நாள் பாவத்தில் சிவிக்கு. அது வந்து கர்த்தருக்கு எப்படி இருக்குமா? அருவறுப்பானது.
2: நீதிமான்களோடு அவருடைய ரகசியம் இருக்கிறது.
0: நீதிமான் நடந்த கர்த்தர் ரகசியத்தை நம்ம சொல்லி தருவார். ஹல்லேலூயா. நீதிமான் நடந்த கர்த்தர் அவருடைய ரகசியத்தை நமக்கு சொல்லி தருவார்.
1: For the perverse person is an abomination to the Lord. Yes, if we walk in the path of sin, after walking in the path of righteousness, we are doing like that. But according to this is the abomination before God. So he says, And also, but his secret counsel is with the upright. Those who are walking upright, those who are in right, walking in righteousness, there will be the secret of the Lord.
0: நடக்கவேண்டியவளி நான் நடத்துகிற கர்த்தர் நானே என்று சொன்னார்.
1: I am the Lord who makes you to walk where, in the path where should you go.
0: ஏசாயின் புத்தகம்
1: Book of Isaiah
0: 48:17.
1: 48:17.
2: இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது
0: பிரயோஜனமாயிருக்கிறதை
2: உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே
0: உன்னை நடத்துகிற
2: உன் தேவனாய கர்த்தர் நானே.
1: Thus says the Lord your Redeemer, the Holy One of Israel, I am the Lord your God who teaches you to profit, who leads you by the way you should go.
0: முதல்ல பார்த்தோம்,
1: first we saw,
0: சகல சத்தியத்துக்களை நடத்துகிறார்.
1: The Lord guides us in all truth.
0: கர்த்தர் இரண்டாவது செம்மையான வழியில் நடத்துகிறார்.
1: Second, the Lord makes us to walk in uprightness.
0: மூன்றாவது பார்த்தோம், எந்த வழியில் நடத்துகிறாரு.
1: Third we saw that he makes us to walk in everlasting way.
0: நான்காவது பார்த்தோம், அவர் நீதியின் வழியில் நடத்துகிறார்.
1: Fourth we saw, the Lord guides us in the in righteousness.
0: கர்த்தரை அர்ப்பணித்து ஜெபிப்போமா.
1: Let us submit ourselves and pray to God.
0: கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார்.
1: Surely the Lord will bless us.
3: நம்மை வழி நடத்துகிற தேவன்.

0: நமக்கு புரோஜனமானதை போதித்து நாம் நடக்க வேண்டிய வழியிலே நம்மை நடத்துகிற தேவனாய் கர்த்தர் இதோ நம் நடுவில் இருக்கிறார். ஒரு காலத்தில் நம்மை அர்ப்பணிப்போமா? சத்தியத்தில் சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மை வழி நடத்துகிறார். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். தேவன் நம்மை சத்தியத்தில் நடத்துகிற தேவன், நம்மை விடுதலை ஆக்குகிற தேவன். அர்ப்பணிக்கலாம், ஆண்டவரே சகல சத்தியத்துக்குள்ளும் எங்களை நடத்துங்கப்பா, நான் பரிசுத்தம் அடைய வேண்டும் ராஜா. ரெண்டாவதாக, செம்மையான பாதிலே ஒரு நல்ல ஆவியை நம்மை செம்மையான வழியில் நடத்துகிறாரா? செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும், செவ்வையானவர்கள் உலகத்திலே வாசம் செய்வார்கள் என்றெல்லாம் நாம் கேட்டோம். அப்பா எங்களை செம்மையான வழியில் நடத்தும் என்று சொல்லி அர்ப்பணிக்கலாம். மூன்றாவது, தேவன் நம்மை நித்திய வழியிலே நடத்துகிற தேவன், நித்திய வழியில் நடத்துவார். ஆம், பரலோகத்தின் வழியிலே அவர் நம்மை நடத்துவார். வேதனை உண்டாக்குற வழி எல்லாவற்றையும் எடுத்து போட்டு நம்மை நித்திய வழியிலே நடத்துகிற தேவன். அது இடுக்கமான வழி, நெருக்கமான வழி. அந்த வழியிலே பாரத்தை தூக்கி கொண்டு, பாவத்தை தூக்கி கொண்டு போக முடியாது. எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு விசுவாசத்தை துவக்கிற முடிக்கிறோரமாக இருக்கிற நோக்கி பொறுமையோட ஓட கிடவோம். ஹல்லேலூயா சொல்வோமா? நித்திய வழியிலே என்னை நடத்துங்க ஆண்டவரே, நித்திய வழியிலே என்னை நடத்தும் ராஜா. ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. நன்றி ராஜா, நன்றி அப்பா. உண்மை நித்திய வழியிலே நான் நடக்க விரும்புகிறேன். என் கரத்தை உங்களுடைய அன்பின் கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அதை திறந்து சொல்லலாமா? நம்மை வழி நடத்துகிற தேவன் இதோ மாறாதவராக இருக்கிறார். நம்ம வழி நடத்துகிற தேவன் இதோ நம் நடுவில் இருக்கிறார். கடைசியாக பார்த்து நீதியின் பாதையிலே நம்மை நடத்துகிறார். நீதியின் பாதையிலே ஜீவன் உண்டு, மரணமே இல்லை. எந்த மரணம்? ரெண்டாம் மரணமாக அக்னி கடலே இல்லை. அர்ப்பணித்து என்னை மாற்று ஆண்டவரே என்று சொல்லி ஜெபம் பண்ணுவோமா? நன்றி பரலோக பிதாவே, இது கொடுத்த சத்திய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. புரோஜனமாக இருக்கிறது எங்களுக்கு போதித்து நடக்க வேண்டிய வழி நடத்துகிற தேவன் நீரப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரமாக ஆண்டவரே. சகல சத்தியத்துக்களும் எங்களை நடத்துகிறீர். செம்மையான வழியிலே எங்களை நடத்துகிறீர். நித்திய வழியிலே எங்களை நடத்துகிறீர். நீதியின் பாதையிலே வழியிலே நடத்துகிறீர் ஆண்டவரே. அப்பா உம்மை நோக்கி நாங்கள் கடந்து வர பாரமான யாவற்றை நெருங்கி சுற்றி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவங்குகிற முடிக்கிறவை நோக்கி பொறுமையோடு ஓடி வர எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த வார்த்தைக்கு எடுத்து அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு கரங்களை கர்த்தர் பிடித்துக் கொள்வீராக. என் கரங்களை, எங்கள் கரங்களை பிடித்துக் கொள்ளும். பெரிய காரியங்களை செய்தல்லும். நீ செய்வதற்காக மக்கள் நன்றி, நன்றி. கடைசியாக நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படி நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக அக்கா அவர்கள் ஜபிப்பார்கள். ஒரு நிமிஷம் எல்லாம் சேர்ந்து ஜபம் பண்ணலாமா? எல்லாம் கண்களை மூடி, எல்லாம் ஜபம், சின்ன பிள்ளை எல்லாம் கண்ணை மூடுங்க தம்பி, எல்லாம் கண்ணை மூடி, எல்லாம் கண்ணை மூடி, கையை கூப்பி ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிங்கப்பா என்று சொல்லி அக்கா கூட சேர்ந்து ஜபம் பண்ணலாம்.
1: பிரகாசம்
2: அடைந்தார்கள்.
1: இணைந்து
2: கொள்ளக்கூடிய
1: ஒன்று இல்லப்பா.
2: திஸ் வேர்ல்ட் இஸ் நதிங் ஃபார் அஸ் ஓ லார்ட்.
1: உலகத்தை ஒளிந்து போண்டவரே.
2: திஸ் வேர்ல்ட் அண்ட் தி வேர்ல்ட், தி லஸ்ட் ஆஃப் தி வேர்ல்ட் வில் பீ பெரிஷ்ட் ஓ லார்ட்.
1: உம்முடைய சித்தத்தை செய்யறவங்க என்றென்றைக்கு அழைத்திருப்பார்னு சொன்னீங்களப்பா.
2: ஹூஎவர் டூ யுவர் வில் வில் பீ ரிமைண்ட் எவ்ரி எவர் மோர் லார்ட்.
1: உம்மை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தார்.
2: கைண்ட்லி கிவ் அஸ் பிளெஸிங் டு நோ யூ மோர் அண்ட் மோர் ஓ லார்ட்.
1: இந்த வசனத்தை கேட்ட முடி பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம்.
2: வி ப்ரே அண்ட் பிரேஸ் தி பீப்பிள் ஹூ ஹியர் தி வேர்ட்.
1: ஆசீர்வதி ஆண்டவரே.
2: பிளெஸ் தெம் லார்ட்.
1: பலப்படுத்துங்க ஆண்டவரே.
2: ஸ்ட்ரெங்தன் தெம் லார்ட்.
1: நன்மை செய்யுங்க ஆண்டவரே.
2: கைண்ட்லி பெர்ஃபார்ம் குட் திங்ஸ்.
1: தேவ கிருபைகளை சூழ்ந்து கொள்ளட்டும்.
2: லெட் தி கிரேஸ் சரவுண்ட் தெம் லார்ட்.
1: வியாதிகளை சுகமாக்குங்க ஆண்டவரே.
2: Heal the sicknesses, Lord.
1: நோய் சுகமாக்குங்க ஆண்டவரே.
2: Heal the diseases from their bodies.
1: மந்திரக்கட்டி சேவனகிட்ட உடைங்கேசப்பா.
2: Break all the witchcraft sorceries, Lord.
1: இயேசுகிறிஸ்து நாமத்தில் மந்திரத்தை நாவிகளை சபித்து கட்டியா பரப்படுத்துகிறோம்.
2: We rebuke the spirits of the sorcery and witchcraft in the name of Lord Jesus Christ.
1: இயேசுகிறிஸ்து இரத்தத்தை எல்லார் மேலயும் தெளிக்கிறோம்.
2: We sprinkle the blood of Jesus Christ upon everybody, O Lord.
1: ஒவ்வொருவரையும் விடுதலை செய்யுங்க ஆண்டவரே.
2: Redeem each and everyone, deliver them, Lord.
1: குழந்தை பாக்கில்ல சகுலி குழந்தை பே தாங்க ஏசப்பா.
2: Kindly give bless them with child who are not having child blessing Lord.
1: கர்ப்பத்தில் காணப்பட்ட தடைகளை தேவன் மாற்றுவீராக ஏசப்பா.
2: Change all hindrances which are hindering the blessing of the child right now Lord.
1: எத்தனை பேர் குழந்தை கேட்டிருக்காங்க ஏசப்பா?
2: Many people asked for child oh Lord.
1: நீங்க குழந்தை கொடுத்து தான ஆக வேண்டும் ஆண்டவரே.
2: You must give the child for them Lord.
1: உங்க காலை பிடிச்சு கெஞ்சி ஜெபிக்கிற ஆண்டவரே.
2: Suffering from all difficulties.
1: ஆத்மா right கண்களை திறந்து விடுங்க
2: ஏசப்பா. Open the eyes of their souls right now.
1: மரியரே நிரப்பப்படட்டும் ஆண்டவரே.
2: Let them be filled with the knowledge of the Lord Lord.
1: கடன் அடைக்க உதவிச்சீங்க ஏசப்பா.
2: Kindly give them strength to clear all their loans who are suffering.
1: கடன் அடைச்சிட்டாங்க ஏசப்பா.
2: Kindly make complete and make them to complete the, all the loans right now.
1: வாகமத்தில் சொன்னீங்கல்லப்பா.
2: You said in Deuteronomy Lord.
1: நீயோ கடன் வாங்காமல அநேக ஜாதிகள் கடன் கொடுப்பாயின்னு சொன்னீரேப்பா.
2: You will not borrow and you will lend to many nations you said.
1: கடனால எத்தனை ஜனங்கள் வேதனையோடு இருக்கறங்களே.
2: Many people are with difficulty because of the loans Lord.
1: மனமிரங்கங்க கண்ணீரை துடைங்க.
2: Kindly wipe off their tears right now.
1: நீங்க கண்ணீர் துடைக்காவிட்டால் யார் ஆண்டவர் கண்ணீர் துடைக்க முடியும்?
2: If you do not wipe their tears,
1: நீங்க கண்ணீர் துடைக்கணும்.
2: You should wipe off their tears right now Lord.
1: எல்லா முகத்தில் கண்ணீர் துடைப்பேன் சொன்னீங்க தானே சப்பா.
2: You said no I will make wipe off all tears from the all faces no Lord.
1: ஒரு வாழ்க்கையில காணப்பட்ட பிரச்சனையை நீக்கிருங்க சப்பா.
2: Take away all problems they are meeting Lord.
1: நிம்மதி ஆறுதலையும் கொடுத்துருங்க.
2: Kindly give them good comfort and consoling Lord.
1: வீடு இல்லாத மக்களுக்கு வீடு கொடுங்க ஏசப்பா.
2: Kindly give them good houses those who are not having houses oh Lord.
1: வியாபாரம் செய்யற மக்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா.
2: Kindly bless the people who are doing business oh Lord.
1: தொழில் செய்யற மக்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா.
2: Kindly bless the people who are doing professions oh Lord.
1: படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க ஏசப்பா.
2: Kindly give them good wisdom those who are the students for the students oh Lord.
1: ஜெபிக்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்க.
2: Let them be a prayerful children Lord.
1: துதிக்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்க.
2: Let them be praising you more and more Lord.
1: உம்மோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாற்றுங்க.
2: Let change them as they must be with you Lord.
1: தேவன் அறிவில் அறிவில் அரப்பப்படட்டும் ஆண்டவரே.
2: Let them be filled with the knowledge of the Lord Lord.
1: எல்லா குடும்பத்திலும் குடும்பச்சம் பண்ணணும் ஆண்டவரே.
2: All must do the family prayer Lord.
1: தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும்.
2: Let the grace abound them Lord.
1: தேவ பிரசன்னம் மூடட்டும்.
2: Let the presence of the Lord cover them Lord.
1: ஒவ்வொரு குடும்பத்திலே இயேசுவின் இரத்தத்தை தெளிக்கிறோம்.
2: We sprinkle the blood of Jesus Christ on each and every family Lord.
1: எல்லா கஷ்டத்தையும் மாத்துங்க ஆண்டவரே.
2: Take away all difficulties from their families right now Lord.
1: சாபங்களை மாற்றுங்கப்பா.
2: Take away all curses from their families.
1: பாவங்களை மாற்றுங்க
2: ஆண்டவரே. Take away all sins from their families right now Lord.
1: சாபங்கள் எல்லாவற்றிலிருந்து விடுதலை தாங்கப்பா.
2: Kindly give them good deliverance from their curses and sins Lord.
1: உங்க நாமம் மட்டும்
2: மகிமைப்படுத்தப்படும். Let your name be only magnified O Lord.
1: எல்லா துதி கனம மகிமைக்கு செலுத்துறோம்.
2: We give all glory to you in Lord.
1: எல்லாவற்றின் அன்பு இரட்சகர் இயேசு நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே.
2: We ask all these things humbly in the name of Lord Jesus Christ.
1: Amen.
2: Amen.
3: உங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிக்கை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ் ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address asvinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.
5: தயவு செய்து எனக்கு சாப்பாடு வாங்க ஒரு நாணயம் தர முடியுமா?
6: நீங்கள் நரகத்தை போல வாசனை வருகிறது.

0: இந்த சோம்பேறி அழுக்கு மோசமான வாசனை கொண்ட மனிதனை இந்த தேவாலயத்துக்குள் அழைத்தது யார்? அவனை வெளியே தள்ளுங்கள்.
1: நீங்க இங்க இருக்க வேண்டியவங்க இல்ல, எங்க கூட வாங்க.
0: இங்கிருந்து நகருங்கள்.
2: கர்த்தாவே கர்த்தாவே என்று அழைக்கும் ஒவ்வொருவரும் வான்ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள் என்று இல்லை, ஏனெனில் கடவுள் மனிதர் பார்ப்பது போல் அல்லாமல் பார்க்கிறார். மனிதன் வெளிப்புற தோற்றத்தை பார்க்கிறான், ஆனால் கர்த்தர் இதயத்தை பார்க்கிறார். இது ரெவரண்ட் மார்கஸ் டாம்சனின் கதை. உலகம் கொண்டாடியவர், ஆனால் வானம் நிராகரித்தவர்.
1: கிருபை சம்பாதிக்கப்படுவதல்ல, அது ஒரு பரிசு.
3: ஆமென்.
1: அதை பெற்றுக்கொண்டு அது உங்களை மாற்றட்டும்.
3: ஆமென்.
2: ரெவரண்ட் மார்கஸ் டாம்சன், கிரேஸ் ஹார்வெஸ்ட் மெகா சர்ச்சின் மூத்த பாதிரியார். 20,000 உறுப்பினர்கள், தொலைக்காட்சி ஊழியம், சிறந்த விற்பனையாளர், எழுத்தாளர். உலகம் அவருடைய பெயரை அறிந்தது.
1: அல்லேலூயா. எனக்கு ஒரு ஆமென் கிடைக்குமா? கடவுள் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கடவுள் உங்களை வளமாக்க விரும்புகிறார். உங்கள் விதையை இன்று விதையுங்கள். கடவுள் வானத்தின் ஜன்னல்களை திறப்பதை பாருங்கள்.
2: கூட்டம் அவரை நேசித்தது. கேமராக்கள் அவரை தொடர்ந்து சென்றன. ஆர்வமாக கவனியுங்கள். விளக்குகள் அணைந்தபோது என்ன நடந்தது என்பதை பாருங்கள். மூடிய கதவுகளுக்குள் மார்கஸ் வேறு ஒருவராக இருந்தார்.
1: இந்த மாதம் 200,000. மோசமாக இல்லை, ஆனால் நாம் இன்னும் சிறப்பாக செய்யலாம். ஆம் ஜானட்.
2: கருணைநிதியில் 400,000 டாலர்கள் இருந்தது. நடுவரும் உறுப்பினர்கள் ஏழைகளுக்கு உதவ பணம் வழங்கினார்கள். ஆனால் மார்கஸ் அந்த பணத்தை ஆடம்பர கார்கள், விடுமுறை வீடுகள் மற்றும் பிராண்டு உடைகள் வாங்க பயன்படுத்தினார்.
4: இல்லை, எனக்கு எங்கேயும் செல்ல இடம் இல்லை.
2: உட்கார. எழுதியிருக்கிறது, உங்களைத்தானே போஷிப்பவர்களாகிய மேய்ப்பவர்களே, நீங்கள் மந்தையை போஷிக்காமல் உங்கள் உடலை மட்டும் போஷிப்பதால் உங்களுக்கு அழிவு. 34:2. ஆனால் இன்னும் அதிகம் இருந்தது, ரொம்ப அதிகம். மார்கஸ் இருட்டில் என்ன பண்ணார் என்பதை பாருங்க.
1: இன்று இரவு நீ மிகவும் அழகாக இருக்கிறாய் மிஸ்டர்.
4: நன்றி குருவே, என்னை உதவியாளராக தேர்ந்தெடுத்ததை நம்பவே முடியல.
1: நீ எனக்கு சிறப்பானவள், மிகவும் சிறப்பானவள்.
2: மார்கஸுக்கு வீட்டில் ஒரு மனைவி, 3 பிள்ளைகள் இருந்தார்கள். அவர்கள் அவரை அப்பா என்று அழைத்தார்கள். ஆனால் 10 ஆண்டுகளாக அவர் தன் பதவியை பயன்படுத்தி தன் மனைவியை கவர்ந்து விபச்சார வாழ்க்கை வாழ்ந்தார். அவரது சபையில் உள்ள பாதுகாப்பற்ற பெண்களை தாழ்த்தினார்.
4: ஆசாரியரே, எனக்கு குற்ற உணர்ச்சி வருகிறது, இது தவறா?
1: இந்த இணைப்பு உணரவில்லையா? இது ஆன்மீகம், சபைக்கு புரியாது, இதை நமக்குள்ள வைப்போம். இது கடவுளின் சிறப்பு ஆசீர்வாதம்.
4: அப்படித்தான் நினைக்கிறேன்.
2: 7 பெண்கள், 7 உயிர்கள் சேதமடைந்தன. 7 ஆன்மாக்கள் மெய்ப்பனாக வேடமிட்ட ஓநாயால் வழிதவறினார்கள்.
1: இதை தனிப்பட்டதாக மாற்றுவோம். நான்
4: நீங்கள் எப்படி சொல்வீர்கள் என்று நம்பினேன்.
1: இங்கே வா.
2: எழுதப்பட்டிருக்கிறது, ஆனால் நான் உங்களிடம் சொல்கிறேன். ஒரு பெண்ணை ஆசையுடன் பார்ப்பவன் ஏற்கனவே அவளுடன் தன் மனதில் விபச்சாரம் செய்துவிட்டான். மத்தேயு 5:28. மார்க்கஸின் மனமாசை, பேராசை மற்றும் மோசடியில் நிரம்பியிருந்தது.
1: இந்த இடத்தில் கிருபையும் அதிகாரமும் ஓடிக்கொண்டு வருகிறது. நாம வெற்றியிலே நடக்கிறோம், தோல்வியில் அல்ல. எழுந்திரு.
2: ஆனால் அவனது மிகப்பெரிய பாவம் அவனது விபச்சாரம் அல்லது அவனது பேராசை, அது அவனது பெருமைதான்.
1: ஆம், டெஸ்டினி அண்ட் டொமினியன் புத்தகம் அடுத்த மாதம் வெளியாகும். பயத்தை
3: நம்ம தனியா பேசலாமா?
1: எனக்கு 2 நிமிடங்கள் தான் இருக்கிறது ஜேம்ஸ். என்ன விஷயம்?
3: மார்க்கஸ், உன்னை பற்றி சில வதந்திகள் கேள்விப்பட்டேன். உன் தேவாலயத்தில் சில பெண்கள் உன்னை பற்றி புகார் கூறியுள்ளனர்.
1: வதந்திகள் வதந்திதான், என்ன தெரியுமா? இம்மாநிலத்தின் பெரிய தேவாலயம் எனது. 5 நூல்கள் எழுதியுள்ளேன். நான் தேசிய டிவியில இருக்கிறேன், என்னை எப்படி கேட்கலாம்?
3: சகோதரா, உன் ஆன்மா, பெண்கள், குடும்பம் குறித்து கவலைப்படுகிறேன்.
1: என் வெற்றியையும் ஆசீர்வாதத்தையும் கண்டு நீ பொறாமைப்படுகிறாய், இதுதான் காரணம். விசுவாசத்தால் தேவன் ஆசீர்வதித்தார். விசுவாசம் மிகுந்திருந்தால் சபை 200 நின்றிருக்காது.
3: மார்கஸ், நான் உனக்காக ஜெபிப்பேன்.
1: நீயே உனக்காக ஜெபி ஜேம்ஸ். நான் அபிஷேகம் பெற்றவன், நான் தேர்ந்தெடுக்கப்பட்டவன், நான் எவராலும் தொட முடியாதவன்.
2: மார்கஸ் தன் சொந்த பொய்களை நம்பினார். தன் வெற்றி கடவுளின் ஒப்புதலாகவே அவர் நினைத்தார். கடவுள் பெருமைப்பட்டவர்களை எதிர்க்கிறார், ஆனால் தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் என்பதை அவர் மறந்துவிட்டார். ஆனால் பெருமை அழிவுக்கு முன்பாக வருகிறது, மற்றும் அகந்தை உள்ள ஆவி வீழ்ச்சிக்கு முன்பாக.
4: இது ஒரு தவறு, நாம் நிறுத்தணும்.
1: அமைதியாக இரு, யாருக்கும் தெரியாது. நான் இதை ஒருபோதும் வருத்தப்படவில்லை. என்ன என்ன நடக்கிறது?
4: என்னிடம் இன்னும் விஷம் கலந்த நீர் இருக்கிறது, மன்னிக்கவும்.
0: மூச்சு குழாய்கள் தெளிவாக உள்ளன, அழுத்தங்களை தொடருங்கள். உயிர்குறிகள் குறையுது. 200 சார்ஜ் பண்றேன், தெளிவா இருங்க. இப்போதை ஷாக் பண்றேன்.
2: மார்கஸ் திடீர்னு இறந்தார். 52 வயதில் ஒரு இதய கோளாறு. அவரது காதலியின் படுக்கையில் அந்த தருணத்தில் மார்கஸின் ஆன்மா அரியணையின் முன் நின்றது. அவரது $1,000 விலையுள்ள உடையில் அல்ல, அவரது கேமராக்களோ கூட்டங்களோ இல்லாமல், அனைத்தையும் காணும் கண்களின் முன் வெறும் அவரது ஆன்மா மட்டும்.
1: இல்லை இல்லை, இது நடக்க முடியாது, நான் தயாராக இல்லை.
2: பெரிய வெள்ளை அரியணையின் முன் மார்கஸ் நடுங்கினார். பல ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக அவர் பயத்தை உணர்ந்தார்.
5: மார்கஸ் தாம்சன் அவர்களே, தயவு செய்து மேடைக்கு முன்னே வாருங்கள்.
1: கர்த்தாவே, நான் உங்கள் பேரில் பிரசங்கம் செய்தேன், நான் பேய்களை வெளியேற்றினேன், நான் அதிசயங்களை நிகழ்த்தினேன்.
5: அமைதி.
2: புஸ்தகங்கள் திறக்கப்பட்டுள்ளன, பதிவே பேசட்டும்.
1: மார்கஸ் தாம்சன் உங்கள் மேய்ப்பராய் அழைக்கப்பட்டவர், ஆனால் தன்னை மட்டுமே போஷித்தார்.
4: உங்கள் ஆடுகளை நம்பிக்கையுடன் ஒப்படைத்த போது அவர்களை விழுங்கினார். உங்கள் ஜனங்களை சேவை செய்யும் வரங்களை பெற்றவர், ஆனால் அவற்றை லாபத்திற்கான கருவிகளாக மாற்றினார். இயேசு கிறிஸ்துவின் பேரில் பரிசுத்தத்தை பற்றி பிரசங்கிக்கும் போது 7 பெண்களுடன் விபச்சாரம் செய்தார். அந்த பெண்களில் 4 பேரை தன் பாவத்தை மறைத்து தனது புகழை காக்க கருக்கலைப்பு செய்ய தூண்டினார். அதிகமாக வாழ்ந்த போது ஏழைகளிடமிருந்து திருடினார். இயேசு கிறிஸ்துவின் பெயரை கட்டுப்படுத்தும் ஆயுதமாக பயன்படுத்தி மீட்பை முன்வைத்து பலவீனமானவர்களை கட்டுப்படுத்தினார். அவரை நம்பியவர்களை ஏமாற்றினார், உதவி தேடியவர்களை சுரண்டினார். ரகசியமும் ஊழலும் நிறைந்த பாதையில் நடந்த போதும் தன்னை நீதிமானாக காட்டினார். அவர் ஒரு பாசாங்க மனிதர், பொய்யாளர், திருடன். இது உங்கள் ஆடுகளை விட்டு விலகிய மேய்ப்பர். இது தன்னை உயர்த்தி கொண்ட பணியாளர். இது உங்கள் பெயரை பேசினாலும் அதை மரியாதை செய்யாத பிரசங்கிப்பவர்.
1: ஆனால் ஆண்டவரே, நான் ஒரு தேவாலயத்தை கட்டினேன், 20,000 உறுப்பினர்கள் நான் தொண்டு செய்தேன்.
5: நீ என் பேருக்காக அல்ல, உன் பேருக்காக ஒரு நினைவு சின்னம் கட்டினாய். உன் தொண்டு கேமராக்களுக்கு, கருணைக்கு அல்ல. நீ என் பெயரை பயன்படுத்தினாய், ஆனால் என்னை ஒருபோதும் அறியவில்லை. நான் பசித்திருந்தேன், ஆனால் நீ உன் செல்வத்தை சுகவிலாசத்திற்கு செலவழித்தாய். நான் நிர்வாணமாக இருந்தேன், ஆனால் நீ பிராண்டு உடைகள் வாங்கினாய். நான் சிறையில் இருந்தேன், ஆனால் நீ ஒருபோதும் வரவில்லை. இந்த குறைந்தவர்களுக்கு நீ எதுவும் செய்யவில்லை, எனவே எனக்காகவும் எதுவும் செய்யவில்லை.
1: ஆண்டவரே, எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்க, நான் மாறுவேன், இன்னும் சிறப்பா செய்வேன், என்னை திரும்ப அனுப்புங்க.
5: மனம் திரும்பும் நேரம் முடிந்து விட்டது. மனிதனுக்கு ஒரு முறை மரணம் நியமிக்கப்பட்டது, அதன் பிறகு தீர்ப்பு. நீ என் பெயரை ஏமாற்றுவதற்காக பேசினாய். நீ தூய்மை பற்றி பிரசங்கித்தாய், ஆனால் விபச்சாரம் செய்தாய். உன் பாவத்தை மறைக்கவும் உன் பெயருக்கு களங்கம் வராமல் பாதுகாக்கவும் பிறக்காத உயிரை அழிக்க தூண்டினாய். நான் சொன்னேன், உன்னை கருவில் உருவாக்கும் முன்பே நான் உன்னை அறிந்தேன். இதன் பொருள், உன் வாழ்க்கையும் ஒவ்வொரு உயிரும் பிறப்பதற்கு முன்பே எனக்கு தெரிந்தது. ஒரு குழந்தையும் எனக்கு தெரியாதது இல்லை, ஒரு குழந்தைக்கும் அர்த்தமில்லாதது இல்லை. நான் சொன்னேன், ஏனெனில் நீ என் உள்ளங்களை வைத்திருக்கிறாய், நீ என் தாயின் கருவில் என்னை மூடியிருக்கிறாய். இதன் பொருள், நான் ஒவ்வொரு மனிதரையும் கருவில் உருவாக்குகிறேன். நான் அவர்களை வடிவமைக்கிறேன், நான் அவர்களை பார்க்கிறேன், அவர்கள் எனக்கு தெரியாமல் இல்லை. நான் கட்டளையிட்டேன், நீ கொல்லக்கூடாது. இதன் பொருள், மனித உயிர் புனிதமானது, அதை வசதிக்காகவும் பயத்திற்காகவும் புகழுக்காகவும் அழிக்க உனக்கு உரிமை இல்லை. நீ அகந்தையை உன் மனதில் அனுமதித்தாய், நீ திருத்தத்துக்கும் உண்மைக்கும் மேலாக உன்னை உயர்த்தி கொண்டாய். எழுதப்பட்டிருக்கிறது, அகந்தை அழிவுக்கு முன்பாக வருகிறது. நீ பணம் உன் இதயத்தை ஆள அனுமதித்தாய், நீ செல்வத்தையும் செல்வாக்கையும் சேவித்தாய், நான் நீங்கள் தேவனையும் மாமோனையும் ஒரே நேரத்தில் சேவிக்க முடியாது என்று சொன்னபோதும், உன் வருமானத்தை பாதுகாக்க நீ என் வார்த்தையை மாற்றினாய். நீ நீதிக்கு பதிலாக புகழை மதித்தாய். நீ கீழ்ப்படிதலை விட பதவியை தேர்ந்தெடுத்தாய். நீ ஏழைகளிடமிருந்து திருடி உன்னை உயர்த்தி கொண்டாய். நீ என் பேரில் பலவீனமானவர்களை ஏமாற்றினாய். நீ மேய்ப்பராக நின்று வேட்டையாடுபவராக நடந்து கொண்டாய். நீ ஒரு பாசாங்கு, பொய்யன், திருடன், மார்கஸ் டாம்சன், நான் உன்னை ஒருபோதும் அறியவில்லை. என்னிடமிருந்து விலகிச் செல். நீ சட்டமின்மையின் செய்பவர். எதிரிகள் மற்றும் அவர்களின் தூதர்களுக்காக தயார் செய்யப்பட்ட நித்திய அக்கினியில்.
6: ஐயோ வேண்டாம், நான் உங்கள் வார்த்தைகளை பிரசங்கிக்கிறேன். தயவு செய்து மிகவும் சிறப்பாகவும் தெளிவாகவும் பிரசங்கிக்கவும்.
7: மார்கஸ் வெளியிருளில் இழுத்துச் செல்லப்பட்டார். அங்கு அழுகையும் பல்லை கடித்தலும். அவர் பெயரை ஒப்புக்கொண்டு

0: இருக்கிறார்கள். அவர்கள் அவர்களை கேட்கட்டும். லூக்கா 16:29. மார்கஸிடம் வேதாகமம் இருந்தது, அவரிடம் உண்மை இருந்தது, அவர் மனந்திரும்புவதற்கான எல்லா வாய்ப்பும் இருந்தது, ஆனால் அவர் தம்முடைய பாவத்தை இரட்சகரை விட அதிகம் நேசித்தார். என் நண்பரே, நீங்கள் மார்கஸ் போல வாழ்கிறீர்களா? மறைப்பட்ட பாவத்தை மறைத்து மதத்தின் முகமூடியை அணிகிறீர்களா? உங்கள் வாயால் பிரசங்கித்து உங்கள் வாழ்க்கையால் தேவனை மறுக்கிறீர்களா? இயேசு சொன்னார், எனக்கு ஆண்டவரே, ஆண்டவரே என்று சொல்வோர் எல்லோரும் வானரசில் பிரவேசிக்க மாட்டார்கள், வானத்தில் உள்ள என் பிதாவின் சித்தத்தை செய்பவரே பிரவேசிப்பார். மத்தேயு 7:21. நேரம் குறைவு. நீதிபதி கதவின் அருகில் நிற்கிறார். உங்கள் இருதயத்தை ஆராயுங்கள், உங்களுடைய பாவத்தை மனந்திரும்புங்கள், உங்கள் வாழ்க்கையை உண்மையாக கிறிஸ்துவிடம் ஒப்படையுங்கள். வார்த்தைகளில் மட்டுமல்ல, செயலிலும் உண்மையிலும். நரகம் உண்மையானது, அது என்றென்றும் நீடிக்கும். நாம் ஜெபிப்போம். பிதாவே, எங்கள் இருதயங்களை ஆராயுங்கள், ஒவ்வொரு மறைந்த பாவத்தையும் வெளிப்படுத்துங்கள், எங்கள் பெருமையை உடைத்திடுங்கள், நம்மை போலித்தனத்திலிருந்து விடுவிக்கவும். உங்கள் பெயர் உதட்டில் இருந்தாலும் இதயத்தில் இல்லாத மார்க்கஸ் போல நாம் இருக்காமல் காத்திடுங்கள். நம்மை என்றென்றும் எரியும் நெருப்பிலிருந்து காப்பாற்றுங்கள். எங்களை மன்னியுங்கள். ரொம்ப தம மாதியம் முன் எங்களை மாற்றுங்க. இயேசுவின் வல்லமையான நாமத்தில் ஆமேன். இன்று நீங்கள் யாருக்கு சேவை செய்ய விரும்புகிறீர்கள் என்பதை தேர்ந்தெடுக்குங்கள். வானம் அல்லது நரகம், ஆனால் விரைவாக தேர்ந்தெடுக்குங்கள். இந்த வீடியோ உங்க மனசை தொடர்ந்திருந்தா, கர்த்தாவே எனக்கு உண்மையில் நடக்க உதவி செய் என்று டைப் செய்யுங்கள். லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் விசுவாசம் நிறைந்த உள்ளடக்கங்களுக்கு எங்களுடன் சேரவும். நாம் வானத்தில் சந்திக்கும் வரை ஆசீர்வதிக்கப்பட்டவராக இருங்கள்.
1: எல்லா வல்ல ஆண்டவராகிய கர்த்தருக்காக இந்த உலகத்தின் ராஜ்யம் நம்முடைய ஆண்டவரின் ராஜ்யமாக மாறிவிட்டது.

இறுதி நியாயத்தீர்ப்பு நாள் எல்லா காலங்களிலும் மிகப்பெரிய கூடுகை அதிர்வூட்டும் ஒன்று. ஒரு நாள் வருவோம், அப்போது மனித குலத்தின் எல்லா பாதைகளும் ஒன்னா சந்திக்கும். ராஜாக்களும் பிச்சைக்காரர்களும் நீதிமான்களும் தீயவர்களும் நம்பிக்கையுள்ளவர்களும் சந்தேகிப்பவர்களும் எல்லோரும் ஒரே சிங்காசனத்தின் முன்பக்கத்துல பக்கமாக நிற்பாங்க. எந்த பேரரசும் எந்த செல்வமோ எந்த அதிகாரமோ இந்த கூடுகையை தடுக்க முடியாது. இது எல்லா காலங்களிலும் மிகப்பெரிய சந்திப்பு ஆகும். அந்த நாள்ல வரலாறு முடிந்து நித்தியம் தொடங்கும். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனிதர்களை ஒளிர வைத்த சூரியன் கூட தேவனுடைய முகத்தின் மதிமையின் முன் மங்கிவிடும். அந்த தருணத்தை கற்பனை செய்து பாருங்க. கடலும் தான் இறந்தவர்களை மீட்டடிக்கும். கல்லறைகள் திறக்கப்படும். வானங்களில் ஒருபோதும் கேட்கப்படாத ஒரு குரல் கொம்பின் ஒளி முழங்கும். முழு பூமியும் படைப்பாளியின் குரலை கேட்க அமைதியாகும். அங்கு எந்த கடிகாரம் அல்லது நேரம் கணக்கிடும் சாதனமும் இருக்காது. நேரம் முடிவுக்கு வந்திருக்கும். வெள்ள சிங்காசனத்தின் முன் ஒரு காலத்தில் ஆட்டுக்குட்டியாக வந்தவர் இப்போது நீதிமானும் முழு அதிகாரமும் கொண்ட நீதிபதியாக தோன்றுவார். எந்த ஒரு வார்த்தையும் நோக்கம் இல்லாம பேசப்படாது. எந்த ஒரு ஆன்மாவும் அழைக்கப்படாம விடப்படாது. அந்த நாளில் எல்லா பெயர்களும் சொல்லப்படும். எல்லா உண்மைகளும் வெளிப்படும். எல்லா முகமுடிகளும் அகற்றப்படும். அது இறுதி தீர்ப்பு நாள். அப்போது கடவுளின் அன்பும் நீதியும் பரிசுத்தமும் சந்தித்து ஒவ்வொரு இதயத்தின் நித்திய விதியை நிர்ணயிக்கும் தருணம். வரலாற்றிலேயே மிகப்பெரிய நீதிமன்றம் எந்த அரண்மனையிலும் அல்லது பூமியின் ஆலயங்களிலும் நடைபெறாது. ஆனால் கடவுளின் சிங்காசனத்திலேயே நடைபெறும். நம்ம ஒவ்வொருவரும் எந்த விதமான விளக்குமின்றி நித்தியத்தின் விதியை தீர்மானிக்கும் அந்த சந்திப்புல பங்கேற்போம். ஒரு கணம் உள்ளது. அப்போது காலம் ஓடுவதை நிறுத்தி நித்தியத்தின் ஒளி ஒளிக்க தொடங்கும். அந்த கணமே கடவுளின் கடிகாரம் மனித வரலாற்றின் முடிவையும் தெய்வீக நியாயத்தின் துவக்கத்தையும் குறிக்கிறது. எபிரேயர் 9:27 வசனத்துல பைபிள் சொல்கிறது, மனிதர்களுக்கு ஒரு முறை மறிக்க வேண்டும் என்று நிர்ணயிக்கப்பட்டுள்ளது, அதன் பிறகு நியாயம் வருகிறது. அந்த நாள்ல எந்த ஒரு பெயரும் மறக்கப்படாது. எந்த ஒரு இதயமும் அழைக்கப்படாம விடப்படாது. முழு வானமும் அமைதியா இருக்கும். உயிரோடும் இறந்தோடும் உள்ள அனைவரையும் படைத்தவரின் முன்னிலையில் அழைக்கும் அந்த குரலை கேட்டு கம்பி ஊதப்படும் போது பூமியை ஆட்கொள்ளும் அந்த அமைதியை கற்பனை செய்து பாருங்க. நகரங்களின் சத்தம் நிற்கும். எல்லைகள் மறையும். வானத்தை பிளக்கும் அந்த ஒளியின் முன் எல்லா மொழிகளும் அமைதியாகும். அப்போ

சிலர் யோவான் இந்த காட்சியை வெளிப்படுத்தல் 20:12 அதிகாரத்தில் விவரித்தார். நான் பெரியவர்களும் சிறியவர்களும் இறந்தவர்களாக த்ரோனின் முன் நின்றதை பார்த்தேன். அங்கே எந்த சிறப்புரிமையோ வட்டமோ நிலையும் இருக்காது. எல்லோரும் நித்தியத்தின் முன் சமமாக இருப்பார்கள். அந்த அழைப்பு தடுக்க முடியாததா இருக்கும். யாரும் நான் கேளவில்லை என்று சொல்ல முடியாது. பலர் முடிவென்று நினைப்பத கடவுள் துவக்கம் என்று அழைக்கிறார். அந்த தருணத்துல காணாதது உண்மையா மாறும், தொலைவாயிருந்தது தவிர்க்க முடியாததாக மாறும். ஒவ்வொரு ஆன்மாவும் நித்தியம் தனது பெயரை உச்சரிக்கும், அதே ஒளிய கேட்கும். ஆன்மா தம் படைத்தவரின் குரலை உணர்ந்து அறிந்து கொள்ளும். அந்த நாள் வானங்கள் எல்லா காலங்களிலும் மிகப்பெரிய கூடுகையின் சாட்சியா இருக்கும். மனிதன் தன்னை மண்ணிலிருந்து உருவாக்கிய கடவுளை சந்திக்கும் சந்திப்பு. ஆனா தீர்ப்பு தொடங்கும் முன் வார்த்தைகளால விவரிக்க முடியாத ஒன்று அனைவரின் கண்களுக்கும் வெளிப்படும். வெள்ளை அரியணை மற்றும் அதில் அமர்ந்திருப்பவர் அப்போஸ்தலர் யோவா சொற்கள் தாங்க முடியாத அளவுக்கு பிரம்மாண்டமான ஒன்றை பார்த்தார். நான் ஒரு பெரிய வெள்ளை அரியணையும் அதில் அமர்ந்திருந்தவரையும் பார்த்தேன். அவருடைய முகத்திலிருந்து பூமியும் வானமும் ஓடி போனது. வெளிப்படுத்தல் 20:11. இந்த அரியணையை விட அதிக மகிமை மிக்கதும் தூய்மையானதும் பயமுறுத்துவதும் எதுவும் இல்லை. இது மனிதர்களால் செய்யப்பட்ட தங்கத்தால் அல்ல, பூமியில் உள்ள அதிகாரத்தால் ஆதரிக்கப்படுவதும் இல்லை. இது முழுமையான பரிசுத்தத்தின் அரியணை. அதில் இருப்பவர் முன் தேவதூதர்களே தங்கள் முகத்தை மூடுகிறார்கள். அந்த நாள்ல இன்று நம்பிக்கையால் மட்டும் காணக்கூடியதை எல்லோரும் காண்பார்கள். அரசாளுபவரின் முகம் கோபத்தை அல்ல நீதியை வெளிப்படுத்தும். அவர் பழி வாங்குவது அல்ல, உண்மையை காட்டுவார். அவரது இருப்பு இதயங்களின் மறைந்திருப்பவற்றை வெளிப்படுத்தும். ஏனெனில் வெள்ளை அரியணையின் முன் எல்லா முகமுடிகளும் அகற்றப்படும். அரசர்களும் பிச்சைக்காரர்களும் தீர்க்கதரிசிகளும் தீயவர்களும் எல்லோரும் பக்கத்தில் பக்கமாக நிற்பார்கள். ஒவ்வொரு பார்வையும் ஒளிக்க மூவாச்சை செய்யும், அது எதையும் நிழலில் விடாது. இவர் ஆபிரகாமின், மோசேயின், தாவீதின் தேவன். இப்போது பூமியின் நீதிபதியாக வெளிப்படுகிறார். மனிதர்களின் எந்த வாதமும் அந்த பார்வையின் முன் போதுமானதாக இருக்காது. எந்த வழக்கறிஞரும் எந்த காரணமும் எந்த வேடமும் கூட அரியணையின் ஒளிக்கு எதிராக நிலைத்திருக்க முடியாது. இயேசுவின் வார்த்தைகள் நிறைவேறும், மறைக்கப்பட்ட எதுவும் வெளிப்படாம இருக்காது. லூக்கா 12:2. வானத்தின் அமைதி நிலை பெறும் போது ஏதோ ஒன்று நடக்க தொடங்கும். புத்தகங்கள் திறக்கப்படும். ஒவ்வொரு பக்கமும் ஒரு ஆன்மாவின் கதையை சுமக்கும். திருத்தூதர் யோவான் எழுதியுள்ளார், புத்தகங்கள் திறக்கப்பட்டன, இறந்தவர்கள் அந்த புத்தகங்களில் எழுதப்பட்டிருந்ததை பொறுத்து தங்கள் செயல்களுக்கு ஏற்ப தீர்ப்பளிக்கப்பட்டனர். வெளிப்படுத்தல் 20:12. இந்த புத்தகங்கள் காகிதத்தில் செய்யப்படவில்லை, ஆனால் என்றென்றும் நிலைக்கும் நினைவில் உருவாக்கப்பட்டவை. அவை எண்ணங்கள், சொற்கள், நோக்கங்கள் மற்றும் செயல்களை உள்ளடக்கியுள்ளன. நாம் நினைவில் கொள்ளத்தகாததாக கருதும் மிகச் சிறியவற்றையும் கூட. தெய்வீக நீதியின் எழுத்துக்கோள் எதையும் தவிர்க்காது. ஏனெனில் இரகசியமாக காணும் கடவுள் பொதுவாகவும் பலனளிப்பார். இத குறித்து சிந்தியில ஒவ்வொரு அன்பு செயலும், ஒவ்வொரு மன்னிப்பும், ஜெபத்ல சிந்திய ஒவ்வொரு கண்ணீரும் அங்க பாதுகாக்கப்படுகிறது. அதே போல் ஒவ்வொரு அவமதிப்பு சொல்லும், ஒவ்வொரு பொய்யும், ஒவ்வொரு பெருமையும் அங்கே தங்களது தரங்களை விட்டுள்ளன. இயேசு சொன்னார், மனிதர்கள் பேசும் ஒவ்வொரு வீணான சொல்லுக்கும் அவர்கள் தீர்ப்பு நாள்ல கணக்கு சொல்ல வேண்டியிருக்கும். மத்தேயு 12:36. கடவுளின் தீர்ப்பு கொடூரமானது அல்ல, அது முழுமையானது. அவர் தவறாக தண்டிப்பதில்லை, ஆனால் முழு உண்மையையும் வெளிப்படுத்துகிறார். நற்செயல்களின் புத்தகங்கள் திறக்கப்படும் போது ஒரு குறிப்பிட்ட புத்தகம் மட்டும் நியமிக்கப்பட்ட நேரம் வரை மூடப்பட்டே இருக்கும். அது ஜீவனின் புத்தகம். அந்த புத்தகத்துலதான் ஆட்டுக்குட்டியின் கிருபையை பெற்றவர்கள், இயேசுவின் ரத்தத்தில் கழுவப்பட்டவர்கள் ஆகியோரின் பெயர்கள் எழுதப்பட்டுள்ளன. அந்த புத்தகம் திறக்கப்படும் போது ஒவ்வொரு ஆன்மாவின் விதியும் வெளிப்படும். ஏனெனில் அதில் படிக்கப்படுவது மனிதன் செய்ததை அல்ல, கிறிஸ்து அவனுக்காக செய்ததை. அந்த நாள்ல திறக்கப்படும் அனைத்து புத்தகங்களிலும் ஒரு புத்தகம் மட்டும் தூய தங்கத்தை விட பிரகாசமாகும். அது ஆட்டுக்குட்டியின் ஜீவனின் புத்தகம். அதில் செயல்கள் எழுதப்படவில்லை, பெயர்களை எழுதப்பட்டுள்ளன. அந்த புத்தகத்தில் எழுதப்பட்ட ஒவ்வொரு பெயரும் ஒரு மீட்கப்பட்ட கதையையும் கிருபையால் சென்றடைந்த ஒரு ஆன்மாவையும் குறிக்கிறது. பிலிப்பியர் 4:3 பவுல் தன் உடனுழைப்பாளர்கள் ஜீவனின் புத்தகத்தில் பெயர் கொண்டவர்கள் என்று கூறுகிறார். இது நம்மை தேவனால் நித்தியத்தில் நினைவு கூறப்படுவது போல பெரிய வெற்றி வேறொன்றும் இல்லை என்று நினைவூட்டுகிறது. அதில் பொறிக்கப்பட்டது காலத்தால் அழிக்க முடியாததும் பாவத்தால் களங்கப்படுத்த முடியாததும் ஆகும். இந்த புத்தகம் சாதனையின் பலன் அல்ல, இரக்கத்தின் பலன்.
இது கிறிஸ்துவின் அன்பிற்கு அடங்கியவர்களின் பெயர்களையும், ரட்சிப்பு என்பது ஒரு வெற்றிக்கின்னால மன்னிப்பே என்று புரிந்து கொண்டவர்களின் பெயர்களையும் கொண்டுள்ளது. வெளிப்படுத்தல் 3:5 இயேசு வாக்குறுதி அளித்தார், வெற்றி பெறுபவரின் பெயரை நான் உயிரின் புத்தகத்தில் இருந்து அழிக்க மாட்டேன், ஒவ்வொரு பக்கமும் சிலுவை வீணாது இல்லை என்பதற்கும், ஆட்டுக்குட்டியின் இரத்தம் எந்த குற்றச்சாட்டையும் விட வலிமையாக பேசுகிறது என்பதற்கும் சான்றாக உள்ளது. இது விசுவாசம் உலகை வென்றதற்கான பதிவாகும். ஆனா இதில் ஒரு மிக முக்கியமான எச்சரிக்கையும் உள்ளது. வெளிப்படுத்தல் 20:15 கூறப்பட்டுள்ளது, உயிரின் புத்தகத்தில் பெயர் எழுதப்படாத எவரும் தீக்குளத்தில் எரியப்பட்டார். இது நித்தியத்தை பிரிக்கும் கூடு. பெயர் எழுதப்பட்டிருக்கிறதா இல்லையா என்பதுதான் கேள்வி. நியாய தீர்ப்பு நாள்ல இந்த வேறுபாடே ஒவ்வொருவரின் நியதி என்ன என்பதை தீர்மானிக்கும். அந்த நேரத்துல நீதிமானாகிய இயேசு அனைத்தையும் மாற்றும் ஒரு காரியத்தை செய்வார். அவர் ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் பிரிப்பார், ஒவ்வொருவரின் உள்ளத்தையும் வெளிப்படுத்துவார். மத்தேயு 25 இயேசு நியாய தீர்ப்பின் முழு நோக்கத்தையும் பிரிப்பதற்கான அந்த தருணத்தையும் சுருக்கமாக காட்டும் ஒரு காட்சியை வெளிப்படுத்தினார். அனைத்து ஜாதிகளும் அவருடைய முன்னிலையில ஒன்று சேர்க்கப்படுவார்கள். ஒருவரை ஒருவர் பிரிப்பார். மெய்ப்பர் ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் பிரிப்பது போன. வசனம் 32, அதுதான் அன்பும் நீதியும் சந்திக்கும் அந்த நிமிடம். மெய்ப்பர் தமது ஆடுகளை அறிவார். யார் விசுவாசத்தில் அவரை பின்தொடர்ந்தார்கள் என்பதை அவர் அறிவார். வெளிப்படையாக வாழ்ந்தவர்களையும் அவர் அறிந்து கொள்கிறார். அரசனின் சிங்காசனத்தின் முன் போலியான மத நடிப்பு எதுவும் இருக்காது. அங்கு உள்ளங்கள் மட்டும் வெளிப்படையாகும். ஆடுகள் என்பது மெய்ப்பரின் குரலை கேட்டும் உலகம் எதிராக கூச்சலிட்டாலும் அவரை பின்தொடர்ந்தவர்களே. இவர்கள் தான் பாராட்டுகளை நாடாம சேவை செய்தவர்கள், பதிலுக்கு எதுவும் எதிர்பார்க்காம அன்பு காட்டியவர்கள், யாரும் பார்க்காம உதவி செய்ய கையை நீட்டியவர்கள். இயேசு அவர்களிடம் சொல்வார், என் பிதாவின் ஆசீர்வாதம் பெற்றவர்களே வாருங்கள், உலகம் உருவாக்கப்பட்ட நாளிலிருந்து உங்களுக்காக தயார் செய்யப்பட்ட ராஜ்யத்தை மரபாக பெறுங்கள். மத்தேயு 25:34. இந்த நேரத்துல தங்களுக்காக மட்டும் வாழ்ந்தவர்களின் குறியீடாக உள்ள ஆடுகள் தங்களது அண்டைவரை புறக்கணிப்பது கிறிஸ்துவையே நிராகரிப்பதாகும் என்பதை புரிந்து கொள்வார்கள். இந்த பிரிவு என்பது மனிதர்களுக்கு இடையிலானது மட்டும் இல்ல, அவர்களின் விதிகளுக்கு இடையிலானதும் ஆகும். ஒரு புறம் நித்திய ஜீவனுக்கான அழைப்பு கேட்கப்படும், மறுபுறம் நித்திய பிரிவின் பாரம் உணரப்படும். அந்த தருணத்துல உண்மையான நம்பிக்கை எப்போதும் பலன்களை தந்தது என்பதை அனைவரும் புரிந்து கொள்வார்கள். ஆனால் தன் முடிவற்ற நீதியில் கடவுள் தீர்ப்பு கண்மூடித்தனமாக நடைபெறாது என்பதை காட்டுவார். ஏனெனில் ஆன்மீக சாட்சிகள் மற்றும் வாழ்க்கையில் எடுத்த ஒவ்வொரு தேர்வையும் உறுதிப்படுத்தும் பதிவுகள் உள்ளன. ஒரு மனிதனும் கடவுளின் சிங்காசனத்தின் முன் தனியாக இருக்க மாட்டான். இறுதி தீர்ப்பு தனிப்பட்ட செயல் அல்ல, அது ஒரு வானக கேள்வி கூடமாகும். இயேசு சிறியவர்களின் தூதர்கள் என் பிதாவின் முகத்தை எப்போதும் காண்கிறார்கள் என்று உறுதிப்படுத்தினார். மத்தேயு 18:10 என்பது வானவரங்கள் நம் வாழ்வுகளுக்கு சாட்சியாக இருக்கின்றன என்பதை காட்டுகிறது. அவர்கள் தெய்வீக கட்டளைகளை மட்டும் நிறைவேற்றுவதில்லை, ஆன்மீக விளைவுகளையும் பதிவு செய்கிறார்கள். ஒவ்வொரு நல்ல செயலும், ஒவ்வொரு நெறிப்படுத்தப்பட்ட தேர்வும், ஒவ்வொரு சிந்திக்காம சொன்ன வார்த்தையும் அனைத்தும் அந்த மறைமுக ராஜ்யத்தால் கவனிக்கப்படுகிறது. வானம் சிறப்பான பதிவுகளை வைத்திருக்கிறது, ஆனால் சாட்சிகள் தூதர்களில் மட்டும் மட்டுப்படவில்லை. அதே போல் புத்தகங்களும் உள்ளன, அவற்றை யோவான் திறக்கப்படுவதை பார்த்தார். வெளிப்படுத்தல் 20:12, அவை தேவனின் எல்லா அறியும் தன்மையின் பிரதிபலிப்பாகும், எதுவும் இழக்கப்படுவதில்லை. பிரசங்கி 12:14 கூறுகிறது, ஏனெனில் தேவன் ஒவ்வொரு கிரியையையும் மறைந்திருக்கும் அனைத்தையும் நல்லதா கெட்டதா என்பதை விசாரிக்க நீதிக்கு கொண்டு வருவார். இந்த நித்திய பக்கங்களில் செய்கைகளுக்கு மேல் இன்னும் அதிகம் உள்ளது. அவை நோக்கங்களை பாதுகாக்கின்றன. நாம் என்ன செய்தோம் என்பதல்ல, ஏன் செய்தோம் என்பதும் முக்கியம். 3வது சாட்சி அது மனசாட்சி தான். பவுல் ரோமர் 2:15-16 வசனங்கள்ல மனசாட்சி சாட்சி அளிக்கிறது என்றும், எண்ணங்கள் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டவோ தற்காப்பு பேசவோ செய்கின்றன என்று எழுதியுள்ளார். அந்த நாள்ல மனிதன் தன் வாழ்நாள் முழுவதும் புறக்கணித்த அந்த உள்ளார்ந்த குரலை கேட்பான். அது அவனது தேர்வுகளை உறுதிப்படுத்தவோ அல்லது குற்றம் சாட்டவோ செய்யும். அப்படி இருக்க இந்த சாட்சிகள், தேவதூதர்கள், பதிவுகள் மற்றும் மனசாட்சி முன்னிலையில் தேவன் நீதியோடு தீர்ப்பு வழங்குவார். தீர்ப்பு வழங்கப்படும் போது பூமியின் அரசர்களும் அதிகாரமும் கொண்டவர்களும் ராஜாதி ராஜாவுக்கு முன் தலை வணங்குவாங்க. அந்த மகாநாள்ல தனிநபர்கள் மட்டும் இல்ல, முழு நாடுகளும் அந்த சிங்காசனத்தின் முன் நிற்கும். இயேசு சொன்னார், எல்லா ஜாதிகளும் அவன் முன் கூடுவார்கள். மத்தேயு 25:32. ஜனங்கள், ராஜ்யங்கள் மற்றும் அரசாங்கங்கள் உண்மையான அரசரின் முன் நின்று விசாரணை செய்யப்படுவார்கள்.
கொடியெல்லாம் கீழே விழும், பூமியின் சிங்காசனங்கள் பயனற்றதாகிவிடும், மனிதர்களின் கிரீடங்கள் தங்களின் பிரகாசத்தை இழக்கும். ஏனெனில் அந்த கணத்துல மனித அதிகாரம் அனைத்தும் வைதிக அதிகாரத்தின் முன்னிக்கும். அநியாயமாக ஆட்சி செய்தவர்கள் பூமியின் சிங்காசனம் அவர்களை வானத்தின் சிங்காசனத்திலிருந்து விடுவிக்காது என்பதை புரிந்து கொள்வார்கள். வெளிப்படுத்தல் புத்தகம் ஆட்டுக்குட்டிய ராஜாதிராஜாவும் ஆண்டவர்களின் ஆண்டவரும் என காட்டுகிறது. வெளிப்படுத்தல் 19:16 அவரது முன் பேரரசுகளை ஆட்சி செய்தவர்களும் பேரில்லாம வாழ்ந்தவர்களும் அனைவரும் தலைவணங்குவாங்க. மனித வரலாறு நித்தியத்தின் பார்வையில மறுபரிசீலனை செய்யப்படும். வாழ்க்கைகள், மக்கள், தலைமுறைகளை பாதித்த ஒவ்வொரு முடிவும் தெய்வீக நீதியின் தராசில இடுகூறப்படும். எந்த உத்தரவோ, எந்த போரோ, எந்த அதிகார செயலோ பதில் இல்லாம போகாது. தேவன் ஜாதிகளுக்கு நடுவில் நீதியை வழங்குவார். அவர்தான் பூமியின் உண்மையான நீதிபதி என்று காட்டுவார். தீர்க்கதரிசிகள் இந்த கணத்தை ஏற்கனவே அறிவித்துள்ளனர். யோவேல் 3:12 கூறுகிறது, ஜாதிகள் விழித்தெழுங்கள், ஏனெனில் அங்கே நான் சுற்றியுள்ள அனைத்து ஜாதிகளையும் நியாயம் தீர்க்க அமர்வேன். இது தீர்க்கதரிசியின் நிபுணர்ச்சி மற்றும் மனித அகந்தையின் முடிவாகும். வெள்ள அரியணையின் முன் பெரியவர்களும் அதிகாரமுள்ளவர்களும் தேவனுடைய தூய்மைப்படுத்தும் நெருப்புக்கு பட்டம், பதவி என்ற வேறுபாடு இல்லை என்பதை உணர்வார்கள். அவர் செயல்களின் மதிப்பை சோதிப்பார். அந்த நெருப்பே உண்மை எது, வெளிப்படையானது எது என்பதை வெளிக்கொணரும். செயல்கள் நித்திய உண்மையின் நெருப்பால் சோதிக்கப்படும். திருத்தூதர் பவுல் நமக்கு ஒரு சக்தி வாய்ந்த காட்சியை வெளிப்படுத்துகிறார். ஒவ்வொருவரின் செயலும் வெளிப்படும், ஏனெனில் அந்த நாளவே வெளிப்படும், அது நெருப்பில் வெளிப்படும். மொத குறிந்தியர் 3:13 இறுதி தீர்ப்புல தேவனுடைய நெருப்பு அழிக்காது, அது வெளிப்படுத்தும். அது தூயதையும் தூய்மை அற்றதையும் அன்புக்காக செய்யப்பட்டதையும் வீணாக செய்யப்பட்டதையும் பிரிக்கும். எதுவும் தப்பிக்காரு. உள்ளார்ந்த நோக்கங்கள், உந்துதல்கள் மற்றும் ரகசியங்கள் எல்லாம் உண்மையின் ஜுவாலையில தூய்மைப்படுத்தப்படும். இது தெய்வீக நீதியின் எருப்பு. அது பொய்யை அழித்து நேர்மையை உயர்த்துகிறது. பலர் மனிதர்களின் பார்வையில பெரிய செயல்களை செஞ்சிருக்கலாம், ஆனா அவை தேவனுக்கு முன் வீணாக இருக்கலாம். மற்றவர்கள் அமைதியில் நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் கொண்ட பாலங்களை கட்டியிருக்கிறாங்க, ஆனா ஒருபோதும் பாராட்ட தரவில்லை. நியாய தீர்ப்பு நாள்ல எல்லாம் தலைகீழாகும். சிறியதாக தோன்றியது பெரிதாக மாறும், மகிமையாக தெரிந்தது வெறுமையாக வெளிப்படும். ஏனெனில் தேவனின் நெருப்பு வெளிப்பாட்டால சாரத்தை அளக்கும். அது யார் பாறையில கட்டினார்கள், யார் மனித அகந்தையின் மணலில் கட்டினார்கள் என்பதை காட்டும். பவுல் தொடர்கிறார், யாருடைய செயல் நிலைத்திருக்கிறதோ அவன் ஒரு வெகுமதி பெறுவான். 14 மிறப்பு விசுவாசிகளை அளிக்க வரவில்லை, அவர்களுக்கு வெகுமதி அளிக்க வருகிறது. அது என்றென்றும் நிலைக்கும் ஒரு வடிகட்டி, விசுவாசத்திற்கு ஒரு சோதனை. மின்சாரங்கள் அணைந்த பிறகு எஞ்சியிருப்பது தங்கம் போல தூய்மையாக இருக்கும். அப்போது சிங்காசனத்தின் முன் ராஜா தன் ஊழியர்களை அழைத்து அவர்களுக்கு உரியதை, நீதிமான்களுக்கு தயார் செய்யப்பட்ட நித்திய வெகுமதியை வழங்குவார். நீதிமான்களின் தீர்ப்பு ஒரு பயத்தின் தருணமா இருக்காது, அது ஒரு கொண்டாட்டமா இருக்கும். திருத்தூதர் பவுல் உறுதியாக சொல்கிறார், ஏனெனில் நாம் அனைவரும் கிறிஸ்துவின் நீதிமன்றத்தின் முன் நிற்க வேண்டும், ஒவ்வொருவரும் தன் உடலில் இருந்தபோது செய்த நன்மை அல்லது தீமைக்கேற்ப பெறுவதற்காக. 2 Corinthians 5:10 இந்த நீதிமன்றம் தண்டனைக்கானது அல்ல, வெகுமதிக்கானது. அந்த நாள்ல ஆண்டவர் விசுவாசத்திற்கு உள்ள மதிப்பையும் தியாகத்தின் விலையையும் நிலைத்திருப்பதின் சக்தியையும் வெளிப்படுத்துவார். அங்க ரகசியமாக சிந்திய ஒவ்வொரு கண்ணீரும் வானத்தின் முன் நினைவூட்டப்படும். இயேசு அன்பின் சிறிய செயலை கூட வெகுமதி அளிப்பதாக வாக்குறுதி அளித்தார். என் பெயரில் ஒருவருக்கு குளிர்ந்த தண்ணீர் ஒரு கோப்பை கொடுத்தாலும் அவன் தனது வெகுமதியை இழக்க மாட்டான் என்று கூறினார். 10:42 இது தேவனுடைய பார்வைக்கு எதுவும் தப்புவதில்லை என்பதை காட்டுகிறது. முடிவு வர விசுவாசத்தை காத்தவர்களுக்கு மகிமையின் கிரீடமோ, நீதியின் கிரீடமோ, நித்திய ஜீவனின் கிரீடமோ வழங்கப்படும். அங்கே பொறாமையோ ஒப்பீட்டோ இருக்காது. வெறும் நன்றியும் பரிபூரணமான அன்புடன் வெகுமதி அளிப்பவரை நோக்கி மரியாதையும் மட்டுமே இருக்கும். வெகுமதிகள் பெருமையின் கோப்பைகள் அல்ல, ஆனால் விசுவாசமான சேவையின் சின்னங்கள். நியாயமானவர்கள் தங்கள் வெகுமதியை பெறும்போது அவர்கள் சிங்காசனத்தின் முன் விழுந்து தங்கள் கிரீடங்களை ஆட்டுக்குட்டியின் காலடியில எறிவார்கள். வெளிப்படுத்தல் 4:10 அவர்கள் செய்த எல்லாவற்றையும் கிறிஸ்துவின் கிருபையால் மற்றும் அவரில் தான் செய்ததாக அவர்கள் ஒப்புக்கொள்வார்கள். அப்போது பரலோகம் நித்தியத்திலேயே மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட வார்த்தைகளை கேட்கும். நல்லவன், நல்லும் விசுவாசமான ஊழியக்காரர்,
ஆனா நியாயமானவர்கள் மகிமையை பெறும் போது, கடைசி தீர்ப்பு தேவனால் அறிவிக்கப்படும் போது தீயவர்களின் விதி முடிவடையும். ஒரு தருணம் வருகிறது, அப்போது அமைதி பரலோகத்தை ஆட்கொண்டு தேவனின் தீர்ப்பு முழு படைப்பிலும் ஒலிக்கிறது. வெளிப்படுத்தல் புத்தகம் கூறுகிறது, உயிரின் புத்தகத்தில பெயர் எழுதப்படாத எவரும் தீக்குளத்தில் எரியப்பட்டார். வெளிப்படுத்தல் 20:15. இது வரலாற்றுல மிக முக்கியமான தருணம், திரும்ப முடியாத புள்ளி. பூமியில் எடுக்கப்பட்ட முடிவுகள் நித்தியமாகின்றன. ஒவ்வொரு ஆன்மாவும் தானே தேர்ந்தெடுத்த விதியை பெறுகிறது. வாழ்நாளில் வழங்கப்பட்ட தேவனின் அன்பு இப்போது நிறைவேற்றப்பட்ட நீதியாக மாறுகிறது. அருளின் காலம் முடிந்து நீதியின் காலம் தொடங்குகிறது. தீக்குளம் என்பது கொடூரத்தின் சின்னம் அல்ல. ஆனா நீதிமானோ அநீதிமானோ, ஒளியோ இருளோ இடையே நிரந்தர பிரிவின் சின்னமாகும். தேவன் நரகத்தை மனிதனுக்காக அல்ல, சாத்தானுக்கும் அவன் தூதர்களுக்காகவே உருவாக்கினார். Matthew 25:41. ஆனால் ரட்சிப்பின் வழியை நிராகரித்தவர்கள் தாங்களாகவே தேவனில்லாத ஒரு நித்தியத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த தருணத்துல எல்லா சந்தேகமும் மறைந்துவிடும். அனைவரும் நீதிபதி நீதிமானாக இருந்தார் என்றும், அவன் இரக்கம் வாழ்க்கையின் கடைசி நொடி வரை வழங்கப்பட்டது என்றும் புரிந்து கொள்வார்கள். ஆனால் விசுவாசமாக இருந்தவர்களுக்கு தீர்ப்பு முடிவல்ல, அது ஒரு மகிமையான புதிய ஆரம்பம். தீய தீ நாசமாக்கி மரணம் வெல்லப்பட்ட பிறகு ஒரு புதிய விடியல் எழும். யோவான் இந்த தரிசனத்தை விவரிக்கிறார். நான் ஒரு புதிய ஆகாயத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். Matthew 21:1. வலி மற்றும் கண்ணீரின் பழைய உலகை என்றும் மறைஞ்சு போய்விடும். தேவன் தானாகவே அவர்களின் கண்களில் உள்ள எல்லா கண்ணீரையும் துடைப்பார். ஏனெனில் தீர்ப்பு முடிந்து மீட்கப்பட்டவர்களின் நித்தியத்துக்கு இடம் கொடுக்கும். தீர்ப்புக்கு பிறகு பாவம் முற்றிலும் வெல்லப்பட்டதும் தேவன் நித்தியத்துல மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றுவார். யோவான் எழுதுகிறார், நான் ஒரு புதிய ஆகாயத்தையும் புதிய பூமியையும் கண்டேன், ஏனெனில் முதல் ஆகாயமும் முதல் பூமியும் மறைந்து விட்டன. Matthew 21:1. காலம், வலி மற்றும் மரணம் கெடுப்பித்தவையெல்லாம் தெய்வீகமான பரிபூர்ணத்தால மறுபடியும் உருவாக்கப்படும். பிரபஞ்சம் அதன் முதன்மை நிலைக்கு திரும்பும். கண்ணீர் இல்லாம, போர் இல்லாம, விடைபெறல் இல்லாம. ஆரம்பத்துல ஒளி உண்டாகுக என்று சொன்ன படைப்பாளி இப்போது, இதோ நான் எல்லாவற்றையும் புதியதாக ஆக்குகிறேன் என்று சொல்கிறார். இந்த புதிய உலகில் தேவனின் இருப்பே எல்லாவற்றையும் ஒளிரச்செய்யும் சூரியனாக இருக்கும். தேவன் அவர்களுடன் வாசிப்பா, அவர்கள் அவருடைய ஜனமாக இருப்பார்கள். Matthew 21:3. இனி ஆலயம் இருக்காது, ஏனெனில் ஆண்டவரே நித்திய பரிசுத்த ஸ்தலமாக இருப்பார். ஏதேன் தோட்டத்தில் இழந்த ஒற்றுமை மீண்டும் நிலை பெறும். மீட்கப்பட்டவர்கள் தந்தையுடன் முகமுகமா வாழ்வார்கள். காலோ இனி இருக்காது, அன்பே ஒரே சட்டமா இருக்கும். இரவாத உடல் இரவாத தன்மையை அணியும். நித்திய வாழ்வு இனி தொலைவிலான கனவு அல்ல, அதுதான் வீடாகும். தேவதூதர்களும் பரிசுத்தர்களும் இசைக்கும் குரல்கள் ஒரு சிறந்த இசை ஒத்திசைவை உருவாக்கும். மீட்கப்பட்டவர்களின் பாடலுடன் நித்தியமும் தொடங்கும். வலி கொடுக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி தகுதியுடையும. Matthew 5:12. இது இறுதி வெகுமதி, எல்லா விசுவாசத்துக்கும் நம்பிக்கைக்கும் நிறைவேற்றும். ஆனா அந்த நாள் வரைக்கும் ஆவி இன்னும் இதயங்களை அழைக்கிறது. நித்தியத்தின் பக்கம் தேர்வு செய்ய இன்னும் நேரம் இருக்கிறதுன்னு நினைவூட்டுகிறது. ஏனெனில் கடைசி கம்பை முழங்கும் முன் தேவனின் குரல் இன்னும் ஒலிக்கிறது. இன்றுதான் தீர்மானிக்க வேண்டிய நேரம். திருத்தூதர் பவுல் அன்போடும் அவசரத்தோடும் எச்சரித்தார், இப்போதுதான் ஏற்றுக்கொள்ளத்தக்க நேரம், இப்போதுதான் ரட்சிப்பின் நாள். 2 Corinthians 6:2. ஒவ்வொரு இதய துடிப்பும் நித்தியம் தொடங்கும் முன் தேவனிடம் திரும்ப ஒரு புதிய வாய்ப்பாகும். கருணையின் காலம் இன்னும் முடிவடையவில்லை. வானம் இன்னும் விரிந்தே திறந்திருக்கும். ஆவியின் குரல் தூரமாகி போனவர்களையும் இன்னும் அழைக்கிறது. யாரும் அந்த நாள் அல்லது நேரத்தை அறியவில்லை. ஆனா ராஜா திரும்பும் போது யார் எந்த பக்கத்துல நிற்பது என்பதை ஒவ்வொருவரும் தேர்வு செய்யலாம். நீதி தீர்ப்புக்கான தயார் பயத்தில் அல்ல, நம்பிக்கையில செய்யப்படுகிறது. தண்டன தீர்ப்பு மாற்றப்படுவது சிலுவையிலேதான், மன்னிப்புலதான் கடந்த காலம் தனது சக்தியை இழக்கிறது. இயேசு கூறினார், என் வார்த்தையை கேட்டு என்னை அனுப்பியவரை நம்புகிறவன் நித்திய ஜீவனை பெறுகிறான். அவன் தீர்ப்புக்கு வரமாட்டான், ஆனால் மரணத்தில் இருந்து ஜீவனுக்குள் கடந்து விட்டான். Matthew 5:24. தம் வாழ்க்கைய கிறிஸ்துவிடம் ஒப்படைக்கும் ஒருவர் வெள்ள ஆசனத்தை கண்டு பயப்படுவதில்லை, ஏனெனில் நீதிபதி அவரை அன்பால மீட்டவரே. ஆட்டுக்குட்டி விசுவாசிகளுக்கான வழக்கறிஞராகவும் இருக்கிறார். ஆனா ஒவ்வொரு ஆன்மாவும் இன்னும் நேரம் இருக்கும் போது தீர்மானிக்க வேண்டும்.
ககலத்தின் ஒளி நாம் நினைப்பதை விட அருகில் இருக்கிறது. முடிவின் அறிகுறிகள் ஏற்கனவே காட்சியளிக்க தொடங்கியுள்ளன. இறுதி நியாய தீர்ப்பு வரலாற்றிலேயே மிகப்பெரிய கூடுதியாயிருக்கும். அங்கு அனைவரும் இருப்பார்கள். கேள்வி இது, எல்லாவற்றையும் பார்ப்பவரின் முன் நீ எப்படி நிற்பாய்? நாம் இன்று எடுக்கும் தேர்வுகள்ல நித்திய வாழ்வு இப்போது எழுதப்படுகிறது. இறுதி நாள் வந்ததும் வெள்ளையாசனம் வெளிப்பட்டதும் மனம் திரும்புவதற்கான நேரம் இனி இருக்காது. ஆனா இன்று இதயம் இன்னும் துடிக்கும் போது, கிருபை அழைக்கும் போது, ரட்சிப்பின் வாசல் திறந்தே உள்ளது. இயேசு தண்டிக்க விரும்பவில்லை, அவர் ரட்சிக்க வந்தார். ஒரு நாள் உலக நியாயம் செய்பவர், இன்று மன்னிப்பை வழங்குபவரே. சிலுவை என்பது முன்கூட்டியே நடந்த நீதிமன்றம். அங்கு ஆட்டுக்குட்டி நமக்கான தண்டனையை தன் மீது எடுத்துக் கொண்டார். அவரில் நீதியும் இரக்கமும் ஒன்றாக கலந்தன. பலர் கடைசி நியாய தீர்ப்பு பயப்படுகிறார்கள். ஆனா கிறிஸ்துவில் இருப்பவருக்கு பயப்பட தேவையில்லை. ஏனெனில் இயேசுவின் ரத்தம் கடந்த காலத்தை அழிக்கிறது, நிகழ்காலத்தை மீட்டெடுக்கிறது மற்றும் நித்திய எதிர்காலத்தை உறுதி செய்கிறது. அவர் தாமாகவே சொன்னார், நான் உயிர்த்தெழுதல் மற்றும் உயிர். என்னை நம்புகிறவன் ஈவன் அவன் இறந்தாலும் வாழ்வான். யோவான் 11:25. நியாய தீர்ப்பு ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு முடிவாக இருக்காது. இது நம்மை முதலில் நேசித்தவருடன் நித்தியத்திற்கான தொடக்கமாகும். இப்போ எடுக்கும் ஒவ்வொரு தேர்வும் நித்தியத்துல என்றும் ஒழிக்கும். அதன இந்த செய்தி உன் இதயத்தை தொட்டிருந்திருந்தா உன் மனதை கடினப்படுத்தாத. பரிசுத்த ஆவி இன்று உன்னை அழைக்கிறார். இயேசு கதவை தட்டுகிறார். திறக்கிறவரிடம் அவர் உள்ளே வந்து தங்குவார். இந்த வீடியோவின் செய்தியை நீ புரிந்திருந்தால் லைக்கை கிளிக் செய்து கருத்துகளில் எழுதவும். கர்த்தர் இயேசுவே, உமது திரும்பும் நாளில் நான் உன்னுடன் இருக்க விரும்புகிறேன். ஆமா.

வேகமா, இந்த உலகத்துல எதுவும் என்ன பிடிக்க முடியாது. எனக்கு பாதுகாப்பு தேவையில்லை. இந்த சாலையில நானே என் கடவை.

0: இரு, முடிவு கூட இங்க இருக்க கூடாது. நான் இன்னும் மைல்கள் செல்ல வேண்டி இருந்தத.
1: உன் பெயர் புத்தகத்துல இல்ல.
2: இப்பவே கையெழுத்து போடு, உன் எல்லா பண பிரச்சனைகளும் உடனே மறந்து போய்விடும்.
3: அவர்கள் எவ்வளவு எளிதில் நம்புகிறார்கள். இந்த நகரம் எனதுதான், எனக்கு மிகவும் பிடித்தமான இடம்.
1: உன் பெயர் புத்தகத்துல இல்ல.
4: என் ஷாட்ல இருந்து வெளிய போ. உணர்வுகளை யாரும் கவலைப்படுவதில்லை. இந்த மலிவான குப்பை எனக்கு கீழே உன்னை போலவே. இங்கு வைஃபை இல்லையா? இத நான் பதிவிட வேணும்.
1: உன் பெயர் புத்தகத்துல இல்ல.
3: என்ன தொடாத உன் ஏழத்தனத்தால என் கோட்டை அழுக்காகிவிடும். நான் சொன்ன உப்பு இல்லாம என் பார்வையில் இருந்து போ, இல்லை எனில் உன்னை வேலை விளக்கு செய்ய சொல்லுவேன்.
5: நான் பேரரசுகளை கட்டுன, அந்த பட்டியல்ல என் பெயர் மேல இருக்க வேண்டும்.
1: உன் பெயர் புத்தகத்துல இல்ல.
2: இது அதிகம் இல்ல சின்ன நண்பா, ஆனாலும் நம்மிடம் இருப்பதை பகிர்ந்து கொள்வோம். அன்பு கத்தாவே, நான் சுவாசிக்கும் இந்த உயிர் மூச்சுக்கும், என் ஆழமான மனதிற்குள் இருக்கும் அமைதிக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: இந்த வானம் முழுவதும் உன்னுடையது.
0: அவள் மாதங்களா நிறுவனத்தின் தரவை திருடி கொண்டிருக்கிறார். அதற்கான ஆதாரம் என்னிடம் இருக்கிறது. இந்த வாரியத்தினை எப்படி விளக்க போகிறாய் என்று பார்க்கலாம் சாரா.
5: நான் அந்த விளையாட்டை யாரை விட சிறப்பாக விளையாடுனேன். அந்த இடத்துல சிறந்து இருக்க எனக்கு உரியது.
1: உன் பெயர் புத்தகத்துல இல்ல.
2: நீங்கள் என் உடலை உடைக்கலாம், ஆனா என் ஆன்மாவை என் கர்த்தாவிடம் இருந்து எடுக்க முடியாது. பயப்படாதீர்கள், ஏனெனில் கர்த்தர் நம்முடன் இருக்கிறார், இருண்ட பள்ளத்தாக்கிலும் கூட.
5: நான் ஓட்டத்தை முடித்து விட்டேன்.
1: இந்த வானம் முழுவதும் உன்னுடையவ.
3: இந்த கத்தலால் நான் பலருடைய வாழ்க்கையையும் அழித்து விட்டேன்.
5: கர்த்தாவே, என்ன போன்ற ஆன்மாவுக்கு ஏது நம்பிக்கை இருக்கிறதா?
3: எல்லாம் திரும்பி வந்து விட்டது. ஒரு காசும் குறையவில்லை. நான் செய்ததற்கு மிகவும் வருந்துகிறேன்.
2: இயேசுவே, என்னை நினைவில் கொள். நான் திரும்பி வந்த பாவி.
1: வானம் உன்னுடையது.

0: நான் நினைச்சேன் என் ரகசியங்கள் பாதுகாப்பாக இருக்கின்றமே என நினைச்சேன். இதற்கு முக்கியத்துவம் இருக்காதுன்னு நினைச்சேன்.
1: உன் பெயர் புத்தகத்துல இல்ல.
2: நான் அதை பல வருடங்களுக்கு முன்பே விட்டு விட்டேன். உனக்கு மன்னிப்பு கிடைச்சி விட்டது, எனக்கு அமைதி உள்ளது.
1: இந்த பரந்த வானம் உன்னுடையது.

0: நேரம் என்பது ஒருபோதும் பின்னோக்கி ஓடாத ஒரு நதி. கண்ணாடியில வழியும் ஒவ்வொரு மணர்த்துகளும் உன் ஆன்மாவின் ஒரு பகுதி, மெதுவா மறைந்து கொண்டிருக்கிறது. கண்ணாடி காலியாகும் முன் உனக்கு எத்தனை மணர்த்துகள்கள் மீதம் இருக்கின்றன ஒருபோதும் யோசித்து பார்த்தாயா? நாளை வரும் என்ற மாயையில ஏமாறாத. வாழ்க்கையின் சுருங்கிய பாலம் மிகவும் நுட்பமானது. முடிவின் மூடுபணி நீ எதிர்பார்க்காத நேரத்துல வந்துவிடும். கவனமாக பார். பொன்னின் பலி மின்னும் கிரீடண்டு. அவையெல்லாம் சாம்பலாகி போன போது அவற்றுக்கு என்ன மதிப்பு? உன் பூமியில் உள்ள ராஜ்யத்தின் ஒரு துண்டையாவது கூட கல்லறையின் அமைதிக்குள் கொண்டு செல்ல முடியாது. நீ இருளில் மறைத்து வைத்திருக்கும் அந்த ரகசிய பாவங்கள், அவை உன் ஆன்மாவை நசுக்கும் கூர்மையான கற்கள். உலகம் அவற்றை காணாம போகலாம், ஆனா அவற்றின் பாரம் உன் ஆழ்கடல்ல இழுத்து செல்லும். நீ அவற்றை விட்டு விடாவிட்டால் உன் முன் இரண்டு வாயில்கள் நிற்கின்றன. ஒன்று விசாலமானது, எளிதாக தோன்றும் பாதைக்கு வழிவகுக்கும். மற்றொன்று குறுகியதும் கடினமான பாதை, அது நித்திய வாழ்விற்கு அழைத்து செல்லும். உன்னில் கூட்டங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன, ஆனா எளிதான பாதை பெரும்பாலும் தீயில் முடிவடைகிறது என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்களா? நினைவில் வை, ஒவ்வொரு மறைந்த செயலும் பொன்னான மயில எழுதப்படுகிறது. வாழ்க்கை புத்தகத்துல உலகம் உனக்கு ஒரு கண்ணாடியை காட்டுகிறது, போலியான சிறப்ப ரசிக்க. ஆனா சொர்க்கம் ஆன்மாவின் உள்ளே இருக்கும் வெறுமையான அழுகைய பார்க்கிறது. வெற்றியின் முகமூடியால் ஆயிரம் துண்டுகளாக உடைந்துள்ள ஒரு இதயத்தின் அழுகுறலை மூடவிடாத. நீ விதைத்ததை தானே அறுவடை செய்வாய். இது பிரிக்க முடியாத பிரபஞ்சத்தின் சட்டம். நீங்க உடையும் விதைகளை விதைக்கிறீங்களா, அல்லது ஒரு நாள் உங்களை சிக்க வைக்கும் முட்களை வளர்க்கிறீங்களா? மாயையின் இனிப்பான சுவையால் ஏமாறாத. அது உங்கள் ஆன்மாவின் உயிரை அழிக்க உருவாக்கப்பட்ட விஷம். ஆனால் பாருங்கள், மிக கருமையான இருளில் கூட ஒரு ஒளிக்கதிர் உங்களை விழிக்க வைக்கும்னு காத்துட்டு இருக்கு. கேளுங்க, கேமரா அணைந்த பிறகு நான் யார்? உலகம் இனி பார்க்கவில்லை என்ற இருள நீங்கள் தட்டும் வார்த்தைகள் வெறுப்பின் கூறி அம்புகளா, அல்லது உடைந்தவர்களுக்கு குணமாகும் மருந்தா? உங்கள் வாழ்க்கைய இப்போது மாறிக்கொண்டிருக்கும் மணல்ல கட்டாதீங்க, ஏனெனில் புயல் வந்தா அது எல்லாம் கழுவி போய்விடும். உங்கள் மார்பில் இருக்கும் வெறுமைய பிராண்ட் லேபிள்கள் அல்லது நைட் கிளப்பின் வெறுமையான ஒளிகள் நிரப்ப முடியாது. நீங்கள் ஒரு உடைந்த வழிகாட்டி ஜிபிஎஸ்ஐ பின்பற்றுகிறீர்களா, அல்லது நீங்கள் நித்தியமான உண்மையின் திசை காட்டிய நம்புகிறீர்களா? கண்ணாடி மண்டபத்தில் அதிகாரத்துக்கு எழுப்பும் டோஸ்ட் கல்லாக மாறிய இதயத்தை வெப்பமாக்க முடியாது. ஒரு சிறிய இரக்கம் கூட கடுமையான குளிர்காலத்திலும் நம்பிக்கையின் பூவை மலர செய்யும். திரையில காணும் எண்கள்ல நீங்க இவ்வளவு பிஸியா இருந்தா அந்த அழைப்பை நீங்க தவறவிடக்கூடாது. உங்கள் ஆன்மாவின் ஆழத்தில் அதிரும் தீ தங்கத்தை சுத்திகரிக்கிறது. உங்கள் சோதனைகள் கழிவுகளை எரிச்சு இறுதியில வைரம் மட்டும் மீதம் இருக்கட்டும். காலத்தின் நிழல்கள் நம்மை சுற்றி இறுக்கி கொண்டு வருகின்றன. இறுதி சூரியாஸ்தமனம் நீங்கள் நினைப்பதை விட மிகவும் அருகில் உள்ளது. நீங்கள் டிஜிட்டல் பிரதிபலிப்பால் கட்டுப்பட்டிருக்கிறீர்களா? ஸ்மார்ட்போன் திரையின் வெறுமையான ஓசகார. பிரபலத்திற்காக ஓடும் அந்த பைத்தியக்கார ஓட்டம் எங்கேயும் கொண்டு செல்லாது. உங்கள் பெயர் வாழ்வின் புத்தகத்தில் இல்லையெனில் உண்மை என்பது ஒரு உறுதியான பாறை, மற்ற அனைத்தும் சிதறும் போது நின்று கொள்ள ஒரே இடம் அதுதான். நீங்க எப்படி உணர்ந்தாலும் உங்களை வீடு திரும்ப அழைக்கும் ஒரு மென்மையான குரல் காத்திருக்கிறது. மனிதர்களின் ராஜ்யங்கள் தூளாகி மறைந்து விடும் போது ஆன்மீகமானவை மட்டுமே என்றென்றும் நிலைத்திருக்கும். உங்கள் இதயத்தின் கதவுக்கு வெளியே பிடிப்பா இல்ல, அதை திறக்க சக்தி உங்களிடம்தான் உள்ளது. என்ன கேளுங்க, நான் நேரடியா உங்கள் ஆன்மாவிடம் பேசுகிறேன். இப்போதே தேர்வு உங்கள் கைகள்ல உள்ளது. இந்த நொடியிலேயே, இந்த தருணத்திலேயே, அதிக நேரம் ஆகும் வரை காத்திருக்க வேண்டாம். உங்கள் வாழ்க்கையின் விளக்குகள் இறுதியாக அணைந்துவிடும் வரை உலகம் விழுத்து கொண்டு வருகிறது. ஒவ்வொரு சிறிய ஒளியும் ஒரு நம்பிக்கையின் பெருங்கடலை உருவாக்குகிறது. வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தோமோ, இறுக்கமான பாதையை தேர்ந்தெடுக்கமோ, வானத்தை உங்கள் இறுதி இல்லமாக தேர்ந்தெடுத்துறோம். ஏனென்றா அங்கே இனி கண்ணீர் இல்ல, வலி இல்ல, நித்தியமான அன்பு மட்டுமே. இறுதியில உங்களை வீட்டிற்கு வரவேற்கிறது. ஏன் இயேசு தமது மரணத்திற்கு பிறகு நரகத்திற்கு இறங்க வேண்டியிருந்தது? சிலுவையில இயேசுவை பார்த்த போது அவருடைய அன்புக்குரியவர்கள் மனம் உடைந்து அவருடைய வேதனை முடிவடைய வேண்டும் என்றும் அவருடைய ஆவி விண்ணுக்கு ஏற வேண்டும் என்றும் ஆவலுடன் விரும்பினார்கள். ஆனா அப்படி நடக்கவில்லை. 3 நாட்கள் அவர் காணவில்லை. அந்த இருண்ட வெள்ளிக்கிழமை அவர் இறந்ததிலிருந்து அவர் உரியத்தெழுந்த பிரகாசமான ஞாயிறு வரை அவர் எங்கே இருந்தார் என்று யாருக்கும் தெரியவில்லை. இயேசு தமது மரணத்துக்கும் உயிர்த்தெழுதலுக்கும் இடையில் அந்த 3 நாட்களில் என்ன செய்தார் என்பது என்ன? பலருக்கும் பதில் தெரியாது. ஆனா அது வேதாகமத்துல மறைந்திருக்கிறது. வேதாகமோ நரகத்தின் விசைகள், சிறையில் உள்ள ஆவிகள் மற்றும் மரணத்தின் அதிகாரம் பற்றிய மர்மமான குறிகளை வழங்குகிறது. ஆனா இவையெல்லாம் உண்மையிலே என்ன அர்த்தம்? இயேசுவின் உடல் கல்லறையில இருந்த போது அவர் எங்கே இருந்தார்? இயேசு தான் இறக்கும் முன் அந்த 3 நாட்கள்ல என்ன நடக்கும் என்று முன்கூட்டியே தீர்க்க தரிசனம் செய்தார். மனிதகுமார 3 நாட்கள் மற்றும் 3 இரவுகள் பூமியின் உள்ளாரத்தில் இருப்பார். பூமியின் உள்ளாரம் என்றால் என்ன என்பது ஒரு மர்மம். ஆனா பவுல் அதை தெளிவுபடுத்துகிறார். இயேசு மறுபடியும் உயிர்த்தெழுவதற்கு முன் அவர் முதல்ல பூமியின் கீழ்ப்பகுதிகளுக்கு இறங்கினார் என்று அவர் விளக்குகிறார். இந்த 2 தொடர்புடைய வசனங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை வெளிப்படுத்துகின்றன. இயேசு தமது மரணத்திற்கு பிறகு உடனே பிதாவிடம் செல்லவில்லை. இயேசு ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு இறங்கினா, ஆனா அந்த இடம் உண்மையிலே நரகமா? இயேசு ஏன் அந்த இடத்திற்கு செல்ல வேண்டியது ஏற்பட்டுங்க? ஒரு மர்மமான வசனம் அந்த இடத்துல சிறையில் உள்ள ஆவிகள் இருந்ததாக விளக்குகிறது. மாம்சத்தில் கொல்லப்பட்ட கிறிஸ்து சிறையில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். சிறையில் உள்ள ஆவிகள் என்ற சொற்றொடர் இயேசுவின் நோக்கத்தை பற்றி ஒரு குறிகாட்ட வழங்குகிறது. ஆனா இயேசு அந்த சிறையில் உள்ள ஆவிகளை விடுவிக்கவே அங்கு சென்றார் என்று நீங்கள் நினைத்தால் அது உண்மையல்ல. இதற்கான பதில் இன்னும் ஆச்சரியப்படும் வகையில் உள்ளது. ஆனா அதை உண்மையில் புரிந்து கொள்ள முதல்ல அந்த காலத்தில் யூதர்களின் புரிதலை ஆராய வேண்டும். இந்த இடம், பூமியின் உள்ளாரம், பழங்காலத்துல ஒரு பெயர் கொண்டிருந்தது. எபிரேய பழைய ஏற்பாட்டுல அதை ஷியோல் என்று அழைத்தனர். புதிய ஏற்பாட்டுல இது கிரேக்கத்தில் எழுதப்பட்டதால் ஹாடிஸ் என்று அழைக்கப்பட்டது. பைபிள் ஷியோல் அல்லது ஹாடிஸ் என்று குறிப்பிடும் போது நாம் இன்று கற்பனை செய்யும் எப்போதும் எரியும் நரகத்தை மட்டும் அர்த்தப்படுத்தவில்லை. அந்த கால யூதர்களின் எண்ணத்துல ஷியோல் என்பது இறந்தவர்களின் பொது வாசஸ்தலமா இருந்துச்சு. நல்லவர்களும் தீயவர்களும் உட்பட பெரும்பாலானோர் இறந்த பிறகு அவர்களின் ஆன்மாக்கள் அங்கு சென்று இறுதி தீர்ப்பை எதிர்பார்த்திருந்தன. சில யூத மரபுகள்ல இந்த உலகில் வெவ்வேறு பகுதிகளாக பிரிக்கப்பட்டது என்று நம்பப்பட்டது. ஒன்று, நல்லவர்களுக்கு அது ஆறுதலான இடமாகவும் சில சமயம் ஆபிரஹாமின் மடியில் என்று அழைக்கப்பட்டது. மற்றொன்று, தீயவர்களுக்கு அது வேதனை மற்றும் துயரத்தின் இடமாக இருந்தது. இது சிறையில் உள்ள ஆவிகள் யார் என்பதை நமக்கு புரிய உதவுகிறது. அவர்கள் சாத்தான் அல்லது விழுந்த தேவதூதர்கள் போன்ற பேய்கள் அல்ல. அவர்கள் கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பு இறந்த மனிதர்களின் ஆன்மாக்கள். அவர்கள் இந்த இறப்பின் உலகத்தில் அடைக்கலமாக இருந்ததால் தாங்களாக வெளியே வர முடியாமல் சிறையில் இருந்தனர். அவர்கள் தீர்வு கிடைக்கும் வரை காத்திருந்தனர். இயேசு ஆன்மாவாக இந்த இறந்தவர்களின் உலகமான ஹேடிஸ்க்கு இறங்கினார். அங்கு காத்திருந்த மனித ஆன்மாக்கள் நிறைந்திருந்தன. பேதுருவின் வசனம் அவர் அங்கு சென்று பிரசங்கித்தார் என்று சொல்கிறது. அவர் இறங்கியதற்கான நோக்கம் தண்டனை அனுபவிப்பதற்காக அல்ல. அது ஒரு பணி, ஆனால் அது எளிதான பணி அல்ல. அது எதிரியின் பிரதேசத்தில் நுழைவு. அங்கு அவரை எதிர்க்கும் சக்தி வாய்ந்த காவலர் இருந்தார். எபிரேயர் புத்தகம் காட்டுவது போல அந்த காவலர் சாத்தான். அவரது மரணத்தின் மூலம் மரணத்தின் அதிகாரத்தை வைத்திருப்பவனின் சக்தியை உடைச்சு விடலாம். அதுவே பிசாசு. இந்த வசனத்துல பைபிள் சாத்தான் மரணத்தின் அதிகாரத்தை வைத்திருக்கிறது என்று சொல்கிறது. இதன் பொருள், சாத்தானின் அதிகாரம் உயிரோடு இருப்பவர்களை சோதிப்பதில் மட்டும் மட்டுப்படுத்தப்படவில்லை. அவரது சக்தி மனிதர்களின் விதிய மரணத்திற்கு பிறகும் தொடர்ந்தது. அவர் இந்த உலகில் அதிகாரம் பெற்றிருந்தார் மற்றும் ஆன்மாக்களை மரணத்தின் அதிகாரத்தில் சிறையில் வைத்திருந்தார். அங்கு சென்றவர்களில் யாரும் தங்களது சொந்த வலிமையா தப்பிக்க முடியல. ஆகையால் இயேசு நேரடி எதிர்ப்புல தன் மிகப்பெரிய எதிரியின் ஆட்சி கொண்ட ஒரு ராஜ்யத்துக்குள் இறங்கினார். இங்கேதான் இன்னொரு முக்கியமான குறிப்பு தோன்றுகிறது. வெளிப்படுத்தல் புத்தகத்துல உயிர்த்தெழுந்த இயேசுதானே தன் வெற்றியை உறுதியான வார்த்தைகளில் அறிவிக்கிறார். நான் இருந்தேன், ஆனால் பாருங்கள், நான் என்றென்றும் உயிரோடு இருக்கிறேன். மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் சாவி என் கையில் உள்ளது. சாவிகள் என்பது சக்தி வாய்ந்த அதிகாரத்தையும் முழுமையான கட்டுப்பாட்டையும் குறிக்கின்றன. ஒருவன் ஒரு இடத்தின் சாவிகளை வைத்திருந்தா அவன் விரும்பும் போதெல்லாம் அதன் கதவுகளை திறக்கவும் மூடவும் முழு அதிகாரம் பெற்றிருப்பான். முன்பு சாத்தான் மரணத்தின் பேரரசை வைத்திருந்தா, இப்போது இயேசு மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் சாவிகளை வைத்திருக்கிறான்னா அந்த 3 நாட்கள்ல ஒரு நேரடி மோதல் நடந்திருக்க வேண்டும். இயேசுவின் இறக்கும் ஒரு போர் நடவடிக்கையாகவும் சாத்தானிடமிருந்து அவனது அதிகாரத்தை பறிக்கும் ஒரு படையெடுப்பாகவும் இருந்தது. ஆனால் சாத்தான் இந்த அதிகாரத்தை ஏன் பெற்றான்? மேலும் இயேசு அதை ஏன் பறிக்க முடிவு செய்தான்? இயேசு சாத்தானிடமிருந்து மரணத்தின் கட்டுப்பாட்டை ஏன் பறிக்க வேண்டியதாக இருந்தது என்பதை புரிந்து கொள்ள முதல்ல சாத்தான் அதை எப்படி பெற்றான் என்பதை அறிய வேண்டும். இந்த அதிகாரத்தின் தோற்றம் ஆதிகாலம் ஏதேன் தோட்டத்துக்கே செல்லும். ஆதாம் மற்றும் ஏவால் தேவனை கேளாத போது பாவம் உலகில் புகுந்தது. இந்த விஷயத்துல வேதாகமம் மிகவும் தெளிவாக கூறுகிறது, பாவத்தின் நேரடி விளைவு மரணமே. ஒரு மனிதனின் மூலம் பாவம் உலகில் வந்தது, பாவத்தின் மூலம் மரணம் வந்தது, இதன் மூலம் மரணம் எல்லா மனிதர்களுக்கும் வந்தது. பாவத்தை அறிமுகப்படுத்திய முதன்மை சோதனையாளர் சாத்தான் மரணத்தின் அதிகாரத்தை பெற்றவனாக ஆனான். ஆனா இயேசு வேறுபட்டவரா இருங்க, மனிதர்களை போல அல்லாம அவர் பாவமற்றவர். ஆனா அவருடைய வெற்றி முழுமையடைய மரிக்கிறதே போதுமானதல்ல. மரணத்தின் ஆட்சி ஒரு கோட்டையா இருந்தது. அந்த கோட்டைக்குள் செல்ல ஒரே வழி மறிக்க வேண்டும் என்பதே. இயேசு தாமாகவே இதை உறுதிப்படுத்துகிறார். நான் என் உயிரை விடுகிறேன், அதை மீண்டும் எடுத்துக்கொள்ளும் பொருட்டு யாரும் அதை என்னிடமிருந்து எடுத்துக்கொள்வதில்லை. நான் என் விருப்பத்தின்படி அதை விடுகிறேன். மரணம் பாவிகளை கட்டுப்பிடிக்க முடியும், ஆனா இயேசு போன்ற பாவமற்றவரை அது கட்டுப்படுத்த முடியாது. இயேசு ஒரு வெற்றிகரமான வெற்றியாளராக உள்ளே நுழைகிறார். பவுல் அவருடைய வெற்றியை பற்றி பேசுறார். மரணமே உன் கூர்மைங்க, மரணத்தின் கூர்மை பாவமே. தேவன் நமக்கு வெற்றியை நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் அளிக்கிறார். இங்கே ஒரு ஆச்சரியமானதும் மிகவும் முக்கியமானதும் ஒரு விவரம் உள்ளது. பைபிள் இயேசுவா உயிர்த்தெழுதலின் முதற்பழம்னு அழைக்கிறது. இதன் பொருள் அவர் மரணத்தை நிரந்தரமாக முதலில் வென்றவர், மேலும் அவரை நம்புகிற அனைவரும் அதையே வெல்வார்கள் என்பதற்கான உறுதியும் அவரே. இயேசுவின் ஹாரிஸ்ல பெற்ற வெற்றி முழுமையானதாக இருந்தது. அவர் நரகத்தில் காத்திருந்த ஆவிகளுக்கு பிரசங்கித்தார், மரணத்தின் விசைகளை எடுத்தார் மற்றும் காத்திருந்த நீதிமான்களை விடுவித்தார். இதனுடன் இந்த கதை முடிவுக்கு வந்துவிட்டது போல தெரிகிறது. ஆனா சாத்தான் தீர்மானமான போரில் தோற்கடிக்கப்பட்டாலும் சரணடையவில்லை. நித்திய மரணத்தின் மீது அவருடைய அதிகாரம் முற்றிலும் முடிஞ்சு விட்டுக. ஆனால் உலகிலே ஏமாற்றவோ வேதனை ஏற்படுத்தவோ அவனுக்கு இருந்த திறன் இன்னும் மாறாம இருந்தது. சாத்தானின் புதிய போர் பூமியின் ஆழங்களில் அல்ல, அதன் மேற்பரப்பில் மனிதர்களின் மனங்களில் நடக்கும். உயிர்த்தெழுதலின் அதே கால அவன் முதல் நடவடிக்கையை எடுத்தான். இயேசுவின் உடல் கல்லறையில இனி இல்ல, அவரது ஆன்மா ஹேடிஸில் இருந்து வெற்றியுடன் திரும்பி வந்தது. சாத்தான் இனி அவரை பிடித்து வைக்க முடியவில்லை. ஆகவே அவனுடைய ஒரே பாதுகாப்பு பொய் சொல்லுவது. மத்தையுனர் செய்தி, மத தலைவர்கள் தங்கள் அவசரத்துல கல்லறையை காவல் காக்கும் படையினருக்கு பணம் கொடுத்ததை விவரிக்கிறது. இயேசுவின் சீடர்கள் இரவில் வந்து உடலை திருடி சென்றதாக பொய்யான கதையை பரப்புமாறு அவர்கள் அவர்களுக்கு உத்தரவிட்டனர். இந்த யுக்தி தெளிவா இருந்தது. மக்கள் உடல் உயிர் தெழுதலை நம்பவில்லை என்றா மரணத்தின் மீது கிடைத்த வெற்றிக்கு அவர்களுக்கு எந்த அர்த்தமும் இருக்காது. ஹேடிஸ் வென்றது ஒரு ரகசியமாவே இருந்து ஆதாரம் இல்லாத கதையாகவே இருக்கும். ஆனா அந்த பொய் அவனுடைய ஒரே பதிலாக இருக்கவில்லை. அவன் தோல்வியை அவனை கோபத்தாலும் நிரப்பியது. வெளிப்படுத்தல் புத்தகம் சாத்தான ஒரு பெரிய பாம்பாக விவரிக்கிறது. கிறிஸ்துவை அழிக்க முடியாம போனதா இயேசுவின் அனுயாயர்கள் மீது அவன் தனது கோபத்தை முழுமையா செலுத்துகிறான். பின்னர் அந்த பாம்பு மிகவும் கோபம் அடைஞ்சு தேவனுடைய கட்டளைகளை காத்து இயேசுவின் சாட்சியை பிடித்திருப்பவர்களுடன் போர் செய்ய புறப்பட்டான். இதுதான் அடுத்த ஆண்டுகளிலும் நூற்றாண்டுகளிலும் நடந்ததை விளக்குகிறது. அதாவது தூதர்களும் ஆரம்ப தேவாலயமும் கடுமையா துன்புறுத்தப்பட்டனர். சாத்தான் இனிமேல் விசுவாசிகளுக்காக மரணத்தை இறுதி சிறையா பயன்படுத்த முடியவில்லை. அதனால் அவர் அதை பயங்கரவாத ஆயுதமாக வாழ்க்கையில பயன்படுத்த முயன்றார். அவர்கள் தங்கள் விசுவாசத்தை கைவிட செய்ய இப்போது நித்திய ஜீவனின் வாக்குறுதியை சுமந்தவர்கள் மீது அவனுடைய பாதுகாப்பு பழிவாங்கும் தாக்குதலா மாறியது. அந்த வாக்குறுதிய அவன் ஒரு காவலரா இழந்து விட்டான். அதனால் இயேசுவின் ஹேடிஸில் பெற்ற வெற்றி பூமியில அமைதியை கொண்டு வரவில்லை, மாறாக அது ஒரு புதிய வகை மோதலின் தொடக்கமாக அமைந்தது. இது விசுவாசம், உண்மை மற்றும் விசுவாசிகளின் நிலைத்தன்மைக்கான ஒரு போர். இந்த மோதல் வேதாகமத்தின்படி தீர்ப்பு நாள் வரை தொடரும். அப்போது சாத்தானே தீர்க்கப்படுவான். அவனது தோல்வி முழுமையாகவும் நித்தியமாகவும் இருக்கும். ஆனா நரகத்தின் மீது பெற்ற வெற்றிக்கு இன்னொரு உடனடி விளைவும் இருந்தது. இயேசு இறந்த அந்த கணத்துல இறந்தவர்கள் எழுந்து எருசலேமின் கல்லறையிலிருந்து வெளியே வந்தாங்க. மத்தேயு இதை உறுதிப்படுத்துற. கல்லறைகள் திறக்கப்பட்டன, இறந்திருந்த பல பரிசுத்த மனிதர்களின் உடல்கள் உயிருடன் எழுப்பப்பட்டன. அவர்கள் இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு கல்லறைகளில் இருந்து வெளியே வந்து பரிசுத்த நகரத்தில் சென்று பலருக்கு தோன்றினார்கள். இயேசு இறப்பின் உலகத்திற்குள் இறங்கியது தனிப்பட்ட ஒரு விளக்கமாக மட்டும் இல்ல, உண்மையில இது மிகவும் முக்கியமானதா இருந்ததால அது கிறிஸ்துவ மதத்தின் மிக பழமையான மற்றும் மதிப்பிற்குரிய உரைகளில் ஒன்றான திருத்தூதர்களின் நம்பிக்கை உரையில சேர்க்கப்பட்டது.
1: திருத்தூதர்களின் நம்பிக்கை உரை பைபிளில் உள்ள ஒரு புத்தகம் அல்ல. இது ஒரு சுருக்கம், மிகவும் பழமையான நம்பிக்கையின் அறிவிப்பு. இதன் ஆரம்ப காலத்தை 2ஆம் நூற்றாண்டுல ரோம்ல கண்டறிய முடிகிறது. ஒருவர் தங்களை நம்பிக்கையுடன் காட்டுவதற்காக தண்ணீர் திலகத்தில் ஈடுபடுவதற்கு முன் அவர்கள் பொதுவாக அறிவிக்க வேண்டிய சொற்கள் இவை. இதன் நோக்கம் தெளிவாக இருந்தது. நம்பிக்கையின் அடிப்படைகளை சுருக்கமாகவும் நேரடியாகவும் வரையறுக்க. மேலும் ஆரம்ப காலத்தில் இயேசு உண்மையில் பிறந்தவர், துன்புற்றவர், இறந்தவர் என்பதை மறுக்கும் தவறான போதனைகளில் இருந்து தேவாலயத்தை பாதுகாக்கும் வகையில் இருந்தது. ஆனா இதன் பெயரை பற்றி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கிறது. இத திருத்தூதர்களின் நம்பிக்கை உரை என்று அழைப்பதற்கு காரணம் அவர்கள் அனைவரும் சேர்ந்து இதை எழுதியதால் அல்ல. இதன் பெயர் ஒரு மிகவும் பிரபலமான பழமையான புராண கதையிலிருந்து வந்தது. உலகம் முழுவதும் பறந்து செல்லும் முன் 12 திருத்தூதர்களும் இந்த நம்பிக்கை உரையின் ஒவ்வொரு பகுதியையும் ஒன்றொன்று சேர்த்து வழங்கினார்கள் என்று கூறப்பட்டது. இன்று இது வரலாற்று ரீதியாக சரியானது அல்ல என்பதை நாம் அறிந்தாலும் அந்த பெயர் நிலைத்துவிட்டது. இதன் உள்ளடக்கம் திருத்தூதர்கள் வழங்கிய அடிப்படை போதனைகளில் அடிப்படையாக உள்ளது என்பதை இது பிரதிபலிக்கிறது. இன்று கூட கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்கள் உரைப்பவர்களாக இருக்கும் இந்த நம்பிக்கை உரை ரட்சிப்பின் கதையை சொல்கிறது. இந்த கதையின் மையத்துல இயேசு இருந்த பிறகு என்ன செய்தார் என்பதை குறித்து ஒரு தெளிவான கூற்றை நாம் காண்கிறோம். நம்பிக்கை உரையில இயேசு சிலுவையில் அறையப்பட்டார், இறந்தார், அடக்கம் செய்யப்பட்டார், அவர் பாதாளத்திற்கு இறங்கினார், 3ஆம் நாளில் மறுபடியும் உயிர்த்தெழுந்தார் என்று கூறப்படுகிறது. ஆனால் பாதாளத்திற்கு இறங்கினார் என்ற சொற்றொடர் இந்த நம்பிக்கை உரையின் ஆரம்ப கால பதிவுகள்ல இல்ல. 4ஆம் நூற்றாண்டு முதல் இது பிற நம்பிக்கை உரைகளிலும் அதிகமாக தோன்ற தொடங்கியது மற்றும் பரவலாக பயன்படுத்தப்பட்டது. காலப்போக்கில் இயேசு உண்மையிலே பாதாளத்தின் சாவிகளை வைத்திருக்கிறாரா என்ற கேள்விகள் அதிகரிக்க தொடங்கின. அந்த சந்தேகங்களை நீக்கவே இந்த கூற்று நம்பிக்கை உரையில் சேர்க்கப்பட்டது. ஆனா திருத்தூதர்களின் நம்பிக்கை உரை மட்டுமல்ல, இந்த நம்பிக்கையை கொண்டிருக்கும் பழமையான உரை. மற்ற சில ஆரம்ப கிறிஸ்தவ உரைகள் இதை இன்னும் வலுவாக உறுதிப்படுத்தின. அவற்றில் மிகவும் முக்கியமான ஒன்று அத்தனாசிய நம்பிக்கை உரை என்று அழைக்கப்படுகிறது. இந்த நம்பிக்கை உரை வேறுபட்டல. இது ஒரு தத்துவ கையேடு போலவே கிறிஸ்தவ நம்பிக்கைகளை ஆழமாகவும் துல்லியமாகவும் விளக்கும் உரை. இது 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்த முக்கியமான நபர் புனித அத்தனாசியஸின் பெயரை சுமக்கிறது. அத்தனாசியஸ் அலெக்சாண்ட்ரியாவின் ஆயராகவும் தன் காலத்தில் பரவலாயிருந்த ஆபத்தான கருத்தான ஆரியனிசத்திற்கு எதிராக கிறிஸ்தவ நம்பிக்கையை மிக வலுவாக காத்தவராகவும் இருந்தார். இந்த கற்றல் இயேசு தந்தை தேவனுக்கு சமமாக உண்மையில் தேவன் அல்ல, ஆனால் ஒரு பழைக்கப்பட்ட உயிர் என்று கூறியது. அத்தனாசியஸ் தான் வாழ்நாள் முழுவதும் கிறிஸ்துவின் முழுமையான தெய்வீகத்துவத்தை பாதுகாக்க போராடினார். அதனாலதான் அவருடைய பெயரை சுமக்கும் இந்த நம்பிக்கை உரை மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. இந்த நம்பிக்கை உரை இந்த தவறான போதனைகளுக்கு எதிராக சக்தி வாய்ந்ததும் விரிவானதுமான பாதுகாப்பாக உருவாக்கப்பட்டது. திருத்துவத்திலும் கிறிஸ்துவின் இரட்டை இயல்பிலும் தெய்வீகமும் மனிதமும் உள்ள நம்பிக்கையை முழுமையாக தெளிவாக வரையறுக்கிறது. இந்த நம்பிக்கை உரையில இயேசு நம்முடைய ரட்சிப்புக்காக பாடுபட்டார், பாதாளத்தில் இறங்கினார், 3ஆம் நாளில் இறந்தவர்களிடமிருந்து உயிர்த்தெழுந்தார் என்று தெளிவாக கூறப்படுகிறது. ஆனா இயேசு பாதாளத்தில் இறங்கியதை விவரிக்கும் மற்றொரு பழமையான கிறிஸ்தவ கதையும் உள்ளது. அது நிக்கோதேமு நற்செய்தி என்று அழைக்கப்படும் மிகவும் பிரபலமான ஒரு பழமையான நூல். இது அப்போக்ரிஃபா என கருதப்படுகிறது. ஆனால் நடுத்தர யுகம் முழுவதும் மிகுந்த தாக்கமும் மரியாதையும் பெற்றது. இந்த நற்செய்தியின் 2ஆம் பகுதி இயேசு ஹாரிஸில் இறங்கினார் என்று மட்டும் சொல்லவில்லை, அது எப்படி நடந்தது என்பதை காவியமான விவரங்களுடன் விவரிக்கிறது. இந்த கதை இறந்தவர்களின் உலகில் உள்ள இருளில் ஒரு பெரிய ஒளி வெடித்தது, சாத்தானும் ஹாரிஸும் முழுவதும் பதற்றத்தில் ஆழ்த்தப்பட்டது என்று விவரிக்கிறது. இயேசு இடிமுழக்கம் போன்ற குரல்ல வாசல்கள் திறக்கப்பட வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். அவை கீழ்ப்படையவில்லை என்றால் அவை அவற்றை நொறுக்கி உடைக்கிறார் என்று இது சொல்கிறது. இந்த விவரிப்பு இயேசு சாத்தானை கட்டி போட்டு பிறகு முதல் மனிதனான ஆதாமிடம் தன் கையை நீட்டுகிறார் என்று கூறுகிறது. அவர் ஆதாமை எழுப்பி இருளில் இருந்து வெளியே அழைத்து செல்கிறார். அவருக்கு பின்னால் ஒரு பெரிய பேரணியாக பழைய ஏற்பாட்டில் அபிரகாமின் மடியில் அவரை எதிர்பார்த்திருந்த அனைத்து பிதாமக்கள், தீர்க்கதரிசிகள் மற்றும் நீதிமான்களும் வெளிப்படுகிறார்கள். அபிரகாமின் மடி என்பது ஹாரிஸ்ல உள்ள ஒரு சிறப்பு பகுதி. இந்த கழுத்து இயேசு சொன்ன ஒரு ஓமையிலிருந்து வருகிறது. அதாவது பணக்காரரும் பிச்சைக்கார லாசருவும் பற்றிய ஓமை. அந்த கதையில நீதிமானான லாசரு இறந்ததும் தேவதூதர்கள் அவரை அபிராகமின் மடிக்கு அந்த பெரிய பிதாமகனின் அருகில் மரியாதையும் ஓய்வும் உள்ள இடத்திற்கு அழைத்து செல்கிறார்கள். ஆனா அந்த பணக்கார வேதனையுள்ள இடத்துல இருக்கா. இந்த ஓமையில குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு விசித்திரமான விஷயம் என்னவென்றால், ஒரு பெரிய பள்ளத்தாக்கு அந்த 2 இடங்களையும் பிரித்திருந்தது. ஒருவரும் ஒரு பக்கத்திலிருந்து மற்றொரு பக்கத்திற்கு செல்ல முடியாது. நீதிமான்கள் பாதுகாப்பாகவும் அமைதியாகவும் இருந்தாங்க. ஆனா அவர்கள் இன்னும் இறந்தவர்களின் உலகத்துலதான் இருந்தாங்க. அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். அந்த காத்திருக்கும் இடத்தில் அந்நியர்கள் யாரும் இல்லை. இஸ்ரவேல் வரலாற்றில் உள்ள அனைத்து பெரியவர்களும் அங்கே இருந்தார்கள். ஆதாம், நோயி, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, ராஜா தாவீது, தீர்க்கதரிசி எசையா, யோவான் நன்செய்யப்பட்டவர் மற்றும் தேவனின் வாக்குறுதிகளில் நம்பிக்கையுடன் இருந்த அனைத்து பரிசுத்தரும் தீர்க்கதரிசிகளும் அவர்கள் விசுவாசத்துல வாழ்ந்து இருந்தாங்க. ஆனா பரலோகத்திற்கான இறுதி கதவு இன்னும் திறக்கப்படவில்லை. அவர்கள் சிலர் நூற்றாண்டுகளாக கூட காத்திருந்தார்கள் மெசியாவின் வருகைக்காக, இறுதியில் அவர்களை வெளியே அழைத்து செல்லும் வாக்குறுதியான விடுவிப்பவருக்காக. ஆனா சிலுவையில ஒரு விஷயம் நடந்தது, அது இதுவரை நாம் சொன்ன அனைத்தையும் முரணாக தோன்றுகிறது. இயேசு ஹேடிஸுக்கு இறங்கினார் என்பதை மறுக்க வல்லுநர்கள் பயன்படுத்தும் வாதங்கள்ல இதுவும் ஒன்று. இயேசுவின் பக்கத்துல சிலுவையில் அறையப்பட்ட திருடன்கள்ல ஒருவர் இறப்பதற்கு முன்பு மனம் திரும்பினார். அவருக்கு இயேசு ஒரு அதிசயமான வாக்குறுதியா அளித்தார். உண்மையாக உனக்கு சொல்கிறேன், இன்று நீ என்னுடன் சொர்க்கத்தில் இருப்பாய். இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. இயேசுவின் ஆவி ஹேடிஸ்க்கு இறங்கினா அந்த செந்தடி நாள்ல திருடருடன் சொர்க்கத்துல எப்படி இருக்க முடிஞ்சது? அந்த காலத்து யூதர்களின் சிந்தனையில சொர்க்கம் என்ற சொல் அபிரகாமின் மடியில் இருப்பதை குறிக்கவும் பயன்படுத்தப்பட்டது என்பதே முக்கியமானது. அதாவது ஹேடிஸில் நீதிமான்கள் அமைதியாக காத்திருந்த பகுதியை சொல்வது. அது வேதனையின் பகுதியுடன் ஒப்பிடும் போது சொர்க்கமா இருந்தது. மரணத்தின் ஆட்சியில அமைதியான ஓய்விடம் போல இருந்தது. இயேசு அந்த திருடரிடம், நீதிமான்கள் இறந்த பின் அமைதியாக இருக்கும் இடத்தில் அவர்கள் இருவரும் அந்த சேர்ந்த நாளில் சந்திப்பார்கள் என்று வாக்குறுதி அளித்தார். காரணம், இயேசு ஹேடிஸை வெல்ல இறங்க போகிறார் என்பது. இந்த வசனத்தின் மொழிபெயர்ப்பு சுற்றி ஒரு சுவாரஸ்யமான விவரமும் உள்ளது. பைபிளின் பழமையான கிரேக்க கைப்பிரதிகள்ல கமா அல்லது பிற நிறுத்துக்குறிகள் இல்ல. இவை நூற்றாண்டுகளுக்கு பிறகு மொழிபெயர்ப்பாளர்களால் சேர்க்கப்பட்டவை. சிலர் இந்த வாசகத்தை வேறு விதமாக வாசிக்கலாம் என்று கூறுகிறார்கள். உண்மையாக நான் இன்று உனக்கு சொல்கிறேன், நீ என்னுடன் சொர்க்கத்தில் இருப்பாய். இந்த விளக்கத்துல இன்று என்பது இயேசு வாக்குறுதி அளிக்கும் நாள், அது நிறைவேறும் நாள் அவசியம் இல்ல. இது மிகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விளக்கம் அல்ல என்றாலும் ஒரு சிறிய விவரம் எவ்வாறு புதிய புரிதல்களுக்கு வழிவகுக்க முடியும் என்பதை இது காட்டுகிறது. இயேசு ஹேடிஸில் பெற்ற வெற்றி மற்றும் அவரது உயிர்த்தெழுதல் ஒரு திருப்புமுனையை குறித்தது. பிறக்கும் விசைகள் அவரிடம் இருந்ததால் இயேசு இறந்தவர்களின் உலகின் ஆண்டவராக ஆனார். விசைகள் இருந்தா நீங்கள் விரும்பிய போது சிறை கதவுகளை திறக்கவும் மூடவும் முடியும். இயேசு நீதிமான்களை விடுவிக்க இதையே செய்தார். ஆனா இதனால் சிறை முற்றிலும் அழிக்கப்பட்டு விட்டதுன்னு அர்த்தம் இல்ல. இறப்பு மற்றும் ஹேடிஸ் என்ற கருத்துக்களின் அமைப்பு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பிறகும் தொடர்ந்தே இருந்தது. பைபிளின் படி அவற்றின் இறுதி அழிவு காலத்தின் முடிவிற்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. வெளிப்படுத்தல் நூல் இதை மிகவும் தெளிவாக விவரிக்கிறது. அது அனைத்து மனிதர்களுக்கும் இறுதி தீர்ப்ப பெரிய வெள்ளையாசன தீர்ப்பு என்று அழைக்கப்படுவதை பற்றி பேசுகிறது. இந்த ஆசனத்தின் முன் எல்லா காலங்களில் இருந்தும் பெரியவர்களும் சிறியவர்களும் உட்பட அனைத்து இறந்தவர்களும் தீர்ப்பு பெற அழைக்கப்படுகிறார்கள். இங்க இறக்கும் மற்றும் ஹேடிஸ் தங்களது கடைசி மற்றும் தீர்மானமான பங்கினை வகிக்கின்றன. உரையில கடலும் அதில் இருந்த இறந்தவர்களையும், இறக்கும் மற்றும் ஹேடிஸும் தங்களிடம் இருந்த இறந்தவர்களையும் விட்டுவிட்டன. ஒவ்வொருவரும் தாங்கள் செய்த செயல்களின் படி தீர்ப்பு பெற்றார்கள்னு கூறப்படுது. இந்த தருணத்துல இறக்கும் மற்றும் ஹேடிஸ் இனி சிறைச்சாலையாளர் அல்ல. அவர்கள் தங்களிடம் இருந்த எல்லா கைதிகளையும் கடம்புலின் இறுதி தீர்ப்பை எதிர்கொள்ள கட்டாயமா முழுமையா விடுவிக்கிறாங்க. அவர்களின் நோக்கம் முடிவடைந்துவிட்டு அவர்கள் தங்களது கடைசி கைதிகளை ஒப்படைத்தவுடன் இறக்கும் மற்றும் ஹேடிஸின் விதி முடிவாக முடிவடைகிறது. அவர்களுக்கு இனி வாழ்வதற்கான காரணமே இல்ல. அவர்கள் வெற்றி கொள்ளப்பட வேண்டிய கடைசி எதிரிகள். வெளிப்படுத்தல் இது ஒரு சக்தி வாய்ந்த மற்றும் முடிவான படமா விவரிக்கிறது. பின்னர் இறக்கும் மற்றும் ஹேடிஸ் தீக்குளத்தில் எரியப்பட்டன. இதுவே இரண்டாவது மரணம். இதுவே கதையின் முடிவல். இறப்பு தானே அழிக்கப்படுகிறது. இது பைபிள் இரண்டாவது மரணம் என்று அழைக்கும் அழிவும் கடைசி முறையாக கடவுளிடம் இருந்து பிரிவும் ஆகிய நிலைக்கு எரியப்படுகிறது. புதிய படைப்புல மரணம் என்ற கருத்தே முற்றிலும் அழிக்கப்படுகிறது. இயேசுவின் வெற்றி பல கட்டங்களை கொண்ட திட்டமாக இருந்தது. அதன் நஞ்சான பாவம் சிலுவையில் அகற்றப்பட்டது. அதன் விசைகளான அதிகாரம், அவர் இறங்கியதும் உயிர்த்தெழுந்ததும் எடுத்துமொள்ளப்பட்டது. மேலும் இறுதி தீர்ப்பில் அதன் இருப்பே முற்றிலும் அழிக்கப்படும். அதனால கடவுள் வாக்குறுதி அளித்துள்ள புதிய வானமும் புதிய பூமியிலும் மரணம் இனி இருக்காது. இயேசு பாதாளத்தில் பெற்ற வெற்றி மற்றும் நீதிமான்களை விடுவித்தது அவர் நரகத்தில் செய்த பணியை முழுமையாக்கியது போல தெரிகிறது. ஆனா மனித ஆன்மாக்கள் மட்டும்தான் பாதாளத்தில் சிறைப்பட்டிருந்தாங்களா? பைபிள் மனிதர்களை விட மிகவும் பழமையானதும் சக்தி வாய்ந்ததுமான மற்ற கைதிகள் இருந்ததாக சுட்டிக்காட்டுகிறது. யூதா மற்றும் இரண்டு பேதுரு போன்ற பிற புதிய ஏற்பாட்டு கடிதங்கள் இதை பற்றி நேரடியாக பேசுகின்றன. அவர்கள் தங்கள் அதிகார நிலையை காக்காம தக்க இடத்தை விட்டு விலகிய தேவதூதர்களை பற்றி குறிப்பிடுகின்றனர். உரை கூறுகிறது, கடவுள் அவர்களை இருளில் நித்திய சங்கிலிகளால் கட்டி மகா நியாய தினத்தில் தீர்ப்பு பெற வைத்திருக்கிறார். பேதுருவின் இரண்டாவது கடிதம் கடவுள் அவர்களை நரகத்திற்கு அனுப்பி இருளின் சங்கிலிகளில் கட்டி தீர்ப்புக்காக வைத்திருக்கிறார் என்று கூட சொல்கிறது. இவர்கள் மனித ஆவிகள் அல்ல, இவர்கள் மிகவும் பழமையான வானக துரோகத்தில் இருந்து வந்த தேவதூதர்கள். அவர்கள் ஆபிரகாமின் மடியில் உள்ள காத்திருப்பு அறையில் இல்ல, அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டு இறுதி தண்டனையை எதிர்நோக்கி காத்திருக்கின்றனர். இயேசு ஹேடிஸ்ல நுழைந்த போது அவர் ஆபிரகாமின் மடிக்கு மட்டும் ஒளிய கொண்டு வந்ததில்லை, அவரது வெற்றிகரமான இருப்பு இருளின் இந்த சிறைகளிலும் அவரது அதிகாரத்தை கொண்டு வந்திருக்கும். அவர்களுக்கு மன்னிப்பு வழங்க அல்ல, ஏனெனில் அவர்களது தீர்ப்பு அவர்களது துரோகத்திலிருந்தே நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. ஆனால் அவர்களுக்காக ஒரு பயங்கரமான செய்தியை அறிவிக்க, அதாவது அவர்களது தலைவன் சாத்தான் இப்போதுதான் தோற்கடிக்கப்பட்டு விட்டான் என்று. இந்த நிகழ்வை பத்தி பழைய புத்தகங்கள்ல சில தீர்க்க தரிசனங்கள் உள்ளன. முத கிறிஸ்தவர்கள் இந்த நிகழ்வை பழமையான தீர்க்க தரிசனங்களின் நேரடி நிறைவேற்றமாகவே பார்த்தனர். அதில் மிக முக்கியமானது பழைய ஏற்பாட்டுல சங்கீதம் 16 காணப்படுகிறது. அங்க தீர்க்கதரிசியாக பேசும் ராஜா தாவீது தேவனிடம், நீ என் ஆவியை மரண உலகில் விட்டுவிட மாட்டாய், உன் விசுவாசியானவன் அழுகையை காணவிட மாட்டாய் என்று சொல்கிறார். 100 கழித்து இயேசு விண்ணேற்றம் பெற்ற பிறகு பெந்தகோஸ்தே நாளில் திருச்சபை வரலாற்றில் முதல் பொது சொற்பொழிவில் திருப்பெயர் பேதுரு இந்த வசனத்தையே பயன்படுத்தினார். அவரது தர்க்கம் மிகவும் வலுவானதா இருந்தது. சங்கீதத்தை எழுதிய ராஜா தாவீது உண்மையிலே இறந்து விட்டார் என்பதை பேதுரு கூட்டத்தாருக்கு நினைவூட்டினார். அதனால தாவீது தன்னை பற்றியே பேச முடியாது. ஒரு தீர்க்கதரிசியாக அவர் எதிர்கால மெசியாவை பற்றியே பேசினார். கிறிஸ்துவின் ஆன்மா ஹேடிஸ்ல கைவிடப்பட மாட்டாது என்றும், அவர் மீண்டும் உயிர்த்தெழுவதால் அவரது உடல் அழியாது என்றும் அவர் தீர்க்க தரிசனம் செய்தார். நாசரேத்து இயேசுவே அந்த மெசியா என்று பேதுரு முடிவுக்கு வந்தார். இந்த தீர்க்கதரிசி நிறைவேறியது என்பதற்கான சான்றாக அவரது உயிர்த்தெழுதல் இருந்தது. மற்ற சில உரைகள் அங்கு நடந்தத நேரடி மோதலும் ஒரு அதிரடியான வெற்றியும் விவரிக்கின்றன. திருப்பெயர் பவுல் கொலோசியர் மக்களுக்கு எழுதிய கடிதத்துல மிகவும் வலுவான இராணுவ சொற்களை பயன்படுத்துகிறார். கிறிஸ்துவின் வெற்றியை அவர் இப்படி சொல்கிறார், அதிகாரங்களையும் அதிகாரங்களையும் ஆயுதம் இல்லாதவர்களாக ஆக்கி அவர் அவர்களை எல்லோருக்கும் முன்பாக வெட்கப்படுத்தி சிலுவையின் மூலம் அவர்களை வென்றார். அதிகாரங்களும் அதிகாரங்களும் என்பது பிசாசு சக்திகளின் படை சாத்தானின் இராணுவம் என்பதாகும். பவுல் சொல்வது கிறிஸ்து அவர்களை ஆயுதம் இல்லாதவர்களாக ஆக்கியார், அதாவது எதிரி சிப்பாயின் ஆயுதங்களையும் கவசத்தையும் பறித்து விடுவது போல அவர்களை ஆயுதம் இழக்க செய்தார். அது மட்டுமல்ல, அவர் அவர்களை ஆயுதம் இழக்க செய்ததோடு நிற்கவில்லை, அவர் அவர்களை எல்லோருக்கும் முன்பாக வெட்கப்படுத்தினார். இது ஒரு ரோம படைத்தலைவரின் வெற்றி பேரணியை நினைவூட்டுகிறது. அதில் வெற்றி பெற்ற தளபதி ரோமாவின் தெருக்கள்ல ஊர்வலமாக சென்று தோற்கடிக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்ட எதிரிகளை மக்கள் அனைவருக்கும் காட்டுவார்.

கைதிகளை விடுவிக்கிறார். இந்த தருணத்தை பற்றி பவுல் எபேசியருக்கு எழுதிய கடிதத்திலும் விவரிக்கிறார். மற்றொரு சங்கீதத்தை மேற்கோள் காட்டி இயேசுவை பற்றி அவர் உயரத்தில் ஏறிய போது சிறைப்பட்டவர்களை சிறைப்படுத்தினார் என்று சொல்கிறார். பழமையான நூல்கள்ல விவரிக்கப்படும் இயேசுவின் இறங்கும் கதையை கவனிச்சா அது தெளிவா தெரிகிறது. ஆனா பல நூற்றாண்டுகளாக இந்த நிகழ்வின் சரியான அர்த்தத்தை கிறிஸ்தவர்கள் ஆழமா சிந்தித்து வந்துள்ளனர். அனைவரும் இதை ஒரே மாதிரியாகவே விளக்கவில்லை. முக்கியமான வேறுபாடுகள் பழைய தேவாலயங்கள், உதாரணமா கத்தோலிக்க மற்றும் ஆர்த்தோடாக்ஸ் மற்றும் புரட்சி மூலம் உருவான பல தேவாலயங்கள் ஆகியவற்றின் பார்வையில காணப்படுகின்றன. கத்தோலிக்க மற்றும் ஆர்த்தோடாக்ஸ் தேவாலயங்களுக்கு அந்த இரக்கம் ஒரு நேரடி மற்றும் வெற்றிகரமான நிகழ்வாக இருந்தது. கிறிஸ்து தமது ஆன்மாவிலும் தெய்வீகத்துடன் ஒன்றிணைந்தும் நரகத்திற்கோ அல்லது ஹேடிஸிற்கோ இறங்கினார். ஆனால் துன்பப்படுவதற்காக அல்ல. அவரது துன்பம் ஏற்கனவே சிலுவையில் ஊன்றுவிட்டது. அவர் ஒரு வெற்றியாளராக இருளில் ஒளியாக இறங்கினார். ஆனா பல புரட்சி சார்ந்த தேவாலய அறிஞர்கள் இதை வேறுபட்ட மூலையில பார்த்தனர். அவர்களுக்கு அந்த நம்பிக்கை உரையில் உள்ள நரகத்திற்குள் இறங்கினார் என்ற சொற்றொடர் மரணத்திற்கு பிறகு ஒரு இடத்திற்கு சென்றதை அவசியமாக விவரிப்பதில்லை. அவர்கள் இதை ஒரு சக்தி வாய்ந்த உவமையாக இயேசு சிலுவையில் அனுபவித்த மிகப்பெரிய ஆன்மீக வேதனையை விவரிக்கும் ஒரு வழியாக பார்க்கிறார்கள். இந்த கோணத்துல இயேசுவுக்கான உண்மையான நரகம் என்பது மனித குலத்தின் பாவத்தின் முழு பாரத்தையும் அனுபவிப்பதும் கடவுள் தந்தையால் விட்டுவிடப்படுவதும் தான். இது எந்த உடல் வேதனையை விட அதிகமான ஆன்மாவின் வேதனை. அதனால இந்த பார்வையில வெற்றி முழுமையாக சிலுவையில நிறைவேற்றப்பட்டது. இந்த ஆழமான நம்பிக்கை புத்தகங்களையும் விவாதங்களிலும் மட்டும் நிலைத்திருக்கவில்லை. இது கிறிஸ்தவ ஆண்டின் மிக முக்கியமான கொண்டாட்டமான ஈஸ்டர் விழாவின் இதயமாக மாறியது. அதாவது உயிர்த்தெழுதலை கொண்டாடும் இரவு. சிலுவை ஏறுதல் அல்லது நல்ல வெள்ளிக்கிழமை மற்றும் உயிர்த்தெழுதல் அதாவது ஈஸ்டர் ஞாயிறு ஆகிய இரண்டிற்கும் இடைப்பட்ட நாளை புனித சனிக்கிழமை என்று அழைக்கப்படுகிறது. இது திருச்சபை வழிபாட்டு முறையில ஆழமான அமைதி, நிசப்தம் மற்றும் காத்திருப்பின் நாள். இந்நாள்ல கிறிஸ்துவின் உடல் கல்லறையில் ஓய்வெடுத்திருப்பதை திருச்சபை தியானிக்கிறது. அதே சமயம் மரணத்தின் உலகில் அவர் மேற்கொள்ளும் மர்மமான செயலில் கவனம் செலுத்துகிறது. இது அரசன் எதிரியின் கோட்டையிலிருந்து விடுதலைக்கான தனது பணியை நிறைவேற்றும் நாள். இந்த தியானம் குறிப்பாக கிழக்கு கிறிஸ்தவ திருச்சபை மரபில் மிக தெளிவாகவும் கவிதை பூர்வமாகவும் வெளிப்படுகிறது. நல்ல வெள்ளிக்கிழமை மற்றும் புனித சனிக்கிழமை வழிபாடுகள்ல மிகவும் பழமையான பாடல்கள் பாடப்படுகின்றன. இந்த பாடல்கள் அந்த காட்சியை நாடகமயமாகவும் உணர்ச்சி பூர்வமாகவும் விவரிக்கின்றன. பல நேரங்களில் அவை உரையாடல் வடிவில் வழங்கப்படுகின்றன. அந்த பாடல்களில் மரணத்தின் காவலராக உருவகப்படுத்தப்பட்ட ஹேடிஸ் தன் இரண்ட உலகில் ஒருபோதும் புகாத ஒளி புகுந்ததை பார்த்து பயத்தில கத்துகிறான். தாம் விழுங்கிவிட்டதாக நினைத்தவரே உண்மையில் உயரின் படைப்பாளி, தனது இராஜ்யத்தை அழிக்க வந்திருக்கிறார் என்பதால் ஹேடிஸ் வருந்துகிறான். இது நரகத்தை வென்ற கதை விசுவாசிகள் கவிதை பூர்வமா பாடும் பாடல். ஆகவே தியாலஜிக்கல் விளக்கங்கள் வேறுபட்டாலும் மையமான நம்பிக்கை நிலைத்திருக்கிறது. பண்டைய நம்பிக்கை உரைகளிலிருந்தும் இன்றும் பாடப்படும் கீர்த்தனைகளிலிருந்தும் கிறிஸ்தவ விசுவாசம் இயேசுவின் மரணம் ஒரு சோர்வான முடிவாக இல்லை என்று உறுதிப்படுத்துகிறது. இது வெற்றிகரமான ஒரு பணி ஆழங்களில் தொடங்கியது. அதன் வெற்றியை நாம் ஒவ்வொரு ஆண்டும் உயிர்த்தெழுதலின் ஒளியில கொண்டாடுகிறோம். முழு கதையும் தேவதூதர்கள், விசைகள், இராஜ்யங்கள் இவை எல்லாம் கடந்த காலத்தின் சிக்கலான தியாலஜி மட்டும் அல்ல. இவை நம் இன்றைய வாழ்வுக்கு நேரடி மற்றும் ஆழமான தாக்கங்களை கொண்டுள்ளன. இது உயிர்த்தெழுதல் குறித்து நமக்கு மிகவும் முக்கியமான ஒன்றை கற்றுக் கொடுக்கிறது. ஈஸ்டர் கால காலி கல்லறை கண்டுபிடிக்கப்பட்டது இயேசுவின் வெற்றியின் தொடக்கம் அல்ல. இது பொதுவாக வெளிப்பட்ட நிகழ்வு, ஆன்மீக உலகின் ஆழங்களில் ஏற்கனவே வென்ற போரின் தெளிவான விளைவு. நாம் கடவுளை காணாத போது அவர் செயல்படுவது போல இயேசுவும் அதே செய்தார். இந்த வெற்றி நம் மரணத்துடன் உள்ள உறவை முற்றிலும் மாற்றுகிறது. இந்த பணி காரணமாக விசுவாசிகள் இனி மரணத்தை இருண்ட முடிவாகவோ அல்லது அறியாத ஒன்றில் குதிப்பதாகவோ பயப்பட வேண்டியதில்லை. இயேசு விசைகளை பிடித்திருக்கிறார் என்றால் மரணத்தின் கதவை இனி எதிரி கட்டுப்படுத்தவில்லை என்பதை குறிக்கிறது. இது நம்முடைய இரட்சகரால் கட்டுப்படுத்தப்படுகிறது. ஆகவே மரணம் இனி கடக்க முடியாத சுவரா இல்ல. இது ஒரு நுழைவாயிலாக இந்த வாழ்க்கையிலிருந்து அடுத்த வாழ்க்கைக்கு செல்லும் எளிய வழியாக கிறிஸ்துவின் உடனடி முன்னிலையில் நம்மை அழைத்து செல்லும் பாதையா மாறிவிட்டது. இந்த வெற்றியும் விடுதலையும் கொண்ட செயலே நாம் கடவுளை நேரடியாக அணுக முடியும் காரணமாகும். அடுகாலத்தின் கதவுகள் உடைக்கப்பட்டன. நம்மை பிரித்திருந்த தடைகள் அகற்றப்பட்டன. இந்த மூன்று நாட்களை பற்றி புரிந்து கொண்ட பிறகு பலர் தங்கள் வாழ்க்கை பார்வை எப்படி மாற்றப்பட்டது என்று பகிர்ந்துள்ளனர். அவர்கள் இறப்பையும் இறுதி கிரியைகளையும் ஒரு துயரான இறுதி விடை என்று பார்க்குவதை நிறுத்திவிட்டார்கள். அவர்கள் அதை ஒரு பின்ன சந்திப்போ என்ற பார்வையில பார்க்க ஆரம்பிச்சாங்க.
பரலோகம், அதாவது கடவுளின் முன்னிலை இருக்கும் இடம், இப்போது விசுவாசத்தில் இருந்த நீதிமான்கள் அனைவராலும் நிரம்பி திறந்திருக்கிறது.

என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அது திறந்திருக்கிறது, ஏனெனில் கிறிஸ்து முதலில் இறங்கி அந்த வழியை தயார் செய்தார். இறுதியில நரகத்துக்குள் இறங்கிய கதை கடவுளின் அற்புதமான அன்பின் ஆழத்தை நமக்கு காட்டுகிறது. அது நமக்காக சிலுவையில உயிர் துறக்க மட்டுமல்லாம இருளின் ஆழமான இடங்களுக்கே இறங்கும் அன்பை வெளிப்படுத்துகிறது. இந்த பகுதிகள் உங்கள் கவனத்தை ஈர்த்திருந்தா தயாராகுங்கள். நீங்க இப்போ பார்த்தது சாத்தானும் மரணமும் பற்றிய கதையின் ஆரம்பமே. சாத்தான் மரணத்தின் மீது தனது பிடியை இழந்து விட்டாலும் இன்னும் பூமியில் சுற்றி கொண்டிருக்கிறான். கிறிஸ்து திரும்பி வருவர அவன் அப்படியே தொடர்வான். கடவுள் அவனை இவ்வளவு காலம் ஏன் இருக்க அனுமதிக்கிற? அடுத்த வீடியோவில் நீங்கள் அதை தெரிந்து கொள்வீங்க. உங்கள் திரையில் இருக்கும் தம்ப்நெயில தட்டுங்க, அந்த மறைக்கப்பட்ட செய்தியும் மற்ற அற்புத ரகசியங்களும் வெளிப்படும்.

ஜெபம் செய்வோம். ஆண்டவராய் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறதான இந்த வருடத்தின் கடைசி வார கர்த்தருடைய பரிசுத்த நாளுக்காக நாம் நன்றி சொல்லுவோம். 52 வாரங்கள் தேவன் நம்மை பாதுகாத்து இந்த 52வது வாரத்தின் முடிவில் கர்த்தருடைய பாதத்திற்கு வரும்படியாக தேவன் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். தேவன் நல்லவர். சிந்தித்து பாருங்க, இந்த வருடத்தை நம்மோடு கூட துவக்கினவர்கள் எவ்வளோ பேர் இந்த வருடத்தின் இறுதி வாரத்தில் இல்லை. ஆனால் தேவன் நம்மை அழைத்து வந்து இந்த கடைசி வாரத்திலும் நாம் அவரை தொழுது கொள்ளும்படியாக நமக்கு பாக்கியம் தந்திருக்கிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லி நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கின்றோம். பரலோகத்திலே வாசமாக இருக்கிறதான அன்பின் தேவனே, கர்த்தாவே, நீர் தந்திருக்கிறதான அந்த அருமையான நேரத்திற்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. ஆமாப்பா, அந்த 52வது வாரம் வரை கண்மணி போல காத்து நடத்தி வந்தீங்க. அன்புக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிருபையாக தயவாய் நடத்தி எங்களை பாதுகாத்து சுமந்து தப்பு வைத்து ஏந்தி எங்களை காத்து வந்ததற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இது எங்களால் உண்டானது அல்ல ஆண்டவரே. எல்லாம் உங்களுடைய கிருபப்பா, கிருபப்பா, கிருபப்பா, கிருபப்பா. எங்களை தாங்கி ஏந்தி வந்த நம்முடைய கிருபை நினைத்து நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்போ எங்களோடு கூட இந்த வருடத்தை துவைக்கணும் எவ்வளோ பேர் இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் இல்லை ஆண்டவரே. ஆனால் எங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு நாளும் தவணை நாட்களாக கிருபை நாட்களாக கூட்டி கொடுத்து கொண்டு வருகிறதே உமக்கு நன்றி. இந்த கடைசி வாரத்தின் ஒன்று பார்த்து நின்று போய் துதிக்க நீ தந்த நல்ல இறக்கங்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த கூட்டங்களுக்கு விரதமாக எலும்புற எல்லா அந்தகார ஆவிகளும் இயேசுவின் நாமத்தினாலே கட்டப்படுவதாக. இதோ சர்ப்பங்களின் தேல்களை மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று சொன்னீரேப்பா. இந்த கூட்டங்களுக்கு விரதமாக எலும்புற எல்லா பொல்லாத ஆவிகளையும் கத்ரா இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கட்டி ஜெபிக்கிறோம். இறங்குவீராக. சமாதான தேவன் சீக்கிரமே சாத்தானே உங்கள் கால்களுக்கு நசுக்கப்படுவார் சொன்ன வாக்கின்படியே இந்த கூட்டங்களுக்கு உரமாக எழுமுற பொல்லாதாவிகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படட்டும். பாடப்போம். பாடல்கள், ஜெபிக்கிற ஜெபங்கள், தியான வசனங்கள் எல்லாவற்றையும் கத்தராகி தேவன் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தாரும். உங்கள் பரிசுத்த நாம் மாத்திரமே உயர்த்தப்படுவதாக ஆண்டவரே. அப்பா, அந்த இடத்தை சுற்றியும் ரத்தத்தினாலும் நாமத்தினால் அக்னியால் வேரடைப்பீராக. உங்கள் ரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும். மின்கருவியில் இசைக்கருவியில் ஆசீர்வதிங்க. கத்த நாம் உயர்த்தப்படட்டும். துதிகணமாகி மேலாம் நீர் ஏற்றுக்கொள்ளும். கொண்டு வந்திருக்கக்கூடிய ஜனங்களை ஆசீர்வதிங்க. தங்குத்தடையிலான வார்த்தைகள் எல்லா மக்களையும் சென்றடை இறக்கம் பாராட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மை ஜெபிக்கின்றோம் பிதாவே. கண்கொள்ளலாம், சேர்ந்து பண்ணலாமா? உன்னதமானவர்

ஆண்டவராகி தேவன் நம்மை தூக்கி சுமந்து வந்த அனைத்து காரையும் நினைத்து பாருங்க. இந்த வருடத்தை துவக்க நீ எவ்வளோ பேர் நம் நடுவில் இல்லை, ஆனால் நமக்கெல்லாம் கிருபையாக கிருபையாக கிருபையாக ஒவ்வொரு நாட்களையும் நமக்கு என்ன செய்கிறார், அவர் கூட்டி தந்து கொண்டே இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை சொல்லுவோமா? ஹலேலூயா சொல்லலாமா? ஹலேலூயா ஹலேலூயா. தேவன் நம்மை நினைப்பதற்கு நம்ம எம்மாத்திரம் சிந்திச்சு பாருங்க. ஆனால் நம்ம மேல் அவர் நினைவாக இருக்கிறார். வேதத்தில் வாசிக்கிறோம், 40 சங்கீதத்தில் வாசிக்கும் பொழுது சொல்கிறார், 40 சங்கீதம் 17 வசனத்தில் வாசிக்கிறோம், நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாக இருக்கிறார். நம்ம நினைவாக இருந்து இந்த வருஷம் முழுவதும் நம்மை பாதுகாத்து வந்திருக்கிறார். இந்த வருஷம் மாத்திரமல்ல, வாழ்நாள் முழுவதும் காத்திருக்கிறார். குறிப்பாக இந்த ஆண்டில் 52 வாரங்களை நம்மை பாதுகாத்து 52வது வாரத்திலே வந்து நம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் நமக்கு தந்திருக்கிற நல்ல சாக்கியங்களுக்காக அவருக்கு நன்றி சொல்லாமா? இணைந்து பாடுவோமா? நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. இந்த பாடலாம் தெரிஞ்ச பாடம் சேர்ந்து பாடலாமா? எவ்வளோ தேவன் நமக்கு நன்மை செய்திருக்கிறார் நினைவு கொண்டவர்களாக நம்ம எல்லாம் இணைந்து பாடப்போகிறோம். ஒவ்வொரு நாட்களையும் தேவன் நம்மை பாதுகாத்தார், பராமரித்தார், தூக்கி சுமந்தார். அதை நினைத்து கர்த்தருக்கு நன்றி சொல்லி இந்த பாடலை இணைந்து பாடுவோம்.

தான் சங்கீதக்காரன் சொல்கிறேன், ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முள்ளுள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. பார்த்தீங்களா, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்த எந்த காரியத்தையும் நாம் மறக்காதபடிக்கு அவரை ஸ்தோத்திரிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த வருடத்தின் கடைசி வாரத்திலே தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இந்த வருஷத்தில் எவ்வளோ தேவன் நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து நம்ம நோய்கள் எல்லாம் குணமாக்கி நம்முடைய பிராணனை எத்தனையோ முறை அழிவுக்கு விலக்கி மீட்டு நம்மை கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி இந்த வருஷத்தில் எவ்வளோ நன்மையில் நமக்கு கொடுத்திருக்கிறார் இல்லையா. அதெல்லாம் நினைவு கொண்டவர்களாக இன்னொரு பாடலை பாடி கர்த்தருக்கு நன்றி சொல்லி அவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல், எல்லாம் சேர்ந்து நம்ம ஆண்டவராகிய தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லலாமா? அவர் செய்த நன்மை நீங்க உங்க மனதில் கொண்டு வந்து நன்றி சொல்லுங்க. உங்களுக்கு என்ன நன்மை செஞ்சது உங்களுக்கு தான் தெரியும் இல்லையா. அதை நினைவுக்கு வந்தவர்களாக கையில தட்டி எல்லாரும் மகிழ்ச்சியோடு இந்த பாடலை பாடலாமா?

அப்படியே கர்த்தர் நன்றி சொல்லாமா. தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி நன்றி நன்றி நன்றி. தாங்கி நீரே, ஏந்தி நீரே, தப்புவித்தரே, ஓ சுமந்திரையா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வாய் திறந்து சொல்லுங்க, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஹாலேலூயா சொல்லுங்க. தேவன் நம்மை தூக்கி சுமந்து வந்த நினைவு கொண்டவர்களாக நன்றி சொல்லாமா. சொல்லுங்க, நன்றி நன்றி. ஆவியானவரே, எங்கள் மீது அன்பு வைத்து பாதுகாத்தவரே, ஓ உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி நன்றி. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. எவ்வளவா என்னை பாதுகாத்து நம்மை சிநேகித்து நம்மை தூக்கி சுமந்து கொண்டு வந்தாரே, உமக்கு நன்றி அப்பா. நான் எல்லாம் தகுதி இல்லப்பா. ஹல்லேலூயா சொல்லாமா.

தேவன் கிருபையாக சந்தித்து வந்தாரே. தவித்த வேலையிலே நம் தவிப்பை மாற்றினாரே. தேவை நேரத்திலே தேவை சந்தித்தாரே.

தேவன் நம்மை ஆச்சரியமாய் சுமந்து வந்தாரே. சற்று பின் திரும்ப பாருங்க. ஆனால் நாம் எவ்வளவோ துக்கப்படுத்தணும், அவர் வேதனைப்படுத்தணும், பிரமாணங்களை விலகி வாழ்ந்தோம், அவரை காயப்படுத்தணும், அதெல்லாம் நினைவு கூர்ந்து தேவனே என்னை மன்னித்து என்னை பரிசுத்தப்படுத்துங்க, வாய் திறந்து சொல்லுங்க பார்க்கலாம், என்னை பரிசுத்தப்படுங்கப்பா. எவ்வளவோ ஆண்டவர் துக்கப்படுத்தினேன் ஆண்டவரே, எவ்வளோ அநியாயங்களின் வாழ்க்கையில், எவ்வளோ அக்கிரமங்களின் வாழ்க்கையில் காணப்பட்டதப்பா, எல்லாம் மன்னிங்கப்பா, வாய் திறஞ்சோமனுங்க பார்க்கலாம், என்னை மன்னித்து என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, என்னை மாற்றுங்க ஆண்டவரே. கேளுங்க பார்க்கலாம், இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்கிறது வேதம். அப்பா, என் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்க எல்லா அசூசிகளையும் மாற்றிப்போ, அருவறுப்பை நீக்கி போடும், குற்றமற்றவனாக என்னை மாற்றும், பரிசுத்தவானாக மாற்றும், என் வாழ்க்கையில் பரிசுத்தத்தை தாரும். வாய் திறந்து ஜெபமானுங்க பார்க்க, சென்ற வருஷம் எவ்வளோ அப்பா ஜெபிக்காமல் போன ஆண்டவரே, என்னை மன்னிங்க ஆண்டவரே, எவ்வளோ துக்கப்படுத்தணும்ப்பா, என்னை மன்னிங்க அப்பா. அப்பா எனக்குள்ள பரிசுத்தத்தை தாங்க, சங்கீதக்காரன் சொன்னது போல சொல்லாமா, சுத்த இறுதி நிலையை சிருஷ்டித்தரலும் ஆண்டவரே, நிலைவரமான ஆவி உள்ளத்திலே புதுப்பியும் ஐயா. ஐயா எனக்குள்ள நீங்க தங்குங்கப்பா, உலகங்களை நான் துக்கப்படுத்த, என்னை கரைப்படுத்தி கொண்டேன், என்னை தீட்டுப்படுத்தி கொண்டேன், என்னை மன்னியும் ஆண்டவரே. கூப்பிடலாமா, எனக்குள்ள வாங்கப்பா, என்னை பரிசுத்தப்படுத்தும், அர்ப்பணிங்க அர்ப்பணிங்க. இவ்வளோ ஜப குறைவுகள் அப்பா, மனிதனை பிரியப்படுத்துகிற எத்தனை விஷயம் எனக்குள்ளே எங்களுக்குள்ளே இருந்தது, இப்போ மன்னியும் ஆண்டவரே, அர்ப்பணிக்கலாமா.

இவ்வளவு நேரம் நீ கர்த்தரமாகியபடுத்தும் பரிசுத்த ஆவியின் மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி ஆலேலூயா சேர்வு கேள்வீன்கள் சேராவீன்கள் எல்லாம் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏராளமான தேவ தூதர்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துறாங்க. அவர் நடுவிலே அவர்கள் கூட சேர்ந்த ஆமும் கூட ஆலேலூயா கர்த்தரை ஆராதிக்கலாமா? நல்ல ஆவில் இறம்பி நல்ல சத்தத்தை உயர்த்தி கூப்பிடுங்க. ஆவியானவரே எனக்குள்ள இறங்குங்கப்பா. ஓ வானத்திலிருந்து இறங்கி வந்த கர்த்தர் உயிர்ப்பிக்கிற ஆவியானா. ஓ என்ன உயிர்ப்பீங்க, என்ன உயிர்ப்பீங்க, கூப்பிடுங்க கூப்பிடுங்க, என்ன உயிர்ப்பீங்கப்பா, என்ன உயிர்ப்பீங்கப்பா, நல்லாவில்

0: சோத்ரப்பா சோத்ரப்பா சோத்ரப்பா, வல்லமை நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்கப்பா. பொழிந்துவிடு வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, நிரப்புமேப்பா நிரப்புமாப்பா. மக்களுக்குள்ள தாகத்தை உண்டாக்கும் கேசப்பா, பசு தாய் மேல தாகத்தை உண்டாக்குங்க, வாஞ்ச உண்டாக்கும் கேசப்பா. அல்லேலூயாய் ஸ்தோத்திரிக்கிறமே ஸ்தோத்திரிக்கிறமே ஸ்தோத்திரிக்கிறமே ஸ்தோத்திரிக்கிறமே ஸ்தோத்திரிக்கிறமையா. பரலோக அக்கினி மூடட்டுமே, தே பிரசனம் மூடட்டும் ஆண்டவரே. அப்பாமை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோமையா. ரிக்கரபா லக்கரபா லக்கரபா லக்கரபா லக்கரபா லக்கரபா லக்கரபா லபாலபா. வாங்கேசப்பா வாங்கேசப்பா, பரிசுத்தால் நிரப்புங்க, வல்லமேல் நிரப்புங்க, தேவ பிரசனத்தால் நிரப்புங்க, தேவ மகிமேல் நிரப்புங்க. இயேசுவே இயேசுவே இயேசுவே நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா நிரப்புங்க, தேவ பிரசனத்தால்
1: தொடர்ந்து அப்படியே ஜெபிக்கலாமா? அப்படியானவரே வாரத்தோடு ஜெபிக்க எங்களுக்கு பலன் கொடுங்கப்பா. ஹல்லேலூயா.

0: தேசத்திற்காக சில குறிப்புகளாக்கா சொல்லுவாங்க, பாரத்தோடு ஜெபிக்கலாமா?
1: எல்லா திருச்சபைகளிலும் எழுப்பு உண்டாகணும். எல்லா திருச்சி மக்களும் வசனத்தை கவனமாக கவனிக்கணும். வசனத்தை கேட்காம இருக்கக்கூடாது. கர்த்தர் வருகை ரொம்ப சமீபம். புதிய வருஷம் எப்படி இருக்குமோ நமக்கு தெரியாது. அதனால் எல்லாம் திருச்சபையில் எழுப்பு உண்டாகணும், உயிர்மிச்சு உண்டாகணும். திருச்சி மக்களை செபிக்கிறவங்களா மாறணும், துதிக்கிறவங்களா மாறணும், அமைதியாக உட்காந்துக்கிறவங்க மக்களாக மாறக்கூடாது. எல்லா மக்களையும் மாற்றணும்னு சொல்லி நம்ம கண்ணீரோடு கேட்போம். எல்லா திருச்சபையில் மக்களையும் ஆண்டவர் உயிர்ப்பிக்கணும், அவங்க ஆண்டோடு இணைஞ்சு வாழணும், ஆண்டோடு ஒன்றரை கலக்கணும். அதுக்காக நம்ம செம்பணும்.
2: ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி உண்மை துதிக்கிறோம் ராஜா. பல்லவத்தில் வாசம் செய்கிற பரிசுத்த பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி அப்பா. சொல்லப்பட்ட ஜெப குறிப்புக்காக நன்றி உண்மை துதிக்கிறோம் தகப்பனே. எல்லா திருச்சபைகளிலும் ஆண்டவரே ஒரு பெரிய ஆசீர்வாதம் மாற்றம் உண்டாகணும் ஜெபிக்கும் எல்லா மக்களும் ஆண்டவரே. திருச்சேவை சார்ந்த ஒவ்வொரு பிள்ளையும் ஆண்டவரே துதிக்கணும், ஸ்தோத்திரிக்கணும், நாமத்தை மையப்படுத்தணும், மை தொழுது கொள்ளணும் செபிக்கிறோம் கர்த்தாவே. எல்லாவற்றுக்கும் மேலாக மது வார்த்தைகள் கவனிக்கத்தக்கதான கிருபையை கட்டளிட முடியாத நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. வார்த்தையை ஏற்றுக்கொண்டு வார்த்தையை கை கொள்ளத்தக்கதான கிருபையை தர முடியாத நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கும் நீங்கள் எனிலும் என் வார்த்தைகள் நினைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது செய்யப்படும் சொன்னீர் ஆண்டவரே. அப்போ சபையை சார்ந்த ஒவ்வொரு உறுப்பினரும் அப்பா அறிந்து கொள்ளத்தக்கதான கிருபையை தர முடியாது நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. எல்லா சபைகளிலும் ஆண்டவரே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. வார்த்தையை கவனித்து வார்த்தையை ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் வார்த்தை முடி வாழத்தக்கதான பலனை தரும் முடியாது நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. ஹாவியான ஒத்தாசையை புரிய முடியாது நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. எல்லா திருச்சபையும் எழுப்பதை உண்டாக்கி தரும் முடியாது நாங்கள் செபிக்கிறோம். பல பல தரப்பட்ட திருச்சபையில் காணப்படுகிறது. அப்போ எல்லா திருச்சபையிலும் ஆண்டவரே தேவரின் பெரிய மாற்றத்தையும் எழுப்புதலையும் கட்டளிட முடியாது நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. வேத வசன தாக்கத்தை ஏற்படுத்தி தர முடியாது நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவர் எல்லா வார்த்தையும் மக்கள் ஏற்றுக்கொண்டு வாழத்தக்கதான கிருபையை தர முடியாது நாங்கள் செபிக்கிறோம். எல்லா சபையிலும் ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். எல்லா சபைகளும் பின்மாறி ஊற்ற முடியாது நாங்கள் செபிக்கிறோம். எழுப்புதலை கட்டளிட முடியாது நாங்கள் செபிக்கிறோம் பிதாவே. பிதாவை கிரியை செய்ய முடியாது நாங்கள் செபிக்கிறோம். நிறவார் செய்வதற்காக நன்றி. எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.
1: கர்த்தாவே எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அது மாத்திரம்லாம் எல்லா இந்த எங்கே பார்த்தாலும் பெத்துக்கள் பிளேனில் போனாலும் ஆபத்து, கப்பலில் போனாலும் ஆபத்து, அது மாதிரி எல்லா வாகனத்தில் போனாலுமே ஆக ஆபத்து. பெத்து ஒரு ஆவடிக்கு கத்தர் காத்துக்கொள்ளணும். இந்த வருஷம் எவ்வளோ பெரிய இருந்துட்டாங்களாம். அடுத்த பெத்து வரக்கூடாது. தேவனுடைய பாதுகாவலை தேவன் தரணும். அதுக்காச்சும் பண்ணலாம்.
3: ஸ்தோத்ரே சப்பா, மே நன்றியோடு கூட துதிக்கிறோம் மேசப்பா. பரலோக ராஜாவே, மே நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா எங்கள் தேசத்தில் எங்கே பார்த்தாலும் விபத்து. ஆண்டவரே தேவனே ஐயா, மே துதிக்கிறோம். மனம் இறங்குங்கப்பா. இதனால் எத்தனையோ ஜனங்களோட ரத்தங்கள் சிந்தப்படுகிறதப்பா. எத்தனையோ பேர் சந்தோஷமாய் வீட்டை விட்டு போகிறாங்க, வரும்பொழுது சடலமாய் வீட்டுக்கு வர்றாங்களேப்பா. தேவனே மனம் இறங்குங்கப்பா. எங்கள் தேசத்தில் இப்படிப்பட்ட விபத்துகள் வரக்கூடாது தகப்பனே. ஐயா வண்டி ஓட்டுற ஒவ்வொரு டிரைவர்ஸுகளே தேவரீர் அப்பா, நீங்க பொறுப்பெடுக்க வேண்டும் அப்பா. எத்தனையோ பேர் குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறனால ஆக்சிடென்ட் ஆகுது. எத்தனையோ பேர் போன் பண்ணிட்டே பேசுற அப்பா, போன் செய்துட்டே ஓட்டுறனால எத்தனையோ ஆக்சிடென்ட் ஆகுது ஏசப்பா. தேவனே அப்பா எத்தனையோ வண்டிகள் அப்பா பிரேக் ஃபெயிலியர் ஆகுறதுனால அப்பா எத்தனையோ விபத்துகள் அப்பா. டிரைவர்ஸுங்களுக்கு போறவங்களுக்கு ஏதோ பலவீனம் ஆகுறதுனால எத்தனையோ விபத்துகள் ஆகுதப்பா. இதனால எத்தனையோ ஜனங்களோட ரத்தங்கள் சிந்தப்படுகிறது அப்பா. எத்தனையோ பேர் மரிக்கிறாங்களே தேவனே. எத்தனையோ ஜனங்களோட உறுப்புகள் இழந்து போகிறாங்களப்பா. தேவனே நீங்க இரக்கத்தை கட்டளிட வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் ஏசப்பா. எங்க தேசம் ஒரு விபத்தில்லாத ஒரு தேசமாய் தயவாய் மாற்றுங்கப்பா. டிராபிக் ரூல்ஸ் கீழ்படிய கூடியவர்களாக தேவரீர் மாற்ற வேண்டுமாய் கெஞ்சி செபிக்கிறோம் ஏசப்பா. தேவனே மனம் இறங்குங்கப்பா. விபத்து எங்க தேசத்துல வரக்கூடாது. ஒருத்துக்கு ஒருத்தர் கூட விபத்துல மறித்து போக கூடாது தகப்பனே. தேவனே, ஒவ்வொரு வாகனத்திலையும் ஒவ்வொரு வண்டியிலும் திரு ரத்தத்தை தெளிக்க வேண்டுமா கெஞ்சி செபிக்கிறோம் ஏசப்பா. போக போகவே ரிப்பர் ஆகிறனால எத்தனையோ விபத்துகள் ஆண்டவரே, மனம் இறங்க வேண்டுமா இங்கோ சமுத்துல கெஞ்சி செபிக்கிறோம் அப்பா. அப்பா, விபத்து இல்லாத ஒரு தேசமாக தேவரீர் எங்க தேசத்தை தயவாய் மாற்ற வேண்டுமா கெஞ்சி செபிக்கிறோம் ஏசப்பா. நீங்க தாப்பா இறங்கணும் ஆண்டவரே, பரிசுத்த தேவனே, மனம் இறங்கி ஆண்டவரே, ஒரு ஆக்சிடென்ட் கூட இல்லாத அப்பா இல்லாமல் நீங்க தான் பாதுகாக்க வேண்டுமா இங்க சமூகத்துல கெஞ்சி செபிக்கிறோம் அப்பா. எங்க ஜனங்களை தயவாய் காப்பாற்ற வேண்டுமா இங்க சமூகத்துல கெஞ்சி செபிக்கிறோம் அப்பா. மனம் இறங்கி நீங்க பொறுப்பெடுக்க வேண்டுமா இங்க சமூகத்துல கெஞ்சிரோம். நீங்க இப்படி கூட செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே, துதி கன மகிமை செலுத்துறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கெஞ்சி செபிக்கிறேன் எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆமென்.
1: கட்டாவே எங்க ஜெபத்தை கேட்டுக்காய். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அது மாத்திரல, நம்ம தேசத்துல இப்ப தமிழ்நாட்டில் நடக்க போற எலெக்ஷன்ல கத்தனால் ஆண்டு சித்தமான ஒரு அமைச்சரை தேவன் தரணும். அதுக்கு தேர்தல் ஆணையம் அதுக்கு ஒப்பு கொடுத்து அவங்க நேர்மையா நீதியா நேர்மையா செயலாட்ட உதவி செய்யணும். அவங்க பணத்துக்காகையோ இல்லாட்டி கட்சியை பிரியப்படுத்தி அவங்க செயலாட்டக்கூடாது. நீர்மையாக நேர்மையாக செயலாட்டணும். எங்கேயுமே ரத்தம் சிந்தக்கூடாது. எங்கேயுமே ஆத்மா அடிப்படு எங்கேயுமே ரத்தம் சிந்தக்கூடாது. பிரச்சனை வரக்கூடாது. பணத்தை கொடுத்து ஓட்டை விலைக்கு வாங்கக்கூடாது. இப்படிப்பட்ட சூழ்நிலை மாறணும். அதுக்கு வச்சான் போடலாம்.
3: ஸ்தோத்திர ஏசப்பா, துதிக்கிறோம் கத்தாவே. இந்த நாளை கொடுத்து காம் கோடான கொடி நன்றி ஏசப்பா. அன்பின் பரலோக பிதாவே ஏசப்பா, அப்பா தேசத்துல நடக்கிற எலெக்ஷனுக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. கத்தாவே, எந்தெந்த மாநிலங்களில் நடக்கிறது அந்த இடங்களிலாம் ஆண்டவரே ஏசப்பா நீங்க பொறுப்பிடுங்க. தமிழ்நாடு முழுது சுற்றி வேலி அடைங்க ஏசப்பா. கத்தாவே, நல்ல தலைவர்களை தாங்க ஏசப்பா. உண்மை அறிகிறவர்களாக இருக்கணும் ஏசப்பா. ரட்சிக்கப்பட்டவராக இருக்கணும் ஏசப்பா. நீங்கள் யாரை முன்குறித்து வைத்திருக்கிறீங்களோ அவங்களே அப்பா ஆண்டவரே எங்களுக்கு தலைவராக நீங்கள் தாங்க ஏசப்பா. ஏழை எழைவுக்கு உதவுகிறவர்களாக இருக்கணும் ஏசப்பா. கத்தாவே அப்பா, படிப்புக்கான காரியங்களை ஆண்டவரே ஏசப்பா முன்னிலையில் இருக்கணும் ஏசப்பா. எல்லாவற்றையும் பொறுப்பாய் ஆண்டவரே நீதியாய் செய்யக்கூடிய அந்த நியாயத்தை நீதியுமாய் செய்ய கிருபை தாங்க ஏசப்பா. எந்த இடங்களில் எலெக்ஷன் நடந்தாலும் அந்த இடங்களில் எந்த ஒரு ரத்த சிந்தல் இல்லாதபடி கத்தாவே நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. உங்க ரத்தக்கோட்டைக்குள்ள வேலி எடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. அதே போல கத்தாவே அப்பா, எந்த இடத்திலும் கத்தாவே ஒரு பட்சமாய் ஆண்டவரே செயல்படாதபடி கத்தாவே அப்பா நடுநிலையாய் இருந்து எல்லாவற்றையும் ஆண்டவரே ஏசப்பா அப்பா செயல்பட கிருபை செய்யுங்கப்பா. உங்கள் நாமம் மகிமைப்படட்டும் ஏசப்பா. எந்த விதத்திலும் கத்தாவே யாரும் ஆண்டவர் ஏசப்பா லஞ்சம் வாங்காதபடி கத்தாவே கொடுக்குற பணங்களுக்கு ஆண்டவர் ஏசப்பா கத்தாவே மக்கள் ஓடி அலைந்து தெரியாதபடி கத்தாவே அப்பா அவர்களுக்குள்ள ஒரு உணர்வை உண்டாக்கி தாங்க ஏசப்பா. பணம் வாங்காதபடி கத்தாவே நாங்கள் விலை போகிறோம் என்ற உணர்வை அவங்களுக்கு ஊற்றுங்க ஏசப்பா. அப்படிப்பட்ட தவறுகள் யாரும் செய்யாதபடி கத்தாவே அவங்களை ஞானத்தால் நிரப்ப வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம். அவங்க மனக்கண்களை திறந்து விட வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம்ப்பா. பரிசுத்தகரம் ஒவ்வொருத்தர் மீது இறங்கட்டும் ப்பா. நீர் ஒருவரே நீதி உள்ளவர் நியாயம் உள்ளவர் என்று உணரத்தக்கதான காரியங்களை செய்யுங்கப்பா. யாரும் பணம் வாங்காதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. கத்தாவே நீங்க பொறுப்பிடுங்க. ஓட்டு போடுற ஒவ்வொருடைய இருதயத்தையும் நீங்க மாற்றுங்க ஏசப்பா. கத்தாவே அப்பா, எந்த விதமான உமக்கு விரோதமான காரியங்கள் யாரும் செய்யாதபடி கத்தாவே அப்பா அந்த ஓட்டு போற அந்த இதை கூட உங்க கருத்துல ஒப்பு கொடுக்குறோம் ஏசப்பா. அப்பா ஆண்டவரே எந்த ஒரு இதுலயும் கத்தாவே அப்பா தவறான காரியங்கள் அதுல நடந்துடக்கூடாது ஏசப்பா. நீங்க யாரை முன்குறித்து கொடுத்திருக்கீங்களோ அவங்களே ஆண்டவரே எங்களுக்கு தலைவராக தாங்க ஏசப்பா. கத்தாவே நீங்க அப்படியாய் செய்ய போறக்காக நன்றி. எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் ஜெப கேட்கும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.
1: கத்தாவே எங்க ஜெபத்தை கேட்டிருக்கா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களால் மனேசித்து வழி நடத்துறங்கள் பரலோக பரிசுத்த பிதாவையுமே துதிக்கிறோம். எங்கள் தேசத்தில் இருக்கிற மக்கள், உலகம் முழுது இருக்கப்பட்ட எல்லா மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். போதைப்பொருளுக்கு அடிமையாக இருக்கிற ஜனங்கள் மனம் திரும்பணும் ஆண்டவரே. போதைப்பொருளுக்கு யாரெல்லாம் அடிமையாக இருக்காங்களோ, கஞ்சா பீடி சிகரெட்டு வெத்தலை பாக்கு பொடி புயலை அப்போ அடிமையாக இருக்கிற ஜனங்கள் மனம் திரும்பணும் கத்தாவே. இன்னும் எத்தனையோ போதைப்பொருள்கள் சொல்கிறாங்கப்பா. ஊசிக்கும் அடிமையாக இருக்கிற மக்கள் மனம் திரும்பப்பா. அவங்க ஆத்தம் மீட்பு வெளியேறப்பட்டது ஆண்டவரே. ரப்பா ரட்சிக்கப்படணும் ரட்சிக்கப்படணும் ரட்சிக்கப்படணும் அப்பா. குடி விட்டு மனம் திரும்ப உதவி செய்ய முடியாச்சிக்கிறோம் தகப்பனே. இறங்கும் இறங்கும் இறங்கும். எத்தனை சனங்களப்பா குடிக்கு அடிமையா இருக்காங்களப்பா. என் தேவன் அவங்கள மீட்டு கொள்ள முடியாச்சிக்கிறோம். வாலிப சகோதர சகோதரிகள் பெண் பிள்ளைங்கள் கூட ஒன்பதாவது படிக்கிற பிள்ளைகள் கூட குடிக்கிறாங்களாமாப்பா. இயேசுவே இயேசுவே எங்கள் தேசத்தை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. குடிக்கிற மக்கள் மனம் திரும்பணும் குணப்படணும். உண்மை அறிந்து கொள்ளணும். அண்டி கொள்ளணும். சார்ந்து கொள்ளணும் ஆண்டவரே. மன திருமணம் ஐயா கிருவ தரும்படியா கெஞ்சிரம் ஐயா. ஆத்மா வெளியேறப்பட்டதாப்பா. சிறு பிள்ளைகள் ஸ்கூலு போகிற பிள்ளைங்க காலேஜி போகிற சகோதர சகோதரிகள் குடித்து ஆத்மா வேஸ்ட் பண்ணி கொண்டிருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே நீங்கள் உதவி செய்வட்டால் எங்களுக்கு யார் இருக்கா சப்பா. உண்மை நோக்கி நாங்கள் கெஞ்சி மண்டாடி கேட்குறோம். அது மாத்திரம் இல்லப்பா, உக்ரைனுக்கும் ஏசாக்கும் சண்டை வந்து எத்தனையோ உக்ரைன் மக்கள் கொல்லப்படுறாங்க ஆண்டவர். எத்தனையோ உக்ரைன் மக்கள் கொல்லப்படுறாங்கப்பா. எத்தனையோ சனங்கள் அப்பா ரஷ்யாவிலையும் கொல்லப்படுறாங்க ஆண்டவர். ரத்தம் வீணா சிந்தி கொண்டிருக்குதப்பா. தயவு செய்து இறங்குமாப்பா. எஞ்சி கேட்குறோம் அப்பா. நீங்கள் இறங்கத்தான் வேண்டும்.

0: ரத்த சிந்தக்கூடாதப்பா. எங்க பார்த்தால் ரத்த சிந்துதப்பா. எங்க பார்த்தாலும் கொலையும் கொள்ளையும். எங்க பார்த்தாலும் எங்க தேசத்தில் நிறைஞ்சிருக்கிறே ஆண்டவரே. அப்பா இறங்க வேண்டுகிறாச்சா. எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை கற்பழிப்பு எங்க பார்த்தாலும் நிறைஞ்சிருக்கிறே சுவாமி. எங்க தேசத்துக்கு இறங்கோ இறங்கோ இறங்கும் ஐயா. அதே போல கர்த்தாவையுமே ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. தேவனே எங்க தேசத்துக்கு இறங்க வேண்டும் அப்பா. இறங்கி மீட்டுக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா அம்மை நோக்கி ஜெபிக்கிறோம் அப்பா. அம்மை ஸ்தோத்திரம். பார்வையில்லாத மக்கள் ரட்சிக்கப்படணும் ஐயா. அவனை தேடணும், அண்டி கொள்ளணும், அறிந்து கொள்ளணும் அப்பா. கண் பார்வையில்லாத மக்கள் ரட்சிக்கப்படணும் ஐயா. கை கால முடியாத மக்கள் ரட்சிக்கப்படணும். வாய் பேசாத மக்கள் ரட்சிக்கப்படணும். தேவனேமே துதிக்கிறோம். ஆண்டு தேட கிருவை தாங்கப்பா, கிருவை தாங்க. தொழுநிலையில் கஷ்டப்படுற மக்களுக்கு சுகமாகணும், சுகமாகணும் ஐயா, சுகமாகணும். அவங்களும் ரட்சிக்கப்படணும். இயேசு அண்டி கொள்ளணும், இயேசு இயேசு தேடணும், மே அறிந்து கொள்ளணும்ப்பா. திருநங்கையெல்லாம் ரட்சிக்கப்படணும் ஐயா. அப்பா எங்களுக்கு ஒரு ஆத்மா வச்சுருக்கீங்கப்பா. அந்த ஆத்மா முடி உம்மிடத்தில் வரணும் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீர். அந்த இடத்த யாரும் இழந்து போகக்கூடாது கர்த்தாவே. இயேசுவே இயேசுவே இயேசுவே. ஒரு மக்களும் உங்கள் பிள்ளை உண்மை பின்பற்ற வர, உண்மை பின்பற்றி வர எங்களுக்கு இருவச்சி முடியாது ஜெபிக்கிறோம். அது மாத்திரல்ல ஆண்டவரே. இயேசுவே மெய் நோக்கி கெஞ்சிரும் அப்பா. ஆத்மா கண்களை திறக்க வேண்டும் என்று கெஞ்சிரும். தேடக்கூடிய மக்களாக மாற்ற வேண்டும் என்று கெஞ்சிரும். அருமையான பிதாவே மெய் துதிக்கிறோம் ஐயா. அப்பா மெய் ஸ்தோத்திரம். அப்பா அந்த தர்மெடுக்கிற மக்கள் ரட்சிக்கப்படணும் ஐயா, ரட்சிக்கப்படணும். தேவனை தேடணும், தேவனை அண்டி கொள்ளணும், மோடி இருக்கணும் அப்பா. அப்பா தெருவில் தெருவாரத்தில் குடியிருக்கிற மக்களாக ரட்சிக்கப்படணும். தேவனை அறிஞ்சு கொள்ளணும், அண்டி கொள்ளணும், மோடி இருக்கணும் ஐயா. எல்லாருமே தேடக்கூடிய மக்களாக மாற்றுங்க அப்பா, மாற்றுங்க அப்பா, மாற்றுங்க. இயேசுவே மாற்ற வேண்டும் என்று செபிக்கிறோம். ஒவ்வொரு சனங்களும் மாற்ற வேண்டும் அப்பா. எத்தனையோ தேசங்களில் சண்டை, எத்தனையோ அப்பா தேசங்கள் வெளிநாட்டில் சண்டையும் சச்சரவும் குழப்பமாக இருக்கப்பா. எல்லா பிரச்சனையும் மாற்றிடுங்க. நாம் ஐயப்படட்டும் அப்பா. அம்மை ஸ்தோத்திரம். பெரிய காரியத்தை செய்யுங்க அப்பா. உம்மால் மட்டும்தான் முடியும். நீங்கள் தான் யுத்தத்தை ஓய பண்ணுகிறவர் அப்பா. நீங்கள் தான் எங்களை படைத்தவர், எங்களை உருவாக்கிறவர், எங்களுக்காக மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு இருந்தவர் அப்பா. உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடி கெஞ்சிரேஸ் அப்பா. எந்தெந்த தேசத்தில் சண்டையும் குழப்பமும் இருக்க மாற்றிப்படணும். எல்லா சனங்களையும் ரட்சித்து உம்முடைய பிள்ளையாக மாற்றணும். உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்கப்பா. யாரையுமே விட்டுறாதீங்க எஸ்அப்பா. எல்லா துதியாக நம்ம அகிமுகி செலுத்துகிறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக கெஞ்சிவிடும் பரமபிதாவே. ஆமே.
1: இப்பொழுது வேத பாடங்களை வாசிக்கப் போகிறோம். முதல் வேத பாடமாக யோசுவா மூன்றாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். இதனை சகோதரிகள் யாரும் வாசிப்பார்கள். யோசுவா மூன்றாம் அதிகாரம்.
2: வாசிக்கும்படியே கொடுக்கப்பட்ட முதலாம் வேத படம் யோசுவா மூன்றாம் அதிகாரம். அதிகாலமே யோசுவா எழுந்திருந்த பின்பு அவனும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் சித்தீமிலிருந்து பிரயாணம் பண்ணி யோர்தான் மட்டும் வந்து அதை கடந்து போகும் முன்னே அங்கே ராத்தங்கினார்கள். மூன்று நாள் சென்ற பின்பு அதிபதிகள் பாளையம் எங்கும் போய் ஜனங்களை நோக்கி, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் அதை சுமக்கிற லேவியராகிய ஆசாரியர்களையும் கண்டவுடனே நீங்களும் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு அதற்கு பின் செல்லுங்கள். உங்களுக்கும் அதற்கும் இடையிலே 2000 உள்ள தூரமான இடம் இருக்க வேண்டும். நீங்கள் நடக்க வேண்டிய வழி அறியும்படிக்கு அதற்கு சமீபமாய் வராதிருப்பீர்களாக. இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாய் நடந்து போகவில்லை என்று சொல்லி கட்டளையிட்டார்கள். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்த பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். பின்பு யோசுவா ஆசாரியர்களை நோக்கி, நீங்கள் உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போங்கள் என்றான். அப்படியே உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே போனார்கள். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக

0: மேன்மைப்படுத்துவேன். உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியரை பார்த்து, நீங்கள் யோர்தான் தண்ணீர் ஓரத்தில் சேரும்போது யோர்தானில் நில்லுங்கள் என்று நீ கட்டளையிடுவாயாக என்றார். யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் இங்கே சேர்ந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்கள் என்றான். பின்பு யோசுவா, ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவே இருக்கிறார் என்பதையும், அவர் கானானியரையும் ஏத்தியரையும் ஏவியரையும் பெரிசியரையும் கிர்காசியரையும் எமோரியரையும் எபூசியரையும் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுவார் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அடையாளமாக, இதோ சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்னே யோர்தானிலே போகிறது. இப்போதும் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே 12 பேரை ஒவ்வொரு கோத்திரத்திற்கு ஒவ்வொருவராக பிரித்தெடுங்கள். சம்பவிப்பது என்னவென்றால், சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில் மேலிருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றான். ஜனங்கள் யோர்தானை கடந்து போக தங்கள் கூடாரங்களிலிருந்து புறப்பட்டார்கள். ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை ஜனங்களுக்கு முன்னே சுமந்து கொண்டு போய் யோர்தான் மட்டும் வந்தார்கள். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போம். பெட்டியை சுமக்கிற ஆசாரியரின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே மேலிருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. உப்புக்கடலினும் சமனான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. அப்பொழுது ஜனங்கள் எரிக்கோவுக்கு எதிரே கடந்து போனார்கள். சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீரும் அளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீரில்லாத தரையிலே காலூன்றி நிற்கும்போது இஸ்ரவேல் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள் என்பதே ஆமீன். வாசிக்க முடியாது. கொடுக்கப்பட்ட முதலாம் வேத படம் வாசித்து முடிந்தாயிற்று.
1: இரண்டாம் வேத படமாக 1 கொரிந்தியர் 3 அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். இதனை சகோதரர்களில் யாரும் ஒருவருந்து வாசிப்பார்கள். 1 கொரிந்தியர் 3 அதிகாரம்.

0: வாசிக்கப்படும்படி கொடுக்கப்பட்ட இரண்டாவது வேத பகுதி 1 கொரிந்தியர் 3 அதிகாரம். மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்கு உரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் பலன் இல்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்கு உரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலனில்லை. பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள்ளே இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்கு உரியவர்களாயிருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் வேறொருவன் நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்கு உரியவர்கள் அல்லவா? பவுல் யார், அப்பல்லோ யார்? கர்த்தர் அவனவனுக்கு அருள் அளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதற்கு ஏதுவாக இருந்த ஊழியக்காரர் தானே. நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினார், தேவனோ விளைய செய்தார். அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். மேலும் நடுகிறவனும் நீர் பாய்ச்சுகிறவனும் ஒன்றாயிருக்கிறார்கள், அவனவன் தன் வேலைக்கு தக்கதாய் கூலியை பெறுவான். நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாக இருக்கிறோம், நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபியின்படியே புத்தியுள்ள சிற்பாசாரியைப் போல அஸ்திபாரம் போட்டேன். வேறொருவன் அதின் மேல் கட்டுகிறான், அவனவன் தான் அதின் மேல் இன்னவிதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் புன், வெள்ளி, விலையேறப்பட்ட கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும், ஏனெனில் அது அக்னியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்னியானது பரிசோதிக்கும். அதின் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான், அவனோ இரட்சிக்கப்படுவான், அதுவும் அக்கினியில் அகப்பட்டு தப்பினது போல் இருக்கும். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாயிருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். ஒருவனும் தன்னைத்தானே வஞ்சியாதிருப்பானாக. இவ்வுலகத்திலே உங்களில் ஒருவன் தன்னை ஞானி என்று எண்ணினால் அவன் ஞானி ஆகும்படிக்கு பைத்தியக்காரனாக கடவன். இவ்வுலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாயிருக்கிறது. அப்படியே ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்தில பிடிக்கிறார் என்றும் ஞானிகளுடைய சிந்தனைகள் வீணாய் இருக்கிறது என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்றும் எழுதியிருக்கிறது. இப்படி இருக்க ஒருவனும் மனுஷரை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பானாக. எல்லாம் உங்களுடையதே. பவுலாகிலும் அப்பல்லோவாகிலும் கேபாவாகிலும் உலகமாகிலும் ஜீவனாகிலும் மரணமாகிலும் நிகழ்காரியங்களாகிலும் வருங்காரியங்களாகிலும் எல்லாம் உங்களுடையது. நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர் என்பதே ஆமீன். வாசிக்கப்படும்படி கொடுக்கப்பட்ட இரண்டாவது வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று.
1: இப்பொழுது 85 சங்கீதத்தை எடுத்துக்கொள்வோம். இதனெல்லாம் எழுந்து நின்று மாறி மாறி வாசிக்கப் போகிறோம். சங்கீதம் கோராகின் புத்திரரில் உள்ள ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். கர்த்தாவே, முத தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்புவீன். உமது உக்கிரத்தை எல்லாம் அடக்கி கொண்டு உமது கோபத்தின் எரிச்சலை விட்டு திரும்பினீர். என்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிருப்பீரோ? தலைமுறை தலைமுறையாக உமது கோபத்தை நீடித்திருக்க பண்ணுவீரோ? கர்த்தாவே, உமது கிருபையை எங்களுக்கு காண்பித்து உமது ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமாயிருக்கும்படி அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமாயிருக்கிறது. சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும், நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கும். நீதி அவருக்கு முன்னாக சென்று அவருடைய அடிச்சுவடுகளின் வழியிலே நம்மை நிறுத்தும் என்பதே
2: அறிவிப்புகள். வருகின்ற 31ஆம் தேதி வருடத்தின் கடைசி நாள். ஆகவே அன்றைய தினத்தில் காத்திருப்பு கூட்டம், புத்தாண்டு ஆசீர்வாத காத்திருப்பு கூட்டம் நம்முடைய சபையில் நடைபெறும். காலை 11:30 மணியிலிருந்து மாலை 4 மணி வரையிலும் இந்த காத்திருப்பு ஜெப கூட்டம் நடைபெறும். ஒரு புதிய ஆண்டு நமக்கு உண்பதாக இருக்கிறது. அந்த புதிய ஆண்டிலும் கர்த்தருடைய பாதத்தில் காத்திருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனாலே தேவனுடைய கரத்தில் அர்ப்பணித்து நாம் ஜெபிக்க வேண்டும். அந்த நாளில் ஓடி ஓடி சம்பாதித்து என்ன பண்ண போகிறோம்? ஒரே நாளில் கொண்டு போய் எங்கேயாவது கொட்டுவோம். ஆனால் அன்றைக்கு ஒரு நாள் ஆண்டு பாதத்தில் வந்து அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நம்மை தாழ்த்தி ஒரு சமூகத்தில் அர்ப்பணம் செய்து அந்த நாள் அவனுடைய பாதத்திலே செலவிடுகிற நாள். ஆகவே அதனாலே பயன்படுத்தி கொள்ளுங்கள். காலை 11:30 மணியிலிருந்து மாலை 4 மணி வரும் இந்த ஜெப கூட்டம் நம்முடைய ஜெப வீட்டில் நடைபெறும். இரவு அதே போல் 10:30 மணியிலிருந்து காலை 4 மணி வரையிலும் புதிய ஆண்டின் ஆசீர்வாத கூட்டம் இரவு ஜெபமும் நடைபெறும், திருவிருந்தாளர் நடைபெறும். ஆகவே அதிலும் நீங்கள் குடும்பமாக பங்கு பெற உங்களை அன்போடு கூட அழைக்கின்றோம். 1ஆம் தேதி அடுத்த வாரம் வருகின்ற புது வருடம் 1ஆம் தேதியானது காலை 11 மணிக்கு நம்முடைய ஜெப வீட்டில் நடைபெறும். அதில் நீங்கள் பங்கு பெற அன்போடு அழைக்கிறோம். அதே போல் வழக்கம் போல் அடுத்த வெள்ளிக்கிழமை கூட்டம் இருக்கும், ஞாயிறு ஆதாயம் வழக்கமும் நடைபெறும். இது ஸ்பெஷல் மீட்டிங் நமக்கு 31ஆம் தேதியும் காலையும் இரவும் நடைபெறும். அதேபோல் 1ஆம் தேதி கூட்டமும் இருக்கும். இதை கருத்தில் கொண்டு செயல்பட உங்களை அன்போடு கூட ஞாபகப்படுத்துகிறோம். அதேபோல் இயேசுங்கரம் பத்திரிகை வந்துவிட்டது. ஆகவே இது 2 நாள் தான் இருக்கிறது, இன்றைக்கு நாளை நாளை மறுநாள். இந்த 30ஆம் தேதிக்குள்ளே முடிச்சுட்டா தான் 31ஆம் தேதி நாம் எல்லாருமே அவருடைய பாத்தில் காத்திருக்க வேண்டும். ஆகவே எல்லோரும் உங்கள் ஒத்துழைப்பு கொடுக்க அன்போடு கேட்டுக்கொடுக்குறோம். நீங்கள் மதியானம் போய் லன்ச் முடிச்சுட்டு சீக்கிரம் வந்து முடிந்தவரையிலும் செய்து 30ஆம் தேதிக்குள்ளேயே அந்த வேலையை முடிச்சுட்டா 2 நாட்கள் தான் இடையில் இருக்கிறது. 31ஆம் தேதி எல்லாமே ஜபத்தில் இருக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஆகவே பத்திரிக்கை வேலைக்கு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதுமாரி கேலண்டர் வந்துட்டு, அடுத்த வருஷம் கேலண்டரும் வந்துருச்சு, அதையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதெல்லாம் கருத்தில் கொண்டு செயல்படுங்க. புது வருஷத்தில் பிரவேசிக்க ஜபத்தோடு நாம் ஆயத்தப்படுவோம். இப்பொழுதும் காணிக்க நேரம். பிரதர் காட்வின் அவர்கள் ஒரு பாடல் பாடும் பொழுது காணிக்க சேகரிக்கப்படும். காணிக்க ஜெபத்தை மத்தியில் வந்திருக்க ஜிம்ஸ் உளிய நீலகிரி மாவட்ட பொறுப்பர் பிரதர் வினோத் அவர்கள் காணிக்க ஜெபத்தை எடுப்பார்கள்.

0: காலை ஜபத்தை மத்தியில் கருவியான வினோத பிரபந்தர் எடுப்பார்கள்.
1: ஜெபம் செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் நல்ல பரலோக பிதாவே, ஆண்டவரே, இந்த 2025 ஆண்டின் ஆண்டவரே இறுதி ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வந்து ஆவியோடும் உண்மையோடும் கருத்தோடும் உம்மை பாடி துதித்து ஆராதித்து உம்மையில அன்பு கூற ஆண்டவரே கர்த்தர் நீர் எங்களுக்கு பாராட்டின நல்ல தருணத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே கர்த்தாவே, நீர் நன்மையை மாத்திரம் எங்களுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் செய்தவராய் இருக்கிறீரே. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட தேவனிடத்தில் அன்பு குருவளுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாய் நடக்கிறது என்று சொல்லி ஆண்டவரே இந்த வருடத்தின் அத்தனை நாட்களும் ஆண்டவரே ஒரு தகப்பனை போல உடைய தோளின் மேலே எங்களை சுமந்து வந்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே கர்த்தாவே சுதரும் ஆண்டவரே, ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்தவைகளிலிருந்து உமக்கென்று உற்சாகமாய் உதாரத்துவமாய் கொடுக்க ஆண்டவரே கொடுக்கிறதற்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே. சங்கீதக்காரன் தாவீது சொன்னது போல, நானும் ஆண்டவரே இந்த ஜனங்களும் எம்மாத்திரம் என்று சொன்னது போல அப்பா, ஆண்டவரே நீர் எங்களுக்கு எங்களிடத்தில் இருக்கிறவைகள் எல்லாம் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்தவைகள் அப்பா, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னீரே. ஒவ்வொருவரையும் நிறைவான பலனை தந்து நீங்க ஆசீர்வதிப்பீராக. பரலோகத்தின் ஆண்டவர் ஆண்டவரே உடைய நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை கர்த்தர் திறந்தருளி ஆண்டவரே தகப்பனே சோதரம் ஆண்டவரே இடங்குள்ளாமற் போகும் மட்டுமாக ஆண்டவரே கர்த்தாவே இந்த இயேசுவின் கரம் ஊழியத்தின் எல்லா அத்தனை தேவைகளை சந்திப்பீராக. ஆண்டவரே கர்த்தாவே தேவ ஜனங்களுடைய ஒவ்வொருவருடைய தேவைகளை சந்திப்பீராக. உம்முடைய குறைவுகளை எல்லாம் மகிமையின் ஆண்டவர் ஆண்டவரே ஐஸ்வர்ய சம்பன்னர் அப்பா கிறிஸ்து இயேசுவே நீர் நிறைவாய் மாற்றி தரும்படியாக கேட்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே பெரிய காரியங்களை செய்வீராக. ஆண்டவரே சுதரமுடைய வார்த்தை என்கிற மன்னாவை எங்களுக்கு பிட்டு கொடுத்து ஆண்டவரே அதனால் எங்களுடைய ஆண்டவரே ஆத்துமாக்களிலே திருப்தி அடைய கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே சகல கணத்தையும் மகிமையும் துதியும் ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். கண்மலை மீட்பெருமாக இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.
0: கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் செல்வோம். ஜெபம் செய்து நம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். நம்முடைய அந்த லைவ் ப்ரோக்ராம் சில நேரங்களில் ஒருவருடைய யூடியூப்பில் கிடைக்காம போயிடும். சில நேரங்களில் ஒருவேளை ரொம்ப ரேர், ஒருவேளை அது சில நேரங்கள் கிடைக்காம போயிட்டால் நீங்கள் நம்ம ஆப்ஸில் பார்க்கலாம். நம்முடைய ஆப்ஸில் நீங்கள் ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் சொல்லி ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா எப்பொழுதுமே 24 hours சேனல் நீங்கள் பார்க்கலாம். அதில் ரெண்டு ஆப்ஸ் இருக்கும், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் சொன்னால் பிங்க் கலராக ஒன்று வரும், இன்னொன்று எல்லோ கலராக லோகோ போட்டு வரும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிவின்ற காலத்தில் கிளிக் பண்ணால் எல்லா மொழி டிவியும் இருக்கும். அதில் முதல் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் தமிழ் இருக்கும். அது நீங்கள் ரொம்ப தெளிவாக பார்க்கலாம். ஒரு வேளை யூடியூப்பில் சில நேரங்களில் கிடைக்காம போகுமானால் சில நேரங்கள் நம்ம சேனலே ஏசுன் கரன் சேனல் ஒரு லோக்கல் சேனல் தெரியாத பட்சத்தில் மொபைலில் ஆப்ஸ் மூலம் நீங்கள் எளிதாக பார்த்துக்கலாம். எளிதாக கிளியராக கிடைக்கும். ஒருவேளை அப்படி பார்க்க முடியலன்னு சொல்கிறவங்க நீங்கள் ஆப்ஸ் மூலம் பார்த்துக்கொள்ளலாம். இப்போதும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரம் சொல்வோமா? நன்றி பரலோக பிதாவே, நன்றியுடமை துதிக்கிறோம். நேரத்திற்காக ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்த தேவனே, ஆண்டவரே, மாம்ச தேகமுள்ள யாவருக்கும் ஆகாரம் கொடுத்த தேவன் ஆண்டவரே, தாழ்வில் நினைத்த தேவனப்பா. இந்த வருஷத்தின் கடைசி இந்த ஞாயிற்றுக்கிழமை பார்த்தல் காத்திருந்து வார்த்தை கேட்க நீ கொடுத்த நல்ல கிருபைக்காய் நன்றி. இப்பொழுதான் அருமையான கவர்களை பலப்படுத்துங்க, அவரை மறைத்து பேசுங்க. என்ன வார்த்தை எனக்கும் எங்களுக்கும் வைத்திருக்கிறீர்களோ அந்த வார்த்தையின் மூலம் கத்தை இடைப்படுங்க. ஒரு வார்த்தை கூட வெறுமையாக போகக்கூடாதப்பா. எங்கள் அனைவருக்கும் பிரயோஜனமாக இருக்கணும். வேத தியானத்துக்கு விரதமாக எழும்புகிற எல்லா அந்தகார வல்லமைகள் இயேசுவி நாமத்தில் கட்டப்பட்டு போவதாக. ஆண்டவரே உடைய மனுஷியை கர்த்தர் பலப்படுத்துங்க. வல்லமை இறங்கட்டும். புது பலத்தால் கர்த்தர் இடைக்கட்டுவாராக. உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்ன தேவன் உன்னத பலத்தை தயவு கூர்ந்து அக்காக்குள் அனுப்புவீராக. மறைத்து வெளிப்படும் தொண்டையின் ரத்தத்தை பூசுங்க அப்பா. கர்த்தர் ஆவியன் கையில் எடுத்து பயன்படுத்துவீராக. வேத தியானத்துக்கு விரதமாக எழுபுற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதாக. கர்த்தர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே,
2: ஆமென். எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துகிற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, கோடான கோடி நன்றி அப்பா. உங்கள் வல்லமுல ரத்தன் ஆவி ஆத்மா சரீரத்தையும் அந்தரங்கத்தையும் மனதையும் கழுவினை பரிசுத்தப்படுத்துங்க. ஆண்டவரே, நீங்கள் தான்ப்பா இந்த விநாடி வரைக்கும் கடந்து போன நாட்களெல்லாம் எங்களை கண்மணி போல காத்து ஒரு புதிய ஆண்டை எங்களை காண செய்ய போகிறா, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அப்பா, 52 வாரத்துலேயும் தேவனாய் கர்த்தர் எங்களுக்கு போதுமானவர் இருந்து கரம்பிடித்து நடத்தி வந்தீங்களே, அதுக்காக ஸ்தோத்திரம். எத்தனையோ பலவீனங்கள், எத்தனையோ சுகவீனங்களப்பா, அந்த போதெல்லாம் என் தேவனாய் கர்த்தர் நீர் போதுமானவர் இருந்தீரப்பா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அன்பின் ஆண்டவரையும் துதிக்கிறோம். என்னை முழுமையாக உங்கள கரங்களை அர்ப்பணிக்கிறோம் ஐயா. என்னை பொருட்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. உங்கள் ரத்த கோட்டைகளை என்னை மூடிக்கொள்ள நம்மளோட பாத்தில் மன்றாடி கெஞ்சிரே சப்பா கெஞ்சிரோம் அப்பா. டிவி பார்க்குற மக்களுக்கு ஆட்சேபிக்கிறோம், யூடியூப்பில் பார்க்குற மக்களுக்கு ஆட்சேபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பாவை ஸ்தோத்திரம் அப்பா. எப்பம் ரேடியோ கேட்குற மக்களுக்கு ஆட்சேபிக்கிறோம், இங்கே வந்திருக்க மக்களுக்கு ஆட்சேபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா மக்கள் உள்ளத்திலும் இப்படி திருவசனம் ஓடி உரி செல்லட்டும் ஆண்டவரே. ஒருத்தர் கூட யாரும் விட்டுட்டு போயிடக்கூடாதுப்பா. அந்த ஒரு காலை கேட்டு மற்றவர் காட்டு விட்டுறக்கூடாதுப்பா. உடைய திருவசனம் எங்களுக்கு உணவாக அப்பா. யோவு சொல்கிறார், உடைய வசனத்தை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் உள்கொள்கிறேன்னு சொன்னாரப்பா. அப்படியாக நாங்கள் வசனத்தை மேலே தாகம் வாஞ்ச பசி எங்களுக்கு தாருமாப்பா. ஆண்டவரே தேவனேமே துதிக்கிறோம். ஒவ்வொருவோடு பேசுங்க, பேசுங்கப்பா, பேசுங்க, தட்டி எழுப்புங்க. எல்லா துதி கனமாகி முக்கிய செலுத்துகிறோம். இதுக்கு ஒரு மக்கிரீச்சர் எல்லா பொல்லாத ஆவிகளையும் இயேசுக்கு நம்ம கட்டப்பட்டு போட்டோம். உங்கள் நாமம் மட்டும் மகிப்படட்டு. பையனை மறைச்சிக்கோங்க, நீங்கள் பேசுங்க. எல்லா துதிக்கான மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துகிறோம். எங்களை அன்பு ரச்சகர் இயேசுப்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே. கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. இங்கே வந்திருக்கிற அனைவரையும் இயேசுகிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்னும் டிவியில் பார்க்குற அனைவ மக்களையும் இயேசுகிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறோம். அதே போல் எப்பாம் ரேடியோவிலையும் இன்னும் யூடியூப்லையும் பார்க்குற மக்களையும் இயேசு கர்த்தர் நாமத்தில் வாழ்த்துகிறோம். கர்த்தர் நமக்கு தந்த வசனம் யாக்கோபின் புஸ்தகம் 1:17 வசனம்.
3: நன்மையான எந்த ஈவோ,
2: நன்மையான எந்த ஈவோ,
3: பூரணமான எந்த வரமோ,
2: பூர்ணமான எந்த வரமோ,
3: பரத்திலிருந்து உண்டாகி,
2: பரத்திலிருந்து உண்டாகி,
3: ஜோதிகளின் பிதாவிடத்தில் இருந்து,
2: ஜோதிகளின் பிதாவிடத்தில் இருந்து
3: இறங்கி வருகிறது,
2: இறங்கி வருகிறது.
3: அவரிடத்தில்,
2: அவரிடத்தில்
3: யாதொரு மாறுதலும்,
2: யாரொரு மாறுதலும்,
3: யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை.
2: வேறு அவருக்கு வேறொரு மாறுதலும், மாறுதலும் வேற்றுமையான எந்த நிழலும் இல்லை. இவங்களுக்கு தான் கொடுப்பேன், அவங்களுக்கு தான் கொடுப்பேன்னு சொல்கிறது இல்லை. அது மாதிரி நன்மையான இந்த ஈவம் பூர்ணமான எந்த வரமோ பரத்தெழுந்து தான் உண்டாகி நமக்கு எனது சோதியின் பிதாவுக்கு இறங்கி வருகிறது. அவர்களில் மாறுதல் மாதிரி வேற்றுமான எந்த நிழலும் இல்லை. கேட்குறவங்களுக்கு பெற்றுக்கொள்வாங்க, கேட்காம அமைதியாக உட்காந்துருந்தால் வந்துட்டு வந்துட்டு வந்த உடனே போக வேண்டியதான். அவன் அதை பற்றி நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. வாஞ்சியோடு கேட்டு வாஞ்சியோடு பாடி துதிக்கி தேவனோடு இணைந்து வாழ்கிறவங்களுக்கு கர்த்தர் வரங்களை கொடுப்பார். ஏன்னா பரத்திலிருந்து தான் உண்டாகி வருகிறது. அவர் நம்ம ஆண்டவராக இயேசு கர்த்தத்தில் எந்த மாறுதல்கள் வேற்றுமையான எந்த நிலையில் யார் இவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பேன், அவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பேன்லாம் சொல்லலை. அவர் கேட்குறவங்களுக்கு கேட்குற எவனும் பெற்றுக்கொள்கிறான்னு ஆண்டோடைய வேதம் சொல்லுகிறது. நம்ம கேட்டால் பெற்றுக்கொள்ள முடியும், கேட்காமல் அமைதியாக இருந்தால் ஒன் ஆண்டு வந்துட்டு கேட்காமல் இருந்தால் பட்டா நீ பெற்றுக்கொள்ளுன்னு சொல்ல மாட்டார் கர்த்தருடைய. அதுதான் ஆண்டு சொன்னார், என் ஆவி அவனோட என்ன செய்யதான் போராடுவதில்லை. ஆதியாகமம் 3 வசனம் படித்து பாருங்கள். நம்ம அமைதியாக இருந்தாலும் கர்த்தர் கொடுத்துருவா, நம்ம ஏமா வந்து போகக்கூடாது. 3 வசனம் தானே.
3: அப்பொழுது கர்த்தர்
2: என் ஆவி
3: என்றைக்கும் மனுஷனோடே போராடுவதில்லை.
2: நீ பெற்றுத்தான் அவனுமா, நீ செவிச்சுத்தான் அவனுமா ஆண்ட சொல்ல மாட்டேன். ஓரளவு சொல்லுவார். நம்ம கருத்துக்கள் வந்த பிறகு நம்ம செபிக்கிறதும் செபிக்காததும் உட்கார்ந்துருக்கிறதும் யாருடைய விருப்பம்? நம்முடைய விருப்பம். எனக்கு இயேசு வேணும், இயேசு தான் வேணும்னு சொன்னால் அவர்கள் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை அமைதியாக உட்கார்ந்துருந்தாலும் ஆண்டு வந்துட்டு இல்லைம்மா நீ வந்து கட்டாயம் செய்வீன்லாம் ஜபி சொல்ல மாட்டார். அல்லேலூயா. ஒரு காலம் நம்மளை தேடி வந்தார். நம்ம ஆண்டு அறியாதப்போ ஆண்டவர் தெரியாதப்போ தேடி வந்தார். எங்கே போனாலும் ஆண்டு நம்மளை பேசுவார். என் வாழ்க்கையில் அப்படி நடந்துச்சு. எங்கே போனாலும் பேசுவார். எங்கே போனாலும் நீ தான் பேச, நீ வா உன் இருத்தி எனக்கு கொடு, என்னோட நீ பேசணும், என் கூட உட்காந்து ஜெபம் பண்ணணும், என்னை நீ தேடணும் அப்படின்லாம் ஆண்டு பேசுவார். ஆனால் இப்போது நம்ம கர்த்தரில் வந்துட்டோம், கர்த்தர் யாருன்னு தெரிஞ்சிருச்சு. அது பிறகு வந்து கர்த்தர் வந்து நீ கட்டாயம் செய்வீங்களும் சொல்ல மாட்டார். அல்லேலூயா. அதான் சொல்கிறேன், என் ஆவி மனுஷனோட போராடுவது இல்லை. அது வாசிமா அஞ்சு அஞ்சாவசனம் இருக்க வச்சு ஆதியாமோ ஆறு அஞ்சு மூணுலேருந்து அஞ்சு வரைக்கும்.
3: அப்பொழுது கர்த்தர்,
2: அப்பொழுது கர்த்தர்
3: என் ஆவி,
2: என் ஆவி
3: என்றைக்கும் என்றைக்கும்
2: என்றைக்கும்
3: மனுஷனோடைய போராடுவதில்லை,
2: மனுஷனோடைய போராடுவதில்லை,
3: அவன் மாம்சம் தானே,
2: அவன் மாம்சம் தானே,
3: அவன் இருக்க போகிற நாட்கள்,
2: அவன் இருக்க போகிற நாட்கள்
3: 120 வருஷம் என்றார்,
2: 120 வருஷம் என்றார்.
3: அந்நாட்களில்,
2: அந்நாட்களில்
3: ராட்சதர் பூமியிலே இருந்தார்கள்,
2: ராட்சத பூமியில் இருந்தார்கள்.
3: பின்பு தேவகுமாரர்,
2: பின்பு தேவகுமாரன்
3: மனுஷ குமாரத்திகளோடு
2: மனுஷ, சரி போதும். அப்போ நம்ம என்ன சரி ரொம்ப நாள் இருக்க போறதில்ல. அப்போ 120 வருஷம் சொன்னேன். இப்போ மாசை மாதம் என்ன சொல்லிட்டாரு, 70 வருஷம் இல்லாட்டி 80 வருஷம். இந்த நாள் நமக்கு கர்த்தர் கொடுத்துருக்காரு. இந்த நாளில் கர்த்தர் பார்த்து அண்டி கொள்ளுமானால் பெரிய ஆசீர்வாதம். இல்லாட்டா நம்ம கர்த்தருக்கு எத்தனை பேர், நீங்கள் நான் இல்லாட்டா இந்த உலகத்தில் கர்த்தருக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க. நமக்கு இயேசு கிறிஸ்து இல்லைன்னா நமக்கு ஒத்துமை இல்லை. அல்லேலூயா. 85:12
3: கர்த்தர் நன்மையானதை தருவார்,
2: கர்த்தர் என்ன செய்றாரு, நன்மையானதை தருவார்,
3: நம்முடைய தேசமும்,
2: நம்முடைய தேசமும்
3: தன் பலனை கொடுக்கும்,
2: நம்முடைய தேசம் என்ன செய்யும், பலனை கொடுக்கும். கர்த்தர் நமக்கு என்ன கொடுக்கிறாரு, நன்மையானதை தராரு, தீமையான தரமாட்டாரு. தீமையான கொடுக்குறது யாருடைய வேலை தெரியுமா, பிசாசின் வேலை. நம்ம ஆண்டவராக இயேசுக்கிறது நன்மையானதை தான் தருவார். காரணம் என்ன தெரியுமா, அவர் நம்மளை உருவாக்கினார், நம்மளை சிருஷ்டித்தார், நன்மையானதை தான் தருவார். அல்லேலூயா. மற்ற பிசாசு என்ன செய்வான், தீமையானதான் தருவான், நல்ல மோள நடிப்பான், ஆனால் என்ன தருவான், தீமையானதான் தருவான். நம்ம ஆண்டவராக இயேசுக்கிறது நம்மளை உருவாக்கினார். வாசித்து பாருங்க, ஏசாயின் புஸ்தகம் 45:12.
3: நான் பூமியை உண்டு பண்ணி,
2: நான் பூமியை உண்டு பண்ணி
3: நானே அதன் மேல் இருக்கிற மனுஷனை சிருஷ்டித்தேன்,
2: நானே அது மேல் இருக்கிற மனுஷனை சிருஷ்டித்தேன். அவர் நம்மளை சிருஷ்டித்தவர், அதனால என்ன செய்ய மாட்டார், தீமையானதை நமக்கு தரமாட்டார். என்ன கொடுப்பாரா,
3: நன்மையானதை
2: கொடுப்பார். ஹல்லேலூயா. நம்ம கேட்டா பெற்றுக்கொள்ளலாம். கேளுங்க, கேளுங்க, அப்படி உங்களுக்கு கொடுக்கப்படும்னு ஆண்டவராக ஏற்றுக்கிட்டு சொன்னார். கேட்கணும், தீன்மை நம்ம தேவன் தரமாட்டார். சரி, நம்ம புது வருஷத்துக்குள்ளே பிரவேசிக்க போகிறோம். பழைய வருஷத்தில் இருக்கப்பட்ட எல்லா பாவமான காரியத்தை விட்டு விலகணும். அதுக்கு தான் நமக்கு ஆண்டவர் இன்னைக்கு நம்ம கொடுத்துருக்கிறார். இந்த புது வருஷத்தில் நம்ம பிரவேசிக்க போகிறோம். அந்த புது வருஷத்தில் நம்ம பாவமான காரியத்தை விட்டு விலகிடணும். புது வருஷத்தில் புது சிருஷ்டியாக ஒருவன் கிறிஸ்துக்குள்ளே இருந்தால் என்ன செய்கிறாங்களா, புது சிருஷ்டியாக இருக்கான். பழையவில் என்ன செஞ்சிடணும், ஒளிந்து போயிடணும். பழைய காரியம் நம்ம விட்டு என்ன செஞ்சிடணும், ஒளிந்து போயிடணும். அதுதான் இங்கே சொல்கிறேன். யோசன் புதுசாக வாக்கி கேட்டேன். யோசுவான் புஸ்தகம் 3:5
3: யோசுவா ஜனங்களை நோக்கி,
2: யோசுவா ஜனங்களை நோக்கி
3: உங்களை பரிசுத்த பண்ணி கொள்ளுங்கள்.
2: உங்களை என்ன செய்யுங்க, நான் புது வருஷத்துக்குள்ள பிரவேசிக்க போறோம், நீங்க என்ன செய்யுங்க, உங்களை பரிசுத்தமாக்கி கொள்ளுங்கள்.
3: நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே,
2: நாளைக்கு கர்த்தர் உங்க நடுவிலே
3: அற்புதங்களை செய்வார் என்றான்,
2: அற்புதங்களை செய்வார் என்றார். இன்னைக்கு நீங்க பரிசுத்தமாக்கி கொள்ளுங்க, நாளை கர்த்தர் உங்க நடுவில் என்ன செய்வார்? அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் நன்மை செய்யணுமா, அற்புதங்களை செய்யணுமா, இன்னைக்கு பரிசுத்தமாக்கி கொள்ளுங்க. நம் உள்ளத்தில் நம்மளே ஆண்டவர்கிட்ட கேட்டு கேட்டு, ஆண்டவரே உன் பிரியமில்லாத காரியம் எனக்குள்ளே என்னென்ன இருக்கு ஆண்டவரே, என்னை காமிங்க, என்னை காமிங்கன்னு கேட்டால் கர்த்தர் நம்மளோடு பேசுவார். குறைகள்லாம் நமக்கு ஆண்டவர்கிட்ட அறிக்கிட்டு என்னை புது சிருஷ்டியை மாற்றுங்க. நீங்கள் தானே சொன்னீங்க, ஒருவன் கிறிஸ்துக்குள்ளிருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கும். பழையவெல்லாம் என்ன செஞ்சிடணும்? ஒளிந்து போயிடணும். பழைய காரியங்கள் நம்மளை விட்டு ஒளிந்து போகணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு பரிசுத்தமாக்கி கொள்ளுங்க. நாளைக்கு உங்கள் நடுவில் என்ன செய்ய போகிறாரு? அற்புதங்களை செய்வார். ரெண்டு நாளாம் புஸ்தகம் 29:4-5
3: ஆசாரியரையும்
2: லேவியரையும்
3: அழைத்து வந்து
2: அவர்களை
3: கிழக்கு வீதியிலே கூடி வர செய்து அவர்களை நோக்கி
2: லேவியரே
3: கேளுங்கள்,
2: நீங்கள்
3: இப்போது
2: உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு
3: உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை
2: உங்கள் பிதாக்களாகிய தேவனுடைய கர்த்தருடைய ஆலயத்தை
3: பரிசுத்தம் பண்ணி அசுத்தமானதை
2: பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து
3: வெளியே கொண்டு போங்கள்.
2: பார்த்தீங்களா, நம்மளையும் பரிசுத்தப்படுத்தணும். நம்ம ஆலயமும் கர்த்தர் சொல்ற, நீங்களே என்னுடைய ஆலயம். பரிசுத்தமாக்கி கொள்ளணும். இங்க சொல்றாரு லேவியராம் உற்சவம் 22:29 32 லேபியரம் புஸ்தகம் 22:32
3: நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர்.
2: இங்க சொல்றாரு நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர். ஆனா இங்க சொல்றாரு நீங்க என்ன செய்யுங்க, உங்களை பரிசுத்தமாக்கி கொள்ளுங்கள். நம்ம என்ன செய்யணும்? நம்மள பரிசுத்தமாக்க வேண்டும். நம்ம ஆண்டு நம்ம பாவங்களாம் சொல்லி நம்ம செவிக்கும் போது கர்த்தர் நம்மளை பரிசுத்தமாக்குவார். அதை இப்போ வாசிக்கலாம். 5 மட்டும் வாசிட.
3: அவர்களை
2: 29:5
3: அவர்களை நோக்கி
2: லேவியரே
3: கேளுங்கள்,
2: நீங்கள் இப்போது
3: உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு
2: இப்போது நீங்க என்ன செய்யுங்க, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு
3: உங்கள் பிதாக்களை தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை
2: பரிசுத்தம் பண்ணி
3: அசுத்தமானதை
2: பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து
3: வெளியே கொண்டு போங்க.
2: எல்லா அசுத்தத்தையும் என்ன செஞ்சிருங்க? 2025 எவ்வளவோ நமக்குள்ள அசுத்தமான காரியங்கள், அதில் என்ன செஞ்ச வெளியே கொண்டு போயிடணும். 1 Corinthians 3:17
3: ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம்
2: பரிசுத்தமாய் இருக்கிறது.
3: நீங்களே அந்த ஆலயம்.
2: தேவன் நம்ம என்ன, நம்ம தான் தேவனுடைய ஆலயம். அந்த ஆலயத்தை பரிசுத்தமாக்க வேண்டும். கர்த்தர் வர போறாரு. எப்போ வர்றாரோ தெரியாது. கர்த்தர் வர போறாரு. நீங்களே இந்த பரிசுத்தம் ஆலயம். நம்ம இன்னும் அமைதியாக இருப்போமானால் ஆண்டு வரும்போது என்ன செய்ய யோசித்து பாருங்கள். முதல் நம்மளை பரிசுத்தமாக்க வேண்டும். நீங்கள் ஆண்டோடைய பாதத்தில் நம்ம பாவங்களெல்லாம் ஆக்கிவிடுமானால் கர்த்தர் நம்மளை மன்னிப்பார். அதான் சொல்லு, நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கு மட்டும் எவ்வளவோ பாவம் செஞ்சுருக்கோம். இந்த நாளில் நம்மளை அறிக்கையிடணும். கர்த்தர் சொன்னார் நான் உங்களை பரிசுத்தமாக்கிற கர்த்தன்னு சொன்னார். ஆண்டவர்கிட்ட அறிக்கை இடும்போது இயேசுக்கு ரத்தம் சகல பாவத்தையும் நீக்கி சகல பாவத்தையும் நீக்கிற மாதிரி என்ன செய்கிறாரா? சுத்திகரிக்கிறார். ஒன்று யோவான் 1:7 இன்னைக்கு அறிக்கிட்டா கத்தனை பாவங்கள்லாம் நீக்கி சுத்திகரிப்பார்.
3: அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்,
2: அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்
3: சகல பாவங்களையும் நீக்கி,
2: சகல பாவங்களையும் நீக்கி
3: நம்மை சுத்திகரிக்கும்,
2: நம்மை சுத்திகரிக்கும். நம்ம அறிக்கிட்டா சுத்திகரிப்பார். ஆண்டவர் அறிக்கையிடணும். ரெண்டாவதாக சகரியன் புஸ்தகம் 12:12
3: நம்பிக்கையுடைய சிறைகளே,
2: நம்பிக்கையுடைய சிறைகளே
3: அரணுக்கு திரும்புங்கள்,
2: அரணுக்கு திரும்புங்கள்,
3: இரட்டிப்பான நன்மை தருவேன்,
2: இரட்டிப்பான நன்மை தருவேன்,
3: இன்றைக்கே தருவேன்.
2: என்ன தரறா? இன்றைக்கே தாங்க தர, இன்றைக்கே தருவார். நம்ம என்ன செய்யணும்? நம்ம அரணுக்கு திரும்ப வேண்டும். அரண் யாரு? நம்ம ஆண்டவராகிய இயேசுக்கு. அவர் தான் அரண். அவற்றை திரும்ப வேண்டும். இது வரைக்கும் உலகத்துக்குள்ளே திரும்பி உலக காரியத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அது கொஞ்சம் நம்பிக்கையின் சிறைகளை அரனுக்கு திரும்ப, இன்றைக்கே திரும்புங்க. நான் பாவமான காரியத்தை விட்டு இன்றைக்கே நம்ம திரும்ப வேண்டும். சங்கீத புஸ்தகம் 43:2
3: என் அரணாகிய தேவன் நீர்,
2: என் அரணாகிய தேவன் நீர். அவரிடத்தில் திரும்ப வேண்டும். உலகத்துக்கல்ல, உலகத்தில் காரியத்துக்கு அல்ல, அரணான தேவனாய் கர்த்தர் நீர். அவரிடத்தில் திரும்ப வேண்டும். அவர் திரும்பினா நமக்கு என்ன கொடுக்குறாரு? எட்டிப்பான் நன்மை இன்றைக்கே தருவை. நாளைக்கு இல்லை, என்னை தர்றாரா? இன்றைக்கே தர்றாரு. நம்ம அவரிடத்தில் முழுமனதோடு திரும்ப வேண்டும். முழுமையாக இயேசுவேனுக்கு நீர் போதும், என் வாழ்க்கையை மாற்றும், என்னால் முடியல. அதான் சொன்ன, நானும் உங்களை பரிசுத்தமாக்கிற கத்துன்னு சொன்னார். நான் பாவங்களாண்டுட்டு அறிக்கையிடணும். பாவத்தை அறிக்கிட்டா கத்து இன்றைக்கே என்ன செஞ்சிடும்? நம்ம பாவங்களை மன்னிக்க அவர் எப்படி இருக்கிறாரு? தயப்பெருத்திருக்கிறார். யாசாயின் புஸ்தகம் 15:15
3: நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால்
2: ரட்சிக்கப்படுவீர்கள். மனம் திரும்பணும், மனம் திரும்பி அமர்ந்திருக்க வேண்டும். சும்மா தொண்ணு பேசிட்டு இருந்தெல்லாம் நம்ம ரட்சிக்கப்பட முடியாது. கர்த்தரத்தில் மனம் திரும்பி அமர்ந்திருக்க வேண்டும். கர்த்தரை பாதத்தில் காத்திருக்க வேண்டும். அவர் பாதத்தில் அதிக நேரம் காத்திருக்கிறவங்கள கர்த்தர் ரட்சிப்பார். நீங்கள் அமர்ந்திருந்து மனம் திரும்பி அமர்ந்திருங்கள். வாசிப்பண்ண இருக்காத,
3: நீங்கள் மனம் திரும்பி
2: அமர்ந்திருந்தால்
3: ரட்சிக்கப்படுவீர்கள்.
2: நீங்கள் ஒரு ஒன்று மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் போதும். கர்த்தர் தூச்சிட்டே இருந்தீங்கன்னா போதும், கர்த்தர் உங்களை ரட்சிப்பார். அவர் ரட்சிக்கத்தான் வாழ்ந்து உள்ளவர் இருக்கார். இங்கே சொல்கிறாரு பழமையின் புஸ்தகம் 43:40 நம் வழிகளை சீர்தூக்கி பார்க்கணுமா? வாசிப்பா.
3: நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து,
2: நம்முடைய வழியை, மற்றவங்க வழியை இல்லை, நான் நம்முடைய வழியை, நான் என்னுடைய வழி, நம்ம ஒவ்வொருத்தரும் நம்முடைய வழியை ஆராய்ந்து சோதித்து ஆராய்ந்து
3: கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம்.
2: கர்த்தரிடத்திலே திரும்பணும். நம்ம வழியை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்திலே திரும்பணும். கர்த்தர் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வார். அவரிடத்தில் திரும்ப வேண்டும். உலக மக்கள் இடத்துல திரும்பினா ரெண்டு நாள் நல்லா இருப்பாங்க. நம்ம சொந்தக்காரங்களே எடுத்துக்கோங்களேன், ரொம்ப ரொம்ப அன்பாக இருப்பாங்க. கொஞ்ச நாள் விட்டுருவாங்க, அவ்வளோதான். நம்ம இயேசு கிறிஸ்து மாத்திரம் என்றைக்கும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையும் கைவிட மாட்டார். நம்ம நொட்டு விளக்குதுமில்ல, ஒன்று கைவிடுதலைன்னு சொல்லி அவரிடத்தில் திரும்ப வேண்டும். நம் வழியை சோதித்து ஆராய்ந்து அவர்கிட்ட திரும்ப வேண்டும். நம் வழியில் கர்த்தர் பிரியமில்லாத காரியம் என்னென்ன இருக்குது, எப்படிலாம் நடந்தோம், 2025 வருஷம் வரைக்கும் எப்படியெல்லாம் நடந்தோம், 2026 எப்படி நடக்கணும், நம் வழியை நாம் சோதித்து ஆராய்ந்து கர்த்தரத்திலே திரும்ப வேண்டும். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நம்ம தான் கர்த்தருடைய ஆலயம். கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வார். மூணாவதாக கர்த்தர் சொல்கிறாரு, கர்த்தர் சிங்க கர்த்தர் தேடுறவங்க, கர்த்தர் தேடுறவங்களுக்கு என்ன இல்லை, ஒரு நன்மையும் குறைப்பில. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியாக இருந்து பட்னியாக இருக்கும். சிங்கக்குட்டியோட தாழ்ச்சியாக இருந்து பட்னியாக இருக்குமா? கர்த்தர் தேடுறவங்களுக்கு என்ன தேவையாது? ஒரு நன்மையும் குறைப்படாது, ஒரு நன்மையும் குறைப்படாது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்னியாக இருக்கும், கர்த்தர் தேடுறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாது. நமக்கு அன்னியதான் சொல்லியிருக்கிற. நாங்கள் ஒரு நாள் ராம்நாட்டுக்கு போயிருந்தோம். அந்த ராம்நாட்டில் யார், ராமேஸ்வரம் அந்த இடத்துல எங்களுக்கு யாருமே தெரியாது, யார் ஒருத்தரோட பழக்கம் கிடையாது. ஒரு சரி, நான் அன்னைக்கு கன்வென்ஷனுக்கு போயிட்டு லேட்டாச்சு சாப்பிட, எல்லா ஹோட்டலும் மூடிட்டாங்க. கொஞ்சம் சேவ் மட்டும் வாங்கி வச்சுட்டு அப்போ நான் அஸ்தாக்கா ராஜா மூணு பேர் தான். சரி, இந்த சேவை சாப்பிட்டுட்டு படுத்துக்கலாம் அப்படின்னு நாங்கள் படுத்துட்டோம். ஒரு 12 மணிக்கு வந்து பார்த்தா கதை தட்டுறாங்க டப்பு டப்புன்னு. அதுக்கு முன்னாலே அந்த லாட்சிக்காரங்கள்லாம் சொன்னாங்க, நம்ம பிரதர்லாம் சொன்னாங்க, நைட்டு வந்து கதை தட்டுவாங்க, அவங்கெல்லாம் வந்து தீவிராதிங்க, கதை திறந்துடாதீங்கன்னு சொன்னாங்க. இவங்க கதை தட்டிகிட்டே இருக்காங்க, விட்ட பாடு இல்லை. சரி, என்னன்னாலும் சரி, திறந்து பார்த்தா ஒரு பிரதர் சாப்பாடு சுட சுட பிரியாணி கொண்டுட்டு வந்துட்டு கொடுக்குறாங்க. உங்களுக்கு எப்படி தெரியுறாங்க இந்த இடத்துல இருக்கணும், உங்கள் ஆண்டவர் தான் சொன்னார், என் பிள்ளைகள் பட்னியாக இருக்காங்க, அங்கே நீங்கள் போய் என் பிள்ளைகளுக்கு கொண்டு சாப்பாடை கொண்டு அவங்க வீட்டிலேயுமா நீ ஃபங்க்ஷன் போடுவேன், சாப்பிட்டு சாப்பிட்ட பிறகு மிச்சம் சொல்ல இருந்துச்சு, என் பிள்ளைகளுக்கு அங்கே கொண்டு கொடுங்க, பட்னியாக இருக்காங்க, என் பிள்ளைகளுக்கு அங்கே கொண்டு சாப்பாடை கொடுங்கன்னு சொல்லி கர்த்தர் பேசினார். ஹலேலூயா. அதான் சொன்னார், சிங்க குட்டிகள் தாளிச்சி அடைந்து பட்னியார், கர்த்தர் தேடுறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அப்புறம் உட்காந்து நாங்களாம் சாப்பிட்டுட்டு, யாருன்னு எங்களுக்கு தெரியாது, கர்த்தர் அற்புதங்களானவர் சொன்னார். சிங்கக்குட்டிகள் தாடிச்சு அடைந்து பட்னியாக இருக்கும், கர்த்தர் தேடுறவங்களுக்கு என்ன செய்யாது, ஒரு நன்மையும் குறைபடாது. அவரை நம்ம எப்படி தேடணுமா? 119வது சங்கீதம் 10வது வசனம்.
3: என் முழு இருதயத்தோடும்,
2: முழு இருதயத்தோடும்
3: உம்மை தேடுகிறேன்,
2: உம்மை தேடு, முழு இருதயத்தோடு தேடணும். பாதி தேடிட்டு ஐயோ இது என்ன சரி, மணி வரை உள்ளாராச்சு, என்ன சரி, செவச்சுதான் செவிக்கணும் வர, செவிக்கலைன்னா ஆண்டவர் கேட்பாரோ என்னன்னு தெரியலையே அப்படின்னு கேட்பக்கூடாது. முழு இருதயத்தோடு என்ன வந்தாலும் ஏசு எனக்கு போதும், ஏசுக்கிறது எனக்கு ஒரு நாள் கைவிட மாட்டேன்னு சொல்லி முழு மனதோடு தேடுவேன்னா நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு எந்த குறையுமே வராது. கர்த்தர் காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். நிறைய காரியம் எங்கள் வாழ்க்கையில் சொல்லலாம். அங்கே கிராமங்களுக்கெல்லாம் போகிறப்போ நிறைய வாழ்க்கையில் எங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்திருக்கிறார். கிராமம் கிராமமாக போன போவோம், பைசாலாம் எங்கள் கையில் இருக்காது, இருந்தால் ஒரு 200-300 அவ்வளோதான் இருக்கும். பஸ்ஸுக்கு பஸ்ஸில் அப்போ நமக்கு வண்டியெலாம் கிடையாது, பஸ்ஸில் தான் போகணும். அப்போ நான் ராஜா வசதக்கா இறுதி ரை பெறது போவோம், எவ்வளோ கஷ்டப்படுவோம். ஆனால் கர்த்தருக்கு சாப்பாட்டுக்கு மட்டும் ஒரு நாள் கூட குறை வைக்கலை. ஒரு நாள் 7000 கிராமங்களில் போனால் பசி, பயங்கர பசி, சாப்பிட ஒன்றும் சாப்பாடு ஒன்றும் இல்லை. சரி, திரும்ப ஒரு நாளைக்கு 2 கிராமம் ஆண்டவர் சந்திக்க கர்த்தர் கிருபை செய்வார். 2 கிராமம் சந்திக்கணும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. சரி போயிடலான்னு சொல்லி போனால் அந்த சர்ச்சையுடைய கோயில் பிள்ளை எங்களை கூப்பிட்டாரு. ஏன் கூப்பிட்றாருன்னு பார்த்தா, வாங்க நீங்கள் சாப்பிட்டு போங்க, நீங்கள் சாப்பிடாமல் ஒழித்து போக வேண்டாம், சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொல்லி அவர் ஹோட்டலில் வாங்கி கொடுத்து எங்களுக்கு எல்லாம் கொடுத்தாரு. அதனால தான் அதான் சொல்லு, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்னியர் கர்த்தர் தேடுறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. எங்களுக்கு கிராம ஊழியங்கள்ல தேவன் பயங்கர அற்புதங்களை செஞ்சுருக்கிறார், நிறைய அதிசயங்களை செய்திருக்கிறார். அன்னைக்கு எப்படி தேடணுமா? 119வது சங்கீதம் 2வது வசனம்.
3: அவருடைய சாட்சிகளை கை கொண்டு,
2: அவருடைய சாட்சிகளை கை கொள்ளணும், சும்மா இல்ல, சும்மா தேடுதல, அவருடைய சாட்சிகளை கை கொண்டு
3: அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள்.
2: பத்தியம் அவர் கர்த்தருடைய சாட்சிகளை கை கொண்டு முழு இருதயத்தோடு தேடுற மக்கள் என்னவங்க, எப்படிப்பட்டவங்க? பாக்கியவான்கள். சாட்சிகளை கை கொள்ளணும். கர்த்தர் நமக்கு எத்தனையோ வசனத்தை நம்ம கொடுத்துருக்கிறார். அந்த வசனத்தெல்லாம் கை கொண்டு முழுதத்தோடு இன்னொரு வாசிப்பா.
3: அவருடைய சாட்சிகளை கை கொண்டு,
2: அவருடைய சாட்சிகளை கை கொண்டு
3: அவரை முழு இருதயத்தோடும்,
2: அவர் முழு இருதயத்தோடும்
3: தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள்.
2: சாட்சிகளை கை கொண்டு தேடணும், சும்மா தேடுறது இல்லை. சும்மா தேடனா என்ன, ஆண்டவர் எங்களை யார் வழி நடத்தும், என் காது வேணும், இது வேணும் அப்படி இல்லை. ஒரு சாட்சியில கை கொண்டு முழுதத்தோடு அவர் தேடணும். அவங்கள கர்த்தர் பாக்கியவான்னு கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. நம்ம எப்படி தேடுறோம் வசனத்தை, எப்படி எப்படி ஆண்டோட வசனத்தை எப்படி கை கொள்றோம், எப்படி செபிக்கிறோம், நம்ம வாழ்க்கையை யோசித்து பாருங்க. முதலாவது என்ன செய்யணும், நம்மளை நம்ம சுத்திகரிக்கணும். இன்னைக்கு உங்களை சுத்திகரிங்க, நாளைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்வேன்னு சொன்னார். அல்லேலூயா. ரெண்டாவது என்ன சொன்னார், அரணுக்கு திரும்புங்க, நீங்க திரும்பி அமர்ந்துருங்க, நீங்க ரட்சிக்கப்படுங்கன்னு சொல்ற. ரட்சிக்கப்படணும் என்ன செய்யணும், கர்த்தர் திரும்ப அழுந்து திரும்பி அமர்ந்திருக்க வேண்டும், ரட்சிக்கப்படுங்கன்னு சொன்னார். மூன்றாவது, முழுரிய தேடி தேடுங்க, சாட்சியில கை கொண்டு தேடணும், அப்ப நம்மளுக்கு கர்த்தர் பாக்கியவனாய் மாற்றிடுவார். அல்லேலூயா. கடைசியாக சங்கீதக்காரர் சொல்றார், சங்கீத புஸ்தகம் 16:8
3: கர்த்தரை,
2: கர்த்தரை
3: எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்,
2: கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்,
3: அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால்,
2: அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால்
3: நான் அசைக்கப்படுவதில்லை,
2: நான் அசைக்கப்படுவதில்லை. எப்போதும் கர்த்தரை முன்னால் வைத்திருக்க வேண்டும். கர்த்தர் எப்பொழுது வலது முன்னால் நம்ம முன்னால் வைக்கணும். நம்ம எல்லாம் நடந்த பருவு இது செய்யலாமனு கொஞ்சம் கேட்டு பாருங்க. நாங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணிட்டோம், ஒன்றுமே நடக்கலை. இப்போ கர்த்தர்கிட்ட கேட்டு பாருங்கன்னு சொல்ல மாட்டார். நிறைய பேர் அப்படித்தான் அவங்க வாழ்க்கையில் எல்லாம் நடந்த பிறகு வந்துட்டு, அக்கா இன்னைக்கு நான் எல்லாம் நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவு செஞ்சிட்டோக்கா, ஒன்றுமே நடக்கலை. இப்போ கர்த்தர்கிட்ட கேட்டு பாரு, கேட்டு பாருங்க. அப்போ கேட்டால் ஆண்டவர் ஒன்றுமே சொல்ல மாட்டார். தாவீர செய்யறன்னு சொல்கிறார், கர்த்தர் எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கார், என் வலது வருஷத்தில் இருக்கப்படியே நான் அனுசரிக்க மாட்டேன், அசைக்கப்படுவதில்லை. நம்ம எங்கே வச்சுருக்கோம் கர்த்தரை, முன்னால் வச்சுருக்கோம்மா, பின்னால் வச்சுருக்கிறோம்மா? நம்ம அற்புதம் நடந்த பிறகு, நம்ம அற்புதம் நடக்கலைன்னா பின்ன சிவச்சிக்கலாம், இப்போ நம்மளால் முடிஞ்சோதும் செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறோமா? கர்த்தரை முன்னால் வைங்க. எப்போதும் அவர் முன்னால் இருந்தார், நம்ம அவர் நம்ம வலது வருஷத்துக்கு அசைக்கப்பட மாட்டோம். அவர் சீஷர்கள் பாருங்கள், மார்க்கல் சுவிசேஷம் 4:37 38
3: அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி,
2: பலத்த சுழல் காற்று உண்டாகி
3: படவு நிரம்பத்தக்கதாக,
2: படவு நிரம்பத்தக்கதாக
3: அலைகள் அதன் மேல் மோதிற்று.
2: அவ படகு நிரம்பத்தக்கதாக பலத்த காற்று உண்டாகி,
3: அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி,
2: பலத்த சுழல் காற்று உண்டாகி
3: படவு நிரம்பத்தக்கதாக,
2: படவு நிரம்பத்தக்கதாக
3: அலைகள் அதன் மேல் மோதிற்று.
2: அலைகள் மோதத்தக்க, அலைகள் நிறைய பயங்கரமான அலை வந்துச்சு. படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் வந்து என்ன செஞ்சிருச்சு, படக மோதிருச்சு.
3: கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணியை வைத்து,
2: நித்திரையாயிருந்தார். அவர்கள்
3: அவரை எழுப்பி
2: போதகரே,
3: நாங்கள் மடிந்து போகிறது, உமக்கு கவலை இல்லையா என்றார்கள்.
2: இவங்க எங்க வச்சிட்டாங்க கர்த்தர, கப்பல்ல பின்னணியில் வச்சிட்டாங்க. அப்புறம் கர்த்தர் போய் குறை சொல்றாங்க, ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறது உங்களுக்கு கவலை இல்லையா அப்படின்றாங்க. அதுபோல் நிறைய பேர் கர்த்தர் தேட மாட்டாங்க. எல்லாம் பிரச்சனையெல்லாம் முடிஞ்ச பிறகு, கஷ்டமெல்லாம் வந்த பிறகு என்ன ஆண்டவரே அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க, நாங்கள் மட்டும் இப்படி கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே போல் தான் சீசர்களும் செஞ்சுருக்காங்க, நாங்கள் மடிந்து போகிற கவலை இல்லையான்னு சொல்லி. ஆனால் அப்போஸ்தலர் என்ன பண்ணப்பா என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள். அப்போஸ்தலர் புஸ்தகம் 2:25-26.
3: அவரை குறித்து தாவீது,
2: கர்த்தரை எப்பொழுதும்
3: எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டு இருக்கிறேன்.
2: கர்த்தர் எனக்கு முன்பாக நிறுத்தி என்ன செஞ்சாராம், அவரே நோக்கி பார்த்தாராம், நோக்கி கொண்டு இருக்கிறேன்.
3: நான் அசைக்கப்படாதபடி
2: கர்த்தரை முன்பாக நிறுத்தியே அவரே நோக்கி கொண்டிருந்தாராம்.
3: நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பார்சத்திலே இருக்கிறார்.
2: நான் அசைக்கப்படாதபடி அவர் என்ன செய்யறார், எங்க இருக்காரு, என் வலது பார்சத்தில் இருக்கிறார்.
3: அதனாலே
2: என் இருதயம் மகிழ்ந்தது,
3: என் நாவு களி கூர்ந்தது,
2: என் மாம்சமும்
3: நம்பிக்கையோட தங்கியிருக்கும்.
2: மாம்சமும் என்ன செய்தான், நம்பிக்கையோட தங்கியிருக்கும். நம் பிரச்சனைலாம் வந்து முடிஞ்சு குறை சொல்லி கர்த்தரை குற்றப்படுத்திட்டு கடைசியில் என்ன பண்ணுவோம், கர்த்தர் தேடுவோம். ஆனால் தாவீது அப்படி செய்யலை பாருங்கள். அதனால தான் தாவீதை பார்த்து தேவன் என்ன சொன்னார், இருதயத்துக்கு ஏற்றவன் சொன்னார். அல்லேலூயா. நீதிமொழி அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 13:22. தாவீதை பார்த்து சொன்னார், என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொன்னார். உங்களை பார்த்து என்னை பார்த்து சொல்ல முடியுமா, நம்ம எப்படி இருக்கிறோம், வாசிங்க.
3: பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை
2: அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி
3: ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன்.
2: அருமையான சகோதரனே, சகோதரியே, நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்கோம், தாவீது கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக நிறுத்தி அவரே நோக்கி கொண்டிருக்கிறேன்னு சொன்னார். அவர் வலது வருஷத்தில் இருக்கிறபடி நான் அசைக்கப்படல, மாம்சமாக நம்பிக்கையோடு தங்கியிருக்குன்னு சொன்னார். என் இதயம் மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொன்னார். நம்ம எப்படி இருக்கோம், நம்ம வாழ்க்கை ஆண்டுகளுக்கு இந்த 2025 ஒப்பு கொடுத்து சவம் பண்ணுமா, ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும் ஐயா, நான் எவ்வளோ பாவங்கள் செஞ்சுருக்கேன் ஆண்டவரே, நீங்கள் ஆண்டு கேளுங்க, உங்கள் பாவங்களை உங்களுக்கு காமிப்பார் ஆண்டு சொன்னார். செவேன் இருந்தாலும் ரத்தாமரை வாசிங்க, ஏசாயா 1:18. உங்கள் பாவங்கள் எப்படிப்பட்ட பாவந்தாலும் ஆண்டவர் மன்னிப்பார். நீங்கள் இன்னும் நேரத்தை கடத்தி போகாதீங்க.
3: வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
2: உங்கள் பாவங்கள்
3: சிவேரென்று இருந்தாலும் உறைந்த மலையைப் போல்
2: வெண்மையாகும்.
3: அவைகள்
2: ரத்தாம்பர சிவப்பாயிருந்தாலும்
3: பஞ்சை போலாகும்.
2: இன்னைக்கு ஆண்டு ஒப்பு கொடுங்க, கர்த்தர் உங்களை மாத்துவாரு. நானும் உங்களை பரிசுமாக்குற கர்த்தர், உங்களை குறையெல்லாம் அறிக்கையிடுங்க, அவர் உங்களை பரிசுத்தமாக்குவார். ரெண்டாவது என்ன செய்யணும், நம்ம கத்துட்டு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுத்து ஆண்டவரே என்ன எப்படியாவது மன்னிமையா, நான் மணந்திருமணும் ஆண்டவரே, அரணாகிய தேவனே, எனக்கு நீர் தான் தஞ்சம், உமை நோக்கி நான் பார்க்குறப்பா, என்னை எப்படியாவது பரிசுத்தப்படுத்துங்க, குறையெல்லாம் காமிங்க. நான் புதிய வருஷத்தில் பிரவேசிக்கும்போது புது சிருஷ்டியாக என்னை மாற்றணும் ஆண்டவரே, பழையெல்லாம் ஒளிந்து போட்டுமையா, என்னை புது சிருஷ்டியாக மாற்றுங்கன்னு கேளுங்க. மூன்றாவதாக முழுத்தோடு அவர் முழுத்தோடு அவர் தேடுங்கன்னு சொன்னார். முழுத்தோடு தேடணும், அவர் சாட்சிகளை கை கொண்டு தேடணும். நாலாவது என்ன செய்யணும், கர்த்தரை எப்படி ஜெபிக்கணும். கர்த்தரை முன்னால் தாவி சொன்னது போல கர்த்தரை எப்போது எனக்கு முன்பாக நிறுத்தி கொண்டு நோக்கி கொண்டிருக்கிறேன்னு சொன்னார். அதே போல் நம்ம அவளை முன்னால் சீசர்களை போல பின்னணியில் நம்ம விட்டுறாதபடிக்கு இயேசு கிறிஸ்து எல்லா காரியத்தை அவர்கிட்ட கேட்டு முன்னால் வைக்கிறது என்ன, அவர் கேட்டு இது எப்படி ஆண்டவர் செய்யணும், என்ன செய்யணும், உன் சித்தந்தான் என் வாழ்க்கையில் நிறைவேறணும், என் விருப்பமெல்லாம் நிறைவேறக்கூடாது, என் விருப்பம் அழிந்து போகணும், உன் சித்தம் நிறைவேறணும்னு சொல்லி கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக உங்களை கைவிட மாட்டார். 2026 நமக்கு ஒரு ஆசீர்வாதம் ஆண்டா கர்த்தர் வச்சிருக்கிறார், அது பெற்றுக்கொள்ள இப்போ தகுதிப்படுத்துவோம், ஆண்டவற்றை ஒப்பு கொடுப்போம்.

அர்ப்பணிக்கலாமா? ஒரு புதிய ஆண்டை எதிர்பார்த்திருக்க நமக்கு தேவன் நான்கு விதமான ஆலோசனைகள் வழங்கினார். புதிய ஆண்டிலே நம் ஆசீர்வாதங்களையும் ஆசீர்வாதங்களின் நன்மைகளையும் பெற்றுக்கொள்வதற்கு நான்கு விதமான வழிகளை தேவன் நமக்கு காண்பித்தார். உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். அசுத்தமானதை ஆலயத்திற்குள்ளிருந்து வெளியே கொண்டு செல்லுங்கள். நாம் தான் அந்த ஆலயம். அசுத்தமான எல்லா காரியத்தையும் நம் உள்ளத்தை விட்டு வெளியே கொண்டு செல்ல வேண்டும் என்பதாக தேவன் நமக்கு சொன்னார். இரண்டாவதாக மனம் திரும்புங்கள். இரட்டிப்பா நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். புது வருஷத்துக்குள்ளே பிரவேசிக்க இருக்கிற நமக்கு ஆண்டவராகிய தேவன் சொன்ன அடுத்த காரியம், மனம் திரும்புங்கள். உங்கள் வழிகளை சோதித்து ஆராய்ந்து பார்த்து கர்த்தரிடத்திலே திரும்புங்கள் என்றார். மூன்றாவது அவரை தேடுங்கள். அவர் தேடும் பொழுது எந்த நன்மையும் குறைவுப்படாது. சிங்கக்குட்டிகள் ஒருவேளை தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக கிடந்தாலும் ஆண்டவராய் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாது. கடைசியாக இந்த புதிய வருடம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றார். புதிய வருடத்திலே தேவன் நம்மை ஆசீர்வாதத்தை நிரப்ப வேண்டும் என்று சொன்னால் அவரை முன்பாக வையுங்கள். எதை செய்தாலும் கர்த்தரை முன்பாக வையுங்கள். அவருக்கு முதலிடம் கொடுங்கள், பின்னணைத்திலே வைக்காதீர்கள். அவரை முன்பாக வையுங்கள் என்பதாக கர்த்தர் சொன்னார். அர்ப்பணிக்கலாமா? தேவனே, என்னை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள, உம்மிடத்தில் திரும்ப, உம்மை தேட என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, உம்மை முன்பாக வைக்க என்னை அர்ப்பணிக்கிறேன். தாவீது கர்த்தரை முன்பாக வைத்து நோக்கி பார்த்து கொண்டிருந்தாரா? ஜபிக்கலாமா? எங்களை மாற்று ஆண்டவரே. கடந்த வருஷம் எவ்வளோ வீணாக போயிடுச்சப்பா, எவ்வளோ நாட்கள் காலங்கள் வீணாக போய்விட்டது. ஆண்டவரே, மன்னியும் அப்பா, மன்னியும் அப்பா, மன்னியும் அப்பா. எங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவராகிய தேவன் கொடுத்தருளும் என்று சொல்லி அதை திறந்து ஜபிக்கலாமா? நன்றி பரலோக பிதாவே, உமை நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீ தந்திருக்கிறது ஆனந்த அருமையா நேரத்திற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, வருகின்ற ஆண்டு எங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைவதற்கு நான்கு விதமான காரியங்களை ஆலோசனையாக சொன்னீர். எங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும், அசுத்தமானது எங்களுக்குள்ளிருந்து வெளியே கொண்டு போக வேண்டும் என்பதை சொன்னீர். எந்த அசுத்தம் எனக்குள் இருக்குதோ அதை என்னை விட்டு எடுத்து போடும் அப்பா. என்னை பரிசுத்தப்படுத்த ஆண்டு

0: மனம் திரும்ப வேண்டும் என்பதாக சொன்னீரே. இரட்டிப்பா நன்மை தருவேன் என்று சொன்னீரே தேவனே. அப்பா, என் வாழ்க்கையிலே மாற்றத்தை மறுரூபத்தை தாரும் ஆண்டவரே. அப்பா, மனம் திரும்புங்கள் என்று சொன்னீரே. எங்கெங்கனா நான் திரும்பணுமோ எனக்கு என்னை காண்பியும் ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, என் வழிகளை சோதித்து ஆராய்ந்து முடித்து திரும்புங்கள் என்று சொன்னீரே. என் வழியை சோதித்து பார்த்து முடிவு திரும்ப என்னை அர்ப்பணிக்கிறேன், அர்ப்பணிக்கிறேன், எங்களோடு இணைந்து அர்ப்பணிக்கிறேன். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொடும் ராஜா. மாத்திரமல்ல, உண்மை தேடும் பொழுது எல்லா நன்மையும் தருவேன், குறைவில்லாமல் தருவேன் என்றதாக சொன்னீரே. மாத்திரமல்ல, எல்லா நிலையிலும் உண்மை முன்பாக வைக்க வேண்டும் என்பதை காண்பித்தேன். நாங்கள் உண்மை பின்பாக வைத்து விடுவோம், எல்லாம் முடித்துவிட்டு அதற்கு பிறகு வந்து நாங்கள் உண்மை தேடுகிறோம். மன்னியும் ஆண்டவரே, எல்லா சூழ்நிலையிலும் உண்மை முன்பாக வைக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். வார்த்தையை கேட்டு தன்னை அர்ப்பணித்த பிள்ளைகள் ஒவ்வொரு மீதும் கர்த்தருடைய மாறாத பிரசன்னமும் மகிமையும் இயேசுவின் நாமத்தை கடந்து வருவதாக என்று சொல்லிடுறாங்க. ஜெபிக்கிறோம், தொடர்ந்து பொறுப்படுங்க. இவ்வளவு பலவீனத்திலாக்க மறைத்து வல்லமையை பயன்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். இன்னும் வரல, பலப்படுத்தும். கோடிக்கணக்கான மக்களுக்கு ஆசீர்வாதமாக இல்லை மாற்றும் ஆண்டவரே. தேங்க்யூல்லா, நன்றி நன்றி நன்றி. இந்த வார்த்தை கேட்டு நிரலியாக சேனல் மூலம் இயேசுக்கான சேனல் மூலமாக பல்வேறு நிலைகளிலே கேட்டு அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் எல்லார் மீதும் கர்த்தர் ஆளுகை இறங்கட்டும் ஐயா. அப்படி செய்வதற்காக நன்றி. இப்பொழுதும் கடைசி ஆசீர்வாதத்திற்காக அக்கா அவர்கள் ஜெபிப்பார்கள். அவரோடு இணைந்து நாம் ஜெபங்களை எடுப்போம். வருகின்ற ஆண்டு நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக இந்த நான்கு வித காரியங்களை செய்ய அர்ப்பணிப்போம். இந்த புதிய ஆண்டு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் நோக்கி பார்த்து நம்ம இணைந்த ஜெபங்களை எடுக்கலாமா? ஜெபம் செய்வோம்.
1: அன்பும் கிருபையும் இறக்கமுள்ள தீவுள்ள பிதாவே, நன்றியோடுமே துதிக்கிறோமே, ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, கிருபையாக எங்கள் மத்தியில் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ரெண்டு பேராவது மூணு பேராவது என் நாமத்தில் எங்கே குடியிருக்கோம் நடுவில் இருக்கிறேன்னு சொன்னீர் ஆண்டவரே. எங்கள் நடுவில் நீ மெய்யாகவே இருக்கிறீரப்பா. அம்மா, கோடி கோடி நன்றி. உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் என்னென்ன தேவையோடு வந்திருக்கவங்களோ ஒவ்வொரு தேவையும் சந்திங்க அப்பா. மடத்தில் மனம் திரும்ப கிருபை செய்யுங்கப்பா, மனம் திரும்ப கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, பாவமான காரியத்தை விட்டு மனம் திரும்பணும் ஆண்டவரே. பாவத்தோடு நீர் வரும்போது உங்கள் எதிர்நோக்கி போக வர முடியாது அப்பா. பாவம் எங்கள் உள்ளத்தில் இருக்குமானால் உங்கள் எதிர்கொண்டு வர முடியாதே அப்பா. நாங்கள் இப்பொழுதே எங்களை சரிப்படுத்தி கொள்ள எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஒவ்வொருவரோடு பேசுங்கப்பா, தேவனே மே தூக்கி கெஞ்சுகிறோம். ஒரு வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்று செவிக்கிறோம். புதியத்தையும் புது பலத்தையும் புது கிருபை தாங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க. தேவ பிரசனை நாளும் தாங்கட்டும். நன்மை செய்யுங்க, காத்துக்கோங்க ஏசப்பா. நன்மையான எந்தியும் அப்பா, நன்மைகளை இன்றைக்கே தருவேன்னு சொன்னீரே. நன்மைகளை தந்து புதிய ஆண்டில் புது உங்களுடைய பிள்ளைகளை எல்லா காரியத்திலும் எல்லாவற்றிலையும் புதுப்பிக்க முடியாச்சு வைக்கிறோம், பலப்படுத்த முடியாச்சு வைக்கிறோம். கர்த்தாவை ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்படணும், பரிசுத்தின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாத மக்கள் பரிசுத்தின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். அன்பு எங்களுக்குள்ள நாட்கள் பெருக வேண்டும் ஐயா, அன்பு பெருக வேண்டும். தேவப்பிரசன் நிரம்பி இருக்க வேண்டும் ஐயா, உண்மை அண்டிக் கொள்ள வேண்டும் ஐயா, உம்மோடு இருக்க வேண்டும் ஐயா. தேவனே, தேவன் அன்பாகவே இருக்கிறான்னு சொன்னீரே. நாங்களும் மற்றவர்கிட்ட அன்பாகவே இருக்க வேண்டும் ஆண்டவரே. எங்களை நீர் பலப்படுத்த வேண்டும். வியாதிகள் நோய்கள் பலவீனங்கள் நீங்கி போடும், கட்டுகள் உடைக்கப்படணும், சாத்தாண்டை கிரியை நீங்கப்படணும் ஐயா. ஆண்டவரையுமே துதிக்கிறோம் அப்பாமே, ஸ்தோத்திரம். மக்களுக்குள் இருக்கப்பட்ட என்னென்ன பலவீனம் இருக்கோ எல்லாவற்றையும் மாற்றுங்க அப்பா, மாற்றுங்க. வீசிங்க குணமாக்குங்கப்பா, கிட்னி பலவீனத்தை குணமாக்குங்கப்பா. மந்திரக்கட்டு செவன்கட்டு ஏசுக்கு திருமணத்தை உடை தெரிகிற சுவாமி, சாத்தாண்டை கிரியில் நிர்மணமாக்கப்படட்டும் ஆண்டவரே. சாத்தாண்டை செய்க்க எங்களுக்கு வல்லமை கொடுக்க வேண்டும்னு செபிக்கிறோம் ஐயா. அப்பா, சாத்தாண்டை செய்க்கணும் ஆண்டவரே. அப்பா, பிள்ளைகளை தேவனால் உண்டாய்ந்து அவனை செய்தீர்கள். ஏனெனின் உலகத்தில் இருக்கிறோன்னு உங்களுக்கு பெரியவர் எங்கள் ஆண்டவராக இயேசுக்கு பெரியவர். எல்லா சர்ப்பங்களையும் தேடிலும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்ல மேற்கொள்ள அதிகாரம் கொடுத்துருக்கு. ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாதுன்னு சொன்னீரே ஆண்டவரே. ஆண்டவரே, அப்படிப்பட்ட கிருபை எல்லாருக்கு தாங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கோங்க. குடும்பத்தின் தேவைகளை சந்திங்க, ஒரு குறை வராதபடி காத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க, திருமணமாகாத மக்களுக்கு திரும்ப நடக்கணும், குழந்தை பாய்க்கு இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய் தாங்க, சாமான் இல்லாத மக்களுக்கு சாமானத்தை தாங்க அப்பா. கடனோடு இருக்கிற மக்கள் கடன் அடைக்க உதவி செய்யுங்க. வீட்டில் பிரச்சனைகள் குழப்பங்களை மாற்றுங்க. வீடு இல்லாத மக்கள் வீடு கொடுங்க. தொழிற்சிற மக்கள் ஆசீர்வீங்க. வியாபாரம் செய்கிற மக்கள் ஆசீர்வீங்க. கேஸில் இருக்க மக்கள் வெற்றி தாங்க. பிரிந்து கூட நினைக்கணும் ஐயா. ஆத்துமா கண்கள் திறக்கணுமே, அறியிற அறிவில் நிரப்பணும் ஐயா. வாகனம் வச்சுருக்க மக்கள் வாகனம் நல்ல ஆர்டர்ஸ் கிடைக்கணும் ஐயா. ஆண்டவரே, பிரச்சனை மாறணும், கண்ணீர் துடைக்கணுமை, வீடுல மக்கள் வீடு தரணும், படிக்கிற பிள்ளைங்க ஞானத்தை கொடுங்க. எல்லா எங்க பிள்ளைகளும் அப்ப சபையில அத்தனை பேரும் செவிக்கிற மக்களா மாற்றுங்க, துதிக்கிற மக்களா மாற்றுங்க. கடமைக்காக நாங்க செவிச்சுக்கு வரக்கூடாதுப்பா. உம்முடத்துல வாஞ்சியோடு தாகத்தோடு இயேசு துதிக்கவும் சோத்திரம் பண்ணி கொண்டே இருக்கிற வச்சுங்க. புதிய ஆண்டுல துதிக்கிற மக்களாக ஒவ்வொருத்தரையும் மாற்றுங்க. ஆராதிக்க முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு உள்ளத்துலையும் பேசுங்க, பேசுங்கப்பா, பேசுங்க, பலப்படுத்துங்க. எல்லாரும் தரிசனம் பார்க்கணும் ஐயா. புதிய ஆண்டுல எல்லாம் தரிசனம் பார்க்கணும் ஐயா. உண்மை அறியறவள் நிரப்பப்படணும் ஐயா. பரிசுத்த பவுளி சீத்து சகல் நறுக்கி அப்பா எல்லா ஞானமும் ஆவிக்குறி வேகமும் அப்பா கத்து சித்தத்தை அறியறவள் நிரப்பமும் சகல் நறுக்கிறீ கணிதந்து தேவன் அறியற விருத்தி அடையணும் ஐயா. உங்க பிரியமானதை செய்யணும். உங்களுக்கு முன்பாக நிற்க எங்களை பாத்திரவனா என்னப்படணும் ஐயா. எங்களுக்கு உதவி செய்யுங்க, பெரிய பாக்கியத்தை கொடுங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க. எல்லார் பேரையும் சீஃப் போஸ்டர் எழுதி கொள்ளுங்கப்பா. தேவனே என்னை நோக்கி கெஞ்சிரும். பெரிய அற்புதத்தையும் அசியங்களை செய்யுங்க. ஆராய்ந்த முறை பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத அசியங்களை செய்யுங்க ஆண்டவரே. எப்பொழுதும் எனக்கு முன்பாயத்திருக்கேன். என் வலதர்சத்திற்கும் அசைக்கப்படுதலை சொன்ன வார்த்தை தென்படி தேவனே, நம்முடைய பிள்ளைகள் அப்படியாக நீர் செய்ய கிருவையும் ஒத்தாசி அருளும். உங்க எப்பாமே சோத்திரம் எங்கள் மத்தியில் எழுந்தருளும் ஐயா. எங்கள் மத்தியில் எழுந்தருளி பழத்த காரியத்தை ஒவ்வொரு வாழ்க்கையிலும் செய்யுங்கப்பா. அண்டிக்குள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுங்க. எல்லா துதி கனமாகி முகச்செலுத்துறோம். யாசுபா நாமத்தில் மிகுந்த மனத்தாழ்மையோடு மணியன்போடு கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே.
0: கடைசியாக நமது இயேசுவின் ஊழியங்களை அன்போடு தாங்க தேவன் எழுப்பி கொடுத்த குடும்பங்களுக்காக ஒரு சிறுசபம் செய்து இந்த கூட்டத்தை நிறைவு செய்வோம். கடைசியாக சோதனை ஆசீர்வாதம் கூற இந்த ஆறுதல் நிறைவு பெறும். பரலோகத்திலே வாசம் செய்கின்ற எங்கள் அன்பின் தேவனாய் கர்த்தாவே, நீ தந்திருக்கிற இந்த அருமையான நேரத்தை நினைத்து நாங்கள் மகிழோடு குடும்பமே துதிக்கின்றோம் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, எங்களை பரிசுத்தமாக்கிக் கொள்ளவும் உம்மிடத்தில் மனம் திரும்பவும் உமை தேடவும் உமை எப்போதும் முன்பாக வைக்கவும் எங்களுக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே. இப்பொழுதும் நமது இயேசுவின் ஊழியங்களை அன்போடு தாங்குவதற்கு நீர் எழுப்பி கொடுத்த நமது பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த வருடம் முழுதும் நமது ஊழியத்தை அன்போடு தாங்க எவ்வளோ பேர் எழுப்பினீர். அந்த மக்களுக்கெல்லாம் ஏற்ற ஆசீர்வாதங்களை நீர்தான் கொடுக்க வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அந்த ஆசீர்வாதத்தை கர்த்ததான் அவர்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்து நிரம்பி வழியணும் ஆண்டவரே. அந்த ஆசீர்வாதத்தை ஊழியத்தை தாங்குவதின் ஆசீர்வாதத்தின் பிள்ளைகள் பார்க்கும்படியாக கிருபை கொடுங்கப்பா. வருகின்ற புதிய ஆண்டில் இன்னும் நிறைய ஜனங்கள் ஊழியத்திற்கு தாங்க முன்வர எழுப்பி கொடுங்கப்பா. பொறுப்பிடுங்க. அப்படி செய்ய போதுக்காக நன்றி. இந்த ரெண்டு ஆறுதலையும் பொறுப்பெடுத்து நடத்தினீரே. கோடான கோடி ஸ்தோத்திரம் எடுக்கிறோம். தம்பி சிபி அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டு வந்து பிளேட்லெட் கூடணும் அப்பா. மகனை இப்பொழுது தொடும்படியா இங்கிருந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா மனம் இறங்கி தம்பி சிபியனை தொட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம், மகனுடைய இந்த பிளேட்லெட் கூட உதவி செய்யுங்க. இயேசுவே நாமத்தில் டெங்கு ஃபீவர் மாறுவதாக, ஒரு அற்புதம் நடப்பதாக, கலங்கியிருக்க பிள்ளைகளுக்கு ஒரு அதிசயம் இந்த நாளில் காணப்படும். இப்போது அன்பின் கரம் தம்பிக்குள் பிரவேசிக்கணும்னு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன் நீர் அப்பா. அதே ஒரு வினோத்தவர்களுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வாதம் எவ்வளோ பலவீனத்தில் இவரை தாங்கி பலப்படுத்தி ஊழியத்திலே பயன்படுத்துகிறீரே நன்றி. இன்னொரு நல்ல உடல் சுகம் ஆரோக்கியம் பலன் தந்து இன்னும் இந்த ஊழியத்தை அப்பா மகிமையோடு செய்ய புது பலத்தை தாரும். சிஸ்டர் ஆசீர்வதிங்க, பாப்பா ஆசீர்வதிங்க. மகிமையான காரியங்கள் வாழ்க்கையிலே செய்யுங்க. இம்முட்டை எங்களோடு கொண்டு நடத்தினதுக்காய் கோடி நன்றிகள் அப்பா. துதிகன மகிமையிலான ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்திலே தாழ்மை உண்டுகிறோம் பிதாவே.
2: என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசு நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல வரல் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் நீடித்து நடத்திருப்பதாக.

0: வாருங்கள், கர்த்தரை தொழுது கொள்வோம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தேவாலயத்திற்கு செல்ல முடியாதவர்களுக்காக இந்த நிகழ்ச்சியை கர்த்தரின் கிருபையால் உங்களுக்கு வழங்குகிறோம். நீங்களும் எங்களுடன் சேர்ந்து கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள்.
1: கர்த்தராகிய தேவன் தாமே பிரசன்னராக இருந்து நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தர் நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம். பரலோகத்திலே வாசம் செய்கின்ற அன்பின் நல்ல கர்த்தாவே, இந்த நேரத்திற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவின் ரத்தம் எங்கள் ஆவி ஆத்மா உடல் முழுதும் கழுவி பரிசுத்தப்படுத்தும் அப்பா. என் அருவில் நீ அசைவாடி கொண்டிருக்கிறீர் ஐயா, உமக்கு நன்றி அப்பா. உங்க ரத்தத்தை இந்த இடம் முழுவதும் தெளிக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம். இந்த கூட்டங்களில் முழு பொறுப்பை எடுக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த கூட்டங்களுக்கு விரதமாய் எலும்புற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்பட்டு போவதா. சர்ப்பங்களையும் தேர்களையும் மிதிக்கவும், சத்துருவின் சகல வல்லமையிலும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டான்னு சொன்னீரே. இந்த கூட்டனுக்கு விரதமாய் எலும்புற பொல்லாத ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டப்பட்டு போவதாக. பிள்ளைகளே, தேவனால் உண்டாந்தவர்களை செய்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிற பெரியவர் என்று சொன்னீரே. எங்கள் இருக்கிற பெரியவராக இயேசுவின் நாமத்தில் கூட்டனுக்கு உரதமாக எழுவர் அந்தகார வல்லமை கடிந்து கட்டி ஜெபிக்கிறோம். எல்லாம் நாம் மகிமைக்காய் நடைபெறணும். எல்லாரையும் மறைத்து கர்த்தர் வெளிப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எங்களை மட்டும் பாதுகாத்து வந்தீங்களேப்பா, உங்களுக்கு நன்றி என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா.

0: கொஞ்ச நேரம் தேசத்திற்காக, தேசத்தின் ஆசீர்வாதங்களுக்காக நம்ம ஜபம் பண்ண போறோம். ஜப குருவி சொல்லும் பொழுது ஓடி வந்து ஜபம் பண்ணுங்க, வாஞ்சியோடு ஜபம் பண்ணுங்க.
1: சபையில் எழுப்புதல் உண்டாகணும், எல்லா சபையில் எழுப்புதல் உண்டாகணும், எல்லா சபையிலும் ஆத்மா நிரம்பி வழியணும், எல்லா சபையிலும் பரிசுத்தம் நிறைஞ்சி இருக்கணும். ஒருத்தர் கூட வெறுமையே போக கூடாது, அதுக்காக யாரோ திருச்சாம் பண்ணலாமா?
2: பரிசுத்த தெய்வமே, மே நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேலையில கூட ஏசப்பா எங்க சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்க சபைகள் எல்லாம் எழுப்புதலை தயவை தர வேண்டுமா கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஏசப்பா. சபைகள் ஆத்மாக்கள் நிரம்பி வழியக்கூடிய கிருபைகளை தேவரி தர வேண்டுமா கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஏசப்பா. சபை மக்கள் எல்லாரும் அது ஆவினால நிரப்பப்பட்ட மக்களாக தேவரீர் மாற்ற வேண்டுமாய் கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஏசப்பா. சபைக்கு வர ஒவ்வொரு மக்களை தேவரீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனேமே துதிக்கிறேங்க, சபைகள் வளர்ந்து பெருகணும் ஆண்டவரே. ஐயாமை துதிக்கிறோம், நீங்க இறங்க வேண்டுமாய் கெஞ்சி ஜெபிக்கிறோம். துதி கண்ண மகிமை செலுத்துறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கெஞ்சி ஜெபிக்கிறேன் எங்கள் பரிசுத்த பிதாவே,
1: ஆமே. போதை பொருள் கடிமையா இருக்காங்க அத்தனை மக்களும், சீகப்படணும் சாராயம் கல்லு எல்லா குடிக்கிற அத்தனை மக்களும் மன திருமணம் ரட்சிக்கப்படணும். அவங்க ஆத்மா வெளியேறப்பட்டது, ஆத்மா மீட்பு மீகமும் வெளியேறப்பட்டது. எத்தனையோ ஜனங்கள் ஆண்டவர் அறியாம இருக்காங்க, இப்போ ஒருத்தராக ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்காங்க. நம்ம தேசத்துல ஒவ்வொரு ஜனமும் குடிக்கவே கூடாத பாக்கும்போது வெறுப்பை தரணும். நம்ம அதுக்கு அவசியம் பண்ணலாம்.
3: ஏசப்பா துதிக்கிற ஏசப்பா, இந்த நாளை கொடுத்ததுக்கு கொடான குடி ஸ்தோத்திரம் ஏசப்பா. பெண்கள் குடிக்கிறாங்க ஏசப்பா, சிறு பிள்ளைங்க குடிக்கிறாங்க ஏசப்பா, வாலிபர்கள் குடிக்கிறாங்க ஏசப்பா. அவங்களுக்குள்ள அந்த குடி ஆவினை எடுத்து போடுங்க ஏசப்பா, அவங்களுக்குள்ள ரட்சிப்பே கொடுங்க ஏசப்பா. எத்தனை குடும்பத்துல குளிச்சப்பா சமாதானம் இல்லாம இருக்காங்கப்பா ஏசப்பா. எத்தனை பேர் அப்பா குடிக்கிறனால தற்கொலை பண்ணிக்கிறாங்க ஏசப்பா. எத்தனை பேருக்குள்ள சண்டை நடக்குது ஏசப்பா. எத்தனை இடத்துல விவாகரத்து ஆகுது ஏசப்பா. இந்த நிலைமையில நீங்க மாற்றி போடுங்க ஏசப்பா. ஏசப்பா எங்க தேச மக்களுக்கு ஒரு இரக்கத்தை நீங்க காட்டுங்க ஏசப்பா. ரட்சிப்பை நீங்க காண்பீங்க ஏசப்பா. ரட்சிக்கப்படணும் ஏசப்பா. ஏசப்பா ஏசப்பா இந்த மாதிரி குடிக்கிறவங்க குடும்பத்துல அப்பா ஏசப்பா ஒரு முற்றிலும் ஒரு விடுதலை நீங்க தாங்க ஏசப்பா. ஏசப்பா போதை பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிற ஒவ்வொருத்தரும் நீங்க மீட்டெடுங்க ஏசப்பா. ஏசப்பா அவங்களுக்குள்ள ஒரு பயத்தை நீங்க உண்டாக்குங்க ஏசப்பா. ஏசப்பா நீங்க தான் மெய்யான தெய்வம் நாங்க அறிந்து கொள்ளணும் ஏசப்பா. ஏசப்பா உங்க செட்டைகளுக்குள்ள வந்து அடைக்கலாம் புகுந்து கொள்ள நீங்க உதவி செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா இந்த குடிநாவை முற்றிலும் அவங்கள்ட்ட விளக்கி போடுங்க ஏசப்பா. ஏசப்பா எல்லாத்தையும் ரட்சி தும்மோடு இணைத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. இப்படி கொடான குடி ஸ்தோத்திரம் ஏசப்பா. எல்லாம்
4: ஏசப்பா எல்லா ஏஸ்வின் இன்ப நாமத்தில் கெஞ்சி மடிகிறோம் ஜீவனும் நல்ல பிதாவே பிதாவே மொத்த உதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஏசப்பா தண்டியோடும் துதிக்கிறோம் தக பிரே இப்போ ராணுவ வீரர்களையும் தக பிரே நீங்க பாதுகாத்துக் கொள்ளும்படிக்காம ஜெபிக்கிறோம் ஏசப்பா அதுபோல ராணுவத்துல ஒவ்வொரு அதிகாரிகளையும் தக பிரே நீங்க பாதுகாத்துக் கொள்ளும்படிக்காம ஜெபிக்கிறோம் ஏசப்பா ஆண்டவரே எல்லா பகுதியில பாதுகாத்துக் கொண்டு இருக்கும்போது சுவாமி அவங்கள பாதுகாக்கங்களால் ஏசப்பா எங்க ராணுவ படைகளுக்கு எந்த ஆபத்தும் விபத்தும் வராதபடிக்கும் சுவாமி நீங்க காத்து கொள்ளும்படிக்கும் ஜெபிக்கிறோம். தகப்பரே நீங்க இறக்கம் செய்யும்படிக்கும் ஜெபிக்கிறேசப்பா. எல்லா துதி கண மகிமை உம்மக்கு செல்சுறோம் ஏசப்பா மூலம் ஜபத்தேத்துக் கொள்ளுங்கள் பரிசுத்த பிதாவே.
0: வேத பாடங்களை வாசிக்க போகின்றோம். இப்பொழுதும் முதலாம் திருமறை பாடமாக 1 பேதுரு புஸ்தகம் 1 பேதுரு புஸ்தகம் 1 பேதுரு புஸ்தகம் 1
5: இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு பொந்து கலாத்தியா கப்பத்தோக்கியா ஆசியா பித்தினியா தேசங்களிலே சிதறி இருக்கிறவர்களில் பிதாவாகிய தேவனுடைய முன் அறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்தனுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது, கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேறப்பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமலும் இருந்து அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்ம ரட்சிப்பை அடைகிறீர்கள். உங்களுக்கு உண்டான கிருபியை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்க தரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். தங்களுள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்திலே விசேஷம் இன்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள். தங்கள் நிமித்தம் அல்ல, நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவ தூதரும் ஆசையாயிருக்கிறார்கள். ஆகையால் நீங்கள் உங்கள் மனதினறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபியின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாயிருங்கள். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறது. அன்றியும் பச்சாபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரிகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியத்தை நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையின் என்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற இரத்தத்தினாலேயே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாயிருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலத்தில் வெளிப்பட்டார். உங்கள் விசுவாசம் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாயிருக்கும்படி ஆவினாலே சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்து மக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடே ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகி அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிக்கப்பட்டு இருக்கிறீர்கள். மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷருடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்து அதன் பூவும் உதிர்ந்தது. கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டுகிற வசனம் இதுவே என்பதே ஆமீன். வாசிக்கும்படியே கொடுக்கப்பட்ட வேத படம் வாசித்து முடிந்தாயிற்று.
6: படைக்கப்பட்ட காணக்கே நீர் ஆசீர்வதித்தலும் அன்றுவரே உம்முடைய கரங்களில பெற்று உம்முடைய கரங்களில கொடுக்க கத்தாவே எங்கள் கொடுத்த பாக்கியத்திற்காக சுலாக்கியத்திற்காக நன்றி செலுத்துறோம். குடும்பங்களில் எந்த குறைவும் வராதபடி எல்லா நிறைவாக இருக்க கர்த்தத்தாமே கிருபை பாராட்டுங்க. நீரே முழுமையாய் நீர் பொருட்படுத்த ஆசீர்வதிங்க. நீங்க இப்படி செய்ய போறதை கா கிருபைக்கா நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்திலே கெஞ்சி ஜெபிக்கிறோம் தூய பிதாவே.
0: கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்பதற்காக அக்கா அவர்கள் ஜெபிப்பார்கள். எல்லாம் இணைந்து ஜெபிக்கலாமா?
7: ஏசப்பா என்னை மறைத்து பேசுங்கப்பா, உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஏசப்பா எல்லா துதிகான மகிமைக்கு செலுத்துறோம். ஏசப்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே. சங்கீத புஸ்தகம் 32:8
8: நான் உனக்கு போதித்து
7: நீ
8: நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன்.
7: நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன்.
8: உன்மேல் என் கண்ணை வைத்து
7: உனக்கு
8: ஆலோசனை சொல்லுவேன்.
7: அம்மாரி மேல சில நேரத்துல நம்ம தவிக்கிறோம். ஐயோ, யாராவது நமக்கு சொல்லி கொடுத்தா நல்லா இருக்குமே, நம்ம எப்படி நடக்கணும், என்ன செய்யணும், பிள்ளைகள் படிப்புக்கு என்ன செய்யறது, இந்த வியாபாரத்தை எப்படி செய்யணும், இந்த தொழில் எப்படி செய்யணும், இந்த காரியத்தை நம்ம எப்படி செய்யணும், என்ன செய்யணும் நம்ம தெரியலேன்னு சொல்லி கலங்கும் போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லி எந்த வீட்டுக்கு போகலாம், எப்படி செய்யலாம், எத்தனை இந்த கடனை எப்படி அடைக்கலாம், எத்தனையோ காலங்கள் நமக்குள்ள ஒரு குழப்பம் வருது. ஐயோ எப்படி செய்யறது, என்ன செய்யறது, இவ்வளவு நிலைமையில என்ன செய்யறது, ஒண்ணுமே தெரியலையே, எந்த பாதைன்னு தெரியலையே அப்படின்னு நம்ம கலங்குறோம். அப்ப ஆண்டவரா இயேசுக்கு சொல்லுகிறார், தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உண்மையில என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லி. அவர் போதிக்கிற தேவன். நம்ம அவற்றை கேட்ட போதும், ஆண்டவரே நீ இதுக்கு என்ன செய்யணும், இது வந்து எப்படி நான் செய்யணும், இதுல எப்படி நான் வாழணும், இதுல எப்படி நான் கடந்து வரணும், இந்த பாதையில எப்படி ஆண்டவர் நான் கடந்து வரணும்னு நீங்க கேட்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு கட்டாயம் உங்களுக்கு போதிப்பார். நான் உனக்கு போதிப்பேன்னு சொல்லியிருக்கிறார். அது போதிக்கிற தேவன். நம்ம ஒரு நாள் கர்த்தர் கேட்கணும். மனிதர்கிட்ட போய் கேட்டோம்னா நமக்கு தப்பான ஆலோசனை சொல்லுவாங்க. நம்ம மனிதர்கிட்ட கேட்க வேண்டிய அவசியமே இல்லை, நம்ம கர்த்தர்கிட்ட கேட்கணும். அவர் தான் சொல்றேன், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், மேலே என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், எப்படி நடக்கணும்னு ஆலோசனை சொல்லுவேன் கர்த்தர் நம்ம சொல்லியிருக்கிறார். அவர் நம்ம போதிக்கிற தேவன். கலங்காதீங்க, கர்த்தரே நம்மளை போதிப்பார். ஏசாயம் புஸ்தகம் 30:21
9: நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும்,
7: நீங்க வலதுபுறமாய் சாயும் போதும்,
9: இடதுபுறமாய் சாயும்
7: போதும், இடதுபுறமாய் சாயும் போதும்,
9: வழி இதுவே,
7: வழி இதுவே,
9: இதிலே நடவுங்கள் என்று,
7: இதிலே நடவுங்கள் என்று
9: உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும்.
7: நீங்க பின்னாலே சொல்லும் வார்த்தை உங்கள் காதுகள் கேட்கும். ஒரு வழிக்கு நம்ம சில நாள்ல கர்த்தர் வீட்டு வலதுறமும் இடதுபுறமும் சாயும் போது கர்த்தர் நம்ம பேச, வழி இது, இதுல நடங்க, வலது இந்த பார்த்து வலதுபுறம் செய்யாதீங்க, இடதுபுறம் செய்யுங்க, இந்த வழி நடங்க, இதுதான் பிரியமான வழின்னு சொல்லி அவர் என்ன செய்ய பின்னால சொல்ற சத்தம் நம்ம காதில கேட்கும். அவர் நம்மோடு பேசுவார். பேசுகிற தெய்வம், பேசாத தெய்வம் அல்ல நம்ம ஆண்டவராக இயேசுக்கிறது. பேசுகிற தெய்வம் வலதுறமும் கர்த்தர் வீட்டு வலதுறம் தெரியும். சில நல்ல நம்ம வழி தெரியாம கர்த்தர் வீட்டு வலதுறமும் இடதுபுறமும் சாயும் போது வழி இதுவே, இதில் நடங்கிற சத்தம் நம்ம காதில பின்னால கேட்கும். அது மனசுக்குள்ள பேசுவார் ஆண்டவர், இதுல நடங்க இந்த காரியம் தப்பு, இது எனக்கு பிரியமில்லாத காரியம், இதில் நடக்காதீங்கன்னு சொல்லி கர்த்தர் நம்மளோடு பேசுவார். நமக்கு வழி போதிக்கிறவர். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய ஒளிவன் காட்டுவேன், மேலே என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லேன்னு சொல்லியிருக்கிறார். நம்ம அவர்கிட்ட கேட்க வேண்டும். நம்ம மனிதர்கிட்ட ஆலோசனை கேட்கணும் அவசியமே இல்லை. நம்ம கர்த்தர் ஆலோசனையில ஆச்சரியம் உள்ளவர். அவர் ஆலோசனை சொல்லுவார், போதிப்பார், நமக்கு எல்லாமே சொல்லி தருவார். 25:4-5
9: கர்த்தாவே,
7: கர்த்தாவே,
9: உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும்.
7: கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும்,
9: உடைய பாதைகளை எனக்கு போதி தரலும்.
7: வழிகள் எனக்கு தெரியும், பாதைகளை எனக்கு போதி மாண்டவர், எந்த பாதையில் நடக்கணும், எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதான் சங்கீதக்கார் கேட்கிறார், உங்களுடைய பாதைகளை எனக்கு போதி தரலும்,
9: உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி,
7: உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி
9: என்னை போதித்தருளும்,
7: என்னை போதித்தருளும்,
9: நீரே என் ரட்சிப்பின் தேவன்,
7: நீரே என் ரட்சிப்பின் தேவன்,
9: உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன்,
7: உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கேன். பாத்தீங்களா, அவர் தான் நம்ம சத்தியத்திலே நடத்துகிற தேவன், அவரின் போதிக்கிற தேவன். நம்ம அவரை நோக்கி கேட்போம், கட்டாயம் போதிப்பார். சரி, யாருக்கெல்லாம் போதிப்பார் தான் நம்ம பார்க்க போறோம். முதலாவது பார்க்கிறோம் கர்த்தர் யாரு போதிக்கிறார் பாருங்க, 1 Samuel 2:27
9: நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம்,
7: நீங்க அவராலே பெற்ற அபிஷேகம்
9: உங்களில் நிலைத்திருக்கிறது,
7: உங்கள் நிலைத்திருக்கிறது,
9: ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை,
7: ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை,
9: அந்த அபிஷேகம்,
7: அந்த அபிஷேகம்
9: சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது.
7: பாத்தீங்களா, நீங்க பெற்ற அபிஷேகம் என்ன செய்யறாரு, சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது.
9: அது சத்தியமாயிருக்கிறது,
7: சத்தியமாயிருக்கிறது,
9: பொய்யல்ல,
7: பொய்யல்ல,
9: அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக.
7: அவர் கர்த்தர் என்ன போதிக்கிறாரோ, பரிசுத்தாவியனர் என்ன போதிக்கிறார் அதுபடி நம்ம நிலைத்திருக்கணும். பரிசுத்தவனை போதிப்பார். நீங்க பெற்ற அபிஷேகம் சகலத்து குறித்தும் போதிக்குமா, ஒண்ணு மாத்திரம் தான் போதிக்கும், இது மாத்திரம் தான் போதிக்கும், அதை மாத்திரம் சகல சகலத்தையும் குறித்து நம்ம போதிப்பார். அதனாலதான் பரிசுத்தவன் அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொன்னார், இதோ மாம்சமணி யாவரையும் ஆவி ஊற்றுவேன்னு சொல்லியிருக்கிறார். நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் போதிப்பார் சகலத்தையும், என்னென்ன நடக்கணும், வீட்டில் எப்படி குடும்பம் எப்படி ஆசீர்வாதமாக இருக்கணும், குடும்பத்தில் எப்படி ஆசீர்வாதமாக இருக்கணும், குடும்பம் எப்படி நம் பண கஷ்டம் மாறணும், கண்ணீர் துடைக்கணும், நம்ம எப்படி எல்லாம் செய்யணும்னு சொல்லி ஒவ்வொரு நிமிஷம் பிள்ளைகள் படிக்கிறதுக்கு வேண்டிய பிள்ளைகளுக்கு அது சகலத்தையும் குறித்து எல்லா கருத்தும் குறித்து நம்ம போதிக்கிறவர். நம்ம கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம போதிக்கிற தேவன் நம்ம கலங்காண்ட ஏசுபாட்டை ஒவ்வொரு நாளும் கண்ணி காலையில் அதிகாலம் எழுந்து அவர் பாதத்தில் காத்திருந்து நம்ம செவிக்கும் போது நம்ம பரிசுத்தின் அபிஷேகத்தை பெற்றிருப்போமானா அவர் சகலத்தையும் குறித்து போதிப்பாரா. எல்லா காரியத்தையும், ஒரு காரியத்தை தான் போதிக்கிறவர் இல்லை, சகல காரியத்தையும் குறித்து நம்ம போதிக்கிறவர். நம்ம கேட்கணும் பரிசுத்தவனே எனக்குள்ள வாங்க, இப்படி அபிஷேகம் எனக்கு சம்பூர்ணமாக தாங்க ஆண்டவரே, எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் போதாதப்பா, பரிசுத்தன் அபிஷேகத்தை சம்பூர்ணமாக கொடுங்க எனக்குள்ள வாங்கன்னு சொல்லி நம்ம ஆஞ்சியோடு தாகத்தோடு கேட்டால் கர்த்தனை பரிசுத்தன் அபிஷேகத்தை தருவார், நம்ம சகலத்தையும் குறித்து போதிப்பார். நம்ம ஆண்டவராக இயேசுக்கு சொல்லுகிறார் யோவான் சுவிசேஷம் 14:26
10: என் நாமத்தினாலே,
7: என் நாமத்தினாலே
10: பிதா அனுப்ப போகிற,
7: பிதா அனுப்ப போகிற
10: பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே,
7: அவர் பேர் பாருங்க பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே,
10: எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து,
7: எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து,
10: நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும்,
7: நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும்
10: உங்களுக்கு நினைப்பூட்டுவார்,
7: நான் உங்களுக்கு சொல்ல எல்லாவற்றையும் நினைப்பூட்டுவார். அதுதான் சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன்.
0: கடைசியாக நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக அக்கா அவர்களுக்கு ஜெபம் பண்ணுவாங்க, அவரோடு கூட இணைந்து நம்ம எல்லாம் ஜெபிக்கலாமா? அதை திறந்து எல்லாம் ஜெபிங்க. அப்பா எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை தாரும் ஆண்டவர், இப்படி போதிப்பை நாங்கள் பெறணும், ஆவிக்குரிய பூமிக்குரிய ஆசீர்வாதம் எங்களுக்கு தாரும் என்று சொல்லி அவரோடு இணைந்து ஜெபிக்கலாமா?
7: தகப்பனே பரிசுத்தன் அபிஷேகம் எல்லார் மேலே பொழிந்தருமையா, யார் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணுமாப்பா, அமைதி யார் இருக்க வேண்டாப்பா, மற்ற கேட்கட்டுமே கேட்கிறோம் எவன் பெற்றுக்கொள்வான்னு சொன்னீர், கேட்கிறவன் கொடுக்கப்படும் சொன்னீரே, ராஜாமை துதிக்கிற பரிசுத்தன் அபிஷேகத்தை எல்லாருக்கும் மேலே ஊற்றுமையா, ஊற்றுமாண்டவர அப்பா பரிசுத்தன் அபிஷேகத்தை ஊற்றுமையா, தேவாதி தேவனே மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரை பரிசு நீங்கள் பெற்ற பரிசுத்த அபியனர் சொல்லியிருக்கிறப்பா, ஹாலே லூயா, நாங்கள் பரலோகத்துக்கு போகணும்னா பரிசுத்தாமின் மேன்மை ஆண்டவர ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளட்டும், பெற்றுக்கொள்ளட்டும், பெற்றுக்கொள்ளட்டும் தேவனே, தேவனே எங்கள் மேலே அபிஷேகம் ஊற்று மாண்டவர கத்துடைய ஆசீர்வாத ஐஸ்வர்யத்தை தருன்னு சொன்னீர், ஒவ்வொருவரே ஆசீர்வாதத்தை உயர்த்துங்க, நன்மையினால முடிச்சுட்டி காத்துக்கொள்ளுங்க அப்பா, பொம்மிக்குரிய ஆசீர்வாதத்தை பிள்ளைகள் ஒவ்வொரு சுகந்தரித்துக் கொள்ளட்டும் ஐயா, உமக்குள்ள கிட்டி சேரட்டும், அறிந்து கொள்ளட்டும், அண்டி கொள்ளட்டும், சார்ந்து கொள்ளட்டும், என் இயேசோடு இணைந்து வளட்டுமே, இயேசோடு ஒன்றரை கலக்கட்டும் ஐயா, அப்பா கத்தோடு இசைந்திருக்க ஒரையாவே இருக்கிறேன்னு சொன்னீரே, உம்மோடு இசைந்து உம்மோடு ஒன்றரை கலக்க கிருவை செஞ்ச வியாதிகள் நோய்கள் பலவீன் நீங்கி போட்டு ஆண்டவர, என்ன பலவீனாலும் சுகமாக்குங்கப்பா, சுகமாக்குங்க, சுகமாக்குங்கப்பா, எந்த மந்திரம் செய்வனை கட்டிருந்தாலும் இயேசுக்கு கிராமத்தை உடை தெரியறம் ஆண்டவர, எந்த மந்திரம் செய்வனிகள் பெரியிருந்தாலும் இயேசுக்கு கிராமம் உடை தெரியறம் ஆண்டவர, எந்த குடும்பத்தில் மந்திரம் செய்வனிருந்தாலும் இயேசுக்கு கிராமம் உடை தெரியறம் ஆண்டவர, அக்கினி போடும் ஆண்டவர், அக்கினியை போடுங்கப்பா, நீங்க தானப்பா சொன்னீங்க பிசாசுங்களே அழிக்க முடியும், தேவக்கமர் வெளிப்பட்டாரு சொன்னீரு, எந்த கட்டு எந்த மந்திரம் செய்வனிருந்தாலும் இயேசுக்கு கிராமம் உடை தெரியறம் ஆண்டவர, வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை தாங்க ஏசப்பா, திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும் ஏசப்பா, குழந்தை பாய்க்கு இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய்த்தை தரணும் ஏசப்பா, கடன் பிரச்சனையோடு இருக்கிற மக்களுக்கு கடன் அடைக்க உதவி செய்யுங்கப்பா, குடிக்கிற குடும்பத்தில் குடியிலிருந்து விடுதலை செய்யுங்க ஏசப்பா, குடிக்கிற குடும்பத்தில் அப்பா குடியிலிருந்து விடுதலை தாங்க ஆண்டவர, தொழில் சேர குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா, தொழில் சிறக்கணும் தலைக்கணும் ஆசீர்வாதமா இருக்கும், வியாபாரம் சேர குடும்பங்களை ஆசீர்வதிக்கணும் தெளிக்கணும் தலைக்கணும் ஆசீர்வதித்து உயர்த்தணுமாப்பா, படிக்கிற பிள்ளைங்க ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்கப்பா, நல்லா செபிக்கிற பிள்ளைகளா துதிக்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்க, ஆசீர்வதித்து உயர்த்துங்கப்பா, உடைய அன்பின் சட்டைக்கெல்லாம் மூடி மறைத்துக்கோங்க, எல்லா பிள்ளைகளையும் கத்திரையும் ரத்த கோட்டையில மூடி மறைத்துக்கோங்க, வெயில் அடித்து பாதுகாத்துக்கோங்க ஏசப்பா, செழிக்கணும் தலைக்கணும் ஆசீர்வாதமா இருக்கணும் ஐயா, சகல ஆசீர்வத்தை சம்பூர்ணமா கொடுங்கப்பா, ஆவிக்குரிய ஆசீர்வாதம் பூமிக்குரிய ஆசீர்வாதம் உன்னத்துக்குடிய ஆசீர்வாதம் நித்திய ஆசீர்வாதம் உத்தம ஆசீர்வாதத்தால் நிரப்பி காத்துக்கொள்ளுங்க ஆண்டவர, பரலோகக்கிரி மூடிக்கொள்ள முடியாது செவிக்கிறோம், ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்கமா இருப்பது செய்யுங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க, பொறுப்படுத்து காத்துக்கோங்க ஏசப்பா, அன்றுவரையுமே துதிக்கிறோம், உலகம் யாரையும் தொடாதபடி காத்துக்கோங்க, உலகத்தின் வேஷம் கடந்து போகணும் சொல்லியிருக்கிறேன், உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை இயேசுக்காக வாழக்கூடிய கிருபை தாங்குவோங்க, நாம் மகிப்பிடட்டும், எல்லா துதி கன மகிமை மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம், யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக கெஞ்சுகிறோம் பரம பிதாவே, ஆமென்.
0: எனாத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தரே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, எனாத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகை பரியந்தமும் நம் அனைவரோடு நீடித்து நிலைத்திருப்பதாக.
11: எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
12: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12:80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443007801.
13: மற்றும் 7598112435. In English, Hand of Jesus Ministries, 12-80, Ambedkar Nagar, Darlington Bridge, Kunu, 643-101, Nilgiri, South India. Cell phone numbers, 944-30-780-19 and 7598-112435. Our email address, aslinkaram@gmail.com. Our website, handofjesus.in. God bless you.
14: நம்புறியா? அந்த சிறிய திருடன் என் காரை திருடிட்டான்.
15: நான் நம்புறேன்.
16: நீ எனக்கு பொய் சொன்னியா? உன்னை பாதுகாக்க நீ எனக்கு பொய் சொன்ன.
14: நாங்க முடிஞ்ச எல்லாமே செஞ்சோம்.
16: நீ என் மகனை சிகிச்சை செய்ய போற, நீ அவனை நலமாக்க போற.
17: நீ ஒரு பயங்கரமான விஷயம் கேக்கணுமா?
16: என்ன? நான் இறக்க போறேன்.

0: கல்லு. மெதுவா செய், மெதுவா மெதுவா தொட்டு விட்டோம். இது ஆர்தர் நீலி கேப்ப அழைக்கிறார். நீங்கள் என்ன கேட்குறீங்களா?
1: நான் சந்திரனில் இருக்கிறேன்.
0: நான் சந்திரனை தொடுகிறேன்.

0: நான் முயற்சி செய்தேன், மீண்டும் முயற்சி செய்தேன். பாதுகாவலர் திருப்தி அடைந்தார், ஆனால் அவள் தங்கவில்லை. அவள் இப்போது போகிறதால நான் சொல்லக்கூடியது இதுதான். எனக்கு ப்ளூ என்று ஒரு உணர்வு வந்திருக்கிறது. சரி, இப்போ இந்த விஷயத்துக்கு என்ன பிரச்சனை? இப்போதான் அதை சரி செய்தேன்.
1: ஏதாவது ஃபியூஸ் அல்லது ஷார்ட் பிரச்சனை இருக்கலாம்.
0: ஆமா, நீ ஏதாவது செய்ய முடியாதா?
1: முடிந்தால் நானும் செய்வேன்.
0: நான் ஓட்டும் போது இசை கேட்க விரும்புகிறேன். இப்போ வா, வா, வா. எனக்கு இசை கேட்க முடியல, நான் சாப்பிட விரும்புகிறேன். அது சரிதானா?
1: என்னோட
0: சரி, நீங்கள் சொன்னது மிகவும் நன்றாக இருக்கிறது. இந்த விஷயத்தை நான் இப்போது முழுமையாக புரிந்து கொண்டு மனதார ஏற்றுக்கொள்கிறேன். இது ஒரு மிகச்சிறந்த முடிவாக அமையும் என்பதில் எனக்கு இப்போது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நீ அதை செய்ய போகிற போது எனக்கு சொல்ல முடியாதா?
1: அந்த குழந்தையை நீ எடுக்க நினைக்கிற அப்படின்னு நினைச்சேன்.
0: எந்த குழந்தையும் பார்க்கல, என் மனது பான் கேக்கில் இருந்தது.
1: நீ எங்கே போகிறாய் மகனே?
2: அல்ல,
1: பரவாயில்ல.
2: நன்றி சார்.
0: நீங்கள் இன்னும் மேலே போய் காலை உணவுக்கு நிக்க போறீங்களா?
1: நாங்கள் காலை உணவுக்கு நிற்போம். ஏய் மகனே, நீ விரும்பினால் எங்களுடன் சேரலாம். நிச்சயமாக வேண்டாமா? என் நண்பர் தான் செலுத்த போகிறார். இல்ல,
2: உண்மையிலேயே வேண்டாம். நன்றி, நல்லது.
1: அங்கே ஒரு இடம் இருக்குது, நீ ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை.

0: ஏன் உள்ள வரல எனக்கு பசிக்கல. அது உண்மைன்னு நீ நம்பலையல்ல?
1: இல்லை, அவன் உள்ளே வரவில்லை. ஏனெனில் தானாகவே உதவி வாங்குவதற்கு அவன் பெருமை கொண்டவன்.
2: இல்ல,
0: அவன் ஒருவேளை ஓடி வந்தவன் போல இருக்கிறான். நான் என் காலத்தில் அப்படிப்பட்ட பலரை பார்த்திருக்கிறேன்.
2: நீ நிச்சயமா சொல்றியா?
0: நிச்சயமா. பல வருஷ காவலரா அவங்கள தூரத்துல இருந்தே கண்டுபிடிச்சிருவேன். யாரும் கவலைப்படாத உடைந்த குடும்பம். குழந்தை ஓடி போய் பெரிய நகரத்தை நோக்கி செல்கிறான். அப்படிப்பட்ட ஒரு குழந்தையை நம்மிடம் கொண்டு வந்தால் நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும்.
3: ஆர்டர் சென்ன தயாரா?
0: ஆமா, நான் ஒரு சீஸ் ஆம்லெட், சவர்ட் ஆஃப் டாஸ்ட், ஒரு பவுல் சிலி வேண்டும். அப்படியே ஒரு பெரிய ஆரஞ்சு ஜூஸ் மற்றும் ஒரு சீஸ் பர்கர் பாக்கெட் செய்யவும்.
3: உங்களுக்கு என்ன வேண்டும்?
2: வேண்டாம், நன்றி. அவன் சாப்பிடுவதை பார்த்து கொண்டு உட்கார்ந்திருப்பேன். நீ போதுமான அளவு ஆர்டர் செய்தயா?
0: குழந்தைகளுக்காக சீஸ் பர்கர்கள். நான் உதவியை ஏற்க அதிகமான பெருமை கொண்டிருந்தேன். அதனால நான் சொல்வேன், என் கண்கள் என் வயிற்றை விட பெரியதாக இருந்தது. எனக்கு சாப்பிட முடியாத ஒரு கூடுதல் சீஸ் பர்கர் இருந்தது.
1: நீங்கள்
2: மார்க், மனிதர்களை பற்றிய உங்கள் அறிவு வியப்படுகிறது.
0: அது சொன்னது நீங்க தானே. இந்த உலகத்துல நிறைய நல்ல மனிதர்கள் இருக்கிறார்கள். நாமும் உதவ முயற்சிக்க வந்துள்ளோம்.
2: நான் அதை நான் சொல்லல.
0: நான் பிறகு வெளியே போய் சிறிது பேசுவேன். அவன் என்ன சொல்றான்? என் காரை திருடுகிறான். நீ நம்புகிறாயா? அந்த சிறிய திருடன் என் காரை திருடி விட்டான். நான்
2: நம்புகிறேன்.
0: நீ அவனை முதல்ல ஏற்றுக்கொள்ளல என்றால் இது நடந்திருக்காது.
2: நீ மனிதர்களை மதிப்பீடு செய்வதில் என்னை விட சிறந்தவன்.
0: அது ரொம்ப அழகாக இருக்கிறது. நாம் இதை புகார் செய்ய வேண்டியிருக்கும் போல.
2: நீயே புகார் செய். நான் ஒரு சந்திப்புக்கு போக வேண்டும். நீ முடித்ததும் இந்த முகவரியில் என்னை சந்திப்பு.
0: உன்னை சந்திக்கவா? கார் இல்லாம நான் எப்படி உன்னை சந்திப்பது?
3: ஆர்டர் மேசையில் இருக்கு.
0: எனக்கு எங்க ஆர்டரால என்ன கவலை? அம்மா, யாரோ என் காரை திருடி விட்டார்கள். அந்த காரை நீயே கண்டுபிடிக்க முடியாதா? அப்படியே அது ரொம்ப அழகா இருக்கு.

0: நீ ஆம்
1: திருமதி, நீலி இங்கே இருக்கிறார்.
0: நன்றி. எவலின்,
2: டாக்டர் பெண்டர் நீங்க என்ன பார்க்க விரும்புறதா வரவேற்பில் சொன்னாங்க.
0: ஆம்.
2: இப்போது ஆர்தர் இந்த வீட்டுக்கு வருவது பற்றி உங்கள் மனதை மாற்றிக்கொள்ளவில்லை என்று நம்புகிறேன். நாளை அவனுடைய பிறந்த நாள், அவன் வீட்டுக்கு வருவதை எதிர்பார்த்து இருந்தான்.
0: இல்ல இல்ல, நீங்கள் இன்று அவனை வீட்டுக்கு அழைத்து செல்ல முடியும். எல்லா பரிசோதனைகளும் வந்துவிட்டன.
2: அப்புறம்
0: அப்புறம் நான் சந்தேகிச்சது போல அவன் இனி மீள்நிலை நிலையில இல்லை.
2: புரிகிறது. அப்படி என்றால் நான் அவனை எவ்வளவு நாட்கள் வீட்டில வைத்திருக்க முடியும் நம் மீண்டும் சிகிச்சையை தொடங்கும் வரை?
0: நான் உங்களிடம் நேர்மையாக இருக்க வேண்டும். மீண்டும் சிகிச்சையை தொடங்க வேண்டிய காரணம் எதுவும் இல்லை.
2: ஆனால் அவன் இனி மீள்நிலை நிலையில் இல்லை என்று நீங்கள் தானே சொன்னீர்கள்.
0: எவலின், நாம் கீமோதெரபியை தொடங்கிய போது உங்களுக்கும் ஆர்தருக்கும் எந்த உத்தரவாதமும் இல்லை என்று சொன்னேன்.
2: ஆனால் அவன் 6 மாதங்கள் நன்றாக இருந்தான். அது ஒரு அதிசயமாக இருந்தது. அவன் சுத்தமாக இருந்தான், அது போய்விட்டது. அவனிடம் இருந்த அனைத்தும் வெளியேறிவிட்டது. நீங்களே சொன்னீர்கள்.
0: நான் அந்த மீள்நிலை நிரந்தரம் என நாம் நம்பிக்கையுடன் இருக்கலாம் என்று நான் அப்போதே சொன்னேன்.
2: நீங்கள் எனக்கு பொய் சொன்னீர்களா? உங்களை பாதுகாக்க நீங்கள் எனக்கு பொய் சொன்னீர்கள்.
0: முடிஞ்சதை செய்து விட்டோம்.
2: என் மகனுக்கு சிகிச்சை செய்து அவனை குணப்படுத்துங்கள். இல்லைனால் என் வாழ்நாள் முழுக்க ஆனாலும் நீங்கள் மீண்டும் மருத்துவம் செய்ய முடியாமல் நான் பார்த்துக் கொள்வேன். நீங்கள்

0: உதவி செய்ய முயலும் போது காரை திருடுவது எனக்கு கோபம் ஊட்டுகிறது.
1: தெரியல, தெரியாதவரை விட இது மேல்.
0: ஒரு பையன் தான்.
1: ஆம், வில்லியம் அப்படித்தான்.
0: வில்லியா, நீ என்ன பேசுகிற?
1: பில்லி டிக்கெட். பில்லோவை எட்டக்கூடிய அளவுக்கு பெரியவர்கள் என்றால் அவர்கள் உங்கள் காரையும் திருடக்கூடியவர்கள். அது ஹாட் ஷீட்ல இருக்கு, அது விரைவில் கிடைக்கும். நீங்க வந்து நல்ல நாளை அனுபவித்தோம்.
0: மிக்க நன்றி. நான் வேறு சில முக்கியமான திட்டங்களை ஏற்கனவே வகுத்திருந்தேன். ஏய், எங்க தீயணைப்பு? நீ யாரையாவது கொல்ல போறியா? ஏய், அது நீ தானே? அது என் கார், என் கார். ஏய், அந்த காரை பின்தொடருங்கள்.
1: இப்போ ஒரு நிமிஷம்,
0: நான் ஒரு போலீஸ் அதிகாரி.
2: கடவுளுக்காக ராண்டால்ஃப், அந்த காரை பின்தொடரு.
1: ஆம் அம்மா.
3: Thank you.

0: சொல்லாதே, என்ன இப்படி ஓடி வர மாட்டே? நான் ஜாக்கிங் செய்தேன்.
1: நான் உங்களிடம் சொன்னது போலவே நான் இன்னைக்கு காலையில ஜாக்கிங் பண்ண போயிருந்தேன். அதுக்கு நீ இப்போது எந்த பதிலும் சொல்ல தேவையில்லை.
0: ஏய், இது என் வீடு, நீ என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு சொல்ல முடியாது. உங்களுக்கு உதவி வேண்டுமா?
2: பையன் இப்போ கட்டிடத்துக்குள்ள ஓடிட்டான். அவனுக்கு நீல டெனிம் ஜாக்கெட் போட்டிருக்கான்.
0: அவங்கிட்ட உங்களுக்கு என்ன வேண்டும்? அவன்
2: என் காரை திருடி விட்டான்.
0: வாங்க வாங்க, உள்ள வாருங்கள். டோனி, தயவு செஞ்சு இங்கே வா. டோனி, இப்பயே சீக்கிரம் இங்கே வா. டோனி, கொஞ்சம் இங்கே வா. வியனிக்கு வா. சுபிடோ, சுபிடோ. நீ மீண்டும் திருடினாய். இந்த முறையில் ஒரு காரா? நீ அதை திருடின இல்லையா? இல்லையா, எனக்கு பதில் சொல்.
1: ஆமா.
0: ஓ, இல்லை இல்லை இல்லை, இனிமேல் வேண்டாம், இனிமேல் வேண்டாம். நான் உனக்கு முன்பே சொன்னேன் இல்லையா, இனிமேல் இல்லையா. நீ அவனை அழைத்துக்கொள். போலீசாருக்கு அவனை தெரியும், பிறகு அவனை உள்ள போடுவார்கள். இந்த முறையில்
1: ப்ளீஸ் நான்
0: வாக்குறுதி. எத்தனை முறை நீ வாக்குறுதி சொன்னாலும் நான் இனிமேல் சகிக்க முடியவில்லை. இரவுதோறும் நான் படுக்கையில் விழித்துக் கொண்டே இருக்கிறேன். நீ எங்கே இருக்கிறாய், என்ன செய்கிறாய் என்று யோசிக்கிறேன். தொலைபேசியில் அழைப்பு வரும் என்று காத்திருக்கிறேன். ஓ இல்லை, தயவு செய்து வேண்டாம். ஐயா, நீ அவனை அழைத்துக்கொள். அவனை சிறைக்கு அனுப்பிவிடு. ஒருவேளை அவன் ஏதாவது கற்றுக்கொள்வான். நான் அறியவில்லை. இனிமேல் முடியாது. நான் இனிமேல் முயற்சிக்க முடியாது.
2: வாங்க போகலாம்.
1: நீங்கள் எங்க அம்மாவை போலத்தான். அவளும் என்னை விட்டு விட்டாள். நீங்களும் அவளும் எனக்கு அன்பு காட்டவில்லை.
0: ஓ, அன்பை பற்றி என்னிடம் பேசாதே. உன்னை நேசிக்கும் ஒருவரின் மனதை உடைக்க கூடாது.

0: சரி, இங்கேயே உட்காரு. நான் உள்ள போய் அது ஒரு தவறுன்னு சொல்லி புகாரை திரும்ப பெறுகிறேன். அப்புறம் சாப்பிடலாம்.
1: நீ என்ன பேசுறாய்? அதுதான்
0: நான் சொன்னதுதான்.
1: நீயும் அந்த விசித்திரமானவர்களில் ஒருவன் தானா?
0: வா, இப்போது சரியா ஒரு வாய்ப்பு தர்றேன். சாப்பிட வர்றியா இல்ல ஜெயிலுக்கா?
1: மிகவும் சுவையான மற்றும் சத்தான இன்றைய காலை உணவு.

0: வணக்கம். இப்படி உங்கள் கதவை அழைத்துவிட்டேன் என்பதற்கு மன்னிக்கவும், உங்கள் தொலைபேசி எண் பட்டியலில் இல்லை.
1: நான் உங்களை அறிந்திருக்கிறேனா?
0: உங்கள் கணவர் என்னை பற்றி சொல்லியிருக்கலாம். நாங்கள் ஹூஸ்டன்ல நாசாவில் சேர்ந்து பயிற்சி பெற்றோம். நான் ஜொனத்தன் ஸ்மித்.
1: நிச்சயமா அவர் சொல்லியிருப்பார், ஆனா நிறைய பேர்கள் இருந்தனர்.
0: நான் புரிந்து கொள்கிறேன். கோட்டனுக்கு நிறைய நண்பர்கள் இருந்தாங்கள். அவர் அப்படிப்பட்ட ஒரு மனிதர்.
1: ஆம் ஆம், அவர் அப்படித்தான்.
0: எனினும் நான் இந்த பகுதியில் இருந்தேன். கோர்டன் எப்போதும் உங்களையும் உங்கள் மகனையும் மார்தாவின் வாழ்க்கையையும் பற்றி பேசிக்கொண்டே இருந்தார்.
1: ஆம்.
0: அவருடன் இருந்த இவ்வளவு காலத்திற்கு பிறகும் எனக்கு தெரியல, நமது நல்ல நாட்களின் நினைவுகளை உங்களுடன் பகிர நினைத்தேன்.
1: அது மிகவும் நல்லது. இன்னைக்கு நல்ல நாள் இல்லை.
0: இதை நான் புரிஞ்சு கொள்கிறேன். நான் ஒரு அன்னியன். உங்கள் கதவை தட்டிவிட்டு இருந்ததை அந்த பையனுக்காக விட்டு செல்ல விரும்புகிறேன். கோட்டன் எப்போதும் அவனை பற்றி பேசுவதால் அவனை அறிந்ததாக உணர்கிறேன்.
1: அது உங்கள் பக்கம் மிகவும் நல்லது.
0: நான் என் வழியில் செல்கிறேன். உங்களை சந்தித்தது மகிழ்ச்சி. உங்கள் கணவர் மிகச்சிறந்தவர். பிரியாவிட பெறுகிறேன்.
1: என் மகன் உடல்நிலை சரியில்லை. நாங்கள் இப்போதுதான் மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்பினோம். மன்னிக்கவும். ஓ, அவன் நல்லா இருக்க போறான். தயவு செஞ்சு அவன் தந்தையை அறிந்த ஒருத்தரை சந்திப்பதில் அவனுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியும்.
0: சரி, நான் அதிக நேரம் தங்க மாட்டேன்.
1: நீங்கள் பக்கத்து தோட்டம் வழியாக செல்லலாம்.
0: ரொம்ப நன்றி. உங்கள் அப்பா எனக்கு சொன்னாரு, அது போன்ற உணர்வு வேற எதிலும் கிடையாது என்று. சந்திரனின் மேற்பரப்பில் தனியாக நின்று ஆயிரக்கணக்கான மைல்கள் தூரம் விண்வெளியை நோக்கி பார்த்து பூமியை காணும் அந்த அனுபவம், அது முழுக்க நீலமும் பசுமையும், அதை சுற்றி பெரிய வெள்ளை மயிர்பந்தம் போன்ற மேகங்களும் இருந்தன. இப்போது உங்கள் அப்பா எனக்கு சொன்னாருன்னு அது மிகவும் அமைதியாக தெரிகிறது என்று. அங்கு வாழும் மக்கள் ஒருவரை ஒருவர் வெறுக்கவும் போர் செய்யவும் விரும்புவார்கள் என்று அவருக்கு நம்ப முடியவில்லை.
2: நானும் ஒரு நாள் அப்படி செய்ய விரும்புகிறேன். அவற்றை தொட வேண்டும்.
0: நீ கண்டிப்பா தொடுவே.
2: நீங்கள் உண்மையிலேயே அப்படி சொல்றீங்களா?
0: நிச்சயமாக நான் நம்புகிறேன். உன் அப்பா கண்ட அதே அமைதியை நீயும் கண்டுபிடிப்பாய் என்று நான் உறுதியாக நினைக்கிறேன்.
2: நீங்கள் சொல்றது சரிதான் என்று நம்புகிறேன். இரவில் அதற்காக நான் ஒரு விதமாக பிரார்த்தனை செய்கிறேன். ஆனால் அம்மாவுக்கு இதை பற்றி தெரியணும் என்று எனக்கு விருப்பம் இல்லை. விண்வெளி வீரராக இருக்கிறது பற்றி என் அப்பாவுக்கு நடந்ததை நினைத்து அது அவளை கொஞ்சம் கலக்கமாக்குகிறது. நான் அறிவேன் அவர்கள் சொல்றது அவர் உண்மையில ஒரு வீரர் என்று.
0: ஆம், அவர் நிச்சயமாக அப்படித்தான். உன் அப்பா அந்த விமானத்திலிருந்து வெளியே குதிக்கலாம், ஆனால் அவர் அதை கடல் மீது கொண்டு செல்லும் வரை அதில் இருந்தார். அவர் எத்தனை உயிர்களை காப்பாற்றினார் என்று சொல்ல முடியாது.
2: நான் ஒருபோதும் அந்த அளவு தைரியமாக இருக்க முடியுமா என்று தெரியவில்லை.
0: நேரம் வந்தால்தான் நம்மில் யாரும் அதை உணர்வோம் என்று நினைக்கவில்லை.
2: நீங்கள் ஒருபோதும் இறப்பதை பற்றி பயந்திருக்கிறீர்களா என்கிறேன்.
0: ஒரு முறை இருந்தேன்.
1: மிஸ்டர் ஸ்மித், உங்களுடைய ஒரு நண்பர் வெளியே இருக்கிறார்.
0: நன்றி.
2: ஓ, நீங்க போக வேண்டிய அவசியம் இருக்குதா?
0: நல்லவேளை போனேன்.
2: டின்னருக்கு இருக்கீங்களா? தயவு செய்து.
0: நான் தொந்தரவு செய்ய விரும்பவில்லை.
2: ஓ, நீங்கள் உண்மையில தொந்தரவு செய்ய மாட்டீர்கள். நான் எங்க அம்மாவிடம் கேட்கிறேன், ஆனால் அவர் கவலைப்பட மாட்டார் என்று எனக்கு தெரியும்.
0: சரி, நீ அம்மாவிட்ட கேள். நான் என் நண்பர் என்ன செய்கிறார் என்று பார்த்து விடுகிறேன்.
2: ஓ, மற்றும் சம்மரீனுக்காக நன்றி.
0: எனக்கு மகிழ்ச்சி.

0: காரில் இரு, யாரும் அதை திருட விடாதே.
1: நீங்கள் காரை மீண்டும் பெற்றுக் கொண்டீர்கள் என்று பார்க்கிறேன்.
0: குழந்தையையும் பெற்றேன்.
1: நீங்கள் அவனை ஏன் போலீசிடம் ஒப்படைக்கவில்லை? அது
0: ஒரு நல்ல கேள்வி. எனக்கு தெரியவில்லை, நான் முடியவில்லை. நான் முன்பும் பிரச்சனையில் இருந்துள்ளேன். நான் ஒப்படைத்தால் அவனை சிறையில் போடுவார்கள்.
1: ஆனால் திருடன் திருடன் தான் சொல்வீங்க. நான்
0: தெரியும், தெரியும். இது வேற மாதிரி. அவனுக்கு அவனுக்கு என்ன நடக்குது என்பதில் கவலை இல்லை. அவன் வாழ்க்கையை விட்டு என்ன,
1: நீ அவனை என்ன செய்ய போற?
0: அவனை எனக்கு தெரியல. அவனுக்கு பெற்றோர் இல்லை, ஒரு பாட்டி இருக்காங்க, அவளும் அவனை விட்டுட்டான். இப்ப நான் அவனை என்ன செய்யணும்? முதல்ல அவனை வர சொன்னதே நீங்க தானே.
2: மிஸ்டர் ஸ்மித் டாம் சொன்னார் நீங்கள் இரவு உணவுக்கு தங்கலாம் என்று.
1: ஓ, அது ரொம்ப நல்லது திருமதி நீலி. ஆனா நான் என் நண்பர்களை இங்கே விட்டு விட்டு போக முடியாது. வேறொரு நேரம் பார்த்துக்கலாம். நீங்க
2: தங்க முடியுமா? அவங்க எல்லாரும் இன்னைக்கு பார்பிக்யூ ஹாம்பர்கர்ல நாம் இன்னும் சிலவற்றை
3: நிரப்பல. அவர் சொல்றது சரி, நீங்கள் வரவேற்கிறோம்.
1: இது ரொம்ப நல்லது உங்க பக்கம். சரி, அப்படி என்றால்
2: நான் போய் கோல்கல போறேன்.
1: சரி,
0: நாம அந்த பையனோட என்ன செய்ய போறோம் அப்படின்றது எனக்கு இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டும்.
1: பார்ப்போம். நான் சொன்னேன், என் முதலாளி வித்தியாசமான முறையில வேலை செய்கிறாரு. சரி,
0: இப்போ இதை கவனமா பாருங்கள். உங்கள் கண்களுக்கு நம்பிக்கை வராது. இதை நான் டேவிட் காப்பர்ஃபீல்டு கூட பொறாமைப்படும் எனும் என் மாயாஜாலம் என்று அழைக்கிறேன். இது எப்படி வேலை செய்கிறது என்று எனக்கு தெரியவில்லை, ஆனாலும் இது வேலை செய்கிறது.
2: இது சமநிலையில் இருக்கிறது. ஏனென்றால் வாக்கரின் இரு பக்கங்களிலும் எடை சமமாக இருக்கிறது.
0: ஓ ஆம், அது எனக்கு தெரியும். நான் தெரியுமா, அதை வெளிப்படுத்த விரும்பவில்லை.
2: அம்மா, நான் மற்றும் டோனி என் அறையில போய் கொஞ்ச நேரம் விளையாடலாமா?
3: கொஞ்ச நேரம் மட்டும்.
2: வாங்க, உள்ளே வாங்க.
3: வாங்க, பொம்மை விளையாட்டில் ஆர்வம் இல்ல. நான்
2: நிறைய விஷயங்களும் ஒரு தொலைநோக்கியும் உள்ளன. நிலவின் குழிகளை தெளிவாக பார்க்கலாம். இன்று அதற்கு ஏற்ற இரவு.
0: அதை நானும் பார்க்க விரும்புகிறேன். வா டோனி, டோனி வா.
2: நம் சூரிய குடும்பம் அளவுக்கு பெரிய ஒரு நட்சத்திரத்தை உனக்கு காட்ட முடியும். அது கோடிக்கணக்கான மைல்கள் விட்டத்தில் உள்ளது. உண்மையில நூற்றுக்கணக்கான கோடிகள்.
1: அது ஒரு சிறிய பையன் தான், நீங்க ஒத்துக்கணும்.
3: ஆமா, அவன் அப்படிதான். அவன் டோனி காத இருக்க மாட்டான்னு நம்புறேன். நிச்சயமா அவன்
1: மாட்டான். மன்னிக்கவும், நான்
3: மன்னிக்கவும், பேசுங்கள். நான்
1: சொல்ல வந்தது, நாங்கள் இங்க இருக்கிறது உங்களுக்கு தொந்தரவு இல்லையா என்றுதான்.
3: ஓ இல்ல, எப்படியும் இல்ல.
1: உங்கள் முறை
3: என்ன?
1: நாங்கள் இப்போது முக்கியமான ஏதோ ஒன்று சொல்ல போறோம்.
3: ஓ, நான் இவ்வளவு அமைதியாக இருந்ததுக்கு மன்னிக்கவும். இன்னைக்கு ரொம்ப நீண்ட நாளா இருந்திருக்குது என்று நினைக்கிறேன்.
1: என்னால ஒன்றும் அதை புரிந்து கொள்ள முடிகிறது.
3: உங்களால் முடியுமா? நான் போய் புதிதாக காபி தயாரித்துக் கொள்கிறேன் என்று நினைக்கிறேன்.

நான் நம்ப முடியல. எங்காவது இங்கே எனக்கு இன்னும் காஃபி இருக்கிறது என்று எனக்கு தெரியும். நான் வேலைக்கு போகும்போது சில சமயங்களில் ஷாப்பிங் செய்யும் ஒரு நாள் வேலைக்காரி இருக்கிறார். எவ்வளவு முறை நான் அவளிடம் சொல்லினாலும் விஷயங்களை மீண்டும் சரியான இடத்தில் வைக்க முயற்சி செய்ய சொன்னேன். ஜொனத்தன், நீ அங்கே இருந்தாய். இது எப்படி நடந்தது? அவன் சந்திரனுக்கு சென்று திரும்பி வந்துவிட்டு ஹூஸ்டனில் இருந்து ஒரு விமானத்தில் சென்று இறந்து விடுவது எப்படி முடியும்? எப்படி? ஏன் கடவுளே, அவன் எப்படி அப்படி செய்ய முடிஞ்சது? எனக்கு அவன் தேவை, எனக்கு அவன் மிகவும் தேவை.

0: இதோ இங்கே சற்று பாருங்கள்.
1: ஓ, அதை பாருங்கள் பாருங்கள், அந்த விஷயம் பகல் போல் தெளிவாக இருக்கிறது. ஏ டோனி, இதை வந்து பாரேன். டோனி,
0: நான் கழிவறைக்கு போக வேண்டும். கொரிடாரின் முடிவில் ஒன்று இருக்கிறது. உன் நண்பர் இங்கே இருப்பதில் அதிகம் மகிழ்ச்சியாக இல்லை, இல்லையா?
1: இல்லை, அப்படி இல்லை.
0: என்ன பிரச்சனை?
1: அதை விளக்குவது கடினம் ஆர்தர். அவனுடைய பெற்றோர்கள் அவனை விட்டு விட்டாங்க, அதனால அவன் கொஞ்சம் கடுமையா இருக்கிறான்.
0: ஆமாம், அவன் எப்படி உணர்றான் என்று எனக்கு தெரியும். என் அப்பா இறந்தபோது நான் அவன் மீது கோபமாக இருந்தேன்.
1: அப்படியா?
0: ஆமாம், இது எல்லாரும் அனுபவிக்க வேண்டிய ஒரு நிலை. அவன் போனதால அவன் மேல் கோபப்பட்டேன். பிறகு நான் என்னையே குற்றம் சொன்னேன். எப்படி
1: நீ அப்படி செய்ய முடிஞ்சது? எப்படி?
0: அவர் என் பிறந்த நாளுக்காக வீட்டுக்கு விமானத்தில் வந்து கொண்டிருந்தார். எனவே அது எனக்காக இல்லை என்றால் அவர் இன்னும் உயிருடன் இருப்பார் என்று நினைத்தேன். நீங்கள் நேசிக்கும் ஒருவரை இழக்கும் போது நீங்கள் அனுபவிக்கும் ஒரு பகுதியே இது. நான் சொன்ன அந்த நீல கிரீட் நட்சத்திரத்தை உங்களுக்கு காட்டுகிறேன்.
2: நான் என்னை தொடர்ந்து கேட்கிறேன், ஏன் என்று? ஏன் என் மகன், ஏன் ஒரு வயதானவர் உயிருடன் இருக்க வேண்டும்? என் சிறிய ஆர்தர் இறக்க வேண்டும்? ஏன் கடவுள் என்னை எடுத்துக்கொள்ள கூடாது?
3: ஓ, ஏனெனில் உங்களுக்கு இன்னும் வாழ ஒரு வாழ்க்கை இருக்கிறது.
2: வாழ்க்கையா? என்ன மாதிரியான வாழ்க்கை?
3: ஒரு வேறுபட்ட வாழ்க்கை. ஓ, அது ஒருபோதும் பழைய போல் இருக்காது என்று எனக்கு தெரியும். ஆனாலும் அது இன்னும் நல்லதாக இருக்க முடியும். நீங்கள் இப்போது அதை நம்ப மாட்டீர்கள், ஆனால் ஒரு நாள் நம்புவீர்கள்.
0: அம்மா, அம்மா, இன்னைக்கு இரவு டோனி என்னோட தூங்கலாமா? அப்படி இருந்தால் அவன் நாளை என் பிறந்த நாளுக்கு இங்கே இருப்பான்.
2: ஓ, எனக்கு தெரியல. நாம அமைதியான ஒரு நாளை ஒன்னா கழிப்போம் என்று நினைத்தேன்.
0: ஓ அம்மா, நான் அமைதியான நாளை கழிக்க விரும்பல. நாம் எல்லோரும் எங்காவது போகலாமே.
2: ஆர்தர், நீ ஒரு நாளாகவே மருத்துவமனையில் இருந்து வெளியே வந்திருக்கிறாய்.
0: அதனால் தான் எங்காவது போக வேண்டும். தயவு செய்து.
2: இது சரியா?
3: எங்களுக்கு இது முழுமையாக சரிதான்.
0: நன்றி அம்மா. டோனி, பரவாயில்ல, நம்ம என் தூங்கும் பைகளை பயன்படுத்தலாம்.
3: சரி, நேரமாகிவிட்டது. மார்க் மற்றும் நான் போனது நல்லது. இரவு உணவுக்கு மிகவும் நன்றி.
2: இங்கே எங்களுடன் இருந்ததற்கு மிக்க நன்றி.
3: நாளைக்கு எங்களுக்கு வேலை இல்லை. உங்களுக்கு பிடித்திருந்தால் பூங்காவுக்கு ஒரு சவாரி போகலாம். அது ஒரு மணி நேரம் தான். பையன்கள் சந்தோஷப்படுவார்கள்.
2: சரி, எப்படி?
3: 10 மணி. எப்படி?
2: 10 சரிதான்.
3: சரி, அப்போது உங்களை பார்க்கிறோம். நாங்கள் நம்மளைய வெளியே அனுப்பிக்கிறோம். இனிய இரவு அனைவருக்கும்.

0: நீங்கள் தூக்கத்தில் நடக்கிறீர்கள் ஐயா.
1: நான் தூங்க முடியல, என் பாட்டிய பத்தி கவலைப்பட்டேன்.
0: அது எனக்கு புரியுது. பையில என்ன வச்சிருக்கிறாய்?
1: ஒண்ணும் இல்ல, ஆர்த்தர் கொடுத்த பொருட்கள் இவை. அவரிடம் அரை முழுக்க பழைய பொருட்கள் உள்ளன. ஆஹா,
0: அவர் நல்ல மனதுடன் நடந்தார். நீ எனக்கு காண்பிக்கலாமே இல்லையா?
1: நிச்சயமா. சரி, நான் சில பொருட்கள் எடுத்தேன், எனக்கு நிறைய இருக்கிறது. நீ என்னை இங்கே எதற்காக அழைத்தாய்? மற்றவர்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்று பார்க்க அந்த முட்டாள் பையனுக்கு அவன் விரும்பும் எல்லாமே இருக்கிறது.
0: இல்லை, அவ்வளவாக இல்லை.
1: அது பெரிய விஷயமா? இந்த வயசான ஆள் இறந்து விட்டார். அவனுக்கு ஒரு தாய் இருக்காரு, அவனுக்கு ஒரு பெரிய வீடு இருக்குது.
0: அவனுக்கு புற்றுநோய் உள்ளது. அது சரி, அவன் இறக்க போறான் டோனி. அவனுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் மட்டுமே உள்ளது. அந்த மதிப்புள்ள நேரத்தை உங்களுடன் கழிக்க விரும்புகிறான். எனக்கு தெரியவில்லை. எதுக்காக இருந்தாலும் நீ அவனை விட்டுவிட்டு ஓடி போகும் நிலை அவனுக்கு உரியதல்ல.
1: நானே தெரியவில்லை. யாருடைய
0: பிழையாது? பார், உன்னோட ஒரு ஒப்பந்தம் செய்கிறேன். நீ அர்த்தருடன் சில நாட்கள் இங்கே கழி. அந்த நேரம் முடிந்ததும் நீ சுதந்திரமாக போகலாம்.
1: எங்கே போக?
0: நீ விரும்பும் எங்கே வேண்டுமானாலும்.
1: நான் உன்னை நம்பலாமா என்று எப்படி தெரியும்? நீ என்னை போலீசிடம் ஒப்படைக்க மாட்டாய் என்று எப்படி நம்புவது?
0: எப்போதும் காதலும் நம்பிக்கையும் பற்றி பேசும். நீயா இது கேட்கிறாய்? அதை சம்பாதிக்க முயற்சி செய்து பார்ப்பாயா?
1: சரி, நான் அந்த பொருட்களை திரும்ப வைத்து விடுகிறேன். நான் இங்கேதான் இருப்பேன்.
0: நல்லது. நாளை காலை உன்னை பார்க்கிறேன்.
1: நீ முழு இரவும் இங்கேயே சுற்றி நிற்பாயா?
0: இல்ல,
1: நான் மீண்டும் ஓடி போக மாட்டேன் என்று எப்படி தெரியும்?
0: என்னால நீ போக மாட்டாய். இன்றைய இரவு நேரத்தில் நீங்கள் மிகவும் நிம்மதியாக தூங்குங்கள்.

0: ஹே டோனி, எனக்கு ஒரு உதவி செய். சோடாவை மிஸ்ஸஸ் நீலிடம் கொடு, அவருக்கு இது தேவைப்படலாம்.
1: சரி. ஹே திரு ஸ்மித், அந்த குட்டிவாது தாயை எப்படி பின்தொடர்கிறது என்று பாருங்கள். அது
0: உண்மையில் ஆச்சரியமா இல்லையா? அது அவளுடைய குழந்தை கூட இல்லை.
1: என்ன?
0: ஆமா, நான் பூங்கா பணியாளர்களிடம் பேசினேன். அந்த அம்மா வாது தன் குட்டியை இழந்து விட்டதாகவும் அந்த குட்டியின் அம்மா இறந்து விட்டதாகவும் சொன்னார். அப்படியே அந்த அம்மா அதை தன் குழந்தையாக ஏற்று தன் குழந்தையைப் போலவே வளர்த்து வருகிறார்.
1: நீ நகைச்சுவையா பேசுறியா? இல்ல,
0: நான் நகைச்சுவையா பேசல. கடவுளின் உலகம் மிகவும் அற்புதமானது ஆர்தர். ஒரு அம்மாவுக்கு குழந்தையின் அன்பு தேவைப்பட்டது, ஒரு குழந்தைக்கு அம்மாவின் அன்பு தேவைப்பட்டது.
1: அது மனிதர்களிடமும் இப்படியே இருக்க முடியவில்லை என்பதே வருத்தம்.
0: ஏன் முடியாது?

0: சரி போதும், வாங்க போய் தூங்கலாம். ஓ
1: வாங்க, இன்னும் தூக்கம் இல்ல. ஒரு பயமுறுத்தும் வீடியோ பார்க்கலாமா? இல்ல
0: நீங்க முடியாது.
1: நன்றி,
0: உங்களுக்கு வரவேற்பு. சரி இப்போதே தூங்குங்க.
1: ஏய், நாங்க கொஞ்ச நேரம் மட்டும் பார்க்கவே நினைத்தோம், நீங்க
0: நாளை பாப்பீங்க.
1: நன்றி,
0: மீண்டும் வரவேற்பு. நாளை சந்திப்போம் நண்பர்களே.
1: இப்போதான் பயமுறுத்தும் மின்னல் எல்லாம் இருக்கும்போது பார்க்க நல்ல நேரம்.
2: நீங்க பயமுறுத்தும் ஒன்றை கேட்க விரும்புறீங்களா?
1: என்ன?
2: நான் இறக்க போறேன்.
1: எனக்கு தெரியும்.
2: உனக்கு எப்படி தெரியும்?
1: ஜொனாதன் எனக்கு சொன்னாரு.
2: இல்லை, நிச்சயமாக என்னுடைய அம்மா அவரிடம் ஏற்கனவே சொல்லியிருக்க வேண்டும்.
1: நீங்க தெரிஞ்சிருக்கீங்கன்னு நான் நினைக்கல.
2: ஆமா, யாரும் எனக்கு சொல்லல, ஆனா எனக்கு தெரியும். நீங்க என்ன மாதிரி நீண்ட நாட்கள் நோயாக இருந்தா தெரியும். மக்கள் உங்களோடு எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று பார்த்தால் புரியும்.
1: அது தெரிஞ்சிருக்கிறது எப்படி உணர்வு?
2: அது கொஞ்சம் பயமாக இருக்கிறது. நான் முதலில் நோயாக ஆனப்போ அது ரொம்ப மோசமாக இருந்தது. ஆனால் அது சிரிப்பாக இருக்குது. ஒரு காலத்துக்கு பிறகு மாறிவிடுகிறது. நீங்கள் புது பள்ளிக்கு போகிறதா நினைக்கும்போது எப்படி உணர்வீங்களோ அதே தான். பயமா இருக்குது, ஆனா அது எப்படி இருக்கும் அப்படின்னு ஆச்சரியமாகவும் இருக்குது. அது எங்க அம்மா, நான் கவலைப்படுகிறேன். அவள் தனியாக இருக்க போறாள், அவளுக்கு அது ரொம்ப கடினமாக இருக்கும். அதனாலதான் நான் உன்னை இங்க இருக்க சொன்னேன் டோனி.
1: நீ என்ன சொல்ற?
2: பார், நாம் இரண்டிவரும் சில நாட்கள் தான் தெரிஞ்சிருக்கிறோம். அதனால இது முட்டாள்தனமாக இருக்கலாம் என்று எனக்கு தெரியும். ஆனாலும் எனக்கு வீணாக கழிக்க நேரம் அதிகம் இல்லை. பார்த்தீங்களா, உனக்கு யாரும் இல்லை. இன்னும் சில காலத்துக்குள்ள எங்கள் அம்மாவுக்கும் யாரும் இருக்க மாட்டாங்க.
1: உண்மையிலேயே எப்படி தெரியும்? நான் சொல்கிறேன்.
2: எனக்கு தெரியும் டோனி, அது நடக்க வேண்டியது மாதிரி தான், விதி மாதிரி.
1: நீ என்ன பேசுற?
2: இருவரும் ஒருவருக்கு ஒருவர் தேவைப்படுகிறார்கள் என்பதைத்தான் நான் சொல்றேன். நீ எங்க அம்மாவை பிடிக்குமா இல்லையா? பிடிக்குமா?
1: ஆமா, எனக்கு அவள் பிடிக்கும் கண்டிப்பா. மற்றும்
2: அவளுக்கும் நீ பிடிக்கிறாய். இன்னைக்கு அது எனக்கு தெரிஞ்சது. அவள் நல்லம்மா டோனி, அவள் சிறந்தவள். இங்கே உனக்கு நல்ல வீடு இருக்கும்.
1: ஏ வா,
2: சொல்றேன். நாம் சகோதரர்களாக இருக்க முடியும் அல்லவா? அது அவ்வளவு மோசமாக இருக்குமா? நான் அவளிடம் இறக்க விரும்பவில்லை. எங்க அம்மா தனியாக இருக்க போறாள், மற்றும் நீயும் தனியாக வாழ விரும்பல இல்லையா? நான் சமாளிக்கிறேன். எனக்கு பொய்களுக்கு நேரம் இல்லை டோனி. நீ இதை பத்தி யோசிப்பியா? யோசிப்பியா?

ஆர்தர் ஆர்தர் என்ன ஆயிடுச்சு ஆர்தர்? மிஸ்ஸஸ் நெய், மிஸ்ஸஸ் நெய், சீக்கிரம் வாருங்க. அது ஆர்தர்.

0: அவர் இதை மிகவும் கடுமையாக எடுத்துக்கொள்கிறார். நாம் சகோதரர்களாக நடிப்பது போல் இருந்தோம், தெரியுமா? எப்போதும் எனக்கு ஒரு சகோதரன் வேண்டும் என்ற ஆசை. அழுவது பரவாயில்லை அம்மா, எல்லாம் சரிதான், உன் தலையை இங்கே வை. நான் பயப்படுவேன் என்று நினைத்தேன், ஆனால் இல்லை.
1: நான் இறக்கப் போகிறேன்,
0: ஆனால் எனக்கு பயம் இல்லை. ஆனால் டோனி வாழப் போறார், அவருக்கு பயம். அவர் மீண்டும் முன்பு போல் தனியாக இருப்பார் என்று பயப்படுகிறார். அவர் அதை சொல்லவில்லை என்று எனக்கு தெரியும், ஆனாலும் அவர் அப்படித்தான். அம்மா, அவரை நீ ஒருபோதும் தனியாக விட மாட்டாய் இல்லையா? இல்ல. நீ வாக்குறுதி தருகிறாயா? நான் வாக்குறுதி தருகிறேன். நீயும் நானும் நிறைய விஷயங்களை சந்தித்திருக்கிறோம், அது நம்மளை இன்னும் வலிமையாக்கியுள்ளது என்று நினைக்கிறேன். இப்போது ஓய்வெடுக்க விரும்புகிறேன். நான் இங்கே இருப்பேன். இல்லை இல்லை, போ, டோனியுடன் இரு. நான் உன்னுடன் இருக்க விரும்புகிறேன். நீ எப்போதும் இருப்பாய் அம்மா. நான் உன்னை காதலிக்கிறேன் அம்மா. நானும் உன்னை காதலிக்கிறேன். இப்போது போ, நான் ஓய்வெடுக்க விரும்புகிறேன்.

0: மிஸ்டர் ஸ்மித், நீங்கள் சொன்னது சரிதான். எனக்கு பயம் இல்லை. எனக்கு தெரியும் ரெண்டில் ஒன்று கிடைச்சது மோசம் இல்லை. ஏய், நீ என்ன பேசுகிற? நீ சொன்னாய் நான் சந்திரனுக்கு செல்வேன் என்று.
1: ஆமாம்,
0: அப்படிதான் செஞ்சேன். நீ தயாரா? நீ சிரிக்கிறியா? இல்ல, நான் சிரிக்கல. ஜன்னலுக்கு வெளியே பாரு. அதுதான், அதை பார்த்துக்கிட்டே இரு மகனே, அவைகளையெல்லாம் பார்த்துக்கொண்டே இரு.

தோடினேன் மிஸ்டர் ஸ்மித். நான் சந்திரனை தோடினேன். உன் வீடு மகனே,

0: ஏய்,
1: அதோ அங்கே ஒருவர் இருக்கிறார். அவர் யார்? ஏய் நில்லுங்கள், அவர் குதிக்க போகிறார். சொல் நண்பா, நீ இப்போது எங்கே போகிறாய் என்று நினைக்கிறாய்?
0: நண்பா, இங்கே ஒரு பயிற்சியாளர் இருக்கிறார். நான் ஒரு கட்மேன்.
1: கட்மேன்? நானும் கட்மேன் தான்.
0: பாரு, இதை எப்படி தீர்க்கலாம்னு முயல்கிறேன், ஆனா எனக்கு உரிமை இல்லை. எந்த தேவதைக்கும் அது உரிமை இல்லை.
1: தேவதையே சமாளிக்க முடியாவிட்டால் யார் முடியும்?
0: நான் நினைக்கிறேன் இது மாஸ்கரேடருக்கான வேலை.

0: பாப்ஸ். என்ன நடக்குது?
1: ஓ இல்ல, இதை பார், நான் இப்போது கட்டாயமா வீட்டுக்கு போக வேண்டும்.
0: அந்த மருந்தகத்துல என்ன வாங்கினீங்க பாப்ஸ்? இது தள்ளுபடி கிடைச்சதா பாப்போம். தயவு செய்து
1: என் மருந்து மட்டும் வேண்டாம்.
0: நாம் எல்லாரும் வயதாகி நலமாக இருக்க வேண்டியதுதான் பாப். நான் சொன்னேன், அதை காட்டி. அட, நீங்க சொல்றதை கேளுங்க. அது உண்மையில் போதைப் பொருள் இல்லையே. உன் பணத்தை மட்டும் கொடுப்பா, நான் முழு நாளும் காத்திருக்க முடியாது. அட சும்மா, நீ வங்கியிலிருந்து வெளியே வந்த போதே உன்னை பிடிக்க வேண்டி இருந்தது. நல்ல நாளாக இருக்கட்டும். ஆமா,

0: நம்ம சரியான இடத்துக்கு போறோமான்னு உங்களுக்கு நிச்சயமா?
1: நிச்சயமா. ஏன் கேக்குறீங்க?
0: இந்த இடம் ஒரு தேவதைக்கு ஏற்ற பகுதியில் போல எனக்கு தெரியவில்லை. அந்த ஆட்களை பார், அவங்கள் மவுஸ் கிட்டியர்ஸ் மாதிரி தெரியல.
1: வா, நீ எதற்காக கவலைப்படுகிறாய்? நான் கவலைப்படவில்லை.
2: நிச்சயமாக நீ கவலைப்பட மாட்டாய்.
0: நீ ஏற்கனவே ஒரு தேவதை. நான் கொஞ்சம் நேரம் தள்ளி போடலாம் என்று நினைச்சேன்.
1: நீ ஒரு தேவதையாக இருப்பதை எப்படி தெரிந்து கொண்டாய்?
0: ஏய் நண்பா, நீ எங்கே போகிறாய் என்று நினைக்கிறாய்?
1: ஆமாம், அங்கே உள்ளேதான். என் நண்பர் வேலை தேடினார்.
0: ஆமா, என்ன மாதிரியான வேலை?
1: என் நண்பர், இவர் ஒரு பயிற்சியாளர், நான் ஒரு கட்மேன். கட்மேன்?
0: நானும் ஒரு கட்மேன் தான்.
1: முன்பொழைப்பு வந்து அவர்கள் உருவாக்குவதில்லை. இன்று இனிய நாளாகட்டும்.
0: ஏற்கனவே ஒருமுறை இறந்துவிட்ட நிலையில் எத்தாக இருப்பது எளிது. நகரு, அதன் மீது ஏறு.
3: முன்னே வாருங்கள், வாருங்கள், வாருங்கள். தயவு செய்து இன்னும் கொஞ்சம் முன்னே நகருங்கள். அப்படியே நகருங்கள்.
1: உள்ளே வாருங்கள். ஓ, வணக்கம்.
3: வாருங்கள், நகருங்கள்.
1: சாக்கு போக்கு.
4: ஆமா, நீ என்ன
1: தேவையா? நாங்கள் கிளாரன்ஸ் ப்ரூக்ஸை தேடிக்கொண்டிருக்கிறோம்.
0: உங்கள்
5: நண்பர் 20-ஆம் நூற்றாண்டின் அறியப்படாத குத்துச்சண்டை வீரரின் மாணவர் என தெரிகிறது.
6: அறியப்படாதவரா? நீங்கள் சிறந்தவர். பட்ச் பட்டத்திற்கு போட்டியிட்டீர்கள்.
5: ஆமா, அது சிகாகோ பென்ட நாவல்ஸ் கூட்டம் தேர்வு செய்தது. உங்களுக்கு என்ன உதவி செய்யலாம் நண்பா?
1: நானும் நண்பரும் வேலை தேடுகிறோம். பயிற்சியாளரும் இன்னொரு கட்மேனும் தேவை என அறிந்தோம்.
5: நான் அதை பத்தி யோசிச்சேன். ஆனா எப்படி உங்களுக்கு இது தெரிஞ்சது?
1: அது எப்படி? வார்த்தை பரவிதான் செய்யும், தெரியுமா?
5: சரி, உங்களை யார் கட்மேன்?
1: நான் தான்.
5: சில பேரின் பெயர்களை கொடுங்கள், நான் அழைக்கலாம். நீங்கள் கடைசியாக யாருக்காக வேலை பார்த்தீர்கள்?
1: நான் பெரும்பாலும் வேகாஸில் தான் வேலை பார்த்தேன்.
5: யாருக்காக? ஏ, ஓ, இங்கே வா ஃப்ரெடி. உங்கள் இருவரையும் அங்கே சும்மா இருங்கன்னு சொன்னேன் நண்பா. இப்போ பாரு, ஃப்ரெடியின் கண்களில் வந்த இந்த வெட்டை காண்பேன். ஓ நண்பா, அவனுக்கு ஒரு சண்டை காத்திருக்குது. ஏன்?
1: நான் பார்த்து சொல்லட்டுமா? யார் ரெஃபரன்ஸை படிக்கிறத விட நல்லவர்னு பார்ப்போம்.
5: இதோ ஃப்ரெடி.
1: எப்படி
5: இது என்ன விஷயம்? ஹவுடி, நீ எப்படி இதை உன்னால செய்ய முடிஞ்சது?
1: அது ஒரு திறமைதான்.
5: அது ஒரு பெரிய திறமை போல இருக்கு.
1: அந்த திறமைக்கு எனக்கு ஒரு வேலை கிடைக்குமா?
5: நிச்சயமா. அதுக்கு அதிக சம்பளம் கிடையாது. ஆனா உனக்கு வேலை கிடைச்சிருச்சு, சரியா?
1: சரி,
5: நீ நாளை ஆரம்பிக்கலாம். வா, நான் உன்னை என் பேரனிடம் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். அவன் உனக்கு இடத்தை காட்டி அறிமுகப்படுத்துவான். ஹலோ, ஏய் ஜோய், இங்கே பாரு.
1: நான்
5: இங்கே வேலை செய்ய இருவரை உனக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன்.
1: நீ எப்படி இருக்கிறாய்? நான் ஜான்.
7: மார்க், உன்னை சந்திப்பதில் மகிழ்ச்சி.
5: ஜோய் மாநில சாம்பியன்ஷிப்ல போட்டியிடுகிறான். அவன் தன் தாத்தாவை கேட்டு கடுமையாக பயிற்சி செய்தால் தேசிய அளவுக்கு செல்ல முடியும். அவன் தொடர்ந்து வியர்த்து உழைக்கணும்.
7: இது எப்படி தெரிகிறது?
5: நீ இவங்களை இடம் முழுக்க சுத்தி காட்டணும், சரியா?
7: சரி தாத்தா, உங்க லாக்கர் ரூம் இந்த பக்கம்.
1: சரி, வேலையை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.
5: நிச்சயமா.
7: ஹே அண்ணா, என்ன நடக்குது? ஒண்ணும் இல்லை தம்பர், என் மேல் கை வைக்காதே, புரிகிறதா? சரி முட்டாள். என் இல்ல, அடுத்த வாரம் ரிங்கில் நாம போறப்போ நான் என் கைகளை உன்னோட மேல் வைக்க போறேன். அப்போ நான் உன் தலையில தம் தம் தம் என்று அடிக்க போறேன். ஹே, உனக்கு ஒரு விஷயம் சொல்லணும் நண்பா. ரிங் என்பது பின்புற தெருவை விட ரொம்பவே வித்தியாசமானது என்று நீ விரைவில் தெரிந்து கொள்வாய்.
1: யார் அது?
7: உன் தம்பர். அவனோட தான் வளர்ந்தேன். அவன் கும்பல் இந்த ஏரியாவை நடத்துது.
1: உனக்கு எதுவும் பிரச்சனையா தெரியல?
7: சொன்னது போல ரிங்கில் விஷயங்கள் மாறும். இங்கே சில லாக்கர்கள் உள்ளன. ஆனா நல்ல பூட்டு போடு, இல்லனா உள்ளாடையுடன் வீடு போக நேரிடும்.
1: நீ எப்ப ப்ரோ ஆக போற?
7: நான் அப்படி செய்ய மாட்டேன். தாத்தா சொல்லி கேட்டிருக்கேன். நீ நல்லா இருந்தா எல்லாரும் பங்கு கேட்பாங்க. ஆனா வரலாறு ஆயிட்டா மிச்சத்தை தூக்கி எரிஞ்சிடுவாங்க.
6: நீ என்ன பைய போற?
7: குழந்தைகளுக்கு குத்துச்சண்டையும் பெருமையையும் சொல்லி தருவேன். இதன் மூலம் அவர்கள் சாத்தானின் ஆட்களிடம் சிக்க மாட்டார்கள். வா, மற்ற இடங்களை காட்டுறேன்.
6: சரி, ஒரு விதத்தில் யோசித்து பார்த்தால் குறைந்தபட்சம் என்னுடைய காரை இதுவரை யாரும் திருடி செல்லவில்லை என்பது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆறுதலான விஷயமாகவே இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும்.
1: யாருக்கு வேணும்?
6: நல்லா சொன்னீங்க. அது ஏன் தெரியுமா?
1: நாம இந்த பகுதியில சுத்தி பார்க்கலாமா? ஜிம் காருக்குல ஒரு அபார்ட்மெண்ட் கிடைக்குமான்னு பார்க்கலாம். நல்லா சொன்ன.
6: சொல்றேன், இந்த பகுதியில ஜோய் மாதிரி குழந்தைகள் அதிகம் இருந்தா நல்லது.
1: ஆமா, அவன் நல்ல பையன் தான்.
6: நாம அவன் பந்தயத்தை பார்க்கும் வரையா இந்த பணியில இருக்க முடியும் என்று நம்புகிறேன். அவன் அந்த நாயை நொறுக்க போறான் அப்படின்னு எனக்கு உணர்வு வருகிறது.
1: ஆமா, அவன் அங்கே இருக்கான்.

0: ஏய் ரன்பா, எப்படி இருக்கிறாய்?
1: என்னிடம் இருந்து விலகி இரு, நான் குதிக்கப் போகிறேன். நீ என்னை தடுக்க முயற்சித்தால் உன்னையும் என்னுடன் அழைத்துச் செல்வேன்.
0: உனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அதற்காக உயிரை விட வேண்டிய அளவுக்கு மோசமானது இல்லை.
1: மிக மோசமானதுதான். உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா நண்பா? வயது ஆகும்போது எல்லாம் மோசமாகிவிடும். நான் ஒரு காலத்தில் யாரோ ஒருவன் இருந்தேன். இப்போது நான் எதுவும் இல்லை. பணம் இல்லை, எல்லோரும் என்னை மறந்துட்டாங்க. அந்த கும்பல் பசங்க என்னை அடிக்காம தெருவில் நடக்க முடியல. இப்போது என் கண்களும் போய்கொண்டிருக்கின்றன. இன்னும் சில மாதங்களிலே நான் குருடனாகி விடுவேன் போல இருக்கிறது. சிகிச்சைக்காக பணமும் இல்லை. இப்ப நீ சொல்ற விஷயம் இவ்வளவு மோசமா இருக்க முடியாதுன்னு?
0: நீ சொல்றது சரி, உனக்கு சில பிரச்சனைகள் இருக்கு, ஆனா பேசி தீர்க்க முடியாதது எதுவும் இல்லை.
1: நான் பேசுவதை முற்றிலும் நிறுத்தினேன்.
2: முகமூடி சவாரிக்காரன் பயங்கரமானவன் என்று நினைக்கவே இல்லை.
1: நீ எப்படி எனக்கு யார் என்று தெரிந்தது?
2: உன் குரல் தான். சானிட்டி மார்டினேஸ் நிகழ்ச்சிகளில் உன் குரலை நிறைய முறை கேட்டிருக்கிறேன். நீ மோர்டன் கிளே.
1: நீ எனக்கு நினைவில் இருக்கிறாயா?
2: நிச்சயமாக நினைவில் இருக்கிறாய்.
1: நீ மட்டும்தான் எனக்கு நினைவில் இருக்கிறாய். அதோடு இன்னும் சில பழைய நண்பர்களும் என்னைப் போலவே உடைந்து போயிருக்கிறார்கள்.
0: அவன்தான், நீதான். நீ காரணமா தான் நான் போலீஸாகானே அப்படின்னு உனக்கு தெரியுமா? நீ உண்மை மற்றும் நீதிக்காகவும் அமெரிக்க வழிக்காகவும் நின்றாய்.
2: அது சூப்பர்மேன் தான் என்று நினைக்கிறேன்.
0: இப்ப கேட்காது, சரியான நேரம் இல்லாதிருக்கும். ஆனாலும் நன்றி கையொப்பம்.

0: நாங்கள் வந்து சேர்ந்து விட்டோம். இதுதான் எங்களுடைய அழகான வீடு. உதவி செய்த உங்கள் இருவருக்கும் நான் மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன்.
1: இங்கதான் நீ வாழ்கிறையா?
0: நான் வேலை பார்த்த காலத்துல குதிரைகளுக்கு நடிகர்களை விட அதிக சம்பளம் கிடைத்தது.
1: தனியாவே வாழ்கிறியா?
0: இல்ல, என் ரூம்மேட் ஒரு விதவை பழைய நண்பர். மேலே வந்து பாருங்க. நான்
2: நீங்க முன்னாடி போங்க, ஜிம்ல ஒரு வேலை இருக்கு.
1: வரவா? வேணாம்.
2: வேண்டாம், நான் நல்லா இருப்பேன். இங்க ரூம் கிடைக்குமான்னு பாரு, அப்புறம் வந்து உங்களை பார்க்கிறேன்.
0: அது பெரியதா இல்ல, ஆனா வாங்க, ஒரு உதவி செய்யுங்க. அங்க மேல நடந்ததை பத்தி எதுவும் சொல்லாதீங்க. என் விசுவாசமான பழைய இந்திய நண்பர் எனக்காக ஏற்கனவே அதிகம் கவலைப்படுகிறார்.
1: நீ சிரிக்கிறாயா? நீ ரெட் ஃபெதருடன் ரூம் பகிர்கிறாயா?
0: ஆமா, ஆனா அது அவருடைய உண்மையான பெயர் கிடையாது. சிட்னி.
1: இல்ல, சிட்னியா?
0: ஆமா, சிட்னி ஈகிள்.

0: நீ கடுமையாக வேலை செய்கிறியா ஜோயி?
1: ஏய், நம்ம ரொம்ப நெருக்கமாக இருக்கோம் தம்பர்.
0: இன்னைக்கு நீ ரொம்ப பெரிய வார்த்தை பேசுற பையா.
1: போராடும் நேரம் வந்தா தெரிஞ்சுக்கலாம் போல இருக்கு.
0: இல்ல, நீ இப்போவே தெரிஞ்சுக்க போற முட்டாள். பாரு, போராடும் இரவு வந்தா நான் உன்னை நீண்ட நேரம் அடிக்க போறேன். நீ அதை அனுமதிக்க போற?
1: நான் என்ன செய்ய போறேன்?
0: நீ என்ன சொன்ன கேட்டிருக்க? ஏண்டா, நீ இல்லைன்னா உன அந்த பாட்டன் இறந்த இறைச்சி ஆகிவிடுவார். நான் உன்னோட விளையாடல பையா. நீ இப்போது இந்த போட்டியில தோல்வி அடைய போறியா, அல்லது உனக்கு முன்னாடி அவன் தோல்வியை தழுவ போறானா? நீ இத பத்தி யோசிச்சு பாரு.

0: என்ன செய்ய போற? நீ இங்க எவ்வளவு நேரமா இருக்கிற?
1: நாளா முன்னாடி. இதுக்கு நீ என்ன செய்ய போற?
0: அவன் என்ன சொன்னானோ நீ கேட்டிருக்க. போற விட்டு கொடு, இல்லைன்னா பாதிப்பு உனக்கு.
1: அவன் உன்னை பயமுறுத்த தான் முயற்சிக்கிறான் போல.
0: நீ சாத்தானின் ஆட்களை தெரியாது, அவங்களுக்கு எதுவும் பெரிதல்ல.
1: போலீஸ் பத்தி
0: நீ நகைச்சுவையா பேசுற? அவங்க என்ன செய்ய போறாங்க? அவங்கள பிடிச்சாலும் உடனே திரும்ப தெருவில் வந்துருவாங்க. அப்ப என் தாத்தாவுக்கு இன்னும் மோசமா நடக்கும்.
1: பாரு ஜோயி, நீ விரும்பினா உனக்கு உதவ நான் இங்க இருக்கேன்.
0: நீ எனக்கு உதவ விரும்புறியா? என் தாத்தாவோடோ யாரிடமோ எதுவும் சொல்லாதே. இப்போ நாங்க மூடிட்டோம்.
1: சரி ஜோயி.

0: நீ நகைச்சுவையா பேசுற, அவனோட உண்மையான பேர் முர்ரேனா?
1: ஆமா, முர்ரே கிளைண்ட். நாங்க முதல் தொடர் செய்த முன்னாடி நாங்க அதை மாத்திட்டோம். ஸ்டூடியோ தான் நமக்கு பெயர்களை கொடுத்தது. மாஸ்க் முர்ரே மற்றும் அவனோட விசுவாசமான இந்திய நண்பர்கள் சிட்னியினால் நாங்க எவ்வளவு தூரம் போயிருப்போம் என்று நினைக்கிறாய்?
0: உன்னுடைய பேச்சு புரிகிறது.
1: சீட், இந்த பெட்டியுடன் எனக்கு உதவி செய்.
2: அதை நீயே மேலே எடுத்துக்கொண்டு வா.
1: அது 20 வருடங்களுக்கு முன்னாடி நடந்தது.
0: 20 வருடங்கள். நான் கதவை திறக்கிறேன்.
1: சரிங்க, நான் இதோ இப்பவே கிளம்பி கண்டிப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க வந்து சேர்ந்துடுறேன்.
0: எல்லாம் சரியா இருக்கு.
2: நான் உனக்கு இத பத்தி சொல்றேன்,
0: நீ இத நம்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும். மோட்டனின் ரூம் மேட் யார் தெரியுமா?
3: ரெட் ஃபெதர் என்று அழைக்கப்படுபவர்.
0: ஆமா, அவனோட உண்மையான பேர் தெரியுமா?
3: சிட்னி.
0: சில சமயம் உன்னுடன் இருப்பது ரொம்பவே சுவாரஸ்யம் இல்லை.
1: இதோ இதுதான். ஓ வணக்கம் ஜோனதன், இவர் என் நண்பர் சிட்னி.
2: எப்படி இருக்கீங்க? வணக்கம். ட்ரக்ல என்ன இருக்கு?
1: ஓ எதுவும் இல்ல, பேய்கள் தான். அதுதான்.
0: ஆஹா, நிகழ்ச்சி பொருட்கள். அதை எனக்கு காட்ட அவனை சம்மதிக்க வைத்தேன்.
1: சிரிக்கிறியா? அதை காட்ட அவன் ஆவலா இருக்கான். ஏய்
2: சிட்னி, நம்ம வயசுல இந்த வார்த்தை நல்லதல்ல.
0: ஓ அதை பாரு, அதை பாரு. நீ அதை ஒரு முறை போட்டு பார்ப்பியா?
1: அவன் ஒருபோதும் அதில் பொருந்தவே இல்லை. ரொம்ப பாஸ்தா, அதிகமாக எக்லேர், பழையலே பாணியில். நான் ஒருபோதும் அந்த உடையில் மீண்டும் அடிக்க முடியாது.
2: நாம் எல்லாம் ஒரே நேரத்தில் முடிவுக்கு வந்துவிட்டோமே இல்லையா? இப்போது நாம் எல்லாம் இங்குதான் வாழ்கிறோம். முக்கியமாக ஒழுங்காக இருக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம்.
0: நீ சொல்றே, நீங்க எல்லாரும் இங்குதான் இருக்கீங்க. யார் யாரு?
1: ஓ பக், கொரிகன், டெட்வுட், டிக் மற்றும்
2: லாஷ் லேதம், ரோலண்ட், ரினால்டோ. நீ
0: அப்படின்னா எல்லா பழைய பெரியவர்களும் இங்குதான் இருக்கிறாங்களா?
2: ஆமா, மீதி தொகை வருவதற்கு முன்பே நாங்கள் இருந்தோம்.
0: ஓ, நான் அவர்களை சந்திக்க மிகவும் விரும்புகிறேன். ஓ,
2: அது மிகவும் எளிதானது. நாங்கள் எல்லோரும் உணவகத்துல கூடி பழைய நல்ல நாட்களை பற்றி பேசிக் கொள்வோம். நீங்கள் எங்களுடன் சேர விரும்புகிறீர்களா?
0: நான் உலகின் பாதையை கூட தவறவிட மாட்டேன். என்ன ஒரு அருமையான புகைப்படம்.
3: அங்க பாரு, பாத்தியா? அது நானும் என் தங்க நிற பலோமினவும். வாருங்கள்.
0: சரி நண்பா, வாருங்க. ஏ அந்த சாய்வு கோடு மற்றும் ரோலண்ட், உங்களுடைய ஒரு புகைப்படம் இருக்கிறது. ரோலண்ட்,
1: பழைய நாட்களில நிறைய சட்டைகளை கிழித்தேன்.
2: ஆமா, நல்ல நாட்கள், நல்ல நாட்கள்.
4: சிட்னி, உங்கள்கிட்ட ஒரு உதவி கேட்கலாமா?
3: நிச்சயமா. ஏன்,
4: யார நீங்க? இல்ல, கேட்கும் போது எனக்கு முட்டாளாக இருக்குது போல தோன்றுகிறது.
2: ஓ தயங்காதே பிள்ளை, உங்களை போல எல்லோரும் நம்மை நினைவு கூறுவது அடிக்கடி நடக்காது.
4: உங்களுக்கு தெரியுமா பிரஸ்ட் ட்ராக்ஸ் என்று சொல்ல முடியுமா?
3: ஓ, நீங்கள் சொல்றது இது போலவா?
4: ஓ, பிரஸ்ட் டெராக் பார்க்கையில் 3-4 மணி நேரம் பழையதாக தெரிகிறது. எனக்கு வந்து இது பிடிக்கும், மிகவும் பிடிக்கும்.

0: உங்ககிட்ட சாப்பிட என்ன இருக்குது பாப்?
1: சாண்ட்விச்சுகள். அது எனக்கு தெரியுது. எந்த வகை?
2: டர்கி, ஹாம், சலாமி.
1: டர்கி.
2: குற்றம் பின்புறத்தில் பலன் அளிக்கிறது.
1: ஹாம்.
2: குற்றம் பின்புறத்தில் பலன் அளிக்கிறது.
1: மூன்றும்.
2: அவன் ஒரு காட்டுப்பன்றியை போல கதறி அழுதான். மெல்ல மெல்ல எங்கும் இருள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்போது நாம் இருவரும் தனியாக பிரிந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்றுதான் நான் நினைக்கிறேன்.
3: நல்ல நாட்களா?
1: ஆமாம்,
2: நல்ல நாட்கள்.
4: நீ பூமியில் எதுக்காக எடை தூக்குகிறாய்?
2: அப்படியே
4: தூங்க முடியல தாத்தா, போராட்டத்தை பத்தி யோசிச்சேன்.
2: ஆமா, எனக்கு தோன்றுகிறது
4: ஒரு பைட்டர் கவலைப்பட வேண்டிய ஒரே நேரம் அவன் ரிங்கிற்குள் வரும்போது அவன் ஷேப்ல இல்லைன்னால தான். இப்ப நீ எந்த மாதிரியான ஷேப்ல இருக்கிற அப்படின்னு நினைக்கிறாய்?
2: நல்ல ஷேப்ல.
4: நல்ல ஷேப்ல மகனே, நீ அருமையான ஷேப்ல இருக்கிறாய். நீ அவனை அவுட் செய்யலை என்றாலும் மூன்றாவது ரவுண்டுக்கு அந்த முட்டாள் மூச்சை இழுத்து கொண்டே இருப்பான். அவன் எப்படி பயிற்சி செய்கிறான் என்று பார்த்தாயா?
2: ஆமா, பார்த்திருக்கிறேன். நீ
4: நீண்ட நாட்களாக இருக்கிற மகனே, நான் பல இளம் பைட்டர்களை வளர்ந்து வருவதை கண்டிருக்கிறேன். ஆனா நீதான் சிறந்தவன்.
2: தாத்தா
4: பார், நீண்ட நாட்கள். நான் இதை சொல்றது நான் உன் தாத்தா என்பதனால் அல்ல. நாம் எப்போதும் ஒருவருக்கொருவர் நேர்மையாக இருந்திருக்கிறோம் இல்லையா? இல்லையா? சரி, அப்போ இந்த வெள்ளிக்கிழமை அந்த ரிங்கில் போய் இந்த பகுதியையே மாற்றப் போகிறாய். அங்க நிறைய பசங்க அந்த போரை பார்க்க வரப்போறாங்க. யாராவது ஆகணும்னு சாத்தானோட கூட்டத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு அவங்க தெரிஞ்சுக்க போறாங்க. நல்ல மனிதராக இருந்து கடினமாக உழை, அதுதான் உன்னை யாரோ ஒருவராக ஆக்குகிறது. போய் தூங்கிக்கோ.
2: தாத்தா.
4: சொல்லு பையனே.
2: நான் உங்களை நேசிக்கிறேன், தெரியுமா?
4: நானும் உன்னை நேசிக்கிறேன். இன்றைய நாள் மிகவும் சிறப்பாக அமைந்தது. எனவே நாம் அனைவரும் நாளை அதிகாலை வேளையில் மீண்டும் ஒரு முறை சந்திப்போம் என்று கூறி உங்களிடமிருந்து இப்போது அன்புடன் விடைபெறுகிறேன். அதுவரை வணக்கம்.

0: கீழே பார்க்க போறேன்.
1: சில வேலைகள் பண்ணிட்டு சில மணி நேரம் திரும்பி வரேன்.
0: நீ ஓகேயா தாத்தா? உனக்கு எல்லாம் சரியா? நான் நல்லா இருக்கேன்.
1: உனக்கு நிச்சயமா?
0: நான் நல்லா இருக்கேன், நிச்சயம்.
1: சரி, இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் உன்னை வந்து சந்திக்கிறேன்.
0: ஆமா, இதோ உனக்கு.
2: நன்றி ஜோய். முதல்ல என்ன செய்ய சொல்றீங்க?
0: ஏய், நீ என்ன செய்தாலும் எனக்கு பரவாயில்லை. போய் சில ஹேப் கேப்ஸ் திருடு,
1: ஏதாவது பயனுள்ளதை செய்.
0: என்னை மட்டும் தனியாக விடு.
2: ஏய் ஜோய், நான் ஏதாவது தவறு செய்திருந்தால் மன்னிக்கவும்.
1: நீ எந்த தவறும் செய்யல,
0: எல்லாம் சரிதான்.
2: அவர் என்ன ஏன் கோபப்படுறாரு? இல்ல,
0: அவர் உங்ககிட்ட கோபம் இல்ல, அவருக்கு மனசுல நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க தெரிஞ்சுக்கோ, பெரிய போர் வரப்போகுது. எல்லாம் போருக்கு அப்புறம் அவர் பழைய மாதிரி திரும்பி வருவார்.
2: அவர் தம்பர பயப்படுறாரா?
0: அட இல்ல,
2: நாங்க எல்லா பசங்களும் அவர் மேல நம்பிக்கை வைக்கிறோம். நாங்க இனிமேல் பயப்பட விரும்பல.
0: ஆமா, எனக்கு தெரியும். அவருடைய கருத்து மீதான வேலை கொஞ்சம் பண்ணலாமே. சரியா?
2: சரி, நன்றி மார்.
0: உங்க தாத்தா விட்ட சொல்லுவியா? என்ன சொல்லணும்? வா, நான் என்ன சொல்றேன்னு உனக்கு தெரியும்.
3: ஜுனாதன் உனக்கு சொன்னானா?
4: ஆமா.
3: அப்ப வேற யாருக்காவது அவன் சொன்னானா?
4: யாருக்கும் இல்லை.
3: அப்படியே வச்சுக்கோ.
4: ஜோய், நீ இதை செய்ய முடியாது. இது ரொம்ப முக்கியமானது. உனக்கு மட்டும் இல்லாம அந்த பிள்ளைகளுக்கும் இது முக்கியம்.
3: நீ யார்கிட்ட பேசுற அப்படின்ற நினைக்கிற? இங்குள்ள வாழ்க்கைய பத்தி உனக்கு எதுவும் தெரியாது. அல்லது நீ இங்கே வந்து எல்லாம் மாற்றப்போகிற மாதிரி பெருமையாக நடந்து அப்பிறகு உண்மையை அறிந்து விட்டு போய் விடுகிறாய். ஆனால் நான் இங்கேதான் வாழ்கிறேன். என் தாத்தா அவரும் இங்கேதான் இருக்கிறார். ஒரு மனிதன் எதையும் மாற்ற முடியாது.
4: நான் அதை தெரிந்து கொள்ளப் போகிறேன். மைக், மைக், தயவு செய்து நான் சொல்வதை கொஞ்சம் கவனித்து கேளுங்கள். மைக், நீங்கள் இங்கே ஒரு நிமிடம் வர முடியுமா? உங்களிடம் நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி விரிவாக பேச வேண்டியிருக்கிறது. தயவு செய்து உங்கள் வேலைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு உடனே இங்கே வாருங்கள்.

0: நீ எங்கே இருந்தாய்?
1: வெறும் பக்கத்து பகுதியில் வேலை பார்த்துக் கொண்டிருந்தேன். நான் அதை செய்ய விரும்புகிறேன்.
0: நண்பன் பாத்தியா?
1: இல்ல, அது அப்படி இல்ல.
0: அவனை கேட்கவில்லை. ஆமா, அவன் இருந்தா. நீ அவங்கிட்ட சொன்ன இல்லையா?
1: நீயா? ஆமா ஜோய், சொன்ன.
0: ஆமா, அவன் நடத்திய மாதிரி முட்டாளாக இருந்தா இப்ப அவன் பெரிய பிரச்சனையில சிக்கி இருப்பான். என்ன,
1: நீ என்ன பேசுற?
0: என் கணிப்பில அவன் சென்று சாத்தானின் உதவியாளர்களை தனியாக எதிர்கொள்ள போனான். அவனை தொடர மாட்டேன், இல்லாட்டி வெட்டுற ஆள் வேணும்.
1: நான் சீக்கிரம் குணமாகி விடுவேன்.
0: என்ன சொன்னாய்?
1: நீ முதலில் கேட்ட போதே சொன்ன, நீ ஜோயின் தாத்தாவை விட்டுவிட போகிறாய்.
0: இல்ல என்றால் என்ன? நீ எங்களை போலீஸில் ஒப்படைக்க போறாயா? அது
1: சரி.
0: எதுக்காக? நாங்கள் எதுவும் செய்யல. நீ உன் நேரத்தை வீணாக்குகிறாய் நண்பா. இப்பொழுது நான் உன்னை காயப்படுத்தும் முன் இங்கிருந்து போய்விட முடியாதா?
1: அதை நீ முயற்சி செய்து பார்ப்பாயா?
0: நீ ஒரு விஷயம் தெரியுமா? நான் சந்தித்த முட்டாள் வெள்ளைக்காரர்களில் நீயே மிக முட்டாளாக இருக்கலாம்.
1: மார்க்,
0: நீ யார்?
1: அவன் என்னுடன் இருக்கிறான்.
0: நான் உன்னாக இருந்திருந்தால், நான் மனம் திறந்திருக்கும் போது உன் நண்பனை இங்கிருந்து அழைத்துச் செல்வேன்.
1: வா மார்க், நாம் போகலாம்.
2: நாம் போகலாம் என்றால் என்ன அர்த்தம்?
1: நான் சொன்னதே தான், நாம் போகலாம்.
2: நீ இந்த பையன் இருந்து ஓட போறதில்ல
1: மார்க்.
2: முதலாளிக்கு இது பிடிக்காது, எனக்கு தெரியும்.
0: இருவரும் அமைதியாக இருங்கள். இப்பொழுது முதலாளி பற்றி என்ன பேசுகிறீர்கள்? உங்க முதலாளி யாரு?
1: நீ அவரை பற்றி தெரிந்து கொள்ள மாட்டாய்.
0: நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இந்த பகுதியில யாரும் நுழைய முடியாது. நீ கேக்குறியா? யாரும் இல்ல.
1: அவரிடம் பேசும்போது உன் வார்த்தைகளை கவனமாக பேசு.
0: என்ன சொன்ன
1: மார்க்? அவன் சொன்னான் நாம் போகலாம் என்று. நம்ம ஏன் போக கூடாது?
2: இப்ப ஜொனத்தன் பெருமாம்பதம், இப்போ வா, அவனை எதிர்கொள்.
0: அவனை பிடி. இப்ப உன் சனத்தனை கொஞ்சம் அடிக்க போறேன். அவனை உன் முதலாளியிடம் திரும்ப கொண்டு போ.

0: ஆத்தானின் உதவியாளர்களிடம் நுழைய முயற்சித்தால் என்ன நடக்கும் என்று உன் முதலாளிக்கு காட்டிவிடு.
1: நீங்கள் பிசகிப்பீர்கள். நீ அவனை அடிக்க முடியாது என்று எனக்கு எப்படி தெரியும்? நீ தேவதை தானே, அவனை சுவத்துல ஒட்டிடுவேன் நினைச்சேன்.
2: அது அவனுக்கு வேண்டும் என்றால் ஜோ லூயிஸை இந்த பணிக்காக இங்கே அனுப்பியிருப்பார். நான் உனக்கு அதை சொல்ல முயற்சித்தேன்.
1: ஆமாம், ஆனா நீ வன்முறைக்கு எதிராக இருக்கிறாய் என்பதால் தான் அப்படி சொன்னாய் என்று நினைத்தேன். உன்னிடம் அந்த சக்தி ஏன் இல்லையா?
2: ஏனால் அவர் நான் செய்யக்கூடாததை செய்தால் அவர் எனக்கு அந்த சக்தியை தரமாட்டார்.
1: அது என் தவறுதான் போல.
2: நீ ஊகிக்க வேண்டியதில்லை.
1: நான் எடுத்துக்கொள்கிறேன் ஜோயி.
3: ஆமா, தலையிட்டதுக்கு நன்றி. தம்பர் என்னை ஜிம்மிடம் கூப்பிட்டு உன் முதலாளியிடம் பேசுவது அவருக்கு பிடிக்கவில்லை என்றார். அவர் வேறு எதுவும் செய்யாமல் இருக்க என் தாத்தாவை பிடித்துக் கொண்டார்கள். என்ன செய்தார்கள்?
1: அது
3: போருக்கு அப்புறகு வரைக்கும் அவர் பிடிச்சு வச்சிருப்பாங்க. நான் மூணாவது ரவுண்டில தோற்க ஒத்துக்குகிறேன். நீ இனிமேல் இதுல தலையிடக்கூடாது.
1: இப்போ நம்ம என்ன செய்யலாம்?
2: நிச்சயமா நீங்க கேட்டது ரொம்ப அருமையான மற்றும் நம்மன்று முக்கியமான ஒரு கேள்வி. அதுக்கு எனக்கு பதில் இருந்தால் நல்லா இருக்கும்.
1: சரி சரி, இப்போ இந்த விஷயத்தை நிதானமாக யோசிப்போம். இப்போது தெளிவாகவே அவர் உன்னால் அவர்களுக்கு பயம் ஏற்படுத்த விரும்பவில்லை. இல்லையெனில் அவர் உன்னை அனுமதித்திருப்பார். சரி, போலீசாரிடம் செல்ல முடியாது, ஏனெனில் அவர்கள் ஜோயின் தாத்தாவை பிடித்திருக்கிறார்கள்.
2: சரி,
1: அப்படி என்றால் இது வெற்றிகரமாக முடியாத பணிகளில் ஒன்றாக இருக்கலாம். நீயே சொன்னாய் அல்லவா, நீ இதுல புதிது. இதை கண்டுபிடிக்க தேவையான அனுபவம் உன்னிடம் இருக்காமல் இருக்கலாம்.
2: அதுதான்.
1: ஆமா, எனக்கு தெரியும்.
2: இல்லை, நான் இதை சொல்லலை. நிறுத்துவோம். இதை தீர்க்க முயல்கிறேன், ஆனால் எனக்கு இதுல உரிமை இல்லை. எந்த தேவதைக்கும் இந்த உரிமை இல்லை.
1: ஒரு தேவதை கூட இதை சமாளிக்க முடியலை என்றால் யார் முடியும்?
2: இது மாஸ்க் ரைட்டருக்கான வேலை என்று நினைக்கிறேன்.
4: இளைஞா, நீ நல்ல எண்ணத்தோடு சொல்றேன்னு தெரியும், ஆனா எங்களுக்கு வயசாயிடுச்சு. நாங்கள் முடிந்து விட்டோம். எங்கள் காலம் முடிந்து விட்டது.
2: பா மோர்டன், நீங்களும் உங்கள் நண்பர்களும் முன்னாள் வீரர்கள்.
4: அது படத்துலதான்.
2: இல்ல, படங்கள்ல மட்டுமல்ல. நான் கேட்டது போல உங்களை பார்த்து வளர்ந்த குழந்தைகளுக்கு நீங்கள் ஒரு நல்ல முன்மாதிரியாக இருக்க முயற்சி செய்தீர்கள். இந்த பகுதியில் இருக்கும் பல குழந்தைகளுக்கு தம்பரும் அவன் கூட்டத்தாரும் தவிர வேறு எந்த வீரர்களும் இல்லை.
4: நான் உனக்கு உதவ விரும்புகிறேன் பையா, ஆனால் நீ கேட்கும் விஷயம் சாத்தியமல்ல.
2: ஏன் முடியாது?
4: என்ன
2: என்றால் அவங்களுக்கு ஒரு தலைவன் இருக்கிறான். நீங்கள் புரிந்து கொள்கிறீர்களா? நீங்கள் எல்லாம் தலைவர்களாக இருக்கலாம். இந்த பகுதியில் உள்ள மக்கள் வந்து லிபெட் மற்றும் பயத்தால் வெறுப்படைந்து விட்டார்கள் என்று நினைக்கவில்லையா? சாத்தானின் உதவியாளர்களுக்கு எதிராக நிற்கும் துணிச்சல் உள்ள யாரையும் அவர்கள் பின்தொடர்வார்கள். பாருங்கள், இது வேறு பகுதிகளிலும் நடந்திருக்கிறது. அவங்களுடைய கோல் குழுக்கள், கார்டியன் ஏஞ்சல்ஸ் ஆகியவற்றை உருவாக்கினார்கள்.
5: கிரேட் பாண்டர்ஸ்.
2: மோர்டன், நீங்கள் எல்லாம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்.
6: இது பைத்தியமாக இருக்கிறது.
2: ஒரு கட்டிடத்திலிருந்து குதிப்பதை நினைப்பதை விட இது அதிகம் பைத்தியமாக இருக்கிறதா?
6: சரி, நான் இதற்காக இருக்கிறேன். யார் என்னோட இருக்கீங்க?
4: சரி, சித்தி,
6: உங்களுடைய உடைகளை தயார் செய்து எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நாம் இப்போது புறப்பட்டு செல்வதற்கு முழுமையாக தயாராக இருக்கிறோம்.
7: சரி, அந்த அழைக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. குட்டி ஜோய் வேணாம்னு நினைக்கிறியா? நாம் அவன் தாத்தாவை பற்றி கவலைப்படவில்லை.
8: நீங்கள் பரிதாபமாக இருக்கிறீர்கள், உங்களுக்கு தெரியுமா?
7: பிதற்றலை நிறுத்து பாப்ஸ், கால் பண்ணு.
8: என் பேரனை எதிர்கொள்ளும் அளவுக்கு ஆண்மை இல்லாமல் இருப்பது எப்படி உணர்வு என்று சொல்லுங்கள். ஒரு பையன் போட்டியில் தோற்க வேண்டும் என்று ஒரு வயதான மனிதரை கடத்த வேண்டிய நிலைக்கு வந்திருக்கிறீர்களே.
7: நண்பா, இதை புரிஞ்சுக்கோ. இப்போவே கால் பண்ணலன்னா அப்புறம் வர்ற வருத்தத்தை விட இது எவ்வளவோ மேல். இப்பவே பண்ணு. மேலும் நான் கேள்விப்படுவதற்கேற்ப போட்டிகளை தோற்க செய்வது உனக்கு பழக்கமான விஷயம் தானே? நான் செய்யும் விஷயம் ஒரு பழைய குடும்ப மரபை தொடர்வதுதான். ஹலோ
9: ஜோய்.
7: தாத்தா, நீங்கள் நலமா இருக்கிறீங்களா?
9: நான் நலமாக இருக்கிறேன்.
7: அவங்க உங்களை எதுவும் செய்யலையே.
5: நான் நலமாக இருக்கிறேன் பிள்ளை. ஜோய் கேள், இது எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியும். நானும் ஒரு முறை பட்டத்திற்கு வாய்ப்பு பெற்றேன், ஆனால் ஒரு கெட்டவன் வந்து அதை கெடுத்துட்டான். நான் சொல்ல வர்றது, நான் என்ன ஆகியிருக்கலாம் அப்படின்னு நினைச்சு அதுக்கான வாய்ப்பு கிடைக்காமல் என் வாழ்க்கை முழுவதும் வாழ்ந்தேன். இது உன்னிடம் நடக்க விடாதே மகனே, நீ அங்கே போய் வெல்ல வேண்டும், கேட்கிறாயா?
7: தாத்தா தாத்தா, இங்க பாருங்களேன், இவர்தான் ஸ்டம்பர் ஜோயி. என் தாத்தாவை தனியாக விடு, கேட்கிறாயா?
9: இப்ப நான் அதெல்லாம உன்னையே சார்ந்தது இல்லையா ஜோயி? நீ எந்த குரலை கேட்க விரும்புகிறாய் என்று தீர்மானிக்க வேண்டும். சில வயதான பைத்தியக்காரர் உனக்கு என்னை எதிர்த்து வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காக தன் கால்கள் முறிய தயாராக இருக்கிறார். அல்லது பழைய தம்பர் உன்னையும் உன் தாத்தாவையும் ஒரே துண்டாக மீண்டும் சேர்ந்து பார்க்க விரும்புகிறார். நீ கேக்குறியா?
7: ஆமா, நான் கேக்குறேன்.
9: நல்லது, அது மிகவும் நல்லது. இப்போது நீ உன் காலில் நின்று உனக்கு வரும் அடிகளை ஏற்றுக்கொள். அடுத்த முறையில் நீ பார்க்கும் போது அந்த வயதான பூமர் இன்னும் நடக்க முடியும். ரிங்கில் சந்திப்போம் சாம்பியன்.

0: சாத்தானின் உதவியாளர்கள் பூமர் புரூக்ஸை கடத்தி விட்டார்கள். நாம் அவரை காப்பாற்றப் போகிறோம்.
1: நீங்க பைத்தியமா இருக்க வேண்டும்.
0: எங்களுடைய இந்த பயணத்தை தொடர்ந்து பின்தொடர்ந்து கொண்டே இருங்கள். மேலும் எங்களை ஆதரியுங்கள்.
1: நான் இதை தவறவிட மாட்டேன்.
2: உதவியாளர்களை எதிர்கொள்றாங்க.

0: ஏ சரி, எல்லாரும் உள்ள உங்களுக்கு மேலே வர 10 வினாடிகள் தான் இருக்கிறது.
1: ஏய், அது யாருன்னு தெரியுமா?
2: அது போலீஸா? இல்ல,
1: சரி பார்த்து சொல்லு.
2: அனைவருக்கும் வணக்கம். இங்கே என்ன நடக்கிறது என்று எல்லாரும் வந்து பாருங்கள்.
1: யார் அது?
2: இல்ல, நீங்களே வந்து பாருங்க.
1: அந்த மூதாட்டையே என்னிடம் கொண்டு வாருங்கள்.

0: நீங்கள் எல்லாம் என்ன பைத்தியக்காரங்களைப் போல செய்கிறீர்கள்?
1: இந்த பகுதியில் நீங்கள் பயமுறுத்தும் நாட்கள் முடிந்துவிட்டது.
2: இப்பொழுது ஜோயின் தாத்தாவை ஒப்படையுங்கள். இப்போது
3: பாரு மூதாட்டா, எனக்கு விளையாட்டு ஆட நேரம் இல்லை. இப்பவே இங்கிருந்து போ. அது எல்லாருக்கும் பொருந்தும்.
1: இது ஒரு விளையாட்டு கிடையாது.
0: அந்த பையனின் தாத்தாவை ஒப்படைக்கிறீர்கள், நல்லது. உங்களுக்கு அவனை வேண்டுமா? இதை கடந்து வாருங்கள். உங்களுக்கு இப்படித்தான் வேண்டுமா? சாண்டா மரியா, இன்னும் நீ இதை செய்ய முடியும் என்று எனக்கு தெரியவில்லை. எனக்கும் தெரியவில்லை. சரி சரி, நீங்கள் மூதாட்டர்கள் விளையாட விரும்புகிறீர்களா? நாம் விளையாடலாம். இப்போது வாருங்கள், இதை சோதிக்கவும். வாருங்கள் வாருங்கள், இதை சோதிக்கவும்
4: வாருங்கள்.
5: நாம் இங்கே நின்றுகிட்டே இருக்க போறோமா? இது நம்முடைய வாய்ப்பு. சரிதான், அவங்க எல்லாரையும் தடுக்க முடியாது. முகமூடி அணிந்தவர்கள் செய்தது போல இந்த பகுதியில் மீண்டும் கட்டுப்பாட்டை எடுக்க வேண்டிய நேரம் இது.
0: அப்புறம் நாம் இன்னும் எதற்காக காத்திருக்கிறோம்?
4: வாருங்கள்.

0: வாருங்கள், நமக்காக ஒரு பெரிய போர் அங்கே காத்துக் கொண்டிருக்கிறது. ஏய் கோர்டன், தயவு செய்து வாருங்கள்.
1: சரி நண்பர்களே, முயற்சி செய்யலாம்.
2: இங்கே கூடியிருக்கும் பெரியோர்களே, தாய்மார்களே மற்றும் விளையாட்டு ரசிகர்களே, உங்கள் அனைவரின் கவனத்திற்கு, நமது அடுத்தபடியாக நடைபெறவிருக்கும் மிக முக்கியமான போட்டியானது மாநில அமெச்சூர் லைட் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் ஆகும். இந்த களத்தில் முதலாவதாக அறிமுகம் செய்யப்படுபவர் யார் என்றால், இந்த மூலையில் கருப்பு நிற உடையுடன் வெள்ளை நிற கோடு அணிந்திருக்கும் வீரர், சுமார் 175 பவுண்ட் எடையுடன் இப்பகுதியின் மிகவும் பிரபலமான மற்றும் திறமையான வீரர் ஜோயி பூமர் அவர்கள். மற்றொரு மூலையில் சுமார் 171 பவுண்ட் உடல் எடையுடன் உள்ளூர் மக்களிடையே மிகவும் பிரபலமான ஒரு வீரர், கருப்பு நிற உடையுடன் சிவப்பு நிற கோடு அணிந்து கம்பீரமாக நிற்கிறார். வாழ்வதற்காக

மரீனா டிரைவர், சீக்கிரமா. மேலே போய் கொண்டிருக்கிறேன், ஆனால் குறிப்பிட்ட நேரத்தில் நம்மால் அங்கே போய் சேர முடியாது என்று தோன்றுகிறது. இருந்தாலும் நாம் எப்படியாவது அங்கே போய் சேர்ந்து விடுவோம். மாஸ்க் ரைடர் எப்போதுமே சரியான நேரத்திற்கு அங்கே வந்து விடுவார் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அவர் வருவார் என்று நான் முழுமையாக நிச்சயமாக அப்படியே நம்புகிறேன்.

0: இன்னும் ஒரு சுற்று. இதை நான் ரொம்ப ரசிக்கிறேன். என்ன தனியா விடுவாளி? இங்கே உண்மையில் என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது என்று யாராவது எனக்கு விளக்க முடியுமா? ஜோயி, நீயும் தாத்தாவும் சேர்ந்து இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று தயவு செய்து எனக்கு சொல்லுங்கள்.
1: ஜோய், பரவாயில்லை, இனி அவங்கள் எங்கள் இருவருக்கும் எதுவும் செய்ய முடியாது.
0: வெற்றி பெறுவது என்பது பரவாயில்லைதான். நீ இன்னும் முடிஞ்சால் என்னை பார்த்துக்கொள்.
2: அந்த பக்கமாக மறைந்தார்கள் என்று என்னால் துன்பமாக நான் அவர்களை தேடி அறிந்து கொண்டேன்.

0: வருகிறார்கள்.
1: தன்னை ஜனாதன் என்று அழைக்கிறார். நீங்கள் அறிந்திருக்கலாம், நமக்கு ஒரு நாள் அவனை மீண்டும் தேவைப்பட்டால் அவன் திரும்பி வருவான் என்று எனக்கு ஒரு உணர்வு இருக்கிறது. அவனுடைய பெயரை தெரிந்திருந்தால் நல்லாக இருந்திருக்கும். அவனுடைய உண்மையான பெயரை சொல்கிறேன்.

0: எபிரேயர் புத்தகம் 12 அதிகாரம் 1 வசனம்.
1: Hebrews 12:1.
2: ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள்
0: நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க
2: பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு
0: போதும். நம்ம என்ன செய்யணும், பாரமான நம்ம உள்ளத்துல பாரம், கவலைகள், சோர்வு, துக்கம் அதிகமாக பிசாசு கொண்டு வருவான். அதான் பாரமான யாவையும் தள்ளிவிட்டு நம் நெருங்கி நிற்கிறச்சு. பாவம் எங்கே இருக்குது? நம்ம சுற்றி தான் இருக்குது. அந்த பாவத்தையும் தள்ளிவிட்டு இப்போ கடந்து செல்ல வேண்டும்.
1: Therefore, we also, since we are surrounded by so great a cloud of witnesses, let us lay aside every weight and the sin which so easily ensnares us. So the Bible says we must lay aside every weight, every sin which surrounds us, which ensnares us. So we must leave off all sins and burdens from our heart.
0: பாலி எப்படி இருக்குமா? இடுக்குமா இருக்கும், நெருக்கம் இருக்கும். அப்போ என்ன செய்ய முடியாது? பாரத்தை தூக்கிட்டு பரலோகத்துக்கு நம்ம நடக்கவே முடியாது. அதனால தான் சொன்னார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அவர் விசாரிக்கிற ஆனப்படியால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேலே வச்சிருன்னு சொன்னார். நம்ம அது கீழ்படிய மாட்டேன்றோம், கவலை தூக்கிட்டு அலையிறோம். அது தான் இங்கே பரிசுத்த பவுல் சொல்கிறாரு, நெருங்கி நிற்கிற பாரத்தையும் உன்னை சுற்றி இருக்கிற பாவங்களையும் தள்ளிவிட்டு தள்ளணும். நம்ம தள்ளாட்டா அது போகாது. நம்ம யோசிச்சு தூக்கி வச்சுட்டே இருந்தால் பரலோகத்துக்கு நம்ம போக முடியாது.
1: த வே ஆஃப் லைஃப் இஸ் the gate is very narrow and difficult. The way is very difficult. So if you walk into that narrow gate, there should not be burden or sorrows in our hearts, burdens, sins in our hearts. So we must lay aside all sins, all burdens from our heart and seek the narrow gate.
0: கத்தர் சொல்லி நம்ம கேட்க மாட்டேன்றோம்.
1: Even the Lord says we are not hearing.
0: கவலை தூக்கி வச்சுக்கிறோம்.
1: We are keeping the all weariness in our heart.
0: பாவமான வழியில் சந்தோஷம் ஆசைப்படுகிறோம்.
1: We want to live in the sinful way.
0: அப்படி நடந்தா பரலோகத்துக்கு போக முடியாது.
1: If you walk like that, we could not enter into the heaven.
0: அதனால தான் தாவீது ராஜா கேட்டார் 139 சங்கீதம் 24 வசனம்.
1: Let us read 139 Psalm.
2: வேதனை உண்டாக்கும் வழி,
0: உம்மை வேதனைப்படுத்துற அவருக்கு நம்ம இல்லை, உம்மை வேதனைப்படுத்துற வழி உண்டோ என்று பார்த்து என்ன நித்திய ஜீவன நித்திய வழியில் நடத்தும்.
1: See, there is any wicked way in me and lead me in a everlasting way.
0: நம்ம ஊரா கத்தர் வேதனை படுத்துறமா?
1: Are we grieving the Lord through our sins?
0: அவர் துக்கப்படுத்துறமா?
1: Or we make a sorrow the Lord every day.
0: பாத்து நித்திய வழியில் நடக்க வேண்டும்.
1: We must walk in the way of everlasting.
0: இந்த உலகம் நமக்கு ஒன்னும் சொந்தம் அல்ல.
1: This world is not own of us.
0: அதா பரிசுத்த யோவான் எழுதுகிறார்.
1: So John writes.
0: 1 John 2:17 வசனத்துல சொல்றாரு, உலகம் ஒழிந்து போது இச்சையின் ஒழிந்து போவோம்.
1: 1 John 2:17 says.
0: உலகம் ஒழிந்து போ பிரியமானவர்களே.
1: The world will perish, my beloved.
0: உலகம் இச்சை ஒழிந்து போகும்.
1: The lust of the world will be perished, my beloved.
0: சித்தத்தின்படி நடக்கிறவங்களை என்றென்றைக்கு அழைத்திருக்க முடியும்.
1: Who walk according to his will remain always forever.
0: மத கத்தர் எங்க நடத்துறாரு?
1: First where the Lord guides us.
0: சகல சத்தியத்துக்களை நடத்துகிறார்.
1: He guides in all truths.
0: இரண்டாவது எங்க நடத்துகிறாரு?
1: Second where he guides.
0: நல்ல ஆவியினால என்னை செம்மையான பாதையில் நடத்தும்னு கேட்டோம்.
1: He makes us to walk in uprightness.
0: மூன்றாவது எங்க நடத்துகிறாரு?
1: In third where he guides.
0: நித்திய வழியில் நடத்துகிறாரு.
1: He guides us to walk in everlasting life.
0: கடைசியாக
1: finally
0: சங்கீத புத்தகம்
1: Book of Psalms
0: 23 சங்கீதம்
1: 23
0: மூன்றாவது வசனம்
1: third verse.
2: அவரின் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தை நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார்.
0: எந்த பாதை நடத்துகிறாரு? நம்மளை நீதியின் பாதையில் நடத்துகிறார்.
1: He restores my soul. He leads me in the paths of righteousness.
0: நம்மளை நீதியின் பாதையில் நடத்துகிறார் பிரியமானவர்களே.
1: The Lord will guide us in the paths of righteousness, my beloved.
0: ஒவ்வொரு நாளும் நம்ம நீதியின் பாதையில் நடக்க வேண்டும்.
1: We must walk every day in the path of righteousness.
0: இந்த உலகத்தில் இருக்கிற மட்டும் நம்ம நீதியின் பாதையில் நடத்தணும்.
1: Until we live in this world, we must walk in the path of righteousness.
0: நீதியின் பாதையில் நடத்த மரணமே இல்லை.
1: If we walk in righteousness, there will no death.
0: நீதிமொழியின் புத்தகம்
1: Proverbs
0: 12:28 வசனம்
1: 12th chapter 28th verse.
2: நீதியின் பாதையில்
0: ஜீவன்
2: உண்டு
0: அந்த
2: பாதையில் மரணம் இல்லை
1: In the way of righteousness is life and in its pathway there is no death.
0: நீதியின் பாதை என்ன உண்டு?
1: In the life righteousness life what is there?
0: ஜீவன் உண்டு.
1: There is life.
0: அங்க இல்ல மரணம் இல்ல.
1: There is no death.
0: மரணம் நம்ம எல்லாருக்கும் வரும்.
1: Surely death will come to all.
0: இரண்டாவது மரணம்க்கு இல்ல.
1: We will not have the second death.
0: வெளிப்படுத்தும் விசேஷம்.
1: Revelation
0: 21st அதிகாரம்
1: 21st chapter
0: 8th வசனம்
1: 8th verse.
2: பயப்படுகிறவர்களும்
0: அவிவிசுவாசிகளும்
2: அருவருப்பானவர்களும்
0: கொலைபாதகரும்
2: விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும்
0: விக்கிரக ஆராதனைக்காரரும்
2: பொய்யர் அனைவரும் இரண்டாவது மரணமாகிய அக்கினியும்
0: கந்தகமும்
2: எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார்.
0: எரிகிற கடல் என்ன செய்வாங்களா? பங்கடைவார்கள் என்றார்.
1: But the cowardly, unbelieving, abominable, murderers, sexually immoral, sorcerers, idolaters, and all liars shall have their part in the lake which burns with fire and brimstone, which is the second death.
0: நம் நீதியின் பாதையில் நடந்தால் நமக்கு என்ன இல்லை? அது மரணம் இல்லை.
1: If we walk in the path of righteousness, there will no second death for us.
0: நம்ம ஆண்டவரை கேட்கணும்.
1: We must ask the Lord.
0: ஆண்டவரே, நான் வந்து நீதியின் பாதையில் ஒவ்வொரு நாளையும் என்னை நடத்தும்.
1: Lord, make me to walk in the path of righteousness every day, Lord.
0: ஜீவன் உண்டு.
1: There is life, O Lord.
0: அங்க மரணம் இல்லை.
1: There is no death, my Lord.
0: அந்த இரண்டாவது மரணம் வராதபடி என்னை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே.
1: Kindly keep me for the second death, O Lord.
0: நாம கேட்கணும்.
1: We must ask the Lord.
0: கேட்டத ஆண்டவர் நடத்துவார்.
1: When we ask the Lord, he will guide us in the path of righteousness.
0: கேட்கணும் ஒவ்வொரு நாளும்.
1: We must ask the Lord each and every day.
0: ராமர்கள் நிருபம்
1: Romans
0: 5th அதிகாரம்
1: 5th chapter
0: 9th வசனம்
1: 9th verse.
2: இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே
0: நீதிமான்களாக்கப்பட்டிருக்க
2: கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் இரட்சிக்கப்படுவது
0: அதிக நிச்சயமாமே.
1: Much more than having now been justified by his blood, we shall be saved from the wrath through him.
0: ஒவ்வொரு நாள் இயேசுக்கு இரத்தத்தால் நாம் கழுவப்பட வேண்டும்.
1: Each and every day we must be washed by the blood of the Lord Jesus Christ.
0: நாம் நீதிமானாக மாற்றுவார்.
1: The Lord will make us righteous.
0: நீதிமானுக்கு என்னென்ன ஆசீர்வாதம் பாருங்க.
1: What are the blessings for the righteous? See here.
0: நீதிமான் ஜீவன் உண்டு.
1: There will be life for righteous.
0: அது மரணம் இல்ல.
1: There is no death.
0: அது மாத்திரல்ல.
1: Not only that.
0: நீதிமொழியின் புத்தகம்
1: Proverbs says
0: 3rd அதிகாரம்
1: 3rd chapter
0: 33rd வசனம்
2: துன்மார்க்கனுடைய வீட்டில்
0: கர்த்தரின்
2: சாபம் இருக்கிறது.
0: துன்மார்க்கன் வீட்டில் என்ன இருக்குமா? கர்த்தருடைய சாபம் இருக்கிறது.
2: நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார்.
1: The curse of the Lord is on the house of the wicked, but he blesses the habitation of the just.
0: துன்மார்க்கு வீட்டில் என்ன இருக்குது? கர்த்தருடைய சாபம் இருக்கிறது.
1: There will be the curse of the Lord in the house of wicked.
0: நீதிமான் வாசத்தில் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்.
1: But the Lord blesses the habitation of the righteous or just.
0: நீதிமொழி புத்தகம் 3rd அதிகாரம் 32nd வசனம்
1: Proverbs 3:32.
2: மாறுபாடு உள்ளவன் கர்த்தருக்கு அருவறுப்பானவன்
0: மாறுபாடு இப்பொரு வழி அப்பொரு வழி இப்படி மாறி மாறி மாறி நடக்கிறது. கொஞ்ச நாள் பரிசுத்தமாக இருக்கிறது, கொஞ்ச நாள் பாவத்தில் சிவிக்கிறது. அது வந்து கர்த்தருக்கு எப்படி இருக்குமா? அருவறுப்பானது.
2: நீதிமான்களோடு அவருடைய ரகசியம் இருக்கிறது.
0: நீதிமான் நடந்த கர்த்தர் ரகசியத்தை நம்ம சொல்லி தருவார். ஹல்லேலூயா. நீதிமான் நடந்த கர்த்தர் அவருடைய ரகசியத்தை நமக்கு சொல்லி தருவார்.
1: For the perverse person is an abomination to the Lord. Yes, if we walk in the path of sin, walking in the path of righteousness, we are doing like that. But according to this is the abomination before God. So he says And also, but his secret counsel is with the upright. Those who are walking upright, those who are in right, walking in righteousness, there will be the secret of the Lord.
0: நடக்கவேண்டியவளி நான் நடத்துகிற கத்தர் நானே என்று சொன்னார்.
1: I am the Lord who makes you to walk where, in the path where should you go.
0: ஏசாயின் புத்தகம்
1: Book of Isaiah
0: 48:17.
1: 48:17.
2: இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது
0: பிரயோஜனமாயிருக்கிறதை
2: உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே
0: உன்னை நடத்துகிற
2: உன் தேவனாகிய கர்த்தர் நானே.
1: Thus says the Lord your Redeemer, the Holy One of Israel, I am the Lord your God who teaches you to profit, who leads you by the way you should go.
0: முதல்ல பார்த்தோம்,
1: first we saw,
0: சகல சத்தியத்துக்களை நடத்துகிறார்.
1: The Lord guides us in all truth.
0: கர்த்தர் இரண்டாவது செம்மையான வழியில் நடத்துகிறார்.
1: Second, the Lord makes us to walk in uprightness.
0: மூன்றாவது பார்த்தோம், எந்த வழியில் நடத்துகிறாரு.
1: Third we saw that he makes us to walk in everlasting way.
0: நான்காவது பார்த்தோம், அவர் நீதியின் வழியில் நடத்துகிறார்.
1: Fourth we saw, the Lord guides us in the in righteousness.
0: கர்த்தரை அர்ப்பணித்து ஜெபிப்போமா.
1: Let us submit ourselves and pray to God.
0: கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார்.
1: Surely the Lord will bless us.
3: நம்மை வழி நடத்துகிற தேவன்.

0: நமக்கு புரோஜனமானதை போதித்து நாம் நடக்க வேண்டிய வழியிலே நாம் நடத்துகிற தேவனாய் கர்த்தர் இதோ நம் நடுவில் இருக்கிறார். ஒரு காலத்தில் நம்மை அர்ப்பணிப்போமா? சத்தியத்தில் சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மை வழி நடத்துகிறார். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். தேவன் நம்மை சத்தியத்தில் நடத்துகிற தேவன், நம்மை விடுதலை ஆக்குகிற தேவன். அர்ப்பணிக்கலாம் ஆண்டவரே, சகல சத்தியத்துக்குள்ளும் எங்களை நடத்துங்கப்பா, நான் பரிசுத்தம் அடைய வேண்டும் ராஜா. ரெண்டாவதாக, செம்மையான பாதிலே ஒரு நல்ல ஆவியை நம்மை செம்மையான வழியில் நடத்துகிறாரா? செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும், செவ்வையானவர்கள் உலகத்திலே வாசம் செய்வார்கள் என்றெல்லாம் நாம் கேட்டோம். அப்பா, எங்களை செம்மையான வழியில் நடத்தும் என்று சொல்லி அர்ப்பணிக்கலாம். மூன்றாவது, தேவன் நம்மை நித்திய வழியிலே நடத்துகிற தேவன், நித்திய வழியில் நடத்துவார். ஆம், பரலோகத்தின் வழியிலே அவர் நம்மை நடத்துவார். வேதனை உண்டாக்குற வழி எல்லாவற்றையும் எடுத்து போட்டு நம்மை நித்திய வழியிலே நடத்துகிற தேவன். அது இடுக்கமான வழி, நெருக்கமான வழி. அந்த வழியிலே பாரத்தை தூக்கி கொண்டு, பாவத்தை தூக்கி கொண்டு போக முடியாது. எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு விசுவாசத்தை துவக்கிற முடிக்கிறவரமாக இருக்கிற நோக்கி பொறுமையோடே ஓட கிடவோம். ஹல்லேலூயா சொல்வோமா? நித்திய வழியிலே என்னை நடத்துங்க ஆண்டவரே, நித்திய வழியிலே என்னை நடத்தும் ராஜா. ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. நன்றி ராஜா, நன்றி அப்பா. உண்மை நித்திய வழியிலே நான் நடக்க விரும்புகிறேன். என் கரத்தை உங்களுடைய அன்பின் கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அதை திறந்து சொல்லலாமா? நம்மை வழி நடத்துகிற தேவன் இதோ மாறாதவராக இருக்கிறார். நம் வழி நடத்துகிற தேவன் இதோ நம் நடுவில் இருக்கிறார். கடைசியாக பார்த்து நீதியின் பாதையிலே நம்மை நடத்துகிறார். நீதியின் பாதையிலே ஜீவன் உண்டு, மரணமே இல்லை. எந்த மரணம்? இரண்டாம் மரணமாக அக்னி கடலே இல்லை. அர்ப்பணித்து என்னை மாற்று ஆண்டவரே என்று சொல்லி ஜெபம் பண்ணுவோமா? நன்றி பரலோக பிதாவே, இது கொடுத்த சத்திய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. புரோஜனமாக இருக்கிறது எங்களுக்கு போதித்து நடக்க வேண்டிய வழி நடத்துகிற தேவன் நீரப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரமாக ஆண்டவரே. சகல சத்தியத்துக்குள்ளும் எங்களை நடத்துகிறீர். செம்மையான வழியிலே எங்களை நடத்துகிறீர். நித்திய வழியிலே எங்களை நடத்துகிறீர். நீதியின் பாதையிலே வழியிலே நடத்துகிறீர் ஆண்டவரே. அப்பா, உம்மை நோக்கி நாங்கள் கடந்து வர பாரமான யாவற்றை நெருங்கி சுற்றி நிற்கிற பாவம் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவங்குகிற முடிக்கிறவை நோக்கி பொறுமையோடு ஓடி வர எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த வார்த்தைக்கு எடுத்து அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு கரங்களை கர்த்தர் பிடித்துக் கொள்வீராக. என் கரங்களை, எங்கள் கரங்களை பிடித்துக் கொள்ளும். பெரிய காரியங்களை செய்தல்லும். நீ செய்வதற்காக மக்கள் நன்றி, நன்றி. கடைசியாக, நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படி நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக அக்கா அவர்கள் ஜெபிப்பார்கள். ஒரு நிமிஷம் எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணலாமா? எல்லாம் கண்களையும் மூடி, எல்லாம் ஜெபம், சின்ன பிள்ளை எல்லாம் கண்ணை மூடுங்க தம்பி, எல்லாம் கண்ணை மூடி, எல்லாம் கண்ணை மூடி, கையை கூப்பி ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிங்க அப்பான்னு சொல்லி அக்கா கூட சேர்ந்து ஜெபம் பண்ணலாமா?
1: இறக்கமும் கிருபி நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே,
2: How merciful, graceful Lord.
1: உம்முடைய பரிசுத்த நாமம் ஐயப்படுவதாக.
2: Let your name be magnified, O Lord.
1: ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே.
2: Lord, we look and see to you, Lord.
1: உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தார்கள்.
2: The face who saw you become shining, Lord.
1: ஒரு நாள் வெக்கப்பட்டு போறதில்லை சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே.
2: We will not be ashamed, you said, no, Lord.
1: உம்மை அண்டிக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே.
2: Kindly give us grace to
1: உம்மை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே.
2: Kindly give us grace to know you, Lord.
1: தேவனோடு இணைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே.
2: Kindly give us the blessing to join with you more and more, O Lord.
1: இந்த உலகம் எங்களுக்கு ஒன்று இல்லப்பா.
2: This world is nothing for us, O Lord.
1: உலகம் உலகத்திற்கு ஒளிந்து போண்டவரே.
2: This world and the lust of the world will be perished, O Lord.
1: உங்கள் சித்தத்தை செய்வாண்டே என்றென்றைக்கு அழைத்திருப்பார் சொன்னீங்களப்பா.
2: Whoever do your will be remained ever more, Lord.
1: உம்மை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தார்.
2: Kindly give us blessing to know you more and more, O Lord.
1: இந்த வசனத்தை கேட்ட முடி பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம்.
2: We pray and praise the people who hear the
1: words. ஆசீர்வதி ஆண்டவரே.
2: Bless them, Lord.
1: பலப்படுத்துங்க ஆண்டவரே.
2: Strengthen them, Lord.
1: நன்மை செய்யுங்க ஆண்டவரே.
2: Kindly perform good things.
1: தேவகிருபை அவங்களை சூழ்ந்து கொள்ளட்டும்.
2: Let the grace surround them, Lord.
1: வியாதிகளை சுகமாக்குங்க ஆண்டவரே.
2: Heal the sicknesses, Lord.
1: நோய் சுகமாக்குங்க ஆண்டவரே.
2: Heal the diseases from their bodies.
1: மந்திரக்கட்டி சேவனகிட்ட உடைங்கேசப்பா.
2: Break all the witchcraft sorceries, Lord.
1: இயேசுவின் நாமத்தில் மந்திரத்தை நாவிகளை சபித்து கட்டி அப்புறப்படுத்துகிறோம்.
2: We rebuke the spirits of the sorcery and witchcraft in the name of Lord Jesus Christ.
1: இயேசுவின் இரத்தத்தை எல்லார்மேலும் தெளிக்கிறோம்.
2: We sprinkle the blood of Jesus Christ upon everybody, O Lord.
1: ஒவ்வொருவரையும் விடுதலை செய்யுங்க ஆண்டவரே.
2: Redeem each and everyone, deliver them, Lord.
1: குழந்தை பாக்கில்ல சகோலி குழந்தை போய் தாங்க இயேசுப்பா.
2: Kindly give bless them with child who are not having child blessing Lord.
1: கர்ப்பத்தில் காணப்பட்ட தடைகளை தேவன் மாற்றுவீராக இயேசுப்பா.
2: Change all hindrances which are hindering the blessing of the child right now Lord.
1: எத்தனை பேர் குழந்தை கேட்டிருக்காங்க இயேசுப்பா?
2: Many people asked for child oh Lord.
1: நீங்க குழந்தை கொடுத்து தான ஆக வேண்டும் ஆண்டவரே.
2: Lord you must give the child for them Lord.
1: உங்க காலை பிடிச்சு கெஞ்சி ஜெபிக்கிற ஆண்டவரே.
2: Big the Lord.
1: குழந்தை தாங்க இயேசுப்பா.
2: Kindly give them good child blessing.
1: என் நாமத்தில் எதை கேட்டாலும் தருவேன் சொன்னீங்க தானே இயேசுப்பா. குழந்தை பாக்கியத்தை தாங்க இயேசுப்பா.
2: Kindly give them blessing of the child oh Lord.
1: சமாதான மக்கள் சமாதானத்தை தாங்க இயேசுப்பா.
2: Kindly give them good peace those who are not having peace oh Lord.
1: வேலை இல்லாத மக்கள் வேலை தாங்க இயேசுப்பா.
2: Kindly give them good job who are not having job oh Lord.
1: திருமணம் நடக்காத மக்கள் திருமணம் நடக்கணும் இயேசுப்பா.
2: Kindly bless the people who are not yet married. Bless them with marriage oh Lord.
1: கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீரை துடைங்க இயேசுப்பா.
2: Take away all difficulties who are suffering from all difficulties.
1: ஆத்துமா கண்களை திறந்து
2: Open the eyes of their souls right now.
1: மரியரையும் நிரப்பப்படட்டும் ஆண்டவரே.
2: Let them be filled with the knowledge of the Lord Lord.
1: கடன் அடைக்க உதவிச்சீங்க இயேசுப்பா.
2: Kindly give them strength to clear all their loans who are suffering.
1: கடன் அடைச்சிட்டாங்க இயேசுப்பா.
2: Kindly make company and make them to complete the, all their loans right now.
1: வாகமத்தில் சொன்னீங்களப்பா.
2: You said in Deuteronomy Lord.
1: நீயோ கடன் வாங்காம அநேக சாயில் கடன் கொடுப்பாய்னு சொன்னீரேப்பா.
2: You will not borrow and you will lend to many nations you said.
1: கடனால் எத்தனை சனங்கள் வேதனையோடு இருக்கறங்களே.
2: Many people are with difficulty because of the loans Lord.
1: அனமரங்கங்க கண்ணீரை துடைங்க.
2: Kindly wipe off their tears right now. நீங்க
1: கண்ணீர் துடைக்காவிட்டால் யார் அண்டர கண்ணீர் துடைக்க முடியும்?
2: If you do not wipe their tears, நீங்க
1: தான் wipe off their
2: tears. You should wipe off their tears right now Lord.
1: எல்லா முகத்தில் கண்ணீர் துடைப்பேன் சொன்னீங்க தானே சார்.
2: You said no Lord, I will make wipe off all tears from the all faces no Lord.
1: ஒரு வாழ்க்கையில காணப்பட்ட பிரச்சனையை நீக்கிருங்க சார்.
2: Take away all problems they are meeting Lord.
1: நிம்மதி ஆறுதலை கொடுத்துருங்க.
2: Kindly give them good comfort and consoling Lord.
1: வீடில்லாத மக்களுக்கு வீடு கொடுங்க இயேசுப்பா.
2: Kindly give them good houses those not having houses oh Lord.
1: வியாபாரம் செய்யற மக்களை ஆசீர்வதிங்க இயேசுப்பா.
2: Kindly bless the people who are doing business oh Lord.
1: தொழில் செய்யற மக்களை ஆசீர்வதிங்க இயேசுப்பா.
2: Kindly bless the people who are doing professions oh Lord.
1: படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க இயேசுப்பா.
2: Kindly give them good wisdom those who are the students for the students oh Lord.
1: ஜெபிக்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்க.
2: Let them be a prayerful children Lord.
1: துதிக்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்க.
2: Let them be praising you more and more Lord.
1: உம்மோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாற்றுங்க.
2: Let change them as they must be with you Lord.
1: தேவன் அறிவெல்லாம் நிரப்பப்படட்டும் ஆண்டவரே.
2: Let them be filled with the knowledge of the Lord Lord.
1: எல்லா குடும்பத்திலும் குடும்பச்சம் பண்ணணும் ஆண்டவரே.
2: All must do the family prayer Lord.
1: தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும்.
2: Let the grace abound them Lord.
1: தேவ பிரசன்னம் மூடட்டும்.
2: Let the presence of the Lord cover them Lord.
1: ஒரு ஒவ்வொரு குடும்பத்திலே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை தெளிக்கிறோம்.
2: We sprinkle the blood of Jesus Christ on Christ on each and every family Lord.
1: எல்லா கஷ்டத்தையும் மாத்துங்க ஆண்டவரே.
2: Take away all difficulties from their families right now Lord.
1: சாபங்களை மாற்றுங்க.
2: Take away all curses from their families.
1: பாவங்களை மாற்றுங்க.
2: Take away all sins from their families right now Lord.
1: சாபங்கள் எல்லாவற்றையும் விடுதலை தாங்கப்பா.
2: Kindly give them good deliverance from their curses and sins Lord.
1: உங்க நாமம் மட்டும்
2: மகிமைப்படுத்தப்படும். Let your name be only magnified oh Lord.
1: எல்லா துதி கனமாய்
2: We give all glory to you in Lord.
1: எல்லாவற்றையும் அன்பு இரட்சகர் இயேசு நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே.
2: We ask all these things humbly in the name of Lord Jesus Christ.
1: Amen.
2: Amen.
3: உங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ் Hand of Jesus Ministries, 12/80, Ambedkar Nagar, Darlington Bridge, Kono, 643-101, Nilgiri, South India. Cell phone numbers, 944-30-780-19 and 7598-112435. Our email address, aslinkaram@gmail.com. Our website, handofjesus.in. God bless you.
5: தயவு செய்து எனக்கு சாப்பாடு வாங்க ஒரு நாணயம் தர முடியுமா?
6: நீங்கள் நரகத்தை போல வாசனை வருகிறது.

0: இந்த சோம்பேறி அழுக்கு மோசமான வாசனை கொண்ட மனிதனை இந்த தேவாலயத்துக்குள் அழைத்தது யார்? அவனை வெளியே தள்ளுங்கள்.
1: நீங்க இங்க இருக்க வேண்டியவங்க இல்ல, எங்க கூட வாங்க.
0: இங்கிருந்து நகருங்கள்.
2: கர்த்தாவே கர்த்தாவே என்று அழைக்கும் ஒவ்வொருவரும் வான்ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள் என்று இல்லை, ஏனெனில் கடவுள் மனிதர் பார்ப்பது போல் அல்லாமல் பார்க்கிறார். மனிதன் வெளிப்புற தோற்றத்தை பார்க்கிறான், ஆனால் கர்த்தர் இதயத்தை பார்க்கிறார். இது ரெவரண்ட் மார்கஸ் டாம்சனின் கதை. உலகம் கொண்டாடியவர், ஆனால் வானம் நிராகரித்தவர்.
1: கிருபை சம்பாதிக்கப்படுவதல்ல, அது ஒரு பரிசு.
3: ஆமென்.
1: அதை பெற்றுக்கொண்டு அது உங்களை மாற்றட்டும்.
3: ஆமென்.
2: ரெவரண்ட் மார்கஸ் டாம்சன், கிரேஸ் ஹார்வெஸ்ட் மெகா சர்ச்சின் மூத்த பாதிரியார், 20,000 உறுப்பினர்கள், தொலைக்காட்சி ஊழியம், சிறந்த விற்பனையாளர், எழுத்தாளர். உலகம் அவருடைய பெயரை அறிந்தது.
1: அல்லேலூயா. எனக்கு ஒரு ஆமென் கிடைக்குமா? கடவுள் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கடவுள் உங்களை வளமாக்க விரும்புகிறார். உங்கள் விதையை இன்று விதையுங்கள். கடவுள் வானத்தின் ஜன்னல்களை திறப்பதை பாருங்கள்.
2: கூட்டம் அவரை நேசித்தது. கேமராக்கள் அவரை தொடர்ந்து சென்றன. ஆர்வமாக கவனியுங்கள். விளக்குகள் அணைந்த போது என்ன நடந்தது என்பதை பாருங்கள். மூடிய கதவுகளுக்குள் மார்கஸ் வேறு ஒருவராக இருந்தார்.
1: இந்த மாதம் 200,000 மோசமாக இல்லை, ஆனால் நாம் இன்னும் சிறப்பாக செய்யலாம். ஆம் ஜானட்.
0: $80,000.
2: கருணை நிதியில் $400,000 இருந்தது. நடுவரும் உறுப்பினர்கள் ஏழைகளுக்கு உதவ பணம் வழங்கினார்கள். ஆனால் மார்கஸ் அந்த பணத்தை ஆடம்பர கார்கள், விடுமுறை வீடுகள் மற்றும் பிராண்டு உடைகள் வாங்க பயன்படுத்தினார்.
4: இல்லை, எனக்கு எங்கேயும் செல்ல இடம் இல்லை.
2: உட்கார. எழுதியிருக்கிறது, உங்களைத்தானே போஷிப்பவர்களாகிய மேய்ப்பவர்களே, நீங்கள் மந்தையை போஷிக்காமல் உங்கள் உடலை மட்டும் போஷிப்பதால் உங்களுக்கு அழிவு. எசேக்கியேல் 34:2. ஆனால் இன்னும் அதிகம் இருந்தது, ரொம்ப அதிகம். மார்கஸ் இருட்டில் என்ன பண்ணார் என்பதை பாருங்க.
1: இன்று இரவு நீ மிகவும் அழகாக இருக்கிறாய் மிஷல்.
4: நன்றி குருவே, என்னை உதவியாளராக தேர்ந்தெடுத்ததை நம்பவே முடியல.
1: நீ எனக்கு சிறப்பானவள், மிகவும் சிறப்பானவள்.
2: மார்கஸுக்கு வீட்டில் ஒரு மனைவி, 3 பிள்ளைகள் இருந்தார்கள். அவர்கள் அவரை அப்பா என்று அழைத்தார்கள். ஆனால் 10 ஆண்டுகளாக அவர் தன் பதவியை பயன்படுத்தி தன் மனைவியை கவர்ந்து விபச்சார வாழ்க்கை வாழ்ந்தார். அவரது சபையில் உள்ள பாதுகாப்பற்ற பெண்களை தாழ்த்தினார்.
4: ஆசாரியரே, எனக்கு குற்ற உணர்ச்சி வருகிறது, இது தவறா?
1: இந்த இணைப்பு உணரவில்லையா? இது ஆன்மீகம், சபைக்கு புரியாது, இதை நமக்குள்ள வைப்போம். இது கடவுளின் சிறப்பு ஆசீர்வாதம்.
4: அப்படித்தான் நினைக்கிறேன்.
2: 7 பெண்கள், 7 உயிர்கள் சேதமடைந்தன. 7 ஆன்மாக்கள் மெய்ப்பனாக வேடமிட்ட ஓனாயால் வழிதவறினார்கள்.
1: இதை தனிப்பட்டதாக மாற்றுவோம். நான்
4: நீங்கள் எப்படி சொல்வீர்கள் என்று நம்பினேன்.
1: இங்கே வா.
2: எழுதப்பட்டிருக்கிறது, ஆனால் நான் உங்களிடம் சொல்கிறேன். ஒரு பெண்ணை ஆசையுடன் பார்ப்பவன் ஏற்கனவே அவளுடன் தன் மனதில் விபச்சாரம் செய்துவிட்டான். Matthew 5:28. மார்க்கஸின் மனமாசை, பேராசை மற்றும் மோசடியில் நிரம்பியிருந்தது.
1: இந்த இடத்தில் கிருபையும் அதிகாரமும் ஓடிக்கொண்டு வருகிறது. நாம் வெற்றியிலே நடக்கிறோம், தோல்வியில் அல்ல. எழுந்திரு.
2: ஆனால் அவனது மிகப்பெரிய பாவம் அவனது விபச்சாரம் அல்ல, அல்லது அவனது பேராசை, அது அவனது பெருமைதான்.
1: ஆம். டெஸ்டினி அண்ட் டொமினியன் புத்தகம் அடுத்த மாதம் வெளியாகும். பயத்தை
3: நம்ம தனியா பேசலாமா?
1: எனக்கு 2 நிமிடங்கள் தான் இருக்கிறது ஜேம்ஸ். என்ன விஷயம்?
3: மார்க்கஸ், உன்னை பற்றி சில வதந்திகள் கேள்விப்பட்டேன். உன் தேவாலயத்தில் சில பெண்கள் உன்னை பற்றி புகார் கூறியுள்ளனர்.
1: வதந்திகள்? வதந்திதான். என்ன தெரியுமா? இம்மாநிலத்தின் பெரிய தேவாலயம் எனது. 5 நூல்கள் எழுதியுள்ளேன். நான் தேசிய டிவியில இருக்கிறேன். என்னை எப்படி கேட்கலாம்?
3: சகோதரா, உன் ஆன்மா, பெண்கள், குடும்பம் குறித்து கவலைப்படுகிறேன்.
1: என் வெற்றியையும் ஆசீர்வாதத்தையும் கண்டு நீ பொறாமைப்படுகிறாய், இதுதான் காரணம். விசுவாசத்தால் தேவன் ஆசீர்வதித்தார். விசுவாசம் மிகுந்திருந்தால் சபை 200 நின்றிருக்காது.
3: மார்கஸ், நான் உனக்காக ஜெபிப்பேன்.
1: நீயே உனக்காக ஜெபி ஜேம்ஸ். நான் அபிஷேகம் பெற்றவன், நான் தேர்ந்தெடுக்கப்பட்டவன், நான் எவராலும் தொட முடியாதவன்.
2: மார்கஸ் தன் சொந்த பொய்களை நம்பினார். தன் வெற்றி கடவுளின் ஒப்புதலாகவே அவர் நினைத்தார். கடவுள் பெருமைப்பட்டவர்களை எதிர்க்கிறார், ஆனால் தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் என்பதை அவர் மறந்துவிட்டார். ஆனால் பெருமை அழிவுக்கு முன்பாக வருகிறது, மற்றும் அகந்தை உள்ள ஆவி வீழ்ச்சிக்கு முன்பாக.
4: இது ஒரு தவறு, நாம் நிறுத்தணும்.
1: அமைதியாக இரு, யாருக்கும் தெரியாது. நான் இதை ஒருபோதும் வருத்தப்படவில்லை. என்ன என்ன நடக்கிறது?
4: என்னிடம் இன்னும் விஷம் கலந்த நீர் இருக்கிறது, மன்னிக்கவும்.
0: மூச்சு குழாய்கள் தெளிவாக உள்ளன, அழுத்தங்களை தொடருங்கள். உயிர்குறிகள் குறையுது. 200 சார்ஜ் பண்றேன், தெளிவா இருங்க. இப்போ ஷாக் பண்றேன்.
2: மார்கஸ் திடீர்னு இறந்தார். 52 வயதில் ஒரு இதய கோளாறு. அவரது காதலியின் படுக்கையில் அந்த தருணத்தில் மார்கஸின் ஆன்மா அரியணையின் முன் நின்றது. அவரது $1,000 விலையுள்ள உடையில் அல்ல, அவரது கேமராக்களோ கூட்டங்களோ இல்லாமல், அனைத்தையும் காணும் கண்களின் முன் வெறும் அவரது ஆன்மா மட்டும்.
1: இல்லை இல்லை, இது நடக்க முடியாது, நான் தயாராக இல்லை.
2: பெரிய வெள்ளை அரியணையின் முன் மார்கஸ் நடுங்கினார். பல ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக அவர் பயத்தை உணர்ந்தார்.
5: மார்கஸ் டாம்சன் அவர்களே, தயவு செய்து மேடைக்கு முன்னே வாருங்கள்.
1: கர்த்தாவே, நான் உங்கள் பேரில் பிரசங்கம் செய்தேன், நான் பேய்களை வெளியேற்றினேன், நான் அதிசயங்களை நிகழ்த்தினேன்.
5: அமைதி.
2: புஸ்தகங்கள் திறக்கப்பட்டுள்ளன, பதிவே பேசட்டும்.
1: மார்கஸ் டாம்சன், உங்கள் மேய்ப்பராய் அழைக்கப்பட்டவர், ஆனால் தன்னை மட்டுமே போஷித்தார்.
4: உங்கள் ஆடுகளை நம்பிக்கையுடன் ஒப்படைத்த போது அவர்களை விழுங்கினார். உங்கள் ஜனங்களை சேவை செய்யும் வரங்களை பெற்றவர், ஆனால் அவற்றை லாபத்திற்கான கருவிகளாக மாற்றினார். இயேசு கிறிஸ்துவின் பேரில் பரிசுத்தத்தை பற்றி பிரசங்கிக்கும் போது 7 பெண்களுடன் விபச்சாரம் செய்தார். அந்த பெண்களில் 4 பேரை தன் பாவத்தை மறைத்து தனது புகழை காக்க கருக்கலைப்பு செய்ய தூண்டினார். அதிகமாக வாழ்ந்த போது ஏழைகளிடமிருந்து திருடினார். இயேசு கிறிஸ்துவின் பெயரை கட்டுப்படுத்தும் ஆயுதமாக பயன்படுத்தி மீட்பை முன்வைத்து பலவீனமானவர்களை கட்டுப்படுத்தினார். அவரை நம்பியவர்களை ஏமாற்றினார், உதவி தேடியவர்களை சுரண்டினார். ரகசியமும் ஊழலும் நிறைந்த பாதையில் நடந்த போதும் தன்னை நீதிமானாக காட்டினார். அவர் ஒரு பாசாங்க மனிதர், பொய்யாளர், திருடன். இது உங்கள் ஆடுகளை விட்டு விலகிய மேய்ப்பர். இது தன்னை உயர்த்தி கொண்ட பணியாளர். இது உங்கள் பெயரை பேசினாலும் அதை மரியாதை செய்யாத பிரசங்கிப்பவர்.
1: ஆனால் ஆண்டவரே, நான் ஒரு தேவாலயத்தை கட்டினேன், 20,000 உறுப்பினர்கள் நான் தொண்டு செய்தேன்.
5: நீ என் பேருக்காக அல்ல, உன் பேருக்காக ஒரு நினைவு சின்னம் கட்டினாய். உன் தொண்டு கேமராக்களுக்கு, கருணைக்கு அல்ல. நீ என் பெயரை பயன்படுத்தினாய், ஆனால்